0: And the special robes and every robe, every garments the Lord gave us, the sanctification, everything he will steal.
1: எல்லாரும் எருசலேம் போவாங்க. இவ எருசலேம் எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போனான். தொலைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பிசாசன் வசனத்தை திருடிட்டு போயிட்டான்.
0: All people would go to Jerusalem to serve God, meet God. But this man went from Jerusalem to Jericho. So Satan stole all his garments.
1: அருமையானவர்களே,
0: My beloved,
1: கர்த்தர் விட்டு நாம் பிரியாம இருப்போம்.
0: Do not depart from the Lord.
1: கர்த்தர் விட்டு நாம் ஒரு நிமிஷம் கூட பிரிய கூடாது.
0: Each and every minute
1: அவரோடு நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும்.
0: We must have fellowship with the Lord.
1: யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரம் 10 வசனம்.
0: John Gospel chapter 10 verse 10.
1: திருடன் திருடவும்
2: கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி
1: வேறொன்றுக்கும்
2: வரான்
1: நானோ
2: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
0: The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and they may have it more abundantly.
1: திருடவும் கொல்லவும் வருகிறான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூரணப்படுகிறேன். அவளை பரிபூரணப்படுத்ததான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். பிசாசுக்கு என்னது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிறார். அவனுடைய வேலை அதுதான்.
0: Satan comes to steal and kill and to destroy, but the Lord came to give us life and it must be more abundant.
1: நம்ம வஸ்திரத்தை கலட்டுறது திருடிட்டு தான் ஒரு வேலை, ரட்சிப்பை திருடுறது தான் ஒரு வேலை.
0: He has the work that to take away all the garments, all the salvation from us.
1: பரிசுத்த யோவான் சொல்றாரு, எங்கள் ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட நிலைச்சிருக்குன்னு சொல்றாரு.
0: So John says that our fellowship is with God and the Son Jesus Christ.
1: 1 John 1:3.
0: 1 John 1:3.
2: நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும்
1: கேட்டும் இருக்கிறதை
2: உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும்
1: அவருடைய குமாரனாகிய
2: இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
0: That which we have seen and heard, we declare to you, that you also may have fellowship with us, and truly our fellowship is with the Father and with his Son Jesus Christ.
1: எங்களைக்கும் பிதாவோட அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட மட்டும் தான் நாம் ஐக்கியம் இருக்க வேண்டும்.
0: We must only have the fellowship with the Lord Jesus Christ and Father God.
1: அப்ப பிசாசு நம்ம தொட முடியாது.
0: Then Satan will not touch us.
1: அவன் வந்த நோக்கம் என்ன? கொல்லவும் அழிக்கவும் திருடவும் தான் அவனுக்கு ஒரு வேலை. ஆனா நம்ம ஐக்கியம் பிதாவோட அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? பிசாசு நம்மளை திருட முடியாது, நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவோடு எப்போது ஐக்கியமா இருக்க வேண்டும்.
0: The aim of Satan is to steal our garments, steal our all things, destroy us and kill us. But when we have fellowship with God Father and the Lord Jesus Christ, he will not steal anything from us.
1: முதல்ல பார்த்தோம், மனம் திரும்பி வாசந்த கை கொண்டு விழித்தறி இல்லாவிட்டால் மேல் திருடனை போல வருவேன் என்று சொன்னார்.
0: First we saw that we must have the verses and hold fast the verses, repent and be watchful to meet him.
1: இரண்டாவதாக பரிசுத்தமா இருக்க வேண்டும் தேவன், அப்பதான் அவர் எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கு சொன்னார்.
0: Second he said we must be holy according to the Lord.
1: மூன்றாவதாக சொன்னார், வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான் சொன்னார்.
0: Third the Lord said he is blessed who keeps his garments.
1: நாம பிசாசுக்கு இடம் கொடுத்தா வஸ்திரத்தை திருடிட்டு போயிடுவான்.
0: If we give room for Satan, he will steal our garments from us.
1: யோவான் சொன்னார், ஐக்கியம் பிதாவோடு அவர் குமாரனாக இயேசு கிறிஸ்துவை நிலைச்சிருக்குன்னு சொன்னார்.
0: John said that our fellowship is with the Lord Jesus Christ and God Father.
1: கடைசியாக
0: finally
1: மத்தேயு சுவிசேஷம் 24:43-44.
2: திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள்.

0: என்று அறிவீர்கள்.
1: நீங்கள் நினையாத நாளிகையிலே,
0: நினையாத நாளிகையிலே
1: மனுஷகுமாரன் வருவார்.
0: நீங்க நினையாத நாள்ல மனுஷகுமாரன் வருவார்.
1: ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
0: நீங்களும் ஆயத்தமா இருங்க. நினையாத நாள் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. நீங்க நினையாத இல்ல ஆண்டு வருவா, ஆனா நீங்களும் ஆயத்தமா இருங்கள்.
2: பட் நோ திஸ் தட் இஃப் த மாஸ்டர் ஆஃப் த ஹவுஸ் ஹட் நோன் வாட் ஆர் தி தீஃப் வுட் கம், he would have watched and not allowed his house to be broken into. Therefore, you also be ready, for the Son of Man is coming at an hour when you do not expect him. The Lord will come when we do not expect him. At that time, the Lord will come.
0: நீங்க நினையாத நாளில தேவன் வருவார். நீங்க அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும்.
2: We must be prepared to meet him because he will come when we do not expect the coming of the Lord.
0: ஆண்டவர் எப்போ வருவாரே தெரியாது.
2: We do not know when the Lord will come.
0: ஆமோஸின் புத்தகம் 4 அதிகாரம் 12 வசனம் கடைசி.
2: Amos 4 and 12.
1: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி என்ன செய்ய ஆயத்தப்படு. ஆயத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படி வாழ்ந்துடலாம். நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் பரலோகத்துக்கு போறேன்னு ஏமாந்து போயிடக்கூடாது.
2: Prepare to meet your God, O Israel. But thus the Bible says, so we should not be deceived. I am praying, I am doing this thing for God, this thing, that thing for God. Prepare to meet your God, O Israel.
0: தேவனை சந்திக்க நாம் என்ன செய்ய ஆயத்தப்பட வேண்டும்.
2: We must be prepared to meet the Lord Jesus Christ.
0: கர்த்தரை எப்போ சந்திக்கணும் எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. ஆயத்தப்படுனா என்ன, நம்ம ஆத்மாவை ஆயத்தத்தோடு வச்சிருக்கணும். பாவம் செய்யாதபடிக்கு நம்ம பரிசுத்தமாக ஆண்டுக்கேற்ற வாழ்க்கை வாழுமானால் கர்த்தர் வரும்போது பரலோகத்துக்கு போக முடியும்.
2: We do not know when the Lord will come. What is meaning by the preparation? We must be holy, we must be without sin, we must commit ourselves very clearly holy, we must be holy before God.
0: அவர் சந்திக்கணும் ஆயத்தமா இருக்க வேண்டும்.
2: We must be prepared to meet him.
0: பரிசுத்த தாவீது சொல்றாரு, ஜெபிக்கிறது கூட நான் ஆயத்தமா தான் இருப்பேன் சொல்றாரு. 5 சங்கீதம் 3 வசனம்.
2: King David says that I am prepare myself to pray. Psalm 5 says like this.
1: கர்த்தாவே
0: காலையிலே
1: என் சத்தத்தை கேட்டருளுவே.
0: என் சத்தத்தை கேட்டருளுவே.
1: காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன்.
0: ஜெபத்து கூட வரும்போது என்ன செய்யணும், நாம் ஆயத்தமாகி தேவனுடைய சன்னியாலத்தில் காத்திருக்க வேண்டும்.
2: Give ear to my words, O Lord, consider my meditation, give heed to my voice, my cry, my King, my God, for you I will pray.
0: ஆயத்தமாய் தான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும்.
2: We must be prepared and come to his presence.
0: பாவத்தோட ஏதோ ஜெபம் பண்ணிட்டோம், ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம், பாவத்தை அறிக்கிடாம நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம ஸ்தோத்திரம் பண்ணிட்டோம், ஆண்டவர் அது கேட்கவே மாட்டாரு.
2: Oh, I have praised the Lord, I have prayed to him and I came in prayer and come to the church, but the Lord will not hear the prayer of the sinner.
0: பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அறிக்கை செய்து விட்டுடனா இறக்க வருவான்.
2: He who covered the sins will not prosper. He must repent.
0: அறிக்கைட்டு தேவனிடத்தில் ஆயத்தத்தோடு நம்ம கர்த்தருடைய செவிக்கு வரும்போது ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
2: When we come to pray to the Lord, we must be prepared to pray.
0: அது மாத்திரம் இல்ல, எபேசியர் புத்தகம் 5 அதிகாரம் 17 வசனம்.
2: Ephesians 5:17.
1: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல்
0: கர்த்தருடைய சித்தம்
1: இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று என்ன உணர்ந்து கர்த்தரை தேட வேண்டும்.
2: Therefore, do not be unwise, but understand what the will of the Lord is.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
2: We must understand what is the will of God.
0: கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுமா?
2: Shall we submit ourselves to the Lord and pray to him?
0: ஆண்டவர் நிச்சயமா நம்மள ஆயத்தமா நம் பரலோகத்துக்கு போணும்.
2: Surely we must be prepared to meet the Lord. We should go enter into the heaven.
0: ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறிச்சு.
2: All the promises of the Lord is fulfilling.
0: நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும்.
2: We must be prepared to meet him.
0: கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா?
2: Shall we give ourselves to the Lord?

0: ஏதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நினைவாத படிக்கும் தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிற மனிதன் பாக்கியவான் என்று கேட்டோம். எப்படி நாம் ஆவிக்குரிய வஸ்திரத்தை இழந்து போகிறோம்? தேவன் நம்ம கொடுக்கிறதான வஸ்திரங்களை எப்படி இழந்து போகிறோம்? தேவன் திருடனை போல வருவேன் என்று சொன்னார். இருள திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும் என்று நாம் கேட்டோம். நாம் செய்ய வேண்டியதான நான்கு காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். கர்த்தரின் வருகை திருடனை போல் இருக்கிறபடியினால் அவர் எதிர்கொண்டு சந்திக்க நான்கு காரியம். முதலாவது நாம் கேட்டு கற்றுக்கொண்ட வகையை கை கொண்டு நாம் மனம் திறந்து வேண்டுமா? இவைகளை கை கொள்வதனால் மிகுந்த வரத்துண்டு பலனுண்டு என்று நாம் கேட்டோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த, நம்மோடு பேசின, நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களே நம்ம அறிந்து கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் திருடனை போல் வந்தாலும் நம் அருகிலே ஒரு அருகிலே பங்கு பெற முடியும். இரண்டாவது சொன்னால் கர்த்தரினால் திருடனை போல் இருக்கும். ஆக நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தம் நடக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். அப்படி என்றால் பரிசுத்தம் குறையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். இயேசுவின் ரத்தம் நம்முடைய மாம்சத்தில் ஆவியில் இருக்கிற எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரிக்கிறது. தேவனே எனக்குள்ள வாங்கப்பா, ரத்தத்தின் கழுவும் ஆண்டவரை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்கலாம். மூன்றாவது வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். திருடனை போல கர்த்தர் வருகிறார். தேவன் நம் கொடுத்த சிறந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இளைய மகன் அப்பா விட்டு தூர இடத்துக்கு போன போது, ஐக்கியத்தை விட்ட போது அவன் வஸ்திரத்தை கல்லூர் கையிலே பறிகொடுக்க நிலை வந்துவிட்டது. நாமும் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு ஒருபோதும் பிரியாதபடிக்கு தகப்பனை உம்மை விட்டு பிரியாத ஒரு வரத்தை தாரும், உம்மை விட்டு பிரியாத இருதயத்தை தாரும் என்று நம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்கலாம். கடைசியாக சொன்னார், கர்த்தருக்கு திருடனை போல இருக்கும், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கணும், உங்க சித்தம் என்னதென்று அறிந்து நான் ஆயத்தமா இருக்க எனக்கு உதவி செய்யும். அதை திறந்து ஜெபிக்கலாமா? ஒரு போதும் வருகையில் நான் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு போதும் நாங்க உங்க வருகையில கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே நீ திருடனை போல வருவேன்னு சொன்னீர். அந்த மகிமையின் வருகையை நாங்கள் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியத்தை எங்களோட நீ பேசினீர். ஆண்டவரே அப்பா நான் கேட்டு கற்றுக்கொண்டு அந்த கார் கேட்டு கற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அது கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னீர். அப்பா சும்மா மனம் திரும்புதல்ல, அப்போ அதை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே. கை கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். இவளை கை கொள்ளுதல் மிகுந்த பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு என்று சொன்னீங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே என் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் நாங்கள் இருக்கணும். நீ எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மகிமையான ஆவிக்குரிய வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரே இழந்து விடக்கூடாது, ஐக்கியத்தை விட்டு பிரிந்து விடக்கூடாது. ராஜா எங்களை தயவாய் பாதுகாத்து பராமரித்து நடத்துங்கப்பா. யோவான் அப்போ சொன்னது போல எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனும் குமாரனும் இயேசு கிறிஸ்துவோடு இருக்குதுன்னு சொன்னது போல எங்கள் ஐக்கியம் எப்பொழுது மோடு இருக்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல அப்பா எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க, சந்திக்க ஆயத்தமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. இப்படி வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும், வார்த்தை கேட்ட அனைத்து ஜனங்களும் கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்தாக்காக வல்லமே பயன்படுத்தும், நாமத்தை மையப்படுத்தும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இப்போ அக்கா ஜெபிப்பார்கள். உங்க தேவைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்து ஜெபிப்பீங்களா?
1: ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்தும் அப்பா.
2: Lord make me holy, make me sanctify me Lord.
1: உங்க திரு இரத்தத்தை கழுவ வேண்டுமாய் கெஞ்சுறையா.
2: Let the blood of you cleanse me Lord.
1: இயேசுக்கு இரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் சொன்னீங்கப்பா.
2: The blood of Jesus Christ
1: என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்துங்க.
2: Lord make me holy.
1: உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
2: We pray for the people who hear the verses O Lord.
1: ஒவ்வொரு வாழ்க்கையில அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க.
2: Kindly perform wonders and miracles.
1: உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
2: Let your name be magnified O Lord.
1: வியாதி சுகமாக்குங்க.
2: Heal their
1: நோய் சுகமாக்குங்க.
2: Diseases Lord.
1: பலவீனத்தை குணமாக்குங்க.
2: Take away all weakness from their bodies.
1: மந்திர கட்டை உடைச்சி போடுங்க.
2: Break all the witchcrafts Lord.
1: பிசாசின் கீழ் அழித்து போடுங்க.
2: Break all the evil Satan's works Lord.
1: வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க.
2: Kindly give good jobs who are not having jobs O Lord.
1: திருமணம் நடக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கட்டும்.
2: Kindly make arrangement for their marriages who are not yet married Lord.
1: குழந்தை பாக்கில சகுல் குழந்தை பாக்கத்தை தாங்க.
2: Bless the people with child who are not having child blessing Lord.
1: கடன் பற்றியும் தவிக்கிற மக்கள் கடன் அடைச்சிட்டாங்க.
2: Kindly make the people to clear their loans Lord.
1: கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீர் துடைங்க.
2: Kindly wipe off all the tears who are shedding tears Lord.
1: சாபத்திலிருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க.
2: Can redeem the people who are under curse O Lord.
1: பாவத்திலிருக்கிற மக்களை விடுதலை செய்யுங்க.
2: Can redeem the people who are under sins O Lord.
1: குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க.
2: Kindly give them good deliverance from their liquor addiction Lord.
1: ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் துடைங்க.
2: Kindly wipe off the tears who are under difficulties O Lord.
1: நிம்மதி ஆறுதலையும் கொடுத்துருங்க.
2: Kindly give them good comfort and
1: peace. கஷ்டங்களை மாத்துங்க.
2: Take away all agonies from their families Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க.
2: Kindly give good wisdom for the students O Lord.
1: என்ன பிரச்சனையாலும் மாத்துங்க சப்பா.
2: Whatever problems they have
1: நீங்க தான் மாத்த முடியும்.
2: You have only possible to change the problems Lord.
1: உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே.
2: We see unto you Lord.
1: எல்லா ஆத்துமக்களை ஆத்மம் உயிர்ப்பிச்சு உங்களோடு இணைச்சு கொள்ளுங்க.
2: Please revive all the souls and joined with the
1: ஒவ்வொரு கண்ணீரை துடைங்க ஆண்டவரே.
2: Wipe off each and every one tear Lord.
1: கஷ்டத்தை மாத்துங்க ஆண்டவரே.
2: Take away all difficulties Lord.
1: பாதுக வேண்டுமா செவிக்கிறோம்.
2: Lord protect them and keep them Lord.
1: பராமரிக்க முடியா செவிக்கிறோம்.
2: Kindly preserve them Lord.
1: இந்த உலகத்துல எங்கயுமே பாதுகாப்பு இல்ல ஆண்டவரே.
2: There is no protection in this world for us.
1: நீங்க
2: தான் only the protection for us.
1: நீங்க தான் பராமரிக்க வேண்டும்.
2: You are only the preserver Lord.
1: நீங்க அக்கினமாலே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும்.
2: Kindly be a firewall and keep us Lord.
1: எல்லா தீங்குக்கு எங்களை விலக்கி காத்துக்கோங்க.
2: Kindly keep us from all evils Lord.
1: எந்த தீமை எங்களை தொடாதபடி காத்துக்கோங்க.
2: No evil should touch us Lord.
1: ஒவ்வொருவரும் பிரியமான வணைந்து கொள்ள வேண்டுமா.
2: Each and every person must be pleased to you Lord.
1: உம்மை போல எங்களை மாற்ற வேண்டும்
2: செவிக்கிறோம். Kindly changes as you like you Lord.
1: எங்கள் கரத்தில் பிடித்துக் கொள்ளுங்க.
2: Kindly hold up our hands Lord.
1: எங்கள் காலங்களோட கரத்தில் இருக்கு.
2: Our days are in your hands.
1: நீரே பொறுப்பெடுத்து நடத்து.
2: You can take response over us and guide us.
1: நீங்க எங்க ஒவ்வொருவரோட இடைபடுங்க.
2: Kindly interact with us Lord.
1: எல்லார் மக்கள் மத்தியிலும் பேசுங்க.
2: Kindly speak with all people among all people.
1: யாருமே விட்டுறாதீங்க சப்பா.
2: Don't leave anybody Lord.
1: இரத்த கோட்டைகளை மூடிக்கோங்க.
2: Kindly hide them under your fort of blood Lord.
1: எல்லா மக்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க.
2: Kindly give them good houses those who are not having house Lord.
1: சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தாங்க.
2: Kindly give them good peace who are not having peace
1: Lord. பெரிய காரியத்தை செய்யுங்க.
2: Kindly do great things Lord.
1: எல்லா துதி கன மகிமை முக்கே செலுத்துறோம்.
2: We give all glory and honor to you Lord.
1: யேசு நாமத்தில் தாழ்மையாக ஜெபிப்பீதாவே.
2: We ask all these things in the name of Lord Jesus humbly Lord.
1: Amen.
2: Amen.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 8144192192 8144192192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். இந்த நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம் நடுவில் பிரசன்னராக இருந்து இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழிவுகளை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் நிறத்தை மூடுவதாக. வாங்க தகப்பனே, நேரே தலைவராயிருந்து பொறுப்படுத்த நடத்துவீராக. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற பொல்லாத அவைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீராமே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். இந்த சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதான் சொன்ன வாக்கின்படி இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எழும்புற எல்லா பொல்லாத அவைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும்னு ஜெபிக்கிறோம். துதிகனமாக்கி உமக்கு செலுத்துறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமே. அல்லேலூயா. மேல எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதிக்கலாமா? எத்தனையோ இக்கட்டுகளிலே இடுக்கங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 100வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போமா? பாருங்க எப்படி ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஹலிலூயா. ஆகவே நம் மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆராதனை நேரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு சரியான உறவு இல்லை என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, உங்கள் பரிசுத்த ரத்தம் என் உள்ளத்தை கழுவட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போகல என்னை மாற்றும் அப்பா. எவ்வளோ பின்வாங்கிட்டேன், எவ்வளோ சோர்ந்து போயிட்டேன், எவ்வளோ குறைந்து போயிட்டேன்ப்பா, என்னை மன்னி ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுக்கலாமா? ஏவி

0: ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, இணைந்து நாம் தேசத்திற்காக பாரத்தோடு கூட நம் ஜெபங்களை ஏறெடுப்போம்.
1: முதலாவது ஜெபிக்கிறது உக்ரைனுக்கும் நம்ம ரஷ்யாவில் எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ரஷ்யா ஜனாதிபதியோட உள்ளத்துல பேசி இந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவன் மாற்றணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
2: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிகான மகிமையமுக்கே செலுத்துறோம் அப்பா, இயேசு கிறிஸ்து மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே.
1: நம்ம தேசத்துக்கும் பஞ்சம் வந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும்.
3: தேவனே ஐயா, பஞ்ச காலத்தில் உணவளிக்கிற எங்கள் தகப்பனே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி உருவாக்கி தாரும் ஆண்டவரே. பஞ்சத்தை எப்படியாச்சும் தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. மனம் இறங்குங்கப்பா, பரிசுத்த தேவனேமே துதிக்கிறோம். யாருமே ஆண்டவரே உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடாதுப்பா. எந்த குழந்தைகளும் ஆண்டவரே பசினால வாடி தவிக்க கூடாது ஏசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. தேவனே மனம் இறங்கி ஏசப்பா, பஞ்சத்தை நீங்க எப்படியாச்சும் மாற்றி தாரும் ஆண்டவரே. தேவனே சேமத்தை தேவரு கட்டளிட வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: தீக்கிழக்கு நாட்டிலையும் அங்கேயும் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் தேவன் மாத்தி தரணும், சமாந்த தரணும். அதுக்காக ஜெபம்லாமா?
0: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா எங்க தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே விசேஷமா மத்திய கிழக்கு பகுதிகளுக்காகவும் மர்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பகுதியில எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே போராட்டங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்குதப்பா. எத்தனை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகள், அவருடைய சுதந்திரமே இழந்து ஆண்டவரே அங்கே இங்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே நீர் இறங்கும்படிக்காக நாங்கள் ஜெபி ஒரு நதியை போல ஊற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறங்கும்படிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீ இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
4: எபிரேயருக்கு எழுதி நிருபத்தை எடுத்துக்கொள்வோம். அதுல 11 எபிரேயர் 11 அதிகாரத்தை சகோதரர்கள் யாரோ வந்து வாசிப்பார்கள்.
5: எபிரேயர் 11 அதிகாரம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும், அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதா என்று தீர்த்து விசுவாசனத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தக்கும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பிறக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடிப்போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்பு கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்று கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோவையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோவு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வானுடைய குமாரத்தியின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தையும் உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன், எப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருகுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள், கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறி ஆட்டுத்தோள்களையும் வெள்ளாட்டுத்தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாய் இருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிற ராஜா, எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, நன்முக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் காணிக்க படைத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம். குடும்பங்கள் செழிப்பார்க்க உதவி செய்யுங்க தகப்பனே. குடும்பத்தில் எந்த குறை வராதபடி எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க, பொறுப்படுத்த கொள்ளும்படிக்காய் கெஞ்சி கேட்கிறோம். நீங்கள் இப்படி செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தன் வல்லமில்ல நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
6: ஒன்று தேசிகளின் புஸ்தகம் 4:17
7: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
6: மேகங்கள் மேல்
7: அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
6: இவ்விதமாய்
7: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
6: எப்போது என்ன செய்ய கர்த்தருடனே கூட இருப்போம். யாரு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடனே நம்ம கூட இருப்போம். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், ரகசிய வருக அப்படி சொல்கிறோம். அந்த ரகசிய வரைக்கு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ரகசிய வரைக்கு ஆயத்தப்படணும். இதில் இது வரைக்கும் யாராச்சும் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நினச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க, இல்லையா? எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா இல்லையா? உயிரோட யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கா? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. 1 Corinthians 15:51
7: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன்
6: நாம் எல்லாரும்
7: நித்திரை அடைவதில்லை
6: ஆகிலும்
7: கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே
6: ஒரு இமை பொழுதிலே
7: நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
6: ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்தில் நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உலகத்தில் இந்த சரீரத்தோட மாண்டப்பட்டு போகிறதில்ல. இதை என்ன செஞ்சிருவாங்க, விதைச்சிருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டால் ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதில் கர்த்தர் என்ன செய்ய நம்மளை எல்லாரையும் எப்படி மாற்ற போகிறாரு, மறுமாக்க போகிறாரு. ஹலேலூயா. அதுக்கு தான் நான் நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இவ்வளவோ கர்த்தருக்கு எப்படியாவது கர்த்தரை அறிஞ்சிக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தத்தோடு இருக்கோம். அல்லேலூயா. உயிரோடு எழுத்துக்கப்பட்ட ஏனோக்கு என்ன செஞ்சார் பாருங்கள். அவர் எப்படி இருந்தாராம், அவர் உயிரோடு எழுத்துக்கொள்ளப்பட்டார், அவர் எப்படி உலகத்தில் இருந்திருக்கார் பாருங்கள். ஆதியாம் புஸ்தகம் 5:24
7: ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான்.
6: ஏனோக்கு என்ன செஞ்சாராம், தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவர் ஏனோக்கு என்ன செஞ்சார், காணப்படாமல் போனார். தேவன் அவர் என்ன செஞ்சார், அவரை எடுத்துக்கொண்டார். அப்போ அந்த உலகத்தில் இருக்கும்போது சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேவம் பண்ணுறது வேற, அவர் என்ன செஞ்சார், அவரோடு என்ன செஞ்சாரா, சஞ்சரித்து கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இத்தரோடு என்ன செஞ்சார், எனக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மளை மாதிரி பாடு உள்ள மனுஷன்தான், உங்களை மாதிரி குடும்பத்துலலாம் இருந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் என்ன செஞ்சிருக்கார், கர்த்தரோட அவர் என்ன செஞ்சார், சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவருக்கு என்ன செய்யிருக்கா, எனக்கு காணப்படாமல் போல தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். என்ன அருமையாக ஒரு வாசனம் பாருங்கள். உங்களை மாதிரி குடும்பத்தில் இருந்து தான் அவர் கெஞ்சினார், காணப்படாமல் போனார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எல்லா நாட்களிலையும் இயேசுக்காக ஒப்பு கொடுத்து கர்த்தரோடு இருந்தார். அதனால் அவர் என்ன செய்யார், கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். முதலாளி பார்க்குறோம், ஈனோக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாளி பார்க்குறோம் ஆதியாகம புஸ்தகம் 5:22
7: ஏனோக்கு
6: எனக்கு
7: மெத்துசாலாவை பெற்ற பின்
6: முன்னூறு
7: வருஷம்
6: தேவனோடு
7: சஞ்சரித்து கொண்டு இருந்து
6: எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தாரு? முன்னூறு வருஷம் சஞ்சரித்து கொண்டு இருந்து
7: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
6: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். பாருங்க, எனக்கு எனக்கு தேவனோட முன்னூறு வருஷம் சஞ்சரித்து கொண்டார். குமாரிகளையும் குமாரத்தையும் பெற்றார். அப்புறம் குடும்பத்தில் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்து தான் தேவனோட அவர் என்ன செஞ்சார்? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நீங்களும் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தரோட சஞ்சரித்து கொண்டிருக்கணும். கர்த்தருக்காக 10 நிமிஷம் 5 நிமிஷம் அரை மணி நேரம் வகுல் அப்படிலாம் இல்லை. அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குமாரர் குமார்த்திகள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே போல் நம்மளும் என்ன செய்யணும்? தேவனோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும். தேவனோடு வாழணும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ வேண்டும். அவரை தான் கர்த்தரிடம் படத்தில் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்மளையும் கர்த்தர் என்ன செய்யற? உயிரோட எடுத்துக்கொள்வாரா இல்லையா? ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்போல் நம்ம என்ன பண்ண போகிறோம்? மரணமாக்கப்பட போகிறோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது சஞ்சரித்தால் தான் தேவனிடத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் வந்து இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்மளை எடுத்துக்கொள்வார்னு சொல்கிறது நம்மளை ஏமாற்றி கொள்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? தேவனோட சஞ்சரிக்க வேண்டும். தேவன் என்ன சொல் தேவனோட சஞ்சரிக்க என்ன அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர் நடந்திருப்பார். அதனால தான் தேவன் ஏனோக்கு என்ன செஞ்சார்? உயிரோட எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, மொதல் வாசிப்போம். ஆதியம் புஸ்தகம் 5:22
7: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்
6: முன்னூறு வருஷம்
7: தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
6: அப்ப அவர் குடும்பம் இருந்தா இருக்கா இல்லையா? குடும்பம் இருந்துச்சு. இந்த உலகத்துல வாழ்ற நீங்களும் கூட என்ன செய்யலாம்? தேவனோட சஞ்சரிக்க முடியவே முடியாதா? முடியும். நம்மளே ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்வாரா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாரா? எடுத்துக்கொள்வார். நம்மளையும் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது நம்மளையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்னு சொன்னார். குடும்பம் இருந்தாலும் தேவனோடு சஞ்சரிக்க முடியுங்கிறது நமக்கு ஏனோக்கு மூலமாக ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமோஸில் வாசிக்கிற 3:3
7: இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ.
6: அப்ப ஏனோக்குக்கும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சது? ஒரு மனது இருந்தது. அல்லேலூயா. ஏனோக்கு என்ன செஞ்சார்? ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவர் செய்தார். ஒருமனப்பட்டிருந்தா தான் முன்ன நடக்க முடியும். அதே போல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ நடக்கும்போது தான் நமக்கும் தேவனுக்கும் ஒற்றுமை ஒரே மனதா இருதய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்வாரு. நம்ம அதன்படி செய்யும் போது இன்னும் அநேக காரியங்களை செய்யும் சொல்லி தருவாரு. நம்ம என்ன அவரோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இம்மா நம்ம இப்பொழுது செவம் பண்ண போகிறோம். செவம் பண்ணலாமா? எங்களை அன்பாக இயேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரை. கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் சொன்ன வாக்குத்தத்தின்படி ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சமானத்தையும் கட்டளடும்படியாக செபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. அப்போ ஒவ்வொரு தேவைகளையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறந்திருக்கிறேன் சொன்ன எங்கள் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் பசுத்தாவில் நிரப்புங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க ஆண்டவர. பூமி மேலே அக்கினை போட வந்து இப்பொழுதே பற்றியறி விரும்புகிறேன்னு சொன்னீரே. ஒவ்வொரு மேலையும் பசுத்தாவியானவர் அழுகவே அளவு இல்லாமல் நிரப்ப முடியாது செபிக்கிறோம். உங்களுடைய வருகைக்கு எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா, அவை சந்திக்க தகுதிப்படுத்துங்க அப்பா. வேலையில்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாற்றிருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரச்சனை கூட இருக்கட்டும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க இயேசப்பா. என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க இயேசப்பா. எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க இயேசப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றிலிருந்து விளக்க வேண்டும் சொன்னீங்களே, அப்படியா நீர் விளக்க வேண்டுமா செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்காங்களப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்து தர வேண்டும் ஆண்டவர். அப்பா இயேசுவின் கருத்தில் அப்பா நம்ம சபையில் எத்தனை பேர் அப்பா குழந்தை இல்லாமல் இருக்காங்களப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. மகிமையான காரியத்தை செய்ய, மகத்தான காரியத்தை செய்ய ஆண்டவரே. இறக்க செய்யப்பா, இறக்க செய்ய அன்பின் ஆண்டவரே. இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டுமப்பா. திருமணமாகலேன்னு சொல்லி கலைஞர்க குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தை ஆயத்தப்படி தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, பிரச்சனையெல்லாம் மாற்றிருங்க சப்பா. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் இருக்கவே கூடாதப்பா. எல்லா குடும்பங்களையும் தேவை சமாதானம் சம்பூர்ணம் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம். தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. கர்த்தர் தேடுற இதயம் வாழும் என்று சொன்னீரே. உமை தேடணும், பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா, மண்டி கொள்ளணும் அப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிர்வீங்க, கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க, பிரிந்து கொடுமை அணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராச்சா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வத்தை உயர்த்துங்கப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க கர்த்தாவே. மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பண்டிஸ் வயிற்றுல வயிற்றுலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஆண்டவரே வீசிங்கனால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. தலைவலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஐயா இதோ மாம்சம் பண்ணி யாருக்கணும் தேவனாய் கர்த்தர். என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரு. உம்மால் எல்லாம் முடியுமாண்டவரே. உம்மால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. தீபாலா கரவா தப்பு நீங்கள் சொன்னீங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்களப்பா. அவங்கள நோக்கி பார்க்குறாண்டவரே. வேலைக்காரன் கண்கிலேசமான நோக்கி பார்க்க போலும், வேலைக்காரருடைய கண்கிலேச மாட்டி நோக்கி பார்க்க போலும். உண்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஐயா. கடன் கஷ்டத்தில் இருக்கிற மக்கள் ஒவ்வொரு கடனை அடைச்சித்தாங்க, கடன் அடைச்சித்தாங்க ஐசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமென். கத்திரம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
8: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கத்திரி கிருபியால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
9: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address, asinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜாங்களை, பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதி தரலாம் அப்பா. உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் பல மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தாமே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தனும். ஆண்டவரே, உற்சாகமாக தந்த ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்துங்கப்பா. கையன் பிரயாசைகளை ஆசீர்வதித்தரலம்மாப்பா. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களும் செழிப்பாக மாற்றுங்க தகப்பனே. குடும்பங்களில் எந்த குறையும் வரக்கூடாது சாப்பா. ஆண்டவரே கத்தாவே, இந்த மாத ஆண்டவரே இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கத்தாவே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே வரப்போகிற மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நீங்கள் எப்படி செய்யப்போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.

0: மத்தேயு சுவிசேஷம் 24:21
1: ஏனெனில் உலகம் உண்டானது முதல்
0: இதுவரைக்கும்
1: சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான
0: மிகுந்த
1: உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும்.
0: உலகம் உண்டானது முதல் சம்பவித்திராததும் இனி சம்பவம் அநேக உபத்திரங்கள் உண்டாயிருக்கும். இப்ப காரியங்கள் கடந்து கொண்டே போகுது, அப்படியே காய் நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அப்படி வந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைக்கு அவர் எப்படி இருப்பாரா? யோபேலின் புஸ்தகம் 3:16
1: வானமும் பூமியும் அதிரும்
0: ஆனாலும்
1: கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார்.
0: கர்த்தர் எப்படி இருப்பாரா? இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டைக்கு, தம் ஜனத்துக்கு எப்படி இருப்பாரு?
1: கர்த்தர் தம் ஜனத்திற்கு
0: அடைக்கலமாய் இருப்பார். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார், நம்ம தேவைகளை சந்திப்பார், ஒரு குறை வராது. கர்த்தர் சந்திப்பார், யார் நிமித்தமாக எவர் நிமித்தமாவது கர்த்தர் சந்திப்பார். உபத்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும் உலகத்தில், ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு அவர் எப்படி இருப்பார்? அடைக்கலமாக இருப்பார். ஹலிலூயா. அதனால தான் உங்களை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, எப்போது ஆண்டவரு கூட இருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்போது ஆண்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறது அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் செபிச்சா எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கூடியிருமா? நீங்கள் செபிக்காட்டே எங்களுக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சிருக்கோம் இல்லை.

0: கரையில் நம்ம இருக்க இந்த கரையில் அக்கறை போக வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன், எல்லோரும் நீங்கள் அதிகமாக செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும், பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 6:9.
1: நோவாவின் வம்ச வரலாறு.
0: நோவாவின் வம்ச வரலாறு.
1: நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே,
0: தம் காலத்தில் இருந்தவர்களுக்கு, அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
1: நீதிமானும்
0: உத்தமனுமாயிருந்தார்.
1: நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: அந்த இருந்த காலத்தில் மக்கள் மத்தியில் இவர் எப்படி இருந்தாரா? நீதிமானா உத்தமனுமா இருந்தார். எப்படி இருந்தாரு?
1: நீதிமானும்
0: உத்தமனா இருந்தார். ஆனா என்ன செஞ்சிருந்தாரு? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா. அதான் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். எத்தனையோ சனங்கள் இருந்தாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. 8 பேருக்கு மாத்திருந்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அவங்க எல்லாம் மக்கள்லாம், அந்த காலத்துல இருந்த மக்கள்லாம் தேவனை தேடலை. தேவனை தேடாம உலகத்து உலகமான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்னைக்கு நம்மளும் தேவனை தேடாமல் இருப்போமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் அந்த காலத்து மக்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனாக இருந்தார். அது மாத்திர தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா சொல்லுங்க? சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நானும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அதுதான் தேவன் அமரத்தில் வாஞ்சிக்கிறார். தேவனோடு எப்போவும் சஞ்சரிக்கணும், செவிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு இருக்கணும், ஆண்டவர் அண்டிக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அண்டிக்கொள்ள வேண்டும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தில் திடன் கொள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்ன ஜெயித்த தேவனை கத்த நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ளாது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 119:18.
1: நான் விழிக்கும் போது,
0: நான் விழிக்கும் போது
1: இன்னும் மண்டையில் இருக்கிறேன்,
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். அப்போ இரவெல்லாம் செவிச்சிட்டு இருந்திருப்பார், இரவெல்லாம் துவிச்சிட்டு இருந்திருப்பார். அதான் சொல்கிறாரு, நான் விழிக்கும் போது இன்னும் என்ன செஞ்சேன்? உம்மண்டையில் இருக்கிறேன். இரவெல்லாம் செவிச்சிருப்பார், துவிச்சிருப்பார், தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்திருப்பார். அதனால தான் சொல்கிறாரு, இன்னும் விழிக்கும் போது நான் உம்மண்டையில் இருக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு நாளைக்கு கஷ்டம், நாளைக்கு பணம் இனிமே தேவை சந்திக்கணும், நாளைக்கு எப்படி இந்த கடன் அடைக்கிறது, இந்த கஷ்டத்தை எப்படி மாற்றுறது, ஐயோ நாளைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி படித்து வருவாங்களா, பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, இந்த மாதிரி கவலையில் இருக்கிறோமா? தாவீது ராஜா சொல்கிறாரு, விழிக்கும் போது இன்னும் உம்மண்டையில் இருக்கிறேன். அப்படி இருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா? இல்லைன்னா கத்துட்டு கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், அவருக்கு மட்டும்தான் தேவநாய் கர்த்தர். என்ன சொல்ற மாம்சமான யாருக்கும் நான் தேவநாய் கர்த்தர். நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இருக்குதா? தாவீது ராஜா எங்களை மூலம் பாடுள்ள மனுஷன், அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரா? ஏன் உங்களுக்கும் எனக்கும் தரமாட்டார்? நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, நான் உம்மோட என்ன செய்யணும்? சஞ்சரித்துக்கணும். இரவெல்லாம் நம்ம உம்மோட இருக்கணும். அப்பா பகலெல்லாம் உம்மோடு இருக்கணும். நம்ம இரவும் பகலும் உம்மோடு இருக்கணும் சப்பா. மே சார்ந்து கொள்ளணும்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திர இல்லை, சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 4:4.
1: உங்கள் படுக்கையிலே,
0: உங்கள் படுக்கையிலே,
1: உங்கள் இருதயத்தில்,
0: உங்கள் இருதயத்தில்
1: பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள்.
0: படுக்கும்போது என்ன செய்யணுமா? பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் யார்கிட்ட பேசணும்? நம்ம இருதயத்தில் கர்த்தர்கிட்ட பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கணும். அப்போ தான் கர்த்தர்கிட்ட நல்ல தரிசனம் பார்க்கலாம். நமக்கு நல்ல கர்த்தர் நம்ம அவருடைய பார்த்தை நம்மகிட்ட சொல்லுவார், நம்முடைய பாடத்தை அவர்கிட்ட சொல்லுவார். அவர் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்லி தருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. 63:6.
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உம்மை நினைக்கும் போது,
0: நான் உம்மை நினைக்கும் போது
1: ராஜாமங்களில்,
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன். பார்த்தீங்களா? படுக்கையில் ராஜாமங்களில் நான் உம்மை தியானிக்கிறேன். அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா? அவர் கொடுத்த பாக்கியத்தை எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கேட்ட நமக்கு ஆண்டவர் தருவார். 2வது நோவா கால, நோவா முதல்ல பார்த்தேன். நோவா என்ன செஞ்சிருது? அவர் உத்தமனா நீதிமானா தேவனாரு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தாவீதை பார்த்தோம். அதுக்கு 2வதாக அவர் என்ன பண்ணாராம் பாருங்க. எப்ரேயன் புஸ்தகம் 11:7.
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோ

0: நோவா
1: தற்காலத்திலே
0: தற்காலத்திலே
1: காணாதவளை குறித்து
0: காணாதவளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று
0: தற்காலத்து ஏசப்பா பார்க்கல பார்க்காம தேவனுடைய எச்சரிப்பை பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகி
0: பயபக்தி உள்ளவனாகினார். ஏசப்பா பார்க்கல தேவனை பார்க்கல பார்க்காமே என்ன செஞ்சாரா தேவனால் எச்சரிக்கப்பட்டு விசுவாசத்தினால தேவனை பார்த்ததே இல்லை விசுவாசம் தேவனுடைய குரலை கேட்டிருப்பாரு தேவனோடு செஞ்சிட்டு இருக்காரு ஏன்னா தேவனோடு செஞ்சிட்டு கொண்டுறாரு அதனால தேவனுடைய குரலை கேட்டிருப்பாரு காணாமல் இருந்தோம் விசுவாசத்தினால தேவனுடைய எச்சரிப்பை பெற்று என்ன செஞ்சோம் பயபக்தி உள்ளவனானார்.
1: விசுவாசத்தினாலே
0: விசுவாசத்தினாலே
1: நோவா
0: நோவா
1: தற்காலத்திலே
0: தற்காலத்திலே
1: காணாதவளை குறித்து
0: காணாதவளை குறித்து பார்க்கவே இல்லை அவரு பார்த்ததே கிடையாது. நம்மளுக்கு கூட இப்ப ஆண்டு வராருன்னு சொல்றது பார்க்கல ஆண்டு சொன்ன வசனத்தை வச்சு இப்ப நடக்கிற காரியங்களை வச்சு நம்ம விசுவாசிக்கிறோம். காணாதவளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று
0: தேவன் எச்சரிப்பு பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகி
0: அவன் எப்படி ஆனாரா மழை அவர் பார்க்கல மழையை பார்க்கவே இல்லை மழையை பார்க்கல மழை வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் மழை பெஞ்சதே கிடையாது மழை வரும்னு யாரும் சொன்னது சொல்லியிருக்காங்க ஆனால் பார்க்கல. அது பார்க்காம என்ன செஞ்சார் பேழையை செஞ்சார். ஹல்லேலூயா. பார்க்காம என்ன செஞ்சார் நோபா பேழையை செஞ்சார் விசுவாசத்தோடு பேழை செஞ்சார். எத்தனை பேர் அவர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க என்னம்மா மழை வருதா இவர் பாரு கப்பலை செஞ்சு வச்சுட்டு இருக்காரு எங்கே மழை வரப்போகுது மழைனா என்னென்னு நமக்கு தெரியாது அப்படின்னு. இப்போ நம்மளை பார்த்து எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க ஏசப்பா வரப்போறார் வரப்போறாருங்க எங்கே வரப்போறாரு. ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேறியிருக்கு நம்ம நம்புகிறோம் இல்லையா. காணாரை குறித்து விசுவாசத்தினால கப்பலை செஞ்சார் இப்போ என்ன செஞ்ச எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானார். ஹல்லேலூயா. நமக்குள்ள பயபக்தி இருக்கா? உலகம் கிண்டல் பண்ணும் கேலி பண்ணும் பரியாசம் பண்ணும் உலகத்தை நம்பி வாழக்கூடாது நம்ம இயேசு நம்பி வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ தான் பரலோகத்து போக முடியும். நம்ம யாரை நம்பி வாழணும் இயேசு நம்பி. அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார் லூக்காவின் சுவிசேஷம் 18:8.
1: ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது
0: மனுஷகுமாரன் வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ
0: பூமியில என்ன செய்வாரா விசுவாசத்தை காண்பாரோ. உங்களுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கா? இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்குள்ள விசுவாசம் இருக்கா? பூமியில விசுவாசத்தை காண்பாரோ நம்ம விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து வருவார் கட்டாயம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்கு விசுவாசம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? எனக்கு கட்டாயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து கட்டாயம் எப்படி வருன்னு சொன்னார் கட்டாயம் வருவார். அல்லேலூயா. நம்ம இந்த விசுவாசத்தோடு நாம் அவரை நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசம் குறைய மறுக்குமானா ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. விசுவாசம் தொடங்குறவரும் முடிக்கிறவரும் யாரு? இயேசுக்கிறது தான். விசுவாசம் தாங்கப்பா எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்க எனக்கு விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். ஒரு நாள் நம்ம கேட்கணும். அதே போல் சீசல் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க சீசல் என்ன கேட்டாங்க? லூக்காவின் சுவிசேஷம் 17:5.
1: அப்பொழுது
0: கர்த்தரை நோக்கி
1: எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும்
0: என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். கேட்பீங்களா? விசுவாசம் இல்லாதவங்க கேளுங்க. விசுவாசம் இல்லைன்னா அவங்க கிட்ட கேளுங்க. அப்படியே அசதியாக உட்காந்துடாதீங்க. கர்த்தர் வரப்போகிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசப்போ சீசர் கேட்டாங்க ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இயேசுவே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் நம்ம கேட்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல் சொன்னார் 2 Corinthians 4:13.
1: விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன்
0: என்று எழுதியிருக்கிறபடி
1: நாங்களும்
0: அந்த விசுவாசத்தின் ஆவியை
1: உடையவர்களாயிருந்து
0: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசன் ஆவியை பெற்றிருக்கீங்களா? இங்கே சோத்திரம் பண்ணவே மாட்டேன்றீங்க. விசுவாசன் ஆவியை பெற்றிருக்கீங்களா? ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கலன்னு கண்ணீர் ஓடிக்கக்கூடிய நாட்கள் வரும். அதுக்குள்ளாக விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. முத நோவா என்ன செஞ்சார்? தேவனோட நீதிமானும் உத்தமனுமா இருந்தாரு. தேவனோட சஞ்சரித்து கொண்டார். ரெண்டாவது எப்படி இருந்தாரு? விசுவாசம் காணாதவர்களை குறித்து விசுவாசித்தாரு. தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனா இருந்தாரு. அல்லேலூயா. மூணாவது என்ன செய்யறாராம் பாருங்க. ரெண்டு பேரும் புஸ்தகம் 2 அதிகாரம் 5 வசனம்.
2: பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி.
0: 8 பேரை நீதி பிரசங்கித்தவனாகிய நோவாவை என்ன செஞ்சாரு? 8 பேரை
2: காப்பாற்றி
0: காப்பாற்றினார். நீங்க தேவனை பத்தி எல்லாருக்கும் சொல்றீங்களா? நோவா ஆண்டவர் பத்தி சொன்னார். இன்னொரு வாசிமா.
2: பூர்வ உலகத்தையும்
0: அத்தனை உலகத்துல எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு யாருமே தப்ப விடாமல்
2: நீதியை பிரசங்கித்தவனாகிய
0: நோவா முதலான
2: 8 பேரை காப்பாற்றி.
0: அவர் நீதியை பிரசங்கித்தார். அவங்க குடும்பத்தை 8 பேரை மாத்திரம் தேவன் காப்பாத்தினார். யாரெல்லாம் இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றீங்க? சொல்லாம இருந்த பிரயோஜனமே இல்லை. சொல்லணும். நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்க தெய்வம் தான் தெய்வம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? லூக்கான் சுவிசேஷம் 24:47 வசனம்.
2: அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும்.
0: எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? மனம் திரும்புதலும்
2: பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி
0: சகல தேசத்தாருக்கும்
2: அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
0: அவர் நாமத்தினால பிரசங்கப்பட வேண்டிய என்னது? பாவ மன்னிப்பும் மனம் திரும்பணும். பாவ நம்ம முதல்ல தாயின் வயிற்றுல பிறந்தப்ப பாவமான காரியத்தில் இருந்தோம். இப்ப மனம் திரும்ப வேண்டும். நம்ம தாயின் கற்பத்தில் பிறந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த பாவத்தை தான் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் பரலோத்து போக முடியாது. அதான் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எங்கே சொல்லியார்? இஸ்லாமியை தொடங்கி எல்லா இடங்களிலும் தேவனை பற்றி பிரசங்கம் பண்ண வேண்டும். என்ன பிரசங்கம் பண்ணணும்? மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்துருக்கிறாரு. அவர் தான் நமக்காக மறித்து 3 நாள் உயிரோடு எழுந்திருந்திருக்கிறாரு. அவர் நம்புங்க. இதுதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நமக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு, நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினார்னு சொல்லி இது தான் சொல்லணும். அதான் சொல்லி எருசலேமை தொடங்கி எல்லா இடங்களிலும் என்ன சரி பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் எல்லாருக்கும் நம்ம கோர வேண்டும். சொல்கிறோம்மா, சொல்லாமல் சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கத்தர் வரப்போகிறார், ரொம்ப சமீபம். சொல்லுங்க. சொல்லாமட்டிங்கன்னா கத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்பார். பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலும். தாயின் வயிற்றுல பிறக்கிறதுக்கு முன்னால் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம சொல்கிறதான் கரெக்டு, நான் தான் சொல்ல கரெக்டு இருந்தோம். இப்போ என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பாவ மன்னிப்பு நம்ம முதல்ல நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை பெறணும். மனம் திரும்பணும். பாவமான காரியத்திலிருந்து மனம் திரும்பணும். நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்போ ஜெபிக்க போகிறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமையா. உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, பலனத்தை குணமாக்கப்பா. அப்பாமே துதிக்கிறோம். கட்டுகளெல்லாம் உடைச்சி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. கண்ணில் பலன்றாலும் குணமாக்குங்க. காது கேட்காத மக்கள் காது கேட்கட்டும், வாய் பேசாத மக்கள் வாய் பேசட்டும். நரம்பில் பலவீனம் மற்ற மக்களை குணமாக்குங்க. ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க. செபிக்கக்கூடிய மனசை கொடுங்க, துதிக்கக்கூடிய மனசை கொடுங்க. ஆண்டோடு இணைந்து வாழ தாகத்தை கொடுங்க. இயேசுவே இயேசுவே, நீர் கூப்பிட்டதெல்லாம் அப்பா தாகமாக இருக்கிற எல்லாரும் என்ன தெளிவார்கள் சொன்னீர். வருத்தப்பட்டு பாரசமக்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, நானும் உனக்கு இழைப்பாரு சொன்னீரே. ஆண்டவரே, வருத்தப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்கள்லாம் மரத்தில் ஓடி வரட்டும். ஆண்டவரே பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்ப்பத்தின் கனியில் என்ன பல இருந்தாலும் சுகமாக்குங்க, பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க. மந்திரம் சிவனை உடைத்துப்படுங்க, பிசாசின்கள் அழித்துப்படுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சமம் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்து மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செய்யப்பா, காத்துக்கோங்க. எல்லா குடும்பங்கள்லையும் வேதத்தை வாசிக்கணும். பய அப்பாமை ஸ்தோத்திரம் அரியர் அறிவில் நிரப்பப்படணும். தேவனை அண்டிக்கொள்ளணும், தேவனோடு இருக்கணும். ஐயா, ஓடி ஓடி முடி ஊழியத்தை செய்யணும், பலன் தரும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சொல்றதை கேட்டாரு, சந்தோஷமா இருங்க.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 8144192192 8144192192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-24-35. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
1: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.

0: வெளிப்படுத்துற விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
0: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்படுற ஜனங்கள் தான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். நம்ம என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டோம், 1990 நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இல்லை. கர்த்தர் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. ரட்சிக்கப்படுறோம் நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் மாத்து மாத்த நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம் நமக்குள்ள இருக்குது, கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அலசி பார்க்கணும். அலசி பார்த்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். 1 பேதுரு புஸ்தகம் 4:14. யாக்கோபின் புஸ்தகம் 4:14.
1: நாளைக்கு நடப்பது
0: உங்களுக்கு தெரியாதே, உங்களுக்கு தெரியாதே.
1: உங்கள் ஜீவன்
0: எப்படிப்பட்டது?
1: கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறது.
0: மாளுக்கு வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாத புகையை போல இருக்கிறது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையாக அலசி பார்க்கணும். ஆண்டவரே, பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கப்பா? என்னை ரட்சி, நேற்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். கர்த்தரை கேட்டே இருக்கணும். என் வாழ்க்கை எங்கே இருக்கு? நான் எங்கே இருக்கிறேன் ஆண்டவர்? உமக்கும் எனக்கும் இடையில ஏதாவது தடை இருக்கா? என்னை காமிங்க ஆண்டவரே, என்னை காமிங்க. நான் என்ன குறை இருந்தாலும் என்னை காமிச்சு என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம குடியிருப்பு எங்கே தான் இருக்கு? நம்ம குடியிருப்பு பரலோகத்தில். வாசிங்க பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு? பரலோகத்தில் இருக்குது. நம்ம பரலோகத்தில் குடியிருப்போம். நம்ம இந்த உலகத்தின் மக்கள் அல்ல. உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம குடியிருப்பு பரலோகம். அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்துங்க, உண்மை உமக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ளே வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க இயேசுவான்னு சொல்லி மனிதன் முகத்தை பார்க்குறா. கர்த்தர் எங்கே பார்க்குறாரு? இருதயத்தை பார்க்குறாரு. 1 சாமுவேல் வாசிங்கன்னா 16:7.
1: கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும்
0: இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம்.
1: நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்.
0: மனுஷன் முகத்தை பார்ப்பான்.
1: கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
0: கர்த்தர் எங்க பார்க்கிறாரு? நம்ம இருதயம். எந்த அளவுக்கு கர்த்தருக்கும் நமக்கும் இழைக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் எந்த அளவுக்கு இருக்குது நம்மகிட்ட, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் டாக்டர் வெள்ளிக்காரம் என்ன செய்வாராம், படுக்கைக்கு போகும்போது அவர் ஒரு இருதயத்தை அலசி பார்ப்பாராம். இன்றைக்கும் உங்கள் பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசுன ஆண்டவரே, இன்றைக்கி உங்கள் துக்கப்படுத்துகிற காரியம் எனக்குள்ளே என்ன இருக்குது ஆண்டவரே, இன்றைக்கி நான் என்ன காரியம் உங்கள் பிரியமில்லாத காரியம் செஞ்சேன் ஆண்டவரே, என்னை காமிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது டாக்டர் வெள்ளிக்காரம் அலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாராம். அதுதான் அவர் சொல்லுவாராம், நான் வந்து நேற்று பார்த்த பிள்ளைகிறம் கிடையாது, இன்றைக்கி நான் புது சிருஷ்டியாக என்னை ஆண்டர் மாற்றிருக்காரு. ஒவ்வொரு நாளும் என்னை கர்த்தர் புது சிருஷ்டியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நான் கர்த்தர் வேதஞ்சல் கர்த்தர் ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிற வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:17.
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின.
0: பழைய காரியம் நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்கள், நம்ம பிறந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த பழையவைகள்லாம் ஒழிந்து போயின,
1: எல்லாம் புதிதாயின.
0: நம்ம ஆண்டு ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த பரலோகத்துக்கு போனா ஈஸியான காரியம் இல்ல. போகணும்னா பருவத்துக்கு போனால் நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் நம்ம இவ்வளோத்தை அலசி பார்த்து கற்றுட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நம்ம முதலாவது சரி இப்போ ரட்சிக்கப்படும், நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படியாவது இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டுடலாம்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளை என்ன செஞ்ச முடியாது, ஏமாற்ற முடியுமா? முடியாது.
1: அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 16:31
0: அவர்களை வெளியே அழைத்து வந்து
1: ஆண்டவர்மாரே ரட்சிக்கப்படுவதற்கு
0: நான் என்ன செய்ய வேண்டும் என்றார் அதற்கு அவர்கள்
1: கர்த்தராகிய
0: இயேசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி
1: ஒன்னு குறிந்தன் புஸ்தகம் 15:3 4 அந்த விசுவாசம் இருந்தாதான் ரட்சிக்கப்பட்டுன்னு அர்த்தம். ஒன்னு குறிந்தன் புஸ்தகம் 15:3-4
0: நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால்
1: கிறிஸ்துவானவர்
0: வேத வாக்கியங்களின்படி நம்முடைய பாவங்களுக்காக மரித்து
1: அடக்கம் பண்ணப்பட்டு
0: வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாள்
1: என்ன செஞ்சிட்டாரு, உயிர் எழுந்திருச்சு நம்ம பாவங்களுக்காக. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்தாலாம் பார்க்கணும், பெரிய சச்சட்டு, அது நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நமக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். மரித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்யணும், மூன்றாம் நாளே என்ன செஞ்சிட்டேன், உயிரோட எழுந்துச்சா? வாசிப்பா கடைசி,
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி
0: மூன்றாம் நாள்
1: என்ன செஞ்சிட்டாரு, உயிர் தெழுந்த. அதனாலதான் எங்களுக்கு அம்மா இறந்தப்ப சொன்னாரு, உங்க அம்மா அப்பா மறிக்கலாம், குடும்பத்தில் எல்லாருமே மறிக்கலாம், நான் என்ன செய்ய மறித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்ய போறேன், சதா காலமும் என் மீட்பர் என்ன செய்யறாரு, உயிரோட இருக்கிறான்னு சொன்னாரு. அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார், கலங்க வேண்டாம். உங்களையும் என்னையும் படைச்சவர், உங்களுக்காக எனக்காக மரித்து மூன்றாவது உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனா இருக்கிறார், கலங்காதீங்க, கண்ணீர் துளைச்சிக்கோங்க. அதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். என்ன செய்யணுமா, விசுவாசிக்கணும். அதங்க சொல்றாரு எபிரேயர் புஸ்தகம் 11:6
0: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
1: விசுவாசம் இல்லாம தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கணும். எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு, என் பாவத்துக்காக மரிச்சிட்டாரு, நான் இனிமேல் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக தான் மரிச்சாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசம் உங்களுக்கு எனக்கும் அது மிக மிக அவசியம். விசுவாச ஆண்டவர் கேட்கணும். அதனால தான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார். பேதுரை பார்த்து நான் போகிற வாரம் பார்த்தோம், பேதுரை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாது, உனக்காக வேண்டி கொண்டேன். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 22:32.
0: நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன்.
1: வேற ஏதாவது வேண்டி இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொன்னாரு, விசுவாசம் தான் மிக மிக அவசியம். நான் உன் விசுவாசம் ஒழிஞ்சி போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டி கொண்டேன். நமக்காக கர்த்தர் வேண்டி கொண்டிருக்கிறாரு. இன்னைக்கு விசுவாசமா இருக்கலாம், நாளைக்கு சோர்ந்து போகலாம், சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டோடு கேட்கணும், ஆண்டவரே முழுமையான விசுவாசம் தாங்கப்பா, எனக்காக மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு இருந்த அந்த விசுவாசம் எனக்குள்ள உறுதியா இருக்கணுமாப்பா, எனக்காக தானப்பா மறிச்சிங்க, என் பாவங்களுக்காக மறிச்சிங்க, மூன்றாவது நாள் உயிரோடு இருந்துச்சிங்க, என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி அந்த விசுவாசம் வேணும். அதுக்கு தான் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன்னு சொல்றேன். விசுவாசம் நமக்கு இல்லைனா ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தர் எனக்காக மரித்து மூன்றாரும் உயிரோடு இருந்த என்னை நிச்சயமாக கைவிட மாட்டார், எனக்குள்ள அவர் இருக்கிறாரு, என்னை முழுமையாக என்னை ரட்சிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பரலோகத்துக்கு போனால் என்ன செய்யணும், மார்க்கு சுவிசேஷம் 16:16
0: விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
1: நம்ம சின்ன பிள்ளைகள ஞானஸ்தானம் எடுத்துற உண்மைதான், அது இல்லைன்னு இல்லை. ஆனால் இங்கே ஆண்டு சொல்றாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தவன் ரட்சிக்கப்படுவான். ஏன்னா நமக்கு விசுவாசம் எப்படி 18-19 வயசுல தான் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கறம் செஞ்சவன் எல்லாம் வந்து நமக்கு தெரியும். அந்த பாவத்தை அறிக்கிடணும். விசுவாசத்தை விசுவாசம் அப்போதான் நமக்கு வரும். சின்ன பிள்ளையிலேருந்து என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கிரமம் செஞ்சோம், அது சின்ன பிள்ளையில வந்து குழந்தையில வந்து நமக்கு என்ன இல்லை, குழந்தையில வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை. குழந்தை என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. சின்ன குழந்தை 40 நாள் குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்போ வந்து என்ன, அது பிரதிஷ்டை. அது என்னது? பிரதிஷ்டை. இப்போ நமக்கு விசுவாசம் உள்ளவனாகிற ஞானஸ் எடுக்கிறவன் தான் ரட்சிக்கப்படணும். ஞானஸ் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ் எடுக்கணும். அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். சும்மா ஏனாதோனே ஞாபகம் ஞானஸ்தில் எடுத்துட்டா பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியாது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் விசுவாசம் உள்ளவனாய் மாற்றும், என் விசுவாசத்தை தாங்கப்பா, என்னென்ன பாவம் பிரியமில்லாத காரியம் இருக்குதோ எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்துன்னு கேட்க வேண்டும். ஆண்டவர் தானே மாற்ற முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1:4
2: அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது
1: அவர்களை நோக்கி
2: யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள்.
1: பரிசுத்த ஆவியால் நம்ம ஞானஸ்தானம் பெற வேண்டும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம செய்து ரைட்டாக தப்பான்னு சொல்லி உணர்த்துவார். பரிசுத்தவர் உங்களுக்குள்ள என்ன செய்வார்? பாவத்தை குறித்தோ நீதி குறித்தோ நாயத்திருப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யோவான் சுவிசேஷம் 16:8
2: அவர் வந்து
1: பாவத்தை குறித்தும்
2: நீதியை குறித்தும்
1: நியாயத்திருப்பை குறித்தும்
2: உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
1: என்ன செய்வார்? பாவத்தை குறித்தோ நீதியை குறித்தோ நாயத்திருப்பை குறித்தும் உலகத்தை என்ன செஞ்சார்? கண்டித்து உணர்த்துவார். அவர் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதான் இங்கே சொல்கிறாரு 3:5
2: நாம் செய்த நீதியின் கிரிகளின் நிமித்தம்,
1: நம்ம செஞ்ச பரிசுத்த நீதியின் கிரிகள் நிமித்தம்
2: அவர் நம்மை ரட்சியாமல்,
1: நம்ம செய்த நீதி நம்ம நெய்த பரிசுத்தம் அது நிமித்தமா நம்ம ரட்சியாமல்
2: தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மளை ரட்சித்தார்.
1: பரிசுத்தாவின் புதிதாக்கினால நம்மளை ரட்சித்திருக்கிறார். எப்படி? அவர் வந்துதான் பரிசுத்தாவின் வந்து என்ன செய்ய, பாவத்தை குறிச்சோ நீதியை குறிச்சோ நாய்த்திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீ செய் தப்பு, நீ செய்து கரெக்டான வழி கிடையாது, நீ போகிற வழி சரியில்லை அப்படின்னு கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்ம பரிசுத்தாவின் அவருக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் நம்மளை ரட்சிப்பார். பரிசுத்தாவினை கீழ்ப்படியாமல் வாழ்வோமானா நம்மளை விட்டுருவார். அது நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் எபேசியர் புஸ்தகம் 4:29
2: கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
1: அன்றியும்
2: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
1: முத்திரையாக பெற்ற
2: தேவனுடைய பரிசுத்த ஆவியை
1: எதுக்காக கொடுக்கிறாரு? பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்தில் போறது தான் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று. அவர் சொல்றதை நம்ம கீழ்ப்படிந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் அதான் அவர் வந்து என்ன செய்யற, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நாயத்திருப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகம் நம்ம சொந்தல் பிரியமானங்களே, உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும். பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் நிறைய பைபிள் வாசிங்க, சவம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இந்த உலகம் நமக்கு கைவிடும். இப்பயே ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே என் பரிசுத்த அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகையை பார்த்து சொன்னார். லூக்காலின் சுவிசேஷம் 19:9
2: இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
1: அவருக்கு அந்த அளவுக்கு வாஞ்ச, அத்தி மரம் உள்ளா இருந்துச்சான், பரவாயில்ல, முள்ளு குத்தினாலும் பரவாயில்ல, எப்படியா என் தேவனை பார்க்கணும்னு சொல்லி மரத்துமலி ஏறினாரு. அதை தாங்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்ம கர்த்தர் மேல வாஞ்ச வரணும், அன்பு வரணும், கர்த்தர் மேல தாகம் வரணும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னாரு. உடனே சகே என்ன சொன்னாரு? எட்டாம் வசனம்,
2: சகேயு நின்று,
1: சகை நின்று
2: கர்த்தரை நோக்கி,
1: கர்த்தரை நோக்கி,
2: ஆண்டவரே,
1: ஆண்டவரே,
2: என் ஆஸ்திகளில் பாதியை.
1: ஆண்டவர் சொன்னாரா? ஆஸ்திகளில் பாதியை கூட அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொன்னானே உள்ளம் குத்தப்பட்டுருச்சு. யாருக்கு? சகைக்கு.
2: என் ஆஸ்திகளில் பாதியை,
1: என் ஆஸ்திகளை பாதியே
2: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
2: நான் ஒருவனிடத்தில்,
1: நான் ஒருவனிடத்தில்
2: எதையாகிலும்,
1: எதையாகிலும்
2: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
1: அநியாயமாய் வாங்கினது உண்டானா,
2: நாளத்தனையாக,
1: நாளத்தனையாக
2: திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
1: திரும்ப செலுத்துகிறேன். அநியாயம் ஆற்றாது வாங்கியிருந்தா அது நாளத்தனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செலுத்து, திரும்ப செலுத்துறேன்னு சொன்னார். இன்னொருக்காசிடா,
2: சகேயு நின்று,
1: சகை நின்று
2: கர்த்தரை நோக்கி,
1: கர்த்தரை நோக்கி,
2: ஆண்டவரே,
1: ஆண்டவரே,
2: என் ஆஸ்திகளில் பாதியை,
1: என் ஆஸ்திகளில் பாதியை, சொத்துல பாதியை
2: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
2: நான் ஒருவனிடத்தில்,
1: நான் ஒருவனிடத்தில்
2: எதையாகிலும்,
1: எதையாகிலும்
2: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
1: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்
2: நாளத்தனையாக,
1: நாளத்தனையாக
2: திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
1: நாளத்தனை கொஞ்சம் கொஞ்சம் திரும்ப செலுத்திடுற ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு. ஒன்பதாசனம்,
2: இயேசு அவனை நோக்கி,
1: இயேசு அவனை நோக்கி,
2: இன்றைக்கு,
1: இன்றைக்கு
2: இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
1: அவர் உடனே சொல்றாரு, நாளத்தனையா நான் ஏழைட்ட, நான் வாங்கினதெல்லாம் உண்டு, நாளத்தனையா கொடுத்துட்றாண்டவரு அப்படின்னு சொல்லு. அப்பதான் ஆண்டர் சொல்றேன், இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு? ரட்சிப்பு வந்தது. உங்களை பார்த்து ஆண்டர் சொல்ல முடியுமா? என்னை பார்த்து சொல்ல முடியுமா? நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்னை மன்னியும் ஐயா, சகை ரசித்தீரே என்னை ரசித்திருப்பா, அவர் ரசித்திருப்பா என்னை ரசிச்சும் என் வாழ்க்கை மாற வேண்டும். ரட்சிக்கப்பட்டதான் பரலோகம் வெளிச்சு இது இப்போ நடக்க முடியும்னு சொன்னீரே. என்னை ரசியும், என்னை ரசியும் அப்பா, என்னை ரசியும், என்னை எப்படியாவது ரசித்தலும் அப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. சகை ரசித்தீரே என்னை ரசியும் ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வரணும். இந்த உலகம் எனக்கு ரெண்டாசப்பா. ஆண்டவர் வார்த்தையை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம செவம் பண்ண போகிறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கத்தாவையுமே போற்றுகிறமை வாழ்த்துகிறோம் ஐயா. கத்துடி கிருபை, கத்துடைய பிரசனம், கத்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்களுடைய ஜீவனோட வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாம் நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவி செய்யுங்க. மே அறிந்து கொள்ள, மெண்டிக்கொள்ள, மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியா செபிக்கிறோம் அப்பா. மோசை போல நாங்களும் உங்களுக்குல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கத்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோவை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா. அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரையும் துதிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாது செபிக்கிறோம். ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். இறுதித்திர கத்தாவே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனையும் முடி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றில் பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா, சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்கள தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது, வல்லம் இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம், பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேலே விட வல்லம் இறங்கட்டும் ஏசப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. கெஞ்சி கேட்குறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்குறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாமல் ஊற்றுமையா, ஊற்றுமாண்டவர், ஊற்றுமாண்டவர். அக்கினியில் நிரப்புங்கப்பா. மந்திரம், செய்வனிகள், பெல்லிசனிகள் எல்லா கிரியிலையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மலமாக்கி செபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமில் ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில் பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில் இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கு சுகந்தரடி சொன்னீரே. எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா குழந்தை இல்லாமல். நீ குழந்தை தர வேண்டும்னு செபிக்கிற, தர வேண்டுமாப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கும் சுகந்தரடி சொன்னீரே. மலடி சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்யுங்க. தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரே, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை தாரும். கடன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா. நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை வேலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு வேலையை கஷ்டத்தை மாற்றி வேலை தந்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்தமிழ நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யேசப்பா, ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுத்தவங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வங்க சப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வங்க அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா. அப்பா சமாளாத மக்கள் சமான் தாங்க, வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும். அப்பா சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும். ஐயா தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயில் கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனையே குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா, பலப்படுத்துங்க. எல்லா துதிக்காக நம்ம மகிமைக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற நன்றி நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். இந்த நாளிலே கூட உங்கள் மகிமை நடுவிலே கடந்து வருவதாகப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிற அப்படி வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். இதோ சர்ப்பங்களின் தேலி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றுங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னீரேன். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லாம் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா இறங்கி அசைவாடுங்கப்பா. எங்கள் பலத்தினால பராக்கிரமத்தினால ஒன்றும் இல்லை, எல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் தான் ஆகும் ஆண்டவரே. வாங்க ஆவியானவரே, உங்கள் மகிமை எல்லாரையும் மூட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இந்த இடமும் தெளிக்கப்படுவதாக, இந்த கூட்டணிக்கு விரதமாக எழும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.

0: தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக பாதுகாப்புக்காக பக்க என்ன குறிப்பெல்லாம் சொல்றாங்களோ அவளோட இணைந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கிற முன்பா வந்து ஜெபிங்க.
1: போதை பொருட்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை தரணும். கஞ்சா குக்கா என்னமோ சொல்றாங்க, அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை தந்து மக்களுடைய மனது மாற்றி கர்த்தருடைய பக்கமா அவங்க திரும்பி கொள்ளணும். அதுக்காக வச்சாம் போடலாம்.
2: எசப்பா எசப்பா எசப்பா குடிக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணுமே சப்பா. எசப்பா எசப்பா எசப்பா கடையெல்லாம் சாத்துப்படணுமே சப்பா. எசப்பா மதுபான கடையெல்லாம் சாத்தப்படணுமே சப்பா. எசப்பா குடிக்கு அடிமையா இருக்கிறவங்கள விடுதலையாக்கப்படணுமே சப்பா. எசப்பா குடினால் எத்தனை குடும்பம் எசப்பா எசப்பா எத்தனை குடும்பம் கஷ்டப்படுது எசப்பா. இந்த நிலைமையை மாற்றி போடுங்க எசப்பா. எசப்பா குடிக்கு கஞ்சாக்குள்ள அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க விடுதலையாக்குங்க சப்பா. ஏசு நம்தில் தோய்பிதாவே.
1: இந்த மாதிரி காவல்துறைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம், நீதித்துறைக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
3: அப்போல ஆண்டவரே இந்த வேலையில கூட ஏசு சாமி அப்ப எங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கணும் சப்பா. ஆண்டவரே எங்கள் ஒவ்வொரு காவல்துறை அதிகாரிகளையும் தகப்பரே நீங்க பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காம பார்த்தோம் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்திலும் வரக்கூடாது சப்பா. அவங்களெல்லாம் ஜெபிக்க விட மக்களாக நீங்க மாற்றம் அடிக்காம ஜெபிக்கிறோம். எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. தேவனே அவங்களை பாதுகாத்துக் கொள்ள ஏசப்பா. போகும்போது வரும்போது கூட கரம் தகப்பனே ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியோடு தங்குமடிக்காம பார்த்தவங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஏசப்பா. முக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. நீங்க அப்படி செய்ய போறக்காய் நன்றி செலுத்துறோம். அப்போ ஆண்டவரே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. நீதித்துறையில வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதிகளுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நீதிபதிகளும் நீங்க காத்துக்கொள்ளும்படிக்காம ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவங்களோட வேலைகளை நீதியோடும் தகப்பனே உண்மையோடும் செய்யக்கூடிய கிருபியா ஒவ்வொருத்தருக்கும் ஏசப்பா. நீங்க தருமடிக்காம ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவனவரே கிருபியாக இறங்கும் ஏசப்பா. சுப்ரீம் கோர்ட்டில் வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதியும் காத்துக்கொள்ளும். ஹைகோர்ட்டில் வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதியும் காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அதுபோல தேசத்தில் எங்கெல்லாம் தகப்பனே நீதிபதிகள் இருக்காங்க ஏசப்பா. எல்லா நீதிபதிகளும் காத்தோளும் யாரும் லஞ்சம் வாங்காதபடிக்கு ஏசப்பா நீங்க பாதுகாத்துக்கொள்ளும் தகப்பனே. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தந்து ஏசப்பா. நீங்க ஆசீர்வாதம் எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. நீங்க கிருபையாக இறங்கி ஏசு சுவாமி அவங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காம ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்க அப்படிக்காக செய்ய போறக்காய் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கியமே உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா மூலம் ஜெபத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
1: எல்லா சபையிலையும் எழுப்புதல் உண்டாகணும். அதுக்காக சொல்லணும்
4: மகிமையானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றிலும் என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா. ரத்தத்தை நிறுத்திட்டு முற்றிலும் கழுவிருங்க ஏசப்பா. இந்த வெள்ள கூட நம்ம இந்திய தேசம் முழுதும் ரச்சிப்பி கட்டளையிட வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மரியாதை எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. இந்த ஜனங்களா அறிந்து கொள்ளணுமேப்பா ஆண்டவரே. மீ துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஒருத்தருக்கு கிறிஸ்தேசு உருவாக வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிற எத்தனை தகப்பன்மார்களும் அறியலப்பா, தாய்மார்கள் அறியலப்பா, எங்க சகோதர சகோதரிமார்கள் சிறு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள முடியல ஆண்டவரே. உலகத்தில் உலக காரியம்
5: மல்கியா மூன்றாம் அதிகாரம். சகோதரர்கள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். மல்கியா மூன்றாம் அதிகாரம்.
6: மல்கியா மூன்றாம் அதிகாரம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னைப் போலவும் வெள்ளியைப் போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னை என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள்? தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதினாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்பதே

0: பரிசுத்தமா கொடுத்த எல்லா குடும்பங்களையும் செழிக்க செய்ய முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் கத்தாவே. இந்த குடும்பத்திலையும் எந்த குறைவும் வராதபடி பாதுகாத்துக்கோங்க. எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கோங்க, பலப்படுத்துங்க, பொறுப்படுத்துக்கோங்கப்பா. நீங்க இப்படி செய்யப்போற தைக்காக கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தின் வலமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: ஒன்னு தேசலின் புஸ்தகம் 4:16-17
2: ஏனெனில்
1: கர்த்தர் தாமே
2: ஆரவாரத்தோடும்,
1: கர்த்தர் எப்படி ஆரப்பறாரு, ஆரவாரத்தோடும்,
2: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்.
1: அப்பொழுது
2: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
1: முதலாவது எழுந்திருப்பார்கள்.
2: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக
1: மேகங்கள் மேல்
2: அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமாய்
2: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
1: எப்பொழுதும் என்ன செய்வோம், கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் வரப்போறார், ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்கால சத்தத்தோடும் வருவார். அப்போ வரும்போது என்ன செய்வோம், கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க, எல்லாரும் மரிச்சவங்கல்ல, யாருக்குள்ள மரிச்சவங்க, கிறிஸ்துக்காக வாழ்ந்து கிறிஸ்துக்காக மரிச்சு கிறிஸ்துக்காக உலகத்தில வெறுத்து இயேசுதான் எனக்கு வேணும், எந்த சூழ்நிலையும் நம்ம வீட்டு பலதரம் எதுவும் சாய மாட்டேன்னு சொல்லி அப்படி மரிச்சவங்க, கிறிஸ்துக்கள் மரிச்சவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. ரெண்டாவது உயிரோடுக்கு நாம எடுத்துக்கொள்ள போறோம். அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்யணுமா, நீ எப்போது நம்ம எங்க இங்க இருக்க போறோம், கர்த்தருடனே கூட இருப்போம். அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போகக்கூடாது. அல்லேலூயா. இதுவரைக்கும் யாராவது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா, அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வாசிக்க கேட்போமா, 2:11
2: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
1: இதோ
2: அக்கினி ரதமும்
1: அக்கினி குதிரைகளும் அக்கினி ரதம் அக்கினி குதிரைகள். அப்ப குதிரைகள் எத்தனை தெரியாது, அக்கினி குதிரைகளும்
2: அவர்கள் நடுவாக வந்து
1: இருவரையும் பிரித்தது.
2: எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனார்.
1: பாத்தீங்களா, பேசிட்டே போயிருக்காங்க யாரு, எலியாவும் எலிசாவோ. பேசிட்டு போகும்போது அக்கினி ரதமும் குதிரைகள் வீரர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க, ரெண்டு வரையும் பிரிச்சு எலியா என்ன செஞ்சிட்டாரு, சுழல் காத்திலேயே எங்க ஏறி போனாரா, பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்ப நம்மளும் இந்த உலகத்திலிருந்து ஒரு நாள் உயிரோட கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நாட்கள் நெருங்கிருச்சு. அதுக்கு நம்ம ஒரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆயத்தம் பட்டோம், அது இல்லை, ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தம் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தமா இருந்தா தான் அவர் ராஜ்யத்துக்கு உயிரோட எடுத்துக்கொள்ள பட முடியும். 2 Kings 2:11
2: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போக.
1: அப்ப எப்படி இருந்திருக்காங்க, அவங்க பேசிட்டு கர்த்தரை பத்தி பேசியிருப்பாங்க, என்ன பேசினாங்களோ. பேசிக்கொண்டு நடந்து போகையில்
2: இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து,
1: எலியாவும் எலிசாவும் பேசிட்டு போறாங்க, பேசிட்டு போகும்போது அவர் நடுவில் வந்து
2: இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு போயிட்டாரு.
1: அவர் எப்படி இருக்காரு, இப்ப உயிரோடு இருக்கிறார். ஹலேலூயா, அவர் உயிரோடு இருக்கிறாரு. அதுதான் மேகத்தில் வாசித்து கேட்டோம். 16:17 என்ன சொன்னாங்க, முத கிறிஸ்துக்கள் மரித்தவங்க, ரெண்டாவது உயிரோடு நாமும் வானத்துக்கு என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடைய கூட இருப்போம். ஹலேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வாஞ்சா இருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். அதுக்குத்தான் வேற இந்த உலகத்துல என்ன இருக்குது, கர்த்தரை கேட்ட இந்த உலகத்திலயும் நம்ம ஆசீர்வதிப்பார், பரலோகத்துல பெரிய சந்தோஷத்தை தருவார். ஹலேலூயா. அந்த ராஜ்யத்தை நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது, எழுந்து போயிடக்கூடாது. எலியா வந்து சுழல் காத்துல பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்ப எலியாட்ட என்ன நல்ல குணம் இருந்ததை நம்ம பார்க்க போறோம். முத என்ன சரி பார்க்க வாசிக்க கேட்போம். 1 Kings 17:1
2: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக
1: நிற்கிற நான்
2: நிற்கிற நான்

0: பார்த்தீங்களா எப்போ என்ன செஞ்சாரா, என்ன செய்யிருக்காரு, இஸ்ரேலின் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் நிச்சயமாக நின்றுப்பாரு, செவிச்சுட்டே இருந்திருப்பாரு. அலையிலுயா, அப்போ நம்மளும் என்ன செய்யணும், செவிச்சுட்டே இருக்கணும். அப்போ நின்று என்ன செஞ்சிருப்பா, சும்மா நின்றுப்பாரா, செவிச்சுட்டே இருந்திருப்பாரு. அப்போ நம்மளும் செவிக்கணும், போராடி செவிக்கணும். ஆண்டவரே எனக்கு அந்த செபாவியை தாங்கப்பா, எலியா போல நானும் செவிக்கணும், செபாவியை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும், செவிச்சுட்டே இருக்கணும். எதனா செவிக்க, நம்ம குடும்பத்துக்காக நம்ம பிள்ளைகளுக்காக செவிக்கிற மாத்திரல அது நம்ம செவிக்கணும். அதோட நம்ம என்ன செய்யணும், தேசத்துக்காக நம்முடைய குறைகள் குற்றங்களை ஆண்டுகிட்டு அறிக்கைட்டு கர்த்தராகி இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே, என் ஜெபமும் கேட்கப்படணும், எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:17.
1: எலியா என்பவன்
0: என்பவன்
1: நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும்,
0: எலியா எப்படி இருந்தாரா, நம்மை போல பாடுள்ள, அவர் பெரிய எங்கேயோ இருந்து வரல, நம்மளை போல இந்த உலகத்துல பிறந்து நம்மளை போல பாடுகளாய் இருந்தும்,
1: மழை பெய்யாதபடி,
0: மழை பெய்யாதபடிக்கு
1: கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
0: எப்படி ஜெபம் பண்ணாரா, மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்மளும் அதுதான், கருத்தாய் செவிக்கணும், ஏதோ செவிக்கிறோம் இல்லை, கருத்தாய் செவிக்க வேண்டும். மழை பெய்யாதபடிக்கு அவர் எப்படி செவித்தாரா, கருத்தாய் செவித்தார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றாரு, எப்படி செவிச்சாரா, கருத்தாய் செவித்தார். நம்மளும் செவிக்கணும், ஆண்டவரே எங்களுக்கு எனக்கும் செபாவே தாங்கப்பா, நானும் செவிக்கினேன் சப்பா, செவிக்கக்கூடிய கிருவை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். அலையிலுயா சொல்லுங்க, அலையிலுயா. 1:2.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: பிரதானமாய் முக்கியமா, பிரதானமான என்ன, முக்கியமாய் புத்தி சொல்லுவது என்னவென்றால்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம உலகத்து, நம்ம இந்த உலகத்தில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கணும், எல்லா மனிதருக்காகவும்,
1: விண்ணப்பங்களையும்,
0: விண்ணப்பங்களையும்,
1: ஜபங்களையும்,
0: ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: நம்ம எல்லா பக்தியோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
0: நல்லொழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதியுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்,
0: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், நம்ம எல்லா மனிதருக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சிட்டோம்னா நம்ம தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம ஜெபிக்கணும், ஜெபிக்கிறோமா, யோசிச்சு பாருங்க, திறந்தோர் வீட்டில் ஜெபிக்கிறோமா, நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியல, நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்போ நம்ம ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும் பாருங்க, 2 Thessalonians 3:2.
1: துர்க்குணராகிய,
0: துர்க்குணராகிய,
1: பொல்லாத மனுஷர் கையில் நின்று,
0: பொல்லாத மனுஷர் கையில் நின்று,
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக, யாருக்காக செவிக்கணும், ஊழியக்காருக்காக செவிக்கணும். யார் கையிலிருந்து, பொல்லாத மனிதர் கையிலிருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கலாம். அப்ப ஊழியர்க்காக நம்ம கட்டாயம் செவிக்கணும், என்ன செய்யணும், ஊழியர்க்காக கட்டாயம் நம்ம செவிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்கள் உங்களுக்காக செவிக்கணும், கண்டிப்பாக செவிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கெடுத்து நாங்கள் செவிக்கணும், நாங்கள் உங்களுக்காக உத்தரவாதம் செவிக்கேட்டால் கர்த்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேட்பார், நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும், ஊழியர்க்காக செவிக்க, எதுக்காக,
1: துர்க்குணராகிய,
0: துர்க்குணராகிய,
1: பொல்லாத மனுஷர்,
0: பொல்லாத மனுஷர்
1: கையில் நின்று,
0: கையில் நின்று,
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
0: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: எங்களுக்காக வேண்டிக் பாத்தீங்களா, எத்தனையோ தீய மக்கள் மக்கள் இருக்காங்க, எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்களாம் எவ்வளவோ பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்கு, அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கணும், நீங்க எங்களுக்காக ஜெபிக்கணும், நாங்களும் உங்களுக்காக கட்டாயம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காக, அதிகாரங்களுக்காக ஜெபிக்கணும். மூன்றாவது யாருக்காக ஜெபிக்கணும், ஊழியருக்காக ஜெபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்காக ஜெபிக்கணும், நம்ம எல்லாரும். எபேசியர் புத்தகம் 6:18.
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும், சரி இன்னைக்கு எனக்கு வந்து முடியலங்க, செவிக்க முடியலாதால் செவிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும் எந்த சமயத்திலோ
1: சகல விதமான வேண்டுதல்
0: சகல விதமான வேண்டுதலோடோ
1: விண்ணப்பத்தோடும்
0: விண்ணப்பத்தோடோ
1: ஆவியினாலே ஜபம் பண்ணி
0: ஆவியினாலே ஜபம் பண்ணி
1: அதன் பொருட்டு
0: மிகுந்த மன உறுதியோடும்
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக்
1: கொண்டிருங்க.
0: சகல பரிசுத்தவன்கள் எத்தனையோ பரிசுத்தவன்கள் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நம்ம செபிக்கணும். ராஜாக்களுக்கு அதிகாரிகளுக்கு செபிக்கணும், ஊழியக்காரர்களுக்கு செபிக்கணும், பரிசுத்தவர்களுக்கும் நம்ம செபிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக அவங்களுக்கு எந்த ஆபத்து வித்து வரக்கூடாதுன்னு நம்ம செபிக்கணும். எலியா அப்படிதான் செபிச்சாரு, அதனால தான் எலியா வேற செஞ்சாரு. கர்த்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு, பரலோகத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கர்த்தர் பிரியமானவர்களே, ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமின் தேவனே மே ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்தமிழ ராஜாவே மே துதிக்கிறோம். ஐயா ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் தொடுங்க. கால்வழினால கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா, சுகமாக்குங்க அப்பா. கால்வழினால கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா. வாய்வினால கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்க. எங்கெல்லாம் வாய்வினால கஷ்டப்படுறாங்களோ அந்த மக்களெல்லாம் குணமாக்கிருங்கப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும்படி செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. தகப்பனேமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. யூரின் பிராபலத்தினால கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. தகப்பனே இப்படி வல்லமை இறங்கட்டும் அப்பா. கர்த்தருடைய மகி மூடட்டும், அக்கினி மூடட்டும், தேப்பிரசனை மூடட்டும், வியாதி சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்கப்பா. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனே மே நோக்கி கெஞ்சிரும் அப்பாமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரும் அப்பா. காதில் சீல் ஓடுற மக்களையும் குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரே, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தாவே காதை தொடுங்க. சுகமாக்குங்கப்பா. அப்பாமே நோக்கி கெஞ்சிரும். கிட்னி ப்ராப்ளத்தை மாற்றி போடுங்கப்பா, குணமாக்குங்கப்பா. அந்தகர சக்தி எல்லாம் அழித்து போடுங்கப்பா. சாத்தானை ஜெயிக்கணும் ஏசப்பா, உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும் ஐயா. எல்லாருக்கும் இந்த ஜெயங்கொள்கிற வாழ்க்கை கொடுங்கப்பா. உலகத்தை ஜெயிக்கணும் ஏசப்பா, மாம்சை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணுன்றவர். நம்மை அண்டி கொள்ளணும் ஐயா, நம்மை சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தாங்க. சமம் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும். கண்ணீர் துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்கப்பா. அவன் அறியக்கூடிய அறிவை தாங்கப்பா. தேவனே, உலகத்தில் படித்து என்னென்னமோ அது எதோ அறியும் நினைக்கிறாங்க. என் ஆண்டவராக இயேசுகிறது அறியக்கூடிய மனதை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரை. கிணால் நிரப்பி காத்து கொள்ளுங்கப்பா. வண்டி வச்சிருக்க மக்களை ஆசிர்வீங்க. தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. ஜீவனுள்ள பிதாவையும் அறியிற அறிவில் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. ஏசப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்கப்பா. அப்பா நெஞ்சில் பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. ஆட்டில் பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. இயேசுவே. சரீரத்தில் காணப்படுற எல்லா பலவீனத்தையும் நீக்கிப்படுங்க ஆண்டவர். உங்கள் நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிக்காக நாம் மகிமுக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கத்த நம்ம சேர்த்த கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address is asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 115 சங்கீதம் 14 வசனம் 15 வசனம்.
1: கர்த்தர் உங்களையும்
0: உங்கள்
1: பிள்ளைகளையும்
0: வர்த்திக்க
1: பண்ணுவார்
0: வானத்தையும்
1: பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: நீங்கள் என்ன செய்யுங்க? ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரால? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, பெரிய பாக்கியம். நீங்க யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? வானத்தையும் மீன் படைத்த கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மற்றவங்கள மனிதரல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 107 சங்கீதம் 38 வசனம்.
1: அவர்களை
0: ஆசீர்வதிக்கிறார்
1: மிகுதியும் பெருகுகிறார்கள்.
0: ஆசீர்வதிச்ச என்ன செய்வாங்க? மிகுதியும் பெறுகிறார்கள்.
1: அவர்களுடைய
0: மிருகஜீவன்கள்
1: குறையாதிருக்க பண்ணுகிறார்
0: அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதி பெறுகிறார்கள். மிருகஜீவங்களை என்ன செய்ய மாட்டாங்களா? குறையாதிருக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரவங்களை ஆசீர்விக்கிறார், உங்களை பெருக பண்ணுகிறார். அது மாத்திர என்ன செய்யறாரு? மிருகஜீவன்களுக்கு குறையாது இருக்க பண்ணுகிறார். நீதிபதி புஸ்தகம் 10:22 வசனம்.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோட அவர் வேதனையை கூட்டார்.
0: அவர் அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு என்ன தரப்படுறாரு? ஐஸ்வர்யத்தை தருவார். உங்களுக்கு ஒரு குறை இல்லாம தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டான்னா ஐஸ்வர்யத்தை தருவார். அதோட உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்ட மாட்டார். ஆசீர்வதிச்சிருக்கமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படிலாம் செய்ய மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இன்றைக்கி கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா. நீங்களும் நிறைய பார்க்குறவங்க எல்லாருமே கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். என்ன புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24:1 வசனம்.
1: இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்.
0: பார்த்தீங்களா, நம்மளே ஆண்டவர் இஸ்ரவேலை மாற்றிருக்காரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு என்னது? பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? இடவிடாமல் செவிக்கணும், சோத்திரம் பண்ணணும். நம்ம எப்போதும் நம்ம இறுதியும் கர்த்தரோடைய செஞ்சுருக்கணும், எப்போதும் கர்த்தருடைய செஞ்சுருக்கணும். நம்மளுக்கு நிச்சயமாக ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? 115 சங்கீதம் 13 வசனம்.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்
0: சிறியோரையும்
1: ஆசீர்வதிப்பார்
0: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும், பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார், சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும். கர்த்தர் பயப்படுற பயம்னா என்ன? ஆதியாகமம் புஸ்தகம் 22:12 வசனம்.
1: அப்பொழுது அவர்
0: பிள்ளையாண்டன் மேல்
1: உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே நீ அவனை உன் புத்திரன் என்றும்
0: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
1: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால்
0: நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: கர்த்தர் பயப்படுற பயன் என்ன? எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் அதிகமாக நேசிக்கணும். உங்கள் பிள்ளைகளை பார்க்கலும், உங்கள் கணவரை பார்க்கலும், உங்கள் மனைவி பார்க்கலும், எல்லாரும் பார்க்கலும் யார் அதிகமாக நேசிக்கணும்? கர்த்தரை அதிகமாக நேசிக்கணும். நம்ம கூட பிறந்தவங்களை பார்க்கலும், எல்லாரையும் பார்க்கலும் அதிகமாக நேசிக்கணும். அதான் என்று சொல்லு, நீ வந்து மகன் சொல்லி பார்க்கல, புத்திரன்னு சொல்லி பார்க்கல, எனக்காக பிள்ளையாண்டனை ஒப்பு கொடுத்ததுனால நீ என்ன கத்திர பயந்தவரு சொல்லி நானே உன்ன.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே அவனுக்கு ஒன்றும் செய்யாதே
0: நீ அவனை உன் புத்திரன் என்றும்
1: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
0: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால்
1: நீ தேவனுக்கு பயப்படுறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: பார்த்தீங்களா, எல்லாரும் பாருக்கல யாரு அதுக்கு அவங்க பிள்ளைய பாருக்கல யாரு ஆபிரகாம் நேசித்தாரு, யாரு நேசித்தாரு? கர்த்தர் நேசி. அப்படி நேசிக்கிறவங்க தான் கர்த்தர் பயப்படுற பயம். நான் இன்னைக்கு 5 மணி நேரம் செவிச்சிட்டேன், 4 மணி நேரம் செவிச்சிட்டேன், நான் வந்து இவ்வளவுலாம் காணிக்க கொடுத்துட்டேன் அப்படி இல்லை. கர்த்தர் பிள்ளைகளை பார்க்கலாம் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, யாரு நேசிச்சாரு? இப்ப கர்த்தரை தான் அதிகமா நேசித்தார். நம்ம இப்படி இருக்கோம், நமக்கும் கர்த்தருக்கும் உறவு எப்படி இருக்குது? நம்மளும் கர்த்தரோட உறவா இருக்கமா, நமக்கும் கர்த்தருக்கும் தூரமா இருக்கிறோமா? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாம புஸ்தகம் 22:16 17
1: நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும்
0: கடல்கரை மணலை போலவும்
1: பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும்
0: உன் சந்ததியார்
1: தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: அது மாத்திர இல்ல, கடற்கரை மணலை போல அது மாத்திர இல்ல, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பார்த்துல அது மாத்திர இல்ல, சத்துருக்களின் வாசல்களை தங்கள் சத்துருக்களின் வாசல்களை
1: சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
0: கடல் தனி மணல் ஆசிரியக்கின்றாரு, வானத்திலுக்கு நட்சத்திரத்தை போல ஆசிரியக்கின்றாரு. வாசல கூட என்ன செஞ்சிருவேன் நீயே சுகந்திரித்துக் கொள்ள. காரணம் என்ன? கத்தரை அவர் அதிகமா நேசித்தார். ஆபிரகாம் கத்தரை அதிகமா நேசித்தார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில முதல்ல எதை வச்சிருக்கிறோம்? முதல் பிதா வச்சிருக்கிறோமா, யாஸ்பா வச்சிருக்கிறோமா, முதல் நம்ம குடும்பத்தார முதல்ல வச்சிருக்கிறோமா? வச்சிங்கன்னா உங்களையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா. உங்களை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் பயப்படுற பயமே நமக்கு வேணும், கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும். ரெண்டாவதாக பார்க்குறோம், நீதிமொழி புஸ்தகம் 22:9
1: கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
0: யார் ஆசீர்வதிக்கப்படுவா? கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
1: அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரருக்கு கொடுக்கிறான்.
0: யார் ஆசீர்வதிக்கப்படுவாங்க? ரெண்டாவது கருணை கண்ணன். இந்த காசு இருந்தா நாளைக்கு 2 புடவை எடுக்கலாம், சட்டை வாங்கலாம், துணி வாங்கலாம், நாளைக்கு சாப்பிட்றது நாளைக்கு காலையில் சாப்பிட்றலாம், சாப்பாடு செய்ய வேண்டாம் அப்படின்னு ஆசீர்வதிக்கல. யார் ஆசீர்வதிக்கிறாரா? கருணை
1: அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
0: தன் ஆகாரத்தில் என்ன செஞ்சான்? அவன் தரித்திர கொடுக்கிறான். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறோமா? கொடுக்க மனசு வருதா? சேர்த்து வச்சா நமக்கு நாளைக்கு ஆகுமேன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறோமா? மற்றவங்கள உதவி செய்யணும், அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமொழி புஸ்தகம் 28:27
1: தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான். தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவர்களுக்கோ அநேக சாபங்கள் வரும்.
0: கர்த்தருக்கு உதவி செய்ய நினைச்ச மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில தாழ்ச்சியே வராது, குறைவே வராது. கர்த்தருக்கு மற்றவங்களுக்கு தரத்திற்கு உதவி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் குறை வராது, தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஒரு நாள் கூட உங்களுக்கு தாழ்ச்சி வராது. கர்த்தருக்கு கொடுக்கணும், தரத்தரை நினச்சிக்கணும். தரத்தரை கஷ்டப்படுறவங்கள பார்த்து நம்ம சாப்பாடையோ நம்முடைய ஆகாரத்தையோ ஒழிச்சு வைக்கக்கூடாது. தரத்தருக்கு இறங்குறவன் தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் 3 பேர்தான், அம்மா அப்பா நாங்கள் தான். இருந்தாலும் எங்கள் அப்பா என்ன செய்வாருன்னா, யார் சாப்பாடு செஞ்சு சூட வச்சுருந்தாலும் யார் வந்து ஆகிறத்தை கேட்டாலும் எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அப்பா ரொம்ப டேஸ்டாக செய்வார், எங்கள் அப்பா செஞ்சு வச்சுருப்பாங்க. அது வந்து யாராவது சாப்பாடு கேட்டால் உடனே கொடுத்துருவார், தூக்கி கொடுத்துருவார். ஆனால் கர்த்தருக்கு உதவி செய்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. அதனால பரிசுத்த பவுல் சொல்கிறாரு, கலாத்தியர் புஸ்தகம் 2:10
1: தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்.
0: தரித்திரரை நினைத்து கொள்ளும் மாத்திரம் என்று சொன்னார்கள். குளித்து வரும்போது பவுலுக்கு என்ன செஞ்சாங்க, தர்த்தர் நீ என்ன செஞ்ச நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, தர்த்தருக்கு உதவி செய்திருக்க அவரை மட்டும் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கு மேலே இவர் என்ன நினைச்சாரா, கருத்துள்ள உனக்கு தர்த்தருக்கு உதவி செய்திருக்கா, அவர் எப்படி இருந்தாரா, கருத்துள்ளனா இருந்தார். பழைய சொற தூக்கி கெட்டு பழ சாப்பாடை கொடுக்குறோம், அதை கர்த்தர் நம்ம கணக்கில் வச்சிருப்பாரு. கெட்டு பணம் சொல்லி சேலை கொடுக்குறோம்னு சொல்லி பழைய சேலை கர்த்தர் நம்மளையெல்லாம் கணக்கில் வச்சிருப்பாரு. கிழிஞ்சி போன சேலையை கொடுப்பாங்க, அது கொடுக்காமே நீங்கள் இருந்துடலாமே. கர்த்தருக்கு உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை தாழ்ச்சி அடையாமல் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் முடியாத காரியம் உலகத்தில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு உதவி செய்யணும், உங்களை கர்த்தர் ஆசீர்விப்பார். முதல் யார் ஆசீர்விக்கிறாரு, ஆபிரகாம் கர்த்தர் பயந்தார் ஆசீர்வித்தார். ரெண்டாவது கர்த்தருக்கு உதவி செய்கிறவங்க தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. பழைய சேலை ஒன்றுக்கு உதவாது, சாப்பாடு கெட்டு போன சாப்பாடு அதெல்லாம் கூட கர்த்தர் உங்கள் கணக்கில் எழுதி வச்சிருப்பார். மூன்றாவதாக கர்த்தர் யார் ஆசீர்விக்கிறாரு, நீதிமொழியின் புஸ்தகம் 10:6
1: நீதிமானுடைய சிரசின் மேல்,
0: நீதிமானுடைய சிரசின் மேல்
1: ஆசீர்வாதங்கள் தங்கும்.
0: நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் கூட சொல்ல ஆசீர்வாதங்கள் தங்கும். யாருக்கு, நீதிமான்களுக்கு. நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ரோமர்கள் நிருபம் 5:9
1: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே,
0: அவருடைய ரத்தத்தினாலே
1: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க.
0: எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ரத்தத்தினாலே. அவர் ரத்தத்தினால நம்மளை நீதிமானாக மாற்றிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேட்கணும், இயேசுவே என்னை மன்னிங்க, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாவது பேசிட்டேனா, ஏதாவது துக்கப்படுத்திட்டேனா, உங்க உள்ள தொடச்சிட்டேனா, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. மன்னிங்க, உங்கள் ரத்தத்தாலே கழுவுங்கப்பா, என்னை குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னியும். நீதிமொழியின் புஸ்தகம் 10:32
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்களுடைய உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: நீதிமான்கள் உதடுகளை என்ன பேசுமா, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். கர்த்தர் நீதிமான் நினைச்சவங்க கர்த்தருக்கு எது பிடிக்கும் அதைத்தான் பேசுவாங்க, பேச அறியும். நீதிமானங்களாக இருந்தால் மற்றவங்களை பற்றி பேச மாட்டோம், மற்ற எதையுமே பேச மாட்டோம். நீதிமான்கள் யார் பிரியமானதை பேசுவோம், யார் பிரியமானதை பேசுவோம், ஆ சொல்லுங்கள், யார் பிரியமானதை பேசுவோம், கர்த்தருக்கு பிரியமானதை பேசுவோம். இன்னொருத்தர் வாசிப்பா, நீதிமொழிகள் 10:32
1: நீதிமான்களுடைய உதடுகள்,
0: நீதிமான்கள் உதடுகள்
1: பிரியமானவைகளை பேச அறியும்.
0: பேச யார் பிரியமானத, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், என்ன சொல்லுவார், மத்தேயு சுவிசேஷம் 25:34
1: அப்பொழுது
0: ராஜா
1: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
0: தம்முடைய வலது பக்கத்தில் நிற்கவர்களை பார்த்து,
1: வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
0: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: உலகம் உண்டானது முதல்
0: உங்களுக்காக
1: ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற
0: ராஜ்யத்தை
1: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
0: ஆண்டவராக இயேசுக்கு சொல்வார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாருங்கள், உலகம் உண்டானதுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிருக்காரு, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக ராஜ்யத்தை வைத்திருக்காரு, அதை சுதந்திரிக்கணும்னு சொன்னால் இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அன்னைக்கு போய் ஆயத்தம் பட்டிருக்கலாம், அன்னைக்கு போய் சரி பண்ணிக்கலாம் முடியாது. நமக்காக பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும்னு சொன்னால் இந்த உலகத்திலே நம்ம நீதிமானாய் மாற வேண்டும். இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவ வேண்டும், கத்தில் பிரியமானதை பேச வேண்டும். எதா வேணாலும் பேசலை, எப்படியானாலும் பேசினாலும் பரவது போயிடலான்னு சொல்லி நம்ம நம்பக்கூடாது. ஒரு நாள் கத்தில் கைவிடுற காலை வரும், அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், அன்னைக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால பரிசுத்த பாவில் எழுதுகிறாரு எபேசியர் புஸ்தகம் 1:3
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள்
0: உன்னதங்களிலே
1: ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
0: உன்னதங்களிலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? சகல விதமான ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை இன்றைக்கி நம்ம சுதந்திரத்து கொள்ளணும், கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமாக நம்ம தர வல்லவர்கள். முத கர்த்தர் பயப்படுறவங்களை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது கர்த்தருக்கு உதவிச்சிறவங்களை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது யார்? ஆண்டு ரத்தத்தினால் ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஆண்டு பிரியமானதை மாத்திருந்தான் நம்ம பேசணும். ஏதோ தெரியாத காலத்தில் என்னமோ பேசிட்டோம், இப்போ ஆண்டு பிரியமானதை பேசணும். அது மாத்திரம் இல்லை, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தர் உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களுக்காக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் என்ன செஞ்சுங்க? சுகந்தரித்து கொள்ளுங்கள். ஹலேலூயா, ஹலேலூயா. உன்னதத்தின் ஆசீர்வாதத்தின் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்து கொள்வோம். கர்த்தர் ஒப்பு கொடுப்போம்.

0: கர்த்தருடைய அன்பின் கரத்திலே அர்ப்பணிக்கலாமா? ஆம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து மூன்று காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுற சிறியவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுற சின்ன பிள்ளைகளாக இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற பெரியவர்களாக வாலிபர்களாக நீங்கள் இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்க பயப்படும் பயத்தை தாரும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கேட்போம். ஆபிரகாம் தன் மகனை விட அதிகமாக அவர் கர்த்தரை நேசித்தார். எல்லோரை விட அவர் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தார். அதனால தான் தேவன் சொல்கிறார், நீ எல்லாரை விட நேசித்தான், மகனை விட அதிகமாக நீ நேசித்தான். நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்ல. நம்முடைய வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க, நம்ம எதை அதிகமாக நேசிக்கிற, குடும்பத்தையா, உறவுகளையா, பணத்தையா, வேலையா, தொழிலையா, வியாபாரத்தையா, நம்மளுக்கு நம்முடைய சிநேகிதர்களையா, எதை அதிகமாக நேசிக்கிறோம்? இன்றைக்கு ஆபிரகாமை போல் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்கேன் ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் சொன்னார், நீ இப்படி ஒப்புக் கொடுத்தபடியினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியார் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனே உங்களுக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் சொன்னார், என்னத்தை எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு பயப்படும் பயத்தை நான் போதிப்பேன் சொன்னார். தேங்க்யூ லார்ட். இரண்டாவது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாட்சி அடைய மாட்டான். அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்களுக்கு என்னால் என்ற உதவிகளை செய்ய இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று நாம் கேட்டோம். அதை திறந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே தரித்தருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எனக்கு தாரும். அன்று பவுலுடையருக்கு சொல்லப்பட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தை என்ன? தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆம், பவுலும் அதற்கு கருத்துள்ளவனாக இருந்தார் என்று பார்த்தோம். நாம் சொல்லாம், ஆண்டவரே தரித்திரர்களை ஏழை எளிய மக்கள் நினைத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். மூன்றாவது சொன்னார், ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் மேல் இறங்கும் என்பதை குறித்து நாம் கேட்டோம் அல்லவா? நீதிமான தலையின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கும் என்று நாம் பார்த்தோம். வாய் திறந்து சொல்லுங்க, என் நீதிமானாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறவர்கள் நீதிமான்கள் என்று நாம் பார்த்தோம். நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறிவார்கள் என்று நாம் பார்த்தோம். என் வாயில் நமக்கு பிரியமல்ல எந்த வார்த்தைகள் வரக்கூடாது ஆண்டவரே, கேட்கலாமா? என் வாயில் உமக்கு பிரியமல்ல எந்த வார்த்தையும் வரக்கூடாது. உமக்கு பிரியமானது நான் பேசக்கூடிய ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். கர்த்தரா நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ராஜ்யத்தை உலகம் உண்டானது முதல் கூட நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உன்னத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று சொன்னார். அதை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு தரும், சகல ஆசீர்வாதங்களும் எங்களுக்கு தாரும். ஜபம் செய்வோம், கண்களை மூடி ஜபிக்கலாம். வாய் திறந்து ஜபிங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே, அப்பா வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்து ஒப்பிடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு பயந்து நடக்கிறதால எங்களை மாற்றும். அப்புறம் பார்த்துன்னு சொன்னீரே ஆண்டவரே, நீ இப்பொழுது எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பது இப்போ அறிந்திருக்கிறேன் சொன்னீரே. அப்பா நாங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்க, எல்லாரை விட நாங்களும் அதிகமாக நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எதையும் விட, எந்த பொருளை விட, மனித உறவுகளை விட, எல்லாவற்றை விட உண்மை நேசிக்கிற அன்பை எங்களுக்கு தாரும். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னீரே. ஏழை எளிய ஜனங்களுக்கு தரித்திரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை அடையாரில்லை ஒவ்வொருக்கும் நீ தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா அது மாத்திர நீதிமான்களாய் நாங்கள் வாழ, நீதி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என்னை எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. நீதிமான் தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. நீதிமான்கள் பிரியமானதை பேச அறிவார்களாமே, நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான செய்யங்களுக்கு போதியும் ஐயா. நீர் எங்கள் தேவம், நல்ல ஆவியின செம்மையான வழி நடத்துவாராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதவன் ஆசிரிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிற அந்த நாள் வரும்பொழுது அதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க பிதாவே எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களால் சகல ஆசீர்வாதங்களால் எங்கள் ஒவ்வொருவரும் நிரப்புவீராக, தரிசனங்களை தருவீராக, உம்மோடு உறவாடக்கூடிய கிருபை தருவீராக, உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய இருதயத்தை தருவீராக, உம்மை முகமுகமாய் பார்க்கக்கூடிய கிருபை தருவீராக, ஆவின் வரங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தருவீராக, ஆவிக்குரிய வல்லமையில பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக, பரம தரிசனங்கள் ஆவில சஞ்சாரம் பண்ணுதல், ஆவிக்குள் நிரம்புதல், ஆவிக்குள்ளே நாங்கள் களி கொடுக்கக்கூடிய வரங்கள் வல்லமை ஊற்றுவீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இப்பொழுது விரும்பி கேட்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஒரு விசை இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
1: அக்கினி நிரப்பு, வல்லமை நிரப்பு, தேவ பிரசனத்தில் நிரப்பு மகா, அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, பசுத்தன் அபிஷேகம், இயேசுவே இயேசுவே இயேசுவே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோமப்பா, ஜெபிக்கிறோமய்யா, தேவாக்கி நிரப்பு நிரப்பு நிரப்பு நிரப்பு நிரப்பு நிரப்போம், வல்லமை நிரப்போம், உம்மை பார்க்கட்டும், ஆண்மை கண்களை திறந்துடுங்க, உம்மை பார்க்கட்டுமே, உம்மை மகத்துவத்தை பார்க்கட்டும், தேவ வல்லமை பார்க்கட்டும், தேவ அக்கினியை பார்க்கட்டும், என் இயேசை பார்க்கட்டும், என் இயேசை பார்க்கட்டும், என் தேவனாய் கர்த்தரை பார்க்கட்டும், வானத்தை பூமியை படைத்த கர்த்தரை பார்க்கட்டும் ஐயா. ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்கப்பா, ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்க, நோயை குணமாக்க, பலந்த குணமாக்க, மந்திர கட்டு உடைங்க, நீ தொடுகிறது உணரட்டும் ஐயா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிற மக்கள் உணர்வதாக, உணர்வார்களாக, உணர்வார்களாக, இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீ தொடுகிற மக்கள் உணரட்டும் ஐயா, உங்களுடைய கண்மலையாக இயேசுவே, உம்மை பார்க்கட்டும், உம்மை பார்க்கட்டும், பார்க்கக்கூடிய கண்களை தாரும், எங்களுக்கு காதுகளை விருத்தச்சேதனம் படுங்க, உங்களுடைய குரலை கேட்கட்டும், உங்களுடைய குரலை கேட்கட்டும், உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பீங்க, வியாதி சுகமாக்க, நோய் சுகமாக்குங்க, விளையாட்ட குணமாக்க, மந்திர கட்டி செவனை கட்டி உடைத்து போடுங்க, பிசாசிரியர்கள் அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாக்கி தாங்க, சம்மா இல்லாத மக்கள் சம்மா தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், தொழிற்சிற மக்களை ஆச்சரிக்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே, கட்டிலிருந்து விடுதலை தேரணும், கண்ணிலிருந்து விடுதலை தேரணும், சாமா சாத்தோண்டி சகல அதிகாரத்தை நாத்திரை நகேசுவின் நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்த, நாமத்தை மகிழ்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாற்றுங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, தகப்பனே அப்பா சாபத்திலையும் பாவத்திற்கு மக்களை விடுதலைச்சிங்க, படிக்கிற பிள்ளைகள் செபிக்கட்டும், துதிக்கட்டும், ஆத்துமா கண்களை திறக்கட்டும், தகப்பனேமே துதிக்கிறோம், தூரமாக இருக்கிற மக்களை இழுத்து கொள்ளுமப்பா, உம்மை பெண்ணே வடி வரட்டும் ஆச்சா, உம்மோடு இருக்கட்டும், உம்மை கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், தேவைங்க குடும்பத்தின் தேவையில சந்திங்க, ஆசீர்வதிங்க, அப்போ வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, கஷ்டப்படுற மக்களுக்கு கஷ்டத்தை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, பிரச்சனைகளாக மாற்றிருங்க, அதிசயங்களை செய்ங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க பலப்படுத்துங்க, எங்களுக்கு பலன் கொடுங்க எஸ்ஸப்பா, பலன் கொடுங்க எஸ்ஸப்பா, பலன் கொடுங்க எஸ்ஸப்பா, கண்ணீரை தொடங்கி கவலையெல்லாம் மாற்றிடுங்க, பிரச்சனையை மாற்றிடுங்க, ஒவ்வொரு கண்ணீர் கவலைகள் பிரச்சனையை மாற்றுங்க, சீவுள்ள சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே, மகிழ்படுத்த சந்தோஷத்தோடு சத்தமாக நல்ல மகிழ்படுத்த கிருபை தாங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க, ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்திலையும் வெளியிடங்கமாக அற்புதம் செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துகிறோம்,
2: தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643101, Nilgiri, South India. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் asvinkaram@gmail.com. our website handofjesus.in. God bless you.

0: 121 சங்கீதம் 7 வசனம் 8 வசனம்.
1: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
0: கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
1: அவர் உன் ஆத்மாவை காப்பார்.
0: கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார்.
1: கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும்
0: கர்த்தருன் போக்கையும் வரத்தையும்
1: இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்.
0: இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்ம எல்லா தீங்குகளும் இந்த உலகத்தில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் தீங்குகள், எத்தனையோ தீங்குகள். பஸ்ஸில் போனாலும் தீங்கு, ட்ரெயினில் போனாலும் தீங்கு, காரில் போனாலும், எந்த வாகனத்தில் போனாலும் தீங்கு தான். நம்ம சரியான முறையில் போனாலும் எதிர் வரவங்க எத்தனையோ வந்து நம்ம மோதிடுறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள். அதை கத்திரி சொல்கிறாரு எல்லா தீங்குக்கும். அது மாத்திர நம்ம உடம்புல நல்லா நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா உடம்பு பார்த்துட்டா கூட நம்ம உடம்புல எத்தனையோ பலவீனங்கள் தீங்குகள் வருது. அதான் கத்திரி ஒரே சொன்னார் எல்லா தீங்குக்கும் நம்மளை என்ன செய்கிறாரு விலக்கி காக்கிற தேவன். எல்லா தீங்கு உடம்புல எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ வியாதிகள். நல்லா இருக்கும் காலை இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நைட்டு பார்த்தா எத்தனையோ பலவீனங்கள் வந்துடுது, எத்தனையோ வியாதிகள். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது உன்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்கிறார் நம்மளை விலக்கி காக்கிற தேவன். அது மட்டும் இல்லை ஆத்மாவை காப்பார். நம்ம ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகுது. 49 சங்கீதம் 14 வசனம் வாசிக்கிறோம். உன் ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. வாசிங்க.
1: ஆத்மா மீட்பு,
0: நம்ம ஆத்மா மீட்பு
1: மிகவும் அருமையாக இருக்கிறது.
0: நம்ம ஆத்மா மீட்பு தான் மிகவும் அருமையாக இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனையோ இருந்தாலும் நம்ம ஆத்மா மீட்பு, மீட்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். மீட்கப்பட்டவ தான் பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வீட்டில் வாசித்து பாருங்கள். சங்கீத ஏசாயின் புத்தகம் 35 அதிகாரம் 10 வசனத்தை வாசிக்கிறோம். 9:10 நம்ம ஆத்மா மீட்பு மிகவும் அருமையான மீட்கப்பட்டவங்க தான் பரலோகத்தால்
1: மீட்கப்பட்டவர்கள்.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
1: திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி,
0: திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி
1: சியோனுக்கு வருவார்கள்.
0: சியோனுக்கு வருவார்கள் பார்த்தீங்களா. நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் அருமையானது. போக்கை வரத்து இது முதல் கொண்டு என்றைக்கும் காக்கிற தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்ம எல்லா தீங்குக்கும் விலை காக்கிற. வியாதி வராமல் பலவீனம் வராது அவருக்கு. எங்கே போனாலும் ஆபத்து பத்து வராது வழிக்கு அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். உலகத்தில் நம்ம என்ன தான் பத்திரமாக நம்ம காத்தாலும் காக்க முடியாது, அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்ம எல்லா தீங்குக்கும் என்ன செய்கிறார் விலக்கி காக்கிறார். அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். 125 சங்கீதம் 2 வசனம்.
1: பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல்,
0: சுற்றி இருக்குமா போல்
1: கர்த்தர் இது முதல்,
0: கர்த்தர் இது முதல்
1: என்றென்றைக்கும்,
0: என்றென்றைக்கும்
1: தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார்.
0: தன் தம்முடைய ஜனத்தை என்ன செய்கிறாரு சுற்றிலும் இருக்கிறாரு. மலை எப்படி அந்த எருசலேமை சுற்றி இருக்குதோ அதே போல் கர்த்தர் நம்மளை சுற்றிலும் பாதுகாக்கிறார். இருந்து பாதுகாக்கிறார், இருந்து சும்மா இருக்க மாட்டார், பாதுகாக்கிற தேவன். அவர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். இந்த உலகத்தில் யார் பாதுகாத்தாலும் நம்மளே நம்ம காத்துக்கொள்ள முடியவே முடியாது. கர்த்தர் தான் நம்மளை காக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 127 சங்கீதம் 2 வசனம்.
1: கர்த்தர் நகரத்தை காவாராகில்,
0: கர்த்தர் நகரத்தை காவாராகில்
1: காவலாளர் விழித்திருக்கிறது விருதா,
0: காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் தான் காக்கணும். கர்த்தர் காக்காட்ட காவலர் எத்தனை பேர் விழித்திருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் தான் நம்மளை காக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா லூக்கால் சுவிசேஷம் 13 அதிகாரம் 34 வசனம் ஆண்டவர் சொல்ல சொன்னார். நிறைய பேர் ஆண்டுட்டு வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி,
1: எருசலேமே எருசலேமே
0: எருசலேமே எருசலேமே
1: தீர்க்க தரிசிகளை கொலை செய்து,
0: கொலை செய்து
1: உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக.
0: இந்த வசனம் தான், கோழி தன் குஞ்சுகளை
1: தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக,
0: கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக
1: நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன்.
0: எத்தனையோ தரம கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன்,
1: உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு.
0: உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. கோழி எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கூப்பிடும், கொக்கொக்கோன்னு கூப்பிடும். அப்போ குஞ்சுங்கள்லாம் தாயின் செட்டைக்குள்ள வந்து அடைக்கலம் புகுந்துடும். அப்புறம் ஏன் இப்படி கூப்பிட்டுச்சு, ஏன் தாய குஞ்சுகள்லாம் கூட்டி அணைச்சிக்கிச்சு பார்த்தா அப்போ தான் பிறந்து இது எதாவது தூக்குற கோழி குஞ்ச தூக்குறதுக்கு கழுகு இந்த மாதிரி வரும். அதேபோய் இப்போ கர்த்தராகிய தேவன் கடைசி நாளில் நம்மளை கூப்பிட்றாரு, மகனே மகளே வா என் செட்டைக்குள் வந்து இருந்துக்கோ அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதிகமாக செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரோடு எப்போதும் கூட இருக்கணும். அப்படி நம்மளை கூப்பிட்றாரு, நமக்கு என்ன இல்லை, நம்ம அப்படியே ஏதாவது ஒரு ஷாக் போக்கு சொல்லி ஏதாவது ஒரு ஷாக் போய் சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை வந்து அவர் கூட்டி சேர்த்து அவர் செட்டைக்குள்ளே நம்மளை வச்சுக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தேவன் விரும்புகிறாரு. நம்ம ஏதோ எத்தனையோ சாக் போக்கு சொல்லிவிட்டு நம்ம ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போயிடுறோம். அருமையானவர்களை இன்றைக்கி அப்படி இருக்குமானால் இன்றைக்கி ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நான் இமல் செவிப்பேன், ஆண்டவரை துதிப்பேன், எப்போது நம்மக்குள்ளே இருக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரை உமக்குள்ளே இருப்பேன், உமக்குள்ளே தான் இருப்பேன், உம்மை விட்டு பிரிய மாட்டேன், உம்மோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுக்கு சொல்ல சொன்னதுனால சொல்லிட்டு எல்லாரும் ஆண்டவர்கிட்ட முழு மனதோடு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வருக ரொம்ப சமீபம், அவர் கையில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்காமல் இருக்கிறவங்க கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை அர்ப்பணம் நம்மளை அவர் செட்டைக்குள்ளே நம்மளை வச்சு பாதுகாத்துக்குவார். ஹல்லேலூயா.

0: நீ காத்துக்கொண்டபடியால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: தப்பும்படி நான் உன்னை காப்பேன். பூமியில் என்ன சோதனை வரப்போகுது? பூச்சக்கரம் எங்கும் சோதிக்கும்படி ஒரு சோதனை வரும். அப்ப நம்ம என்ன செய்ய? அவரும் தப்பும்படி நம்மளை காப்பார். நம்ம அப்ப எதை காத்துக்கணும்? தேவனுடைய வசனத்தை கற்றுக்கணும். அதுதான் முன்னோருக்கு வசிக்கலாம். நல்லா நீங்களும் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு புரியும்.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
0: பார்த்தீங்களா? தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும்? பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடியினால்
0: எதை கற்றுக்கணும்? வசனத்தை நீ காத்து கொண்டபடினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
0: வரப்போகிற
1: சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்.
0: அப்ப வசனத்தை என்ன செய்யணும்? காத்துக்கணும். வசனத்தை காத்துட்டா கத்து நம்மளை என்ன செய்வாரு? எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்மளை காத்துக்குவாரு. அல்லேலூயா. வசனத்தை வச்சு தேவை நம்மளோட பேசுவார். வசனம் இருதயத்தில் இருந்தால் தான் நம்மளோட அவர் பேச முடியும். வசனமுக்குள்ளே வேணும். அல்லேலூயா. வசனமுக்குள்ளே இருந்தால் கர்த்தர் நம்மளை காத்துக்குவார். வசனம் உள்ளத்தில் இருக்கான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அலசி பார்க்கணும். வசனமுக்குள்ளே இருந்து அந்த ஆண்டு பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை காத்துக்கொண்டோம்னா எத்தனையோ பிரச்சனைகள் இந்த பூமியில் வந்தாலும் நம்மளையும் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருவார்? கர்த்தர் காத்துக்கொள்வார். அல்லேலூயா. வசனம் தான் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். வசனத்தை மட்டும் எந்த காலத்துலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது? மறக்கவே கூடாது. எங்கே வசனத்தை வச்சுக்கணுமா பாருங்க. நீதிமொழியின் புஸ்தகம் 4:20-21.
1: என் மகனே,
0: என் மகனே,
1: என் வார்த்தைகளை கவனி,
0: என் வார்த்தைகளை கவனி,
1: என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்,
0: என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்,
1: அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
0: எது? வசனம் உங்க கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
1: அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்.
0: நம்ம வசனத்தை எங்க வச்சு காத்துக்கணும்? நம்முடைய இருதயத்தில் வச்சு நம்ம காத்துக்கொள்ளணும். ஒரு காதில் கேட்டு மற்றவர்கள் காட்டி விட்டுறக்கூடாது. வசனத்தை நம்ம இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். வசனம் மிக மிக அவசியம். லூக்காவின் சுவிசேஷம் 8:15.
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள்.
0: பொறுமையுடன் என்ன செய்வாங்க? வசனத்தை காத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்க? பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களா இருக்கிறார்கள். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. 2 Peter 1:19.
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு.
0: உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்குண்டு.
1: பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: வசனத்தை என்ன செய்யணும்? கவனிச்சிருப்பது நலமாக இருக்கும். கவனிச்சா தான் நம்ம இருதயத்துக்குள்ள அந்த வசனம் வரும். நம்ம கவனிக்காம இருந்தால் நம்ம தேவனுடைய வாசனம் உள்ளத்தில் வராது. கவனிச்சிருந்தால் நம்ம உள்ளத்தில் அந்த வாசனை வரும். கர்த்தருடைய வேத வசனம் நமக்குள்ளே இருந்தால் இந்த உலகத்தில் எத்தனை தீங்கு வந்தாலும் நம்மளை தொடாது. அல்லேலூயா. வசனத்தை நம்ம கவனிக்கணும். இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ளணும். அந்த வசனம் தான் நமக்கு எல்லா தீங்குக்கும் நம்மளை விளைக்க வைப்பார். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அவர் எல்லா தீங்குக்குன்ன விளக்கி காப்பார். எப்போ காப்பார்? வசனம் நமக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு வசனமும் நம்ம கேட்குற வசனம் நம்மளத்தில் இருக்கணும். அதுதான் தினந்தோறும் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும். வாசித்து வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 2வதாக யாசாயின் புஸ்தகம் 52:11-12.
1: புறப்படுங்கள் அவ்விடம் விட்டு போங்கள்.
0: அப்போ அவ அந்த இடத்த விட்டு போங்க.
1: அசுத்தமானதை தொடாதிருங்கள்.
0: அசுத்தமானதை இந்த உலகம்தான். உலகத்து காரியத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அசுத்தமானதை தொடாதிருங்கள்.
1: கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே,
0: கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே,
1: அது நடுவிலிருந்து புறப்பட்டு,
0: அது நடுவிலிருந்து
1: புறப்பட்டு
0: பரப்பட்டு
1: உங்களை சுத்திகரியுங்கள்,
0: உங்களை சுத்திகரியுங்கள்.
1: நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை,
0: நீங்கள் தீவிரித்து பரப்படுவதில்லை,
1: நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை.

0: ஓடிப்பவர்களை போல ஓடிப்பவரும் இல்லை.
1: கர்த்தர் உங்கள் முன்னே போவார்,
0: கர்த்தர் உங்கள் முன்னே போவார்.
1: இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவரா இருப்பார்.
0: கர்த்தராகிய தேவன் நமக்கு முன்னே போவார், பிறத்தாலே நம்மளை காக்கிறவரா இருக்கிறார். அப்ப யார சொல்றாரு? கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தாருன்னா நம்ம என்ன செய்வாரு? முன்னாலே போவார், பிறத்தாலேயும் காப்பார். நம் உள்ளத்தில் இருக்கிறாராங்கிறத நம்ம தான் பார்க்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா என்பதை நம்ம பார்க்கணும். நமக்குள்ளே இருக்காரா, நம்ம உள்ளத்தில் இருக்காரா, ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறோமா, ஆண்டவருக்குள்ளே இருக்கமா நம்ம பார்க்கணும். அந்த ஆண்டவருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே,
1: அதன் நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள்.
0: இந்த உலகத்தின் நடுவிலிருந்து என்ன செய்யணும்? புறப்பட்டு சுத்திகரிக்கணும். அவர் நம்ம முன்னே போவார், பிறத்தாலேயே நம்மளை காப்பார். உபாகம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகம் புஸ்தகம் 7:21
1: அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்,
0: அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்,
0: உங்கள் தேவனாகிய கர்த்தர்
1: உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
0: தேவனாகிய கர்த்தர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
1: அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன்,
0: அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். நமக்குள்ளே இருந்தாருன்னா நம்ம என்ன செய்ய வேண்டாம்? எதை பார்த்து பயப்பட, நம்மளை முன்னாலே போற தேவன் பரத்தால காக்கிறவர் நமக்குள் இருக்கிறாராங்கிறத நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நமக்குள் இருக்கிறாரா, நம் உள்ளத்தில் இருக்கிறாரா, நம் உள்ளத்தில் இருக்கிறாருங்கிறதா சோதித்து பார்க்கணும். அவர் கத்தரே ஆவியானவர், அப்படித்தானே சொல்ற கத்திர வேதம், அப்படித்தானே சொல்ற கத்தரே ஆவியானவர். அதான் கலாத்திய 4:6 ஆறாம் வசனம் என்ன சொல்லி பாருங்க.
1: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக,
0: அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக
1: தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
0: தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவியை என்ன செய்ய எங்க அனுப்பியிருக்கிறாரு? நம்ம இருதயங்களில். அப்படி இருந்தாரன்னா நாம் முன்னாலே போகிற தேவன் நம்ம பிறத்தாலே காக்கிறவர். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, கர்த்தர் நம்ம சுமக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ளே இருந்தாருன்னா பெரிய காரியத்தை செய்வார்.
1: நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள்.
0: அது நடுவிலிருந்து உலகத்து காரியத்திலிருந்து புறப்பட்டு மெனச்சர் உலகத்து காரியத்தில் புறப்பட்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டு ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்க வேண்டும். ரெண்டாவதாக 2 Corinthians 6:17
1: நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்,
0: அந்த உலகத்தின் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்
1: அசுத்தமானதை தொடாதிருங்கள்.
0: உலக காரியத்தில் அசுத்தமான காரியங்கள், உலக காரியமே அசுத்தமான காரியங்கள், அது தொடாதிருங்கள்.
1: 18 அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன்,
0: உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன்.
1: நீங்கள் எனக்கு குமாரரும்,
0: நீங்கள் எனக்கு குமாரரும்,
1: குமாரத்திகளமாய்
0: இருப்பீர்கள் என்று
1: சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்கிறார்.
0: சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்கிறார். பாத்தீங்களா, நம்ம உலக காரியங்கள் நீங்க அதை வீட்டுல போய் வரீங்க. 14 to 18 வரைக்கும் படிச்சீங்கன்னா உங்களுக்கு எதுல இருந்தெல்லாம் பிரியணும், எதில் இதெல்லாம் பிரிஞ்சு போகணும்னு சொல்லி உங்களுக்கு நல்லா போய் தெரியும். வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதான் அன்று சொல்ற எல்லா தீங்குக்கும் உங்களை கேட்பார், எது எதுக்கெல்லாம் விலை கேட்பார். நம்ம சரீரத்தில் வர்ற பலவீனம் வந்தாலும் நம்மளை விலை கேட்பார். அல்லேலூயா. நமக்கு எந்த தீங்கு, நமக்கு விரோதமாக எத்தனை பிசாசனம் மந்திரம் செய்வனையும் பெல்லீசனையும் பண்ணாலும் நம்மளை விலைக்கு காப்பார். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்னாலே பிறத்தவன் பிறத்தாலேயே காக்கிறவர். அப்போஸ்தலரின் புத்தகம் 2:40
1: இன்னும் அநேக வார்த்தைகளாலும்,
0: அநேக வார்த்தைகளாலும்
1: சாட்சி கூறி
0: மாறுபாடு உள்ள
1: இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான்.
0: உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் என்ன செஞ்சாங்களா? புத்தி சொன்னார். மாறுபாடு என்ன? கற்றுட்டு ஒப்பு கொடுப்பாங்க, திரும்ப ஆண்டு பின்வாங்குவாங்க. கற்றுட்டு ஒப்பு கொடுப்பாங்க, திரும்ப மாறுபாடு. இப்போ ஒரு எண்ணம், கொஞ்சம் பேரத்துக்கு கொஞ்சம் எண்ணம். பேதூர் வந்து சனங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாறுபாடுகள் சந்ததி விட்டு என்ன செஞ்சீங்க, உங்களை சீத்து கொள்ளுங்கள். வாசிமா,
1: மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
0: நம்ம அவங்களை விட்டு விலகிடணும். உலகம் தான், நம்ம உலகத்தில் தான் இருக்கோம். மாறுபாடு இப்போ ஒன்று அப்போ ஒன்று எப்படி ஒன்று பேச பெற ஒன்று இந்த மாதிரி பேசுகிறவங்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். அப்போ தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். இந்த உலகத்துக்குரிய, நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல, பரலோகத்துக்குரியவங்க. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. 8:23
1: கன்மலை உச்சிலிருந்து நான் அவனை கண்டு,
0: கண்மலை உச்சிலிருந்து நான் அவனை கண்டு,
1: குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன்,
0: குன்றிலிருந்து அவனை பார்க்கிறேன்.
1: அந்த ஜனங்கள்,
0: அந்த ஜனங்கள்
1: ஜாதிகளோட கலவாமல்,
0: ஜாதிகளோட கலவாமல்
1: தனியே வாசமாயிருக்கிறார்கள்.
0: கர்த்தர் பிள்ளைகள் என்ன செய்வாங்க? ஜாதிகளோட மற்ற ஜனங்களோடு கலவாமல் என்ன செய்வாங்க? தனியே வாசமா இருப்பார்கள். தனியே வாசமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நான் உலகத்தை நல்லது போல, நீங்களும் உலகத்தை நல்ல, இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அந்த வாழ்ந்தாதான் பரலோகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமா? இல்லை. இந்த உலகத்திலே கர்த்தருக்காக நம்ம வாழும்போது கர்த்தர் நம்மளுக்கு பரலோகத்தில் நம்மளை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. தான் சொல்லி எல்லா தீங்குக்கும் கர்த்தர் என்ன செய்ய நம்மளை விலை காக்கிறார். அதுக்கு என்ன செய்ய நம்ம? முதலாவது தேவனுடைய வசனத்தை நம்ம உள்ளத்தில் காத்துக்கொள்ளும். ரெண்டாவது நம்மளை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். நம்ம கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறனால என்ன செய்யணும்? நம்மளை ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிக்கணும். அப்போ தான் அவர் விண்ணால் போகிற தேவன் பரவே காக்கிறவர் இருக்கிறார். மூன்றாவதாக 116:6
1: கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார்.
0: கர்த்தர் நம்ம ஆண்டவர் ஒருவர்கள் கேட்குற ஆண்டவரே கபடம் இல்லாமல் காத்துக்கோங்க ஆண்டவர். கபடம் இல்லாத வாழ்க்கையை எனக்கு தாறு சொல்லி சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கேட்கணும். மூணாவது ஆண்டவர் யாரை கேட்குறாரு? கபடம் இல்லாதவங்களை கத்துட்டு கேட்கணும். ஆண்டவரே கபடம் இல்லாத வாழ்க்கையை தாரும். கபடம் இல்லாத வாழ்க்கையில் என்ன? உள்ளத்தில் ஒன்று, வெளியே ஒன்றும் பேசக்கூடாது. கபடம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு கபடம் இல்லாத வாழ்க்கையை தாரும் அப்பா. இயேசுவே எனக்கு கபடம் இல்லாத வாழ்க்கையை தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். 2:22
1: எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்கிறதோ அவன் பாக்கியவான்.
0: எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்க அவன் பாக்கியவான். ஆவியில் கூட கடவுள் இருக்கக்கூடாது. கபடம் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவரே கேட்கணும். ஆண்டவரே கபடம் இல்லாத வாழ்க்கையை தாரும் ஆண்டவரே. என்னையும் புறாவை போல மாற்று. கர்த்தர் சொல்கிறாரு புறாவை போல கபடற்றலாக இருக்குன்னு சொல்கிறாரு. மத்தியில் விசேஷம் 10:16
1: ஆகையால் சர்ப்பங்களைப் போல வீணா உள்ளவர்களும்,
0: சர்ப்பங்களைப் போல வீணா ரொம்ப கவனமாக இருக்கணும். கர்த்தருடைய வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதை ஆண்டு சொன்னார், சர்ப்பத்தை போல வீணா உள்ளவர்களா விழிப்போட நம்ம ஆத்துமா காத்துக்கொள்ளும். வீணா உள்ளவர்களா நம்ம ஆக்கையில் எந்த தீங்கு நமக்குள்ளே வராத விடிக்கி சர்ப்பத்தை போல விழிப்புள்ளவர்கள் அதாவது வீணா உள்ளவர்களாகவும்.
1: புறாக்களைப் போல கபலற்றவர்களுமாயும் இருங்கள்.
0: புறா போல என்ன செய்யணும்? நம்ம ஆண்டோட கேட்கணும். ஆண்டவரே கபடம் எனக்கு வரக்கூடாது சுவாமி. கவடற்ற வாழ்க்கை எனக்கு தாரும். என் வாழ்க்கையில் கவடமே இருக்கக்கூடாது சுவாமின்னு சொல்லி நம்ம கேட்கணும். மொதல் வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது அசுத்தமானதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிச்சிக்கணும். மூணாவது நம்ம கவடம் இல்லாத வாழ்க்கை நம்மால் உதவிச்சிரி உள்ளத்தில் ஒன்று வெளியே ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. கவடற்ற வாழ்க்கை நம்ம ஆண்டு கேட்கணும். நம்மளால் முடியாது, கத்திட்டு கேட்கணும். அந்த ஆண்டு சொன்னார் சர்ப்பத்தை போல வீணாவளார் விழிப்புள்ளவர்களாய். பாம்பு என்ன செய்யுமா? எங்கே இருந்தாலும் யார் வராங்க யார் போகிறாங்க விழிப்பாக இருக்குமா? தான் ஆண்டு சொல்கிறார் சர்ப்பத்தை போல வீணா உள்ளவர்களோ புறா போல கவடற்றவளை புறா போல கவடற்ற வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஆண்டவர். எனக்கு புறா போல கவடற்ற வாழ்க்கையில் வாழணும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். ஆண்டு நம்மளை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? கட்டாயம் நம்மளை மாற்றுவார். புறா போல கவடற்றவளாக இருக்கணும். ஆண்டவரை இயேசுக்கு இது சொல்லுகிறார். நத்தாலினை பார்த்து யோவான் சுவிசேஷம் 1:47
1: இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு,
0: நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு
1: அவனை குறித்து இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார்.
0: கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்லி யாரை பார்த்தாண்டு சொல்றாரு? நாத்தானை பற்றி. கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்றாரு. நம்மளை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான் அவர் கபடற்றவளை வாழ்ந்திருக்கிறாரு. அதை ஆண்டவர் சொன்னார். அதுக்கு உதாரணமாக சொல்கிறாரு புறா போல கபடற்றவள் இருக்குன்னு சொல்ற. இங்கே சொல்கிறாரு கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. ஆண்டவர் என்னை மாற்றும் அப்பா. நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்து கேட்கணும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறப்ப என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளை மாற்றுவார். சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களும் விழாவுள்ளவர்னா என்ன? விழிப்புள்ளவர்களாகமா, வினாவுள்ளவர்களாக விழிப்பு. அந்த பாம்பு வந்து விழிப்பாக தான் இருக்குமா. இந்த பொந்துக்கிட்ட யார் வரா, யார் நம்மளை பிடிக்க வராங்களா, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அது வந்து ஒரு விழிப்பாக இருக்குமா. தான் வினாவுள்ளவர்களும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களும் புறா போல புறாக்களை போல கவடற்றவளாக இருக்கணும். கர்த்தர் கேட்கணும், இயேசுவே என்னை மாற்றுமப்பா, என்னை மாற்றும்னு சொல்லி கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை மாற்றுவார். சரி, கவலற்ற வாழ்ந்தவனுக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தின விசேஷம் 14:5
1: இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை,
0: இவர்கள் வாயில கபடம் காணப்படவில்லை,
1: இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக,
0: இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக
1: மாசில்லாதவர்களா இருக்கிறார்கள்.
0: மாசு கபடம் நினைச்சு எங்க இருப்போம் நம்ம? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களா இருப்போம். பரலோகத்தில் நம்ம எங்க இருப்போம்? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எப்படி இருப்போம் நம்ம? மாசில்லாவர்களாக இருப்போம். அதுக்கு நம்ம இப்பயே கேட்டு மாற்றப்பட வேண்டும். இப்பயே கேட்டால் தான், இப்பயே கேட்டு ஆயத்தமாக இருக்கணும். கவர்ச்சவர்களாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அப்படி வாழ்ந்திருக்காங்க தானே ஆண்டவர், அத்தானவர் வாழ்ந்தார், எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்க சொல்லி நம்ம கேட்கணும். புறா போல என்னை மாற்றும், சர்ப்பத்தை போல விழிப்புணர்வாக இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், எல்லா தீங்குக்கும் நம்மளை விலைக்கு. அப்புறம் எப்படி இருந்தால் நம்ம ஆண்டவர் காக்கிறாரு? வசனம் உள்ளத்தில் இருந்தால் கர்த்தர் காக்கிறார். ரெண்டாவது, அசுத்தங்களை தொடாது இருக்கும்போது கர்த்தர் நம்மளை காக்கிறார். மூணாவது, கபடற்றில் இருந்தால் கர்த்தர் நம்மளை காக்கிறாரு. கடைசியாக 145:20
1: கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி.
0: பார்த்தீங்களா, கர்த்தர் யாரை காப்பாற்றுறாரு? கர்த்தர் அன்புகிற யாவரையும் காப்பாற்றி. கர்த்தர் யாரெல்லாம் அன்புகிறாங்களோ அவங்களை யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அன்புகிற யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவற்றை நம்ம அன்புகிற வேண்டும். எப்படி அன்புகிறோமா பாருங்கள். இன்றைக்கி அன்புகிறது, நாளைக்கு ஆண்டுகிட்டு பிரிஞ்சிட்டு உலகத்துக்குள்ளே இருந்து அப்படி காப்பிடல. கர்த்தர் சொல்கிறார், யாரை காப்பாற்றுறாரா? எபேசியர் புஸ்தகம் 6:24
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
1: அழியாத அன்புடனே,
0: அழியாத அன்புடனே
1: அன்பு கூறுகிற யாவரோடும்.
0: நம்ம அழியாத அன்பு, ஒரு நாளைக்கு அன்பு கூர்ந்துட்டு ரெண்டாவது பின் வாங்கி போய் மூணாவது திரும்ப ஒப்பு கொடுத்து அப்படி இல்லை. அழியாத அன்பு, அவரை விட்டு பிரியாத அன்பு, அவரை விட்டு மாறாத அன்பு கூறும்போது கர்த்தர் நம்ம கிருபை நம்மளோட இருக்கும். கர்த்தர் வேதம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 22:37
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவனை நோக்கி,
1: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்,
0: உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
1: உன் முழு இருதயத்தோடும்,
0: உன் முழு இருதயத்தோடும்,
1: உன் முழு ஆத்மாவோடும்,
0: முழு ஆத்மாவோடும்,
1: உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
0: முழு இருதயத்தோடும், ஆத்மாவதோடும், முழு மனதோடு கர்த்தர்கிட்ட அன்பு கரணும். அப்படி அன்பு கூறும்போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு, ராஜ்யத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம இருப்போம். அந்த பாக்கியத்தை நம்ம ஆண்டுகிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் என்ன ஆயிடுச்சு? நிறைவேறிக்கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு நாள் நம்ம நாட்டில் பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, இப்படி ஒன்று போனால் ஒன்று போனால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம். அன்றைய வசன தம்மை உள்ளத்தில் காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, அஸ்தமானது தொடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த உலக காரியத்தில் பிரிந்து வர வேண்டும். மூன்றாவது, நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது? கவனமே இருக்கக்கூடாது. நான்காவது, கர்த்தரத்தில் என்ன செய்யணும்? அழியாத அன்பு கூறணும். ஒரு நாளைக்கு அன்பு, ரெண்டாவது நாள் உலகம், மூணாவது அன்பு கூறுறோம், ஒப்பு கொடுக்குறோம், பின் வாங்குகிறோம், ஒப்பு கொடுக்குறோம், பின் வாங்குகிறோம், அப்படி இல்லை. உளியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் கர்த்தர் அன்பு கூறணும்னு சொல்லி நம்ம இடத்துக்கு எதிர்பார்க்கிறார். அன்பு கூறும்போது கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார். அன்புகூர் யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். இந்த உலகம் தொடாதபடிக்கு நம்மளை காப்பாற்று. உலகத்தில் எத்தனை தீங்குகள் தொல்லைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார். அதை சொல்ல எல்லா தீங்குக்கும் நம்ம இலைக்கு காப்பார். கர்த்தரை உப்பு கொடுப்போமா? எழுந்து நின்று ஆண்டவரேன் வாழ்க்கையை மாற்றுமப்பா, என்னை உங்களோட கையில் உப்பு கொடுக்குறேன், என்னை புறா போல கவடற்ற உலக தாங்க ஆண்டவரே, என்னால் முடியாது, நீங்கள் தான் தரணும்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் கண்ணீரோடு கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு காப்பாற்றுவார். நம் புறா போல கவடற்ற உள்ளதை தருவார். சர்ப்பத்தை போல வீணா உள்ளவர்களா, விழிப்புள்ளவர்களா இந்த உலகத்தில் வாழ முடியும். கர்த்தர் ஒப்பு கொடுத்து எவன் பண்ணுமா?
1: உதவி.

0: வைத்து உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராக என்று சொல்லி இன்றைக்கு அருமையான வாக்கு தத்தங்களை ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஆம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல ஆண்டவராகிய தேவன் இதோ நம்மை சுற்றிலும் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்காவிட்டால் எந்த காவலாளர்கள் நம்மை காக்க முடியாது. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் அல்லவா. என்று அற்பணம் செய்வோமா? அவர் யார் யாரையெல்லாம் காப்பார் என்பது குறித்து தெள்ள தெளிவாக இன்றைக்கு வேதம் நம்மோடு கூட பேசியது. ஆம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினா பூச்சக்கரத்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வசனத்தை எங்கு காத்துக்கொள்ள வேண்டுமாம்? நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் வசனத்தை காத்துக்கொள்ள வேண்டுமாம். எப்படி காத்துக்கொள்ள வேண்டுமாம்? வசனத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே பொறுமையோடு காத்து கர்த்தருக்கு பலன் தருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அந்த விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆம், அந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். சொல்லுவோமா? கர்த்தாவே, இந்த வசனங்களை எங்கள் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. வசனத்தை எங்கள் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. அப்பா, அந்த வசனத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பலன் கொடுக்கிறவளா எங்களை மாற்றும் ராஜா. ஹல்லேலூயா, எல்லாரும் கேட்போமா? அப்படி என்னை மாற்ற வேண்டுமே. அடுத்தது யாரை அவர் பாதுகாப்பாராம்? புறப்படுங்கள், புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள், கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே புறப்படுங்கள், புறப்பட்டு சுத்திகரியுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம் பிறகே இருந்து நம்மை காப்பார். எந்தெந்த அசுத்தமான காரியத்தில் நாம் மூழ்கி இருக்கிறோமோ இன்றைக்கு அதை விட்டு புறப்பட்டு வரும்படி ஒப்பு கொடுப்போமா? புறப்படுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. நீங்கள் புறப்பட்டு அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன், நீங்கள் என் குமாரனும் குமாரத்தினுமா இருப்பேன் என்று சொல்லி சர்வாலுமில்ல கர்த்தர் சொன்னார். இன்று நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? எந்தெந்த காரியத்தை விட்டு விலக வேண்டுமோ ஆண்டவரே அந்த காரியத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வர எனக்கு பலன் கொடுங்க. ஆண்டவரே, என் ஜனங்கள் தனித்து வாசமாயிருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். மாறுபாடுள்ள சந்ததி நடுவே நீங்கள் உங்களை விட்டு பிரித்து வெளியே வந்து விடுங்கள், அவளை விட்டு வெளியே மாறுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைக்கு சொல்வோமா? தகப்பனே, எந்தெந்த அசுத்தத்தில் நான் விழுந்திருக்கிறேனோ அப்பா வெளிவரேன்னு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கோழித்தன் குஞ்சலை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ நீர் எங்களை சேர்த்து கொள்ள மனதாக இருந்தும் நாங்கள் எங்களுக்கு அப்பா எங்கள் மனதை உம்மிடத்தில் அர்ப்பணிக்காமல் அப்பா நாங்கள் உம்மிடம் வராமல் போக எத்தனையோ உள்ளத்தை கடினப்படுத்தினோமே, மன்னியும். எங்களுக்கோ மனம் இல்லாமல் போனதே மன்னியும் ஐயா. அப்பா எங்களை உம்மோடு இணைத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? தேங்க்யூல்லா. மூன்றாவது, யாரை பாதுகாக்கிறாராம்? கபலற்றவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்பா கபடம் எனக்கு வரக்கூடாது, புறாக்களை போல கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. தன் ஆவிலே கபடம் இல்லாத ஒரு பாக்கியவான் என்று சொன்னீரே. என் ஆவிக்குள் என் உள்ளத்திற்குள் கபடம் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். வாய் திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க. அப்படி கபடம் இல்லாமல் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவடி சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் இருப்போம். மாசு இல்லாதவளாய் தேவடி சிங்காசனத்துக்கு முன்பாக பரலோகத்திலே நாம் இருப்போம். எவ்வளவு பெரிய வாக்கியம்! தேங்க்யூ லார்ட். எனக்கு அந்த பாக்கியத்தை தாங்க அப்பா. நான்காவதாக, யார் எல்லாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறார்களோ அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுவாராம். எப்படி அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், துன்மார்க்கரை அழிப்பார். ஆண்டவரே கேட்போமா? என்னை மாற்றும், என்னை மாற்றும், இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போமா? கர்த்தன் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவே, உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு அன்பு கூற அந்த தேவ அன்பை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக, கொடுப்பீராக. உங்களது அழியாத அன்புடன் அன்பு கூற உதவி செய்வீராக.
1: பலித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கணுமாய் கர்த்தாவே. ஒவ்வொரு சேட்டைகளை வந்தடையட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல இல்ல ஆண்டவரே. வரட்டும் ஆண்டவர், ஒவ்வொரு தேடி வரட்டும் ஆண்டவரே. உள்ளத்துல வசந்த காத்துக்கொள், வசந்த காத்துக்கொள், உதவி செய்யமாண்டவர். அசமான பாவத்தை விட்டு வெளியே வரட்டு மாண்டவர், அசமான பாவங்கள் விட்டு வெளியே வரட்டு மாண்டவர். கத்தாவே மே ஸ்தோத்திரிக்கிறோம். புறாப்பால கவனத்து உள்ளத்தை தாரிங்க, ஆவியில கவலை இல்லாதோடி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை. குளிரத்தோடும் ஒரு ஆத்மத்தோடும் மனதோடு சிந்தையோடும் அன்பு கூறக்கூடிய மக்களை எங்களை மாற்றுங்க, பலப்படுத்துங்க, அபிஷேகத்தில் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, இப்ப நிரப்புங்க ஆண்டவர், இப்ப நிரப்புங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவான் அப்படின்னா காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு நிரப்புகிறாக, நிரப்புகிறாக, நிரப்புகிறாக, நிரப்புகிறாக, நிரப்புகிறாக. தேவாவில் நிரப்புகிறாக, தேவ வக்கீல் நிரப்புகிறாக, தேவ பிரசனத்தில் நிரப்புகிறாக. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க, செவியை திறந்து விடுங்க, மெல்லி சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவர். சீவுள சாட்சியில எழுப்புங்க ஆண்டவர், சீவுள சாட்சியில எழுப்புங்க ஆண்டவர், சீவுள சாட்சியில எழுப்புங்க ஆண்டவர். அக்கினி, அக்கினி போடுங்க, அக்கினி போடுங்க, பல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, மகிமேல் நிரப்புங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். மனக்கண்களை திறந்து விடுங்க, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவர். உம்மை அறியக்கூடிய அறிவை தாரும் ஆண்டவர். நாங்கள் விழிப்புணர்வாக காணப்படும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. ஆன்மீக கண்களை திறந்து விடுங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி, குணப்படாத மக்கள் குணப்படட்டும். வியாதியை குணமாக்கணும் ஏசப்பா, நோயை குணமாக்கணும், பலவீனத்தை குணமாக்கணும் ஏசப்பா. மந்திரம் ஜீவனைகள் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவரே. கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. முடி மகிமை ஊடட்ட உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை அடையாளங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்கள் மகத்துவ நாமத்தை மகிப்படுத்துங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பைக்கு இல்லாத மக்கள் குழந்தை பைக்கத்தை தரணும், சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வங்க. கேஸில் இருக்கிற மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவர். அப்பா வாகனம் வச்சுரு மக்கள் வாகனத்தை ஆசீர்விக்கணும். கண்ணீர், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவர். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலும் சிறந்தாலும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. படிக்கிற மாத்திரப்பா எல்லா சிறு பிள்ளைகளையும் செவிக்கணும், பெரியவங்க செவிக்கணும், வாலிபர்கள் செவிக்கணும். தேவனோடு பேசணும் ஆண்டவர், பேசணுமாப்பா. எல்லாரும் செவிக்க துதிக்க தேவனோடு பேசக்கூடிய கிருபைகளை தாரும், பலத்தை தாரும். மகத்துவ நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா துதிகனமாக்கி முக்கிய சொல்கிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஜுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயும் 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப்ட் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: இயேசுக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும்.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிக்கை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acvinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தினால் அருமையான தேவ ஜனங்களை உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 5:39 வசனத்தில் அவர் தன் பரிசுத்த வாய் மலர்ந்து அவர் சொன்னார், சர்வலோகத்தை உண்டாக்கிய ஒரு தேவனை நாம் அறிய செய்வதுதான் பரிசுத்த பைபிள், புனித வேதம். இந்த வேதத்திலிருந்து தான் உலகத்தின் படைப்புகளை பற்றி, சர்வலோகத்தினுடைய படைப்புகளை பற்றி எல்லாவிதமான சத்தியங்களை இந்த வேதத்திலிருந்து தான் மனித குலமே அறிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த வேதத்தை எடுத்து ஆயிரக்கணக்கான பரிசுத்த ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து மனித அறிவு கெட்டாத ஒரு மாபெரும் அதிசயமான சம்பவங்கள் எல்லாம் இந்த புனித பைபிளில் தேவன் சொல்லியிருப்பதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். என்றால் இந்த பைபிள் போதிக்கும் தேவனே சர்வத்தை உண்டாக்கிய சத்தியமுள்ள கடவுள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் அந்த அன்பின் கடவுள், அந்த இரக்கத்தின் கடவுள், அந்த மீட்பின் கடவுள் இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்பட்டார். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் தேவனை அறிகிற அறிவு அடைய வேண்டுமென்றால் புனித பைபிளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். அந்த வார்த்தையான தெய்வத்தை இந்த பரிசுத்த வேதத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த நாளிலே உங்களோடு கூட திரும்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்த பழைய ஏற்பாட்டின் சத்தியங்கள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு கூட நான் இந்த சத்தியத்தை பேச நான் விரும்புகிறேன். எல்லாரும் புனித பைபிளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், ஒரு நோட்டு புத்தகத்தை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லும் எல்லா வேத வசன குறிப்புகள் எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவ சமூகத்தில் வார்த்தையின் கடவுளே, ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் உமது வேதத்தின் ரகசியங்களை நான் அறியும்படி எனக்கு வெளிப்படுத்தும், என்னோடு பேசும் தெய்வமே என்று சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களோடு அவருடைய வார்த்தை வழியாய் அவர் வெளிப்படுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசப்பிதாவே, சர்வலோகத்தின் கடவுளே, எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஆதி காரணமானவரே, உமது ரூபத்தின்படி, உமது சாயலின்படி, உமது ஆவியினால் நீர் மனிதனை உண்டாக்கினீரே. ஆகவே இந்த மனித குலத்தை மீட்கும், ரட்சிக்கும், விசுவாசித்தினால் ஆசீர்வதிக்கும், உயர்த்தும் ஒரு தெய்வமாக, நித்திய ஜீவனை கொடுக்கும் ஒரு இரட்சகராக மனித குலத்திற்கு நீர் வெளிப்பட்டீரே. உமக்கு கோடி கோடி நன்றி. இப்பொழுதும் கூட இந்த வேத பாடத்தை என்னோடு சேர்ந்து படிக்கிற அறிகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கைகளை நான் அர்ப்பணிக்கிறேன். தேவனே, நீரே வார்த்தையானவர், நீரே ஆவியானவர். ஆகவே இந்த வேத வசனங்களின் வழியாய் உம்மை ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்தும், மறுரூபப்படுத்தும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரனாய் மனித குலம் முழுவதற்கும் பாவ மன்னிப்பின் மீட்பையும் பரிசுத்தத்தின் ஆசீர்வாதத்தையும் உலகத்தின் மேல் ஜெயத்தையும் சாத்தானின் மேல் வெற்றியும் கொடுக்கவே அவர் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே இந்த முழு மனித குலமும் தன்னை உண்டாக்கிய தெய்வத்தை அறிய செய்வதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு. நானே வழி, நானே சத்தியம், நானே உயிர் ஜீவன் என்றார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து.
நானே உலகின் ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, நான் ஜீவன் கொடுக்கவும், அதாவது வாழ்வு கொடுக்கவும், அந்த வாழ்வு பரிபூர்ணப்படுத்தவுமே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, நான் பாவிகளை மீட்டு ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, அதிலும் மேன்மையாக மனித வாழ்வின் முடிவில் பரலோக ராஜ்யம் உங்களை நெருங்கி வந்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று முழு உலகத்திற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நித்திய வாழ்வுக்காக, பரலோக வாழ்வுக்காக மனித குலத்தை அழைக்க அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆகவே அவருடைய பரிசுத்த வாயில அவர் போதித்த அந்த போதனைகளில இந்த பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஆதியாகமம் முதல் மல்கியா வரைக்கும் எல்லா சத்தியங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் போதனையில போதித்திருப்பதைத்தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆதியாகமம் முதல் அதிகாரம் 27வது வசனத்தை பாருங்கள். மனிதனுடைய படைப்பை பற்றி பரிசுத்த பைபிள் இப்படியாய் போதிக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்கிறது புனித பைபிள். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 2:7 வசனத்தை பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று பைபிள் சொல்லுகிறது. பார்த்தீர்களா, தேவனாகிய கடவுள் தன்னை போல் ஒரு உருவத்தை மண்ணில உருவாக்கி அவர் ஊதுகிறார். தேவனிடத்திலிருந்தான் மனித குலத்துக்கு முதல் முதலாவதாக உயிர் மூச்சு ஆக்சிஜன் வந்தது. இந்த கொரோனா காலத்திலும் கூட உலகமெங்கும் மனிதன் கொரோனா நோயிலிருந்து தப்பி பழைக்க ஆக்சிஜனுக்காக எவ்வளோ அலைந்தார்கள் என்பது முழு உலகத்துக்கே தெரியும். இந்த பைபிள் போதிக்கும் கடவுள் தான் ஆக்சிஜன் கொடுத்த கடவுள், உயிர் மூச்சை கொடுத்த கடவுள். அவர் உண்டாக்கிய எல்லா மரங்களும் மனித குலத்துக்கு இன்றைக்கும் ஆக்சிஜன் கொடுக்கிற ஒரு பெரிய கம்பெனிகளாகத்தான் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மரம் செடி கொடியும் மனித குலத்திற்கு ஆக்சிஜனை கொடுக்கிறது, நல்ல சுவாச காற்றை அது கொடுக்கிறது. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, உங்களை உண்டாக்கிய தெய்வத்தை இந்த புனித பைபிள் போதிக்கிறது. ஆகவே ஜீவ சுவாசம், நித்திய ஜீவன், நித்திய உயிர் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தெய்வம் அவருடைய ஆவியினால் நமக்கு கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 2:18-23 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். ஆதாமை உண்டாக்கிய தெய்வம் அந்த ஆதாம் எனும் ஒரு மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து அவனுடைய மனைவியாக ஏவாளை அவர் படைத்த மகத்துவமுள்ள சத்தியத்தை இந்த இடத்துல நாம் காணலாம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தீர்மானித்த தெய்வம் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அவர் தீர்மானித்தார். இதுதான் மனித வாழ்வில் கடவுள் குடும்ப உறவை உண்டாக்கிய சத்தியம். ஆகவே பைபிள் என்ன போதிக்கிறது? ஆதாமுக்கு அயர்ந்த, அதாவது நீண்ட உறக்கம் வரும்படி தேவன் செய்தாராம். அவருடைய விலா எலும்பை ஒன்று எடுத்தாராம். இதான் முதல் முதலாவதாக ஏதன் தோட்டத்தில் சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு ஆபரேஷன் செய்திருக்கிறார். இதில் கவனித்தீர்களா, இந்த எலும்பை அவன் உடம்பிலிருந்து எடுத்த போது அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் கத்தவில்லை, கூச்சல் போடவில்லை, அல்லது அவனுடைய உடல் நடுங்கவில்லை. அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் அவனுடைய விலா எலும்பு ஒன்று எடுக்கப்பட்டது. இதுதான் முதல் முதல் ஆபரேஷன் நடந்திருக்கிறது. இதை வைத்துத்தான் டாக்டர் ஜான் ஆண்டர்சன் என்கிற ஒரு பரிசுத்தவான், ஒரு மருத்துவர், குளோரோஃபார்ம் என்கிற மயக்க மருந்தை அவர் கண்டுபிடித்தார். அதுக்கு ஆதாரம் இந்த புனித பைபிள் தான்.
ஒரு ஆபரேஷன் நடக்கும் பொழுது அந்த மனிதன் உறங்கிக் கொண்டிருந்தான் அல்லவா? இதை வைத்துத்தான் இந்த குளோரோஃபார்ம் என்ற மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, அந்த எலும்பை எடுத்த இடத்துல தேவன் அந்த ஆதாமனுடைய உடலிலிருந்து வேறொரு பகுதியிலிருந்து தசை எடுத்து அந்த இடத்துல பொருத்தினாராம். இதை வைத்துத்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி என்ற ஆபரேஷனை உலகம் கண்டு கொண்டது. பிறகு ஆதாமை ஆண்டவர் எழுப்பிவிட்டார். அப்படி என்று சொன்னால் அந்த ஆபரேஷன் நடக்கும் வரைக்கும் இந்த மயக்க மருந்து செயல்படுவது எப்படி என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படி இந்த புனித பைபிள் காரணமாக இருந்தது. ஆக ஆதாம் ஏவாளை பற்றி இந்த இடத்துல பரிசுத்த வேதம் உலகத்துக்கு சொல்லுகிறது. மார்க் 10:6-8 வரைக்கும் உள்ள வேத வசனத்தை பாருங்கள். ஆதியில மனிதனை உண்டாக்கின கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கி ஒரு குடும்பமாக அவர்களை கடவுள் அழைத்தார் என்று ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயில் வெளிப்படுத்தியிருப்பதை வேதத்திலிருந்து நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 4:10 பாருங்கள். ஆதாமுக்கு பிறந்த 2 பிள்ளைகளில மூத்தவன் காயின் ஆபேலை கொலை செய்த சம்பவத்தை பைபிள் போதிக்கிறது. என்றைக்கு மனித வாழ்வில் பாவம் நுழைந்ததோ அதனுடைய விளைவு மனித குடும்பங்களிலே முதலாவதாக பொறாமையும் எரிச்சலும் ஆத்திரமும் கோபமும் வந்து அது இறுதியில கொலையாக அது முடிந்தது. உலக சரித்திரத்தில் முதல் கொலை. என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, இதைத்தான் உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் போதித்த போதனையில அவர் சுட்டிக்காட்டி பிரசங்கித்திருப்பதை நாம் வேதத்திலிருந்து காணலாம். லூக்கா 11:50 51 வாசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ காயன் ஆபேலை கொலை செய்த அந்த சம்பவத்தை இந்த இடத்துல போதித்திருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து நாம் அறியலாம். ஆதியாகமம் 6:7-8 இந்த 3 நோவாவின் அழைப்பை பற்றியும் இந்த நோவாவின் காலத்தில் இந்த முழு உலகமும் அக்கிரமத்தாலும் பாவத்தாலும் கேடுபாடுகளாலும் மூழ்கிய அந்த உலகம் 40 இரவும் பகலும் மழை பெய்து இந்த முழு உலகமும் மழை வெள்ளத்தினால் அழிந்து போனதை மூழ்கி போனதை பைபிள் நமக்கு போதிக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் போதித்திருப்பதை நாம் காணலாம். லூக்கா 17:26-30 உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நோவா காலத்தில் ஜனங்கள் எப்படி தெய்வ பயம் இல்லாதவர்களாய் அக்கிரமம் உபச்சாரம் கொலை கொள்ளை வேசித்தனம் துன்மார்க்கம் துரோகம் என்றே அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் மகா கொடூரமானவர்களாக இருந்தார்களாம். அவருடைய விளைவுதான் அவர்கள் அழிந்து போனார்கள். இதே போல மனுஷகுமாரன் வரும்போதும் நோவாவின் காலம் போல் இருக்கும் என்றார். அன்றைக்கு நோவா காலத்தில் ஒரு பட்டணத்தில் அக்கிரமங்களும் அநியாயங்களும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு முழு உலகில் ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு பட்டணமும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு தெருவும் ஏன் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தனி மனித வாழ்வும் அக்கிரமங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் சுயநலங்களும் பொறாமைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் பெருகி போன சம்பவங்களை இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதாமினுடைய படைப்பை குறித்து அவர் போதித்தார். காயின் காலத்தில் நடந்த கொலையை குறித்து அவர் போதித்தார். நோவா காலத்தில் நடந்த முழு உலகமும் அழிந்து போனது மழை வெள்ளத்தால் என்பதை குறித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்தார். ஆதியாகமம் 18:19 இந்த உலக சரித்திரத்தில் சோதோம் கொமரா என்ற ஒரு தேசமே வானத்திலிருந்து நெருப்பும் கந்தகமும் தேவனால் கொட்டப்பட்டு
அக்கிரமத்தில் ஊறிப்போன அந்த தேசம் முழுவதும் நெருப்பால் அழிந்து போனதை பரிசுத்த வேதம் போதிக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கு நாம் போவோம் என்றால் அங்கே டெட் சி, அதாவது சா கடல் என்று ஒரு சமுத்திரத்தை பார்க்கலாம். அதுதான் சோதோம் கொமரா என்ற தேசத்தினுடைய இடம். இன்றைக்கு மழை வெள்ளத்தால் அந்த இடம் சமுத்திரமாய் இருக்கிறது. டெட் சி என்று, அதாவது சாவு கடல் என்று ஏன் அது அழைக்கப்படுகிறது என்றால் அந்த சமுத்திரத்தில் ஒரு உயிரும் இல்லை. ஒரு புழுவை எடுத்து, ஒரு பூச்சியை எடுத்து அந்த சமுத்திரத்துக்கு மேலே நாம் காட்டினோம் என்றால் அது செத்து போகும். என்றால் அந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும், கந்தகமும் உப்புத்தூளும் அதிகமாக அதில் குவிந்து கிடப்பதை இன்றைக்கும் நாம் அங்கே காணலாம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால லூக்கா 17 அதிகாரத்துல 28-30 வரைக்கும் உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். அந்த லோத்து சோதோம் கொமராவில் வாழ்ந்த காலத்தை பற்றி இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு தன் பரிசுத்த வாய் மலர்ந்து சொல்லியிருப்பதை நாம் காணலாம். ஆதியாகமம் 19:26 வசனத்தை பாருங்க. திரும்பி பார்க்க வேண்டாம், முன்னோக்கி ஓடுங்கள் என்று கடவுள் ஒரு மீட்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு சொல்லும் போது லோத்தியின் மனைவி திரும்பி பார்த்ததுனால அவள் உப்புத்தூணாக மாறி போனாள் என்று பைபிள் போதிக்கிறது. இதைத்தான் லூக்கா 17:32 வசனத்தை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த லோத்துவின் மனைவி பற்றி போதித்திருக்கிறார். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. என் அன்பான சகோதரனே, சகோதரிமார்களே, இந்த பரிசுத்த வேதத்தின் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் மனித குலத்தின் இரட்சகராய் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் போதித்திருப்பதை இந்த வேதம் நமக்கு இன்றைக்கும் அது போதிக்கிறது. இந்த பரிசுத்த வேதம் எத்தனை சத்தியமானது என்று உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வமே மெய்யான தெய்வம் என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த பரிசுத்த வேதம் போதிக்கும் தெய்வமே சத்திய தெய்வம், மீட்பின் தெய்வம், பரிசுத்த தெய்வம், மனித குலத்தின் தெய்வம் என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? தேவனே, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாக மனித இனத்திற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே ஆண்டவர் உண்டாக்கிய இந்த பூமியில அவருக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்ந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கும் பரலோக ராஜ்யத்துல அவருடைய சமூகத்துக்கு போய் நம்மை சேர்ப்பதுக்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இருந்த இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவோமா? அன்புள்ள தேவனே, வானங்கள் உம்முடையதப்பா, பூமியோ மனித இனத்துக்கு கொடுத்திருக்கிறேன். இதை உணர்வுகிற புத்தி இல்லாத ஞானிகள் என்ற பெயரில், ஆராய்ச்சியாளர்கள் என்ற பெயரில் உலகில் எல்லா நாட்டாரும் பல கிரகங்களிலே போய் வாழ்வதற்கு, தங்களுடைய சுய பெருமை நிலைநாட்டுவதற்கு எத்தனையோ லட்சம் கோடிகளை வீணாக்குகிறார்கள். ஆனால் பூமியில தான் மனிதன் வாழ முடியும். பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை, பரலோகத்தில் மனித இனத்தை சேர்க்கவே இயேசு கிறிஸ்துவாக நீர் இந்த பூமிக்கு வந்தீர். அப்பா தகப்பனே, இந்த சத்தியத்தை நமது பிள்ளைகளுக்கு தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஜெபம் செய்வோம். ஆண்டவரை கர்த்தர் நாம் கொடுத்திருக்கிறதான இந்த மாதத்தின் இந்த கடைசி வார ஆராதனைக்காக நாம் நன்றி சொல்வோம். தேவனை கர்த்தர் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்தார், நம்மோடு கூட இருந்தார். இந்த மாதத்திலும் எல்லா நாட்களிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வந்தார். தேவன் நல்லவர். இந்த வருடம் ஆரம்பித்தது போல் இருக்கிறது. இதோ இந்த நாட்களின் இந்த இரண்டாவது மாதத்தின் கடைசி வாரத்திலே தேவன் நம்மை கொண்டு நிறுத்தியிருக்கிறார். தேவன் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற அன்பின் கர்த்தாவே, உமக்கு நன்றி. ராஜா இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அன்புள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். அடைக்கலமானவரே, அனுகூலமான எங்கள் நல்ல துணையே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா அல்பாவே, உம்மை துதிக்கிறோம். ஒமேகாவே, உம்மை துதிக்கிறோம். ராஜா ஆதியே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா அந்தமே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா முந்தினவரே, பிந்தினவரே, உயிருள்ளவரே, உண்மையானவரே, நன்றியோடு கூட இந்த நேரத்திலே மே போற்றி வாழ்த்தி மே மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீ தந்திருக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுது கண்மணி போல வழிநடத்தி வந்தீரே அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா, உன்னை உணவு கொடுத்தீரே, உடுக்க உடை கொடுத்தீரே, இருக்க இருப்பிடம் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உங்கள் ரத்தத்தினால் என்னை எங்களையும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இந்த நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஜெப நேரத்துக்கு விரதமாக எலும்பர் பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக. பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் நீர் வெளிப்பட்டீரே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லா பொல்லாத அந்தகார ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதோ சர்வங்களின் தேடி மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்ல மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா இதோ நாங்கள் பார்க்கிறோம், சமாந்தன் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களில் நசுக்கி போடுவார் என்று சொன்னீரே. இந்த கூட்டங்களுக்கு

போகிறார். உங்கள் ரத்தத்தை நான் வேலையடித்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாடப்போகும் பாடங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. மின் கருவிகள், இசை கருவிகள் மீது ரத்தம் தெளிங்கப்பா. அப்பா இயக்கிற பிள்ளைகள் மீது ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆவியின முழு பொருட்படுத்த நடத்தும். துதிகன மகிமையெல்லாம் நிறைவேற்றிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மை விடுகிறோம் பிதாவே. ஆ, கண்டுகொள்ளலாம், சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமானவர்

ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து வந்த விதங்களை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், நூற்றி பதினாறாவது சங்கீதம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆம், தேவன் நமக்கு பாராட்டினை எல்லா நன்மையில் நினைச்சு பாருங்க, ஆச்சரியமாக நம்ம வழிநடத்தி வந்தார். தான் சொல்ற கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், இரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பதினேழு வசனம் சொல்கிறார், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு பாராட்டி எல்லா நன்மையை நினைவு கொண்டவர்களாக பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் என்ற பாடலெல்லாம் சேர்ந்து கையில் தட்டி பாடுவோம்.

அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை ஆச்சரியமான விதமாய் நடத்தி வருகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 139வது சங்கீதத்தில் எப்படி ஆகி சொல்கிறார், 139வது சங்கீதம் எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 139வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்விதமாய் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவைகளின் தொகை எவ்வளவு அதிகம். பாருங்க சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவன் நம்மை பிரித்தெடுத்தார், பாதுகாத்தார், பராமரித்தார். எவ்வளோ ஆச்சரியமாய் தேவன் நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மை ஆண்டவராய் கர்த்தர் பாதுகாத்து இது வரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. தெரிஞ்ச பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடலாமா?

அப்படியே கத்தரை துதிப்போமா. தேவன் நன்றி ராஜா. கழுகு போல சுமந்து தினம் தினம் நம்மை பறக்க செய்கிற தேவன், கண்மணி போல கரைப்படாமல் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிற தேவன், மெய்ப்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கிற தேவன், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிற தேவன், கத்தரை பார்த்து சொல்லுங்க நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க ஸ்தோத்திரமாண்டவரே, தகப்பன் போல சுமந்து வந்தீரே, தாயை போல பாதுகாத்தீரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படியே கத்திரி ஆராதிக்கலாமா, நன்றி ராஜா. அப்படின்னு இம்முட்டைகளை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ராஜா. எல்லாரும் கத்திரி மகிமைப்படுத்தோம், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அவியனவரையுமே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை வழிநடத்தி வந்தீரே, பாதுகாத்தீரே, உமை துதிக்கின்றோம். எல்லன் கத்திற்கு மகிமை சொல்லுவோம். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூப்பா. அப்பா எங்களை பாதுகாத்து வந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கத்திரி ஆராதிக்கலாமா, கத்திரி ஆராதிப்பது முன்பதாக நமக்குமா கத்திற்கும் இடையே எந்த பிளவுகள் பிரிவுகள் இருந்தாலும் தகப்பனை எதையும் மாற்றி போடுங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால் எங்கள் உள்ளங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ராஜா. இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்குறேங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. அதை திறந்து சொல்லுங்கள், எங்களை ஆட்கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணுங்கள். உங்கள் திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களுக்கு குறைகள்லாம் மன்னிங்க, குற்றங்கள்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தும். அப்படியே கத்திரி ஆராதிக்கலாமா.

அப்படியே கத்தரை மையப்படுத்துமா. நன்றி ராஜ உலையான சேட்டிலும் தூக்கி எடுத்தவரே, மை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரத்தம் சிந்தி மீட்டவரே, மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இரக்கம் நிறைந்தவரே, மை ஆராதிக்கிறோம்ப்பா. ஆபிரகாமின் தேவனே, மை ஆராதிக்கிறோம். அப்படியே ஆராதிக்கலாமா. ஈசாக்கின் தேவனே, மை ஆராதிக்கிறோம் அப்பா. யாக்கோபின் தேவனே, மை ஆராதிக்கிறோம். சர்வல்லம் நிறைந்த தேவனே.

துதிக்கிறோம், அப்பா மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஓரி காபோ ஷாக்காபா தோராபா தோபாலாபா ரீபாலாபா ரீபராபா ரீபராபா ரீபராபாரபாரபா. அப்படியே கூப்பிடலாமா தகப்பனே? உங்கள் அபிஷேகத்தினால ஓ இந்த காலை நேரத்திலே எங்களை நிரப்புங்கப்பா. கூப்பிடலாமா? நிரப்புங்கப்பா, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? காலை நேரத்தை கத்துற அபிஷேகம் நம்ம மூடட்டும்.

வாய் திறந்து கூப்பிட நிரப்பும் அப்பா. ஒவ்வொரு உள்ளத்தையும் அக்கினியா அபிஷேகத்தினா ஆவியரா நிரப்புவீராக. ரப லபா ரஷ லபா தோக்க லபா ரேக்க லபா ரேக்க லபா ரேக்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க வாங்காவியானவரே.

0: வல்லமை நிரப்பு, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, வல்லமை நிரப்பு கேசப்பா, மகிமை நிரப்பு கேசப்பா, அக்கில் நிரப்பு கேசப்பா, தேவப்பிரசந்தால் நிரப்புங்காண்டவர், மகிமையில் நிரப்புங்காண்டவர், கல்வார் ரத்தத்தை தெளிக்கிறமே, தெளிக்கிறமே, எல்லாருமேலும் ரத்தம் தெளிக்கிறோம், வரங்களால் வல்லமைகளால் கனிகள் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, அக்கினால் நிரப்புங்கப்பா, வல்லமை நிரப்புங்க, தேவப்பிரசனத்தால் மூடிக்கொள்ளும் ஆண்டவர, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, அக்கினி அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இறங்கும், இறங்கும், அபிஷேகத்தில் நிரப்பும், அக்கினியினால் நிரப்பும், தேவ வல்லமையில் நிரப்பும், தேவ அக்கில் நிரப்பும், பிரசனத்தால் நிரப்பும் ஐயா, பரிசுத்தாவில் நிரப்பும் ஐயா, அக்கீழல் நிரப்பும் ஐயா, தேவல்லமேல் நிரப்பு, ரீ கலபா, ரீ கலபா, ரீ கலபா, ஷக்கலபா, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, கிருவ, கிருவ, கிருவ, கிருவ, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, இறங்கட்டும் அப்பா, சிக்கபல, சிக்கபல, ரீக்கபல, ரீக்கபல, ரீக்கபல, ரீக்கபல, ரீக்கபல, ரபலப, ரபலக்கரவா, லிபிக்கரவா, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, மகிமை, மகிமை, தேவாதி தேவனே, மகிமை, மகிமை, இயேசுவே, இயேசுவே, வல்லமை நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, ஃபர்ஸ்டாக நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க, நீரே எங்கள் நம்பிக்கைப்பா, வல்லமை இயேசுவே, இயேசுவே, நிரப்புங்கப்பா, அக்கீல நிரப்புங்க, உங்க நாமக்கு இப்படட்டும், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கே ஜெருப்பிதாவே,
1: ஆமென். தொடர்ந்து நம்ம ஜெபம் செய்வோம், தேசத்திற்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோம், அக்கா சொல்ற குறிப்பை மனதில் வைத்து ஜெபம் பண்ணுவோம்.
0: முதல்ல நம்ம ஜெபிக்க போறோம், இந்த குடிக்கிறவங்களை மனம் திரும்ப ரட்சிக்கப்படணும், ஆண்டு அறியாத மக்களை ஆண்டு அறிஞ்சிக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணலாம்.
2: ஸ்தோத்ர ஏசப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா, பரிசுத்த ராஜாவே, மே துதிக்கிறோம் ராஜா, ஐயா எங்கள் தேசத்தில் குடிக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஐயா குடிச்சு குடிச்சே தன் வாழ்க்கையின்னு ஆசை பண்ணி கடைசியில் அப்பா அவங்க அப்பா அப்பா முடிவு மரணமாயிருது ஏசப்பா, தேவனே மனம் இறங்குங்கப்பா, இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறதான எங்கள் சகோதர சொல்லி எப்படியாச்சும் மீட்டெடுங்க ஏசப்பா, தேவனே குடிச்சிட்டு ஆண்டவர் எந்த இடத்துல விழுந்து கிடக்குறாங்கன்னு தெரியாது, விழுந்து கிடக்குறாங்கப்பா, இதனால எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுதுப்பா, குடும்பங்கள நிம்மதி இல்ல, குடும்பங்கள சமாதானம் இல்ல ஏசப்பா, தேவனே இறங்குங்க பரிசுத்தரே, குடிக்கிற ஒவ்வொரு ஜனங்களை தயவாய் தூக்கி எடுங்கப்பா, இந்த குடியின் அடிமைத்தனத்துல இருந்து அவர்களை தேவரீர் விடுதலையாக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா, குடியை பார்த்தாலே ஒரு கசப்பாய், வெறுப்பாய், அருகருப்பாய் தேவரீர் மாற்றுங்க ஏசப்பா, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அடிமையாயிட்டாங்கப்பா, எத்தனையோ அப்பா பெரியவர்கள் அடிமையா, எத்தனையோ பெண்கள் அடிமையாயிட்டாங்க ஏசப்பா, இரக்கத்தை கட்டளிடுங்கப்பா, அந்த குடியிலிருந்து எங்க சகோதரி எல்லாம் விடுதலை செய்யுங்க ஏசப்பா, உங்க சமூகத்துல பிச்சை கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா, குடியிலிருந்து எப்படி ஆச்சு விடுதலை செய்து அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உங்களை தேடி வரக்கூடியவர்களாக தேவரீர் மாற்றுவீராக ஏசப்பா, மனமிறங்கி ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவரீர் ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருத்தர் ரட்சிப்பின் பாத்திரமாய் வணைந்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா, நீங்க தாப்பா ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்து அதுலேருந்து விடுதலை கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா, நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
0: தவங்க ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி ஓடுமே துதிக்கிறோம், அது மாத்திரம் இல்ல, நம்ம தேசத்துல காணப்படுற எல்லா விவசாயிகளும் ரட்சிக்கப்படணும், யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது, அதுக்காக நம்ம செம்பணும்.
3: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஓய்வு நாளில கூட அப்பா எங்கள் தேசத்தின் விவசாயிகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே அப்பா, மீண்டுமா இந்த விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க ஆண்டவரே அப்பா, எல்லா தயார் நிலையில் வைத்திருக்காங்க, அமெரிக்காவில் பார்த்தாலும் அப்பா எல்லா விவசாயிகளும் ஆண்டவரே வெள்ளை மாளிகை முன்பு ஆண்டவரே அப்பா ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க ஏசப்பா, தகப்பனே எங்கள் விவசாயிகளுக்கு கர்த்தர் கண்ணோக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா, விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்துள்ளும் ஆண்டவரே, எங்களுக்கு
4: அவர்களுடைய பசியை ஆற்றும்படிக்கு அவர்கள் அதிகாலமே எழுந்து வேலை செய்கிறார்களே. தங்களுடைய சுகத்தையும் பாராமல் ஆண்டவர் இரவு பகலாய் வயலிலே வேலை செய்கிறார்களே. அப்பா, வெயிலின் கடுமையிலும் ஆண்டவரே எல்லாவற்றிலும் அவர்கள் எங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே அப்பா திருப்தியாய் சாப்பிட்டு சம்பரமாய் வாழ்வதற்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்களே இயேசுவே. அவர்களை நீர் தொடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் ஆண்டவரை மேம்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்திலிருந்து அவருக்கு வருகிற எல்லா சலுகையும் ஆண்டவரே சீக்கிரமாய் விரைவில் வர கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அரசாங்கத்தோடு கர்த்தர் இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனையோ விவசாயிகள் மனமுடைந்து ஆண்டவரே தற்கொலை பண்ணிட்டாங்கப்பா. எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் மிதக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் இதை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவர் விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்தரலும் ஆண்டவரே. தகப்பனே நீர் இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. எல்லா விவசாய குடும்பங்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வயல்களில் நம்முடைய ஆசீர்வாதம் இறங்கணும் ஆண்டவரே. வயல்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அவருடைய போராட்டங்களை கர்த்தர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அரசாங்கம் மனம் இறங்கி அவருடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க முன்வரும்படியாய் கர்த்தர் அவர் உள்ளங்களில் கிரியை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்க இறங்குங்க இறங்குங்கப்பா. எங்க விவசாய குடும்பங்களுக்கு கர்த்தர் இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே தகப்பனே நீ பெரிய காரியங்களை செய்திட வேண்டுமா மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
0: கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டிருக்கா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரல்ல, நம்ம தேசத்தில் இருக்கப்பட்ட இந்த கொலை கொள்ளை இப்படிலாம் இருக்கவே கூடாது. கொலை பண்ணக்கூடாது, யாரையும் மக்கள் கொண்டு போடக்கூடாது. அப்படியே ஆட்டு மாடை வெற்றிகள் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். இப்படிப்பட்ட மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படணும். எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும், சாதி பிரச்சனையால் கொலை கொள்ளை, அது மாத்திரல மத பிரச்சனையால் இப்படி எத்தனையோ கொலை கொள்ளை இந்த மாதிரி நடக்க நடக்கக்கூடாது. அதுக்காக நம்ம வச்சோம் போல.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே நன்றியோடு துதிக்கிறேன் மிஸ்அப்பா. மகிமையானவரே மிஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றிலனை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா. ரத்தத்தை நிறுத்தி முற்றிலை கழுவி எல்ல வேணுமா கெஞ்சிற மிஸ்அப்பா. இந்த வெள்ள கூட ஆண்டவரே அப்பா எங்கள் தேசத்தில் ஆண்டவரே அதிகமாக கொள்ளையும் ஆண்டவரே அப்பா கொள்ளையும் அதிகரித்து கொண்டு இருக்குதுப்பா. நாளுக்கு நாள் செய்திகள் ஆண்டவரே அப்பா ஏசப்பா அதிகமாய் கொண்டு இருக்குதுப்பா. இந்த நிலைமை என் தேவன் மாற்றித்தர வேணுமா கெஞ்சிற மிஸ்அப்பா. ஒரு சின்ன காரியம் எடுத்தாலே கொலைக்கு போயிடுறாங்கப்பா. அப்பா பிஞ்சு குழந்தை கொண்டு போட்டுறாங்கப்பா ஏசப்பா. வயதானவர்களோ பார்க்காதபடி ஆண்டவரே நகைக்காக பணத்துக்காக ஆண்டவரே அப்பா கொலை பண்ணிடுறாங்கப்பா. சூழ்நிலை தயவா நீர் மாற்றி தர வேண்டுமா கெஞ்சிரமேசப்பா. இப்படிப்பட்ட பாவங்களை தூண்டுகிற எல்லா பொல்லாத நிக்கிறீர்களும் முற்றிலும் அழிக்கப்பட்டு போனேன் ஏசப்பா. தயவா இறக்கம் செய்தல வேணுமா கெஞ்சி கேட்கிறமேசப்பா. தகப்பனையும் துதிக்கிற இந்த கும்பல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அப்பா இது தொழிலா வைத்து எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்களேப்பா. இதனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்கப்பா. பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்து அப்பா எத்தனை குடும்பங்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா ஏசப்பா. குடியினாலையும் அப்பா போதை பொருட்கள்னாலும் பலவிதமான பாவங்கனாலும் இந்த கொலைக்கு அடிமையாயிடுறாங்களேப்பா. இப்படிப்பட்ட நிலைமையை தேவன் மாற்றித்தாங்கப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை தூண்டுகிற எல்லா பொல்லாத நிக்கிறீர்கள் ஏசப்பா நாமத்தினால அழித்து போட வேண்டுமா கெஞ்சிரோம் ஆண்டவரே. அப்பா இப்படிப்பட்ட தீட்டான காரிய தேசத்தில் நடைபெறக்கூடாதுப்பா. எங்க பார்த்தாலும் ரத்த சிந்துதல் ஆண்டவரே ஏசப்பா. கொலை அதிகரித்து கொண்டு இருக்குதுப்பா. வீடுகளிலோ தெருக்களிலோ எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அப்பா ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்குதுப்பா. நிலைமையை தயவாய் நீர் மாற்றித்தர வேணுமா கெஞ்சிரமே சப்பா. இப்படிப்பட்ட பாவங்களை துணிகரமாய் செய்யறதான ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. அது தலைவா கும்பலுங்க தலைவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே ஏசப்பா. பாவனு உணரக்கூடிய இறுதித்தி தயவா நீர் அவங்களுக்குள்ள தர வேணுமா கெஞ்சிரும் ஏசப்பா. மரத்தை வெட்டுறது போல மனிதர்களை வெட்டி கொண்டு போறாங்கப்பா ஏசப்பா. பணத்துக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்களேப்பா. இங்க வாலிப தம்பிமார்கள் ரட்சிக்கப்படணும், பெண்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. இந்த பாவத்துக்கு எல்லா ஜனங்களும் அடிமையா இருக்கிறாங்கப்பா. எப்படியாவது மீட்டுக்கொள்ள வேணுமா கெஞ்சிரும் ஏசப்பா. நீங்க எப்படியா செய்யப்படுறதேக்கா நன்றி செலுத்திக்கிறோம். எல்லா துதிக்க நம் மகிமை உமைக்கே செலுத்திக்கிறோம். ஏசு கிறிஸ்து மொழி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல
0: கர்த்தாவே போற்றுகிறோமே வாழ்த்துகிறோம் அப்பா. இந்தியாவில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு சனமும் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவை நிரப்பப்படணும், வல்லமே நிரப்பணுமையா. எழுப்புகள் உண்டாக்குங்கப்பா, எழுப்புகள் உண்டாக்குங்கப்பா. மீ அறிவு அறிவல் நிரப்பப்படணுமையா. மீ அண்டிக்கொள்ளணும் சுவாமி, மோடி இருக்கணுமையா. உங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஒரு ஆத்து மாடு கெட்டு போகக்கூடாது சப்பா. நீங்கள் தான் எல்லாரையும் உங்கள் பக்கமாக திருப்பி கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட நிறைய துப்பாத சித்தமல்ல ஆண்டவரே. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். இயேசுவே இயேசுவே இயேசுவே, நீங்கள் தப்பா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். உலகத்திற்கு பட்ட 800 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. பரிசுத்தம் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சிவுள்ள சாட்சியாக மாற்றுங்க. ஈக்கரவார் ஈக்கரவார் ஈக்கரவார் ஈக்கரவார் அக்கினியை போடுங்காண்டவர் அக்கினியை போடுங்காண்டவர். 800 கோடி ஜனங்களும் 800 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. கெஞ்சுரப்பா கெஞ்சுரமா, பின் மாறி காலத்து மழை பெய்ய செய்யும் ஐயா. ஆண்டவர் ஒரு ஆத்மாவோட கெட்டு பறிச்சு இத்த இல்லைன்னு சொன்னீங்க தானே ஆண்டவர். என் தேவனே என் தேவனே ரட்சிக்கப்படட்டு உடைய பிள்ளையா மாற்றுங்க. பரலோகத்துக்கு வரணும், பரிசுத்தவங்களை மாற்றணும். நம்பிக்கை அப்பாமே ஸ்தோத்திரம். உண்மையை நம்பி ஜீவிக்கணும், எண்டிக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், மோடு இருக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கனமாக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கி ஜீவிரோம் பரமபிதாவே. ஆமென்.
1: இப்போ திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக ஓசியா புஸ்தகம் 2 அதிகாரம். ஓசியா 2 அதிகாரத்தை சகோதரிகள் சகோதரிகள் வாசிப்பார்கள். ஓசியா 2 அதிகாரம்
5: வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட 2 வேத பாடம் 1 வேத படம் ஓசியா 2 அதிகாரம். உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகமா என்றும் சொல்லுங்கள். உங்கள் தாயோடே வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியும் அல்ல, நான் அவளுக்கு புருஷனும் அல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவுள். இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உறிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தர வெளியைப் போலாகி அவளை வறண்ட பூமியைப் போல் விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன். அவளுடைய பிள்ளைகள் சோரப் பிள்ளைகளாகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன். அவர்களுடைய தாய் சோரம் போனாள். அவர்களை கர்ப்பம் தரித்தவள் லட்சையான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு முடியையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்களினால் அடைப்பேன். அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பாள். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். ஆதலால் நான் என் தானியத்தை அதின் காலத்திலும் என் திராட்சை ரசத்தை அதின் காலத்திலும் திரும்பி எடுத்து கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு முடியையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்வேன். இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாத பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒழிய பண்ணுவேன். என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவர்களுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பச்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகாலுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அச்சுப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அக்காலத்தில் நான் அவளுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதித்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமில்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனை என்பார்கள் என்றார். வாசிக்கும்
1: இரண்டாம் திருமறை பாடமாக மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம் வாசிக்க கேட்போம்.
6: வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 18 அதிகாரம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்ந்திருக்கிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடறல் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடறல் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ இரண்டு கை உடையவனாய் அல்லது இரண்டு கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. இரண்டு கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறிப்போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதியிலெல்லாம் நிலைவரும் நிலை வரப்படும்படி இரண்டொருவரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கு அவன் செவிக்கொள்ளாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவிக்கொள்ளாமல் இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட வீழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட வீழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிறது எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாளந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் என்பதே ஆமேன். வாசிக்க 2 வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: சபையார் எழுந்த நின்று 45 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 45 அதிகாரம். சங்கீதம் 45 அதிகாரம் சோசனீம் என்னும் பாதியத்திலே வாசிக்க, கோராகின் புத்தரில் உள்ள

சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு பயங்கரமாக நமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனச தலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைனத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜ ஸ்திரீ ஓப்ரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசுத்தில் நிற்கிறாள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள். அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாவப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் என்பதே. ஆமென். ஆமென். இப்பொழுதும் காணிக்க நேரம். ஒரு பாடல் சங்கரோசர்கள் பாடும்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை செய்வதன் மத்தியில் வந்திருக்க ஜேம்ஸ் ஒளிய பொறுப்பாளர், நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர் அவர்கள் வந்து வினோத் பிரதவர் வந்து ஜெபிப்பார்கள். கத்திரி சித்தமானால் அடுத்த வாரங்களிலிருந்து நாம் மாலை ஒரு ஆராதனை, மாலை நேரம் 6 மணியிலிருந்து 7:30 வரையிலும் ஒரு ஆராதனை வைக்கலாம் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கத்திரி சித்தமானால் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இந்த பகல் ஆராதனை வர முடியாத காரணத்தினால் மாலை நேரத்தில் ஒரு ஆராதனை, 3 ஆராதனை வைக்கலாம் என்று அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கத்திரி சித்தமானால் வருகின்ற வாரங்களிலிருந்து அது அறிவிப்பு கொடுப்போம். மாலை நேர ஆராதனை நம்முடைய ஜப வீட்டில் நடைபெறும். அதே போல் 1 வெள்ளிக்கிழமை காலை 6:30 மணியிலிருந்து 7:30 வரையிலும் மாதத்தின் முதல் நாள் கூடுகை ஜபக்கூட்டம் நம்முடைய ஜப வீட்டில் காலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரையிலும் நடைபெறும். யாவரும் பங்கு பெற அன்போடு உங்களை அழைக்கின்றோம்.

0: இப்போதும் காணிக்க ஜெபத்தை நம் மத்தியில் வந்திருக்க வினோத் பிரதா அவர்கள் ஏறெடுப்பார்கள். அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம்.
1: ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கிறீர்கள் நல்ல ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலே ஆண்டவரே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள, உம்மை பாடி ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வேத வசனங்களை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுடைய ஆயுசின் நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, இதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போலப்பா, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிற 1000 நாளை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரே நாள் நல்லதாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகமே எங்களுடைய மேன்மையாக வாஞ்சையாக ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்த நல்ல ஆண்டவர் ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலப்பா ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் நீர் தயவாய் அங்கீகரிக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. உற்சாகமாய் கொடுக்கிற விடத்துல கர்த்தர் நீங்க பிரியமாயிருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே. கர்த்தாவே சூத்திரம் ஆண்டவரே, எங்களுடைய காணிக்கைகளின் மூலியமாகப்பா ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட ஆண்டவரே ஊழியங்கள் நடைபெற ஆண்டவரே அநேகருக்கு உம்முடைய அன்பின் செய்தி ஆண்டவர் நீர் அவர்களுக்காக ஜீவன் தந்தீர் என்ற செய்தி ஆண்டவரே நற்செய்தி அறிவிக்கப்பட ஏதுவாக அமைகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லாம் ஆண்டவரே நீர் கொடுத்தவைகளாக இருக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து பெற்று ஆண்டவரே கர்த்தாவே உமக்கென்று கொடுக்க இந்த நாளில கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக பேர் பேராக நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா ஆண்டவரே. கர்த்தாவே சூத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு மை துதிக்கிறோம் பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே நீரே ஆசீர்வாத காரணராய் இருக்கிறீர் ஆண்டவரே. கர்த்தாவே நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக சகல ஆசீர்வாதங்களினால நன்மைகளினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க நிரப்புகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். சர்வல்ல தேவனே, உமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை மறைத்து பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் தான் பேசுங்க ஆண்டவரே. எங்களை பார்த்து பிடிச்சு கெஞ்சுறோம். ஒரு வசனம் வீணாய் விருதாய் பிராசபடிக்கு, ஒரு வசனத்தை கூட பேசாது பறக்க சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் தான் பேசணும். அப்போ உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரே. உமை துதிக்கிறோம். சவனத்துக்கு உரமாக்கி ரீச்சர் எல்லா சாத்தானையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் அப்பா, அவங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லாருக்குள்ளேயும் உங்களுடைய வசனம் ஊடுருவி செல்லட்டும். உங்கள் நாம் மகிப்பிடட்டும். எல்லா தூதிக்கான மகிமை மகத்தூத்தி உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பு இரட்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்டுகிற பரம பிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாம் மகிப்பிடுவதாக இங்கே வந்திருக்கிற அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். அது யூடியூப்லேயும் ரேடியோ மூலமாகவும் லைவ்லையும் பார்க்குற மக்களையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வசனம் வாசிக்க கேட்ட ஓசியன் புஸ்தகம் 2:20.
3: உண்மையாய் உன்னை
2: உண்மையாய் உன்னை
3: எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன்
2: எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன்
3: நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய்.
2: கர்த்தரை அறிந்து கொள்வாய். உண்மையா கர்த்தரை நினைச்சார் நம்மள அவருக்காக நியமித்துக் கொள்றாரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தர் நிச்சயமா அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உண்மையா நம்மளை நியமித்து கொள்றாரு. அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தரை அறிஞ்சு கொள்ள முடியும். நம்ம கர்த்தரை நம்ம பெரிய பாக்கியம் பெற்ற சனங்கள். கர்த்தர் நம்ம அவருக்கென்று நம்ம நியமிச்சிருக்கிறார். எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற சனங்களாக இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், நீர் வீட்டுகளை உண்டாக்குனவர். நம்ம அவரை உண்மையாக நமக்கு அவருக்கென்று நம்மளை நியமித்துக் கொள்ளு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை அறிஞ்சு கொள்ள முடியும். எப்ரேல் புஸ்தகம் 1:2.
3: இந்த கடைசி நாட்களில்
2: குமாரன் மூலமாய்
3: நமக்கு திருவலம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார்.
2: கர்த்தரை கொண்டுதான் என்ன செஞ்சிருக்க? இயேசு கிறிஸ்து கொண்டுதான் உலகங்களையும் உண்டாக்கியிருக்க. உலகங்கள்னு போட்டிருக்கு. என்னென்ன உலகம் இருக்கு தெரியாது. உலகம்னு போடலை, என்ன போட்டிருக்க உலகங்களையும். இப்போ எந்தெந்த உலகம் இருக்கோ நம்ம தெரியல, நமக்கு இருக்க ஒரே ஒரு உலகம் தான் தெரியுது. உலகங்களையும் உண்டாக்கின, அப்போ நம்மளுக்காக நம்மளை கொண்டு தான் கத்தர் நினைச்சிருக்கிறாரு. ஆண்டவரை இயேசு கத்துக்கொண்ட உலகங்களையும் உண்டாக்கியிருக்கிறார். நிச்சயமாக நம்மளை கத்தர் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கலங்க வேண்டாம், நம்மளை அவருக்காக நம்மளை நியமித்திருக்கார், நம்மளை கைவிட மாட்டார். நம்ம கலங்க வேண்டாம். ஒன்று தேசுவின் புஸ்தகம் நம்ம எப்படிலாம் இருக்குன்னு ஆண்டு நியமிச்சிருக்கார் பாருங்கள். ஒன்று தேசுவின் புஸ்தகம் 1:5-9
3: தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல்.
2: நம்ம எதுக்கு நியமிக்கல கர்த்தர் நம்மளை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல்,
3: நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய்,
2: நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய்
3: ரட்சிப்பு அடைவதற்கென்றே நியமித்தார்.
2: நம்ம எதுக்கு நியமிச்சிருக்காரு, நம்மளை ரட்சிப்பு அடையும்படிக்கு நியமிச்சிருக்காரு. அந்த ரட்சிப்பை வந்து நம்ம வந்து அசால்ட்டாக இருக்கக்கூடாது, நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம வந்து என்னென்ன பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அதனால் ரட்சிப்போம், அது மட்டும் இல்லை. அது சின்ன 1வது கிளாஸில் போனால் என்ன முதல்ல போனோடனே நமக்கு ஒன்று ஒன்றா சொல்லித்தராங்க. அப்படி போக போக போக பரிசுத்தாவி நமக்கு என்ன நிறைய காரியங்களை சொல்லித்தர்றாரு. சொல்லித்தந்து நாளுக்கு தர அதை நித்தி ரட்சிப்படையணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு முதல்ல ரட்சிக்கு மட்டும் இல்லை, முதல்ல பாவ மன்னிப்பாகி ரட்சி கர்த்தருது. அதோட நம்ம நின்றக்கூடாது. நாளுக்கு நாள் ஆவிக்கல என்ன செய்ய நம்ம வளரணும், வளர்ந்து கர்த்தருக்காக கனி கொடுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. ரட்சிக்கப்படுறது தான் நம்மளை கோவாக்கி நீங்கள் நியமிக்கலை. நம்ம நிறைய பேர் பாருங்கள், கர்த்தர் அறியாமல் இருக்கனால கடைசியில் கோவாக்கினைக்கு காரியங்கள் கோவாக்கினை காரியமான காரியத்தில் வாழ்கிறாங்க. கடைசியில் அவங்க எங்கே செஞ்சிடறாங்க, ஆண்டவர் எதுக்கு நியமித்தார் நம்மளை ரட்சிப்புக்காக, ரட்சிப்படையத்தான் கர்த்தர் நியமித்தார். நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம மனமும் மாம்சம் மிருகன் மட்டும் வாழும்போது நம்ம எங்கே கர்த்தர் நம்ம கடைசி எங்கே போயிடுறோம், கோவாக்கினைக்கு அந்த காரியங்களில் போயிடுறோம். ஆனால் ஆண்டு நம்ம நியமித்து எதுக்கு நியமித்தார், ரட்சிப்பை அடையும்படிக்கு நியமித்தார். ஆனால் சனங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, கர்த்தர் அறியிறாங்க, திரும்ப பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. அப்போ கடைசியில் கோவாக்கினிக்காக நியமிக்கப்பட்டுறாங்க. அதனால் கர்த்தர் நம்மளை கோவாக்கினிக்கு நம்ம நியமிக்கப்படலை. அல்லேலூயா. அதை வாழ்க்கை கட்ட மத்தேயு சுவிசேஷம் 18:11
0: மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார்.
2: நம்ம கெட்டு போயிருப்போம், நம்மளால் ஆண்டு அறியாததுனால கெட்டு போயிருப்போம். கெட்டு போனது தான் ரட்சிக்க வந்தார். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ரட்சிப்பார். நம்மளை கர்த்தர் மனம் திரும்பி நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நம்ம கெட்டு போகக்கூடாது தான் நம்ம ரட்சிக்க வந்தார். நம்மளாம் நாளெலாம் பார்த்தா எங்கெங்கேயோ வளர்ந்து கர்த்தர் அறியாமல் எப்படிலாம் வாழ்ந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை வந்து ரட்சிக்க வந்தார். அதே போல் நீங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை ரட்சித்தவரு, நான் எப்படியோ இருந்தேன், எங்கேயோ இருந்தேன், என்னை கர்த்தர் என்னை ரட்சித்து அவர் சபைக்குள்ள வந்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ சாட்சிகளாக சொல்ல முடியும். கர்த்தர் சித்தலை என்னென்னா ஒருத்தர் கூட என்ன செய்யுது கெட்டுப்பரு பிதான் சித்தமே அல்ல. வாசிங்க 1 14:14
0: இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டு போவது
2: பரலோகத்தில் இருக்கிற
0: உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல.
2: ஒருத்தர் கூட கெட்டு போவது யார் சித்தம் இல்ல, பரலோகத்தில் இருக்கிற பிதாவே சித்தம் அல்ல. அதான் சொல்றேன், கோபாக்கியனுக்கு நியமிக்கல, கோபாக்கியனுக்குதான் நரகம், இந்த நரகத்துக்கு அவங்களை நியமிக்கல. நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் இருக்குன்னு நம்ம நியமிச்சாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வளர வளர கத்துக்கள் வர்றவங்களும் உண்டு. வளரும்போது நம்ம வழியை செவ்வாய்படுத்தாமல் நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்தால் கடைசிக்கு எங்கே போக வேண்டியிருக்கோம், கோபாக்கினிக்கு போனால் நரகத்து தான் போக வேண்டியிருக்கோம். அதான் கர்த்தர் சொல்லணும், கோபாக்கினிக்கு நியமிக்காமல் ரட்சிக்கப்படுது கர்த்தர் நம்ம நியமித்தார். நம்ம ரட்சிக்கப்படணும். 2 Thessalonians 2:13
0: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே,
2: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே,
0: நீங்கள் ஆவியினாலே,
2: நீங்க ஆவியினாலே
0: பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும்,
2: நம்ம எப்படி பரிசுத்தமாக்கப்படுறோம், பரிசுத்தாவின் இருந்தா தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். பரிசுத்தாவி இருந்தா தான் நம்ம பரிசுத்தாக்க முடியும். நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அன்னை பரிசைக்கு மாத்திரம் வச்சுக்க கூடாது. பரிசுத்தாவின் நேரமோட பேசுவார், ஒவ்வொரு நாளும் நடத்தி சொல்லுவார். அவர் சொல்ற சத்தத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அதை பரிசுத்தாவியினால விசுவாசிக்கணும், அப்ப நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அப்ப ரட்சிப்பு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கத்திட்ட நெருங்கி சிபிக்கணும், கத்தோட சேர்ந்து வாழணும். கத்து தொடர் ஒருவன் ஒருவன் கத்திற்குள் இருந்தா புதிய சிருஷ்டியா இருக்க, பழையவெல்லாம் உன்னை வாழ்க்கையில பழைய காலம் ஒளிஞ்சிருக்கா, இல்லை பழைய காரியம் தான் வாழ்க்கையில இருக்கா, அப்படின்னு நான் ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டிருக்கு தான் கர்த்தர் நம்ம நியமிச்சாரு. நம்ம ரட்சிக்கப்படாம பழைய பாவங்கள் பழைய சுபாவங்களுக்குள்ள இருப்போமானா கர்த்தர்கிட்ட என்ன வரல, என்ன நெருங்கி ஜீவிக்க முடியல. ரெண்டாவதாக கர்த்தர் நமக்கு எதுக்காக நியமிச்சாரா பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 10:1-3
0: இவைகளுக்கு பின்பு,
2: இவைகளுக்கு பின்பு
0: கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து,
2: வேலை 70 பேரை நியமித்து
0: தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும்,
2: போகும் சகல பட்டணங்களுக்கும்
0: இடங்களுக்கும்
2: இடங்களுக்கும்
0: அவர்களை
2: அவர்களை
0: தமக்கு முன்னே
2: தமக்கு முன்னே
0: 2 பேராக அனுப்பினார்.
2: கர்த்தர் ஊழியத்துக்கு போறதுக்கு எப்படி அனுப்பினாலா, 70 பேரை நியமித்து ஊழியத்துக்கு நியமிச்சாரு. 70 நியமிச்சு 2 பேரை அனுப்பினார்.
0: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி,
2: அவர் அவர்களை நோக்கி
0: அறுப்பு மிகுதி,
2: அறுப்பு மிகுதி
0: வேலையாட்களோ கொஞ்சம்.
2: இப்ப என்ன சார், நம்ம கர்த்தர் ரெண்டாவது முதல்ல ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம நியமிச்சிருக்காரு, ரெண்டாவது எதுக்க நியமிச்சிருக்காரு, ஊழியம் செய்யறதுக்காக. 70 பேர் நியமிச்சு 2 பேரை அனுப்பி என்ன செஞ்சாரா,
0: அறுப்பு மிகுதி,
2: அறுப்பு மிகுதி
0: வேலையாட்களோ கொஞ்சம்,
2: வேலையாட்களோ கொஞ்சம்
0: ஆகையால் அறுப்புக்கு எஜமான்,
2: அறுப்புக்கு எஜமான்
0: தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி,
2: தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி
0: அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்,
2: அவருக்கு வேண்டிக் கொள்ளுங்கள்,
0: புறப்பட்டு போங்கள்,
2: புறப்பட்டு போங்கள்.
0: ஆட்டுக்குட்டிகளை,
2: ஆட்டுக்குட்டிகளை
0: ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல,
2: ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புறது போல,
0: இதோ நான் உங்களை அனுப்புகிறேன்,
2: நான் உங்களை அனுப்புகிறேன். பாத்தீங்களா, ஆட்டுக்குட்டி எப்படி அனுப்புறாரா, ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புறேன். ஊழிய போர்மெண்ட் போல பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பத்திரங்கள் இருக்கும், அதை பத்தி நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஊழியத்தை செய்துதான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்காரு. இந்த ஊழியத்தை உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது, பாடுகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது, அதிகமான உபத்திரம். அதான் சொல்கிறேன், ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டி அனுப்புறது போல் அனுப்புகிற ஓநாய் வந்து ஆட்டுக்குள்ள என்ன செய்யும், உடனே பீரி போடும். அதே போல் தான் நம்மளும் அனுப்புகிறாரு. ஆனால் நிந்தனைகள் அவமானங்கள் பாடுகள் உபத்திரங்கள் வரதான் செய்யும். அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம என்ன போய் ஊழியம் செய்யணும், 1 Timothy 2:7.
0: இதற்காகவே
2: இதற்காகவே
0: நான் பிரசங்கியாகவும்,
2: நான் பிரசங்கியாகவும்
0: அப்போஸ்தலனாகவும்,
2: அப்போஸ்தலனாகவும்
0: புறஜாதிகளுக்கு விசுவாசத்தையும்,
2: விசுவாசத்தையும்
0: சத்தியத்தையும்,
2: சத்தியத்தையும்
0: விளங்க பண்ணுகிற
2: போதகனாகவும்
0: நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான்
2: பொய் சொல்லாமல்
0: கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன்,
2: கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன்.
0: இதற்காகவே நான் பிரசங்கியாகவும்
2: அப்போஸ்தலனாகவும்
0: புறஜாதிகளுக்கு
2: விசுவாசத்தையும்
0: சத்தியத்தையும்
2: விளங்க பண்ணுகிற
0: போதகனாகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறேன்.
2: எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கார, விசுவாசத்தையும் சத்தியத்தையும் புறஜாதிகளுக்கு நம்ம சொல்லணும், விசுவாச மாற்றங்களுக்கு சொல்லணும், அப்புறம் சத்தியத்தை சொல்லணும். அந்த சத்தியத்தை சொல்றது தான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. அந்த சித்தத்தை கர்த்தர் சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். ஊழியத்தில் போய் எதையே நம்ம சொல்ல முடியாது. விசுவாச கர்த்தர் கொடுத்து விசுவாசம் மற்றவங்களுக்கு சொல்லணும். சத்தியத்தை தேவாசனமாகிய சத்தி வசனத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அதுதான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. அது மாத்திரல பிரஸ் இவ இங்க ஒன்னு பேர் ரெண்டாவது இகரம் 9வது வசனம்,
0: நீங்களோ உங்களை
2: உங்களை
0: அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
2: தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
0: வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
2: நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? கர்த்தருக்கு சொந்தமான சாதி. எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எப்படியோ இருள் அடைஞ்சோம். நாங்களாம் எங்கள் ஊர்லேயில் யாருமே கர்த்தருடைய பிள்ளைகள் உள்ளே வரவே முடியாது. பயங்கரமான இருள் இருந்தோம். இருள் இருந்த என்ன செஞ்சார் இருள் இருந்த என்ன அந்த அந்த காலத்தில் இருந்த என்னன்னு சரி ஆச்சரியமான ஒளிக்கார வச்சு அவருடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் நம்ம என்ன சொல்லணும், எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தர் நம்ம செய்த புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். அது மாத்திரம் நம்ம கர்த்தர் என்ன செஞ்சிடறோம், நம்ம சொந்த சனமாக நம்மளை ஏற்படுத்தியிருக்காரு. சொந்த சனமாக எங்கேயோ அலைஞ்சோம், யோசித்து பாருங்க நம்ம எங்கே இருந்தோம். இன்னொரு தர வாசிமா,
0: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
2: வரவழைத்தவருடைய
0: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
2: புண்ணியங்களை மற்ற எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தனை இப்படிலாம் வாழ்ந்த இப்படி கர்த்தர் தெரிஞ்சு கொண்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நமக்கு செய்த புண்ணியங்களை
0: அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்
2: ராஜரீகமான
0: ஆசாரிய கூட்டமாயும்
2: பரிசுத்த ஜாதியாயும்
0: அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
2: நம்ம சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம். அதனால யாரும் கலங்காதீங்க. கர்த்தர் நம்மளை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. நம்ம தெரிஞ்சிட்டோம் எதுக்காக நம்ம நியமிச்சிருக்காரு. முதல் ரட்சிக்கப்படுக்கு நியமிச்சாரு, ரெண்டாவது எதுக்கு நியமிச்சாரு, அவருடைய ஊழியத்தை சேர்த்துக்குத்தான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்காரு. 70 பேரை நியமித்து 2 பேரை அனுப்பினார். அது மொத்தம் என்ன சொல்லணும், அவர் புண்ணியங்களை சொல்லணும், விசுவாசத்தை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். அதுக்கு தான் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. இங்கே சொல்கிறாரு லூக்கன்ஸ் விசேஷம் 24:47
0: அன்றியும் மனம் திரும்புதலும்.
2: நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும், மனம் திரும்புங்க, கர்த்தர் விட்டு நம்ம தூரமாக இருக்கோம், இப்போ கர்த்தரத்தில் மனம் திரும்பி வரணும். பாவமான காரியத்தில் விட்டுட்டு மனம் திரும்புதலும்
0: பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி
2: சகல தேசத்தாருக்கும்
0: அவருடைய நாமத்தினாலே
2: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. மனம் திரும்புங்க, என்ன செய்யணும், பாவ மன்னிப்பை பற்றி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் எதுக்கு அவர் நம்மளை அழைச்சாரு, ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம நியமித்தாரு. ரெண்டாவது எதுக்காக நியமித்தாரு, ஓலியம் செய்கிறதுக்காக நம்ம நியமித்தாரு. மூன்றாவது எதுக்கு, உலகத்தில் நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் உண்டு. 1 தெசலோனிக்கேயர் 3:3
0: இப்படிப்பட்ட உபத்திரங்களை சகிக்க
2: நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம்
0: என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே.
2: உபத்திரத்தை சகிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டோம்னு நீங்கள் அறிந்திருக்கிறீங்கன்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுறாரு. உபத்திரத்தை பார்த்துட்டு நம்ம ஆண்டவர் வெறும் இருக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமா உண்டு, ஆனால் என்ன செய்யுங்க, திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை சேர்த்தேன்னு சொன்னார். உலகத்தில் உபத்திரம் உண்டு. உபத்திரம் இல்லாட்டம் ஆண்டு அறிஞ்சிருக்க மாட்டோம். தங்கம் பொண்ணு எல்லாம் என்ன செய்கிறாங்க, இந்த அக்கின் குவையில் போட்டு சுத்தம் பண்ணுறது போல் நம்மளையும் இந்த உபத்திரம் பாடுகள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் என்ன செய்கிறாரு, சுத்தம் பண்ணி அவரோடு நம்ம இணைச்சிக்கிறாரு. அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், 119:67
0: நான் உபத்திரப்படுவதற்கு முன்
2: வழி தப்பி நடந்தேன்
0: இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன்.
2: இப்பொழுது உங்கள் வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரம் வந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கு அநேக உபத்திரத்தினாலே தான் கர்த்தருடைய வார்த்தை காத்து நடக்க முடியுது. பாடுகள் இல்லாட்டா கர்த்தரை அறிஞ்சிக்க முடியாது. உபத்திரம் பாடுகள் வரும்போது தான் நம்ம கர்த்தரை முழுமையாக அறிஞ்சு கொள்ள முடியும். அதான் 71 அதே தான்.
0: நான் உபத்திரப்பட்டது எனக்கு நல்லது,
2: எனக்கு நல்லது.
0: அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்.
2: அதனால் உங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். கற்றுட்டேன். நம்ம உபத்திரப்பட்ட பிறகு நம்ம பிரமாணம் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடிஞ்சுது. உபத்திரப்பட்டு நல்லது. நான்லாம் கண்ணு தெரிஞ்சு எல்லாம் எல்லாத்தையுமே இருந்தேன்னா கர்த்தர் நிச்சயமாக அறிஞ்சிருக்க மாட்டேன். எங்கள் குடும்பத்தர் அப்படி தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் பேர் வச்சுக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் பேர் நான் அறியாமல் தான் இருக்கிறாங்க. அப்படி திறந்துருப்பேன். ஆனால் கர்த்தர் இந்த உபத்திரத்துக்கு கண்பார் இல்லாதனால, எங்கள் அம்மா அப்பா இல்லாதனால, கூட பிறந்த காரியம் இல்லாதனால முழுமையாக அவரை உறுதியாக பற்றி கொள்ள முடிஞ்சிச்சு. முழுமையாக உறுதியாக அவரை பற்றி கொள்ள முடிஞ்சிச்சு. உபத்திரப்படாமல் கண்பார் இருந்து எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்து நல்லா இருந்திருந்தேன்னா கத்துட்டு வந்திருக்க முடியாது. கர்த்தர் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அதான் உபத்திரப்பட்டு நல்லது. அதுமொத்தம் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறாரு. நம்ம உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு 48:48 ஒரு வசனம் சொல்கிறார். 10 உத்திர குவையில் ஒன்று தெரிஞ்சு கொண்ட வாசிங்க.
0: இதோ உன்னை புடமிட்டேன்.
2: இதோ உன்னை புடமிட்டேன்.
0: ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல,
2: வெள்ளி போல அல்ல,
0: உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன்.
2: உபத்திரத்தின் குகையில் தான் கர்த்தர் நம்மள என்ன செஞ்சிட்டாரு? தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால் இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைஞ்சு வாழ முடியும். மற்றவங்களுக்காக கண்ணீரோடு செவிக்க முடியும். நம்ம பட்ட பாடுனால தான் அவங்களுக்காக நம்ம செவிக்க முடியும். இன்றைக்கி நம்ம நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்காக நம்ம செவிச்சிருக்க முடியாது. இந்த உபத்திரம் நமக்கு நல்லது. சோர்ந்து போகாதீங்க. பாப்போம். யாரும் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் தான் கத்துட்ட பலன் கேளுங்க. ஆண்டவரே இந்த எங்களுக்கு பலனை கொடுங்க. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையங்களை மாற்றிக்கோங்க. இந்த உபத்திரத்தை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கு தான் நமக்கு நியமிச்சிருக்காரு ஆண்டவர். முதல் ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம நியமித்தார். ரெண்டாவது எதுக்கு நியமித்தார்? ஊழியம் செய்ய நியமித்தார். மூணாவது உபத்திரப்படுறதுக்காக நம்மளை கத்தர் நியமிச்சிருக்கிறாரு. 2 Corinthians 4:17
0: அதிசீக்கிரத்தில் நீங்கும்,
2: அதிசீக்கிரத்தில் நீங்கும்
0: லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமே உண்டாக்குகிறது.
2: பார்த்தீங்களா? நித்திய கனமகி உண்டாக்குறது. லேசான உபத்திரவம் அதிசீக்கிரம் நீங்கிரும். அது நமக்கு எப்படி உண்டாக்குதா? நித்திய கனமகிமைய உண்டாக்குறது. அதை யார் சோர்ந்து போகுதுங்க? உபத்திரத்தை பார்த்து பாடுகளை பார்த்து சோர்ந்து போகுதுங்க. உபத்திரம்னா கற்றுட்டு வர முடியாது. உபத்திரம் நம்ம கற்றுட்டு வர்றதுக்கு ஒரு படி. உபத்திரம் இருந்தால் தான் அது நிறைய உபத்திரத்தை பற்றி சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். இது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போனாவே உபத்திரப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு. அப்பாஸ் நடவடிக்கை புஸ்தகம் 14:22
0: நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
2: பார்த்தீங்களா? அநேக உபத்திரம் வரும்போது தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். உபத்திரம் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அதுக்கு தான் நியமிச்சிருக்காரு நம்மளை. முதல் பார்த்து எதுக்கு நியமிச்சாரு? நம்மளை ரட்சிப்படைய. ரெண்டாவது எதுக்கு? ஊழியம் செய்ய. மூணாவது உபத்திரப்படுறதுக்கு, உபத்திரத்தை சகிக்கிறதுக்கு, உபத்திரம் பாடுகளை பார்த்து சகிக்கிறதுக்கு. கடைசியாக கர்த்தர் நம்மளுக்கு எதுக்கு நியமித்தாரு? ஓசியன் புஸ்தகம் 2:19
0: நித்திய விவாகத்திற்கென்று
2: உன்னை
0: எனக்கு நியமித்துக் கொள்வேன்.
2: எனக்கு நியமித்துக் கொள்வேன். எதுக்கு நியமிக்கிறாரு? நித்திய விவாகத்துக்கு. நம்மளை மனவாட்டியாக கர்த்தரை நியமித்திருக்கிறாரு. முதல் ரட்சிப்படைய, ரெண்டாவது ஊழியம் செய்ய, மூணாவது எதுக்கு நியமித்தாரு? உபத்திரப்பட. நாலாவது எதுக்கு? நித்திய விவாகத்துக்கு என்று நம்ம கர்த்தர் நியமிச்சிருக்கிறாரு. சோர்ந்து போகக்கூடாது, ஒருத்தரத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. அழைத்த நேரத்தை கத்தட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் எதுக்காக என்ன அழைச்சிங்களோ அந்த திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றுமாப்பா, நீர் எதற்காக நீ தெரிஞ்சிட்டிங்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்கணும். அவர் நித்திய நேம் நித்திய விவாகத்துக்கு அழைச்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும், நித்திய விவாகத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. நம்ம எப்படி இருந்தால் நித்திய விவாகம் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வெளிப்படுத்துகிற விசேஷம் 19:7-8.
0: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து,
2: சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து
0: அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
2: என்ன செய்யணும், நம்ம எப்பவுமே துதிக்கணும். அதனாலதான் தாவீராஜ சொன்னார், கத்திர எக்காலத்திலையும் ஸ்தோத்தரிப்பார், துதி எப்போதே வாயில இருக்கணும், துதி செலுத்தணும். சும்மா நம்ம அப்படி கத்திர நம்ம ஊழிக்கார நம்ம வந்து நம்ம ரசிக்கப்பட்டோம் அப்படி இருக்கக்கூடாது. கத்திரிக்கு எப்போது என்ன செய்யணும், துதி செலுத்த கடவோம்.
0: ஆட்டுக்குட்டியானுடைய
2: கல்யாணம் வந்தது
0: அவருடைய மனைவி,
2: அவள் மனைவி
0: தன்னை ஆயத்தம் பண்ணினாள்.
2: இங்கே நம்ம ஆயத்தம் பண்ணணும், உங்க பரலோகத்துல போய் நம்ம ஆயத்தம் பண்ண முடியாது. இந்த உலகத்திலேயே நம்ம ஆயத்தத்தோட இருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இங்கே நம்ம ஆயத்தம் இல்லாமல் போய் பரலோகத்துல போய் ஆயத்தம் பண்ண முடியாது. அதன் மனவாட்டி தன்னே
0: ஆயத்தம்
2: பண்ணினால் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்ல கேட்டே,
0: சுத்தமும்
2: பிரகாசமான
0: மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே.
2: இந்த உலகத்திலேயே நம்ம மெல்லிய வஸ்திரம் கேட்டுக்கொள்ளணும், பரலோகத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் அது மனவாட்டி தன்னே ஆயத்தம் பண்ணினால் துதி செலுத்தணும், அப்போதான் பரலோகத்துக்கு முடியும். சோத்திரம் பண்ண யாருமே சோத்திரம் பண்ண மாட்டேன்றோம், பரிசுத்தாவில் நிறையன்னு சொன்னால் ஒருத்தர் நிறைய மாட்டேன்றோம். எப்படி பரலோகத்துக்கு முடியும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் கர்த்தர் நியமித்த நோக்கம் ரட்சிக்கப்படுறதுக்காக நியமித்தார், ரெண்டாவது இதுக்கு நியமித்தார், நம்மளை ஊழியஞ்சதுக்காக நியமித்தார், மூணாவது ஒத்திரப்படுறதுக்காக, நான்காவது நித்திய பாகத்துக்கு என்று நம்ம நியமிச்சிருக்கிறாரு. துதி செலுத்தணும், நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்தி மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் நம்ம ஆயத்தம் பண்ணணும். அது மாத்திரல தன்னை ஆயத்தம் பண்ணினால் சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 10:11 சாரி 145 வெறும் 45 சாரி சங்கீத புத்தகம் 45 சங்கீதம் 10:11
0: குமாரத்தியே
2: கேள்,
0: நீ உன் செவியை சாய்த்து
2: சிந்தித்துக்கொள்.
0: உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு.
2: இப்போ என்னன்னா மறந்துவிடுன்னா தகப்பன் வீட்டையும் சொந்தக்காரங்களாம் மறந்து விடுன்னு சொல்லலை. அவங்கள பார்க்கல யார் அதிகமாக நேசிக்கணும், கத்தரை அதிகமாக நேசிக்கணும். அதை சொல்லினார் காசியமா,
0: குமாரத்தியே
2: கேள்,
0: நீ உன் செவியை சாய்த்து
2: சிந்தித்துக்கொள். செவி சாய்ச்சிட்டு சும்மா இருக்கக்கூடாது, வசனத்தை வந்து கேட்டு சிந்திக்கணும். நம்ம வசனத்தை கேட்டு மறந்துடும், இந்த காலம் கேட்டு மாற்றி விட்டுட்டு போயிடுறோம். அதன் செவி சாய்த்து சிந்தித்துக்கொள்.
0: உன் சொந்த சனம்
2: சொந்தத்தையும்
0: உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவரும் ஆண்டவர்,
2: அவர் உன் ஆண்டவர்.
0: ஆகையால்
2: அவரை பணிந்து கொள். இயேசுதான் நம்ம பணிந்து கொள்ளணும், அவர்தான் நம்ம ஆண்டவர். செவி சாத்தி சிந்தித்துக் கொள்ளணும். நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க, சிந்தித்து கொடுமா. உன் தகப்பன் வீட்டையும் சொந்த சனத்தை மறந்து விடு. அப்படி இருக்கிறம்மா யோசித்து பாருங்க. நீங்கள் லூக்கால் சிவசில வாசிங்க, நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசிப்பாரு. 14 வாசித்து பாருங்க. எல்லாவற்றை பார்க்கலும் ஏசுபாதான் நம்ம அதிகமாக நேசிக்க வேண்டும். தாய் தகப்பனை பார்க்கும், எல்லாரையும் பார்க்கலாம். அதுவும் லேபி ராமத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 20 அதிகாரம் 26 வசனம்.
0: கர்த்தராகிய நான் பரிசுத்தராயிருக்கிறபடினாலே
2: நீங்களும்
0: எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய்
2: இருக்கும்படிக்கு
0: உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன்.
2: கர்த்தர் என்ன செஞ்சார்? மற்ற ஜனங்களை விட்டு நம்மள பிரித்து எடுத்துட்டாரு. என்னுடைய இருக்கும்படிக்கு மற்ற ஜனத்தை விட்டு பிரித்து எடுத்து பார்த்தீங்களா, நம்மள இருந்தால் கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். அப்படியே இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வார், என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுதொன்றோ இல்லைன்னு ஒரு நாள் சொல்வார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:7 வசனம்.
0: என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை.
2: இப்படியா வாழ்வுமானால் கர்த்தர் ஒரு நாள் கேட்பார், கூப்பிடுவார் நம்மளை, என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுது ஒன்று ஒன்றில் இல்லைன்னு சொல்லி கூப்பிடுவார். நம்ம கர்த்தர் முதல் எதுக்கு அவர் நியமித்தார், ரட்சிக்கப்பட ரெண்டாவது எதுக்கு நியமித்தார், ஊழியம் செய்ய, மூன்றாவது 4 நித்திய பாக்கத்துக்கு என்று கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? நம்ம அப்படிலாம் ஜெபிச்சா ஒரு நாள் ஆண்டவராகிய இயேசுக்கு வரும்போது என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுது ஒன்று ஒன்றில் இல்லைன்னு சொல்வார். ரட்சிக்கப்படணும். அவர் வந்து நம்மளை வந்து கோவாக்கி எனக்கு நியமிக்கலை, ரட்சிக்கப்படத்தான் நியமித்தார். ஒருத்தரோட கெட்டுப்பார்க்கூடாது ஆண்டு சித்தம். சிறுவியில் ஒருத்தருவை கெட்டுப்பார் பரலோகத்திற்கு பிதான் சித்தம் அல்லைன்னு சொன்னார். அதனால தான் சொந்த குமாரனே நமக்காக தந்தார். ரெண்டாவது எதுக்கு நியமித்தார், ஊழியம் செய்ய. செய்கிறோமா? ஊழியெல்லாம் செய்கிறோமா? கத்திர பிரியமான ஊழியம் செய்கிறோமா? என்ன சொல்லணும்? நம்மளை இப்போ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்த ஆச்சரியமான ஒளிக்குள்ளே அழைத்த அவர் புண்ணியங்களை எல்லாம் அவருக்கு அறிவிக்கிறோமா? மூன்றாவது உபத்திரப்படும்போது கர்த்தர் மொறுமறுக்காமல் இருக்கம்மா? 4 நித்திய விவாகத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அவரை முழுமையான மண்டி கொள்ளணும், செவி சாய்த்து சிந்தித்து கொள்ளணும். சிந்தித்து ஆண்டு பிரிமில்லாத காரியத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம சொந்த ஜனமாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், எல்லாற்றையும் விட்டு தேவனை அதிகமாக நேசிக்க போது ஒரு நாள் கர்த்தர் என் பிரியமே பூர்ண ரூபதியே உன்னை பழுதொன்று இல்லைன்னு சொல்லி நம்மளை அழைப்பார். கர்த்தர் அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுமா?

நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து நமது இணைந்த ஜெபங்களை நாம் ஏறெடுப்போமா. தேவன் நம்மை அவர்க்கென்று நியமித்துக் கொண்டிருக்கிறார். உண்மை உண்மையா எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று சொன்னார். கர்த்தரை கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாமா? நான்கு விதமான காரியத்திற்காக தேவன் நம்மை நியமித்தார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தருடைய அன்பின் கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்து ஜெபம் செய்வோமா?

0: நிற்கலாமா? தேவன் நம்மை உண்மையாய் அவருக்கென்று நியமித்துக் கொண்டார். எதற்காக? நாம் ரட்சிக்கப்படுவதற்காக நம்மை நியமித்தார். கோபாக்கியனைக்கு நம்மை நியமிக்கவில்லை. நரகத்திற்கு போக தேவன் நம்மை நியமிக்கவில்லை. தேவன் நம்மை ரட்சிப்படுவதற்கென்று நியமித்தார். ஆம், பரிசுத்தாவியானவர் அவர் பரிசுத்தமாக்குதலினாலும் சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறதுனாலும் இயேசுவின் ரத்தத்தை நாம் கழுவப்படுவதனாலும் ரட்சிக்கப்படுகிறோம். அதுவரே அந்த ரட்சிப்பில் நான் வளர வேண்டும். நித்திய ரட்சிப்பை எனக்கு தாரும் ஐயா. கடைசி பரியந்தன் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. பரிபூர்ண ரட்சிப்பை எனக்கு தாரும், பூர்ண ரட்சிப்பை எனக்கு தாரும். வாய் திறந்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூ மை லார்ட். ரட்சிப்படைவதற்கென்றே தேவன் நம்மை நியமித்தார். இரண்டாவது, அவர் நாமத்தை, அவர் புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை நியமித்தார். தேங்க்யூ லார்ட். நன்றி ராஜா. ஒளியஞ்சி அர்ப்பணிப்போமா? அவர் நாமத்தை எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல அறிவிப்போமா? சோர்ந்து விட்டோமா? குறைந்து விட்டோமா? வேகம் குறைந்து விட்டதா? ஆண்டவரே, உம்மை பற்றி எல்லாருக்கும் சொல்ல என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக தான் தேவன் உங்களை என்னை நியமித்திருக்கிறார். மூன்றாவது, உபத்திரங்க சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். உபத்திரத்தை விட்டு ஓடுவதற்கு, உபத்திரங்க சகிப்பதற்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறாரா? உபத்திரத்தில் பொறுமையாயிருங்கள் என்று சொன்னார். எதை பார்த்து சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே, நான் பொறுமையாயிருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூல. நான்காவது, நித்திய விவாகத்திற்கென்று நம்மை நியமித்தார். ஆம், ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் வந்துவிட்டது. மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார். நன்றி ராஜா. சொல்லுவோம், என்னை ஆயத்தப்படுத்தும் தேவன் நம்மை பார்த்து, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னை பழுதொன்றும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எங்களை மாற்றும் ஆண்டவரே. சொல்லாமா, எனக்குள் எந்த பழுது வரக்கூடாது, எங்களை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ராஜா. வைத்தறந்து ஜபிப்போம். ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த பிதாவே, என் கொடுத்த வார்த்தைகளுக்காகவும் என்னை நன்றியோடு கூட துதிக்கிறோம். வசனங்களுக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயாமே துதிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உண்மையாய் நியமிக்கிற ஒரு தேவன் ஆண்டவரே. ரட்சிப்படைவதுக்குன்னு நியமித்தீரப்பா. நாங்கள் கோபாக்கியனுக்கென்று நியமிக்கப்படவில்லை. நரகத்துக்கு போக எங்களை நீ நியமிக்கவில்லை அப்பா. எங்களை ரட்சிப்படைவதுக்கென்றே நியமித்தீர் அப்பா. இங்கே ரட்சிக்கப்படாதவர் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பில் வளர உதவி செய்வீராக. ஊழியம் செய்வதற்காக எங்களை நியமித்தீர் ராஜா. உமக்குண்டு உண்மையாக உத்தமமாக அன்றுவரை நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. எங்கள் மேல் விழுந்த கடமை எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பது, அந்த கடமை நாங்கள் ஒழுங்காய் உண்மையாய் உத்தமாய் செய்ய எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஒரு விசுவாசத்தையும் அப்பா, நாங்கள் அந்த சத்தியத்தை விளங்க பண்ணக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவீராக. அன்றுவரே பாவ மன்னிப்பையும் அவர் ரட்சிப்பை எல்லா ஜனங்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வருகின்ற உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க, உபத்திரங்களை சகிக்க தேவனே நீர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உபத்திரங்களை சகிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபையும் அத்தாசையும் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி இயேசுவே நாமத்திலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாய் நாங்கள் மாற வேண்டும் அப்பா. நித்திய விவாகத்திற்கென்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் ராஜா. குமாரத்தியை கேள், உன் சிவை சாதி சிந்தித்துக் கொள், உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு. ஆமாப்பா, சொன்னீரே பழைய பாவங்கள் பழைய காரியங்கள் பழைய வீட்டெல்லாம் மறந்து அப்பா உம்மை நோக்கி ஓடி வர எங்களை இழுத்துக்கொள்ளும். உம்மை நோக்கி ஓடி வருவோம், எங்களை இழுத்துக்கொள்ளும். உம்மை நோக்கி ஓடி வருவோம், எங்களை இழுத்துக்கொள்ளும். உம்மை நோக்கி ஓடி வருவோம் ஆண்டவரே. எங்களை ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கரம் இறங்குவதாக. தேவனேயமை விட்டு வழிவிலகாத இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக. தானத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். செய்வதற்காக நன்றி. செய்து கொடுத்தாக்க இன்னும் வல்லமையாக நீர் பயன்படுத்தும். தேங்க்யூ மயிலா. நன்றி நன்றி. இப்பொழுதும் நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜெபிப்பாங்க. இணைந்து ஜெபிக்கலாமா? தகப்பனே எங்களை ஆசீர்வதி. வாய் திறந்து ஜெபமுங்க.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். மகத்துவமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். மகிமின் தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த நாளிலையும் கூட ராஜா உடைய பாத்திரம் உட்காந்து கெஞ்சுக்கிறோம் அப்பா. ராஜா இறங்கும் இறங்கும் அப்பா. அப்பா அமை ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ரட்சிப்பின் பாத்திரம் மாற்றுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. யாரும் கோவாக்கி எனக்கு நியமிக்கப்படாத விடிக்கு ஆண்டவரே, நீர் கொடுத்த வாய்ப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அம்மையை நாங்கள் குறைச்சல் இல்லாத விடிக்க முடியும். ஊழியத்தை செய்ய அந்த கொடுத்த வாழ்க்கையில் ஆண்டு வரையே நாங்கள் ஊழித்த உண்மையும் உத்தமாய் பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணு கருத்துமாய் ஒழுங்கு கருமாய் ஊழியம் செய்து முடிக்க எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதியை சுகமாக்குங்கப்பா, நோய் சுகமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் சேவனை உடைத்துப்படுங்க, பிசாசின் கீழே அழித்துப்படுங்க. ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்கப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க. சமான் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகளிலிருந்து விடுதலை தாங்க. ஆத்மா கண்களை திறந்துடுங்கம்மே. அறிந்து கொள்ள, அண்டி கொள்ள, மே சார்ந்து கொள்ள உதவி வச்சிங்க. உம்மோடு இருக்க உதவி வச்சிங்க. அப்போ உண்மை போல மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரம். திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தரணும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் அப்பா. கடன் கண்ணீர் அப்பா, கடன் பிரச்சனை மாற்றி தாங்கப்பா. கஷ்டத்தை மாற்றுங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. ஆத்மா கண்களை திறந்துடுமே. அறிந்து கொள்ளமே, அண்டி கொள்ளமே, சார்ந்து கொள்ள உதவி செய்யப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா, நீர் அற்புதம் செய்ய வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மோடு இருக்க உதவி செய்யப்பா. உண்மை போல மாற்றுங்க அப்பா. என் தேவனே, என் தேவனே, கிருபை செய்யுங்க, கிருபை செய்யுங்க. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்குமா அற்புதம் செய்யுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க ராஜா. ஆண்டவரையும் துதிக்கிறோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் யாரும் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. குழப்பம் இருந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. உண்மை அண்டிக்குள்ள பெரிய பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டவரையும் துதிக்கிறோம். உபத்திரப்பட்டு நல்லது பிரமாணம் கற்றுக்கொண்டேன்னு சொன்னது போல உங்கள் பிரமாணத்தை கற்றுக்கொண்டு இப்படி சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்க. காத்துக்கோங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மை செய்ய முடியாது செபிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியும் பிதாலத்தை இறங்கி வருகிறது சொன்னிவரப்ப ஆசீர்வீங்க. எங்கள் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க, எழுத போகிறாங்க. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணணுமா? பொறுத்தோட பெயில் ஆகக்கூடாது ஆண்டவர். நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணணும். உங்கள் நான் மகிப்பிடணும் ஆண்டவர். எல்லா ஒரு கஷ்டங்களையும் கண்ணீரை நீக்கிருங்கப்பா. பிரச்சனை மாற்றிருங்க. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாது செய்யுங்களை தாங்கப்பா. நீங்கள் செய்ய முடியாது செபிக்கிறோம். உண்மை நோக்கி பார்க்குறப்பா. நீங்கள் தான் ஆசீர்விக்கணும். நீங்கள் தான் ஆசீர்விக்கணும். பெரிய காரியம் செய்யுங்க. யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிடுவோம் பரமபிதாவே. ஆமே.
0: கடைசியாக நம் ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகின்றோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, நீ தந்திருக்கிற இந்த அருமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரையில் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, நன்றி. இப்பொழுது நீ கொண்டு வந்திருக்க உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தயவு கூர்ந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் அன்பின் கரத்தை எல்லார் மீதும் கர்த்தர் வைப்பீராக. தேவ கிருபை எல்லா குடும்பங்கள் மீதும் இயேசுவை நாமத்திலே கடந்து வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீ இந்த ஊழியத்தை தாங்க எழுப்பின உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லார் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நன்மைகளை தாரும் ஆண்டவரே. அப்பா அவன் உழைத்து தாங்குவதின் ஆசீர்வாதங்களை அவர் வாழ்க்கையில பார்க்கும்படியாக நிறைவாய் தருவீராக, அபரீதமாய் தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் கூட இருந்து கிருபையாய் இந்த இரண்டு ஆற நடத்தி கொடுத்தீரே நன்றி. தொடர்ந்து பின்னோட போகும் அனைத்து பகுதிகளையும் பொறுப்படுத்தி நடத்தும் அப்பா. அருமையான பிரதர் வினோத் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜேம்ஸ் ஒழியத்தின் பொறுப்பாளராக இந்த நீலகிரி மாவட்டம் முழுவதும் செய்கிறாங்க. அவர்களோடு கூட இருந்து வல்லமையாயர் ஒழியத்திலே பயன்படுத்துவீராக. உடைய கிருபை அவரை தாங்குவதாக சிஸ்டருக்காக பாப்பாவுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே நடத்துகிற ஜப கூடுகைகள் ஒவ்வொன்றிலும் கருத்தர் கூட இருந்து பெரிய காரியம் செய்யும் உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. துதிகன மகிமையெல்லாம் நீர் ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. முழு உள்ளமே கர்த்தரை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியன் ஐக்கியமும் ஆலோசனை வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.

ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், மகிழ்ச்சியோடு புறப்பட்டு செல்லுங்கள்.

0: எரேமியன் புஸ்தகம் 31:14
1: என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்.
0: நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்
1: என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: யார் சொல்றா? ஆண்டவராகிய ஏசுகிறது கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். யாருமே குறைபடுறது கர்த்தர் சித்தம் இல்லை. எல்லாரும் என்ன செய்யறாரு? நன்மையினால என்ன செய்யறாரா? திருப்தி ஆக்குறாரு. அல்லேலூயா. யாருமே கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மளே கர்த்தருடைய நன்மையினால் நம்மளை திருப்தி ஆக்குகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1:17 எல்லாரும் நீங்களும் எடுத்துக்கோங்க, வாசிங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
1: நன்மையான எந்த வரமும்
0: பூரணமான எந்த வரமும்
1: பரத்திலிருந்து உண்டாகி

0: மாறுதல் உள்ள வேற்றுமானா எந்த நிலையிலுமே இல்லை. நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கிற தேவன், ஹலேலூயா. நன்மைகளை கொடுக்கிற தேவன், என் சலங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி அவர் என்னென்ன நன்மை கொடுக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 14:17 வசனம்,
1: அவர் நன்மை செய்து வந்து,
0: அவர் நன்மை செய்து வந்து
1: வானத்திலிருந்து மலைகளையும்,
0: பாத்தீங்களா எங்கிருந்து வானை கொடுக்கிறாரு, வானத்திலிருந்து மலைகளையும்
1: செழிப்புள்ள காலங்களையும்.
0: நமக்கு என்ன கொடுக்கிறாரு? மலை கொடுக்கிறாரு. ரெண்டாவது என்ன கொடுக்கிறாரு? செழிப்புள்ள காலங்களையும்
1: நமக்கு தந்து,
0: நமக்கு தந்து
1: ஆகாரத்தினாலும்,
0: ஆகாரத்தினாலும்
1: சந்தோஷத்தினாலும்,
0: சந்தோஷத்தினாலும்
1: நம்முடைய இருதயங்களை நிரப்பி,
0: நம்முடைய இருதயங்களை நிரப்பி
1: இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை,
0: இருந்ததில்லை. அல்லேலூயா. நமக்கு என்ன கொடுக்கிறார்? முதல்ல நன்மை கொடுக்கிறாரு, அப்புறம் என்ன கொடுக்கிறாரு? வானத்திலிருந்து மழையை கொடுக்கிறாரு, அப்புறம் என்ன கொடுக்கிறாரு? செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறாரு. அது மாத்திர இன்னும் என்ன கொடுக்கிறாரா? ஆகாரம் கொடுக்கிறார். சந்தோஷத்தினால் இதயத்தை என்ன செய்கிறாரு? நிரப்புகிற தேவன். அதான் கத்திரிச்சலன், என் சலங்கள் நான் அளிக்க நன்மையினால திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. ஒரு குறையுமே வைக்க மாட்டார். அவரிடத்துல பச்சை பதமே இல்லை. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னா பார்க்க போகிறோம். லூக்கான் சுவிசேஷம் 1:53 வசனம்,
1: பசி உள்ளவர்களை,
0: பசி உள்ளவர்களை
1: நன்மைகளால் நிரப்பி,
0: நன்மைகளெல்லாம் நிரப்பி. பசி, சரி, பசி எடுத்து சாப்பிடாம அந்த பசி இல்லை. கத்தரி சொல்கிற பசி என்ன தெரியுமா? தேவன் மேலே தாகம், தேவன் மேலே பசி, தேவன் மேலே அன்பு ஐக்கியம் நமக்கு அதிகமாக இருக்குமானா கத்தரி என்ன செய்ய மாட்டார்? நன்மை வழங்காமல் இருக்கவே மாட்டார். யார் மேலே பசி? கத்தர் மேலே பசி, கத்தர் மேலே தாகம், கத்தர் மேலே அன்பு இருந்தால் கட்டாயம் நமக்கு என்ன செய்கிறாரு? நம் பசி, நம் பசினால் நம்ம வாழ்க்கையில் வெறும் எந்த நன்மையும் குறைபடாமல் காத்துக்குவார். நம்ம அவர் மேலே அன்பு இருக்கணும், அவர் மேலே நமக்கு தாகம் இருக்கணும், பெரிய காரியத்தை செய்வார். அதான் மத்தேயு சுவிசேஷம் 5:6 வாசிக்கிற வாசிங்க,
1: நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கிய,
1: அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
0: அவர்கள் திருப்தி. நீதி யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேலே பசி இருந்தால் கட்டாயம் நிச்சயம் நம்மளை திருப்தி ஆக்குவார். எங்கே போனாலுமே நமக்கு திருப்தி ஆக்குவார். ஹலேலூயா. நீதி மேலே பசி தான் வரணும். நீதி யாரை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிக்குது. வாஸ்து பாருங்க, 1 புஸ்தகம் 1:31 வசனம்,
1: அவரே தேவனால் நமக்கு,
0: அவரே நமக்கு தேவனால் நமக்கு
1: ஞானமும்
0: நீதியும்
1: பரிசுத்தமும்
0: மீட்புமானார். பார்த்தீங்களா? அவர் தான் நீதி. அந்த நீதி, நீதியாகிய இயேசுக்கு மேலே பசிதான் உள்ள இருந்தா நம்மளை திருப்தி ஆக்குவார். நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் மேலே பசி வர வேண்டும். நிச்சயமா நம்மளை குறை வைக்கவே மாட்டார். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்து மாதிரி இருக்கும், கஷ்டம் வந்து மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு நன்மையும் குறைபடாமல் காத்துக்கொள்வார். ஹலேலூயா. பெரிய காரியத்தை வாழ்க்கையில் செய்வார், அற்புதங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் நம்மளை ஒரு குறையில்லாமல் நடத்துவார். 107:8 வசனம்,
1: தவனமுள்ள ஆத்துமாவை
0: கர்த்தர் திருப்தியாக்கி
1: பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார்.
0: பார்த்தீங்களா? பசி, கர்த்தர் மேல் பசி இருந்தால் நம்மளை நன்மையினால் நிரப்ப, கர்த்தர் மேல் பசி, பசினு அவரிடத்துல அன்பு, அவரிடத்துல அதிகமாக நெருங்கி ஜெபிக்கணும், பாடணும், துதிக்கணும், ஜெபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம எப்பவும் பாடி துதிச்சுட்டே இருக்கணும். அங்கே பாருங்கள், நாங்கள் போன ஹாஸ்பிட்டல் ஆண்டவர் அறியாத ஒரு ஹாஸ்பிட்டலு தான். ஆனால் அந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அவங்கள சோர்ந்து போக விட்டுறாதீங்க, அவங்களுக்கு எப்பயும் பாடி துசிட்டே இருக்க சொல்லுங்கள், செவிச்சிட்டே இருங்க, அவங்க கூட சேர்ந்து பாடுங்க, அவங்கள மகிழ்ச்சியாக இருக்க வைங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இது யார் செய்த கிருபை? கர்த்தர் செய்த கிருபை. ஆண்டவர் அறியாத ஒரு ஹாஸ்பிட்டலு, ஆனால் அவர் சொன்னது அப்படி தான் சொன்னாங்க, அவங்கள எப்போதும் அவங்களுக்கு கூட சேர்ந்து பாடுங்க, துதிங்க, அவங்கள மகிழ்ச்சியாக வைங்க அப்படி சொன்னார். நாங்கள் எப்படி பாடினாலும் யார் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பாடி துடிச்சிட்டு செவிச்சிட்டு பாட்டு பாடி பைபிள் வாசித்து செவிச்சிட்டே தான் இருந்தோம். கத்துறாங்க பெரிய காரியத்தை செய்தார். ஹலேலூயா. அன்று அறியாத ஹாஸ்பிட்டலில் அவங்க கண்களை தாய்வு கிடைக்க வச்சார். அதுதான் கத்துறோடு நம்ம இருந்தோம்னா கத்து நம்ம கூட இருப்பார். பெரிய காரியத்தை செய்தார். யாருமே எங்களை ஒன்றும் சொல்கிறாங்க, பாடுவோம், செவிப்போம், துதிப்போம். நான் வந்தாங்கன்னா சிறு சிசில் வருவாங்க, வந்தாங்கன்னா

0: என்ன செய்வாங்களா, நீங்கள் பாடுறீங்களா செவிக்கிறீங்களான்னு சொல்லி அமைதியாக போயிடுவாங்க. ஒருத்தர் கூட ஏன் பாடுறீங்க, இங்கே வந்து இப்படி நாங்களும் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பாடுவோம், மொத்தமாக சேர்ந்து செவிப்போம், பைபிள் வாசிப்போம். ஒரு வார்த்தை கூட சொல்லாதபடி கத்தர் காத்துக்கொண்டார். ஹலேலூயா. இன்னொரு வாசிமா, 107:8.
1: தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தி ஆக்கி,
0: பசியுள்ள
1: ஆத்துமாவை
0: நன்மையினால்
1: நிரப்புகிறார்.
0: பசியுள்ள ஆத்துமா கர்த்தர் என்ன செய்றாரா, நன்மையினால் நிரப்புகிறார். நம்ம கர்த்தர் மேல பசி இருந்த போதும் கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். ஹலேலூயா ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா, அவரை துதிங்க. ஹலேலூயா, அவர் துதிக்கிற பெரிய பாக்கியம். ஹலேலூயா சொல்லுங்க, பெரிய பாக்கியம். நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம ஒரு நாள் துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ரெண்டாவது பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 28:10.
1: உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள்.
0: உத்தமர்கள் என்ன செய்வாங்க, நன்மையை சுதந்திரிப்பார்கள். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். நம்ம உத்தமராக இருந்தால் நன்மைகளை கட்டாயம் கர்த்தரை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்ம உத்தமராக வாழ வேண்டும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமராய் மாற்றும். ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை தாருமையானவர்களே, நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ளவும் என்னெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம உத்தமராக இருந்தால் கர்த்தரை நன்மையை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதை கர்த்தர் வேதம் சொல்லுது பாருங்க, 84:11.
1: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதீரார்.
0: நன்மையை வழங்காதீரார் பார்த்தீங்களா, நம்ம உத்தமாய் நடந்தால் கர்த்தர் நினைச்ச மாட்டார், நன்மையை வழங்காதீரார். நம்ம உத்தமாக நடந்தால் போதும் கர்த்தர் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார், நன்மையெல்லாம் நிரப்புவார். நம்ம உத்தமானா நடக்கணும், கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதனால தான் தாவீதுராஜா செவிக்கிறார் பாருங்க, அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே உத்தமும் நேர்மை என்ன காக்க கடவுள். 25:21.
1: உத்தமமும்
0: நேர்மையும்
1: என்னை
0: காக்க கடவுது பார்த்தீங்களா. சங்கீதக்காரர் செபிக்கிறார், வேற ஒன்று நம்மளை மாதிரி இது வேணாம் ஆண்டவரே அது வேணாம் அவர் கேட்கல. என்ன கேட்குறாரு, உத்தமமும் நேர்மை என்ன காக்க கடவுது. ஆண்டவர்கிட்ட செபிச்சார் அவர். ஆடு மேய்ச்சி தாவீது எப்படி மாற்றினாரு, பெரிய அரசனாய் மாற்றினார். அருமையானவர்களே, நீங்கள் கூட இன்றைக்கி நினைக்கலாம் எங்கள் வாழ்க்கையில் சாப்பாட்டு கூட கஷ்டமாக இருக்கு, எப்படி நாங்கள் வாழ்வோன்னு நினைக்கலாம். கர்த்தர் உங்களை பெரிய ராஜாவாக மாற்ற அவரால் முடியும். அவர் இடத்துல மட்டும் பசி, உங்கள் பசி உலகத்து மேலே பசி வேண்டாம், தேவன் இடத்துல பசியாக இருங்க. உங்களை நிச்சயமாக நடத்துவார், உங்களை வாழ்க்கையில் உயர்வை தருவார். தாவீது ராஜாவை உயர்த்தின தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், உங்கள் வாழ்க்கையில் உயரை தருவார். தான் செபிச்சார், உத்தமம் நேர்மை என்னை காக்கடவன்னு. நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படி செபிக்கணும், ஆண்டவரே உத்தமம் நேர்மை என்னை காக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அது மாத்திரல, தாவீது செவிச்சு மாத்திர தன்னுடைய மகனுக்கும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, நீ உத்தமனாக இருக்கணும் அப்படி சொல்கிறார். வாசி பாருங்க, 1:9:9.
1: என் குமாரனாகிய சாலமோனே
0: பாருங்க, இவர் ஆண்டவர் கேட்டார் உத்தமம் நேர்மை என்ன காக்க கடவுன்னு கேட்டார். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, என் குமாரனாகிய சாலமோனே
1: நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: நீ உன் பிதாவாகிய தேவனை அறிந்து
1: அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும்
0: உற்சாக மனதோடும் செய்வி. சரிங்களா, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் செய்வின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுக்குற அவர் செபித்தாரு. அது மாத்திர சொந்த மகனு சொல்றாரு, மகனே என்ன செய், உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு அவரை செய்வி. அவர் என்னன்னா கர்த்தர் நல்லிருந்ததை என்ன செஞ்சாரு, ருசித்து பார்த்துருந்தார். அதனால தான் சொந்த மகனுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறார். நம்ம எதையோ பிள்ளைகள் சொல்லி கொடுக்குறோம், ஆனால் அவர் எப்படி சொல்லி கொடுத்தார் பாருங்க, மகன் சாலமோனே என்ன செய், உத்த மனதோடும் உற்சாக மனதோடு செய்வி, உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை என்ன செய்ய செய்வின்னு சொல்லி சொந்த மகனுக்கு சொல்லி கொடுக்குறார். அருமையானவர்களே, நம்மளுக்கு கூட பிள்ளைகளுக்கு எதையோ சொல்லி கொடுக்குறோம், அது இல்லை, உத்தம இதயத்தோடு உற்சாக மனதோடு செய்வின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லி கொடுப்பீங்கன்னா நீங்கள் பெரிய பாக்கியவான்கள். ஹலேலூயா ஹலேலூயா. நமக்கு உத்தம் எப்போ வரும் வாசித்து பாருங்க, உத்தம் எப்போ வருமா, 19:13.
1: துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும், அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன்,
0: பாத்தீங்களா. அவர் மத என்ன செபிச்சாரு, மதல நம்ம என்ன செய்யணும், நமக்கு நன்மை கிடைக்க என்ன செய்யணும், கத்திர மேல பசிய தாகமா இருக்க வேண்டும். ரெண்டாவது உத்தமனா இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எப்ப உத்தம துணிகரமான பாவம், மறைவான குற்றத்துக்கு நம்ம நீங்களாக்கி இருப்பா மனுஷர் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நம்மள நீங்களாக்கி கொடுக்குற தேவன். ஹலேலூயா, ஹலேலூயா. அது நன்மைகளை தருவார் என் சனங்கள், நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். மத நம்ம தேவன் மேல பசியா இருக்கணும், ரெண்டாவது உத்தமனா இருக்கணும், மூணாவது என்ன செய்யணுமா பாருங்க, 65வது சங்கீதம் 4வது வசனம்.
1: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம்.
0: பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால என்ன செய்வோம், திருப்தி ஆவோம். தேவன் ஆலயத்துக்கு வந்தவங்களை கர்த்தர் எந்த நாள்லையும் குறை வைக்கவே மாட்டார், குறை மாதிரி இருக்கும் நிச்சயமா, அவங்க வாழ்க்கையில் எந்த குறையுமே வராது. நிறைய பேர் தெரியறது இல்லை, அதனால தான் பரிசுத்த பாவில் இருந்த சபை கூடி வர்றது என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாரு தேவனுடைய ஆலயத்து நன்மையினால் என்ன செய்வோம், ஆலயத்தின் நன்மையினால திருப்தி ஆகும். தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றவங்க நன்மையினால் திருப்தி ஆக்குவார், ஒரு நன்மையுமே குறைபட மாட்டார். அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறார் பாருங்க, 84வது சங்கீதம் 10வது வசனம்.
1: ஆயிரம் நாளை பார்க்கிலும்
0: உமது
1: பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின்
0: வாசற்படியில்
1: காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன்.
0: தேவனுடைய ஆலயத்தின் வாசப்பில காத்திருக்கிறதே நானே தெரிந்து கொள்வேன், பாத்தீங்களா. ஆகாம இந்த உலக காரியங்களில் குடியிருக்க பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் காத்திருக்கிறதே தெரிந்துக்கலாம். ஆண்டவுடைய ஆலயத்தில் அவ்வளோ இன்பம், ஏன் கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருந்த அப்படி இன்பம் சொல்லுங்க. கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்திருக்கிறாரு, அதனால தான் இன்பம், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நம்ம பாடுறதுனாலையோ செவிப்பதுனாலையோ நம்ம வந்து செய்தி கொடுக்கலாம், ஒன்றும் இல்லை. கர்த்தர் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் யார் இருக்காங்களாம், கர்த்தர் இருக்கிறார். வாசிங்க ஆபாக்குக்கு 2வது அதிகாரம் 20வது வசனம்.
1: கர்த்தரோவ் என்றால்
0: தமது
1: பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் என்ன எங்க இருக்கிறாரு, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அதுதான் இன்பம், அதுதான் மகிழ்ச்சி. அதான் தாவீது ராஜா சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்து போகலான்னு சொன்னேன் எனக்கு. வாசிங்க சங்கீதம் 122வது சங்கீதம் 1வது வசனம்.
1: கர்த்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள், என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன்,
0: ஏன் கர்த்துடைய ஆலயத்துல யாரு இருக்கா, கர்த்தர் பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறாரு. அவர் பாக்குறதான் நமக்கு இன்பம், அதான் சொல்றாரு ஆகாமையான் கூடாரத்துல தங்கி இருக்கிற பார்க்கிலும் கர்த்துடைய ஆலயத்துல ஒரு நாள் தங்கி இருப்பேன் நானே தெரிந்து கொண்டேன். ஏன் அங்க யாரு இருக்கா சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தில் யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அதை தான் இங்கேயும் சொல்கிறார், 11வது சங்கீதம் 4வது வசனம்.
1: கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில். அதனால தான் சொல்கிறார் ஆகாமையான் கூட இடத்துல தங்கியிருக்க பார்க்கலாம், தேவனுடைய ஆலயத்தில் ஒரு நாள் தங்கியிருக்கிறனு தெரிஞ்சுவிடு. ஏன்னா கர்த்தர் இங்கே இருக்கிறார், நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறாரு. அவர் பார்க்கறதுக்கு நம்ம கண்கள் திறக்கப்படலை, மனக்கண்களை திறந்தால் கட்டாயம் அவரை பார்க்க முடியும், கர்த்தர் இருக்கிறார், பார்க்க முடியல நம்மளால. ஆன்மீக கண்கள் திறக்கணும், ஆண்டவரே என் பிரகாச மனக்கண்களை தந்துடலன்னு கேளுங்க. ஆண்டவரே உடைய ஆலயத்தை நாமுடைய முகத்தை பார்க்கணும், என் கண்கள் திறக்கப்படணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு அப்போஸ்தலனுடைய புஸ்தகம் 22 அதிகாரம் 17 வசனம். நம்ம கண்கள் திறக்கிற கேட்கறது, நம்ம ஏன்னா இது வேணாம் அது வேணாம் அப்படிதான் நம்ம கேட்கிறோம். நம்ம கண்கள் திறக்கப்படாண்டவரே நம்ம பார்க்கணும்னு சொல்லி நம்ம கேட்கறது இல்லை. பர்த்த பால் சொல்றாரு,
1: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து
0: தேவாலயத்திலே
1: ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில்,
0: தேவாலயத்திலே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில்
1: ஞான திருஷ்டி அடைந்து
0: அவரை தரிசித்தேன். காரணம் என்னன்னா, கர்த்தர் எங்க இருக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தில் இங்கே என்ன செய்கிறாரு? தங்கியிருக்கிற அதான் ஜெபம் பண்ணும்போது அவர் என்ன ஞானத்தை அறிந்து தேவனை தரிசித்தாரான். நமக்கு அந்த வாஞ்சை வர மாட்டேன், கரெக்டாக கத்திர காமிப்பார். அவர் கரெக்டாக மெய்யவே கத்திரங்க இருக்கிறார். அதனால தான் சொல்கிறது ஆலயத்தின் நன்மையினால் திருப்தி அடைவேன்னு சொல்கிறார் காவிராஜர் சொல்கிறாரு. தேவனுடைய ஆலயத்தில் இங்கே இருக்கார், அதை பார்க்கும்போது நம்ம திருப்தி. உலகத்தில் கோடி பணம் இருந்தாலும் திருப்தி இல்லை. இயேசுகிறத பார்க்கும்போது அப்படி குரலை கேட்கும்போது பெரிய மகிழ்ச்சி திருப்தி, அதுதான் திருப்தி. அந்த வாஞ்சை உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி அடை. எப்போ முதல்ல என்ன, யாருக்கு திருப்தி அடைக்கிறாரு? தேவன் மேலே பசிதாம் உள்ளவர்களை கர்த்தர் நினைச்சுறாரு, நன்மைகளால் நிரப்புறாரு. ஹலேலூயா. அவர் தான் நீதி மேல் பசிதாம், அவர் தான் நீதி. அவர் மேலே அன்பு, அவர் மேலே அவர் மேலே அப்படியே துதி ஸ்தோத்திரம். அவர் போற்றி புகழ்ந்து கொண்டிருந்த அவர்களை நன்மையினால் நம்ம நிரப்புறாரு. அலையிலுயா. ரெண்டாவது, உத்தமராக இருக்கும்போது கத்திரன்னு செய்கிறாரு, நன்மை கொடுக்குறாரு. மூணாவது, தேவனுடைய ஆலயத்தின் வீட்டின் நன்மையினால் நம்ம என்ன செய்கிறாரு? திருப்தியாக்குறாரு. காரணம் எனக்கு இயேசுக்கு எங்கே இருக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். இந்தியாவது நம்ம ஆலயத்தில் சேவம் பண்ணுவோம், ஒரு இடத்துல சேவம் பண்ணுவாங்க, கடைசியில் ஸ்கூல் இருக்கும், ஒரு இடத்துல சேவம் பண்ணுவாங்க, கடைசியில் கல்யாணத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவருக்காக ஒரு ஆலயத்தை தெரிந்து கொண்டு அவரே கட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் இந்த இடத்துல வாசம் பண்ணணும்னு சொல்லித்தான் கர்த்தர் நமக்கு ஒரு இடத்த கட்டி கொடுத்தாரு. அவரே இங்கே வாசம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. இங்கே எந்த காரியமே செய்யறதில்லை, கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே இங்கே இருக்கிறார். கடைசியாக 128 சங்கீதம் 1 வசனம் 2 வசனம்.
1: கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ,
0: அவர் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ
1: அவன் பாக்கியவான்.
0: பாருங்க, எல்லாரும் பாக்கியம் இல்ல, கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் பாக்கியவான்.
1: உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
0: அவங்களுக்கு என்ன இருக்குமா? நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவங்க பாக்கியவான்கள். சரி, கர்த்தர் வழி என்ன வழி சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் வழி நடக்கிறவன் பாக்கியவன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அவருடைய வழி என்ன வழி? இல்லை சொல்லுங்க. அவர் வழி என்ன வழி யாராவது சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லலாம். கர்த்தர் வழியில் நடக்கிறவன் அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ பாக்கியவான். அவருக்கு என்ன நன்மையும் பாக்கியமும் உண்டா இருக்கு. அப்போ கர்த்தருடைய வழி என்ன வழி? இப்படி தெரியாமல் இருந்தீங்கன்னா எப்படி பரலோகத்துக்கு நம்ம போக முடியும்? கர்த்தருடைய வழி என்ன வழி சொல்லுங்க. கர்த்தருடைய வழி என்ன வழி சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஓசியான் புஸ்தகம் 14:9 வசனம்.
1: கர்த்தருடைய வழிகள்
0: செம்மையானவைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டது? செம்மையானவைகள். நான் கர்த்தர் பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவன். வாழ்நாள் எனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். அப்ப அவர் வழிகள் என்ன வழிகள்? கர்த்தருடைய வழிகள் என்ன வழிகள்? செம்மையான வழிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது வரைக்கும் தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பாரி சித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இறக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனை கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மைகளை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய நாம் மட்டும் மகிப்பிடட்டும். வேண்டி கொழுதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியை செய்யுங்க. கர்த்தருடைய நாம் மாத்திரம் மகிப்பிடட்டும்ப்பா. கர்த்தாவே, நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போட்டு மாண்டவர், மந்திரம் செய்வீங்க, உடைத்து போடுங்க ஆண்டவரே, பிசாசின் கீழே அழித்து போடுங்க ஆண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஆண்டவரே, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா, சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளத்தை தாங்கப்பா, கடன் பிரச்சனை மாற்றுங்கப்பா, தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்க மக்களை வெட்டி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா, குடும்பத்தில் சண்டை சச்சரவு எல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, கர்த்துடைய கிருபை கர்த்துடைய பிரசன்னம் மூடிக்கொள்ளட்டும், கர்த்துடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும், எல்லா துதிக்காக நாம் மகிமைக்கு செலுத்துகிறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1049010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நான் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: தங்களின் ஏசுவின்கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aswinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

நான் ஆராதிக்கும் தேவன் நிச்சயம் என்னை தப்புவிப்பார் என்ற எதிர்பார்ப்பின் விசுவாசத்தை விட அவர் என்னை விடுவியாமல் போனாலும் ஆராதிப்பேன் என்கிற உறவின் விசுவாசம்தான் அசைக்க முடியாத விசுவாசம்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே குடியிருந்த சபை அனைவரையும் நேரில் கேட்குற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் நம்ம தந்த வசனம் ஒன்னு பேதின் புஸ்தகம் வாசிக்க கேட்ட ஒன்னு பேதின் புஸ்தகம் 4:7
1: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: ஜபம் பண்றதுக்கு என்ன செய்யணும்? ஜாக்கிரதையில் இருக்கணும். செபிக்கணும். கடைசி வீணாடி செபிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம செபிக்காம எப்படியோ நாள் இருந்துட்டு பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ளாது. செபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம கர்த்தர் எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு? 20. அப்போ நம்ம தசமகாணி கொடுத்தா எவ்வளோ கொடுக்கணும்? 2 மணி நேரம் 40 நிமிஷம் செபிக்கணும். அதோட கூட தான் செபிக்கணும். குறைஞ்சது நம்ம 2 மணி நேரம் 40 நிமிஷம் செபிக்கணும். செபத்தில் நம்ம அதை செபிக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி செபிக்கட்டு நாளைக்கு செபிச்சுக்கலாம். விசுவாசம் என்ன பண்ணுவான் நாளைக்கும் சரி இன்னைக்கு பரவாயில்ல நாளைக்கு இன்றைக்கி சீக்கிரம் காலையில் எந்திரிச்சு செவிச்சிரு கொஞ்சம் இப்போ படுத்துக்கோ. இன்றைக்கி கொஞ்ச நேரம் தான் நம்ம அங்கே போயிட்டு வரணும். இன்றைக்கி அத்தனை எத்தனையோ ஃபங்க்ஷன் இருக்குது போக வேண்டி இருக்குல்ல. நாளைக்கு செவிச்சுக்கோ. நாளைக்கு வந்து என்ன செய்யணும்? நம்ம டயர்டாக இருக்கும். சரி இன்னொரு நாளைக்கு செவிச்சுக்கலாம். இப்படியே பிசாசு நம்மளை வந்து நாட்களை வீண் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம நாள் அப்படி இருக்கக்கூடாது. செவிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி நாள் வினாடியில் வாழ்கிறோம். செவிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க 2 நாள் செவிக்கணும்னு வச்சுக்கோ. 3 நாள் செவிக்கவே முடியாது. செவத்தில் உங்களால் உட்கார முடியாது. உட்காரும்போது சிந்தனையை சேதலடிப்பான். பிசாசு எண்ணங்களை சேதலடிப்பான்.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ண சோர்ந்தே போகக்கூடாது. சோறு பிசாசு கொண்டு வருவான். அதான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண. எத்தனையோ சோர்வுகளை கொண்டு வர்றான். இனிமேல் நாட்களில் எவ்வளோ பிரச்சனையின் காலங்கள் வருஷங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமான காலங்கள். சோர்ந்து போகாமல் எப்போது நம்ம ஜெபம் பண்ணணும். சோறு பிசாசு கொண்டு வருவான். ஏதாவது குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வரான், பிரச்சனையை கொண்டு வரான், பண கஷ்டத்தை கொண்டு வருவான். நம்ம இதில் பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அண்டவராக இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும். அதான் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போன பலன் குறியது. நம்ம செபிக்காமல் சோர்ந்துட்டாலும் நம்ம பலன் என்ன செய்கிறோம்? குறுகி போயிடும். வாசித்து பாருங்கள், நீதிமொழி புஸ்தகம் 24:10.
1: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது.
0: பலன் என்ன ஆயிடும்? குறுகி போயிடும். பலன் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் என்ன செய்யணும்? சோர்ந்து போகாமல் ஜெபம்னு நம்ம ஆண்டவராக இயேசுகிறது அவர் திருவாய் மலர்ந்து சொன்ன பார்த்த சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணுன்னு சொல்லி நம்ம செபிக்கணும். ஆண்டவரே எனக்கு செபிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா, நான் எப்பொழுதும் செபிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லி கேட்கணும். ஆண்டவர்கிட்ட செபிச்சா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். பரலோகத்துக்கு போனால் செபிக்காமல் போக முடியாது. செபிக்காமல் நம்ம போக முடியாது. இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணாலும் வாழலாம். ஆனால் நம்ம செபிச்சா நம்ம வாழ்க்கையும் கட்டாயம் கர்த்தர் நினைச்சிடும். ஒவ்வொரு நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கையை புதிதாக்கி கொண்டே போவார். அதான் பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு 1 தெசலோனிக்கேயர் 5:17.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு வேளைக்கு நீங்கள் நினைக்கலாம், நாங்களும் வேலை செய்யணும், எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? நாங்களாம் வெளியே போகணும் வரணும், எப்படி இடைவிடாமல்? மனசுக்குள்ளே கர்த்தர் தூச்சிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சோர்ந்து போனால் பலன் குறியது. கர்த்தர் நீங்கள் அதிக நேரம் செவிச்சிங்கன்னா உங்கள் பலன் என்ன ஆயிரும்? நல்ல பலன் கழித்து நல்லா செபிக்க துதிக்க நல்லா ஆண்டு ஆண்டவோடு இருக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணும். இடைவிடாமல் செபிக்கணும். ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு சரி உங்களால் செபிக்க முடியலையா, வேலை செய்கிறீங்களா? ஸ்தோத்திர ஆண்டவரே இயேசுவை பலப்படுத்துங்க இப்படி கேட்டே இருக்கலாமே. நீங்கள் கைட்டு தானே வேலை செய்கிறீங்க, வாய்க்கு வேலை இல்லை தானே? நம்ம செவிச்சிட்டும் வாய் நம்ம இடவிடாமல் தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புது பலன் கிடைக்கும். நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கர்த்தர் நம்மளோடு பேசுவார். இதை பேசக்கூடாது, இதை பேசு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆண்டவர் நம்மளோடு பேசுவார். நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் இடவிடாமல் செவிச்சு பாருங்கள். வாய் கை தானே வேலை செய்யுது, கை வேலை செய்யுது, கால் நடக்கிறோம். ஆனாலும் நம்ம செபிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல புது பலன் கிடைக்கும், புது கிருபை கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய சமாதானமாக இருக்கும். அப்படி செஞ்சு பாருங்கள், இடவிடாமல் ஜெபம் பண்ணி பாருங்கள். செபிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் தருவார். இந்த உலகத்தில் ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் எல்லாமே நம்ம கிடைக்கும். நம்ம பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய வண்டியில் வந்து உட்காரணும், தேவனோடு இருக்கணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம செபித்தான் தான், செபிச்சு அன்றோடு எப்போது இருந்தால் தான். ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன பெரிய மகளை பார்த்து சொன்னார், மகளே நீ எப்போது என்னோடு இருக்க, என்னோட இல்லை உன்னுடைய அப்போ அந்த ஆசீர்வாத அந்த நிலைக்கு நம்ம போகணும். அவரோடு எப்போது அவரோடு இருக்கணும். ஹலேலூயா. சரி, செபிச்சா நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். லூக்கான் சுவிசேஷம் 21:36 நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம். கர்த்தர் திரும்ப இது கொடுத்துருக்காரு, நம்ம வாசிக்கலாம்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: இனி சம்பவிக்க போகிற
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
0: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: மனுஷகுமாரனுக்கு முன்பாக
1: நிற்க
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எதற்காக? இனி வர இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தப்பணும்னு சொன்னால் அவர் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றையும் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னா என்னப்படுதுன்னு சொல்லி எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லி. வேறு எந்த காரியத்தை சொன்னாலும் நம்மளால் செய்ய முடியாது. இந்த காரியம் எல்லாரையும் செய்ய முடியும். அப்போ தான் பரலூர் ராஜ்யத்து நம்ம போக முடியும். இந்த இனிமேல் வரப்போகிற காரியங்களுக்கெல்லாம் தப்பு வைக்க முடியும். வேறு என்ன காரியம் வரப்போகுது வாஸ்து பாருங்கள். லூக்கான் சுவிசேஷம் 21:10-11
1: யுத்தங்களையும்
0: கலகங்களையும்
1: குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது
0: பாருங்க, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து கேள்விப்படும் போது
1: பயப்படாதிருங்கள்.
0: பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் கலகங்கள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். எங்கே பாருங்க, பிரச்சனையின் சத்தம் தான் கேட்குது. நம்ம டிவி திறந்தாவே எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் பாருங்க. நம்ம விவசாயிகள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். யுத்தங்களையும் கலகங்களையும் கேள்விப்படும் போது என்ன செய்யணும்? நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவராக இயேசுகத்தோடு இருக்கோம். நம்ம அவரோடு இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பரலோகத்தில் போ இங்கே இருந்தால் தேவனோடு இருப்போம். அங்கே வர 10 மடியில் போய் உட்கார போகிறோம். இதை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கடுத்து வாசிங்க.
1: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்துக்கு ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். ஒருத்தர் பார்த்தா ஒருத்தர் பிடிக்கல, கூட பிறந்தவங்களை பார்த்தாவே பிடிக்கல. கூட பிறந்தவங்க இப்போ என்ன செஞ்சாங்க? அண்ணன் தம்பியை வெட்டி குத்திடுறாங்க. காரணம் என்னென்ன? சொத்துக்காக. இப்போ அதை பாருங்கள். அது மாத்திரம் இல்லை, என்ன செய்கிறாங்க இந்த ராஜ்யத்துலேயும். ஒரு ராஜ்யத்தை பார்த்தா ஒரு ராஜ்யம் பிடிக்கல. நம்ம தேசத்துக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை, நம்ம தேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை. எவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா? அதை ராஜ்யத்துக்கு நம்ம ராஜ்யமும் எழும்போ.
1: பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும்
0: பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: மகா பூமி எதிர்ச்சிகள். இப்போ நம்மளால் எங்கே பார்த்தாலும் பூமி அரிசியை கேள்விப்படுறோம். பஞ்சங்கள் இப்போல்லாம் பாருங்கள், விலைவாசி அதிகமாகிடுச்சு. எத்தனையோ பேருக்கு சாப்பிடக்கூட ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கெல்லாம் கர்த்தர் கஷ்டம் இல்லாமல் ஆகாரத்தை கொடுக்குறாரு. எத்தனையோ குடும்பங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அலையிலுயா அலையிலுயா. நம்ம கர்த்தர் வருகைக்கு என்ன செய்யணும்? நம்ம இதுக்கெல்லாம் தப்பிக்கணும்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும். இந்த வரப்போகிற காரியங்களுக்கெல்லாம் தப்பு வைக்கணும். நம்ம என்ன எப்போதும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் போதும். இந்த உலகத்துலேயும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பரலோகத்துலேயும் நம்ம அவர் மடியில் போய் ஏசப்பா மடியில் உட்காருவோம், ஏசப்பா அருகில் உட்காருவோம். நமக்கு நல்ல ஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படி வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணானா தான் போக முடியும். அது மறந்து போகக்கூடாது. லூக்கான் சுவிசேஷம் 21:25
1: சூரியனிலும்
0: சந்திரனிலும்
1: நட்சத்திரங்களிலும்
0: அடையாளங்கள் தோன்றும்
1: பூமியின் மேலுள்ள
0: ஜனங்களுக்கு
1: தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாகும்.
1: சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: சமுத்திரம் அலைகளை இன்னும் எப்படி இருக்குமா? முழக்கம் அடிக்கடி நியூஸ்ல சொல்றாங்க பார்த்தீங்களா, சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி உள்ளே வந்துடுது, வீட்டுக்குள்ளே வந்துடுது. இது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம். சமுத்திரம் அலைகள் எப்படி இருக்குதா? முழக்கமாக இருக்குது. அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். நியூஸில் பார்த்தா மழை வந்துருச்சுனா போதும், சமுத்திரம் அலைகளும் முழக்கமாக இருக்குது, காற்று வேகமாக அடிக்குது. அதனால் சனங்களுக்கு என்ன இது? பூமியில் பாடுற சனங்களுக்கு என்ன இருது? இழுக்குமோ தத்தளிப்பு. ஐயோ என்னாயிருமோ என்னாயிருமோ, நமக்குள்ளே என்ன நடக்குது, என்ன நடக்க போதோ உலகத்தில், என்ன நடக்க போதோ நமக்குள்ளே, என்ன ஆயிடுது, தத்தளிப்பு உண்டாது. இடுக்கமும் தத்தளிப்பு, என்ன நடக்க போகுது அப்படி. நம்ம எங்கள் காலத்தில் இப்படி இல்லையே, இப்படி நடக்குதே, சிறு பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க, இப்படி இருக்குது, இப்படி நம்ம நம்ம நல்லா வாழலாம், நம்ம படித்து நல்லா சந்தோஷமாக பார்த்தா உலகத்தில் பார்த்து இப்படி நடக்குது. எல்லாருக்கும் சஞ்சு இடுக்கமும் தத்தளிப்பு உண்டாயிருக்குது பாருங்கள். எப்போ பார்த்தீங்கன்னா சூரியனில் ஓட்டை விழுந்துருச்சுன்றாங்க, சந்திரன் ரத்தமாயிருச்சுன்றாங்க, சகப்பாயிருச்சின்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் கீழே கல் உழுது, நிறைய இடத்துல நட்சத்திரம்லாம் கீழே உழுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், கத்தர் வரப்போகிறார், அதிகமாக கத்தர் வருக அதிக சமீபம். இதுக்கெல்லாம் நம்ம தப்பு வைக்கணும்னு சொல்ல என்ன செய்யணும், இவைகளுக்கெல்லாம் தப்பு வைக்கணும்னா எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருக்கணும். வேறு கத்தர் வேறு பெரிய காரியம் சொல்லலை. இது நம்மளால் இது போய் நீங்களாம் போய் இஸ்ரேல் தான் போய் செபிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்மளாம் போக முடியாது, என் முதல்ல என்னாலாம் போகவே முடியாது. அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் அப்படிலாம் சொல்லு, என்ன சரி இருக்கிற இடத்துல எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருங்க. மனசுக்குமார் வரும்போது என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக இருக்க பாத்திரம் என்ன படணும்னு சொன்னால் என்ன செய்யணும், எப்போதும் செபம் பண்ணி விழித்திருங்க. இதுதான் மார்க்கில் சொல்கிறாரு, மார்க்கின் சுவிசேஷம் 13:33.
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற காலத்தை அறியாதபடியால்
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
0: எச்சரிக்கையாயிருங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த காலத்தில் யாருக்குமே தெரியாது, ஆண்டவர் சொல்லிட்டாரு. 32
1: அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள்
0: குமாரனும் அறியார்.
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள்.
0: அந்த நாளத்தை யாருமே தெரியாது, எப்போ வருவார் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் சொல்லி போன ஒவ்வொரு அடையாளங்களும் நடந்து ஏறுது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், கத்தர் வரப்போகிறார் நம்ம அறிந்து கொள்கிறோம். அவர் சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 24:25, லூக்கானு சுவிசேஷம் 21:1, லூக்கானு சுவிசேஷம் 17:17, மார்க்கு சுவிசேஷம் 13:13. இதெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். மனுஷகுமார் வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. 2 Peter 3:2 2 Timothy 3:3. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார் நமக்கு தெரியுது. ஆனால் அவர் வரும் நாளிகையோ நாளோ நம்ம யாருக்குமே தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும், பிதாக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்ம அவர் வருகைக்கு நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். செபத்தை ஒரு நாள் கூட விடாதீங்க, தயவு செய்து செபத்தை விடாதீங்க. நீங்கள் இப்போ இந்த பூமி எதிர்ச்சிக்கு இனிமேல் வந்து வரப்போகிற காற்றுக்கு கடல் அலைகளுக்கு மழை பெஞ்சு நிறைய பூமி எதிர்ச்சி மலை சரிவு இதெல்லாம் நிலச்சரிவுலாம் உண்டாதுல, இதுக்கெல்லாம் தப்புன்னா என்ன செய்யணும், செவம்னா கத்திரம்லேருந்து அதை இதுக்கெல்லாம் தப்பணும்னா என்ன செய்யணும், இனி சம்பவிப்போற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருங்க, செபிக்கணும். அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும், செவம் பண்ணி விழித்திருக்கணும். அப்போ தான் அவர் வருகைக்கே நம்ம போக முடியும். மாண்டர் கேட்போம், ஆண்டவரே எனக்கு செவ்வாபி விண்ணப்பங்கள் அவையை தாங்கப்பா. கத்தர் சொன்னார் கிருவி நாவி விண்ணப்பங்களாம்பி அவர் மேலே ஊற்றுவேன்னு சொன்னார். சகரியன் புஸ்தகம் 12:10.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும்
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: ஆமா பெரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம சாதிக்கு வருவோம் போவோம், அப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் போவோம், அங்கே போவோம் இங்கே போவோம், மார்க்கெட்டுக்கு போவோம், இல்லை நம்ம அப்படியே நாட்கள் வேஸ்ட் பண்ணிவிட்டோம். இனிமேல் நாட்களில் அப்படி வேஸ்ட் பண்ணவே கூடாது. இனி சம்பவிக்கப்படுற எங்கே பார்த்தாலும் கலக்கம் சண்டை பிரச்சனை உத்திரங்கள். பெம்பளை பிள்ளைங்களாம் வெளியே போனால் வருவாங்களா நிச்சயம் இல்லை. குழந்தைங்க விளையாட போக முடியல, வெளியே போய் விளையாட முடியாதா குழந்தைங்கள்லாம், 2 குழந்தைங்களோட வெளியே போய் விளையாட முடியல. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம். அப்போ அதுதான் அன்றை சரி இனி சம்பவிப்பால் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புன்னு நினச்சிங்க, எப்பொழுதும் செவம் பண்ணி மனசுக்கு மரம் முன்பாக நிற்க பார்த்துருவோம் நினச்சிடணும். செவம் பண்ணி என்ன செய்யணுமா சொல்லுங்க, செவம் பண்ணி விழித்திருக்கணும். அப்போ தான் அவர் அருகே ஆயத்தப்பட முடியும். இந்த உலகத்தில் வர்ற எல்லா ஆபத்துகளுக்கும் விலைக்கு பாதுகாப்பார் நம்மளை. எப்பொழுதும் செவம் பண்ணாதான் கத்தை நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, பைபிள் வாசிங்க, தேவனை முழுமையாக அறிஞ்சிக்கணும் ஆண்டவரே. இன்னும் நம்ம அறியணும் ஐயா, இன்னும் அறியணும் ஆண்டவரே, உண்மை அறிந்துக்குள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் கேட்கணும். இரண்டாவதாக எதற்கு ஜெபம் பண்ணுவோம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 32:6
1: இதற்காக
0: சகாயம் கிடைக்கும் காலத்தில்
1: பக்தி உள்ளவன் எவனும்
0: உம்மை
1: நோக்கி விண்ணப்பம் செய்வான் அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது
0: பார்த்தீங்களா. பக்தி உள்ளவன் என்ன செய்வான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்ப என்ன சொல்ல என்ன செய்ய முடியாது, மிகுந்த சலப்பறவை வந்தாலும் அதை அவனை அணுகாது. சலப்பறவை எதை பிரிக்குது, பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், அப்படி வந்தாலும் அவன் அணுகாது. பக்தியுள்ளவன் எவனும் கத்து நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். பக் அப்ப என்ன சொல்லி மிகுந்த சலப்பறவை வந்தாலும் அதை என்ன செய்யாது, அவனை அணுகாது. செவம் பண்ணி பாருங்க, எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, அணுகவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் செவம் பண்ண வேண்டும். எல்லாம் சல பிரகலம் வெள்ளத்தை போல பிரச்சனை வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை அதை அணுகாது, நம்மளை தொடவே முடியாது. கர்த்தர் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு. 18:17
1: உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி
0: என்னை
1: பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை
0: தூக்கிவிட்டார்.
1: என்னிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும்
0: என்னை
1: பகைக்கிறவர்களுக்கும்
0: என்னை
1: விடுவித்தார்.
0: பார்த்தீங்களா, நமக்கு எவ்வளவு சலப்பறவை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் இணைச்சர் போயிருந்து நம்மளை தூக்கி விடுறாரு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் பகைக்கிறவங்களுக்கு, நமக்கு விரோதமா இருக்கிறவங்களுக்கு நம்ம நினைச்சுறாரு, என்ன செய்யறாரு, நற்காசிமா இல்ல கவனிக்க மாட்டீங்களா, கவனிச்சாதான் உங்களுக்கு புரியும். நீங்களும் வாசிக்கணும்.
1: உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி
0: என்னை
1: பிடித்து
0: ஜல
1: பிரவாகத்தில் இருக்கிற என்னை.
0: ஜல பிரவாகம் என்னன்னா பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள், ஒன்று போன பிரச்சனை சொல்லுவாங்களே, என்ன எங்கள் குடும்பத்தில் பார்த்தா ஒன்று போன பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் நம்ம செபிக்கும் போது என்ன செய்கிறாராம் பாருங்க,
1: என்னிலும் அதிக பலவான்களா இருந்த,
0: நம்மளை விட பலவான்களா இருப்பாங்க, அவங்க விரட்டுவாங்க, நம்ம பார்த்தவங்களுக்கு பயமா இருக்கும், அது பலவான்களா இருந்த
1: என் பலத்த சத்துருவுக்கும்
0: என்னை பகைக்கிறவர்களுக்கும்
1: என்னை விடுவித்தார்.
0: பார்த்தீங்களா, பகைக்கிறவங்க பலத்த சத்துருவு அவங்க கையிலிருந்து விடுவிப்பார். எப்போ நம்ம அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நம்ம செபிக்கணும். செவம் மட்டும் விட்டுறக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இனி வர இனி சமூகக்கார இவைகளுக்கெல்லாம் தப்புன்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நம்ம நினைக்காம இருந்தாலும் பிரச்சனை வருது, நம்ம என்ன பேசாமல் இருந்தாலும் பேசணும்னு வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் தப்புக்கு நினச்சி நம்ம செவம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அதை இங்கே சொல்கிறாரு 69:14
1: நான் அவிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றி நின்று என்னை தூக்கிவிடும்.
0: சேற்றை எதை குறிக்குது, நம்ம பயங்கரமா நம்ம பாவங்கள் இருக்கு இல்லையா, பாவம் தான். வாஸ்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 40:1
1: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்
0: அவர்
1: என்னிடமாய் சாய்ந்து
0: என்
1: கூப்பிடுதலை கேட்டார் பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து
0: என்னை தூக்கி எடுத்து. சேர் எதை குறிக்கணும், பாவங்கள். எத்தனையோ பாவங்கள் நம்ம அறியாம வருது இல்லையா. ஆண்டுகிட்ட கேட்கணும், ஐயமா பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் தூக்கி எடுங்க ஆண்டவரே. அதுதான் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், உலகான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். இப்போ வாசிக்கலாமா, சங்கீதம் 69:14
1: நான் அமிழ்ந்து போகாதபடிக்கு,
0: ஆனால் பாவத்தில் அமிழ்ந்து கர்த்தர் விட்டு பின்வாங்காதபடிக்கு
1: சேற்றி நின்று என்னை தூக்கிவிடும்.
0: என்னை சேற்றிலிருந்து தூக்கிவிடும் கேட்கணும் ஆண்டவரே. இந்த பயங்கரமான குழியிலும் உலகான சேற்றிலும் தூக்கி விடுங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் தான் தூக்கி விடணும் ஐயா சொல்லி நம்ம கேட்கணும். செபிக்கும் போது நம் பழத்தை சத்துரு கைக்கு நம்ம விடுவிக்கிறார், விலைக்கு காக்கிறார். அது மாத்திரம் நம்ம சேற்றில் அமிழ்ந்து விடாதபடிக்கு நம்மளை தூக்கிவிடும் கர்த்தாவேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 144 ஏழாவது வசனம்,
1: உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி,
0: உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி
1: ஜல பிரவாகத்திற்கு என்னை விலக்கி ரட்சியும்.
0: அந்த பிரச்சனை சலப்பறவங்களை எதை குறிக்கிறது, பிரச்சனையை தான் குறிக்கிறது. அதான் சலப்பிரவாகத்துக்கு எனக்கு என்ன விலக்கி ரட்சியும். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வருதுக்கு நம்ம விலக்கி ரட்சிக்கிறாண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரை இயேசுக்கிட்ட பாவத்திலிருந்து விலைக்கு ரட்சியும்னு சொல்லி கேட்கலாம். நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விலைக்கு காத்துக்கோங்கன்றவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நமக்கு எல்லா இக்கட்டுக்கும் இன்னலுக்கும் நம்மளை விலைக்கு மீக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. முதல் நம்ம ஜெபிக்கும் போது என்ன கொடுக்குறாரு? முதல்ல ஜெபிக்கும் போது இனி சம்பவிப்பற எல்லாவற்றுக்கும் நம்மளை என்ன செய்கிறாரு? நம்ம செபிக்கும் போது நம்மளை விலைக்கு காக்கிறாரு. அவர் அறிவிக்கை நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாரு. அது மாத்திர ரெண்டாவது எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்மளை விலைக்கு நம்மளை மீட்கிறாரு. அல்லேலூயா. பாவம் செய்யாதொடிக்கு நம்மளை காத்துக்கொள்ள நம்ம செபிக்கணும். பயங்கரமான சேற்றில் தூக்கி விடும் அப்படின்னு சங்கீதக்காரர் செவித்தார் இல்லையா? ஆண்டவரே நம்ம பாவம் செய்ய பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் தூக்கி விடுங்க ஆண்டவரே. எத்தனையோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிற பாரு, தூக்கி விடுன்னு கெஞ்சி கேட்கும்போது நம்ம பாவத்தில் நம்ம தூக்கி விடுகிறாரு. அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 9:4.
1: கர்த்தர் அவனை நோக்கி,
0: கர்த்தர் அவனை நோக்கி,
1: நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய்,
0: எருசலேம் நகரம் எங்கு உருவ போய்,
1: அதற்குள்ளே
0: செய்யப்படுகிற
1: சகல அருவறுப்புகளின் நிமித்தமும்,
0: சகல அருவறுப்பு நிமித்தமும்
1: பெருமூச்சு விட்டு அழுகிற,
0: பெருமூச்சு விட்டு அழுகிற
1: மனுஷரின் நெற்றிகளில்,
0: மனுஷரின் நெற்றியிலே
1: அடையாளம் போடு என்றார்.
0: அடையாளம் போடு என்றார். பாத்தீங்களா, நம்ம என்ன செய்யணும்? திறப்பில் நிற்கும் போது நம்ம எத்தனையோ நம்ம இந்த உலகத்தில் பாருங்க எத்தனையோ அருவறுப்பான காரியங்கள் நடக்குது. அதுக்காக நம்ம பெருமூச்சு விட்டு அழுகும் போது கர்த்தர் என்ன செய்யணும்? நம்ம நெற்றியில் என்ன போடுறாரா? அடையாளம் போடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரோடு பெருமூச்சோடு ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்கும் போது கர்த்தர் என்ன செய்யறாரு? நம்ம நெத்தியில அடையாளம் போடுறார். பெருமூச்சோடு அண்டவரே இங்கே தேச ரட்சிக்கப்படலையப்பா, என் சனம் இப்படியே பாவத்திலையும் குடித்து வெறிச்சு எத்தனையோ சனங்கள் பயங்கரமான குழியில் இருக்காங்களப்பா, அவங்களை தூக்கி விடுன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு செபிக்கும் போது நம்ம நெத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடுறாரு. அல்லேலூயா. எசேக்கியேல் புஸ்தகம் 9:5-6.
1: பின்பு அவர் என் காதுகள் கேட்க,
0: அவர் என் காதுகள் கேட்க
1: மற்றவர்களை நோக்கி,
0: மற்றவர்களை நோக்கி,
1: நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய்,
0: நீங்களே இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய்
1: வெட்டுங்கள்,
0: வெட்டுங்கள்,
1: உங்கள் கண் தப்ப விடாமலும்,
0: உங்கள் கண்கள் தப்ப விடாமலும்,
1: நீங்கள் இறங்காமலும்,
0: நீங்கள் இறங்காமலும்,
1: முதியோரையும்,
0: முதியோரையும்,
1: வாலிபரையும்,
0: அதை யாரை சொல்றாரு பார்த்தீங்களா? முதியவங்க பாவம், அவங்க வீட்டில் உட்காந்துருக்காங்க பாவம் முடியாதவங்க அப்படின்னு சொல்லல, முதல்ல யாரை சொல்றாரு? முதியோரையும்,
1: வாலிபரையும்,
0: வாலிபரையும்,
1: கன்னிகைகளையும்,
0: கன்னிகளையும்,
1: குழந்தைகளையும்.
0: குழந்தைகளுக்கு கூட சொல்றாரு பாருங்க. குழந்தைகளுக்கு கூட நம்ம குழந்தைகளை ரொம்ப ஞானமாக வளர்க்கணும். குழந்தைகள் தேவன் விடலை பார்த்தீங்களா? முதல் முதியோரை சொல்றாரு, ரெண்டாவது வாலிபர்கள், மூணாவது யாரை சொல்றாரு? கன்னிகைகள், நான்காவது குழந்தைகள்,
1: ஸ்திரீகளையும்,
0: ஸ்திரீகளையும்
1: சங்கரித்து கொன்று போடுங்கள்.
0: பாவம் செஞ்சிட்டே இருந்தோம்னா, கத்திரிக்கை படியாம இருந்தோம்னா ஆண்டவர் சொல்றாரு அவங்களை என்ன செஞ்சிருங்க? சங்கரித்து கொன்று போடுங்கள்.
1: அடையாளம் போடப்பட்டிருக்கிற,
0: அடையாளம் போடப்பட்டிருக்கிற
1: ஒருவனையும் கிட்டாதிருங்கள்,
0: ஒருவரையும் கிட்டாதிருங்கள்,
1: என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று.
0: எங்க சொல்க சொல்றாரு? பரிசுத்தலம் எதை குறிக்குது? சபை. அங்கதான் முதல் துவக்க சொல்ற. ஏன்னா நம்ம நிறைய வசனம் கேட்டிருக்கோம், கேட்டுன்னு மனம் திரும்பாம இருக்கும் பாத்தீங்களா? முதல் எங்க துவக்க சொல்றாரு? பரிசுத்த ஸ்தலத்துல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்துக்காக கண்ணீரோடு பெருமூச்சோடு நம்ம செபிக்கணும். நம்ம தேசம் நடக்கிற அருவறுப்பெல்லாம் பார்த்து கண்ணீரோடு போராடி செபிக்கணும். நம்ம செபிக்கும் போது கத்திர நினைச்சு நம்ம நெத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடுறாரு. அப்போ நம்ம செபிக்காம பாவம் செஞ்சுட்டே திரும்ப திரும்ப இருப்போம்னா அதுதான் கத்திர சொல்கிற. முதியோரையும் வாலிபர்களையும், அப்புறம் என்ன சொல்கிறாரு? கன்னிகைகளையும் குழந்தைகளையும் கொண்டு போ. எங்க? என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துலேன்னு சொல்றாரு. வசனத்தை கேட்டு கேட்டு இன்னும் இருதயத்தை கடினப்படுத்துறவங்கள தான் முதல் மொதல் அதை மற்றவங்களை சொல்லலை. முதல் என்ன சரி, என்னுடைய பரிசுத்த ஸ்தலங்களை துவக்குங்கள்னு சொல்றாரு. ஏன்னா எத்தனையோ வசனங்கள் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. கேட்டாலும் நம்ம கேட்டாலும் கேட்காதவங்களை போல தான் நம்ம இருக்கிறோம். கேட்காதவங்களை போல நம்ம உலக மக்களை போல உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா? அதனால ஆண்டு நம்மளை தான் முதல்ல சொல்றாரு. அதனால் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆண்டவரே நான் தரப்பில் நிற்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நமக்கு வசனத்தை கீழ்ப்படி எனக்கு இருவை தாங்கப்பா. நான் எத்தனையோதர் வசனத்தை கேட்குற ஆண்டவர், அதனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்று வரமாட்டேன்ப்பா. என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம தாழ்த்தி நம்ம கருத்து கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அஸ்து பாருங்க, எசேக்கியேல் புத்தகம் 22:30.
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன்,
0: ஒரு மனுஷனை
1: ஒருவனையும் காணே
0: நம் ஆண்டு சொல்லாம ஆண்டவரே, நான் ஜீவிக்கிறப்ப என் தேசத்துக்காக நான் ஜீவிக்கிறேன். என் தேசத்துல அழிவின் பாதையில போயிட்டு இருக்காங்களப்பா. எத்தனையோ ஜனங்கள் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் விழுந்து கிடக்கிறாங்களப்பா. என் ஜனத்துக்கு நான் ஜீவிக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லுமா ஆண்டு சொல்ல. என் தேசத்தை அழிக்காத வெடிக்கி ஒருத்தர் தேடின யாராவது திறப்பாங்களே நான் அப்படின்னு சொல்லி என் ஆண்டு உள்ள அங்கலாக்கிப்பட்டு நம்மளுக்கு கேட்குறாரு. நான் தேசத்தை அழிக்காத வெடிக்கி திறப்பை நிற்கத்தக்கதாக, நான் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருத்தராக தேடின ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி ஆண்டு உள்ளம் பரதவிக்குது. இப்போ நம்ம சொல்லுமா ஆண்டவரே, என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. தேசத்தை எங்கே பார்த்தாலும் குடி வெறி அசுத்தமான பாவங்கள், போரினத்திற பாவங்கள், எங்கே பார்த்தாலும் உபச்சார பாவங்கள், வேசித்தன பாவங்கள், அசுத்தமான பாவங்கள், அருவறுப்பான காரியங்கள் எல்லாமே இருக்குது. பாவம் செய்யும்போது தான் இந்த காரியத்தில் கொள்ளை நோய் பல பயங்கரமான காரியங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட காரியம் நம்ம தேசத்தில் வரவே இருக்கணும்னு சொல்ல யார் ஜெபிக்கணும்? நம்ம தான் ஜெபிக்கணும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பல் நிற்கத்தக்கத ஒருவனையும் தேடி ஒருவனையும் காணணும்னு சொல்கிறாரு. நம்ம சொல்லுமா ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன். என் தேசம் அழிஞ்சு போகக்கூடாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. நான் கண்ணீரோடு ஜெபிப்பாப்பா. எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை ரத்தம் சிந்தது அதிகமாக இருக்குது. ரத்தம் சிந்து நம்ம தேசத்தில் அதிகமாக இருக்குது. இப்போ அதிகமாக இருக்குது கொலை கொள்ளை திருடு. கொன்று போட்டு போயிடுறாங்களே, திருடிட்டு போனாலும் பரவாயில்ல, கொன்று போட்டு போயிடுறாங்க, வெட்டி போட்டு போயிடுறாங்க. ஒரு மாட்டை வெட்டுறமோல, எங்கே பார்த்தாலும் தற்கொலை, எங்கே பார்த்தாலும் பாவங்கள் அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் நான் தான் ஜெபிக்கணும். அதை ஆண்டவர் கேட்குறார். இன்னொரு காசுமே எசேக்கியேல் 22:30.
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்
0: ஆண்டவர் சொல்ல. ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. என் தேசத்துக்காக நான் செவிப்பா ஆண்டவரே. என் தேசம் நாளுக்கு நாள் மோசமாயிட்டே போகுதப்பா. என் தேசத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன் செவிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்பம்மா. ஒப்பு கொடுத்தா கத்திர உள்ள மகிழும். ஆண்டவரே, நான் ஜெபிக்கிறேன், தேசம் அழிக்க வேண்டாப்பா, என் தேசத்தை ஜனங்களை அழிக்கக்கூடாது. மோசை பாருங்க ஆண்டவர் சொல்கிறேன், அவர் நாசம் பண்ணுன்னு சொல்கிறார். மோசை அவரால் தெரிந்து கொண்ட மோசை என்ன பண்ணார்? கண்ணீரோடு ஜெபிச்சார். வாசி பாருங்க, சங்கீதம் 106:23.
1: ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்.
0: ஆண்டவர் சொல்றார் நாசம் பண்ணுவேன் என்றார்.
1: அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு
0: அவருக்கு முன்பாக
1: திறப்பின் வாயிலே நின்றார்.
0: அவருக்கு முன்பாக என்ன செஞ்சாரா? திறப்பேன். கர்த்தர் சொல்றார் அழிக்கிறேன், நாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இல்ல ஆண்டவரே, ஆண்டுடி கோபம் ஆற்றும் பொருட்டு திறப்பில் மோசை நின்னார். அவருக்குள்ளே எவ்வளோ மகிழ்ச்சி இருந்திருக்கும். அருமையான சகோதரன் சகோதரியே, நம்ம உள்ளமும் நம்மளும் தேவனிடத்தில் அதிக நேரம் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்க மக்களுக்காக நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உள்ள நம்மளை பார்த்து மகிழும். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எப்படி செவிக்கணும்? இறைமை போல செவிக்கணும். இறைமை சொல்கிறார், என் கண் கண்ணீரும் என் தலை தண்ணீர் ஊற்றுமானா நலமாக இருக்குன்னு சொல்கிறாரு. எரேமியேல் புஸ்தகம் 9:1.
1: ஆ என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும்.
0: கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம செபிக்கணும். ஆத்மபாரத்தோடு செபிக்கணும். அழுது புலம்பி செபிக்கணும். நேற்று செபிச்சிட்டு இன்னைக்கு வரலாம் லீவ் போட்டுக்கலாம் அப்படி இருக்கக்கூடாது. லீவ் போகிற காலமே இல்லை. நேற்றானே செபிச்சோம், இன்னைக்கு வரலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு செபிச்சுக்கலாம். எல்லாருமே ஆனால் தேசம் பகவலாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு நாளும் கண்ணீர் ஓடி செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. போராடி செபிக்கணும், அழுகணும், புலம்பணும். ஆண்டவர் சொன்னார், முதல்ல முதியவர், ரெண்டாவது யார்? வாலிபர்கள். மூணாவது கன்னிகள். நான்காவது யார் அப்படின்னு சொல்லியிருக்காரு? சிறு குழந்தைகளை, குழந்தைகளெல்லாம் ஞானத்தில் வளர்க்கணும், குழந்தைகளை செபிக்க வைக்கணும். பாருங்க, குழந்தைகள்லாம் செபிக்கணும், எத்தனை குழந்தைங்க சாட்சியாக சொல்கிறாங்க. நம்ம குழந்தைங்க தான் செபிக்கிறது இல்லை, செபிக்க வைக்கணும். கர்த்தர் நம்மளை தான் கண்ணை கேட்பார். குழந்தைகளை செபிக்க வைக்கணும், செபிக்க சொல்லித்தரணும். குழந்தைகளை அவன் செபிக்க வைக்கணும். மொத்தம் செபிச்சே அதை செபிக்கிறதுக்கு என்ன செய்ய, எப்படி எப்படி இருக்கணுமா? வாஸ்தவம் என்ன வாஸ்தவம்? ஒன்று பேர்த்தது 4:7 செபிக்கிறதுக்கு சாக்கிரங்களும். எப் செபிச்சா என்ன, நம்ம வந்து இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பித்துக்கொள்ள முடியும். ரெண்டாவது, அவர் ஆண்டு வரும்போது அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க முடியும். அது மாத்திர அப்புறம் என்ன செய்யணும், செபிக்கும்போது நமக்கு மிகுந்த எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளிருந்து விலகி காப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, நம்ம திறப்பில் நிற்கும்போது நம்ம தேசம் ரட்சிக்கப்படும். நம்ம நம்ம செபிக்கும்போது நம்ம நெத்தியில் என்ன போடுறாரு, அடையாளம் போடுறாரு. அடையாளம் போட்டால் என்ன செய்வார், ஆண்டு சொல்கிறாரு, அடையாளம் போட்டவங்க கிட்டி கிட்டாதீங்க யாரையும் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தருக்காக திறப்பில் நிற்கிறவங்களை கர்த்தர் சொல்கிறாரு, அடையாளம் போடுறாரு. அவங்களுக்கு வந்து என்ன செய்வீங்க, யாரையும் கிட்டாதீங்க அப்படி சொல்கிறாரு. நம்ம கண்ணீரோடு செபிக்கணும், இறைமை போல் செபிக்கணும், கண்ணீரோடு செபிக்கணும், ஆத்மா பாரத்தோடு செபிக்கணும். ஏதோ ஒரு செபிக்கக்கூடாது, அழுது பலமனும். 4வதாக எதுக்கு செபிக்கணுமா பாருங்கள், சொன்னீங்க கண்டவரே இன்னும் நிறைவேறலன்னு சொல்லி என்ன செய்ய விண்ணப்பம் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சார், உபாசத்திலும் செபத்திலும் வேண்டுதலிலும் அவர் உள்ளத்தை என்ன செஞ்சார், நேராக்கினாரா. நம்ம அப்படி செபிக்கிறோமா? நம்ம கொடுத்த வாக்குத்தத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே நீ கொடுத்த வாக்குத்தத்தின் வாழ்க்கையில் நிறைவேறணுமாப்பா, எத்தனையோ வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறேன், இன்னும் ஒன்றோடு நிறைவேற மாட்டேங்கிறவருக்கு உதவி செய்யும் சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அது மாத்திரம்ல, நம்ம ஒன்று 2 செவிச்சுட்டு 3 அக்கா போய் சொல்லியிருப்பாங்களா, ஒன்றுமே நடக்கலையே. எத்தனை பேர் வீட்டில் பேசுகிறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்க சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் அதுக்காக எத்தனை நாள் சேவம் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் கண்ணீர் வடிச்சிங்க, இந்த வாக்குத்தம் நிறைவேறணும்னு சொல்லி நம்ம நிறைவேறதுக்காக சேவம் பண்ணல. அதனால தான் ஆண்டவராக இயேசுக்கிறது சொன்னார், தானியில் பார்த்து எனக்கு பிரியமானவனே அப்படி சொன்னார். தானியல் புஸ்தகம் 9:23
1: நீ மிகவும் பிரியமானவன்,
0: மிகவும் பிரியமானவன்.
1: அதனால்
0: அதெல்லாம்
1: நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே,
0: நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே
1: கட்டளை வெளிப்பட்டது.
0: பார்த்தீங்களா, மிகவும் பிரியமானவன், வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே என்ன கட்டளை வெளிப்பட்டது. பார்த்தீங்களா, நான் வேண்டிக் கொள்ளும் போது தான் கட்டளை வெளிப்படும். நம்ம செபிக்கணும், கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறணும் செபிக்கணும். செவிச்சா கர்த்தர் நிச்சயமான வாழ்க்கையில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். ஹலேலூயா. நம்ம செபிக்காமல் கர்த்தரையும் குறை சொல்லுதுன்னு சொன்னவங்களையும் குறை சொல்கிறோம். நம்ம செபிக்கிறது இல்லை, செபிக்காமல் சொன்னவங்களையும் குறை சொல்லுவோம், கர்த்தரையும் குறை சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம விட்டுறணும். முதல்ல நம்ம செபிக்கும் போது ஆண்டு அடிச்சிடறாரு, இனி வரப்போ காரியங்களுக்கு நம்மளை ஆபத்தில் முதல்ல தான் சரி எல்லா இனிமேல் ஆபத்தில் காக்கிறாரு. ரெண்டாவது என்ன சரி, நமக்கு விரோதமாக சலப்பிறகு மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை விலைக்கு காக்கிறார் செபிக்கும் போது. மூணாவது, திறப்பு நிற்கும் போது நம்ம நெத்தியில் என்ன செய்கிறாரு, அடையாளம் போடுறாரு. எங்கே இப்போ பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது, ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்கி செபிக்கணும். 4வதாக என்ன செய்ய, எதுக்கு செபிக்கணும், நம்ம கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறதுக்காக நம்ம செபிக்கணும். செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமாக நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்று. தானியில் பார்த்து சொன்னார், செபிச்சார், அவரை பார்த்து என்ன செய்ய, மிகவும் பிரியமானவனே நீ வேண்டிக் கொள்ள தொடங்க கட்டளை வெளிப்பட்டது. எஸ்ரன் புஸ்தகம் 1:1
1: எரேமியாவின் வாயினாலே,
0: எரேமியின் வாயினாலே
1: கர்த்தர் சொன்ன வார்த்தை,
0: கர்த்தர் சொன்ன வார்த்தை
1: நிறைவேறும்படி,
0: நிறைவேறும்படி
1: பெர்சியாவின் ராஜாவாகிய,
0: பெர்சியாவின் ராஜாவாகிய
1: கோரேசுடைய,
0: கோரேசுடைய
1: முதலாம் வருஷத்திலே
0: கர்த்தர்
1: பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதனாலே,
0: கோரேசின் ஆவியை என்ன செஞ்சாரு, ஆண்டவர் ஆலயத்தை கட்டுறதுக்காக அவர் செவிச்சாங்க. அது கட்டுறதுக்கு யார் ஏவினார், கோரேசின் ஆவிய கர்த்தர் ஏவினார். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தை நிறைவேறதுக்காக நம்ம செபிக்கணும். செபிச்ச கட்டாய நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். ஹலேலூயா. கர்த்தர் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா?
1: நாம் எழுந்து நின்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

0: ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நாம் ஜெபிக்கும் பொழுது என்னென்ன சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்பது ஆண்டவர் கோடிட்டு காண்பித்தார். நாம் ஜெபிக்கும் பொழுது இனி சம்பவிக்க போகிற எல்லா விதமான பேராபத்துகளுக்கு கர்த்தர் நம்மை தப்பு வைக்கிறார். பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், யுத்தங்கள், இவை எல்லாவற்றிற்கும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடு பாப்பா, கண்ணை மூடு, விளையாண்டு கண்ணை மூடு, எல்லாம் கண்ணை மூடுங்க, ஜெபிங்க. நாம் ஜெபிக்கும் பொழுது ஆபத்துகளுக்கு தேவன் நம்மை தப்பு வைக்கிறார். இரண்டாவது, நாம் ஜெபிக்கும் பொழுது ஜல பிரவாகம், எத்தனைதான் பிரச்சனை எதிர்ப்புகள் வந்தாலும், பாவ உடையான செயல் வந்தாலும், தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறார். மூன்றாவது, நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நெற்றியிலே அடையாளம் போடுகிறார். இந்த உலகத்திலே தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட்டாலும் அடையாளம் போடப்பட்டிருக்கிற நமக்கு எந்த சேதமும் வராது. நாம் தேசத்திற்காக பெருமூச்சோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? நாம் அர்ப்பணம் செய்வோமா? அப்படிப்பட்ட ஜெபாவியை தாரும். நான்காவது, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. இவைகளை நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி அவர் என்றதில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இதுவரையிலும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லையா? ஜெபிக்க ஆரம்பிங்கள். தேவன் அவற்றை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஜெபிக்கலாமா? இந்த ஜெபாவி எனக்கு தாரும் ஐயா, என் மீது ஜெபாவியை ஊற்றும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். ஜெபாவி எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரே, திறப்பில் நான் நிற்கணும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய குருபையை நீங்கள் இன்றைக்கு இப்பொழுதே நீ தர வேண்டுமே ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாமா? ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும், எனக்கு அந்த ஜெப ஆவியை தாரும் ஐயா, திறப்பில் நான் நிற்கணும் ஆண்டவரே, தேசத்திற்காக நான் கதறணும் ஆண்டவரே, அப்பா எனக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிப்போம். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை பலப்படுத்துவீராக. அப்பா அப்பா, நாங்கள் ஜெபிக்கணும், ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்கணும், அந்த பாக்கியத்தை தாரும். ஆமாப்பா, ஜெபிக்கும் பொழுது இனி நடைபெற போகிற பேராபத்துகளுக்கு, கொள்ளை நோய்களுக்கு, பஞ்சங்களுக்கு, யுத்தங்களுக்கு, அப்பா எங்களை நீ பாதுகாக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா சமுத்திரத்திலே குமரல்கள், கொந்தளிப்புகள் வரும் பொழுது எங்களை நீர் பாதுகாக்கிறீர் ஐயா. சூரியனில், சந்திரனில், நட்சத்திரங்களில் மாற்றங்கள் வரும்பொழுது எங்களை பாதுகாக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, ஜெபிக்க ஜெபாவை தாரும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்பா ஜல்ல பிரவாகத்தில் இருக்க எங்களை தூக்கி விடுகிற, என்னதான் பலவான்களாக பிசாசு எழும்பி வந்தாலும், உளையான சேற்றை போன்ற பாவங்கள் வந்தாலும், எங்களை தூக்கி எடுக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஜெப ஆவியை இன்றைக்கு கர்த்தர் ஊற்றுவாராக. ஜெப சிந்தையை எங்களுக்கு கர்த்தர் தருவாராக. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய நெற்றியில் அடையாளம் போடுகிறீர். இந்த உலகத்து மீது என்னதான் தேவ கோபம் வந்தாலும் எங்களை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. அப்பா திறப்பில் என்று ஜெபிக்க அந்த ஜெப ஆவியை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. தேங்க்யூல்லாடுமக்கு நன்றி. அப்பா நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிறீர் ஐயா. 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தாலும் அன்று தானியேல் அதை நினைவு கூர்ந்து ஜெபித்த பொழுது கோரேஸ் மன்னுடைய ஆவியை தட்டி எழுப்பி சிறைப்பட்ட மக்களை மீண்டுமாய் எருசலேமுக்கு அனுப்பினீரே. பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜெப ஆவி எங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு இப்பொழுது ஊற்றும் ஐயா. அர்ப்பணித்து கேட்கிற எல்லாரும் மனதை தொடும். இந்த வசனங்கள் ஒருவருடைய உள்ளத்தை விட்டு பிரியக்கூடாத ஆண்டவரே, ஆட்கொள்ளும் ஆண்டவரே, சகோதரின் வல்லமையாக பயன்படுத்தும். அர்ப்பணிக்கிற குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது சகோதரர்கள் ஜெபிப்பாங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? சுகத்திற்காக, பலத்துக்காக, ஆசீர்வாதத்திற்காக, ஆவிக நன்மைகளுக்காக அக்கா கூட சேர்ந்து எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். கண்களை மூடி வாய் திறந்து ஜெபிங்க.
1: எல்லாரும் சத்தமாக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திராண்டவரையுமே துதிக்கிறோம். யாரும் மவனமாக இருக்கக்கூடாது, எல்லாருமே கேட்கலாம். ஸ்தோத்திராண்டவரையுமே துதிக்கிறோம் சார். வல்லமில் தேவனாய் கர்த்தாவே மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. தகப்பனே அப்பா, சபை 2 ஆராதனைக்காக மெய் துதிக்கிறோம். முதல் வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே மே துதிக்கிறோம். நேரலை பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. சமாந்தி சந்தோஷம் தாரு, மகிழ்ச்சி தாரு, ஆறுதல் தாரும், தேர்தல் தாரும். ஆண்டவரே வந்திருக்க எல்லா மக்களும் செவிக்கொடி கிருபே தாருமப்பா. விண்ணப்பங்கள் ஆவியும் கிருபை நாவி ஊற்றும் ஆண்டவரே. கிருபை நாவி விண்ணப்பங்களை நாவி ஊற்ற முடியாது செபிக்கிறோம், மகிழ்ச்சி தர முடியா செபிக்கிறோம். தேவனாய் கர்த்தரோடு சந்தோஷமா செபிக்க துதிக்க ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. நான் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்ப்பேன் சொல்லத்தக்கதாக எல்லாருமே நல்ல செபிக்கக்கூடிய பிள்ளைகளாக உண்மை செபிக்க அறிந்து கொள்ள உண்மை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக மாற்றும் ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் என்று செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம், பலத்த கிருபை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருவர் பிள்ளைங்களை தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரே அப்பா. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா சந்திங்கப்பா சந்திங்க. என்னென்ன தேவையோடு இருந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. ரீ கலபா ரபலபா ரபலபா வாய் விரும்பிய தர நிரப்பு என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தேவைகள் அனைத்து சந்திங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. வியாதியை குணமாக்குங்கப்பா, நோயை குணமாக்க பலவீனத்தை குணமாக்க மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசுங்க அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், சம்மா இல்லாத மக்கள் சம்மா தரணும். கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் துக்கங்கள் பாரங்கள் அனைத்து நீக்கி போடுங்க ஆண்டவரே. அதிசயங்களாக அற்புதங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்க. வியாதிகளை நீக்குங்கப்பா. சமானத்தை தாங்க சந்தோஷத்தாங்க. எல்லார் குடும்பத்திலும் சமானம் சந்தோஷத்தாரும் பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுப்பா, குழப்பங்கள் இருக்கக்கூடாதப்பா, வியாதிகள் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லா குடும்பம் சமாதானம் சந்தோஷம் தரணும் ஐயா. உள்ளத்தில் ஆறுதலும் தேர்தல் தரணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடன் பிரச்சனை மாற்றணும், கண்ணீர் துடைக்கணும். ஆசீர்வதிங்க சப்பா, ஆசீர்வதிங்க சப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. செபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது. மாறுதிருமல் வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரையும் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. பரிசுத்தாவை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா. வல்லமை நிரப்புங்கப்பா. அசால்ட்டெல்லாம் எடுத்து போடுங்க. அலட்சியத்தை மாற்றி போடுங்க. நிர்வசரத்தை நாவி சுட்டெரித்து போடுங்க அப்பா. குடும்பத்தில் இருக்கிற நிர்வசரத்தை நாவிகள் அசதி நாவிகளை எல்லாம் எரித்து போடுங்க ஏசப்பா. உங்களோட நாமத்தில் மன்றாடி செபிக்கிற ஒவ்வொரு மேலே இயேசுக்கு திரத்தத்தை தெளிக்கப்படியா கெஞ்சுறையா. ஒவ்வொருவரும் மக்களை நெருங்கி சீபிக்க பல கொடுத்த முடியாது செபிக்கிறோம். ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா, ஹாலே லூயா. துதிக்கிறோம் ஆண்டவரையுமே சோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தெய்வீக பிரசனம் கூட இருக்கட்டும். சகல் நன்மையும் சம்பூர்ணமாக தாரும். எல்லா துதி கனமாகி முக்கிய சொல்கிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாகிறோம் பரம பிதாவே. ஆமே.
2: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: இதுல இருந்து எதுவும் நடக்க போறதில்ல. இது முழுக்க நேரத்தை வீணாக்குற மாதிரிதான்.
1: எப்போ என்ன நடக்குமோ.
0: அதனாலதான் ஷா நம்ம இங்க வச்சிருக்காரு இல்லையா?
1: சரி,
0: உள்ளே வாருங்க. நீங்க இவ்வளவு நேரம் எப்படி சும்மா வேற பாக்குறீங்க? கொஞ்சம் உதவி இல்லாம.
1: நான் உதவி வாங்குறேன்.
0: ஓ, நீங்க சொல்றது மேல இருந்து உதவி மாதிரி இல்லையா? பரவாயில்ல, விடுவ. மன்னிக்கணும், நான் ஏதாவது சொன்னதுக்கு நான் ஏற்கனவே சோர்வா இருக்கேன். உங்க பிரச்சாரம் கேட்க வேண்டாம். மறுபடியும்

0: இயக்குனர் சார், மன்னிக்கவும், நான் உங்களை பார்க்கத்தான் வந்து கொண்டிருந்தேன்.
1: ஓ பரவாயில்ல டேவிட், நான் இந்த சுற்றுவட்டாரத்தில் தான் இருந்தேன். தகவல் தொடர்பு துறை இதை எங்கே கொடுத்து விட்டு போக சொன்னார்கள்.
0: ஆ நன்றி.
1: சரி, எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறீர்கள்?
0: ஓ, நாங்கள் மிகப்பெரிய முன்னேற்றங்களை செய்

ஐயா, இதை நீங்க பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இப்போது அது லெப்டினன்ட் வாஸ்குவஸ் எங்கள் சிறந்த வேட்பாளர். இது 30 நாட்களுக்கு முன்பு நடந்த அவரது அமர்வு. இது ஒரு நடிப்பில்.

0: அது பிரமிக்க வைக்கிறது. ஓ,
1: ஆனா இன்னும் இருக்கிறது பாருங்க, நாங்க பல்வேறு வானொலி அலைவரிசைகளை கொண்டு ஆழ்மன தூண்டுதல்களை செலுத்தி ஆழ்நிலை தியானத்துல பரிசோதனை செய்து வரோம். என் வெற்றிக்கு அல்ல, ஆனா ஒரு வாரத்திற்கு முன்பு நாங்கள் தற்செயலாக ஒன்றை கண்டறிந்தோம். சீடு

0: இத யார் பார்த்தது?
1: யாரும் இல்ல ஐயா, கேமராவை நானே ஈச்சினேன்.
0: டேவிட், என் உணர்வுகள் உனக்கு தெரியாம. இந்த விஷயம் எனக்கு மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தல. இதன் சக்தி சே
1: ஐயா, உங்களுக்கு அப்படி தோன்றவில்லையா? நாமே இதை கட்டுப்படுத்தினா நல்லது அல்லவா?
0: குளிர்போர் முடிஞ்சு விட்டது டேடர். நீங்க ரத்தம் அடிச்சாலும் அது சிவப்பு வெள்ளை நீலம் தான் என நான் நம்புகிறேன். முன்னேற தேவையான எதையும் செய்யுங்க. உங்களுக்கு எது வேண்டுமானாலும் நேரடியா என்னை அழையுங்க.
1: நன்றி ஐயா.

0: எங்களுடைய இந்த தகவல்களை மிகவும் பொறுமையுடனும் கவனத்துடனும் கேட்டமைக்காக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி.
1: நான் இன்னும் கொஞ்சம் வாங்கி கொண்டு வருகிறேன்.

0: ஆம், நாம் எல்லாம் எங்கும் இல்லாத இடத்துல இருக்கிறோம்.
1: எனக்கு எந்த கருத்தும் இல்லை. அவர் எனக்கு ஒன்னும் சொல்லவில்லை.
0: ஆ சரி, அவர் இது மிக பெரியது இருக்கும் என்று எனக்கு வாக்குறுதி அளித்தார்.
2: இல்ல, கடவுள் உங்களை புகைப்பிடிக்க வைத்திருக்க விரும்பி இருந்தா அவர் புற்றுநோயை உருவாக்கி இருக்க மாட்டார் என்று தெரியுமா?
3: புகையிலை உருவாக்கி இருக்கவும் மாட்டார்.
2: கடவுளின் விருந்தினர்கள் என்ற நிகழ்ச்சியின் ரெவரன் ஜெரமியா ஃப்ளெச்சர். நீங்க கேள்விப்படவில்லையா? அமெரிக்கா முழுவதும் நம்பர் ஒன் ரேட்டிங் பெற்ற ரேடியோ நிகழ்ச்சி பற்றி. கர்த்தரின் வார்த்தை என் வாயிலிருந்து உங்கள் வீட்டிற்கு வாரத்துல 7 நாட்கள்.
3: வாரத்துல 7 நாட்களா? கடவுளைய கூட ஒரு நாள் ஓய்வெடுப்ப.
2: ஆனா அவரிடம் ஆடியோ டேப் இல்ல.
0: நீங்கள் இங்கே இருப்பீர்கள் என்று எனக்கு தெரிந்திருக்க வேண்டும்.
2: ஆஹா, மிஸ் வோஸ், எப்போது சந்தோஷம்.
0: போதும், லெட்ஸ். என்ன நடக்கிறது?
2: நான் எமட்டின் ஆன்மீக ஆலோசகர்கா. அதை தாண்டி அவர்கள் சொல்வது போல இன்னும் பல வெளிப்படும்.
0: உங்களை பற்றி என்ன ஜிக்யோ?
3: ஜாக் ஜோன்ஸ், தலைமை தொழில்நுட்ப நிபுணர்.
0: நீ ஒரு கீக்னு தெரிந்திருக்கிறாங்க.
3: வெந்தை.
2: சொல்லுங்க பையனே, உங்க வாழ்க்கையில் உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்டீர்களா?
0: நான் காராவாஷ்.
3: மிகவும் அழகான பெயர் நந்திரி.
0: உங்களுக்கு நன்றி.
2: நான் கேக்குற, நீ முடிவெடுக்கும் மனிதனா?
3: ஐயா, ஆம் மற்றும் இல்லை இரண்டும்.
2: நல்லா சொன்னாய் பையரே, உண்மையிலேயே நல்லா சொன்னாய். நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லக்குமா? நான் சிறு வயதுல என் வாழ்க்கையில உயர்ந்த சக்தியை ஏற்றுக்கொண்ட. என் அம்மா இறந்து விட்டா, என்னை தனியா விட்டு விட்டா. அப்போது நான் ஒரு சிறந்த ஆன்மீக தலைவரை சந்தித்தேன். அவர் எனக்கு வழிகாட்டினார். பாருங்க, நம்மில் ஒவ்வொருவருக்கும் மனித திறன் வழங்கப்பட்டுள்ளது.

0: ஸ்டீஃபன், இப்போதே இதை செய்யலாமா? சரி, ஏன் எம்பிக்கல்ல? மோனு, பிரங்கு, நான் காரா வாஷ். நாங்கள் இப்போது சியரா நெவாடாஸ் பகுதியில் இருக்கிறோம். உலகிலேயே சக்தி வாய்ந்த விண்வெளி நிலையமான ஷா அப்சர்வேட்டரிக்கு தங்களை அழைத்து செல்கிறோம். நம்ம இங்கு அழைத்தவர் .com பில்லியனேர் எம்எச் ஷா. கோடிக்கணக்கான டாலர்களை QE அல்லது QI எனப்படும் வெளிநாட்டு நுண்ணறிவுக்கான தேடலுக்காக வழங்கியவர். உலகம் முழுவதும் உள்ள மக்கள் தங்களது தனிப்பட்ட கணினி ஹார்ட் டிரைவ்களுக்கு இணையம் மூலம் முக்கிய அணுகலை வழங்கியுள்ளனர். விண்வெளியிலிருந்து அனுப்பப்படும் தரவை செயலாக்குவதற்காக இப்போ வரலாற்றுல முதன்முறையா விண்வெளி தரவு நேரடியா ஷா அப்சர்வேட்டரியிலிருந்து உங்கள் வீட்டு கணினிக்கு நேரலை அனுப்பப்படும். உங்களால அதை பார்க்கவும் கேட்கவும் முடியும். அது எப்படி இருந்தது? அது நன்றாக இருந்ததா? இதோ அவன் வரியா.
1: ஆமா, நான் இப்பதான் இங்க வந்தேன். இங்க ஒரு செய்தி வாகனம் இருக்கு. அது இங்கே என்ன செய்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஸ்மித்தி, இந்த ட்ரக் இங்கே என்ன செய்கிறது? ஆமா, இங்க எதுவும் இருக்க கூடாது. செய்தி வாகனங்கள் இல்ல, வேற எதுவுமே இல்லை.

0: மகத்தான காரியங்களை செய்வதற்கான ஆற்றல் நாம் செய்ய வேண்டும்.
1: நல்லது ராஸ். ஸ்மிதி, அல்லது இப்போது அது இளவரசி ஸ்மிதியா?
2: ஹாய் ஜாக், எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஆக நீங்க எப்ப போலவும் அழகா இருக்கிறீங்க.
2: நன்றி. நீங்களும் அப்படிதான். அது நீ போன வருஷம் போட்ட அதே செட்ட தானா?
1: ஆனா பொத்தாங்கள் புதியமை.
0: ஓ,
1: அப்படியானால் ஷாவிற்கு இந்த பதுங்கு குழி உணவு போதுமானதாக இல்லையா?
2: சரி, நான் உங்களை அறிமுகம் செய்து வைக்கட்டுமா?
1: ஓ, எனக்கு அவரை தெரியும். நான் அவருடைய தலைமை தொழில்நுட்ப வல்லுநர்.
2: நிச்சயமா அது மிகவும் அருமையாக இருக்கிறது ஜாக்.
1: உங்களுக்கு நல்லதுதான், அவர்களுக்கு அது தெரியாதது ஆச்சரியமே. வெள்ள சாக்லேட்டு பாதிரியார
0: இல்ல? உண்மையில உடலானது ஒரு புனிதமான கோவில்.
1: சரி, நாம் அனைவரும் நம்மை அதிர்ஷ்டசாலிகள் என்று கருத வேண்டும். நான் வரலாற்றிலேயே மிகப்பெரிய ஊடக நிகழ்வின் ஒரு பகுதியா போகிறோம். மேலும் நீங்க இங்க இருப்பது தற்செயலானது அல்லன்னு உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நான் உறுதி அளிக்கிறேன். நாட்டிலேயே சிறந்த விசாரணை செய்தியாளராக கராவின் தகுதிகள் அவளை சிறந்த தொகுப்பாளராக மாற்றுகின்றன. இங்க ஜெக், அவர் இங்கு உள்ள முக்கிய தொழில்நுட்ப நிபுணர்கள் ஒரு. ஸ்மிதி நிச்சயமாக முழு QEI திட்டத்தையும் இயக்குகிறார். இறுதியாக என் நண்பரும் ஆன்மீக வழிகாட்டியுமான ரெவரன் ஃபிளெச்சர். நம் சக்திகள் ஒழுங்காக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இங்கு இருக்கிறார். ஆனால் அவர் ஒரு சிறிய வெற்றிகரமான வானொலி நிகழ்ச்சியையும் நடத்துகிறார். இப்போது எங் இணையதளங்களுடன் சேர்ந்து நாங்கள் நாட்டிலேயே மிகப்பெரிய ஊடக பார்வையாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம். மேத்திரவு நான் வானியல் ஆய்வகத்திலிருந்து ஒரு அழைப்பு பெற்றேன். அது ஒரு கோட்டோன் அழைப்பு.
2: ஏன் எனக்கு தகவல் தரப்படவில்லை?
1: துணிய முடியாது, அதிகம் கிடைக்கல. அழைப்பு துண்டானது நிலையத்தை தொடர்பு கொள்ளும் முயற்சிகள் தோல்வியுற்றன. இது சாதாரணமான விஷயங்க. இந்த மலைகள்ல எப்போதும் விசித்திரமான புயல்களால் நமக்கு சிக்கல்கள் இருந்திருக்கின்றன. எப்படியோ ஜேக் இங்க இறங்கியதோ நம்மை சரி செய்து விடுதா? அது ஜாக். நிச்சயமா மணிக்கம். ஜாக்
2: என்றால் என்ன?
1: அவர்கள் விண்வெளியில் இருந்து எங்கள் நம்பிக்கையின்படி ஒரு EI சிக்னலை பெற்றுள்ளனர். வெளிநாட்டு நுண்ணே இல்லை. இதுல உங்களுக்கு முழுமையான நம்பிக்கையா? மிகவும் உறுதியா? மீண்டும் அதை நாங்கள் பெறும்போது நாங்க அதை நேரடியா QEI இணையதளத்தின் மூலம் உலகம் முழுவதும் ஒளிபரப்ப போறோம். இது வரலாற்றிலேயே மிகப்பெரிய இணைய ஒளிபரப்பா இருக்கும். இது அர்த்தம் என்னவென்று நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிக்க முடியுமா?
0: அதாவது கடவுளின் கையோ அல்லது அதை விட பெரிய சக்தியோ இருக்கலாம்.
1: நிச்சயமா, நிச்சயமாக ரெவரன்ட். ஆனா நான் குறிப்பிடியது கொலம்பஸ், மார்க்கோ போலோ, நீல் ஆம்ஸ்ட்ராங் ஆகியோரை குறித்து. அவர்களை என்ன தூண்டியது? அது செல்வமா அல்லது புகழா? இல்ல, உண்மையான இலக்கு அறிவுதான். என் வாழ்க்கை முழுவதும் செய்த வேலை இப்போது பலன் கொடுக்க போகிறது. நாம் நிற்கும் வேணா ஒரு புதிய எல்லையில் நாம் உலகிற்கு ஒரு புதிய அறிவை கொண்டு வரப்போகிறோம். ஒரு பரிசு. நண்பர்களே, வானிலை மோசம், நாம் உடனே கிளம்ப வேணும்.
0: ஒரு நிமிஷம் திரு ஷா, உங்கள் அனுமதியுடன் இந்த திட்டத்தை ஆசீர்வதிக்கு உண்மை நன்றியானவளே. உமது உணர்விற்கு நம்மை அருகில் கொண்டு வரவும், பிரபஞ்சத்தின் மையமான செய்திகளுக்கும், அமைதியின் மகிழ்ச்சிக்கும், நம்முடைய சொந்த சக்திகளின் அதிசயத்துக்கும் நம்மை இணைக்கவும். ஆமென்.
1: ஆமே. தெரே. தெரே.
0: எனது அன்பிற்குரியவரே, நீங்கள்

0: ஆல வணக்கம். எனக்கு ஒரு வானிலை புதுப்பிப்பு கிடைக்குங்க, நான் ஏற்கனவே அமைத்தேன். கவனத்தில் எடுத்துக் கொள்கிறேன். வானிலை மீண்டும் மாறிக்கொண்டிருக்கிறது. புயல் முனை நெருங்கி வருகிறது. மிகவும் பாறை மற்றும் சமம் அல்ல. நான் கிழக்கே சில மைல்கள் தள்ளி இறக்க வேண்டியிருக்கும். அவர்கள் உங்களை அங்கிருந்து அழைத்து செல்வார்கள்.
1: அந்த பணியாளர்களுக்கு என்ன ஆனது என்று ஆச்சரியமா இருக்குது.
0: அவர்கள் கேட்டிருப்பார்கள், அவர்கள் இன்னும் சில நிமிடங்கள்ல கீழே வந்து விடுவார்கள். பாருங்க, நான் இங்கே இருக்கலாம், ஆனா புயர் அடிக்கும் முன் வெளியேற வேண்டியிருக்கு.
2: அவர்கள் இப்போது வந்திருக்க வேண்டும்.
0: அவர்கள் இன்னும் பங்கரில் தான் இருக்கிற, அங்கே இருந்து எதுவும் கேட்க முடியாது.
3: நான் நடக்க போவதில்லை.
1: சரி, உங்க விருப்பப்படி பாருங்க ரெவரண்ட். சம்மதம் என்றால் நான் கிளம்புறேன். எனக்கு கரடிகள்லாம் பயம்.
3: அவ நிஜமாவே வேணுமானு நிச்சயமா?
1: ஆமா, கண்டிப்பா. அவன் தான் நம்மோட தொழில்நுட்ப நிபுணர். வெப் கேஸ் ரிலே வேலை செய்யணும் உறுதி செய்ய அவன் தான் இங்க இருக்கான்.

0: குடி.
1: இதுதான் இடம். உங்க ரிசீவர் டிஷ் எங்க?
0: அது மலை மேல இருக்கு. இதுதான் முக்கிய கட்டிடம். கட்டுப்பாட்டார வசிப்பிடம் எல்லாமே பூமிக்கடியில இருக்கு.
2: ஏதோ விசித்திரமா இருக்கு.
1: வாடா கேக் பையா, நீ அதிகமா கவலைப்படுற, போலாம்.
2: ஸ்மிட்டி, நீ பின்புறம் போய் பாரு, நான் இங்க இருந்து உள்ளே செஞ்சு பாக்குறேன்.
0: சரி ரெவரண்ட், எனக்கு கொஞ்சம் உதவி செய்ய விரும்புறீங்க?

0: உனக்கு என்ன பிரச்சனை?
1: இங்க இருட்டுல சுற்றிக்கிட்டு இருக்கிறவன் நான் இல்ல. ஒரு நிமிஷம், இது என் நிகழ்ச்சியை கெடுக்க போறதுலன்னு சொல்ல.
2: நீ இதை சரி செய்ய முடியா? நான் இல்ல.
3: தெரியுத,
2: அது ரொம்ப நம்பிக்கை தர மாதிரி இருக்குதா?
1: இது ஒரு பெரிய குழம்புதான்.
4: நீங்க தெரிஞ்சுக்கோங்க, இந்த காலை நான் 60 மில்லியன் கேக்கும் மக்களுக்கு என் வாழ்க்கையிலேயே பெரிய நிகழ்ச்சி நடக்க போறது என்று வாக்குறுதி கொடுத்தேன். இப்ப நான் என்ன செய்யணும்? நான் தண்ணீர்ல நடக்கணுமா? அடடா சாத்தா,
0: இங்க எங்காவது வேலை செய்ய ஒரு போன் இருக்கணும்.
2: அது வேலை செய்யல. ஸ்மிருதி,
5: ஒரு ஹாம் ரேடியோ இருக்கு, ஆனா அது அவசரத்துக்கு மட்டும்தான்.
0: நாமே இது அவசர நிலையின் நடிக்கலாமே இதையா?

0: என்ன ஐடியா இருக்கா?
1: பழைய மீட்டோ ஃபார் இப்படி யாராவது செய்யுமா?
0: வா போச்சு போல.
2: இங்க என்ன நடக்குது?
3: நம்ம இந்த நிலைக்கு நீயே கொண்டு வந்துட்ட.
2: மன்னிக்கமோ?
1: சரிதான் மகளே, இது உன்னோட வேலைதான்.
2: எனக்கு பொறுப்புகள் இருக்கு, எனக்கு பின்தொடர்பவர்கள் இருக்கு. நான் எப்படி என் நிகழ்ச்சி நடத்துப்பா?
1: ஏன் இத
2: என்னங்க?
1: நீ எப்போது நடக்கவே முடியும்? அடுத்த ஊர் வெறும் 80 மைல் காண.
2: சரி, நான் நடக்கலாம் போல இருக்கு.
1: ஆமா, அந்த வேலைக்கு நீங்க போதுமான உடற்பயிற்சி உடையவராகவே தெரிகிறீங்க. மறுமரத்தையும் மறக்காதீங்க.

0: டான்ட்ரன்மா யார்?
1: அவரை பத்தி நான் ஒருபோதும் கேள்விப்படல.
2: கவலைப்படாத
3: வெளியில சுற்றி பார்க்கலாம்.

0: சரி, இங்க எனக்கு செய்ய எதுவும் இல்ல, நான் ஓய்வெடுத்து ஜபம் தியானம் செய்ய போறேன்.
1: அப்படின்னா நான் எப்படி உதவலை?

0: என்னப்பா சௌக்கியமா? நீ நீண்ட நாட்களாக ஆசைப்பட்டு எப்போதும் பேசிக்கொண்டே இருந்த அந்த மிக பெரிய அளவற்ற செல்வத்தை ஒரு வழியாக இப்போது சம்பாதித்து முடித்து விட்டாயா?
1: அப்படி ஒண்ணும் இல்ல. அந்த கனவுகள் எல்லாம் கொஞ்சம் உண்மையோடு மோதி வந்த நான் இன்னும் ஒரு டெக்கியா போராடி கொண்டிருக்கிறேன்.
2: முதன்மை டெக்கி?
1: முதன்மை டெக்கி? சாவத்தவர உன் வாழ்க்கையில வேற ஆண்கள் இருக்கிறாங்களா?
2: அதுக்கு என்ன அர்த்தம்?
1: அவர் உன்னை ஹவாயில் உள்ள தன் கடற்கரை வீட்டுக்கு அழைத்தாரா? ஆஸ்திரியாவில ஒரு ஸ்கீ லாட்ஜுடன்
2: நீங்கள் எனக்கு யாரையாவது சந்திக்கிறேனான்னு தெரிந்து கொள்ள விரும்பினால் நேராக கேட்கலாமே.
1: நான் ஏன் அதை தெரிஞ்சு கொள்ள வேண்டும்?
2: இது வெறுமனே முட்டாய்த்தனம்.
1: இல்ல, இது ஏன் தவறு? மன்னிக்கோ, தயவு செய்து திரும்ப வா. ரம்ரி, நீ யாரையாவது சந்திக்கிறாயா?
2: இல்லை, அந்த நாள் முதல் நான் ரொம்ப பிஸியா இருந்தேன்.
1: பதவி உயர்வுல காரணம்
2: உன்னை இல்லாம நான் இங்க இருக்க மாட்டேன்ற உனக்கு தெரியும். நீயே என் மீது நம்பிக்கை வைத்த ஒரே நபர். என்னை இதற்காக முயற்சி செய்ய தூண்டினாய்.
1: அப்படி என்றால் என்னை பற்றி தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்கிறாயா?
2: பேனா, சரி, அவன் யார்?
1: நான் கராவோட ஒரு விஷயத்துல இருக்கிறேன். ஒன்னும் இல்ல. என் கனவுதலையும் பெண்ணை எப்படி மாற்ற முடியும்? எப்படியாவது நான் இவ்வளவு நாட்களாக இந்த தொழில்நுட்ப அதிசயங்களை உருவாக்குவதில் ரொம்ப பிஸியா இருந்தேன்.
2: சரிங்க, அப்படியே செய்யலாம்.
1: இது நம்பிக்கையுடன் இருக்கிறது போல இருக்கிறது.
2: அங்க யாரும் இல்ல, ஒண்ணும் இல்ல.
1: வெப்காஸ்ட் இயக்க எவ்வளவு நேரம் ஆகும்?
3: முக்கிய டிஷ்ஷுக்கு இணைப்பு மீண்டும் நிறுவப்பட்டுவது. சிக்னல்ஸ் திரும்ப வந்துவிட்டால் நாம் அதை அங்கே கொண்டு சேர்க்கலாம். நீ ஹெட்செட்ல கேட்கலாம். இவை எல்லாம் என்ன பழைய
4: அங்கே இருக்கிறது ஸ்ட்ரிப் சாட் ரெக்கார்டர். இது ஒரு சைஸ்மோகிராஃப் மாதிரி. இதனால நீ சிக்னலை பார்க்க முடியும். ஜாக் அவர்கள் டிஸ்கை எதற்காக எரித்தார்கள்?
1: எனக்கு தெரியவில்லை, ஆனா கம்ப்யூட்டர்கள் வெறுமையாக இருக்கின்றன. அவர்கள் சிக்னலின் ஒவ்வொரு தடயத்தையும் அழிச்சு விட்டார்கள்.
4: யாராவது ஏன் அப்படி செய்வார்கள்?
3: அவர்கள் திருட மாட்டார்கள், அவர்களே அறிவிப்பார்கள். இந்த கண்டுபிடிப்பு விலைமதிப்பற்றது.
1: அப்படி நினைக்கவில்லை. இங்கே வேறொரு விஷயம் நடக்கிறது.
5: நீங்கள் முற்றிலும் சரியில்லை. நான் தியானத்துல என் சக்தியை சுத்திகரிச்ச போது எல்லாம் எனக்கு தெளிவா புரிஞ்சது. இது மிகவும் வெளிப்படையா தெரிகிறது. அவர்கள் வெறுமனே அதில் மூழ்கி விட்டார்கள். ஆம், படைப்போலி அவர்களால் தொடப்பட்டவர்கள். இப்போது நீங்கள் நினைத்து பாருங்கள், இந்த இரு இளைஞர்கள் எங்கும் இல்லாத இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போது வெளிப்புற உயிர் சக்தி கடவுளின் கை கீழே வந்து அவர்களை தொடுகிறது. அவர்களுக்கு இந்த சிக்னலை அனுப்புகிறது. அவர்களை ஒரு உயர்ந்த விழிப்புணர்வு நிலைக்கு கொண்டு செல்கிறது.
2: பாதிரியாரே, விடுங்கள், இந்த இடம் அழிக்கப்பட்டு விட்டன.
4: இப்போது நீங்க இதை பற்றி இவ்வளவு தெரிந்தா அப்ப அந்த தொழில்நுட்ப நிபுணர்கள் எங்க?
5: பூமியில நடக்க சென்று விட்டார்கள். அவர்கள் தங்கள் சொத்துக்களை விட்டுவிட்டு மகா பணியை நிறைவேற்க சென்று விட்டார்கள். மக்களிடையே வார்த்தையை பரப்ப ஒருவர் ஒருவர் ஆன்மா ஆன்மாவாக.
2: அது முட்டாள்தனமா இருக்குதே. உங்களுடைய அந்த பெரிதாக்கப்பட்ட வேத கருத்து
5: சாவம்பா. நான் இப்போது உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்க தொடங்குறேன்.

0: நடந்து கொண்டிருக்கிறது? எல்லாம் சரியாக இருக்கிறதா?
1: உண்மையிலேயே அது மிகவும் மோசமானதுன்னு உறுதிப்படுத்தப்பட்டது.
2: கோத்திரம் உண்டா இருக்கும்.
3: நான் கேட்டுட்டுமா? பண்ணிட்டோ, நிஜமாகவே இது எனக்காகத்தானா? உங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள்.
1: உங்களுடைய இந்த உதவிக்கு நான் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இனிமேல் நீங்கள் எந்த காரணத்திற்காகவும் இந்த இடத்திற்கு மீண்டும் திரும்பி வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
4: இந்த யார் பொறுப்பு? ஏய், எல்லாம் ஓகேவா?
5: இந்த மலைகள்ல பெரிய புயல் வரப்போகிறது. நாம் உலகிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம். இது ஒரு கூட்டாட்சி பகுதி.
1: இது எங்க இருந்தாலும் எனக்கு கவலை இல்ல. இது என் வானியல் ஆய்வகம், நீங்க சொல்ல முடியாது.
5: இது தேசிய பாதுகாப்பு தொடர்பான விஷயம்.
1: நீங்க தனியார் சொத்துல இருக்கீங்க சிப்பாய். நான் ஒரு பொதுமகன், சரியா? நான் உத்தரவுகளை ஏற்க மாட்டேன்.
5: நான் இப்ப பொறுப்பேற்கிறேன். என் மேலதிகாரியிடமும் நேரடி உத்தரவு கிடைக்குது.
1: இல்ல, நீங்க பாருங்க கர்னல், கடைசி தேர்தலுக்கு பிறகு நீங்களும் உங்க ஆட்களும் உங்க கமாண்டரும் எல்லாரும் எனக்கு நெருங்கிய நண்பருக்கு தான் ரிப்போர்ட் பண்ணணும். அவருக்கு நீங்க அவங்க முக்கியமான நன்கொடையாளரை அவர் தனிப்பட்ட ஆர்வம் கொண்ட ஒரு திட்டத்திலிருந்து தள்ளி வைக்க முயற்சிக்கிறீங்கன்னு சொல்ல ரொம்ப சந்தோஷப்படுவாருன்னு நம்புறேன்.
6: ஐயா, நாங்கள் வெளியே உள்ள கட்டிடங்களை தெரியும். டெக்னீஷியன்கள் எங்கும் காணவில்லை. ரேடியோ செல்போன்களை செதுகினோம், எதுவும் வேலை செய்யவில்லை. ஹெட்செட்டுகள் மட்டுமே வேலை செய்கின்றன, அதுவும் உள்ளூர் மட்டும்.
7: முன்வாயில பாதுகாப்பாக வையும்பே. அந்த இரு ஆட்களை தொடர்ந்து தேடல ஓமே.
5: இங்க வேலை செய்த அந்த ரெண்டு டெக்னீஷியன்களுக்கு என்னாச்சுன்னு தெரியுமா?
1: தெரியல.
5: இந்த கேள்விய சாவிடம் கேக்குறான்.
1: எங்களுக்கு தெரியவில்லை. நாங்க இங்க வந்த போது அவர்கள் ஏற்கனவே போயிருந்தார்கள்.
5: சரி, எல்லோரும் கவனமாக கேளுங்க. நான் பொறுப்பேற்கிறேன். இந்த கட்டிடத்தை விட்டு யாரும் வெளியேறக்கூடாது. பாருங்க, அந்த அறைகளை சோதனை இடுவோம். லெப்டினன்ட் சிப்பாய் சர்வா.

0: இது அப்பதமானங்க.
1: நாங்கள் இங்கே ஜிஐ ஆல சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளோம்.
2: ஜோ
1: ஓ மத்தம் ஜிஐ
0: ஜேம்
3: அபத்தமானது. இல்ல ஒரு குழந்தை இல்ல, சாதகமான பக்கத்தை பாருங்க. நாம் என்ன கண்டுபிடித்து இருக்கிறோம் என்று பாருங்க. உயர்நிலை உணர்வு நிலைக்கு செல்லும் கதவை நாம் கண்டறிந்து விட்டோம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
4: யாராவது அந்த வெள்ளநிலைய பாப்பீங்க? என்னல
2: அந்த வெள்ளனி? அது ஒரு சிறிய முடி நிறைந்த எலி மாதிரி இருக்கும்.
1: நான் அதிகமா கவலைப்படவில்லாமா? நான் அதை உங்களுக்காக பிரித்து தருகிறேன். நன்றி.
4: வெக்க நன்றி.

0: வரவேற்கிறேன்.
1: ஐயா,
2: டியூஸ்னோ, அத சுவாரஸ்யமா இருக்கிறது. இந்த மருந்து இன்னும் ஒரு மாதம் போதுமானதாக இருக்க வேண்டும்.
3: எல்லா மதங்களும் நம்முடைய உண்மையான சக்தியை அடக்கவும் தனிப்படுத்தவும் முயற்சி செய்துள்ளன. ஒவ்வொருவரும் கற்றுக்கொண்டு கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு உலகளாவிய சக்தி இருக்கிறதுன்னு நான் நம்புறேன். அந்த சிக்னலை கேளுங்க. நான் நம்பிக்கையுடன் இருக்கிறேன். நாம் ஒரு புதிய நிலைக்கு செல்லும் கதவை கண்டுபிடித்துள்ளோம் என்று. பெய்தி நகலுக்கு
4: நீங்க எப்படி அப்படி சொல்ல முடியும்? இந்த விண்வெளியிலிருந்து வரும் சிக்னல் நம்மை தெய்வீக நிலைக்கு கொண்டு செல்லும் என்று இந்த மக்களுக்கு எப்படி சொல்வது? பைபிள்ல எங்க இது சொல்லப்பட்டிருக்கிறது?
0: ஸ்மிட்டி, இது சரியான நேரம் அல்லவோன்னு நினைக்கிறேன். இல்ல
4: ஜாக், எனக்கு உண்மையில தெரிந்து கொள்ள வேண்டும்.
3: ஓ, இப்போது பாரு, பைபிள்ல உலகில் உள்ள அனைத்து அறிவும் இருக்கிறது என்று நீங்க சொல்ல வரலையே.
4: பிரபு, நான் உலக அறிவை பற்றி பேசவில்லை, நான் பைபிளை பத்தி தான் பேசுறேன்.
5: ஒரு நிமிடம் போறோம். நீங்களும் அந்த மதவெறியர்களில் ஒருவரா? இல்ல, ஆனா நீங்கள் இருவரும் ஒரே விஷயத்த நம்புறீங்க.
4: இல்ல, அதுதான் என் கருத்து. இது ஒரே மாதிரி கிடையாது. இதற்கு அருகினோ இல்ல, ஒரே ஒரு உண்மைதான் இருக்குது. அது இது கிடையாது. அவர் ஒரு சிக்னல் நம்மை கடவுள்களாக மாற்றும் என்று பேசுகிறார். அது நடக்க வாய்ப்பே இல்ல.
3: இல்ல இல்ல, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? நீங்க ஒரு நிறுவனத்துல வேலை செய்யறீங்க. அந்த நிறுவனத்தின் ஒரே நோக்கம் வெளிகிரக வாழ்வை கண்டுபிடிப்பது. அப்படி இருக்கும் போது எப்படி நீங்க இவ்வளவு மதபிரமையோடு நடிக்கிறீங்க? அது கொஞ்சம் பாசாங்க மாதிரி இல்லையா?
0: ஏய், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்க முடியாதா?
3: இங்க யாராவது கணினி நிபுணரா இருக்கீங்கன்னு? ஹார்ட்வேரா சாஃப்ட்வேரா? நாம் வெளி உலக தொடர்பை ஏற்படுத்தும்.
0: ஜாக் ஜோன்ஸ் நிபுணர் முதல் வகுப்பு, பொருளாதார நிலை கடைசி வகுப்பு, உங்களுக்கு சேவை செய்ய தயாரையா?
3: சரி, உங்களை பத்தி என்ன, நீங்க ஒரு நிபுணர் இருக்காமே?
6: நான் ஒரு வியாபாரி, கம்ப்யூட்டர் பைத்தியம் இல்ல.
7: தற்போது நான் ஒரு சினிமா திரைப்பட இயக்குனராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன்.
3: சரி, நீங்க தான் நம்ம போல இருக்கு. வாங்க, அதை தொடா நீங்க ரெவரண்ட்.

வணக்கம், உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் இப்போது உங்கள் முன்னால் நின்று என்னை பற்றிய சில தகவல்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் எனது எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாகவே இருக்கும். நான் இங்கே வந்திருப்பதன் நோக்கம் மிகவும் தெளிவானது. நாம் அனைவரும் இணைந்து செயல்படுவதே சிறந்தது என்று நான் நம்புகிறேன். இந்த இனிய தருணத்தில் உங்களை சந்திப்பதில் பெருமை கொள்கிறேன்.

0: எப்படி இருக்கு?
1: நீங்க ரீடர்ஸ் டைஜஸ்ட் சுருக்கப்பட்ட பதிப்பு வேண்டுமா?
0: அப்படின்னா மெதுவா பரவாயில்ல, ஒருபடி ஒருபடியா மதிப்புள்ள ஒன்றை உருவாக்க நேரம் ஆகும். நீங்க எவ்வளவு காலமா டெக்னாலஜியில இருக்கீங்க?
2: சுமார் 12 வருஷம்.
0: நிச்சயமா நல்லா இருப்பீங்க.
2: சில சமயங்கள்ல நான் பிரகாசமான திறமைய காட்டுவேன்.
0: பாடி,
3: நன்றி கர்னல். நீங்க தெரிஞ்சுக்கணும், நான் என் வாழ்க்கை முழுக்க இந்த ஆளோட ஆமையில தான் இருக்கேன். அதுக்கு ரொம்ப பெருமை. நான் பிரபஞ்சத்திலேயே பெரிய அமைதி பாதுகாப்பு படையை பிரதிநிதித்துவப்படுத்துறவேன். உலகம் நம்ம அழைக்கும் போது நம்மாலதான் எல்லாம் சரியாகும். நீங்க தெரிஞ்சுக்கிறீங்களா நாம ஏன் இப்படி இருக்கோம் ஜாக்? நாம என்ன செய்யறோம்னு இல்ல, நாம என்ன செய்ய முடியும் என்பதுதான் முக்கியம். அதுக்குத்தான் தடுப்புன்னு சொல்லுவாங்க சாத். உலக அமைதிக்காக நாம நியூட்ரான் குண்டை வீச வேண்டிய அவசியம் இல்ல. நாம விரும்பினா செய்ய முடியும் என்று எல்லாரும் தெரிஞ்சுக்கிற வரைக்கும் போதும். அதுக்குத்தான் இந்த சின்ன அர்த்தம். உலகத்துல யாரும் அதை எதிர்க்க தைரியம் செய்ய மாட்டாங்க. அதுதான் உலக அமைதிக்கான முக்கிய விஷயம். இப்ப பாருங்க, நீங்க ஷாவுக்காக வேலை பண்றீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனா இன்னும் நிறைய இருக்கு. நான் கேக்குறது பெரிய பார்வையில பாத்துக்கோங்கன்னுதான். சரிதானா? சரி, அந்த கோழி எல்லாம் நீங்க வச்சுக்கோங்க.

0: சாவுக்கு எப்படி எல்லா அழகான பெண்களும் கிடைக்குது?
1: அது எனக்கு தெரியல. லிமோஸ் நல்ல வைன, ஒரே ஒரு தனி வானியல் ஆய்வகம் கூட இருக்கலாம். நிச்சயமா பொருந்த உடை எப்போதும் நல்ல அரங்க. ஆனா உங்க மேல பார்த்தா, உங்க மேல
0: ஓ லெப்டினன்ட், நான் ஜாக். ஆனா என் நண்பர்கள் என்ன ஜாக் ஏன்னு கூப்பிடுவாங்க. நீங்க யாரு? அவங்க தன்னோட வேலையை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிறாங்க.

0: ஏய், தயவு செய்து கொஞ்சம் நில்லுங்களே.
1: ஜே கர்னல் சாதனங்களை சரி செய்ய முடியுமா?
0: பாரு கர்னல் பத்தி நீங்க கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு நிச்சயம் தெரியும். கவலைப்படாதீங்க, அவர் உங்களுக்கு ஏதாவது ஊக்கமளிக்கும் பேச்சு கொடுப்பார் என்று எனக்கு தெரியும். பாரு ஜாக்,
1: ஜாக் தான் ஜாக், அதாவது ஜாக் பி நிம்பிள், ஜாக் பி குவிக் மானே.
0: ஜாக்,
1: ஆமா
0: சரி புரிஞ்சுற ஜாக். அவருக்கு ஒரு விஷயம் தான் முக்கியம், சிக்னலை கட்டுப்படுத்துமா. அது எனக்கு புரியுது, நாம் எல்லாம் அமெரிக்கர்கள் தானே இல்லையா? ஆனா ஜாக், இதுக்காக நான் நிறைய முயற்சி பண்ணிருக்கேன். நானும் என் நாட்டுக்காக மற்றவர்களை போலவே உதவ தயாரா இருக்கேன். ஆனா மனசை திறந்துகிட்டு இருக்கலாம்.
1: நான் கேக்குறது ஒன்றே ஒன்றுதான், நீ எதுவும் செய்யாம ரிலே ரெடி ஆகுற நேரம் வந்துடும் போது முதல்ல எனக்கு சொல்லு.
0: நீ அப்படி பண்ணினா உனக்கு ஒரு ஸ்பெஷல் போனஸ் இருக்கு, பெருசா ஒரு ஃபெராரி அளவுக்கு வாழ்க்கையே மாறும் மாதிரி போனஸ்.
1: சரி, பிரச்சனை என்னன்னா நம்மளுக்கு சிக்னல் இல்ல. அதாவது சிக்னல் இருக்கு, ஆனா அது ரேம்ல தான் இருக்கு. எதுக்கோ அது ஹார்ட் டிரைவுக்கு டவுன்லோட் பண்ண முடியல.
0: சரி, நம்ம ரேம்ல இருந்து நேரடியா ரிலே பண்ண முடியாதா?
1: அப்படிதான் நினைக்கலாம், ஆனா அது எதுவும் செய்ய மாட்டேங்குது. நாம் அதை கேட்க முடியும், குறைஞ்சபட்சம் நீயாவது கேட்க முடியும். என் ஹியரிங் எய்டா அதை பிடிக்க முடியல, உயர்ந்த அதிர்வெண்கள் தான் காரணம் இருக்கிறோம். பிரச்சனை என்னன்னா அதை நசல் எடுக்க முடியல, சேவ் பண்ண முடியல. நான் சேவ் பண்ணணும்னு நினைச்சாலும் அதை டிலீட் கூட செய்ய முடியாது.
0: பேக்க குத்தி என்ன?
1: அது வெறுமை.
0: நான் சரியா புரிஞ்சுக்கணும்னு பாக்குறேன். நாம ரிலே செய்ய ஒரே வழி ரேம்ல இருந்து அந்த சிக்னலை டிஸ்க்கு மாற்றணும். ஆனா நம்மோட ஒரே டிஸ்க் இப்போ வெறுமையா இருக்குதா?
1: இல்ல, முயற்சி தொடலு.

0: இது கடினமா இருக்கு இல்லையா? இப்படி இங்க புகை பிடிக்க முடியாது.
1: இங்க நிறைய விஷயங்களை செய்ய முடியாதுக்காக நான் கட்டுப்பாடுகளுக்கு பழகிய பெண் கிடையாது.
2: சரி,
0: சில கட்டுப்பாடுகள் இல்லாம சுதந்திரம் கிடையாது.
1: நீங்க தெரிஞ்சுக்கணும்,
2: எனக்கு எப்போதும் யூனிஃபார்ம்ல இருக்கிற ஆண்கள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கு.
0: அப்படியா? யூனிஃபார்ம்ல இல்லாம இருக்கும்போது என்ன?
2: சென்ஃபரி, சொல்ல வேண்டாம் கர்னல், நீங்க கொஞ்சம் தளர ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு.
0: இந்த புத்தகத்துக்கு நிறைய அத்தியாயங்கள் இருக்கு. நான் வேற ஆண்கள்ல இருந்து வேறுபாடுதேன்.
2: இல்ல, நீங்க வேற மாதிரிதான். நீங்க நம்பிக்கையோட இருக்கீங்க, நீங்க சக்தி வந்தவரா இருக்கீங்க. உங்க அடுத்த கட்டளைக்காக ஆயிரக்கணக்கான ஆண்கள் காத்திருக்காங்க. நான் நிச்சயமா நினைக்கிறேன், நீங்க விரும்பினா சில நிமிடங்கள்ல ஹெலிகாப்டரை இங்க கொண்டு வர முடியும். உண்மையிலே நீங்க விரும்பினா
0: நான் அப்படி செய்யுங்க.
3: மிஸ் வான்ஸ்
2: கண்ணு,

0: சரி, நாம் எல்லா வாய்ப்புகளையும் கவனிக்கிறோம் போல இருக்கு.
1: அதனால தான் எனக்கு அதிக சம்பளம் தராங்க.
0: நான் ஒரு வரைபடத்தை எடுத்தேன். இந்த இடத்தை கட்டும் போது தண்ணீர் ஓட்டம் போக ஒரு சுரங்கு கட்டணும் ஆனது. அது இந்த மலைக்கீழே சுமார் 300 யார்ட்ஸ் போகும். அது நம்மை காவலாளிகளை தாண்டி கொண்டு போறோம்.
1: அதுக்கப்புறம் என்ன?
0: அப்புறம் நாம தான் நம்ம நாமே பாத்துக்கணும். பயணம் நீளமா இருக்கும், ஆனா முடியாதது கிடையாது. நான் ஒரு சாலையை அடைஞ்சிட்டு ஒரு போனை கண்டுபிடிச்சா சில தொடர்புகளை பயன்படுத்த முடியும். மிகவும் மோசமான நிலை வந்தாலும் நான் பதிவு செய்த சிக்னலை என் வலைத்தளத்தில் மீண்டும் ஒழிக்க வைக்கலாம்.
1: அத நீங்க எப்படி செய்ய போறீங்க? சரியா,
0: உங்க கையில இருக்கிற டிஸ்கட்டோடா
1: என்ன
0: முயற்சி கூட செய்யாதுமே.
1: இந்த செய்தியை வெளியிடுற உரிமை எனக்கு தான்.
0: நாம இங்க யூட்டிலிட்டி ரூம்ல இருக்கிற சுத்தமான ஹேட்ச் வழியா வெளியே போக முடியும்.
1: அப்ப நாம இன்னும் எதுக்காக காத்துக்கிறோம்? நான் அந்த டிஸ்க பாதுகாப்பாக உழைச்சி வச்சிருக்கேன். அப்படின்னா சரி.

0: நீங்க சந்தோஷப்படணும் போல.
1: ஏன்
2: நீங்க அந்த சிக்னலை கேட்க முடியலங்க?
1: அது எனக்கு சந்தோஷம் தரணும்னு. ஏன் அதைத்தான் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அது எவ்வளவு அருமையா உணர வைக்குது, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு உணர்வோட இருக்குன்னு.
3: ஜாக்கு, இங்க ரொம்ப விசித்திரமான விஷயம் நடக்குது, இத பாரு.
0: லம்போட சகோதரி நிலையத்தில இருந்து வந்த ரிப்போர்ட்ஸ் நான் பார்த்தேன். ஒரு சிக்னல் வந்தா அதன் கோஆர்டினேட்ஸ் தானாகவே மூலத்தை உறுதி செய்ய அனுப்பப்படும்.
1: அந்த சிஸ்டத்தை நான் தான் வடிவம் வச்சேன்.
4: நேற்று இரவு 9 மணிக்கு ஒரு சிக்னல் வந்தது.
0: தற்போது வரை எந்த விதமான கோஆர்டினேட்ஸும் அனுப்பி வைக்கப்படவில்லை.
1: அது முடியாத விஷயம்.
5: நிச்சயமா நீங்க சொல்வது முற்றிலும் சரிதான்.
1: யாரோ கோஆர்டினேட்ஸ தடுக்கவோ மாற்றவோ செய்திருக்கணும்.
5: நீங்கோ நானும் நல்லா தெரியும், இது எல்லாமே தானாக நடக்கிறது. இல்ல, கோஆர்டினேட்ஸ் ஒரு விஷயத்தையும் மட்டும் அர்த்தம், அதாவது இந்த சிக்னல் வெறி விண்வெளியில இருந்து வரல.
0: சூப்பர்.

0: ஜாக்கு, இது எல்லாமே நிரலாக்கப்பட்ட அறிவியல் தரவு. இது பொய் சொல்லாதது. பாரு, நான் அதை கேட்டு பார்த்தேன், அது நீ ஏதோ சரியில்லை. தெரியல, இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் மாறினத கவனிச்சியா? எல்லாரும் ரொம்ப சத்தமா முரட்டுத்தனமா ஆயிட்டாங்க. அந்த கர்னல் முகத்தை பாத்தியா? அவன் உனக்கு அதே அழகா தெரியுதா?
1: இவங்க எல்லாரும் பெரிய அதிகாரம் கொண்டவங்க, நிறைய அழுத்தத்துல இருக்கிறவங்க, நிறைய விஷயங்கள் பந்தயத்துல இருக்கு.
0: இல்ல ஜாக், அதை விட அதிகம் இருக்கு.

0: பின்பக்கம் இருந்து வந்த பைத்தியக்காரமான கற்பனை அல்ல.
1: உனக்கு என்ன ஆகிவிட்டது
0: எல்லாமே? அல்லது நீ உன் பட்டியலை இனிமேல் வைத்துக் கொள்வதில்லையா? புகைப்பிடிப்பது, மதுபானம், தவளே, சிட்ஸ், மிகவும் மிகவும் தலை, உன் புத்தகத்துல எல்லாமே தவறுதா?
1: பார், நான் சரி, நீ என்ன தெரியுமா, மன்னிக்கறோம், சரி இதை விட்டுவிட, மன்னிக்கோம்.
0: சரி, ஆமா, நாம் இதை விட்டுவிடலா, வாதம் செய்ய வேண்டாம். நாம் எல்லோரும் நல்ல சிறிய கிறிஸ்தவர்களா இருக்கலாம். உனக்கு தெரியுமா, நீயும் பிளச்சருக்கு போலவே இருக்கிற.
1: என்ன பிளச்சரோட ஒப்பினாவ?
0: வேறுபாடு இந்த
1: ஏன்னா நான் கடவுளை நம்புகிறேன் ஜாக், கடவுளாக மாறுவதே அல்ல. பார், இது ஏதோ உலகளாவிய உயர் சக்தியை தியானிப்பது அல்லது உயர்ந்த நிலை உணர்வை அடைவது பற்றியதல்ல. மேலும் இது வெளி விண்வெளியிலிருந்து வரும் ஏதோ ஒரு சிக்னலை பெறுவது பற்றியதும் அல்ல.
0: நீ என்ன சொல்ற, அந்த சிக்னல் நரகத்திலிருந்து வரலாம்னு சொல்றயா? இசாசா சாப்பிட்டாமா, உனக்கு தெரியுமா?
1: அதுதான் நீ வாழ்க்கையை நடத்துறது இல்லையா ஜாக்? நகைச்சுவை மற்றும் பாதி முயற்சிகள் நான் உன்னை கவனிச்சிருக்கேன் ஜாக். பெரும்பாலும் நீ எல்லாரையும் விட மைல்கள் முன்னாடி இருக்கிற, அப்புறம் நீயே திடீர்னு சும்மா நிக்க ஆரம்பிக்கிறாய். க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி எழுத முடிச்சேன்.
0: அதுல என்ன தவறு இருக்கு?
1: சக்கு, நீ எல்லாரிடமும் இருக்கிறத விரும்புற, ஆனா உனக்கு தேவையான எல்லாமே உன்னிடம் இருக்கு, ஆனா நீ அதை வீணாக்குற. நம்ம மாதிரி
0: அப்படி இல்ல ஸ்மிட்டே, நான் உன்ன ரொம்ப பிடிச்சிடல, ஆனா
1: என்ன, இது ஒரு ஜெட் விமானமா?
0: கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் என்னால சமாளிக்க முடியல. நான் ஒரு முக்கோண காதல்ல சிக்கி இருப்பதாகவும் அதில் நான் தனித்து விடப்பட்டிருப்பதாகவும் உணர்ந்தேன்.
1: ஒருவேளை என் வாழ்வில் உனக்கும் கடவுளுக்கும் போதுமான இடம் இருக்கிறதுன்னு உனக்கு எப்பவாவது தோன்றியதுண்டா?

0: என்ன நடக்கிறது? நான்
1: இப்ப ஏதோ பார்த்தேன். கர்னல் உலேசன்கா?
0: இவர்கள் பல ஆண்டுகளா ஒன்றா பணியாறி இருக்க வேணும். என்ன நடந்திருக்குமோன்னு என்ன தெரியவில்லை, எனக்கு தெரியவில்லை ஐயா. இவங்க கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஸ்விங்கர் இவங்களை இங்கே இழுத்து வந்திருக்க வேண்டும். உங்க கை கொடுங்க.
2: அதை நன்றாக மூடி வையுங்க.
3: சரி ஐயா.
2: நீங்க அங்கே என்ன செய்ய நினைத்தீர்கள் என்று நினைக்கிறீர்கள்?
4: காரை அங்க என்ன செய்யுங்க?
2: வாய மூடு மிஸ்டர். அவளை சோதிங்க.

0: மின்சாரம் என்ன ஆயிடுது?
1: இங்க சிக்னல் எங்கே கிடைக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து சிக்னல் இருக்கும் இடத்தை என்னிடம் சொல்ல முடியுமா?
2: என்ன செய்ற?
1: இது தவறு. என்ன கேளுங்க, அந்த சிக்னல் எங்கிருந்து வருகிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனா அது வெளி விண்வெளியில இருந்து வரவில்லை. நம்மோட சகோதரி நிலையங்களை நான் பார்த்தேன், எந்த உறுதிப்படுத்தும் அறிக்கைகளும் இல்ல.
2: இது ஒரு வானியல் ஆயுளதம். இதன் முக்கிய பணி வெளி விண்வெளியில இருந்து விஷயங்களை பரிசோதிப்பதுதான். அது வெளி விண்வெளியில இருந்து வந்தது.
1: மன்னிக்கவும் கர்னல், நீங்க தவறா இருக்கிறீர்கள்.
3: சிக்னல் எங்க இருந்து வருதுன்னு பாருங்க.
1: நான் சிக்னலின் கால அளவை பார்த்தேன்.
3: ஸ்மித்தி வேண்டா,
1: அது 6.66 வினாடிகள்.
3: என்ன, அதைத்தான் நீ கவலைப்படுறிய? நீ பைத்தியமா? நீ என்ன செய்திருக்கிறாய் என்று உனக்கு புரிகிறதா? நீ என்ன எவ்வளவு இழப்புக்கு உள்ளாக்கினா என்று உனக்கு தெரியுமா?
4: சிஸ்டம் சரியா இருக்குன்னு நினைக்கிறேன்.
3: இப்போ அது முக்கியம் இல்ல இல்லையா? நீ வேலை விட்டு விட்டாய்.
4: நன்றி ஆண்டோவே. நன்றி.
3: என்ன நடக்கிறது?
4: மிகவும் தாமதமாகி விட்டன. கம்ப்யூட்டர் இயக்கப்படவில்லை.
5: சிக்னல் மிகவும் சக்தி வாய்ந்ததா இருக்கு. அது நம்மிடம் நெருங்கி வருகிறதா? ஹவாய்

0: அதை நிறுத்தமா ஐயா.
1: அங்க என்ன நடந்தது?
0: அல்ல, ஹெட்செட்ல வந்தது ஐயா.
1: என்ன, நீ என்ன பேசுற? மற்றவர்கள் எங்க?
0: அவர்கள் எல்லாம் இறந்து விட்டார்கள்.
1: எந்த
0: அவர்கள் எல்லாம் ஒருவரை ஒருவர் சுட்டுக் கொண்டு பிசாசு பிடித்த மாதிரி நடந்தார்கள். அதை வெளியே விட கூடாது.
1: லெப்டினன்ட் இப்ப பாரு சிப்பாய்.
0: பின்னால் இல்லையா?
1: என்ன நடந்தது எனக்கு தெரியவில்லை.
0: பின்னால்
1: இது இப்படிதான் நடக்க போறது.
0: நீங்க என்ன சொல்றேன் கேக்கலங்க ஐயா.
1: சொன்னதை கேக்கல. இப்போ இது எப்படி நடக்கும் சொல்றேன். நீங்க அந்த துப்பாக்கிய ஹோல்ஸ்டர்ல வைக்கிறோம். நான் சொல்றேன், அந்த ஆயுதத்தை பாதுகாப்பாக வைங்க.
2: ஓய்,

ஐயோ, சாப்பிட்டா? சாப்பிட்டு முடிச்ச பிறகு லெப்டினன்ட் அவர்களே, நீங்கள் இங்கே இருக்கிறீர்களா? லெப்டினன்ட் அவர்களே,

0: ஆங்கில அது எப்படி சாக்கியம்?
1: அது ஒரு சிக்னல்.
0: நீங்க அதை விடுறீங்களா?
1: நீங்க அந்த சிப்பாய கேட்டீங்க, அது ஹெட்செட்ல அந்துக. அவருக்கு சொல்லுங்க, லெப்டினன்ட் நீங்க கேட்டீங்க, கர்னல் நீங்க கட்டுப்படுத்த முடியாத ஒன்று திறந்துட்டீங்க, அதை செய்து நம்ம எல்லாரையும் ஆபத்துல வச்சிட்டீங்க.
0: கர்னல் நீங்க எங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன்.
2: ஓ ஐயா, இப்பதான் ஆரம்பம். நாம ரொம்பவே அதிகம் பார்த்துப்பார். நீங்க எங்களை நம்பணும், இல்லை என்றா எங்களை கொல்லணும், சரியா? இரண்டையும் செய்ய முடியாதுன்னு யார் சொல்றாங்க? நான் சொல்ல போகும் விஷயம் இந்த அறையிலிருந்து வெளியே போகும் முன் அதை மனதுல வைங்க. இந்த திட்டம் பல வருடங்களாக இயங்கிக் கொண்டு

0: இருக்கிறது. மனதை கட்டுப்படுத்தும் முயற்சிகள், பல்வேறு விருப்பங்களை ஆராய்தல், பாராநார்மல் முதல் வெளி விண்ணிலிருந்து வரும் சிக்னல்கள் கர, ஆனா வெற்றி இல்ல. இப்போ 2 வாரங்களுக்கு முன்னாடி அர்ஜென்டினா வானியல் ஆய்வகம் ஒரு சிறிய சிக்னல் துண்டை எங்களுக்கு அனுப்புனாங்க. நாம அவர்களுக்கு பதில் சொல்லும் முன் அந்த நிலையம் அழிக்கப்பட்டது. அவர்கள் தீவிரவாதிகள் என்று சந்தேகித்தார்கள். அந்த சிக்னல் நாம இதுவரைக்கும் பார்த்ததோ கேட்டதோ இல்லாத மாதிரி இருந்தது. அதை நகல் எடுக்க முடியல, அது நம்ப முடியாது, அதை சத்தமாக்க முடியல, அதை இன்னும் மெதுவாகவும் செய்ய முடியல, அதை எப்படியும் மாற்ற முடியல, அது அப்படியே இருந்தது. அதனால ஒரு பொருளை சோதிக்க ஒரு வாய்ப்பு எடுத்தோம். உள்ளுணர்ச்சி ஊட்டம் மட்டும் ஆழமான தியானம், அது வேலை செய்யறது இல்லையா லெப்ட் விண்ட்?
1: அப்படி என்றால் இந்த சிக்னல் பற்றி உங்களுக்கு எப்படி தெரிந்தது?
0: நாங்கள் நாட்டில் உள்ள ஒவ்வொரு வானியல் ஆய்வகத்திலையும் தொடர்பு அமைப்புல ஒரு வைரஸ நுழைச்சோம். அந்த சிக்னல் மீண்டும் வந்தா ஒரு சிறப்பு நுண்ணறிவு பிரிவு அதை பிடிக்கும்னு நம்பினோம். நேத்து அது பலன் தந்தது.
1: அதனாலதான் நீங்க இங்க மூலத்திற்கே வந்தீர்கள்.
2: ஆனா இது கட்டுப்பாட்டை தாண்டி போயிட்டல.
1: நீங்க இதை விட்டு விடுவீர்களா?
2: மக்கள் இறந்து விட்டாண்டு.
0: அதை மாற்ற முடியாது, இது தேசிய பாதுகாப்பு விஷயம்.
2: இல்ல, இது அகந்த மற்றும் அதிகாரம் பற்றியது.
0: இல்ல, நீங்க தவறா நினைக்கிறீங்க, நீங்க முற்றிலும் தவறா இருக்கிறீங்க. இது அமெரிக்காவை பூமியில மிக சக்தி வாய்ந்த நாடா மாற்றுவதற்காக தான்.
2: மக்கள் இறந்து விட்டாரு.
0: நான் அதிகாரத்தின் அதிர்ச்சிதா, அதிகாரத்தை பயன்படுத்தாம அதை வைத்திருக்க முடியாது. நாம் குண்டை வீசவில்லை என்றால் போற வென்றிருப்போமா என்று நினைக்கிறீர்களா? எப்படி முடியும்? அதனால் வார்த்தைகளால ஏமாறாதீர்கள் ஸ்மிதி அம்மா. ஒரு சிறிய ரிவால்வர் ஹோல்ஸ்டர்ல இருந்தா எந்த பயனும் இல்ல. இந்த உலகில் அமைதியை பெற ஒரே ஒரு வழிதான் உள்ளது, அது அமைதி இல்லாததின் விலைய உலகிற்கு காட்டுவது.
3: நான் இங்கே உள்ள மற்றவர்களுக்காக பேச முடியாது கர்னல், ஆனா இப்போதே சொல்றேன், என் ஒத்துழைப்பு நிச்சயமா நம்பலாம். உலக அமைதிக்கு நான் என் வலைத்தளத்துல அந்த சிக்னலை போடுவதை விட அதிக முக்கியத்துவம் தருகிறேன். அவருக்கு உதவ முடிந்த எல்லாவற்றையும் செய்யுங்க.
4: லெப்டினன்ட், இந்த பெண்ணை அவளது அறையில பூட்டி வையுங்க. அவள் உபகரணங்களை அழிக்க வேண்டாம் என்று நான் விரும்புகிறேன்.
5: நீ அவளை பூட்டி வைக்கிறாயானால் நான் இங்கிருந்து போய்விடுவேன். நான் பொறுப்பை ஏற்கடா, ஆனா அவளுக்கு ஏதாவது நடந்தா உபகரணங்களை நீயே சரி செய்ய வேண்டும்.

வா, இங்க வா என் செல்லமே, சீக்கிரம் இங்க வா. ஓய், ஐயோ, என்னாச்சு? இங்க வாடா தங்கம்,

0: நான் டேப் போடுறத பத்தி கேட்டிருக்கேன், ஆனா இது
1: ஜாக்கு, நீ கர்னலின் பேச்ச நம்பி விட்டாய் என்று நம்ப முடியல.
2: ஜாக்கு வாய மூடு, நன்றாக யோசிச்சு போல. நான் இல்லைன்னு சொல்லிருந்தா இப்போது நாம் எல்லாம் இறந்திருக்க வேண்டும். 50 பில்லியனை 100 பில்லியனா மாற்றுவதற்காக யாரையும் உயிரிழக்க வைக்க மாட்டேன். அப்படி என்றால் அனைத்தையும் பணயம் வைக்க வேண்டுமா? நண்பர்கள், குடும்பத்தை? எனக்கு விருப்பம் இல்ல. நீ ரிலேய முடிக்க வேண்டும். ஆனா அது முடிவதற்கு முன் என்னை தெரியப்படுத்த, நான் வச்சிருக்கிற லேப்டாப்ல இருந்து இணைத்து சிக்னலை அலுவலகத்திற்கு அனுப்பலாம். என் அறையில இருந்தே இதை செய்யலாம். தாமதமாகும் வரை யாருக்கும் தெரியாது.
1: அதை எப்படி நீ கட்டுப்படுத்த போகிறாய்?
2: ஓ ஜாக், தயவு செய்து நன்றா யோசிச்சு பார். அந்த சிப்பாய்களுக்கு வெளியே நடந்தது சிக்னலுடன் எந்த தொடர்பும் இல்ல. அது வாஸ்கஸ் தான். நீ அவளை பார்த்தாயே, அவன் ஒரு மயக்க நிலையில இருந்தா. அவள் அந்த பையனை கொள்கிறா. நான் அந்த சிக்னலை கேட்டிருக்கிறேன், அது அற்புதமாக இருக்கிறது. ஆனா அதை உலகத்துல விடுவதற்கு நமக்கு போதுமான அறிவில்ல. ஜாக், நீயும் நானும் நன்றாகவே அறிந்திருக்கிறோம் இந்த விஷயத்த தனிமைப்படுத்தும் தொழில்நுட்பம் என்னிடம்தான் இருக்கிறது.
1: எனக்கு வேற எந்த தேர்வும் இல்லாத மாதிரி தெரிகிறது.
3: அவை எனது பொருட்கள்.
2: இங்க என்ன நடக்கிறது என்று சொல்லுமே, வாங்க.
0: நான் உனக்கு என்ன நடக்கிறதுன்னு சொல்க. நான் ஒரு சிப்ஸ் பை எடுத்த, இந்த பைத்தியம் என்ன வெட்ட ஆரம்பித்து விட்டான்.
3: அவ ஏன் சிப்ஸ் பா?
2: ஏ, ஒரு நிமிஷம், அதற்கு பிளாஸ்டர் போடுவோம்.
0: பிளாஸ்டர் தேவைப்பட போகுது அவன் தான்.
1: சரி, இப்ப வாழ. அத கவனமா பாத்துக்கோ, அது ரொம்ப ஆழமா இருக்கு.
0: அந்த பைபிள் பைத்தியங்கள் எல்லாரும் ஒரே மாதிரிதான். அவர்கள் எல்லாம் வெடிக்க தயாராக இருக்கும் கோப குணம் நிறைந்தவர்கள்.
1: அவங்க எல்லாரும் அப்படி இல்ல.
0: ஆமா, ஆனா அந்த முட்டாள் மட்டும் கண்டிப்பா அப்படிதான். அந்த ஸ்மித்தையும் வேற எதுவும் இல்ல. ஏ, உனக்கு தெரியுமா? பாரு, இந்த மத விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. நாம இதை விட்டுடலாங்க.
1: நான் தான் இதை ஆரம்பிக்கல.
0: நீங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் இந்த விஷயத்துல ரொம்ப பைத்தியமா ஆகிட்டாங்க. இப்ப யார நம்பணும்னே எனக்கு தெரியல.
1: இங்க யாரோ ஒரு நபர் மிகவும் அதிர்ஷ்டம் செய்தவரா இருக்கிறார். இதை பார்க்கும் போது எனக்கு பொறாமையா இருக்குது.
0: உண்மையிலேயே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.
1: ஏ, எனக்கு எல்லாமே இருக்கு. பொறாமை, பேராச, பெருமை, எவரெஸ்ட், சலா.
0: நீங்க ரொம்ப நகைச்சுவை ஆளா இருக்கீங்க ஜாக். நான் உங்களை சுத்தம் பண்ணினா கொஞ்சம் அழகா கூட இருப்பீங்க. நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு குழுவாக செயல்பட்டா இந்த மர்மமான கதையை நம்ம நிச்சயமா உடைக்க முடியும் தெரியுமா? நான் ரொம்ப பணம் சம்பாதிக்கலாம் ஜாக். அந்த பணத்தை செலவழிக்கவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இனோங்க, அப்படின்னா இதோட உண்மை கதை என்ன? திபெத்தா?
1: இல்ல, நான் பகுதி செவித்திரனுடன் திறந்த.
0: சரி, இத பத்தி என்ன நினைக்கிற இருக்க?
1: எந்தா? இல்ல, அதுல எனக்கு எதுவும் கேட்கவில்லை. ஒன்றும் இல்லையா? ஒன்றும் இல்ல.
0: உங்களுக்கு அங்கே எதுவும் கேட்கவில்லையா?
1: இல்ல.
0: இப்போ என்ன?
1: இல்ல.
0: என்ன பத்தி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால்
1: இப்பொழுதா?
0: இல்ல.
1: நினைக்கிறேன் கிளம்புறியா?

0: ஸ்மிதி, என்ன அது? அது அதுவாக இருக்கவில்லை.
1: பாரு, அத மறந்து விட ஜான். நீ எனக்கு எதுவும் கடை இல்ல.
2: நீ ஓகேயா இருக்கியா?
1: நீயே சொல், உனக்கு நான் உபதேசம் செய்ய விரும்ப மாட்டேன்.
2: மன்னிக்கவோ, உன் உணர்வுகளை பாதிச்சதுக்கு மன்னிச்சுக்கலாம்.
1: சரி, அப்போ நீ என்ன செய்ய போற?
2: எனக்கு அதிகமான தேர்வு இருக்கிறதும் நினைக்கவில்லை. ஷாவோ தான் இதை கட்டுப்படுத்தும் திறன் கொண்ட ஒரே நபர். நீங்க தெரிஞ்சுக்கோ. ஆனா நான் தொடர்ந்து யோசிக்கிறேன், கர்னல் சொல்வது சரிதானா? இந்த விஷயம் உண்மையிலேயே உலக அமைதியை கொண்டு வரும்னு இருந்தா என்ன?
1: அது இதற்கு நேர்மாறாக நடந்தா என்ன ஆகும்?

0: அவர்கள் நம்ம கொல்ல போறாங்க, நாளை கர்னல் நம்ம ஹெலிகாப்டரை விபத்துக்குள்ளாக்க போறாங்க.
1: அது முக்கியஸ்தனமானது எங்க கேட்டா?
0: ஏய் கேளாதது எனக்கு சில நன்மைகள் இருக்கு, நான் உதடுகளை படிக்க தெரியறேன்.
1: சரி, இப்போ என்ன செய்ய போறோம்?
0: எனக்கு தெரியவில்ல, ஆனா நீயும் நானும் தான் முழுக்க முழுக்க பைத்தியமாகாத ஒரே பேரு. இப்ப நாம ஏதாவது முயற்சி பண்ணினா அவங்க நம்ம சுட்டு வெளியே நடந்த மாதிரி காட்டிடுவாங்க.
2: இப்போ நான் யோசிக்க முடிந்த ஒரே விஷயம் இன்டர்நெட் இணைப்பை மீண்டும் ஏற்படுத்தி போலீஸ்க்கு ஒரு செய்தி அனுப்ப முயற்சிப்பதுதான்.
1: ஜாக், நீ கடவுளை நம்புறியா கொஞ்சமாவது?
0: ஸ்மிட்டி, இப்ப அது பேச வேண்டிய நேரம் இல்ல.
1: இல்ல ஜாக், இப்பதான் அது நேரம். இங்க நாம புரிஞ்சுக்க முடியாத விஷயங்கள் நடக்குது. நீயே சம, எல்லாரும் மாறிட்டாங்க, நீயும் நானும் தவிர. ஏன்? அதுதான் அந்த சிக்னல், நீ அதை கேட்க முடியாது.
0: ஆனா நீ கேட்ட, உங்களுக்கு ஏன் எதுவும் நடக்கல? நான்
1: நீ என்ன பைத்தியம் நினைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் ஜாக் இதுதான் காரணம் நம்புற. ஜாக் பாரு, நீயும் ஒரு முறை பாரு சரியா? நாம அந்த சிக்னலை அழிக்க முடிஞ்சா எல்லாம் முடிஞ்சிடும். யாருக்கும் மறைக்க எதுவும் இருக்காது, வேற யாரும் சாத மாட்டான.
0: அப்போ நாம என்ன செய்யணும்?
1: ஜாக், நாம இருவரும் சேர்ந்திருந்தா பலம். நீ ஒரு முடிவு எடுக்கலாம், நீ நம்புறியா இல்லையா அதுதான் அந்த சிக்னல். தீயாத நீ எப்படியாவது அதை உணர்வையான்னு நான் பிரார்த்திக்கிறேன். அப்போ உணர்ந்ததும் நாம இருவரும் சேர்ந்து அதை வெல்ல முடியும்னு நினைச்சுக்கோ.
0: நீ எனக்கு இதை ஏன் சொல்ல?
1: ஏனென்றால் நான் உன்னை காவலிக்க.
3: மில்லியன் கணக்கான பிற கிரகங்கள்ல புத்திசாலி உயிர்கள் இல்ல, உயிர்கள் பில்லியன் ஆண்டுகளாக வளர்ந்திருக்கிறது. அப்படி இருக்க நம்ம இங்க பூட்டி வைக்க காரணம் என்ன? இல்ல, அதாவது அவற்றில் சில உயிர்கள் உடல்களின் தேவையை தாண்டி காலமும் இடமும் கட்டுப்படுத்த முடியாத தூய அறிவாக வளர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்போ அவர்கள் தங்களை வெளிப்படுத்த முடிவு செய்திருக்கிறாங்க. அவர்கள் நம்மை தங்களை வழிபட வைக்க மாட்டாங்க. இல்லல்ல, அந்த உன்னதமான மனிதர்கள் நம் உள்ளிருக்கும் தெய்வீக தன்மையை வெளிக்கொணர்ந்து நாம் அனைவருமே கடவுளின் அம்சங்கள் என்பதை உணர வைக்கும் விதமாக நம்மையும் ஊக்கப்படுத்தி வழிநடத்துவார்கள்.

அண்டை வாழ்க்கை, இந்த குழப்பமான சூழ்நிலையில நான் எவ்வளவு பங்கு பெற்றிருந்தாலும் அதற்காக உங்களிடம் என் மனம் அறிந்த மன்னிப்பை கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவளே, எனக்கு உங்களை தேவைப்படுகிறேன். தயவு செய்து எனக்கு உதவி செய்யவும், சரியானவை செய்யும் வலிமையை அளிக்கவும். ஜாக்குக்காக நான் இருக்கமோ? இத உங்க பேர்ல கேக்குற. ஆமே.

நிச்சயமாக, நீங்கள் சொன்ன அனைத்து விஷயங்களையும் நான் மிக தெளிவாக புரிந்து கொண்டேன். அதன்படியே நான் அனைத்தையும் செய்து முடிக்கிறேன். கவலைப்படாதீர்கள்.

ஓங்கட்டியம், தயவு செய்து இதை நீங்கள் இப்போது செய்ய வேண்டிய எந்த அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு சுழற்சி ஆரம்பாகுது, இங்க நல்லா இருக்கு. நான் கொஞ்சம் நரகத்தை உணர்றேன், இது சரியில்லைன்னு தெரிஞ்சுக்க. இதெல்லாம் நாமும் கடந்து வந்தோம். நான் ரிலேயை உடைக்க வேண்டி வருது, அது வெளியே போக முடியாது. நம் பல வருடங்களா சேர்ந்து வேலை பார்த்தோம். நீங்க எனக்கு தெரியும், நான் உங்ககிட்ட பொய் சொல்ல என்ன காரணம், அந்த சிக்னல் விண்வெளியில இருந்து வரக, அது நேரா நரகத்திலிருந்து வருது. என்ன கேளு. நன்றி ஆண்டவரே. டிம், என்னை கீழே இறக்கவும். சரியா, என்னை கீழே இறக்கவும், நாம இத பற்றி பேச. அது நீ என்ன பண்ண போற டிம்? இங்கேவா, நீ எங்க போற டிம்? திரும்பவா டிம். டிம், தயவு செய்து இங்கே திரும்பி வா. நீ அங்கே இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறாய்?

0: செய்யாதீர்கள், செய்யாதீர்கள், செய்யாதீர்கள்.
1: என்னத
2: இல்ல, நீ என்னை வெட்டி போட முடியாது. இது கடவுளை பற்றி என்று சொல்ல முடியாது. ஏய்,
0: நான் பாதுகாப்பு கேமரா வீடியோவை கண்டுபிடிச்சேன். அது என்ன நடந்ததுன்னு காட்டுது. இப்போ அலமாரிக்குள்ள உள்ள செய்தியை செய்தி அனுப்பாதன்னு சொல்றது. அந்த சிக்னல் உனக்கு புரியலையா? அத சிக்னல் அனுப்பாதன்னு எச்சரிக்கையா?
2: கேட்க முடியாத பிரச்சனை எனக்கா இல்ல உனக்கா?
3: ஓ, அங்கேயே நிம்ம. நமக்கு ஒப்பந்தம் இருந்துச்சு ஜாக்.
0: உனக்கு என்ன பிரச்சனை? அந்த டெக்னீஷியன்ஸ் சிக்னல் அனுப்ப முயற்சிச்சு இறந்தாங்க. இதுல ஏதோ தவறு இருக்கு. நாம அத வெளியே அனுப்ப போறது இல்ல.
3: ஜாக், ஜாக், நீ பணக்காரனாக தயாரா இருக்கியா? வருஷத்துக்கு 100,000 சம்பளம் வாங்குற சாதாரண வேலைக்கார மாதிரி இல்ல. நான் 5 மில்லியன் பற்றி பேசுறேன். கடக்குல ஓய்வு வாழ்க்கை.
2: ஜாக்கு, மகள ஏன் நிகழ்ச்சியோட இணைச்சுக்கணும்? இது பணத்துக்காக இல்ல ஜாக், இது கடவுளை பத்திதா. இது கடவுள் நம்ம அணுகிறத பத்தினா ஜாக்கு.
3: 10 மில்லியன் இந்த முட்டாள மானுங்கிற இவன் நம்மை மீட்க போறாங்க. இவனை பாரு, என்னையும் சாக்லேட்டும் ஒட்டிக்கிட்டு பிரிட்ஜ்ல பன்றி மாதிரி தேடி திரியறான்.
4: இவர்கள் இருவரும் பொய் சொல்றாங்க ஜாக். அவர்கள் உன்னை வெறும் பயன்படுத்துறாங்க. நீயே பாரு அவரடா. ஒருத்தர் இன்னொருத்தரை விடவும் பரிதாபமானவனுக்கு. நீயும் நானும் ஜாக், நீ இத ஒரு மேச மாதிரி செய்யலாம்.
3: ஓ மூட பார்பி, வாய மூடு. நான் இல்லனா நீ வெறும் லோக்கல் வெதர் ரிப்போர்ட்டோட.
4: உனக்கு எப்படி தைரியம்?
2: இதுதான் எதிர்காலம் தானா ஜாக்? இது இந்த பாவ டிசைனர் உடைகள் போட்டுக்கிட்ட.
4: நீ கொழுத்த பாரும்பு. நீ உன் தகவல்களால உன் பையில பணம் நிரப்பிக்கிட்டு இருக்கும் போது மக்கள் பசிக்கு போனது பற்றி என்ன?
3: ஜாக், ஜாக், இப்பவே ஒரு சிக்னல் அனுப்பணும். சிலர் இறந்தாலும் சிலர் பைத்தியம் ஆகினாலும் அது நடக்கட்டும். செல்வம் என்றால் பலி தேவை.
4: அவனை கேட்காத ஜாக். உலகையே தருவதாக கூறுவான், ஒன்னும் தர மாட்டான். நானும் அது தெரியாம இருக்கேன்னு நினைக்கிறேன்.
3: நீ கொஞ்சம் ஜிசபெல் மாதிரி நடந்த பிறகு இல்ல.
0: இப்ப அமைதியாரு, இங்க பா
2: ஜாக், இது பாவிகளின் வழி.

0: அவன் இங்க இல்ல, முன்னாடி கதவை பாரு.
1: அது போட்டி இருக்க,
0: இன்னும் எங்க இருக்க முடியும்? சுரங்க.
1: நீ ஒரு முடிவை எடுத்தானா? நீ நம்பறையா இல்லையா என்பதுதான். அந்த சிக்னல் தீயதே, நீ அதை எப்படியாவது புரிஞ்சுக்கணும்னு நான் பிரார்த்திக்கிறேன். அது எப்போது நீ புரிஞ்சுக்கிட்டா நாம இருவரும் சேர்ந்து அதை வெல்ல முடியும் என்பதை நினைவில் வை.

இருக்கிறாயோ ஜாக், நீ அங்கே தனியாக என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? நீ மிகவும் சமர்த்தான மற்றும் ஒரு நல்ல பையன் அல்லவா? இப்ப வெளியே வா, ரெவரண்ட் உனக்கு ஒரு நல்ல சாக்லேட் ட்ரீட் தரப்போறார்.

0: செஞ்சதுல மகிழ்ச்சி ஜாக். எனவே அந்த சிக்னலை மீண்டும் என் அலுவலகத்திற்கு இணைப்பதன் மூலம் நாம் தொடங்கலாம்.
1: உங்களை தவிர மற்ற அனைவருக்கும் நீங்கள் அணுகலை தடுத்து விட்டதாக தெரிகிறது.
2: இல்ல, ஸ்மித்தி சொன்னது சரிதான், எங்களால சமிக்கையும் அனுப்ப முடியாது.
3: உனக்கு என்ன தெரியுமா, நான் அதை பத்தி யோசித்து கொண்டிருந்தேன், நீங்க சொல்வது சரிதான்.
4: எனக்கு இதுதான் வேணும்.
5: எனக்கு முழு சக்தி வாய்ந்த ஒரே சிக்னல் என் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். அதற்கு பிறகு
6: அதற்காக மன்னிக்கவோ.
7: அதை செய்யாத ஜாக். தெரியுமா, அந்த சிக்னலை கட்டுப்படுத்துவதற்கான வளங்கள் என்னிடம் மட்டுமே உள்ளன. பணத்தை பத்தி என்ன, நீ வாழ்நாள் முழுவதும் பணக்காரனாக இருப்பாய் ஜாக்.
8: கர்னல், அந்த சமிச்சரி வலுப்பெற்று வருகிறது, அது உங்களை அழித்து விடும், அது எல்லோரையும் அழித்து விடும்.
2: ஆமா, எங்கள் எல்லோரையும் கொல்லும் உன் திட்டத்தை பற்றி என்ன?
9: ஐயோ இல்ல, நான் அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன். நான் விரும்புவதெல்லாம் அந்த சிறிய நிரல் துண்டை எடுத்து அதை மீண்டும் இணைத்து மின் சுற்றை பூர்த்தி செய்வதுதான். நாம் இங்கிருந்து போகலான?
10: யாராவது கேள்வி கேட்டா நான் மறுத்து விடுவான்.
2: அந்த சிக்னல் விண்வெளியில் இருந்து வரந்துகே, அது மனிதர்களை கொல்லும், நீ அதை கட்டுப்படுத்த முடியாது.
11: நாம் அதை கட்டுப்படுத்த முடியும்.
2: நம்பிக்கை,
0: அந்த அதிகாரத்தை எங்களுக்கு விடு ஜாக்.
2: நீ அதை புரிந்து கொள்ளவில்லை.
0: இதற்கு போதும் லெப்டினன்ட்.

0: என்ன கெட்டவனா ஆக்கி விடுச்சாக்கு.
1: ஐயோ இல்ல கண்ணு, நீங்க தான் நல்லவரா.
2: நிறுத்திமா கண்ணு.
1: பெர்மன், நீ நல்லவராக இருக்க முயற்சிக்கும் போது ரிலைய நீயே சரிசெய்ய நினைத்துக் கொள், ஏனெனில் நான் இங்க இருக்க மாட்டேன்.
0: அவனுக்குள்ள அதே லெக்கினன்.
3: சரி ஜாக்,
1: லெப்டினன்ட் உடன் நடனமாட எனக்கு பிடிக்கிருந்தாலும்
4: எனக்கு அந்த ரிலே தேவை.
0: லெப்டினன்ட், உன பின்வாங்க உத்தரவிடுகிறேன்.
5: மதிப்பிற்குரிய லெப்டினன்ட் அவர்களே, ஜாக், நான் உங்களிடம் ஒப்படைத்த இந்த முக்கியமான பணியை எவ்வித தாமதமும் இன்றி மிகவும் கவனமாகவும் துல்லியமாகவும் இப்போதே இந்த நொடியே மிகச் சரியான முறையில் செய்து முடிக்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் செய்யும் இந்த காரியம் மிகவும் முக்கியமானது என்பதால் இதில் எந்த தவறும் நேர்ந்து விடாதபடி முழு அர்ப்பணிப்புடன் செயல்பட்டு வெற்றிகரமாக இதை நிறைவேற்றுவீர்கள் என்று நான் முழுமையாக நம்புகிறேன். எனவே தயவு செய்து
0: காலம் தாழ்த்தாமல் உடனடியாக செயல்படுங்கள்.
1: இப்போதே
6: செய்யவில்லை என்றால் அவளை சுட்டு விடுவீர்கள். நான் செய்வேன்னு உனக்கு தெரியும்.
2: அதற்கு மதிப்பே இரஜாக் மூடாய.
1: செய்யாத ஜாக், மூடுவாய.
7: விண்டோ இப்போ. சரி ஜாக், இதோ உன் முகவரியும் குறியீடா. ஆனா பதிவு செய் இப்பவே.
1: ஜாக் என்ற
7: புந்தர மூடுவாய. இப்போ சந்தோஷமா தாளோ
1: லீமா
0: இணைக்கிறது.
1: வயல் ஹேங்கர் பழைய எக்ஸ்டென்ஷன் கார்டை வச்சு நான் அதை ஓட்ட வேண்டியிருந்தது. எல்லாம் தாண்டி வந்த நீ லக்கி.
7: சரி பக்கத்துக்கு போ.
1: அவளை விடு.
7: பக்கத்துல போ.
1: அவளை விடு. ஏ
0: இணைக்கிறது. ஜாக், நீ என்ன செய்தாய்?
7: உண்மைய கண்டுபிடிச்ச. அந்த சிக்னல்ஸ் எல்லாம் இன்னும் 2 நிமிடங்கள் தான் இருக்கிறது.
0: இணைக்கிறது.
7: அதை செய்யாதீர்கள் கர்ணன். கர்ணல்

குந்தாவே, தயவு செய்து எங்களை காப்பாற்றுங்க. இணைக்கிறது இந்த சக்தியா அது வந்த இடத்துக்கு திருப்பி அனுப்பு. இணைக்கிறது உங்கள் மதன் இயேசுவின் பெயரில். இணைக்கிறது

0: எனக்கு ஒரு கால் பண்ணல, என் நம்பர் உங்ககிட்ட இருக்கிறதே இல்லையா? நன்றி.
1: கடவுள் நீங்க விருந்தினா?
0: அதனால் ஒன்றும் பலவா இல்ல, கவலைப்படாதீருங்க. அங்கு பின்னால் நீ ஒரே ஒரு உண்மைதான் இருக்குன்னு சொன்ன, நீ அதில் உண்மையிலேயே நம்புகிறாகா? நான் நம்புகிறேன். நீ கொஞ்சம் கடன் வாங்க முடியுமா? ஆமா, நன்றி.
1: அப்புறம் இம்ரால், உன் வாழ்க்கையில இன்னும் இடம் இருக்கிறதா?
0: உனக்கான இடத்தை நான் சேமித்து வைத்திருக்கிறேன்.

வருடம் 2025. உலகம் வேகமா ஒரு நிச்சயமற்ற எதிர்காலத்தை நோக்கி நகர்கிறது. தொழில்நுட்பம் ஒவ்வொரு மூலையிலையும் ஆதிக்கம் செலுத்துகிறது. அரசாங்கங்கள் புதிய உலக ஒழுங்க பற்றி கலந்துரையாடக் கூடுகின்றன. குடும்பங்கள் வன்முறை, ஊழல் மற்றும் நம்பிக்கையற்ற சூழலில் உயிர் வாழ போராடுகின்றன. இந்த நிலைமையிலையும் இருள ஒளிர செய்யும் கிறிஸ்துவில் நம்பிக்கை இன்னும் சில வீடுகள்ல ஒளிக்கதிராக உள்ளது. அந்த வீடுகளில் ஒன்று சாமுவேலும் ராகேலும் வாழ்ந்த வீடு. இவர்கள் இருவரும் இளமையிலிருந்தே தங்கள் வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்தவர்கள். அவர்கள் ஒரு சிறிய சுவிசேஷ தேவாலயத்தில் சந்தித்தார்கள். திருமணமான பிறகு ஒரு ஒப்பந்தம் செய்தார்கள். அவர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் பைபிளில் உள்ள பெயர்களை வைத்தார்கள். அவர்கள் தினமும் தாங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்பதை நினைவூட்டும் வகையில். மேலும் அவர்கள் ஒரு நித்திய நோக்கத்தை நிறைவேற்ற அழைக்கப்பட்டவர்கள். அவர்கள் உருவாக்கிய குடும்பம் பெரியது. மொத்தம் 8 பேரு. தந்தையான சாமுவேல் கடுமையா உழைக்கும் மனிதர், தன் விசுவாசத்துல உறுதியானவர். தாயான ராகேல் மென்மையானவரும் பக்தியுள்ளவரும் ஓயாத ஜப வாழ்க்கையுடைய பெண்ணும் ஆவார். அவரது 6 மகன்கள் அவருக்கு ஒரு பாரம்பரியமும் தேவனுக்கு முன்பாக ஒரு பொறுப்பும் ஆகும். 4 மகன்களில் முதல்வன் எலியா வலுவான மனப்பான்மை கொண்டவர் மற்றும் இயற்கையான தலைவராக இருந்தார். யோசியா நீதியும் உண்மையும் மீது ஆர்வம் உள்ளவர். தானியேல் சிந்தனையுடன் பைபிளை நேசிப்பவர் மற்றும் சிறியவன் மத்தேயு சந்தோஷமாகவும் கனவுகளுடன் வாழ்பவர். இந்த குடும்பத்தை 2 மகள்கள் பூர்த்தி செய்கிறார்கள். எஸ்தர் ஆழமான பார்வையும் உணர்வு பூர்வமான இதயமும் கொண்டவர் மற்றும் தேவோரா உறுதியும் தைரியமும் கொண்டவர். எப்போதும் தன் குடும்பத்தை பாதுகாக்க தயாராக இருப்பவர். சிறு வயதிலிருந்தே சாமுவேலும் ராகேலும் அவர்களுக்கு ஆண்டவரை நேசிக்கவும் ஒன்றாக ஜெபிக்கவும் நேர்மையுடன் வாழவும் கற்றுக் கொடுத்தார்கள். அவர்களின் பெயர்கள் சும்மா தேர்ந்தெடுக்கப்படவில்லை. ஒவ்வொருவரும் விசுவாசத்தின் சாட்சியாகவும் தலைமுறைகளை வழிநடத்திய பைபிள் கதைகளின் நினைவாகவும் நிற்கிறாங்க. பெற்றோர்கள் சோர்ந்து போன போது, வாழ்க்கையின் போராட்டங்கள் கடுமையா இருந்த போது, ஒவ்வொரு குழந்தையும் தங்கள் வீட்டுக்காக கடவுளிடம் இருந்து வந்த ஒரு வாக்குறுதியை பிரதிநிதித்துவப்படுத்துவதா நினைச்சு அவர்கள் பலம் பெற்றாங்கள். ஆனா ஆண்டுகள் கடந்தன. சாமுவேலும் ராகேலும் வளர்த்த குழந்தைகள் பிள்ளைத்தனத்தை விட்டு விலகினர். பருவமடைதல் ஒரு புயலை போல வந்து எல்லாவற்றையும் அசைத்தது. அதோடு அவர்களின் பாதைகளை வடிவமைக்கும் முடிவுகளும் வந்தன. மூத்தமை எலியாவ் தனது இதயத்தில் உறுதியாயிருந்தார். இளமையிலிருந்தே கிறிஸ்துவே தன் ஆண்டவர் என்று முடிவு செய்தார். மகிழ்ச்சியுடன் தேவாலயத்துல பணியாற்றினார், பிரசங்கம் செய்தார், ஜெபித்தார், மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்தார். எஸ்தர் தனது உணர்வு பூர்வமான இதயத்துடன் தேவனுடைய வீட்டுலதான் ஆன்மாவுக்கு வலிமை கிடைக்கும் இடமாக கண்டுபிடித்து விசுவாசத்திற்கு உறுதியா இருந்தார். ஆனா எல்லோரும் அந்த பாதையை பின்பற்றவில்லை. யோசியா, டேனியல் மற்றும் மேத்யூ அவர்கள் இளமையில் அடியெடுத்து வைத்த போது தங்கள் இதயங்களை கடினப்படுத்த தொடங்கினாங்க. அவர்கள் தங்கள் பெற்றோர்களுடன் தேவாலயத்திற்கு செல்லுவதை நிறுத்திவிட்டார்கள். ஜபக்கூட்டங்கள்ல நேரத்தை வீணடிப்பதை விட முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன என்று நம்பினார்கள். உலகின் ஒளிவிளக்குகள் அவர்களை இழுத்தன. யோசியா மற்றும் டெபோரா மேலும் தேவாலயத்திற்கு வெளியே காதலில் விழுந்து விட்டார்கள். அவர்களின் இதயங்கள் தங்களது விசுவாசத்தை பகிராதவர்களிடம் ஈர்க்கப்பட்டன. மெல்ல மெல்ல ஒரு காலத்துல விதைக்கப்பட்ட வித இறக்க தொடங்கியது. யோசியா மற்றும் டெபோரா மேலும் தேவாலயத்திற்கு வெளியே காதலில் விழுந்து விட்டார்கள். அவர்களின் இதயங்கள் தங்களது விசுவாசத்தை பகிராதவர்களிடம் ஈர்க்கப்பட்டன. மேலும் மெல்ல மெல்ல ஒரு காலத்துல விதைக்கப்பட்ட விதை இறக்க தொடங்கியது. ஒரு நாள் சாமுவேலும் ராசேலும் தங்கள் எல்லா பிள்ளைகளையும் ஹால்ல கூடியிருக்க செய்தார்கள். அவர்கள் கனமான மனதுடன் பேச தொடங்கினார்கள். சாமுவேல் பேச தொடங்கி நடுங்கும் குரல்ல, பிள்ளைகளே, எவ்வளவு நாங்கள் உங்களை நேசிக்கிறோம் என்று உங்களுக்கு தெரியும் என்றார். உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் வாழ்விற்கு தேவனிடமிருந்து கிடைத்த ஒரு வாக்குறுதி. உங்களை உண்மையில் நடக்கும் போது பார்க்கும் போது எங்களுக்கு அதை விட மகிழ்ச்சி எதுவும் இருக்க முடியாது. ஆனா தயவு செய்து உங்கள் இதயத்தை விரைவாக யாருக்கும் கொடுக்காம இருங்கள் என்று உங்களை வேண்டுகிறோம். கிறிஸ்து மையமாக இல்லாத காதல் எப்போது வேண்டுமானாலும் வலியாக மாறிவிடும். ராசேல் கண்களில் கண்ணீருடன் தொடர்ந்தார். என் பிள்ளைகளே, நான் அமைதியாக இருக்க முடியாது. உங்கள ஒவ்வொருவருக்கும் தேவ அழகான திட்டங்களை வைத்திருக்கிறார். டெபோரா, என் பிள்ளை ஆண்டவரை காத்திருக்கோ. அவர் தன் இதயத்துக்கு ஏற்ப ஒரு கணவரை உனக்காக தயார் செய்திருக்கிறார். யோசியா, நீயும் காதல் போல தோன்றும் விஷயங்களால ஏமாறாத. ஏனெனில் நிலையானதும் உண்மையானதும் ஒன்றை உனக்கு கொடுக்க இயலும் ஒரேவர் தேவன்தான். யோசியா உறுதியாக பதிலளித்தா, அப்பா அம்மா நான் அவளை விட்டு போக போவதில்லை.
அவள் என்னை புரிந்து கொள்கிறாள், என்னை மகிழ்ச்சியாக்குகிறாள். அவள் தேவாலய உறுப்பினராக இல்லை என்றாலும். அப்போது டெபோரா உறுதியான குரலில் சொன்னா, என் வாழ்க்கையில எல்லாமே தேவாலயத்தை சுற்றி சுழல்வது எனக்கு இப்போது போதும், நான் சோர்ந்து விட்டேன். நீங்கள் விரும்பாவிட்டாலும் என் முடிவுகளை நான் தான் எடுக்க விரும்புகிறேன். சாமுவேல் குரல் உடைந்தாலும் உறுதியுடன் பதிலளித்தார், உண்மையான காதல் தேவனை விட்டு தூரமாக கட்டப்படுவதில்லை பிள்ளைகளே. இன்று கனவாக தோன்றுவது நாளை ஒரு புண்பாடாக மாறலாம். ராசேல் கண்ணீருடன் வேண்டிக் கொண்டு முடித்தார், உங்கள் இதயங்களை மூடிக்கொள்ளாதீர்கள். கிறிஸ்து ஒருபோதும் தோல்வி அடைவதில்லை. அவரிடம் உங்களுக்காக இருப்பது நீங்கள் வெளியே எதையும் தேடியாலும் அதைவிட எப்போதும் சிறந்ததாக இருக்கும். ஆனா சாமுவேலும் ராசேலின் வார்த்தைகள் ஒரு சுவரில் மோதியது போல் தோன்றின. யோசியாவும் டெபோராவும் தங்களது பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். டேனியலும் மத்தேயும் அமைதியா இருந்தார்கள், ஆனால் அவர்களது அலட்சியம் அவர்கள் கேட்க தயாராக இல்லை என்பதை காட்டியது. அந்த குடும்பம் பிளவுபட்டது. நான்கு பிள்ளைகள் இனிமேல் தேவாலயத்துடன் எந்த தொடர்பும் வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் சிறப்பு நிகழ்வுகள்ல மட்டும் கலந்து கொண்டார்கள். ஆனா அவர்கள் கோபத்துடன் கைகள் மடக்கி இதயங்களை மூடிக்கொண்டு வந்தார்கள். இதற்கிடையில் எலியாவும் எஸ்தேரும் தங்கள் பெற்றோருக்கு விசுவாசமாக இருந்தார்கள். தங்கள் சகோதரர்கள் சோமமாகிவிட்டதை பார்த்து வலி அனுபவித்தார்கள். ஒவ்வொரு இரவும் சாமுவேலும் ராசேலும் மீண்டும் தங்கள் முழங்கால்களை மடக்குவாங்க. அவர்கள் கண்ணீருடன் ஜெபித்து யோசியா, டெபோரா, டேனியல் மற்றும் மத்தியோவுக்காக மன்றாடி நம்பிக்கையுடன் இருந்தார்கள். இளமை, தவறான காதல் மற்றும் உலகின் கவனச்சிதறல்கள் அவர்களின் விசுவாசத்தை அணைத்து விட்டாலும் அவர்களின் இதயங்களில் விதைக்கப்பட்ட வார்த்தைகள் ஒரு நாள் பலனளிக்கும் என்று நம்பினார்கள். ஆனா பெற்றோர் ஜபத்துல தங்களை தாழ்த்தி கொண்டிருக்கும் போது டெபோரா தானும் அறியாத ஒரு உலகில் மேலும் மேலும் மூழ்கி கொண்டிருந்தா. அங்கிருந்து எப்படி வெளியே வருவதென்று அவளுக்கு தெரியவில்லை. முதல்ல வார இறுதிகள்ல ஒவ்வொரு முறையும் தன் நண்பர்களுடன் கொண்டாட்டங்களுக்கு சென்று தானே தவறு எதுவும் செய்யவில்லை என்று நம்பினாள். அவ, நான் வெறும் நடனமாடவும் மகிழ்ச்சியாக இருக்கவும் தான் போகிறேன் என்று சொன்னாள். ஆனா மெதுவா அந்த சத்தமான இசை, விளக்குகள் மற்றும் சிரிப்புகள் அவளது கைகளில் இருந்த பானங்களுடன் கலந்துவிட்டன. முதல்ல ஒரு சுவை பார்த்தா பிறகு இன்னொன்னு, இப்படி குடிப்பது சாதாரணமாகிவிட்டது. இறுதியில குடிப்பது மட்டும் போதவில்லை, அவ போதை மருந்துகளை முயற்சிக்க தொடங்கினா தன் கிளர்ச்சியை அனுமதித்து வீட்டில் கட்டுக்கொண்ட அனைத்திலிருந்தும் மேலும் மேலும் விலக செய்தது. ஒரு இரவு அவள் தாமதமாக வீட்டிற்கு திரும்பிய போது சாமுவேலும் ராசேலும் அவளை காத்திருந்தனர். அந்த சூழல் கவலையால் நிரம்பியிருந்தது. சாமுவேல் உறுதியான ஆனால் உடைந்த குரலில் அவளிடம் பேசினார். டெபோரா மகளே, இது நீ அல்ல. இப்படி உன்னை பார்ப்பது எங்களுக்கு வலிக்கிறது. நாசத்திற்கே வழி வைக்கும் இந்த பாதையில் உன்னை இழக்க நாங்கள் விரும்பவில்லை. இயேசு விரைவில் தன் திருச்சபைக்காக வருகிறார். பிடிப்பு காலம் அருகில் உள்ளது. உன்னை அந்த பெரிய உபத்திரவத்துல தங்க வைத்து வேதனைப்படுவதை நினைத்தால் கூட எங்களுக்கு மிகவும் வலி. ராசேல் கண்ணீருடன், என் குழந்தையே, நீ புரிந்து கொள்ளவில்லையா என்று சொன்னாள். இப்போது மகிழ்ச்சியாக தோன்றும் அனைத்தும் நாளை கண்ணீராக மாறும். கிறிஸ்து எந்த நேரத்திலும் வரலாம். உன் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் தினமும் பிரார்த்திக்கிறேன். அதைவிட முக்கியமானது எதுவுமில்லை. ஆனா டெபோரா உடைந்து போகாம கடுமையான சிரிப்புடன், பிடிப்பு காலமா என்று கேலி செய்து பதிலளித்தாள். பெரிய உபத்திரவமா? அம்மா, அப்பா, இந்த கதைகளை நான் என் வாழ்நாள் எல்லாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறேன், ஆனா எதுவும் நடக்கவே இல்லையே. இயேசு உண்மையிலே வரப்போகிறவராக இருந்திருந்தா அவர் ஏற்கனவே வந்திருப்பா. என் வாழ்க்கையை நான் வாழறிடுங்க. இந்த எச்சரிக்கைகள் இனிமேல் எனக்கு வேண்டாம். அந்த வார்த்தைகள் பெற்றோரின் இதயத்தில் கத்திய போல் பாய்ந்தன. சாமுவேல் ஆழமாக நெடுமூச்சு விட்டார். துக்கத்துடன் பதிலளித்தார், மகளே, நீ கேலி செய்தாலும் தேவனுடைய வார்த்தை தவறாது. கர்த்தர் வருவார், அதுவும் நீ எதிர்பார்க்காத நேரத்துல, திடீரென்று வருவார். அப்பொழுது இன்று நீ விரும்பி ஓடிக்கொண்டிருப்பது எல்லாம் உனக்கு என்ன பயன் தரும்? ஆனா டெபோரா கைகளை மடக்கி ஒரு வளைந்த சிரிப்புடன், அவர்கள் சொல்வது நடக்கும் போது அப்ப பேசலாம் என்று முடித்தாள். இதற்கிடையில் நான் வாழ்க்கையை அனுபவிக்க போறேன். அறையில் அமைதி நிலவியது. ராகல் தலையை கீழே தாழ்த்தி இனி கண்ணீர் தடுத்துக் கொள்ள முடியாம அழுதாள். சாமுவேல் தனது கண்களை வானத்தை நோக்கி உயர்த்தி வலிமைக்காக ஜெபித்தார். இதற்கிடையில டேனியல், மத்தேயு மற்றும் யோசியா மேலும் மேலும் தூரம் சென்றார்கள். அவர்களின் கிளர்ச்சி வேறு ஒரு வடிவத்தை எடுத்தது. அவர்கள் தங்களை பெண்களை கவரும் ஆட்களாக பெருமைப்படுத்தினாங்க.
அவர்களுக்கு அதிகமான பெண்களை வெல்வதுதான் ஆண்மையின் சோதனைன்னு நினைத்தார்கள். ஒரு பிற்பகல்ல சிரிப்பும் நகைச்சுவையுடனும் அவர்கள் தங்கள் வெற்றிகளை பற்றி பெருமையாக பேசிக் கொண்டிருந்தார்கள். மத்தியோ பெருமையாக, நேற்று அந்த பெண்ணை என்னை தொடர்ந்து விரட்ட ஒரு புன்னக போதும் என்று சொன்னான். இதில் நான் உங்களை விட சிறந்தவன் என்றான். டேனியல் தன்னம்பிக்கையுடன், மத்தையோ நீ உன்னை ஏமாற்றிக் கொள்ளாதே என்று பதிலளித்தான். நான் அவர்களிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி அவர்களை வெல்ல வேண்டும் என்று தெரியும் என்றான். உங்களில் யாரும் என்ன வெல்ல முடியாது என்றான். யோசியா சிரிப்புடன், நீங்கள் இன்னும் பயிற்சியாளர்கள் தான் என்று முடிவு செய்தான். என்னை பின்தொடரும் பல பெண்கள் இருக்கும் போது அது எப்படி இருக்கும் என்று எனக்கு தெரியும். அதுதான் உண்மையான ஆண் என்பதற்கான அர்த்தம். அவர்கள் சொல்வதற்கு தோராயமாக அவர்களின் பெருமை வளர்ந்த போது சிரிப்பு முழங்கியது. அண்டத்தில இரவில் சாமுவேலும் ராசேலும் மூவரையும் கூப்பிட்டு பேச அழைத்தனர். முகத்தில் துக்கம் தெரிந்தபடி சாமுவேல் சொன்னார், குழந்தைகளே, உங்களில் நாம் காண்பது எவ்வளவு வழி கொடுக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. நீங்க கேலி செய்து வாழ்க்கை ஒரு விளையாட்டுன்னு நினைக்கிறீங்க, ஆனா கிறிஸ்து கதவுல தான் இருக்கிறார். ஒரு கன்னிமைப்பில் ரட்சிப்பு நிகழும். பெரிய உபத்திரவத்தை எதிர்கொள்ள நீங்கள் பின்னால் தங்க வேண்டாம் என்பதற்காகத்தான் நாங்கள் விரும்புகிறோம். ராசேல் குரல் நடுங்கியபடி, இப்போது பாவத்துடன் விளையாடும் நேரம் அல்ல என்று சொன்னார். இப்போது பெண்கள், இன்பங்கள் அல்லது தற்காலிக வெற்றிகளை பற்றி பெருமை பேசும் நேரம் அல்ல. உலகம் வெளிச்சத்தை வழங்குகிறது, ஆனா அதன் பின்னால் வலி மற்றும் வெறுமைதான் உள்ளது. இயேசு வருகிறார், உங்களை எல்லாரையும் நம்முடன் சொர்க்கத்தில் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். யோசியா கேலி கலந்த சிரிப்புடன் பரிகாசமா சிரித்தார். இது மீண்டும் அந்த பழைய கதையா? அம்மா அப்பா ஆண்டுகள் கடந்தும் இயேசு வருவார் என்று எல்லோரும் சொன்னாங்க. அவர் உண்மையில் வரப்போகிறவராக இருந்தால் இப்போது வரிவிட்டிருப்பார். டேனியல் பெருமை கலந்த தோற்றத்துடன், அவர்கள் உபத்திரவத்தால் நம்மை பயமுறுத்த நினைக்கிறார்கள், ஆனால் நாங்கள் வாழ்க்கையை ரசிக்க தெரிந்தவர்கள் என்று சொன்னார். இளம் வயதில் இருப்பது எப்படி என்று நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. மற்றும் மெத்தேயின் முடிவில் எங்களுக்கு பற்றி கவலைப்பட வேண்டாம் என்று சொன்னார். அந்த புகழ்பெற்ற பரலோக பறிப்பு நடந்தது நாங்க பார்த்தா அப்போதுதான் பேசலாம். இதற்கிடையில் நாங்கள் விரும்பும் மாதிரி வாழ விடுங்க. சாமுவேல் உதவி இல்லாமல் தனது கைமுட்டிகளை இறுக்கினார். ரேச்சல் அழுதுவிட்டா. அவளது வார்த்தைகள் நம்பிக்கையின்மையும் கேலியுமாகிய ஒரு சுவரில் மோதி விழுந்தது போல இருந்தது. அவளது பிள்ளைகள் ஒவ்வொரு எச்சரிக்கையும் அவர்களை நிலையான வேதனையில் இருந்து விடுவிக்க அன்புடன் அழைக்கும் ஒரு அழைப்பு என்பதை புரிந்து கொள்ளவில்லை. இந்த வேறுபாடு மிகவும் வலியாலிருந்தது. சாமுவேலோ ரேச்சலோ தங்கள் முழங்காலில் விழுந்து அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு கதவின் அருகில் இருப்பதே பரலோக பறிப்பு கண் இமைக்கும் நேரத்தில் நடக்கும் என்பதையும், பின்னால் விடுபடுவது உலகம் அறிந்திராத மிக கொடூரமான காலத்தை எதிர்கொள்வதாக இருப்பதே அவர்கள் துடிப்புடன் உணர்ந்தார்கள். ஆனா அவர்களின் கிளர்ச்சி கொண்ட பிழைகள், கேலி, வெற்றிகள் மற்றும் விருந்துகளுக்கு இடையில் ஒவ்வொரு நாளும் அவர்கள் எல்லாவற்றையும் இழக்கும் அருகில் இருப்பதை அறியாமல் தொடர்ந்தனர். இதற்கிடையில் உலகம் முழுவதும் நிகழ்வுகள் நடக்க தொடங்கின. அவை மிகவும் சந்தேகத்துடன் இருந்தவர்களையும் அதிர்ச்சி அடைய செய்தன. செய்திகள்ல கவலைக்கிடமான தலைப்புகள் நிரம்பியிருந்தன. ஒரே மாதத்துல முன்பு நிலநடுக்கம் இல்லாத பகுதிகள் பெரும் நிலநடுக்கங்களால் அதிர்ந்தன. வானில் விசித்திரமான அறிகுறிகள் காணப்பட்டன. முன்பு ஒருபோதும் காணப்படாத இடங்கள்ல பிரகாசமான ஆரோராக்கள் தோன்றின. மற்றும் விஞ்ஞானிகள் விளக்க முடியாத மர்மமான மின்னல்கள். நாடுகள் குழப்பத்தில் மூழ்கின, பொருளாதாரங்கள் தடுமாறின, அரசாங்கங்கள் சமாதானத்தை நிலைநிறுத்த புதிய உலக ஒழுங்கு தேவை பற்றி அதிகமா பேச தொடங்கின. சாமுவேலும் ரேச்சலும் செய்திகளை கவனமாக கேட்டனர். அவர்களின் இதயங்கள் கனமாக இருந்தன. அவர்கள் ஒருவரை ஒருவர் நேரில் பார்த்து பல ஆண்டுகளாக அவர்கள் பிரசாரம் செய்தது நிறைவேறப் போகிறது என்பதை உணர்ந்தனர். ஒரு இரவு அவர்கள் இரவு உணவு சாப்பிடும் போது சாமுவேல் ஆழமான குரலில் அமைதியை உடைத்தார். இது ஆரம்பம் மட்டுமே. இதை இயேசு சொன்னார். போர்கள், போர் வதந்திகள், பஞ்சங்கள், தொற்றுகள், பல இடங்களில் நிலநடுக்கங்கள் ஏற்படும் என்று அவர் கூறினார். பிடிப்பு நாம் நினைப்பதை விட நெருக்கமா உள்ளது. ரேச்சல் கண்களில் கண்ணீர் விட்டு தலையசைத்தார். நம்முடைய பிள்ளைகள் இதை பார்க்கவில்லை என்று நினைத்தால் மனது வலிக்கிறது என்று சேர்த்தார். நாம் அவர்களிடம் பேசினோ வேண்டினோ, ஆனாலும் அவர்கள் இன்னும் இது ஒரு கதை என்று நினைக்கிறார்கள். அந்த தே நாள்ல உலகம் முழுவதும் கூட்டங்கள் தெருக்களில் இறங்கின, திறமையற்ற அரசுகளிடம் தீர்வுகளை கோரி. அந்த குழப்பத்தின் நடுவுல சர்வதேச தலைவர்கள் ஒற்றுமையை பற்றி பேசினார்கள். நெருக்கடியை கட்டுப்படுத்தும் ஒரு உலகளாவிய அமைப்பு உருவாக்க வேண்டும் என்று கூறினார்கள்.
இதற்கிடையில் இயற்கை பேரழிவுகள் இதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு அதிகரிச்சன. பேரழிவான புயல்கள் முழு நகரங்களை சமமாக்கின. கொந்தளிக்கும் கடல்கள் கரையோரங்களை இரக்கமின்றி அழித்தன. எலியாவும் எஸ்தேரும் ஆண்டவருக்கு விசுவாசமாக இருந்து எல்லாவற்றையும் பயமுடன் கவனித்தனர். ஒவ்வொரு நிகழ்வும் தேவனுடைய வார்த்தைக்கு உறுதிப்படுத்தலாக இருப்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். ஆனா யோசியா, டேனியல், மெத்தேயு மற்றும் டெபோரா தங்களது கிளர்ச்சியில் நடக்கும் அனைத்தையும் கிண்டலாக சிரித்தனர். யோசியா சொன்னார், பாருங்க, இது எப்போதும் இப்படிதான் இருந்தது. நிலநடுக்கங்கள், போர்கள், புதியது எதுவும் இல்லை. என் பெற்றோர் சிறிய விஷயத்துல கூட பயந்து விடுகிறாரு. மெத்தேயு கிண்டலாக சொன்னார், ஆம், அவர்கள் சொல்வது போல இயேசு இப்போது மேகங்கள்ல தோன்றுவார் போல இருக்கிறது. அது முட்டாள்தனமான பேச்சு போதான். ஆனா அவர்கள் கிண்டல் செய்த போது உலகில் உள்ள அறிகுறிகள் இன்னும் தெளிவாகவும் இன்னும் தீவிரமாகவும் ஆனது. பலருக்கு வெறும் தற்செயலான நிகழ்வுகளாய் இருந்தவை சாமுவேலும் ராசேலும் பார்த்தபோது தீர்க்க தரிசன கடிகாரம் இறுதி நேரத்தை நெருங்குகிறது என்பதற்கான உறுதிப்படுத்தலாக இருந்தது. அவர்கள் இதயத்தின் ஆழத்தில் மனித வரலாற்றை என்றும் மாற்றிவிடும் அந்த மகா நிகழ்வுக்கு முன்பாக உலகம் இறுதி நாட்களில் நுழைந்து விட்டது என்று தெரிந்து கொண்டார்கள். அதாவது தேவாலயத்தின் பரவசம். அந்த நம்பிக்கையாலும் தங்கள் பிள்ளைகள் ஆண்டவரிடமிருந்து தூரமாக இருப்பதை பார்த்து ஏற்பட்ட வழியாலும் சாமுவேலும் ராசேலும் ஒரு முடிவு எடுத்தார்கள். தங்கள் பிள்ளைகள் வளர்ந்த தேவாலயத்தின் ஆசாரியர, அவர்கள் சிறுவயதிலிருந்தே பார்த்த விசுவாச மனிதர, அவர்கள் தேடி சென்று வீட்டிற்கு வந்து பேசவும் பிரசங்கிக்கவும் வேண்டிக் கொண்டார்கள். மேலும் அவர்களுக்காக ஜெபிக்கவும் கேட்டாக. ஆசாரியர் அன்புடன் ஏற்றுக்கொண்டார். ஏனெனில் ஒரு ஆவியை தாமதமாகும் முன் மீட்பது போன்ற மகிழ்ச்சி வேறு எதுவும் இல்லை என்று அவர் அறிந்திருந்தார். அந்த மாலை முழு குடும்பமும் ஹாலில் கூடியது. சாமுவேல் உரையாடலை தொடங்கினார். அவரது குரல் நடுங்கியது. ஆசாரியரே, வருகைக்கு நன்றி. எங்கள் மனங்கள் மிகுந்த சுமையோடு இருக்கின்றது. எங்கள் பிள்ளைகள் தொலைந்து போக வேண்டாம் விரும்புகிறோம். உலகம் நடுங்குகிறது. கிறிஸ்து கதவின் அருகில் இருப்பதை நாங்கள் அறிவோம். தயவு செய்து அவர்களிடம் பேசவும் அவர்களுக்காக ஜெபிக்கவும். ஆசாரியர் அமைதியான முகத்துடன் இருந்தாலும் அவரது வார்த்தைகளில் தீக்கதிர் நிறைந்திருந்தது. அவர் இளைஞர்களை பார்த்து மென்மையும் உறுதியும் கலந்த வார்த்தைகளில் பேச தொடங்கினார். பிள்ளைகளே, நான் உங்களை வளர்ந்ததை பார்த்து, நான் உங்களை தேவாலயத்தின் வழித்தடங்கள்ல ஓகிக் கொண்டிருந்ததை பார்த்தேன். உங்கள் குழந்தை போன்ற குரல்கள்ல நீங்கள் ஸ்தோத்திரம் பாடியதை நான் கேட்டேன். நீங்கள் சிறியவர்களாக இருந்த போதிலிருந்தே கடவுள் தனது கையை உங்கள் மீது வைத்தார். இப்போது நீங்கள் விலக விரும்பினாலும் ஆண்டவர் உங்களை நேசிப்பதை நிறுத்தவில்லை என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அரலோகத்துக்கு எடுத்து செல்லும் நாள் அருகில் உள்ளது. இயேசு தனது திருச்சபைக்காக வருகிறார். உங்களில் யாரும் பின்னால் விட

வழிகளில திரும்பவன். இப்போது எனக்கு என் நண்பர்களையும் என் திட்டங்களையும் என் வாழ்க்கையையும் விட்டுக் கொடுக்க விருப்பம் இல்லை. யோசியா ஆழமாக மூச்சு விட்டு, ஆம், நானும் அதே போல்தான் என்று சேர்த்தார். ஒரு நாள் திரும்புவேன் போல இருக்கிறது, ஆனா இப்போது நான் இன்னும் தயாராக இல்லை. மாத்தியோ உரையாடலை சிரிப்புடன் லேசாக்க முயன்று, கவலைப்படாதீர்கள் என்று சொன்னார். நான் இயேசு வருவதை பார்த்தவுடன் நானே மனம் திரும்பிக் கொள்கிறேன், எனக்கு இன்னும் நேரம் இருக்கிறங்க. மாஸ்டர் அவர்களை பொறுமையாக கேட்டுக்கொண்டார். பிறகு உறுதியான குரலில் எச்சரித்தார், குழந்தைகளே, நேரம் உங்களுடையதல்ல, கர்த்தர் கண் இமைப்பில் வருகிறார். நீங்க நாளை முடிவு செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள், ஆனா ஒருவேளை நாளை இல்லாம போய்விடும். இன்றுதான் ரட்சிப்பின் நாள், இன்றுதான் கிறிஸ்துவுடன் சமாதானமாக இருக்க வேண்டிய நேரம். அந்த நேரத்துல இதுவரை அமைதியாயிருந்த டேனியல் திடீரென அழ ஆரம்பிச்சார். அவரது முகத்துல கண்ணீர் வழிஞ்சு கொண்டிருந்தது. உடைந்த குரலில் அவர், நான் இப்படி தொடர விரும்பவில்லை என்று சொன்னார். நான் விரும்பிய உணர்ந்திருக்கட, பாவம் என்னை கட்டிப்பிடிச்சு விட்டது, எனக்கு அமைதி கிடைக்கவில்லை. இன்று நான் தேவனுடன் சமாதானமாக இருக்க விரும்புகிறேன். அந்த நேரத்துல சாமுவேலும் ராசேலும் தங்களது கண்ணீரை அடக்க முடியல. அவர்கள் டேனியலை அணுகி அவரை இறுக்கமா கட்டிப்பிடித்தனர். மாஸ்டர் அவர் மீது ஆன்மீக அதிகாரத்துடன் ஜெபித்தார். டேனியல் முழங்காலில் விழுந்து ஆண்டவரை மன்னிப்புக்காக அழைத்தார். விவரிக்க முடியாத அமைதி அவரது இதயத்தை நிரப்பியது. அந்த இடத்துல ஒரு புனிதமான சூழல் நிலவியது. அந்த இடத்துல தேவனின் ஆவி இயக்கப்பட்டு அனைவரது இதயங்களையும் தொட்டது. ஆனா டெபோரா, ஜோசியா மற்றும் மேத்யூ உள்ளே உறுதியாகவே இருந்தனர். அவர்கள் மனம் உருகினாலும் அந்த ஒரு படியே எடுக்கவில்லை. அவர்கள் ஒரே சத்தத்துல, பிறகு நாம் தேவனின் வழியில் திரும்புவோம் என்று மட்டும் சொன்னார்கள். அவர்களை அன்புடன் பார்த்து, பிறகு என்பது மிகவும் தாமதமாக இருக்கக்கூடாது, நான் ஜெபிக்கிறேன்னு பதிலளித்தார். ஆண்டவர் தன் கரங்களை விரிச்சு காத்திருக்கிறார், ஆனா அந்த வாசல் விரைவில் மூடப்படும், அதை மறந்து விடாது. பின்னர் அவர் முழு குடும்பத்திற்காக ஒரு ஜபத்தை எழுப்பி, தேவன் சாமுவேலும் ராசேலை பலப்படுத்தவும், எலியாவும் எஸ்தேரும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கவும், இன்னும் தூரத்தில் இருக்கும் பிள்ளைகளின் உயிர்களை விடாமல் காக்கவும் வேண்டினார். பின்னர் அவர் ஊக்கமளிக்கும் வார்த்தைகளுடன் விடப்பட்டார். நம்பிக்கையை இழக்காதீங்க, பெற்றோர்களின் ஜபங்களுக்கு சக்தி உண்டு. உங்கள் அழுகையை தேவன் கேட்பா. அந்த ஆசீர்வாதத்துடன் பாஸ்டர் வீட்டை விட்டு வெளியேறுகிறார். அமைதி மற்றும் சிந்தனை நிறைந்த ஒரு சூழலை விட்டு செல்கிறார். டேனியல் ஆண்டவரின் கரங்கள்ல திருந்தி விட்டார். ஆனா மற்றவர்கள் தங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான முடிவை தொடர்ந்து தள்ளி போடுறாங்க. இரவு உணவுக்கு பிறகு எல்லோரும் தங்கள் தங்கள் வழிகளில் புறப்படுகிறார்கள். மேதையாவும் ஹோசையாவும் சோர்வாக இருக்க மேசையிலிருந்து எழுந்து அவர்களுக்கு வேண்டியது தூங்குவதுதான் என்று சொல்லுகிறார்கள். அதே சமயம் டெபோரா அவசரமாக தன் பையை எடுத்துக்கொண்டு வீட்டை விட்டு வெளியேறுகிறார். ஏனெனில் அவளது நண்பர்கள் இன்னொரு இரவு கொண்டாட்டத்திற்காக ஏற்கனவே காத்திருக்கிறார்கள். எஸ்தர் வீட்டிலேயே தங்கி மேசையை சுத்தம் செய்ய உதவுகிறார். ஜபத்திற்காக நாற்காலிகளை இழுத்து வைக்கிறார். சாமுவேல், ராகேல், எலியாவு, எஸ்தர் மற்றும் டேனியல் அனைவரும் ஹால்ல இருக்கிறாங்க. டேனியல் இன்னும் கண்களில் கண்ணீர் துளிகள் ததும்ப அந்த மதியத்தில் அனுபவித்த சமாதானத்தை இருக பிடித்துக் கொள்கிறார். ராகேல் அனைவரையும் பார்த்து மென்மையான குரலை, நாம் கடவுளுக்கு நன்றி சொல்லாம தூங்க முடியாதுன்னு சொல்றார். அதனால அவர்கள் அனைவரும் ஒன்றாம் வழங்க அணில் விழுகிறார்கள். எலியாவோ ஆர்வமா ஜபித்து ஆண்டவரின் இரக்கத்திற்கு நன்றி செலுத்துகிறார். எஸ்தர் தீவிரமான மனதுடன் மௌனமா நன்றி இயேசுவே என்று சொல்கிறார். இறுதி வரை என விசுவாசமா வைத்திருங்க. டேனியல் நிலைத்திருக்கும் வலிமைக்காகவும் மீண்டும் திரும்பி போகாம இருக்கவும் ஜெபிக்கிறார். சாமுவேல் இன்னும் தூரத்தில் உள்ளவர்களின் இதயங்களை கடவுள் தொட வேண்டும் என்று அழுகிறான். மற்றொரு ராகேல் மனம் உடைந்தவளா தன் முழு குடும்பத்தையும் ஆண்டவரின் கைகளில் ஒப்படைக்கிறார். அந்த சூழல் விளக்கமளிக்க முடியாத அமைதியால் நிரம்பியுள்ளது. அது முடிஞ்சதும் அவர்கள் ஒருவருக்கொருவர் அணைத்துக் கொண்டு ஒருவர் பின் ஒருவராக தங்கள் அறைகளுக்கு சென்று ஓய்வெடுக்கிறார்கள். இரவு அமைதியாக தெரிகிறது. தெருக்கள் அமைதியாகவும் நகரத்தை ஒரு இருண்ட வானம் போர்த்தி இருக்கிறது. ஆனால் கடவுளின் தீர்க்கதரிசி கடிகாரத்துல அந்த நேரம் வந்துவிட்டது. ஒரு கண் இமைப்பு அந்த மகத்தான நிகழ்வு நடைபெறுகிறது. மில்லியன் கணக்கானோர் பூமியின் மேற்பரப்பிலிருந்து மறைஞ்சு விடுகிறார்கள். படுக்கைகள் காலியாவிடப்படுகின்றன. உடைகள் தரையுருளுதன்றல. பயன்பாட்டு பொருட்கள் தரையில உருண்டு செல்ல பின்னால் விட்டுவிடப்பட்டவர்களின் கத்தல்கள் தெருக்களை நிரப்ப தொடங்குகின்றன. சாமுவேல் மற்றும் ராகேலின் வீட்டில் அந்த காட்சி அதிர்ச்சி அளிக்கிறது.
அவர்களின் படுக்கை அறையில ராகேல் படுக்கையினர்கள் முழங்கால் மடிந்து தூங்குவதற்கு முன் அமைதியா ஜெபிக்கிறார்.

அப்போது திடீரென அவர் மறைந்து விடுகிறார். படுக்கை தாள்களின் மென்மையான சலசலப்பு மட்டும் பின்னால் விடப்படுகிறது. ஏற்கனவே படுத்திருந்த சாமுவேலும் திடீரென மயங்கி அவரது உடைகள் படுக்கையில் மடித்து வைக்கப்பட்டபடி விடப்படுகிறார். எலியாவோ தனது விசுவாசத்தில் உறுதியாயிருந்தவர் மகிமையுடன் மேலே எடுத்துக் கொள்ளப்பட்டார். எஸ்தர் தனது மடியில் பைபிளை திறந்து வைத்தபடி வாரும் ஆண்டவரே இயேசுவே என்று மெல்ல சொன்னார். உடனே அமைதியின் ஒளியில் மறைந்துவிட்டார். மற்றும் டேனியல் சில மணி நேரங்களுக்கு முன்பு சமாதானம் செய்தவர் அவரும் எடுத்துக் கொள்ளப்பட்டார். இரக்கத்தின் வாக்குறுதியை நிறைவேற்றினார். அவரை நோக்கி திரும்பும் அனைவருக்கும் கடவுள் அளித்த வாக்குறுதி அது. அறைகள் வெறிச்சோடி கிடைக்கின்றன. அமைதி ஒரு விவரிக்க முடியாத குழப்பத்துடன் கலந்திருக்கு. மத்தேயாவும் ஹோசேயாவும் வெளியிலிருந்து வரும் சத்தங்களால் பயந்து எழுந்து உட்கார்கிறார்கள். வீதியில கார்கள் மோதி ஹார்ன்கள் கட்டுப்பாடின்றி ஒலிக்கின்றன. இயங்கும் குடும்பங்களின் கத்தல்கள் ஜன்னல்கள் வழியா ஊடுருவுகின்றன. திகைத்து அவர்கள் வீட்டில் சுற்றி ஓடி தங்கள் பெற்றோர்களையும் சகோதரர்களையும் அழைக்கிறார்கள். அப்பா, அம்மா, எலியா, எஸ்தர், டேனியல். ஆனா யாரும் பதில் சொல்லவில்லை. அவர்கள் வெறிச்சோடிய படுக்கைகள், படுக்கையிலே மடிக்கப்பட்ட உடைகள் மற்றும் விவரிக்க முடியாத ஒரு வெறுமையை மட்டுமே காண்கிறார்கள். அவர்கள் பரபரப்பா ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு தாங்கள் விட்டுவிடப்பட்டு விட்டோம் என்பதை மெதுவா உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்நிலையில தேவோரா தனது நண்பர்களுடன் கொண்டாடும் விருந்தில் நடுவே எல்லாம் கட்டுப்பாட்டை இழக்க தொடங்குவதை உணர்கிறார். இசை திடீரென நிற்கிறது. யாரும் அதை நிறுத்தவில்லை. ஆனால் வெளியே கட்டுப்பாடின்றி மோதி விழும் கார்கள் உதிரும் சத்தங்கள் கேட்க தொடங்குகின்றன. பிரேக்குகள் கத்துகின்றன. இரும்பு வளைந்து விடுகிறது மற்றும் மக்கள் பரிதாபமாக கத்தும் சத்தங்கள் உள்ளே ஊடுருவுகின்றன. கண்ணாடிகள் தரையில விழுந்து உடைந்து போகின்றது. விளக்குகள் மினுக்குகின்றன. சிலர் கதவுக்கு ஓடுகிறார்கள். என்ன நடக்கிறது என்று புரிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள். வெளியில் முடிவில்லாத ஹான் சத்தமோ குடும்பங்களின் கூச்சலும் கேட்குது. அன்புக்குரியவர்கள் திடீரென இல்லாமல் போனதை நினைத்து அழும் சத்தம் கேட்கிறது. தேவரா உறைஞ்சு போயிருக்கிறார். அவளது தந்தை மற்றும் தாயின் வார்த்தைகளின் பிரதித்வனி அவளது மனதில் ஒலிக்கிறது. இயேசு விரைவில் தன் சபைக்காக வருகிறார். நீங்க பெரிய உபதிரவத்துல தங்கி பாடுபட வேண்டாம்னு நாங்க விரும்புகிறோம். பயம் அவளது இதயத்தை நிரப்புகிறது. அவளது கிளர்ச்சி புன்னகம் மறைந்து அவளது முகம் விவரிக்க முடியாத பயத்தால் நிரம்புகிறது. தான் அறியாமல் இருந்ததே உண்மையாகிவிட்டது என்றும் தானும் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டேன் என்றும் அவள் பயத்துடன் உணர்கிறாள். முழு உலகமும் குழப்பத்தில் மூழ்கி கொண்டிருக்கிறது. வானூர்தி ஓட்டுநர்கள் நடுவில் மறைந்து விட்டதால் விமானங்கள் வானிலிருந்து கீழே விழுகின்றன. நூற்றுக்கணக்கான பயணிகள் தவிர்க்க முடியாத பேரழிவுக்கு தள்ளப்படுகிறார்கள். ஒரு சில நிமிடங்கள்ல கடலில், மலையில், நகரங்களில் விழுந்து நொறுங்கிய விமானங்களின் செய்தி தொலைக்காட்சி சேனல்களை நிரப்புகிறது. கேமராக்கள் காட்சியில புகை மேகங்கள் தூரத்தில் எழுகின்றன. பயந்த குரல்கள் உதவிக்காக கத்துகின்றன. தெருவில் கார்கள் கட்டுப்பாடின்றி சுழல்கிவிழ கிறிஸ்துவ விசுவாசிகள் ஓட்டும் வாகனங்கள் ஒரு கணத்தில் காணாமல் போக அவற்றின் வாகனங்கள் வழியில் உள்ள அனைத்திலும் மோதி சிதறுகின்றன. பஸ்ஸுகள் சுவர்கள்ல மோதி நொறுங்குகின்றன. இயக்குநர்கள் இல்லாததா ரயில்கள் தடம் விட்டு விழுகின்றன. ஹார்ன்கள் இடையராது ஒலிக்கின்றன. பாதுகாப்பு அலாரங்கள் முழங்குகின்றன. காற்றில் வளைந்த உலோகம் மற்றும் உடைந்த கண்ணாடியின் சத்தம் நிறைந்துள்ளது. மருத்துவமனைகள்ல குழப்பம் முழுமையாக உள்ளது. மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் நோயாளிகள் திடீரென காணாமல் போகின்றன. ஸ்ட்ரெச்சர்கள் காலியான வழித்தடங்கள்ல உருளுகின்றன. அறுவை சிகிச்சைகள் முடிக்கப்படாமல் விடப்படுகின்றன. அறுவை கத்திகள் தரையில் விழுகின்றன. இன்குபேட்டர்கள்ல குழந்தைகளை பிடிக்க யாரும் இல்லை. என்ன நடந்தது என்று புரியாத பணியாளர்களின் கத்தலுடன் குடும்ப உறுப்பினர்களின் அவல கூச்சல்கள் கலந்து ஒலிக்கின்றன. தொழிற்சாலைகளிலும் அலுவலகங்களிலும் நாற்காலிகள் தானாக சுழல்கின்றன. மேசைகள் காலியாக உள்ளன. சில வினாடிகள் முன்பு தட்டச்சு செய்த கைகள் காணாமல் போய்விட்டன. முதலாளிகள் மற்றும் ஊழியர்கள் தங்கள் காலியான இருக்கைகள் கண்ணிமைக்கும் நேரத்தில் மறைந்துவிடும் அதிர்ச்சியில் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர். இயந்திரங்கள் தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருப்பதால் தொடர்ச்சியாக விபத்துகள், தீப்பற்றல்கள் மற்றும் இடிவிழுதுகள் ஏற்படுகின்றன. பள்ளிகள் ஒரு இதயத்தை உடைக்கும் காட்சியா இருக்கின்றன. வகுப்பறைகள் காலியான மேசைகளுடன் கருப்பு பலகையில் ஆசிரியர்கள் காணாமல் போயுள்ளனர். மாணவர்கள் திடீரென தங்கள் நண்பர்கள் இல்லாமல் போனதால் அழுகின்றனர். சிலர் வெறிச்சோடிய விளையாட்டு மைதானங்கள்ல தனியாக விட்டு வைக்கப்பட்டுள்ளனர். என்ன நடந்தது என்பது புரிந்து கொள்ள முடியாம. கிராமப்புறங்களிலும் கடலிலும் இதே நிலைதான் நடக்கிறது. டிராக்டர்கள் ஓட்டுநர்கள் இல்லாம இயங்கிக் கொண்டிருக்கின்றன. கப்பல்கள் கப்பல் முதல்வரும் கடற்படையினரும் காணாமல் போனதால் வழியின்றி அலைந்து கொண்டிருக்கின்றன.
வானொலி தொடர்புகள் பதிலளிக்கப்படாத அவசர செய்திகளால் நிரம்பி வழிகின்றன. பக்கத்துல பக்கத்துல வேலை செய்யும் விவசாயிகள் ஒருவரும் திடீரென காணாமல் போய் மற்றொருவர் மட்டும் இருப்பதை பார்க்கின்றனர். இயேசுவின் வார்த்தைகள் நிறைவேறுகின்றன. இருவர் வயல் இருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு வைக்கப்படுவார். வீடுகளில் அந்த காட்சி இன்னும் நெருக்கமானதும் இதயத்தை உடைக்கும் வகையிலும் உள்ளது. ஒரே படுக்கையில் தூங்கும் கணவன் மனைவிகள் அதிர்ச்சியுடன் விழித்துக் கொள்கிறார்கள். சிலர் தங்க அருகில் இருந்தவர் காணாம போய் படுக்க காலியாகவும் போர்வை இன்னும் சூடாகவும் இருப்பதை பாக்குறாங்க. வீடுகள்ல இயங்கும் அழுகை முழுவதும் நிறைஞ்சிருக்கிறது. எங்க இருக்கிறாய் என் காதலியே? இயேசுவின் வார்த்தைகளின் எதிரொலி நிஜமாகிறது. இருவர் தூங்கிக் கொண்டிருப்பார்கள், ஒருவர் எடுத்துக் கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டு வைக்கப்படுவார். சில வீடுகள்ல மனைவியே காணாம போகிறார், மற்ற வீடுகள்ல கணவரே காணாம போய் அவரது துணைக்கு நிரப்ப முடியாத வெற்றியை விட்டு செல்கிறார். சட்டம் மற்றும் ஒழுங்கு பாதுகாப்பு அமைப்புகள் பதட்டத்தில் உள்ளன. போலீசார் காணாம போக ஆயுதங்களும் காவல் வாகனங்களும் நடுவழியில கைவிடப்பட்டுள்ளன. பணியில் இருந்த சிப்பாய்கள் ஒரு கணத்துல மறைஞ்சு இராணுவ முகாம்கள் மற்றும் எல்லைகளில் நெரிசலை ஏற்படுத்துகின்றனர். குழப்பம் முழுமையா உள்ளது. ஒழுங்க பராமரிக்க பொறுப்பாய் இருந்தவர்கள் இனி இல்லாததால் யாரும் அந்த குழப்பத்தை கட்டுப்படுத்த முடியல. குடும்பங்கள் தங்கள் அடிப்படையில இருந்து அதிர்ச்சி அடைகின்றன. பெற்றோர் தங்கள் சிறிய பிள்ளைகளை படுக்கையில காணாம ஏங்கி கொண்டு தேடுகின்றனர். மனைவிகள் வீட்டுல சுற்றி ஓடி தங்கள் கணவர்களை அழைக்கின்றனர். அவர்கள் கண்முன்னே காணாம போய்விட்டாங்க. சகோதரர்கள் தரையில் கிடக்கும் உடைகளை கட்டிப்பிடித்து தங்கள் அன்புக்குரியவர்களை என்றும் இழந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து கண்ணீருடன் அழுகின்றனர். சில சபைகளிலும் அந்த காட்சி மனதை உருக்கும் வகையில் உள்ளது. சில இடங்கள்ல ஆசாரியரும் பல சபை உறுப்பினர்களும் மகிமையுடன் காணாமல் போக வெறுமையான இருக்கைகள், தரையில் விழும் மைக்ரோபோன்கள், அதிர்ச்சியில் எழும் அழுதி சத்தங்கள் மட்டுமே மிச்சமாகின்றன. ஆனா எல்லோரும் போகவில்லை. சில விசுவாசிகள் வசனத்தை அறிந்திருந்தும் பரிசுத்தமாக வாழாதவர்கள் ஆலயத்தின் நடுவில் உடைந்து போய் நிற்கிறார்கள். அவர்களின் கைகள் நடுங்குகின்றன, இதயங்கள் உடைந்து போயிருக்கின்றன. அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டு விட்டார்கள் என்பதை உணரும் போது கண்ணீர் மற்றும் நம்பிக்கை இழப்பு அவர்களை ஆட்கொள்கிறது. இதயத்தை உருக்கும் அழுகி சத்தங்களுக்கிடையே கர்த்தாவே என்னை மன்னியுங்கள், நானும் ஏன் போகவில்லை என்று சிலர் கதறுகின்றனர். நான் அறிவேன், ஆனா கீழ்ப்படைய விரும்பவுங்க. திருச்சபைகள் தாங்க முடியாத வேதனையின் இடங்களா மாறுகின்றன. காலி இடங்கள் கண்ணீரால் நனைந்த முகங்களுடன் கலந்து தரையில் விழுந்த பைபிள்கள் வலியின் அழுகை முழு இடத்தையும் நிரப்புகிறது. மற்ற சில திருச்சபைகள்ல ஆசாரியரும் கூட்டத்துடன் சேர்ந்து தங்கிவிடுகிறார்கள். அங்கு கண்ணீரும் குழப்பமும் நிறைந்த அந்த இடத்துல அழுகை சத்தங்கள் கேட்கப்படுகின்றன. ஆசாரியே, நீங்க ஏன் போறீங்க? நீங்க எங்களுக்கு எல்லாமே நன்றாக இருக்கும்னு சொன்னீங்க. நீங்கள் எங்களுக்கு செழிப்பை பற்றி பேசினீர்கள், ஆனால் பரிசுத்தத்தை பற்றி இல்லை. ஆசாரியின் முகம் கவலையுடன் கண்ணீருடன் பதிலளிக்கிறார். நானும் தங்கிவிட்டேன், நான் பிரசங்கித்ததை வாழவும் இல்ல, என்ன மன்னிங்க. ஓலாறு திருச்சபைகளை ஆட்கொள்கிறது. சிலர் தங்கள் முழங்காலில் விழுந்து தேவனை நோக்கி அழுகிறார்கள். மற்றவர்கள் பெஞ்சில் விழுந்த பைபிள்களை பிடிச்சு கொண்டு அழுகிறார்கள். நேரலை கேமராக்கள் சில வினாடிகளில் காலி பஞ்சுகளை பதிவு செய்கின்றன. உரையாடல் பகுதியில் இயேசு வந்தார், நாங்கள் தங்கிவிட்டோம் என்று செய்திகள் பெருக்கிக் கொள்கின்றன. தொலைக்காட்சி நெட்வொர்க்குகள் தங்கள் வழக்கமான நிகழ்ச்சிகளை இடைநிறுத்துகின்றன. வழிகாட்டிகள் அவர்களின் முகங்களில் கவலை தென்பட நேரலையில நடப்பதை அறிவிக்கிறார்கள். உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் திடீரென காணாம போயிருக்கிறாங்க. இதற்கான விளக்கம் இன்னும் எதுவும் இல்லை. கேமராக்கள் நகரங்களை குழப்பத்தில் மூழ்கியதாக காட்டுகின்றன. கூட்டங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன, தீப்பற்றியுள்ளன, விமான நிலையங்களில் விமானங்கள் எரிகின்றன, சாலைகள் முடிவில்லாத விபத்துகளால் அடைப்படைந்துள்ளன. இந்த குழப்பம் உலகளாவியதாக உள்ளது. என்ன நடந்ததென்று யாருக்கும் புரியவில்லை. சிலர் இது வெளிநாட்டு உயிரின சம்பவம் என்று பேசுகிறார்கள், மற்றவர்கள் இது பெரிய தாக்குதல் என்று கூறுகிறார்கள். ஆனா தேவனுடைய வார்த்தையை அறிந்தவர்களுக்கு உண்மை மிக தெளிவா தெரிகிறது. கிறிஸ்தத்தன் சபைக்காக வந்தார், அவர்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டார்கள். விடிப்பு நிகழ்ந்து விட்டது. கிறிஸ்தத்தன் சபைக்காக வந்தார், பின்னால் விட்டுவிடப்பட்டவர்கள் தாங்கள் எப்போதும் கேட்டும் அவமதித்தும் வந்தது உண்மை என்பதை பயத்துடன் உணர்கிறார்கள். மத்தேயு, ஜோசியா மற்றும் டெபோரா வெவ்வேறு இடங்கள்ல அவர்களின் இதயங்கள் உறைந்து போய் தங்கள் பெற்றோரின் வார்த்தைகளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இயேசு விரைவில் வரப்போகிறார், நீங்கள் பெரிய உபத்திரவத்துல தங்கி போய் வேதனைப்பட வேண்டாம் என்று நாங்க விரும்புகிறோம். ஆனா இப்போது அது ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. டெபோரா வெறித்தனமாக தெருக்களில் ஓடுகிறாள்.
அவளது ஹீல்கள் சாலையில ஒழிக்க, சுற்றிலும் அழுகை, சைரன், மோதல் சத்தங்கள் எதிரொலிக்க அவள் கேட்கிறாள். அவளது நண்பர்கள் எல்லோரும் பின்னால் விட்டுவிடப்பட்டு நோக்கமில்லாம கத்துகிறார்கள். ஆனால் அவளுக்கு நினைவில் இருப்பது வீட்டை பற்றிதான். அவளது கண்கள் செவந்து கண்ணீர் காரணமா மேக்கப் ஓடிவிட்டது. இதையும் வேகமா துடிக்கிறது. அவ வீட்டுக்கு வந்ததும் கதவை வன்மையா தள்ளி திறந்து அம்மா, அப்பா, எலிஜா, எஸ்தர், டேனியல் என்று கூச்சலிடுகிறா. வீட்டின் அமைதி அவளுக்கு ஒரு கத்தியாக பாய்கிறது. அவள் கேட்பது அவளது அழுவியின் சத்தம் மட்டுமே சுவர்களில் எதிரொலிக்கிறது. பிறகு அவள் மாடையவும் ஹூசியாவும் ஹாலில் சுவரை ஒட்டி கூச்சமா உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறாள். அவர்கள் முகம் வெண்மையாக, கண்கள் பெரிதாக திறந்திருக்கின்றன. அவளை உள்ளே வரும்போது பார்த்ததும் அவர்களும் அழ ஆரம்பிக்கிறார்கள். அவர்கள் போயிட்டாங்க என்று மாடையோ மேசையிலே கையெடுத்து கூச்சலிடுகிறான். அவர்கள் எல்லாரும் போயிட்டாங்க. ஜோசிய தம் முகத்தை கைகளால் மூடி உடைந்த குரலில் அவர்கள் எத்தனை முறை எச்சரிச்சாங்க என்று சொல்கிறான். அவர்கள் பல முறை எச்சரிச்சாங்க, நாமும் கேட்கவே இல்லை. டெபோரா தடுமாறி வந்து அவர்களுக்கு முன்பாக மண்டியிட்டு விழுகிறாள். அவளது வார்த்தைகள் அழுதையுடன் வெளிவருகின்றன. நான் அம்மாவை நகைச்சுவை செய்த, நான் அப்பாவை கேலி செய்ய, நான் அவர்களுக்கு இயேசு வரமாட்டார் என்று சொன்னேன். இப்போ அவர்கள் போயிட்டாங்க. அவர்கள் போயிட்டாங்க. அவர்களது மூவரின் அழுகை வீடு முழுக்க ஒலிக்கிறது. அவர்கள் ஒருவரை ஒருவர் இறுக்கமா கட்டிப்பிடிக்கிறார்கள். ஒருவருக்கொருவர் ஆறுதல் அளிக்க முயற்சிப்பது போல, ஆனால் உண்மையில் அவர்கள் அனுபவிப்பது தாங்க முடியாத வலி மட்டுமே. அவர்களது பெற்றோரின் வார்த்தைகள் நினைவில் கூச்சலிடும் மாதிரி தோன்றுகிறது. மாடையோ அவனது குரல் உடைந்து, நான் ஆண் என்று காட்டிக் கொள்வதில், பெண்களை வெல்ல முயற்சிப்பதில், பாவத்தில் வாழ்வதில் மிகவும் பிஸியாக இருந்தேன் என்று சொல்கிறான். இப்போ அப்பா அம்மாவுடன் இன்னொரு நிமிடம் கூட இருக்க நான் எதையும் கொடுக்க தயார். ஜோசியா மேல பார்த்து அவனது கண்கள் கண்ணீரால் நிரம்புகிறது. சகோதரர்களே, இப்போ திரும்பி போக முடியாது. ராப்சர் முடிஞ்சு விட்டேல. இப்போது வரப்போகும் விஷயம் பெரிய துன்பமா. நான் இங்கேதான் இருக்கிறோம். டெபோரா தன் கைகளை இறுக்கமா பிடித்தாடுகிறாள். அவளது இதயம் நொறுங்குகிறது. நான் இங்கே இருக்க விரும்பவில்லை. நான் விரும்பவில்லை. நான் எப்படி இவ்வளவு முட்டாளாக இருக்க முடிந்தது? நிராசா அவர்களை முழுமையா சூழ்ந்து விடுகிறது. ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்பு குரல்கள், ஜபம், அமைதி ஆகியவற்றால் நிரம்பியிருந்த அந்த வீடு இப்போது நினைவுகளின் கல்லறையாக, காலியான படுக்கைகள் மற்றும் அமைதியாக மடிக்கப்பட்ட உடைகளுடன் உள்ளது. அந்த கண்ணீரும் புலம்பலின் அணைப்புல அந்த மூவரும் தாங்கள் விட்டுவிடப்பட்டு விட்டோம் என்பதை உணர்கிறார்கள். இல்லாதவர்களின் வலி தாங்க முடியாததாக உள்ளது. ஆனா அதைவிட பயங்கரமானது, வரப்போகும் நாட்கள் மனிதகுலம் பார்த்திராத அளவுக்கு இருண்ட நாட்களாக இருக்கும் என்ற உறுதிதான். டெபோரா முதல் எழுந்து, நாம் தேவாலயத்திற்கு போகலாம் என்று கூச்சலிடுகிறா. அங்கே நமக்கு பதில்கள் கிடைக்கும் என்று நினைக்கிறேன். மத்தேயும் ஜோசியாவும் ஆவலுடன் தலையசைக்கிறார்கள். அவர்கள் குழப்பமான தெருக்களில் ஒன்றாக ஓடுகிறார்கள். ஒவ்வொரு மூலையிலையும் அவர்கள் வெறுமனை நிற்கும் முகங்களை, பாதையில முழங்காலில் அமர்ந்திருக்கும் மக்களை, குடும்பங்கள் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்தாழும் காட்சிகளை மற்றும் இலக்கில்லாமல் ஓடும் இளைஞர்களை பார்க்கிறாங்க. ஆம்புலன்ஸ் மற்றும் போலீஸ்கார்களின் சைரன்கள் இடையறாது ஒலிக்க, தீயின் ஒளிகள் வானில் இரவை கதிர்விக்கின்றன. அவர்கள் எப்போதும் வெறுத்த அந்த தேவாலயத்தை அடைந்த போது காட்சி அழிவை ஏற்படுத்தும் வகையில் உள்ளது. கோவில் திறந்திருக்கிறது, ஆனா அங்கே வழிபாடு இல்ல, புகழ்ச்சி இல்ல, ஆராதனை இல்ல. அங்கே அழுக மட்டுமே உன்னது. 16 பேர் தரையில முகங்குப்புற விழுந்து பெஞ்சுகளை தட்டி கொண்டு ஆவலுடன் அழுது உறக்க அழைத்து, ஆண்டவரே, என்னை மன்னியுங்கள், நான் இங்கேயே இருந்து விட்டேன் என்று கதறுகிறார்கள். எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, என்னை இறக்கிக் கொள்ளுங்கள். 3 சகோதரர்களும் நடுங்கிக் கொண்டே தரையில் விழுந்திருக்கும் உடல்களுக்கு நடுவில் முன்னே செல்கிறார்கள். அவர்கள் சில முகங்களை அறிந்து கொள்கிறார்கள். நண்பர்கள், அண்டை வீட்டார், நியாயப்பள்ளி வகுப்பு தோழிகள், எல்லாரும் கண்களில் கண்ணீருடன் சாத்தியமில்லாததை வேண்டி கெஞ்சுகிறார்கள். ஒரு வயதான ஆண் தன் பைபிளை மார்பில் கட்டி கொண்டு அவர்களை பார்த்து உடைந்த குரலில், நான் சொன்னேனே என்று கூறுகிறார். நான் உங்களை பல முறை எச்சரிக்கேன். ஏசு வந்தார், நம்ம விட்டு சென்றார். டெபோரா அவருக்கு அருகில் முழங்காலில் விழுந்து, இது முடியாது என்று சொல்கிறாள். இது வெறும் ஒரு கதை தான், நடக்காதுன்னு நினைச்சேன். மற்றொரு பெண் அருகில் வருகிறாள். அழுததால் முகம் வீங்கி இருக்கிறது. நான் எல்லாரும் அதே மாதிரிதான் நினைச்சோம். நாம் பாவத்துடன் விளையாடினோம். நாம் முடிவை தள்ளி கோட்டோம். இப்போ இனி வாய்ப்பில்ல. ஜோசியா அவனது குரல் நடுங்கி, அப்போ இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் என்று கேட்கிறான். எதை எதிர்பார்த்தறோம்? ஒரு இள ஆண் மூலையில அழுது கொண்டே கோபத்திலும் வலியிலும் பதில் அளிக்கிறான். பெரிய உபக்கிரமம்,
அதுதான் வரப்போகிறது. பாணிப்பு தொடர்படுத்தல். இப்ப நமக்கு சொல்லப்பட்டதே நாம் அதை வாசித்தோம், வரும் நம்பல. மறுபடியும் அறையில் அமைதி நிலைகிறது. அழுகையும் சத்தமே மட்டும் கீருக்குங்க. மத்தையோ தலைய கைகள்ல வச்சுக்கிட்டு கூச்சல் இடுகா. ஒரு சில நிமிடங்களுக்கு முன்பு திரும்பி மன்னிப்பு கேட்க என் உயிரையே கொடுக்க தயார். ஆனா இப்ப மிகவும் தாமதமாகிவிட்டது. அப்புறம் ஒரு வயதான ஆள் எழுந்து நிக்கிற. அவரது குரல் உறுதியுடன் இருக்கிறது. அவர் அழுதாலும் கூட, சகோதரர்களே, நாம் இனிமேல் கடந்த காலத்தை மாற்ற முடியாது. நாம் இப்ப என்ன செய்ய போகிறோம் என்பதையே முடிவு செய்ய முடியும். நாம் வலிமையா இருக்க வேண்டியிருக்கும். பிரதிவேர் எழுந்து தன் முறையையும் தன் முத்திரையையும் கட்டாயப்படுத்துவான். அவன் நம்ம துன்புறுத்தினாலும் கொன்றாலும் சித்திரவதை செய்தாலும் நாம் மீண்டும் இயேசுவை மறுக்க முடியாது. தெபாரா சிவப்பான கண்களுடன் அவரை பார்த்து உரக்க சொல்கிறாள், அவனுடைய முத்திரையை நான் என்மேல் வைக்க மாட்டேன். நான் இறந்தாலும் கூட இந்த முறையில நான் கிறிஸ்துவ மறுக்க மாட்டேன். யோசியா தம் பற்களை கடித்து தலையசைக்கிறார். ஏவப்பட்டா நான் இறந்து விடுவேன், ஆனாலும் அந்த பிரதிவேர் முறைக்கு நான் விலை போக மாட்டேன். மத்தேயு தன் நடுங்கும் கையை உயர்த்தி, நாம் முன்பு தோல்வி அடைந்தோம், ஆனால் இந்த முறையில் நம் உயிர் போனாலும் கூட நாம் விசுவாசத்திற்கு உறுதியாக இருப்போம் என்று சேர்த்து கூறுகிறார். முழு ஆலயமும் ஒற்றுமையா ஒப்புதல் குரல்ல முணுமுழுகுவர். அனைவரும் கண்ணீருடன் தங்கள் கைகளை வானத்திற்கு உயர்த்தி, கர்த்தாவே தாங்கும் வலிமையை எங்களுக்கு தாரும் என்று ஒருமித்த குரலில் அழைக்கிறார்கள். நாங்கள் மீண்டும் உங்களை தவற விரும்பவன. உலகத்தை மூடிக்கொள்ளும் அந்த இருளின் நடுவிலும் பின்னால் விட்டுவிடப்பட்டவர்கள் தங்கள் ஒரே நம்பிக்கை கிறிஸ்துவை பற்றிக் கொள்வதே என்று புரிந்து கொள்கிறார்கள். தங்கள் உயிரை கொடுத்தேனும். அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த காட்சி இன்னும் ஒரு தீர்க்க தரிசனமாகவே உள்ளது. அருளின் காலம் இன்னும் தொடர்ந்திருக்கிறங்க. இன்று இயேசு இன்னும் அன்பு நிறைந்த குரலில் அழைக்கிறார், தயாரிருங்கள், ஏனெனில் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் அரசர்களின் அரசன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவார். இப்போது நாம் தேவனுக்கு விசுவாசமாயிருப்போம். நாம் பரிசுத்தமாக வாழ்வோம். பாவத்தோட விளையாடாதிருப்போம். நம் முடிவை தள்ளி போடாதிருக்கோம். ராப்சர் நிகழும் போது நம் விளக்குகளில் எண்ணெயுடன் கிறிஸ்துவை மேகங்களில் சந்திக்க தயாராக உறுதியாக நிற்கும் நிலைமையில் நாம் காணப்படுவோம்.

0: வெளிப்பட்டல் 16:15.
1: இதோ
2: திருடனை போல் வருகிறேன்,
0: தன்
2: மானம் காணப்படத்தக்கதாக,
0: நேரத்துல தன் மானம் காணப்படத்தக்கதாக,
2: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான்,
0: Behold,
1: I am coming as a thief. Blessed is he who watches and keeps his garments, lest he walk naked and they see his shame.
0: வஸ்திரத்தை காத்துக்கொள்ள வேண்டும்.
1: We must keep our garments.
0: நலேகுமார் எப்ப வஸ்திரத்தை அழுந்து போனா?
1: When the prodigal son lose his
0: பணத்தையும் எல்லா சொத்து சொகத்தையெல்லாம் வாங்கி தகப்பனை விட்டு பிரிஞ்சு தூர தேசத்துக்கு போனா, அப்பதான் பணம் மட்டும் தொலைஞ்சது இல்ல, வஸ்திரத்தையும் தொலைச்சிட்டான்.
1: He went afar from the father, receiving every things from him, and lose his dresses and everything which he had.
0: நம்ம ஆண்டோட இணைஞ்சிருக்கிறோமா?
1: Are we joined with the Lord?
0: ஆண்டோட தூரமா போயிட்டோமா?
1: Are we go afar from the Lord?
0: நம்ம உள்ளத்தை நம்மளே அலசி பார்க்க வேண்டும்.
1: Let us examine our hearts.
0: அருமையானவரே, நம்ம உள்ளத்தை நம்ம தான் அலசி பார்க்க வேண்டும்.
1: My beloved, we must examine our hearts.
2: எரிகோவுக்கு போகையில்
0: கள்ளர் கையில் அகப்பட்டான்.
2: அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள்.
0: எப்போ? எருசலேமே தேவனுடைய வீடு விட்டுட்டு எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போயிட்டான். ஆண்டு திரும்பலாத கதை. பின்வாங்கி போகும்போது பிசாசன் வஸ்திரத்தை திருடிட்டு போயிடுவான்.
1: Then Jesus answered and said, a certain man went down from Jerusalem to Jericho, and the man went down and fell among them thieves, who stripped him his clothing, wounded him, and departed, leaving him half dead. When the man losing his Jerusalem means the house of God. When we leave the house of God, when we become backslide, the Satan will take away our garments. When we in a position of backsliding, the Satan will steal our garments.
0: இன்னு வாங்கி நம்ம போகமானால் பிசாசன் நம்ம கொடுத்த ரட்சிப்பின் வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரத்தை திருடிட்டு போயிடுவான்.
1: If we become backslide, Satan will steal all our best robes and special robes and every robe, every garments the Lord gave us, the sanctification, everything he will steal.
0: எல்லாரும் எருசலேம் போவாங்க. இப்ப எருசலேம் எங்க போயிட்டான்? எரிகோவுக்கு போனான். தொலைக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பிசாசன் வஸ்திரத்தை திருடிட்டு போயிட்டான்.
1: All people would go to Jerusalem to see God, meet God. But this man went from Jerusalem to Jericho, so Satan stole all his garments.
0: அருமையானவர்களே,
1: my beloved,
0: கர்த்தர் விட்டு நாம் பிரியாம இருப்போம்.
1: Do not depart from the Lord.
0: கர்த்தர் விட்டு நாம் ஒரு நிமிஷம் கூட பிரிய கூடாது.
1: Each and every minute
0: அவரோட நாம் ஐக்கியமா இருக்க வேண்டும்.
1: We must have fellowship with the Lord.
0: யோவான் சுவிசேஷம் 10:10.
1: John Gospel chapter 10 verse 10.
2: திருடன் திருடவும்
0: கொல்லவும்
2: அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான்.
0: நானோ
2: அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவோ அது பரிபூர்ணப்படவும் வந்தேன்.
1: The thief does not come except to steal and to kill and to destroy. I have come that they may have life and they may have it more abundantly.
0: திருடவும் கொல்லவுமா வருகிறேன், நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூரணப்படுங்கிற அவளை பரிபூரணப்படுத்ததா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்தார். பிசாசுக்கு என்னது? திருடவும் கொல்லவும் அழிக்கவும் தான் வருகிற அவனுடைய வேலை அதுதான்.
1: The Satan comes to steal and kill and to destroy, but the Lord came to give us life, and it must be more abundant.
0: நம்ம வஸ்திரத்தை கலட்டுறது திருடிட்டு தான் அவனுக்கு வேலை, ரட்சிப்பை திருடுறது தான் அவனுக்கு வேலை.
1: He has the work there to take away all the garments, all the salvation from us.
0: பரிசுத்த யோவான் சொல்றாரு, எங்க ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட நிலைச்சிருக்குன்னு சொல்றாரு.
1: So John says that our fellowship is with God and the Son Jesus Christ.
0: 1 John 1:3.
1: 1 John 1:3.
2: நீங்களும் எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி,
0: எங்களோட ஐக்கியமுள்ளவர்களாகும்படி
2: நாங்கள் கண்டும்
0: கேட்டும் இருக்கிறதை
2: உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களோட ஐக்கியம் பிதாவோடும்
0: அவருடைய குமாரனாகிய
2: இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது.
1: That which we have seen and heard, we declare to you, that you also may have fellowship with us, and truly our fellowship is with the Father and with his Son Jesus Christ.
0: எங்களைக்கும் பிதாவோட அவருடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவோட மட்டும் தான் நாம் ஐக்கியம் இருக்க வேண்டும்.
1: We must only have the fellowship with the Lord Jesus Christ and Father God.
0: அப்ப பிசாசு நம்ம தொட முடியாது.
1: Then Satan will not touch us.
0: அவன் வந்த நோக்கம் என்ன? கொல்லவோ அழிக்கவோ திருடவும் தான் அவனுக்கு ஒரு வேலை. ஆனா நம்ம ஐக்கியம் பிதாவோட அவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு இருக்கும்போது என்ன செய்ய முடியும்? பிசாசு நம்மளை திருட முடியாது, நம்மளை எதுவுமே செய்ய முடியாது. நம்ம ஐக்கியம் பிதாவோடும் அவர் குமாரனாகி இயேசு கிறிஸ்துவோடு எப்போது ஐக்கியமாக இருக்க வேண்டும்.
1: The aim of Satan is to steal our garments, steal our all things, destroy us and kill us. But when we have fellowship with God, Father and the Lord Jesus Christ, He will not steal anything from us.
0: முதல்ல பார்த்தோம், மனம் திரும்பி வாசந்த கை கொண்டு விழித்தறி இல்லாவிட்டால் மேல் திருடனை போல வருவேன் என்று சொன்னார்.
1: First we saw that we must have the verses and hold fast the verses, repent and be watchful to meet him.
0: இரண்டாவதாக பரிசுத்தமா இருக்க வேண்டும், தேவன் அப்பதான் அவர் எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கன்னு சொன்னார்.
1: Second he said we must be holy according to the Lord.
0: மூன்றாவதாக சொன்னார், வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிற பாக்கியம் என்று சொன்னார்.
1: Third the Lord said he is blessed who keeps his garments.
0: நாம பிசாசு இடம் கொடுத்தா வஸ்திரத்தை திருடிட்டு போயிடுவான்.
1: If we give room for Satan, he will steal our garments from us. John said that our fellowship is with the Lord Jesus Christ and God Father. Finally, Matthew 24:43-44.
2: திருடன் இன்ன சாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால்
0: அவன் விழித்திருந்து
2: தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
0: நினையாத நாள் எப்போ வருவார் நமக்கு தெரியாது. நீங்க நினையாத ஆண்டு வருவார், ஆனால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள்.
1: But know this, that if the master of the house had known what hour the thief would come, he would have watched and not allowed his house to be broken into. Therefore, you also be ready, for the Son of Man is coming at an hour when you do not expect him. The Lord will come when we do not expect him. At that time, the Lord will come.
0: நீங்க நினையாத நாளில தேவன் வருவார், நீங்க அவரை சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him because he will come when we do not expect the coming of the Lord.
0: ஆண்டவர் எப்போ வருவாரே தெரியாது.
1: We do not know when the Lord will come.
0: ஆமோஸின் புத்தகம் 4:12 கடைசி.
1: Amos 4:12.
2: உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு.
0: உன் தேவனை சந்திக்கும்படி என்ன செய்ய? ஆயத்தப்படு. ஆயத்தம் இல்லாம பரலோகத்துக்கு போக முடியாது. இப்படி ஆனால் வாழ்ந்துடலாம். நான் தான் ஜெபிக்கிறேனே, நான் பரலோகத்துக்கு போறேன்னு ஏமாந்து போயிடக்கூடாது.
1: Prepare to meet your God, O Israel. But thus the Bible says, so we should not be deceived. I am praying, I am doing this thing for God, this thing, that thing for God. Prepare to meet your God, O Israel.
0: தேவனை சந்திக்க நாம் என்ன ஆயத்தப்பட வேண்டும்?
1: We must be prepared to meet the Lord Jesus Christ.
0: கர்த்தரை எப்போ சந்திக்கணும், எப்போ வருவாரோ நமக்கு தெரியாது. ஆயத்தப்படுனா என்ன? நம்ம ஆத்துமாவை ஆச்சரியத்தோடு வச்சிருக்கணும். பாவம் செய்யாதபடிக்கு நம்ம பரிசுத்தமாக ஆண்டருக்கேற்ற வாழ்க்கை வாழுமானால் கர்த்தர் வரும்போது பரலோகத்துக்கு போக முடியும்.
1: We do not know when the Lord will come. What is meaning by the preparation? We must be holy, we must be without sin, we must commit ourselves very clearly holy, we must be holy before God.
0: அவர் சந்திக்க நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him.
0: பரிசுத்த தாவீது சொல்றாரு, ஜெபிக்கிறது கூட நான் ஆயத்தமா தான் இருப்பேன்னு சொல்றாரு. 5வது சங்கீதம் 3வது வசனம்.
1: King David says that I am prepare myself to pray. Psalm 5 says like this.
2: கர்த்தாவே
0: காலையிலே
2: என் சத்தத்தை கேட்டருளுவீர்.
0: என் சத்தத்தை கேட்டருளுவீர்.
2: காலையிலே
0: உமக்கு நேரே வந்து
2: ஆயத்தமாகி காத்திருப்பேன்.
0: ஜெபத்து கூட வரும்போது என்ன செய்யணும்? நாம் ஆயத்தமாகி தேவனுடைய சன்னியாலத்தில் காத்திருக்க வேண்டும்.
1: Give ear to my words, O Lord, consider my meditation, give heed to my voice, my cry, my King, my God, for you I will pray.
0: ஆயத்தமாய்தான் கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வர வேண்டும்.
1: We must be prepared and come to his presence.
0: பாவத்தோட ஏதோ ஜெபம் பண்ணிட்டோம், சோத்திரம் பண்ணிட்டோம், பாவத்தை அறிக்கிடாம நம்ம ஜெபம் பண்ணிட்டோம், நம்ம சோத்திரம் பண்ணிட்டோம், ஆண்டவர் அது கேட்கவே மாட்டாரு.
1: Oh, I have praised the Lord, I have prayed to him and I came in prayer and come to the church, but the Lord will not hear the prayer of the sinner.
0: பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்து விட்டுடனா இறக்க வருவான்.
1: He who covers the sins will not prosper. He must repent.
0: அறிக்கைட்டு தேவனிடத்தில் ஆயத்தத்தோடு நம்ம கர்த்தருடைய செவிக்கு வரும்போது ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும்.
1: When we come to pray to the Lord, we must be prepared to pray.
0: அது மாத்திரம் இல்ல, எபேசியன் புத்தகம் 5:17
1: Ephesians 5:17
2: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல்
0: கர்த்தருடைய சித்தம்
2: இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தருடைய சித்தத்தை இன்னதென்று என்ன உணர்ந்து கர்த்தரை தேட வேண்டும்.
1: Therefore, do not be unwise, but understand what the will of the Lord is.
0: கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
1: We must understand what is the will of God.
0: கர்த்தருக்கு அர்ப்பணிச்சு ஜெபம் பண்ணுமா?
1: Shall we submit ourselves to the Lord and pray to him?
0: ஆண்டவர் நிச்சயமா நம்மள ஆயத்தமாக நாம் பரலோகத்துக்கு போகணும்.
1: Surely we must be prepared to meet the Lord. We should go enter into the heaven.
0: ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறிச்சு.
1: All the promises of the Lord is fulfilling.
0: நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
1: We must be prepared to meet him.
0: கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போமா?
1: Shall we give ourselves to the Lord?

0: ஏதோ திருடனை போல வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாத படிக்கு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிற மனிதன் பாக்கியவான் என்று கேட்டோம். எப்படி நாம் ஆவிக்குரிய வஸ்திரத்தை இழந்து போகிறோம்? தேவன் நம்ம கொடுக்கிறதான வஸ்திரங்களை எப்படி இழந்து போகிறோம்? தேவன் திருடனை போல வருவேன் என சொன்னார். இருளில் திருடன் வருகிறதுமாய் கர்த்தருடைய நாள் இருக்கும் என்று நாம் கேட்டோம். நாம் செய்ய வேண்டியதான நான்கு காரியங்களை ஆவியானவர் நம்ம காண்பித்தார். கர்த்தரின் வருகை திருடனை போல் இருக்கிறபடியினார் அவர் எதிர்கொண்டு சந்திக்க நான்கு காரியம். முதலாவது நாம் கேட்டு கற்றுக்கொண்ட வகையை கை கொண்டு நாம் மனம் திறந்து வேண்டுமா? இவைகளை கை கொள்வதனால் மிகுந்த வரத்துண்டு பலனுண்டு என்று நாம் கேட்டோம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்த, நம்மோடு பேசின, நமக்கு சொல்லிக் கொடுத்த காரியங்களே நம்ம அறிந்து கொண்டு அதை கை கொண்டு மனம் திரும்பும் பொழுது கர்த்தர் திருடனை போல் வந்தாலும் நம் அருகிலே ஒரு அருகிலே பங்கு பெற முடியும். இரண்டாவது சொன்னால் கர்த்தர் நாள் திருடனை போல் இருக்கும். ஆக நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்தம் நடக்க உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கேட்டார். அப்படி என்றால் பரிசுத்தம் குறையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நம் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள், நான் பரிசுத்தராக நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொன்னார். இயேசுவின் ரத்தம் நம்முடைய மாம்சத்திலும் ஆவியில் இருக்கிற எல்லா அசுத்தியும் நீங்க நம்மை சுத்திகரிக்கிறது. தேவனே எனக்குள்ள வாங்கப்பா, உங்க ரத்தத்தின் கழுவும், ஆண்டவரே பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கேட்கலாம். மூன்றாவது வஸ்திரங்களை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். திருடனை போல கர்த்தர் வருகிறார். தேவன் நம் கொடுத்த சிறந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரத்தை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இளைய மகன் அப்பா விட்டு தூர இடத்துக்கு போன போது, ஐக்கியத்தை விட்ட போது அவன் வஸ்திரத்தை கள்ளர் கையிலே பறிகொடுக்க நிலை வந்துவிட்டது. நாமும் தேவனோடு இருக்கிற அந்த ஐக்கியத்தை விட்டு ஒருபோதும் பிரியாதபடிக்கு தகப்பனை உம்மை விட்டு பிரியாத ஒரு வரத்தை தாரும், உம்மை விட்டு பிரியாத இருதயத்தை தாரும் என்று நம் கர்த்தரை நோக்கி பார்த்து கேட்கலாம். கடைசியாக சொன்னார், கர்த்தருக்கு திருடனை போல் இருக்கும், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். ஆண்டவரே நான் ஆயத்தமா இருக்கணும், உங்க சித்தம் என்னதென்று அறிந்து நான் ஆயத்தமா இருக்க எனக்கு உதவி செய்யும். அதை திறந்து ஜெபிக்கலாமா? ஒரு போதும் வருகில நான் கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே ஜெபமனுங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நீர் கொடுத்திருக்கிற வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு போதும் நாங்கள் உங்க வருகில கைவிடப்படக்கூடாது. ஆண்டவரே நீ திருடனை போல வருவேன்னு சொன்னீர். அந்த மகிமையின் வருகளை நாங்கள் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியத்தை எங்களோட நீ பேசினீர். ஆண்டவரே அப்ப நான் கேட்டு கற்றுக்கொண்டு அந்த கார் கேட்டு கற்றுக்கொண்ட வகையை நினைவு கூர்ந்து அது கை கொண்டு மனம் திரும்ப வேண்டும் என்று சொன்னீர். அப்பா சும்மா மனம் திரும்புதல்ல, அப்போ அதை கை கொள்ள வேண்டும் என்று சொன்னீரே. கை கொள்ளக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும். இதில் கை கொள்ளுதல் மிகுந்த பலன் உண்டு, பிரயோஜனம் உண்டு என்று சொன்னீங்கப்பா. பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே என் நடக்க எல்லாவற்றிலையும் பரிசுத்தமாய் நாங்கள் இருக்கணும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதான மகிமையான ஆவிக்குரிய வஸ்திரங்களை, ரட்சிப்பின் வஸ்திரங்களை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். ஆண்டவரே இழந்து விடக்கூடாது, ஐக்கியத்தை விட்டு பிரிந்து விடக்கூடாது. ராஜா எங்களை தயவாய் பாதுகாத்து பராமரித்து நடத்துங்கப்பா. யோவான் அப்போ சொன்னது போல எங்கள் ஐக்கியம் பிதாவாகிய தேவனும் குமாரன் இயேசு கிறிஸ்துவோடு இருக்குதுன்னு சொன்னது போல எங்கள் ஐக்கியம் எப்பொழுது மோடு இருக்க சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். மாத்திரமல்ல அப்பா எப்பொழுதும் ஆயத்தமாயிருக்க, சந்திக்க ஆயத்தமாயிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. பொறுப்பெடுத்துக் கொள்ளும் அப்பா. இப்படி வார்த்தையை கேட்ட நாங்கள் ஒவ்வொருவரும், வார்த்தை கேட்ட அனைத்து ஜனங்களும் கர்த்தரின் வருகைக்கு ஆயத்தமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்தி கொடுத்தாக்கின வல்லமையை பயன்படுத்தும், நாமத்தை மையப்படுத்தும். அப்படி செய்ய போவதற்காக நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக இப்போ அக்கா ஜெபிப்பார்கள். உங்கள் தேவைகளுக்காக ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்து ஜெபிப்பீங்களா?
1: ஆண்டவர் என்னை முற்றிலுமாய் பரிசுத்தப்படுத்துமப்பா.
2: Lord make me holy, make me sanctify me Lord.
1: உங்க திரு இரத்தத்தினை கழுவ வேண்டுமாய் கெஞ்சுறையா.
2: Let the blood of you cleanse me Lord.
1: இயேசுக்கு இரத்தம் சகல பாவத்தை நீக்கி சுத்திகரிக்கும் சொன்னீங்கப்பா.
2: The blood of Jesus Christ
1: என்னை முழுமையாய் பரிசுத்தப்படுத்துங்க.
2: Lord make me holy.
1: உம்முடைய வசனத்தை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
2: We pray for the people who hear the verses of Lord.
1: ஒவ்வொரு வாழ்க்கையிலே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க.
2: Kindly perform wonders and miracles.
1: உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க.
2: Let your name be magnified O Lord.
1: வியாதி சுகமாக்குங்க.
2: Heal their
1: நோய் சுகமாக்குங்க.
2: Diseases Lord.
1: பலவீனத்தை குணமாக்குங்க.
2: Take away all weakness from their bodies.
1: மந்திர கட்டை உடைச்சி போடுங்க.
2: Break all the witchcrafts Lord.
1: பிசாசின் கிளை அழித்து போடுங்க.
2: Break all the evil Satan's works Lord.
1: வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க.
2: Kindly give good jobs who are not having jobs oh Lord.
1: திருமணம் நடக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கட்டும்.
2: Kindly make arrangement for their marriage who are not yet married Lord.
1: குழந்தை பாய்க்கல சகுல் குழந்தை பாய்த்த தாங்க.
2: Bless the people with child who are not having child blessing Lord.
1: கடன் பற்றியும் தவிக்கிற மக்கள் கடன் அடைச்சிட்டாங்க.
2: Kindly make the people to clear their loans Lord.
1: கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க.
2: Kindly wipe off all the tears who are shedding tears Lord.
1: சாபத்திலிருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க.
2: Can redeem the people who are under curse O Lord.
1: பாவத்திலிருக்கிற மக்களுக்கு விடுதலை செய்யுங்க.
2: Can redeem the people who are under sins O Lord.
1: குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்க.
2: Kindly give them good deliverance from their liquor addiction Lord.
1: வியாபாரிகள் மக்களை ஆசீர்வதிங்க.
2: Can you bless the people who are doing business O Lord.
1: கேஸ்ல இருக்க மக்களை வெற்றி தாங்க.
2: Kindly give them good victory in the court cases O Lord.
1: ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரையும் தொடங்க.
2: Kindly wipe off the tears who are under difficulties O Lord.
1: நிம்மதி ஆறுதலையும் கொடுத்துருங்க.
2: Kindly give them good comfort and peace.
1: கஷ்டங்களை மாத்துங்க.
2: Take away all agonies from their families Lord.
1: படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க.
2: Kindly give good wisdom for the students O Lord.
1: என்ன பிரச்சனையாலும் மாத்துங்க சப்பா.
2: Whatever problems they have
1: நீங்க தான் மாத்த முடியும்
2: ஆண்டவரே. You have only possible to change the problems Lord.
1: உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிற ஆண்டவரே.
2: We see unto you Lord.
1: எல்லா ஆத்துமக்களை ஆத்மம் உயிர்ப்பிச்சு உங்களோடு இணைச்சு கொள்ளுங்க.
2: Please revive all the souls and join with you.
1: ஒவ்வொரு கண்ணீரை துடைங்க ஆண்டவரே.
2: Wipe off each and every one tear Lord.
1: கஷ்டத்தை மாத்துங்க ஆண்டவரே.
2: Take away all difficulties Lord.
1: பாதுகாக்க வேண்டுமா செவிக்கிறோம்.
2: Lord protect them and keep them Lord.
1: பராமரிக்க முடியா செவிக்கிறோம்.
2: Kindly preserve them Lord.
1: இந்த உலகத்துல எங்கேயுமே பாதுகாப்பு இல்ல ஆண்டவரே.
2: There is no protection in this world for us.
1: நீங்க
2: தான் only the protection for us.
1: நீங்க தான் பராமரிக்க வேண்டும்.
2: You are only the preserver Lord.
1: நீங்க அக்கினமாலே எங்களை காத்துக்கொள்ள வேண்டும்.
2: Kindly be a firewall and keep us Lord.
1: எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துக்கோங்க.
2: Kindly keep us from all evils Lord.
1: எந்த தீமை எங்களை தொடாதபடி காத்துக்கோங்க.
2: No evil should touch us Lord.
1: ஒவ்வொருவரும் பிரியமான வளைந்து கொள்ள வேண்டுமா.
2: Each and every person must be pleased to you Lord.
1: உம்மை போல எங்களை மாற்ற வேண்டும்
2: செபிக்கிறோம். Kindly change us as you like you Lord.
1: எங்கள் கரத்தில் பிடித்துக் கொள்ளுங்க.
2: Kindly hold up our hands Lord.
1: எங்கள் காலங்களும் உம்முடைய கரத்தில் இருக்கு.
2: Our days are in your hands.
1: நீரே பொறுப்பெடுத்து நடத்துங்க.
2: You take response over us and guide us.
1: எங்கள் ஒவ்வொருவரோடும் இடைபடுங்க.
2: Kindly interact with us Lord.
1: எல்லார் மக்கள் மத்தியிலும் பேசுங்க.
2: Kindly speak with all people among all people Lord.
1: யாருமே விட்டுறாதீங்க சப்பா.
2: Don't leave anybody Lord.
1: இரத்த கோட்டைகளை மூடிக்கோங்க.
2: Kindly hide them under your fort of blood Lord.
1: எல்லா மக்களை ஆசீர்வித்து உயர்த்துங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க.
2: Kindly give them good houses those who are not having house Lord.
1: சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம்.
2: Kindly give them good peace who are not having peace
1: Lord. பெரிய காரியத்தை செய்யுங்க.
2: Kindly do great things Lord.
1: எல்லா துதி கன மகிமை முக்கே செலுத்துறோம்.
2: We give all glory and honor to you Lord.
1: யேசு நாமத்தில் தாழ்மையாக கேஜிருப்பீதா.
2: We ask all these things in the name of Lord Jesus humbly Lord.
1: Amen.
2: Amen.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். அந்த நேரத்திலும் கர்த்தருடைய பாதத்திற்கு வந்திருக்கலாம். ஆண்டவராகிய கர்த்தர் தாமே நம் நடுவில் பிரசன்னராக இருந்து இந்த ஜெப நேரத்தை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நோக்கி பார்த்து இணைந்த ஜெபங்களை ஏறெடுப்போமா? ஜெபம் செய்வோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். இரக்கம் நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே உமக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். கர்த்தருடைய கிருபை இறங்குவதாக, கர்த்தருடைய அபிஷேகம் நிறத்தை மூடுவதாக. வாங்க தகப்பனே, நேரே தலைவராக இருந்து பொறுப்படுத்த நடத்துவீராக. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீராமே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புற எல்லா பொல்லாத அவைகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டி ஜெபிக்கின்றோம். இந்த சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாதான் சொன்ன வாக்கின்படி இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புற எல்லா பொல்லாத அவைகளும் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படணும்னு ஜெபிக்கிறோம். துதிகணமாக முக்க செலுத்துறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் அன்பின் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. மேலே எழுந்து நின்று ஆண்டவராய் கர்த்தரை மகிழ்ச்சியோடு கூட நாம் ஆராதிக்கலாமா? எத்தனையோ இக்கட்டுகளிலே இடுக்கங்களிலே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தி வந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட நம் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். 100வது சங்கீதம் 2வது வசனத்தை வாசிப்போமா? பாருங்க எப்படி ஆராதிக்கணுமா? மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு நீங்கள் ஆராதனை செய்யுங்கள். ஹலிலூயா. ஆகவே நம் மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை இப்பொழுது ஆராதிக்க போகிறோம். ஒரு ஆராதனை நேரம், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மகிழ்ச்சியோடு நம்ம கர்த்தரை துதிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக நமக்கும் கர்த்தருக்கும் இடையே ஒரு சரியான உறவு இல்லை என்றால், ஆண்டவரே என்னை மன்னியும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, உங்க பரிசுத்த ரத்தம் என் உள்ளத்தை கழுவட்டும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே அப்பா என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போகல என்னை மாற்றும் அப்பா. எவ்வளோ பின்வாங்கிட்டேன், எவ்வளோ சோர்ந்து போயிட்டேன், எவ்வளோ குறைந்து போயிட்டேன்ப்பா, என்னை மன்னி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி கர்த்தருடைய பாதத்தில் நம்மை நான் ஒப்புக் கொடுக்கலாமா? ஏ

0: ஜெபிக்கலாமா? கொஞ்ச நேரம் தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, இணைந்து நாம் தேசத்திற்காக பாரத்தோடு கூட நம்ம ஜெபங்களை ஏறெடுப்போம்.
1: முதலாவது ஜெபிக்கிறது உக்ரைனுக்கும் நம்ம ரஷ்யாவில் எவ்வளவு பிரச்சனை பாருங்க. ரஷ்யா ஜனாதிபதியோட உள்ளத்துல பேசி இந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு தேவன் மாற்றணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணணும்.
2: நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறோம், துதிகான மகிமையா முக்கிய செலுத்துறோம் அப்பா, இயேசு கிறிஸ்து மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே.
1: நம்ம தேசத்துக்கும் பஞ்சம் வந்துடக்கூடாது, அதுக்காக நம்ம போராடி ஜெபிக்கணும்.
3: தேவனே ஐயா, பஞ்ச காலத்தில் உணவளிக்கிற எங்கள் தகப்பனே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே இந்த பஞ்சத்துல கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வழி உருவாக்கி தாரும் ஆண்டவரே. பஞ்சத்தை எப்படியாச்ச தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. மனம் இறங்குங்கப்பா, பரிசுத்த தேவனே மே துதிக்கிறோம். யாருமே ஆண்டவரே உணவில்லாமல் கஷ்டப்படக்கூடாதுப்பா. எந்த குழந்தைகளும் ஆண்டவரே பசினால வாடி தவிக்க கூடாது இயேசப்பா. நீங்க இறங்குங்க ஆண்டவரே. தேவனே மனமிறங்கி இயேசப்பா, பஞ்சத்தை நீங்க எப்படியாச்சும் மாற்றி தாரும் ஆண்டவரே. தேவனே சேமத்தை தேவரு கட்டளட வேண்டுமா இங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் இயேசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமே.
1: தேக்கிழக்கு நாட்டிலையும் அங்கேயும் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகள் தேவன் மாத்தி தரணும், சமாந்து தரணும். அதுக்காக ஜெபம்லாமா?
0: பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேலையில கூட அப்பா எங்க தேசங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே விசேஷமா மத்திய கிழக்கு பகுதிகளுக்காகவும் மர்பா தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த பகுதியில எத்தனையோ ஆண்டவரே பிரச்சனைகளும் ஆண்டவரே போராட்டங்களும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் பெருகி கொண்டே இருக்குதப்பா. எத்தனை மக்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், நொறுக்கப்படுகிறார்கள், அவருடைய சுதந்திரமே இழந்து ஆண்டவரே அங்கே இங்கே ஒளிந்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. தகப்பனே நீர் இறங்கும்படிக்காக நாங்கள்
4: அதிகாரத்தை சகோதரர்கள் யாராவது
5: வாசிப்பார்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயீனுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான்.

போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை இரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதா என்று தீர்த்து விசுவாசனத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் பரதேசியைப் போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களில் குடியிருந்தான். ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திவாரங்களுள்ள நகரத்திற்கு அவன் காத்திருந்தான். விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவர் என்று எண்ணி கர்ப்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தும் பிள்ளை பெற்றாள். ஆனபடியால் சரீரம் செத்தவன் என்று எண்ணத்தகும் ஒருவனாலே வானத்தில் உள்ள பெருக்கமான நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரையிலுள்ள எண்ணிறந்த மணலைப் போலவும் மிகுந்த ஜனங்கள் பிறந்தார்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுய தேசத்தை நாடிப்போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராயிருக்கிறார் என்று எண்ணி தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரிலிருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். விசுவாசத்தினாலே ஈசாக்கு வரும் காரியங்களை குறித்து யாக்கோவையும் ஏசாவையும் ஆசீர்வதித்தான். விசுவாசத்தினாலே யாக்கோவு தன் மரண காலத்தில் யோசேப்பினுடைய குமாரர் இருவரையும் ஆசீர்வதித்து தன் கோளின் முனையிலே சாய்ந்து தொழுது கொண்டான். விசுவாசத்தினாலே யோசேப்பு இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தை விட்டு புறப்படுவார்கள் என்பதை பற்றி தன் அந்திய காலத்தில் பேசி தன் எலும்புகளை குறித்து கட்டளை கொடுத்தான். மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தன் பெரியவனான போது பார்வானுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடே துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன்மேல் நோக்கமாயிருந்து எகிப்திலுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். விசுவாசத்தினாலே அவன் அதர்சனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்திற்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். விசுவாசத்தினாலே முதற் பேரானவைகளை சங்கரிக்கிறவன் இஸ்ரவேலரை தொடாதபடிக்கு அவன் பஸ்காவையும் இரத்தம் பூசுதலாகிய நியமத்தையும் ஆசரித்தான். விசுவாசத்தினாலே அவர்கள் சிவந்த சமுத்திரத்தையும் உலர்ந்த தரையை கடந்து போவது போல கடந்து போனார்கள். எகிப்தியர் அப்படி செய்ய துணிந்து அமிழ்ந்து போனார்கள். விசுவாசத்தினாலே எரிகோ பட்டணத்தின் மதில்கள் 7 நாள் சுற்றி வரப்பட்டு விழுந்தது. விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். பின்னும் நான் என்ன சொல்லுவேன்? கிதியோன், பாராக், சிம்சோன்,

0: யெப்தா, தாவீது, சாமுவேல் என்பவர்களையும் தீர்க்கதரிசிகளையும் குறித்து நான் விவரம் சொல்ல வேண்டுமானால் காலம் போதாது. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், அக்கினியின் உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டய கருகுக்கு தப்பினார்கள், பலவீனத்திலே பலன் கொண்டார்கள், யுத்தத்தில் வல்லவர்களானார்கள், அந்நியருடைய சேனைகளை முறியடித்தார்கள், ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர் தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். வேறு சிலர் நிந்தைகளையும் அடிகளையும் கட்டுகளையும் காவலையும் அனுபவித்தார்கள். கல்லெறியுண்டார்கள், வாளால் அறுப்புண்டார்கள், பரீட்சை பார்க்கப்பட்டார்கள், பட்டயத்தினாலே வெட்டப்பட்டு மரித்தார்கள். செம்மறி ஆட்டுத்தோள்களையும் வெள்ளாட்டு தோள்களையும் போர்த்து கொண்டு திரிந்து குறைவையும் உபத்திரவத்தையும் துன்பத்தையும் அனுபவித்தார்கள். உலகம் அவர்களுக்கு பாத்திரமாயிருக்கவில்லை. அவர்கள் வனாந்திரங்களிலேயும் மலைகளிலேயும் குகைகளிலேயும் பூமியின் வெடிப்புகளிலேயும் சிதறுண்டு அலைந்தார்கள். இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை அடையாமற் போனார்கள். அவர்கள் நம்மையல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிற ராஜாங்கள், பரலோக பரிசுத்த பிதாவே, நன்மைக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் காணிக்க படைத்த எல்லா குடும்பங்களையும் பல மடங்காக நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சு கேட்கிறோம். குடும்பங்கள் செழிப்பாக இருக்க உதவி செய்யுங்க தகப்பனே. குடும்பத்தில் எந்த குறை வராதபடி எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்க, பொருட்படுத்திக் கொள்ள முடிக்காய் கெஞ்சு கேட்கிறோம். நீங்கள் இப்படி செய்ய போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே.
2: ஒன்று தேசிலின் புஸ்தகம் 4:17.
3: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
2: எப்போது என்ன செய்ய கர்த்தருடனே கூட யாரு உயிரோடு இருக்கும் நாமும் எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடனே நம்ம கூட இருப்போம். அப்போ அதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும், ரகசியம் வருக அப்படி சொல்கிறோம். அந்த ரகசிய வரைக்கும் நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணும், ஆயத்தப்படணும். ரகசிய வரைக்கும் ஆயத்தப்படணும். இதில் இது வரைக்கும் யாராச்சும் அப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நினச்சா எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க, இல்லையா? எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா இல்லையா? உயிரோட யார் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கா? ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்க. ஒன்று குறைஞ்ச புஸ்தகம் 15:51.
3: இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே
2: ஒரு இமை பொழுதிலே
3: நாம் எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம்.
2: நம்ம எல்லாரும் என்ன செய்வோம், மறுரூபமாக்கப்படுவோம். ஒரு இமை பொழுது, ஒரு நிமிஷத்துல நம்ம எல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த உலகத்தில் இந்த சரீரத்தோட மாண்டப்பட்டு போகிறதில்ல. இதை என்ன செஞ்சிருவாங்க, விதைச்சிருவாங்க. நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டா ஒரு நிமிஷம் ஒரு இமை பொழுதில் கர்த்தர் என்ன செய்ய நம்மளை எல்லாரையும் எப்படி மாற்ற போகிறாரு, மறுவும் மாக்க போகிறாரு. ஹலேலூயா. அதுக்கு தான் நான் நீங்கள் நானும் இந்த உலகத்தில் இவ்வளவோ கர்த்தருக்கு எப்படியாவது கர்த்தரை அறிஞ்சிக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தத்தோடு இருக்கோம். அல்லேலூயா. உயிரோடு எடுத்துக்கப்பட்ட ஏனோக்கு என்ன செஞ்சார் பாருங்கள். அவர் எப்படி இருந்தாரா, அவர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எப்படி உலகத்தில் இருந்திருக்கார் பாருங்கள். ஆதியாம் புஸ்தகம் 5:24.
3: ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கையில் காணப்படாமல் போனான்.
2: ஏனோக்கு என்ன செஞ்சாரா, தேவனோட சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவர் ஏனோக்கு என்ன செஞ்சார், காணப்படாமல் போனார். தேவன் அவர் என்ன செஞ்சார், அவரை எடுத்துக்கொண்டார். அப்போ அந்த உலகத்தில் இருக்கும்போது சும்மா 10 நிமிஷம் 5 நிமிஷம் சேவம் பண்ணுறது வேறு. அவர் என்ன செஞ்சார், அவரோடு என்ன செஞ்சாரா, சஞ்சரித்து கொண்டு அவரோடு வாழ்ந்து கொண்டிருந்தார். இத்தரோடு என்ன செஞ்சார், எனக்கு வாழ்ந்து கொண்டிருந்தார். நம்மளை மாதிரி பாடு உள்ள மனுஷன்தான், உங்களை மாதிரி குடும்பத்துலலாம் இருந்த ஒரு மனுஷன்தான். ஆனால் என்ன செஞ்சிருக்கார் கர்த்தரோடு, அவர் என்ன செஞ்சார், சஞ்சரித்து கொண்டிருந்தார். சஞ்சரித்து கொண்டிருக்கையில் அவருக்கு நினைச்சிருக்கா ஈனவுக்கு காணப்படாமல் போல தேவன் அவரை எடுத்துக்கொண்டார். என்ன அருமையாக அவர் வாசனை பாருங்கள். உங்களை மாதிரி குடும்பத்தில் இருந்து தான் அவர் கெதிச்சிடார், காணப்படாமல் போனார். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். எல்லா நாட்கள்லையும் இயேசுக்காக ஒப்பு கொடுத்து கத்தரோடு இருந்தார். அதனால் அவர் நினைச்சினார், கத்தர் அவர் எடுத்துக்கொண்டார். முதலாளி பார்க்குறோம், ஈனோக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் ஈனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லையா, அவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாளி பார்க்குறோம் ஆதியாகம புஸ்தகம் 5:22.
3: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்
2: முன்னூறு வருஷம்
3: தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்து
2: எத்தனை வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டு இருந்தாரு? 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டு இருக்கு இருந்து
3: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
2: குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றார். பாருங்க, ஏனோக்கோட எவ்வளவு, ஏனோக்கு தேவனோட 300 வருஷம் சஞ்சரித்து கொண்டு குமாரிகளையும் குமாரத்தையும் பெற்றார். அப்புறம் குடும்பத்தில் இருந்திருக்கிறாரு. அப்படி இருந்து தான் தேவனோட அவர் என்ன செஞ்சார், சஞ்சரித்து கொண்டிருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நீங்களும் அப்படி செய்யலாமா செய்யக்கூடாதா? குடும்பத்தில் இருந்தாலும் கர்த்தரோட சஞ்சரித்து கொண்டிருக்கணும். கர்த்தருக்காக 10 நிமிஷம் 5 நிமிஷம் 1/2 மணி நேரம் வகுல் அப்படிலாம் இல்லை. அவர் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குமாரர் குமாரத்திகள் எல்லாமே இருந்திருக்காங்க. ஆனால் அவர் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே போல் நம்மளும் என்ன செய்யணும், தேவனோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்கணும். தேவனோட வாழணும். தேவன் என்ன சொல்கிறாரோ அதன்படி வாழ வேண்டும். அவர் தான் கர்த்தர் மரத்தில் விரும்புகிறாரு. அல்லேலூயா. அப்போ நம்மளே கர்த்தர் என்ன செய்யற, உயிரோட எடுத்துக்கொள்வாரா இல்லையா? ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்போல் நம்ம என்ன பண்ண போகிறோம், மரணமாக்கப்பட போகிறோம். இப்போ இந்த உலகத்தில் இருக்கும்போது சஞ்சரித்தால் தான் தேவனிடத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்பட முடியும். இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் வந்து இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துட்டு நம்மளை எடுத்துக்கொள்வார்னு சொல்கிறது நம்மளை ஏமாற்றிக்கொள்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் வாழும்போது ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், தேவனோட சஞ்சரிக்க வேண்டும். தேவன் என்ன சொல், தேவனோட சஞ்சரிக்க என்ன, அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி அவர் நடந்திருப்பார். அதனால தான் தேவன் ஏனோக்கு என்ன செஞ்சார், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். சரி, மொதல் வாசிப்போம் ஆதியம் புஸ்தகம் 5:22.
3: ஏனோக்கு மெத்துசாலாவை பெற்ற பின்
2: முன்னூறு வருஷம்
3: தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான்.
2: அப்ப அவர் குடும்பம் இருந்தா இருக்கா இல்லையா? குடும்பம் இருந்துச்சு. இந்த உலகத்துல வாழ்ற நீங்களும் கூட நினைச்சலாம், தேவனோட சஞ்சரிக்க முடியவே முடியாதா? முடியும். நம்மளே ஆண்டவர் உயிரோடு எடுத்துக்கொள்வாரா எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாரா? எடுத்துக்கொள்வார். நம்மளையும் ஒவ்வொரு நாளும் நம்ம தேவனோடு நம்ம சஞ்சரிக்கும் போது நம்மளையும் கர்த்தர் எடுத்துக்கொள்வார். அதுக்கு இந்த உலகத்தில் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க, அப்பொழுது இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். குடும்பம் இருந்தாலும் தேவனோட சஞ்சரிக்க முடியுங்கிறது நமக்கு ஏனோக்கு மூலமாக ஒரு பாடத்தை கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. அல்லேலூயா அல்லேலூயா. ஆமோஸில் வாசிக்கிற 3:3.
3: 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ
2: அப்ப ஏனோக்குக்கும் ஆண்டவருக்கு என்ன செஞ்சது, ஒரு மனது இருந்தது. அல்லேலூயா. ஏனோக்கு என்ன செஞ்சார், ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி அவரு செய்தார். ஒருமனப்பட்டிருந்தா தான் முன்ன நடக்க முடியும். அதே போல் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு நடக்கும்போது கர்த்தர் நமக்கு என்ன சொல்றாரோ நடக்கும்போது தான் நமக்கும் தேவனுக்கும் ஒற்றுமை ஒரே மனதா இருதய கர்த்தருடைய இருதயத்தில் இருக்கிறதெல்லாம் நமக்கு சொல்வாரு. நம்ம அதன்படி செய்யும் போது இன்னும் அநேக காரியங்களை சொல்லி தருவாரு. நம்ம என்ன செய்ய, அவரோட ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க முடியும். அல்லேலூயா. இது வரைக்கும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டோம். இம்மா நம்ம இப்பொழுது செவம் பண்ண போகிறோம். செவம் பண்ணலாமா? எங்களை அன்பாடு இயேசுத்து வழி நடத்துகிற எங்கள் பரிசுத்த பிதாவை நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, சமானத்தை கொடுங்க, சந்தோஷத்தை கொடுங்க ஆண்டவரை. கர்த்தருக்குள்ள எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கணும் சொன்ன வாக்குத்தின்படி ஒவ்வொரு சந்தோஷத்தையும் சமானத்தையும் கட்டளடும்படியாக ஜெபிக்கிறோம். வேண்டிக் கொள்வதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரியச்சிங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. போ
4: ஒவ்வொரு தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிறோம். அன்பின் ஆண்டவரும் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் பரலோக பிதாவையும் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஐயா அம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா, ஒவ்வொருவரையும் பசுத்தாவில் நிரப்புங்கப்பா, தேவாவில் நிரப்புங்க, தேவ அக்கில் நிரப்புங்க ஆண்டவர. பூமி மேலே அக்கினை போட வந்து இப்பொழுதே பத்தியறி விரும்புகிறேன்னு சொன்னீரே. ஒவ்வொரு மேலையும் பசுத்தாவியானவர் அழுகவே அளவு இல்லாமல் நிரப்ப முடியாது ஜெபிக்கிறோம். முடிவு அருகே எல்லாரையும் ஆயத்தப்படுத்துங்கப்பா, அவன் சந்திக்க தகுதிப்படுத்துங்க அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை கஷ்டங்களை எல்லாம் மாத்திருங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரச்சனை கூட இருக்கட்டும் ஐயா, நன்மையான காரியத்தை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அப்பா அம்மையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், ஒவ்வொரு குடும்பத்தின் தேவைகளை சந்திங்கப்பா. அப்பா அம்மையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், உன் வாயிலிருந்து சொல்லி பறக்க முடியாது எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன்னு சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்க சப்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க சப்பா, எந்த மந்திரம் செய்வதாலும் அழித்து நிர்மலமாக்கி போடுங்க சப்பா. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வித்து வியாதி ஒன்றிலிருந்து விளக்க வேணும் சொன்னீங்களே, அப்படியா நீர் விளக்க வேண்டுமா செபிக்கிறோம். குழந்தை பாக்கியத்துக்காக ஆண்டவர் எத்தனையோ நாட்கள் கண்ணீரோடு காத்திருக்காங்களப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் குழந்தை பாக்கியத்தை தர வேண்டுமா ஆண்டவர். அப்பா இயேசுவின் கருத்துல அப்பா நம்ம சபையில எத்தனை பேர் அப்பா குழந்தை இல்லாமல் இருக்காங்களப்பா. குழந்தை பாக்கியத்தை தாங்கே சப்பா, தாங்கே சப்பா, தாங்கே சப்பா. மகிமையான காரியத்தை செய்யுங்க, மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. இறக்க செய்யுங்கப்பா, இறக்க செய்யுங்க அன்பின் ஆண்டவரே. இறங்க வேண்டுமப்பா, இறங்க வேண்டுமப்பா. திருமணம் ஆகலேன்னு சொல்லி கலைஞர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணத்தை ஆயத்தப்படி தாங்க, சமாதானத்தை தாங்க, சந்தோஷத்தை தாங்க, பிரச்சனையெல்லாம் மாற்றிருங்க சப்பா. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் இருக்கவே கூடாதப்பா. எல்லா குடும்பங்களையும் தேவை சமாதானம் சம்பூர் நிறைந்திருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அம்மை துதிக்கிறோம், தேடக்கூடிய மக்களாய் மாற்றுங்க. கத்தை தேடுற இதயம் வாழும் என்று சொன்னீரே. உண்மை தேடணும், பைபிள் வாசிக்கணும், செபிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா, மண்டி கொள்ளணும் அப்பா. வாகனம் வச்சிருக்க மக்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வீங்க, கேசில் இருக்கிற மக்களை வெற்றி தாங்க, பிரிந்து கொடுமை அணைக்க வேண்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய உன்னதமான பாக்கியத்தை தாங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா, பெரிய காரியத்தை செய்யுங்க. கத்தாவேமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பன்டிஸ் வயிற்றில் வயிற்றுலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஆண்டு ஒரே வீசிங்கினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க. தலைவலினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்க, குணமாக்குங்க ஐசப்பா. ஐயா இதோ மாம்சம் பண்ணி யாருக்கணும் தேவனாய் கர்த்தர், என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்னீரே. உம்மால் எல்லாம் முடியுமாண்டவரே, உம்மால் முடியாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லைப்பா. தீபாலா கரவா தப்பனே நீங்கள் சொன்னீங்களே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லைன்னு சொன்னீங்களப்பா. உங்களை நோக்கி பார்க்குறாண்டவர், வேலைக்காரன் கண்கிளேசமானை நோக்கி பார்க்க போலும், வேலைக்காரருடைய கண்கிளேச மாட்டி நோக்கி பார்க்க போலும். உம்மை நோக்கி கெஞ்சுகிறோம் ஐயா. கடன் கஷ்டத்தில் இருக்க மக்கள் ஒவ்வொரு கடனை அடைச்சித்தாங்க, கடன் அடைச்சித்தாங்க ஐசப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென். கத்தரம் ஜெபத்தை கேட்டார் கலங்காதீங்க.
5: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கத்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதி தரலாம் அப்பா. உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் பல மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. ஆண்டவரே, நீங்கள் தாமே எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதித்தனும். ஆண்டவரே, உற்சாகமாக தந்த ஒவ்வொரு மக்களையும் பலப்படுத்துங்கப்பா. கையின் பிரயாசைகளை ஆசீர்வதி தரலமாப்பா. ஆண்டவரே, எல்லா குடும்பங்களும் செழிப்பாக மாற்றுங்க தகப்பனே. குடும்பங்களிலே எந்த குறையும் வரக்கூடாது சாப்பா. ஆண்டவரே, கத்தாவே இந்த மாத ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் ஆண்டவரே கத்தாவே இந்த குடும்பத்தை ஆசீர்வதித்து ஆண்டவரே, வரப்போகிற மாதம் முழுவதும் நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. நீங்கள் எப்படி செய்யப்போகிற தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி: இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192 81-44-192-192.
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81-44-192-192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.

0: மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 21 வசனம்.
1: ஏனெனில்
0: உலகம் உண்டானது முதல்
1: இதுவரைக்கும் சம்பவித்திராததும்
0: இனிமேலும் சம்பவியாதுமான
1: மிகுந்த உபத்திரவம்
0: அப்பொழுது உண்டாயிருக்கும். உலகம் உண்டானது முதல் சம்பவித்திராததும் இனி சம்பவம் அநேக உபத்திரங்கள் உண்டாயிருக்கும். இப்போ காரியங்கள் கடந்து கொண்டே போகுது, அப்படியே காய் நகர்த்தப்பட்டு கொண்டே இருக்குது. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருகை ரொம்ப சமீபம். அப்படி வந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவர் எப்படி இருப்பாரா? யோபேலின் புஸ்தகம் 3:16 வசனம்.
1: வானமும் பூமியும் அதிரும்
0: ஆனாலும்
1: கர்த்தர் தமது ஜனத்துக்கு
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார்.
0: கர்த்தர் எப்படி இருப்பாரா? இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டைக்கு, தம் ஜனத்துக்கு எப்படி இருப்பாரு?
1: கர்த்தர் தம் ஜனத்திற்கு
0: அடைக்கலமாய் இருப்பார். நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருப்பார், நம்ம தேவைகளை சந்திப்பார், ஒரு குறை வராது. கர்த்தர் சந்திப்பார், யார் நிமித்தமாக எவர் நிமித்தமாவது கர்த்தர் சந்திப்பார். உபத்திரம் இருக்கும், பாடுகள் இருக்கும் உலகத்தில், ஆனால் கர்த்தரை தேடுறவங்களுக்கு அவர் எப்படி இருப்பார்? அடைக்கலமாக இருப்பார். ஹலிலூயா. அதனால தான் அவங்களை எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, துதிங்க, எப்போது ஆண்டவர் கூட இருங்க, ஆண்டவர்கிட்ட நீங்கள் எப்போது ஆண்டுக்குள்ளே இருக்கணும்னு சொல்கிறது அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் செபிச்சா எங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் கூடியிருமா? நீங்கள் செபிக்காட்டே எங்களுக்கு ஆசீர்வாதம் குறைஞ்சிருக்கோம், இல்லை. நீங்கள் பரலோகத்துக்கு வரணும், ஏசப்பா மடியிலிருந்து நீ உட்காரணும், ஏசுக்கிறது அண்டி கொள்ளணும், அதுதான் எங்களோட வாஞ்ச. நீங்கள் செபிச்சா எங்களுக்கு ஆசீர்வாதம் கூட போகிறதில்ல. நீங்கள் செபிச்சிங்கன்னா பரலோகத்தில் ஏசப்பா மடியில் உட்காரணும். அந்த என்ன சொன்னார் மார்க்கடிசன் சுவிசேஷத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அக்கறை போவோம் வாருங்கள் அக்கறைக்கு. இந்த கரையில் நம்ம இருக்கு, இந்த கரையில் அக்கறை போக வேண்டும். அதுதான் நான் சொல்கிறேன், எல்லோரும் நீங்கள் அதிகமாக செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டரோடு இருக்கணும், பரிசுத்தவில் நிறைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. ஆதியாகம புஸ்தகம் 6:9 வசனம்.
1: நோவாவின் வம்ச வரலாறு
0: நோவா
1: தன் காலத்தில் இருந்தவர்களுக்கு
0: அந்த காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே
1: நீதிமானும்
0: உத்தமனுமாயிருந்தார்.
1: நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான்.
0: அந்த இருந்த காலத்தின் மக்கள் மத்தியில் எப்படி இருந்தாரா? நீதிமானா உத்தமனுமா இருந்தார். எப்படி இருந்தார்?
1: நீதிமான
0: உத்தமனா இருந்தார். ஆனா என்ன செஞ்சிருந்தாரு? தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அதான் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார். எத்தனையோ சனங்கள் இருந்தாங்க, ஆனா எல்லாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. 8 பேருக்கு மாத்திருந்தான் அந்த பாக்கியம் கிடைச்சது. அவங்கெல்லாம் மக்கள்லாம், அந்த காலத்தில் இருந்த மக்கள்லாம் தேவனை தேடலை. தேவனை தேடாமல் உலகக்கரமான காரியத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. இன்றைக்கி நம்மளும் தேவனை தேடாமல் இருப்போமானால் பரலோகத்துக்கு போக முடியாது. தேவன் அந்த காலத்து மக்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனாக இருந்தார். அது மாத்திர தேவனோடு என்ன செஞ்சுருந்தாரா சொல்லுங்க? சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நானும் தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்தில் வாஞ்சிக்கிறார். தேவனோடு எப்போவும் சஞ்சரிக்கணும், செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு இருக்கணும், ஆண்டவர் அண்டி கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அண்டி கொள்ள வேண்டும். உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னார். உலகத்தில் திடன் கொள், உலகத்தில் உபத்திரம் உண்டு, திடன் கொள்க. நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். ஜெயித்த தேவனை கத்த நம்ம கூட இருப்பார். அல்லேலூயா. எந்த பிரச்சனையும் நம்ம மேற்கொள்ளாது. அதனால தான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 139 சங்கீதம் 18 வசனம்.
1: நான் விழிக்கும் போது
0: இன்னும் மண்டையில் இருக்கிறேன். அப்போ இரவெல்லாம் செவிச்சிட்டு இருந்திருப்பார். அதான் சொல்கிறாரு, நான் விழிக்கும் போது இன்னும் என்ன செஞ்சேன்? உம்மண்டையில் இருக்கிறேன். இரவெல்லாம் செவிச்சிருப்பார், துவிச்சிருப்பார், தேவனோடு செஞ்சிருத்து கொண்டே இருந்திருப்பார். அதனால தான் சொல்கிறாரு, இன்னும் விழிக்கும் போது நான் உம்மண்டையில் இருக்கிறேன். நிறைய பேர் என்ன செய்வாங்க? சாப்பாட்டுக்கு நாளைக்கு கஷ்டம், நாளைக்கு பணம் இனிமே தேவை சந்திக்கணும், நாளைக்கு எப்படி இந்த கடன் அடைக்கிறது, இந்த கஷ்டத்தை எப்படி மாற்றுறது, ஐயோ நாளைக்கு நம்ம பிள்ளைகளை எப்படி படித்து வருவாங்களா, பிள்ளைங்க எப்படி படிப்பாங்க, இந்த மாதிரி கவலையில் இருக்கிறோமா? தாவீது ராஜா சொல்கிறாரு, விழிக்கும் போது இன்னும் உம்மண்டே இருக்கிறேன். அப்படி இருக்கீங்களா? அந்த அனுபவம் இருக்குதா? இல்லைன்னா கத்துட்டு கேளுங்க. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், அவருக்கு மட்டும்தான் தேவனாய் கர்த்தர். என்ன சொல்ற மாம்சமான யாருக்கும் நான் தேவனாய் கர்த்தர். நம்ம தேவனோடு இருக்கக்கூடிய அந்த தேவனோடு சஞ்சரிக்கக்கூடிய அந்த பாக்கியம் நமக்கு இருக்குதா? தாபீதரச்ச எங்களை மேல பாடுள்ள மனுஷன், அவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்தாரா? ஏன் உங்களுக்கும் எனக்கும் தரமாட்டாரு? நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? ஆண்டவரே, நான் உம்மோட என்ன செய்யணும்? சஞ்சரித்துக்கணும். இரவெல்லாம் நம்மோடு இருக்கணும்ப்பா, பகலெல்லாம் உம்மோடு இருக்கணும். நம்ம இரவும் பகலும் உம்மோடு இருக்கணும் சப்பா, மே சார்ந்து கொள்ளுன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரம் இல்லை, சங்கீதக்காரர் சொல்கிறாரு, சங்கீத புஸ்தகம் 4:4 வசனம்,
1: உங்கள் படுக்கையிலே
0: உங்கள்
1: இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள்.
0: படுக்கும் போது என்ன செய்யணுமா? பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் யார்கிட்ட பேசணும்? நம்ம இருதயத்தில் கர்த்தர்கிட்ட பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கணும். இருதயத்தில் கர்த்தரோடு பேசிக்கொண்டிருக்கணும். அப்போதான் கர்த்தர்கிட்ட நல்ல தரிசனம் பார்க்கலாம். நமக்கு நல்ல கர்த்தர் நம்ம அவருடைய பார்த்த நம்மகிட்ட சொல்லுவார், நம்முடைய பாடத்தை அவர்கிட்ட சொல்லுவார். அவர் எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும், என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லி நமக்கு ஆண்டு நிறைய காரியங்களை சொல்லி தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 63:6
1: என் படுக்கையின் மேல்,
0: என் படுக்கையின் மேல்
1: நான் உம்மை நினைக்கும் போது,
0: நான் உம்மை நினைக்கும் போது
1: ராஜாமங்களில்,
0: ராஜாமங்களில்
1: உம்மை தியானிக்கிறேன்,
0: உம்மை தியானிக்கிறேன். பார்த்தீங்களா, படுக்கையில் ராஜாமங்களில் நான் உம்மை தியானிக்கிறேன். அந்த அனுபவம் யாருக்காவது இருக்கா? அவர் கொடுத்த பாக்கியத்தை எங்களுக்கும் தாங்கன்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கேட்ட நமக்கு ஆண்டவர் தருவார். ரெண்டாவது நோவா கால, நோவா முதல்ல பார்த்தேன். நோவா என்ன செஞ்சிருது? அவர் உத்தமனா நீதிமானா தேவனாடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். தாவீதை பார்த்த அதுக்கு ரெண்டாவதாக அவர் என்ன பண்ணாராம் பாருங்க. எப்ரேயன் புஸ்தகம் 11:7
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோவா,
0: நோவா
1: தற்காலத்திலே,
0: தற்காலத்திலே
1: காணாதவைகளை குறித்து,
0: காணாதவைகளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று,
0: தற்காலத்து ஏசப்பா பார்க்கல, பார்க்காம தேவனுடைய எச்சரிப்பை பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகி,
0: பயபக்தி உள்ளவனாகினார். ஏசப்பா பார்க்கல, தேவனை பார்க்கல, பார்க்காமே என்ன செஞ்சாரா? தேவனால் எச்சரிக்கப்பட்டு விசுவாசத்தினால, தேவனை பார்த்ததே இல்லை, விசுவாசம். தேவனுடைய குரலை கேட்டிருப்பாரு, தேவனோடு சஞ்சரித்திருக்காரு. ஏன்னா தேவனோடு சஞ்சரித்து கொண்டுறாரு, அதனால் தேவனுடைய குரலை கேட்டிருப்பாரு. காணாமல் இருந்தோம், விசுவாசத்தினால தேவனுடைய எச்சரிப்பை பெற்று என்ன செஞ்சோம்? பயபக்தி உள்ளவனானார்.
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: நோவா,
0: நோவா
1: தற்காலத்திலே,
0: தற்காலத்திலே
1: காணாதவைகளை குறித்து,
0: காணாதவைகளை குறித்து பார்க்கவே இல்லை, அவரு பார்த்ததே கிடையாது. நம்மளுக்கு கூட இப்ப ஆண்டு வராருன்னு சொல்றதுக்கா பார்க்கல. ஆண்டு சொன்ன வசனத்தை வச்சு இப்ப நடக்கிற காரியங்களை வச்சு நம்ம விசுவாசிக்கிறோம். காணாதவைகளை குறித்து
1: தேவ எச்சரிப்பு பெற்று,
0: தேவன் எச்சரிப்பு பெற்று
1: பயபக்தி உள்ளவனாகி.
0: அவன் எப்படி ஆனாரா? மழை அவர் பார்க்கல, மழையை பார்க்கவே இல்லை, மழையை பார்க்கல, மழை வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் மழை பெஞ்சதே கிடையாது, மழை வரும்னு யாருன்னு சொன்னது சொல்லியிருக்காங்க, ஆனால் பார்க்கல. அது பார்க்காம என்ன செஞ்சார்? பேழை செஞ்சார். அல்லேலூயா. பார்க்காம என்ன செஞ்சார்? நோவா பேழை செஞ்சார், விசுவாசத்தோடு பேழை செஞ்சார். எத்தனை பேர் அவர் கிண்டல் பண்ணியிருப்பாங்க, எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பாங்க, என்னம்மா மழை வருதா, இவர் பாரு கப்பலை செஞ்சு வச்சுட்டு இருக்காரு, எங்கே மழை வரப்போகுது, மழைனா என்னென்ன நமக்கு தெரியாது அப்படின்னு. இப்போ நம்மளை பார்த்து எத்தனை பேர் கிண்டல் பண்ணுவாங்க, ஏசப்பா வரப்போறாரு, வரப்போறாருங்க, எங்கே வரப்போறாரு. ஆனால் அவர் சொன்ன வாக்கு தத்தங்களெல்லாம் நிறைவேறியிருக்கு, நம்ம நம்புகிறோம் இல்லையா? காணாரை குறித்து விசுவாசத்தினால கப்பலை செஞ்சார், இப்போ என்ன செஞ்சார்? எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனானார். அல்லேலூயா. நமக்குள்ள பயபக்தி இருக்கா? உலகம் கிண்டல் பண்ணும், கேலி பண்ணும், பரியாசம் பண்ணும், உலகத்தை நம்பி வாழக்கூடாது, நம்ம இயேசு நம்பி வாழ வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம யாரை நம்பி வாழணும்? இயேசு நம்பி. அதான் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார். லூக்காலின் சுவிசேஷம் 11:8 ஆகிலும்
1: மனுஷகுமாரன் வரும்போது,
0: மனுஷகுமாரன் வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ?
0: பூமியில என்ன செய்வாரா? விசுவாசத்தை காண்பாரோ? உங்களுக்கு எனக்கு விசுவாசம் இருக்கா? இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்குள்ள விசுவாசம் இருக்கா? பூமியில் விசுவாச காண்பாரோ, நம்ம விசுவாசிக்கிற இயேசு கிறிஸ்து வருவார், கட்டாயம் இயேசு கிறிஸ்து வருவார்னு சொல்லி நமக்கு விசுவாசம் இருக்கு. உங்களுக்கு இருக்கா? என கட்டாயம் இருக்கு. இயேசு கிறிஸ்து கட்டாயம் எப்படி வருன்னு சொன்னார், கட்டாயம் வருவார். அல்லேலூயா. நம்ம இந்த விசுவாசத்தோடு நாம் அவர் நோக்கி பார்க்க வேண்டும். விசுவாசம் குறைய மறுக்குமானால், ஆண்டவரே எனக்கு விசுவாசம் தாங்கப்பா. விசுவாசம் தொடங்குறவரும் முடிக்கிறவரும் யாரு? இயேசு கிறிஸ்து தான். விசுவாசம் தாங்கப்பா, எனக்கு விசுவாசம் இல்லாமல் இருக்க, எனக்கு விசுவாசம் தாங்கன்னு கேட்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம கேட்கணும். அதே போல் சீசல் கேட்டாங்க. என்ன கேட்டாங்க சீசல்? என்ன கேட்டாங்க? லூக்கா விசேஷம் 17:5
1: அப்பொழுது கர்த்தரை நோக்கி
0: எங்கள் விசுவாசத்தை
1: வர்த்திக்க பண்ண வேண்டும்
0: என்றார்கள். எங்கள் விசுவாசத்தை என்ன செய்யணும்? வர்த்திக்க பண்ண வேண்டும். கேட்பீங்களா? விசுவாசம் இல்லாதவங்க கேளுங்க. விசுவாசம் இல்லைன்னா அவங்ககிட்ட கேளுங்க. அப்படியே அசதியாக உட்காந்துடாதீங்க. கர்த்தர் வரப்போகிறார். அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. ஹலிலூயா, ஹலிலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஹலிலூயா. விசுவாச சீசல் கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். இயேசுவே எனக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். நம்ம கேட்க வேண்டும். அதுதான் பரிசுத்த பவுல் சொன்னார், 2 Corinthians 4:13
1: விசுவாசித்தேன்
0: ஆகையால் பேசினேன்
1: என்று எழுதியிருக்கிறபடி
0: நாங்களும்
1: அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து
0: விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசன் ஆவியை பெற்றிருக்கீங்களா? எங்க சோத்திரம் பண்ணவே மாட்டேன்றீங்க. விசுவாசன் ஆவியை பெற்றிருக்கீங்களா? ஒரு நாள் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்கலன்னு கண்ணீர் ஓடிக்கக்கூடிய நாட்கள் வரும். அதுக்குள்ளாக விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. விசுவாசத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. முதல் நோவா என்ன செஞ்சார்? தேவனோட நீதிமானும் உத்தமனுமாக இருந்தார். தேவனோட சஞ்சரித்து கொண்டார். ரெண்டாவது எப்படி இருந்தார்? விசுவாசம் இப்போ காணாதவர்களை குறித்து விசுவாசித்தார். தேவை எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாக இருந்தார். ஹல்லேலூயா. மூணாவது என்ன செய்யறாராம் பாருங்க, 2 Corinthians 5:5
1: பூர்வ உலகத்தையும்
0: தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான எட்டு பேரை காப்பாற்றி.
0: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவாவை என்ன செஞ்சாரு? எட்டு பேரை காப்பாற்றினார். நீங்க தேவனை பத்தி எல்லாருக்கும் சொல்றீங்களா? நோவா ஆண்டவர் பத்தி சொன்னார். இன்னொரு யார் வாசிமா?
1: பூர்வ உலகம்
0: அத்தனை உலகத்தில் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு யாருமே தப்ப விடாமல்
1: நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான அவர் நீதியை பிரசங்கித்தார்.
0: அவங்க குடும்பத்தை 8 பேரை மாத்திரம் தேவன் காப்பாத்தினார். யாரெல்லாம் இயேசுவை பத்தி மற்றவங்களுக்கு சொல்றீங்க? சொல்லாம இருந்த பிரயோஜனமே இல்லை. சொல்லணும். நம்ம ஆண்டுகிட்ட சொல்லணும். என்ன சொல்லணும்? எங்கள் தெய்வம் தான் தெய்வம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. என்ன சொல்லணும்? லூக்கா விசேஷம் 24:47
1: அன்றியும் மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும்.
0: எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? மனம் திரும்புதலும்
1: பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி
0: சகல தேசத்தாருக்கும்
1: அவருடைய நாமத்தினாலே பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது.
0: அவர் நாமத்தினால் பிரசங்கப்பட வேண்டிய என்னது? பாவ மன்னிப்பும் மனம் திரும்பணும். பாவ நம்ம முதல்ல தாயின் வயிற்றில் பிறந்தப்ப பாவமான காரியத்தில் இருந்தோம். இப்போ மனம் திரும்ப வேண்டும். நம்ம தாயின் கற்பத்தில் பிறந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். அந்த பாவத்தை தான் நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னால் பரலோத்து போக முடியாது. அதான் பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எங்கே சொல்லி இஸ்லாமிய தொடங்கி எல்லா இடங்களிலும் தேவனை பற்றி பிரசங்க பண்ண வேண்டும். என்ன பிரசங்கம் பண்ணணும்? மனம் திரும்புங்க, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து நமக்காக மரணத்தை ருசி பார்த்துருக்கிறாரு. அவர் தான் நமக்காக மறித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருந்துருக்கிறாரு. அவர் நம்புங்க. இதுதான் நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். நமக்காக மரணத்தை ருசி பார்த்தாரு, நம்மளுக்காக ரத்தத்தை சிந்தினாருன்னு சொல்லி இது தான் சொல்லணும். அதான் சொல்லு எருசலேமை தொடங்கி எல்லா இடங்களிலும் என்ன சரி பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலையும் எல்லாருக்கும் நம்ம கோர வேண்டும். சொல்கிறோம்மா, சொல்லாம சொல்ல ஆரம்பிச்சிருங்க. கத்தர் வரப்போகிறார், ரொம்ப சமீபம். சொல்லுங்க, சொல்லாமட்டிங்கன்னா கத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்பார் பாவ மன்னிப்பையும் மனம் திரும்புதலும். தாயின் வயிற்றில் பிறக்கிறதுக்கு முன்னால் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தோம். நம்ம சொல்கிறதான் கரெக்டு, நான் தான் சொல்கிறது கரெக்டு இருந்தோம். இப்போ என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பற்றி எல்லாருக்கும் சொல்லணும். பாவ மன்னிப்பு நம்ம முதல்ல நமக்கு பாவ மன்னிப்பு கிடைக்கணும். பாவத்திலிருந்து விடுதலை பெறணும், மனம் திரும்பணும். பாவமான காரியத்திலிருந்து மனம் திரும்பணும் நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, இது வரைக்கும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை கேட்டோம். இப்போ ஜெபிக்க போகிறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோமையா. உங்களுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, பலனத்தை குணமாக்கப்பா. அப்பாமே துதிக்கிறோம். கட்டுகளெல்லாம் உடைச்சி போடுங்க, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்க, பிரச்சனை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. கண்ணில் பலன்றாலும் குணமாக்குங்க. காது கேட்காத மக்கள் காது கேட்கட்டும், வாய் பேசாத மக்கள் வாய் பேசட்டும், நரம்பில் பலவீனம் மற்ற மக்களை குணமாக்குங்க. ஆத்துமா கண்களை திறந்து விடுங்க, செபிக்கக்கூடிய மனசை கொடுங்க, துதிக்கக்கூடிய மனசை கொடுங்க, அன்றோடு இணைந்து வாழ தாகத்தை கொடுங்க. இயேசுவே, இயேசுவே, நீர் கூப்பிட்டதெல்லாம் அப்பா தாகமாக இருக்கிற எல்லாரும் இடத்துல வாருங்கன்னு சொன்னீர். வருத்தப்பட்டு பாரசமக்கள் எல்லாரும் இடத்துல வாருங்க, நான் உனக்கு இளைப்பார்கள் தெரியும் சொன்னீரே. ஆண்டவரே, வருத்தப்பட்டு கண்ணீரோடு வேதனையோடு இருக்கிற மக்கள்லாம் மரத்தில் ஓடி வரட்டும் ஆண்டவரே. பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. கர்ப்பத்தின் கனியில் என்ன பல இருந்தாலும் சுகமாக்குங்க, பலவீனம் இருந்தாலும் சுகமாக்குங்க. மந்திரம் சிவனை உடைத்துப்படுங்க, பிசாசின்கள் அழித்துப்படுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க, சமாளம் இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க, கஷ்டப்படுற குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் அனைத்து மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்கப்பா. காத்துக்கோங்க. எல்லா குடும்பங்கள்லேயும் வேதத்தை வாசிக்கணும். பய அப்பாமை ஸ்தோத்திரம் அரியர் அறிவில் நிரப்பப்படணும். தேவனை அண்டிக்கொள்ளணும், தேவனோடு இருக்கணும் ஐயா. ஓடி ஓடி முடி ஊழியத்தை செய்யணும், பலன் தரும், காத்துக்கொள்ளும். எல்லா துதிக்காக நாம் மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கேட்டுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம சொல்றதை கேட்டாரு, சந்தோஷமா இருங்க.
1: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
2: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-1435. in English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
1: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா.

0: வெளிப்படுத்துற விசேஷம் 21:24.
1: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்,
0: ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள்
1: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள்,
0: அதன் வெளிச்சத்திலே நடப்பார்கள். ரட்சிக்கப்படுற ஜனங்கள் தான் பரலோக வெளிச்சத்துல நடக்க முடியும். நம்ம என்னைக்கோ ரட்சிக்கப்பட்டோம், 1990 நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படி இல்லை. கர்த்தர் வேதம் சொல்லுது ரட்சிக்கப்பட்டவங்க தான் தேவனுடைய வெளிச்சத்துல நடப்பாங்க. ரட்சிக்கப்படுறோம் நம்ம ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நாளும் மாத்து மாத்த நம்ம உள்ளத்தை அலசி பார்க்கணும். நம்ம கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம் நமக்குள்ள இருக்குது, கர்த்தர் பிரியமில்லாத என்னென்ன காரியம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அலசி பார்க்கணும். அலசி பார்த்தா தான் பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். 1 பேதுரு புஸ்தகம் 4:14. யாக்கோபின் புஸ்தகம் 4:14.
1: நாளைக்கு நடப்பது
0: உங்களுக்கு தெரியாதே, உங்களுக்கு தெரியாதே.
1: உங்கள் ஜீவன்
0: எப்படிப்பட்டது?
1: கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகை போல் இருக்கிறது.
0: மாலுக்கு வந்து எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. கொஞ்ச காலம் தோன்றி தோன்றாத புகையை போல இருக்கிறது. அதனால நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், நம்ம வாழ்க்கையா அலசி பார்க்கணும். ஆண்டவரே பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கப்பா, என்னை ரட்சி நேற்று நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கேனா அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் நம்ம கேட்கணும். கர்த்தரை கேட்டே இருக்கணும், என் வாழ்க்கை எங்கே இருக்கு, நான் எங்கே இருக்கிறேன் ஆண்டவர், உமக்கும் எனக்கும் இடையில ஏதாவது தடை இருக்கா, என்னை காமிங்க ஆண்டவரே, என்னை காமிங்க. நான் என்ன குறை இருந்தாலும் என்னை காமிச்சு என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம குடியிருப்பு எங்கே தான் இருக்கு, நம்ம குடியிருப்பு பரலோகத்தில். வாசிங்க பிலிப்பியர் 3:20.
1: நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது.
0: நம்ம குடியிருப்பு எங்க இருக்கு, பரலோகத்தில் இருக்குது. நம்ம பரலோகத்தில் குடியிருப்போம், நம்ம இந்த உலகத்தின் மக்கள் அல்ல. உலகத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது, நம்ம குடியிருப்பு பரலோகம். அதனால ஒவ்வொரு நாளும் கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே நீ பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ள வராதபடிக்கு என்னை காத்து கொள்ளுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க யேசுவான்னு சொல்லி மனிதன் முகத்தை பார்க்கறா. கர்த்தர் எங்க பாக்குறாரு, இதயத்தை பாக்குறாரு. 1 சாமுவேல் வாசிங்கன்னா 16:7.
1: கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும்
0: இவனுடைய சரீர வளர்ச்சியும் பார்க்க வேண்டாம்.
1: நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன்.
0: மனுஷன் முகத்தை பார்ப்பான்.
1: கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார்.
0: கர்த்தர் எங்க பாக்குறாரு, நம்ம இருதயம். எந்த அளவுக்கு கர்த்தருக்கும் நமக்கும் இழைக்கப்பட்டிருக்கு, கர்த்தர் பிரியமில்லாத காரியம் எந்த அளவுக்கு இருக்கு நம்மகிட்ட, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஒவ்வொரு நாளும் டாக்டர் வெள்ளிக்காரன் என்ன செய்வாரான், படுக்கைக்கு போகும்போது அவர் ஒரு இருதயத்தை அலசி பார்ப்பாரான். இன்றைக்கும் உங்கள் பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசுன ஆண்டவரே, இன்றைக்கி உங்கள் துக்கப்படுத்துகிற காரியம் எனக்குள்ளே என்ன இருக்குது ஆண்டவரே, இன்றைக்கி நான் என்ன காரியம் உங்கள் பிரியமில்லாத காரியம் செஞ்சேன் ஆண்டவரே, என்னை காமிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போகும்போது டாக்டர் வெள்ளிக்காரன் அலசி பார்த்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பாரான். அதுதான் அவர் சொல்லுவாரா, நான் வந்து நேற்று பார்த்த பிள்ளைகிறம் கிடையாது, இன்றைக்கி நான் புது சிருஷ்டியாக என்னை ஆண்டர் மாற்றிருக்காரு. ஒவ்வொரு நாளும் என்னை கர்த்தர் புது சிருஷ்டியாக மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நான் கர்த்தர் வேதஞ்சல் கர்த்தர் ஒருவன் கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிற வாசித்து பாருங்கள். 2 கொரிந்தியர் 5:17.
1: இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழையவைகள் ஒழிந்து போயின.
0: பழைய காரியம் நம்ம வாழ்க்கையில எத்தனை காரியங்கள், நம்ம பிறந்து இந்த நாள் வரைக்கும் எத்தனையோ காரியங்கள் நமக்குள்ள இருக்கு இல்லையா, இந்த பழையவைகள்லாம் ஒழிந்து போயின,
1: எல்லாம் புதிதாயின.
0: நம்ம ஆண்டு ஒரு நாளும் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இந்த பரலோகத்துக்கு போனா ஈஸியான காரியம் இல்ல, போகணும்னா பருவத்துக்கு போனால் நம்ம எல்லா காரியத்தையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்து ஒவ்வொரு நாளும் நம்ம இவ்வளோத்தை அலசி பார்த்து கற்றுட்டு ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மாத்திரல்ல, நம்ம முதலாவது சரி இப்போ ரட்சிக்கப்படும் நம்ம என்ன செய்யணும், நம்ம எப்படியாவது இருந்தாலும் ரட்சிக்கப்பட்டலாம்னு சொல்லி நம்ம என்ன செய்ய முடியாது, நம்மளே என்ன செஞ்ச முடியாது, ஏமாற்ற முடியுமா, முடியாது.
1: அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 16 அதிகாரம் 30-31.
0: அவர்களை வெளியே அழைத்து வந்து
1: ஆண்டவர்மாரே, ரட்சிக்கப்படுவதற்கு
0: நான் என்ன செய்ய வேண்டும் என்றார்.
1: அதற்கு அவர்கள்,
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி.
1: ஒன்னு குருந்தின் புஸ்தகம் 15:3-4 அந்த விசுவாசம் இருந்தாதான் ரட்சிக்கப்பட்டுன்னு அர்த்தம்.
0: நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால்
1: கிறிஸ்துவானவர்
0: வேத வாக்கியங்களின்படி
1: நம்முடைய பாவங்களுக்காக மரித்து
0: அடக்கம் பண்ணப்பட்டு
1: வேத வாக்கியங்களின்படி
0: மூன்றாம் நாள்
1: என்ன செஞ்சிட்டாரு? உயிர் வந்துருச்சு நம்ம பாவங்களுக்காக. அதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். உனக்காக மரித்தேனே, நீ எனக்காக என்ன செய்தா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தார். மரணத்தை ஒவ்வொரு நாளும் ருசி பார்த்தாலாம் பார்க்கணும், பெரிய சச்சட்டு. அது நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் நமக்காக தான் மரணத்தை ருசி பார்த்தார். அதை நம்ம ஒவ்வொரு நாளும் விசுவாசிக்க வேண்டும். மரித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்யணும், மூன்றாம் நாள் என்ன செஞ்சிட்டேன், உயிரோட எழுந்துச்சா? வாசிப்பா கடைசி.
0: அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி
1: மூன்றாம் நாள் என்ன செஞ்சிட்டாரு, உயிர்த்தெழுந்து. அதனாலதான் எங்களுக்கு அம்மா இறந்தப்ப சொன்னாரு, உங்க அம்மா அப்பா மறிக்கலாம், குடும்பத்தில் எல்லாருமே மறிக்கலாம், நான் என்ன செய்ய மறித்தேன், ஆனாலும் இதை என்ன செய்ய போறேன், சதா காலமும் என் மீட்பர் என்ன செய்யற, உயிரோட இருக்கிறான்னு சொன்னாரு. அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம தேவன் உயிரோடு இருக்கிறார். கலங்க வேண்டாம். உங்களையும் என்னையும் படைச்சவர், உங்களுக்காக எனக்காக மரித்து மூன்றாவது உயிரோடு எழுந்தவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. உயிருள்ள தேவனா இருக்கிறார். கலங்காதீங்க, கண்ணீர் துளைச்சிக்கோங்க. அதை நம்ம என்ன செய்யணும், விசுவாசிக்கணும். என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். அதங்க சொல்றாரு எபிரேயர் புஸ்தகம் 11:6
0: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம்.
1: விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு என்ன செய்ய முடியாது, பிரியமா இருப்பது கூடாத காரியம். விசுவாசிக்கணும். எனக்காக ஆண்டவர் என்ன செஞ்சார், மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்துட்டாரு, என் பாவத்துக்காக மரிச்சிட்டாரு, நான் இனிமேல் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை, எனக்காக தான் மரிச்சாருன்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், விசுவாசத்தோடு இருக்கணும். விசுவாசம் உங்களுக்கு எனக்கு அது மிக மிக அவசியம். விசுவாசம் ஆண்டவர் கேட்கணும். அதனால தான் ஆண்டவர் இயேசுக்கிறது சொன்னார். பேதுரை பார்த்து நான் போகிற வாரம் பார்த்தோம். பேதுரை பார்த்து சொன்னார், என்ன சொன்னார், உன் விசுவாசம் ஒளிந்து போகாது, உனக்காக வேண்டி கொண்டேன். வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 22:32.
0: நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
1: உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு
0: உனக்காக வேண்டிக் கொண்டேன்.

0: போகலாம், சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டோடு கேட்கணும், ஆண்டவரே முழுமையான விசுவாசம் தாங்கப்பா, எனக்காக மறித்து மூன்றாவது நாள் உயிரோடு இருந்த அந்த விசுவாசம் எனக்குள்ள உறுதியாக இருக்கணுமாப்பா. எனக்காக தானப்பா மறிச்சிங்க, என் பாவங்களுக்காக மறிச்சிங்க, மூன்றாவது நாள் உயிரோடு இருந்துச்சிங்க, என்னை கைவிட மாட்டீங்கன்னு சொல்லி அந்த விசுவாசம் வேணும். அதுக்கு தான் உங்களுக்காக எனக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டி கொண்டேன்னு சொல்லணும். விசுவாசம் நமக்கு இல்லைன்னா ரட்சிக்கப்பட முடியாது. விசுவாசம் நமக்கு வேணும். கர்த்தர் எனக்காக மறித்து மூன்றாறு உயிரோடு இருந்த என்னை நிச்சயமாக கைவிட மாட்டார், எனக்குள்ள அவர் இருக்கிறார், என்னை முழுமையான ரட்சிங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்க வேண்டும். இரண்டாவதாக நம்ம பரலோகத்துக்கு போனால் என்ன செய்யணும்? மார்க்கன் சுவிசேஷம் 16:16
1: விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான்.
0: நம்ம சின்ன பிள்ளைகள ஞானஸ்தானம் எடுத்துகிற உண்மைதான், அது இல்லைன்னு இல்லை. ஆனால் இங்கே ஆண்டு சொல்கிறாரு, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் எடுத்தவன் ரட்சிக்கப்படும். ஏன்னா நமக்கு விசுவாசம் எப்படி 18-19 தான் நம்ம என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கறம் செஞ்சோம், எல்லாம் வந்து நமக்கு தெரியும். அந்த பாவத்தை அறிக்கிடணும். விசுவாசம் அப்போ தான் நமக்கு வரும். சின்ன பிள்ளையிலேருந்து என்னென்ன பாவம் செஞ்சோம், என்னென்ன அக்கிரமம் செஞ்சோம், அது சின்ன பிள்ளையில வந்து குழந்தையில வந்து நமக்கு என்ன இல்லை, குழந்தையில வந்து நமக்கு ஒன்றுமே தெரியாது இல்லை. குழந்தை என்ன தெரியும்? ஒன்றுமே தெரியாது. சின்ன குழந்தை 40 குழந்தைக்கு என்ன தெரியும்? அப்போ வந்து என்ன, அது பிரதிஷ்டை, அது என்னது பிரதிஷ்டை. இப்போ நமக்கு விசுவாசம் உள்ளவனாகிற ஞானஸ்தம் எடுக்கிறவன் தான் ரட்சிக்கப்படணும். ஞானஸ்தம் விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தம் எடுக்கணும். அப்போ தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிக்கப்பட்டால் தான் பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியும். சும்மா ஏனாதோனே ஞானஸ்தம் எடுத்துட்டா பரலோக வெளிச்சத்தில் நடக்க முடியாது. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் என் விசுவாசம் உள்ளவனாய் மாற்றும், என் விசுவாசத்தை தாங்கப்பா, என்னென்ன பாவம் பிரியமில்லாத காரியம் இருக்குதோ எல்லாவற்றையும் என்னை விட்டு அப்புறப்படுத்துன்னு கேட்க வேண்டும். ஆண்டவர் தானே மாற்ற முடியும். அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 1:4
1: அன்றியும் அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது
0: அவர்களை நோக்கி
1: யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான்.
0: நீங்கள்
1: சில நாளுக்குள்ளே
0: பரிசுத்த ஆவியினாலே
1: ஞானஸ்தானம் பெறுவீர்கள்.
0: பரிசுத்த ஆவியால் நம் ஞானஸ்தானம் பெற வேண்டும். பரிசுத்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் நமக்குள்ளே இருந்தால் தான் நம்ம செய்கிறது ரைட்டாக தப்பான்னு சொல்லி உணர்த்துவார். பரிசுத்தவர் உங்களுக்குள்ள வந்து என்ன செய்வார்? பாவத்தை குறித்தோ நீதி குறித்தோ நாயத்திருப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். யோவான் சுவிசேஷம் 16:8
1: அவர் வந்து
0: பாவத்தை குறித்தும்
1: நீதியை குறித்தும்
0: நியாயத்திருப்பை குறித்தும்
1: உலகத்தை கண்டித்து உணர்த்துவார்.
0: என்ன செய்வார்? பாவத்தை குறித்தோ நீதி குறித்தோ நாயத்திருப்பு குறித்தும் உலகத்தை என்ன செஞ்சார்? கண்டித்து உணர்த்துவார். அவர் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை. அதை அங்கே சொல்றாரு, Tito 3:5
1: நாம் செய்த நீதியின் கிரிகளை நிமித்தம்,
0: நம்ம செஞ்ச பரிசுத்த நீதியின் கிரிகள் நிமித்தம்
1: அவர் நம்மை ரட்சியாமல்,
0: நம்ம செய்த நீதி நம்ம நெய்த பரிசுத்தம் அது நிமித்தமா நம்ம ரட்சியாமல்
1: தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் ஒழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கினாலும் நம்மளை ரட்சித்தார்.
0: பரிசுத்தாவின் புதிதாக்கினால நம்மளை ரட்சித்திருக்கிறார். எப்படி? அவர் வந்துதான் பரிசுத்தாவின் வந்து என்ன செய்யும்? பாவத்தை குறிச்சோ நீதியை குறிச்சோ நாய்த்திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். நீ செய் தப்பு, நீ செய்து கரெக்டான வழி கிடையாது, நீ போகிற வழி சரியில்லை அப்படின்னு கண்டித்து உணர்த்துவார். அப்போ நம்ம பரிசுத்தாவின் அவருக்கு கீழ்ப்படிந்தா கர்த்தர் நம்மளை ரட்சிப்பார். பரிசுத்தாவினை கீழ்ப்படியாமல் வாழ்வோமானா நம்மளை விட்டுருவார். அது நம்ம சொன்னால் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதுதான் எபேசியன் புஸ்தகம் 4:29
1: கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம்.
0: அன்றியும்
1: நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
0: முத்திரையாக பெற்ற
1: தேவனுடைய பரிசுத்த ஆவியை
0: பரிசுத்த ஆவியர் எதுக்காக கொடுக்கிறாரு?
1: பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து மீட்கப்பட்டு பரலோகத்தில் போறது தான் நமக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று.

0: அவர் சொல்றதை நம்ம கீழ்ப்படிந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். அவர் அதான் அவர் வந்து என்ன செய்யற, பாவத்தை குறித்தோ நீதி குறித்தோ நாயத்திருப்பை குறித்து உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர் சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்காவிட்டால் பரலோகத்துக்கு போக முடியாது. இந்த உலகம் நம்ம வந்தல் பிரியமானங்களே, உலகத்தின் வேசு ஒரு நாள் கடந்து போவோம். உலகம் ஒன்று உலகம் ஒரு நாள் நம்மளை கைவிடும், பரலோகத்துக்கு போக வேண்டும். அதுக்கு தான் நீங்கள் நிறைய பைபிள் வாசிங்க, சவம் பண்ணுங்கன்னு சொல்கிறது. இந்த உலகம் நமக்கு கைவிடும். இப்பயே ஆண்டவரை கேட்போம், ஆண்டவரே எனக்கு பரிசுத்த அபிஷேகத்தை தாருன்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சகையை பார்த்து சொன்னார், லூக்காலின் சுவிசேஷம் 19:9.
1: இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு
0: இன்றைக்கு
1: இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
0: அவருக்கு அந்த அளவுக்கு வாஞ்ச, அத்தி மரம் முள்ளா இருந்துச்சான் பரவாயில்ல, முள்ளு குத்தினாலும் பரவாயில்ல, எப்படியா என் தேவனை பார்க்கணும்னு சொல்லி மருத்துவமனை ஏறினாரு. அதை தான் அங்க பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நம்ம கர்த்தர் மேல வாஞ்ச வரணும், அன்பு வரணும், கர்த்தர் மேல தாக வரணும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுன்னு சொன்னார். உடனே சகை என்ன சொன்னாரு, 8
1: சகையும் நின்று,
0: சகை நின்று
1: கர்த்தரை நோக்கி,
0: கர்த்தரை நோக்கி,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே,
1: என் ஆஸ்திகளில் பாதியை.
0: ஆண்டவர் சொன்னாரா, ஆஸ்திகளில் பாதியை கூட அப்படி சொல்லவே இல்லை. அவர் சொன்னோடனே உள்ளம் குத்தப்பட்டுருச்சு. யாருக்கு? சகைக்கு.
1: என் ஆஸ்திகளில் பாதியை,
0: என் ஆஸ்திகளை பாதியே
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
1: நான் ஒருவனிடத்தில்,
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும்,
0: எதையாகிலும்
1: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: அநியாயமா வாங்கினது உண்டானா,
1: நாளத்தனையாக,
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
0: திரும்ப செலுத்துகிறேன், அநியாயமே ஆற்றாது வாங்கியிருந்தா அது நாளத்தனை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா செலுத்து, திரும்ப செலுத்துறேன்னு சொன்னார். காசிடா
1: சகையும் நின்று,
0: சகை நின்று
1: கர்த்தரை நோக்கி,
0: கர்த்தரை நோக்கி,
1: ஆண்டவரே
0: ஆண்டவரே,
1: என் ஆஸ்திகளில் பாதியை,
0: என் ஆஸ்திகளில் பாதிய சொத்துல பாதியை
1: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்,
0: ஏழைகளுக்கு கொடுக்கிறேன்.
1: நான் ஒருவனிடத்தில்,
0: நான் ஒருவனிடத்தில்
1: எதையாகிலும்,
0: எதையாகிலும்
1: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்,
0: அநியாயமாய் வாங்கினது உண்டானால்
1: நாளத்தனையாக,
0: நாளத்தனையாக
1: திரும்ப செலுத்துகிறேன் என்றார்.
0: நாளத்தனையா கொஞ்சம் கொஞ்சமா திரும்ப செலுத்திடுற ஆண்டவரே அப்படின்னு சொன்னாரு. 9
1: இயேசு அவனை நோக்கி,
0: இயேசு அவனை நோக்கி,
1: இன்றைக்கு
0: இன்றைக்கு
1: இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது.
0: அவர் உடனே சொல்றாரு, நாளத்தனையா நான் ஏழைட்ட, நான் வாங்கினதெல்லாம் உண்டு, நாளத்தனையா கொடுத்துட்றான்டவரு அப்படின்னு சொல்லு. அப்பதான் ஆண்டவர் சொல்றேன், இந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சு, ரட்சிப்பு வந்தது. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல முடியுமா, என்னை பார்த்து சொல்ல முடியுமா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லைன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட கேட்போம், ஆண்டவரு என்னை மன்னியும் ஐயா, சகையை ரசித்தீரே என்னை ரசித்திருப்பா, அவர் ரசித்திருப்பா என்னை ரசிச்சும் என் வாழ்க்கை மாற வேண்டும், ரட்சிக்கப்பட்டதான் பரலோகம் வெளிச்சு இது இப்போ நடக்க முடியும்னு சொன்னீரே. என்னை ரசியும், என்னை ரசியும் அப்பா, என்னை ரசியும், என்னை எப்படியாவது ரசித்தலோ அப்பா, என் வாழ்க்கை மாற வேண்டும் ஆண்டவரே. சகையை ரசித்தீரே என்னை ரசியும் ஆண்டவரே, நான் பரலோகத்துக்கு வரணும், இந்த உலகம் எனக்கு வேண்டாசப்பா. ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம சமம் பண்ண போகிறோம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துகிற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவையுமே போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம் ஐயா. கர்த்துடைய கிருபை, கர்த்துடைய பிரசனம், கர்த்துடைய மகிமை எல்லாரையும் மூடட்டும் ஐயா. முடிச்சு உள்ள வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வரை தாங்க, செபிக்க துதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள வேண்டிக்கொள்ள மே சார்ந்து கொள்ள கிருபை செய்ய முடியா செபிக்கிறோம் அப்பா. மோசை போல நாங்களும் உங்களத்துல முகமுகமாய் பேசுன ஆண்டவர கர்த்தாவே, எங்களுக்கு இந்த கிருபை தாங்க. ஏனோக்கை போல உங்களுக்கு சஞ்சரிக்கணும் ஐயா, நோவை போல உங்களத்துல சஞ்சரிக்கணும் ஐயா, அந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க சப்பா. வல்லவரே நல்லவரையும் துதிக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் தொடுவீராக ஆண்டவரே, தொடுவீராக அப்பா. உண்மை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியா செபிக்கிறோம், ஆன்மீக கண்களை திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். இறுதித்துல கர்த்தாவே உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் தகப்பனையும் முடி. ஒவ்வொருவரையும் தொடுவீராக, தொடுவீராக, தொடுவீராகப்பா. ஆற்றுல பலவீனப்பட்ட மக்களை குணமாக்குங்க ஆண்டவரே, குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா. சளி உருவாகாதடி காத்துக்கொள்ளுமையா, சளினாலே எத்தனை மக்கள் கஷ்டப்படுறாங்கப்பா. அவங்களை தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. சளி ஆண்டவரே யாருக்குமே சளினால கஷ்டப்படக்கூடாது, அவளை வல்லமை இறங்கட்டும் தகப்பனே. ஐயாமை துதிக்கிறோம், பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்கள் மேலே உங்களுடைய வல்லமை இறங்கட்டுமே சப்பா, இறங்கட்டும். குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்க ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறேன் ஏசப்பா, கெஞ்சி கேட்கிறோம். உங்களுடைய அக்கினி மூடட்டும், தேவ பிரசனம் மூடட்டும், பரிசுத்தேன் அபிஷேகம் அளவுலாமல் ஊற்றுமையா, ஊற்று மாண்டவர், ஊற்று மாண்டவர், அக்கில நிரப்புங்கப்பா. மந்திரம் செய்வனிகள் பெலிசனிகள் எல்லா கிரிகளையும் தேவனாய் கர்த்தர் நாமத்தில் அபத்தமாக்கி போடுகிறோமே, நிர்மலமாக்கி ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய வல்லமில் ரத்தம் எல்லாருமே தெளிப்பீராக ஐயா, பெரிய காரியத்தை செய்யுங்க ஆண்டவர். ஐயாமை துதிக்கிற வேலையில் பிரச்சனையோடு இருக்கிறாங்களப்பா, வேலையில் இருக்கப்பட்ட பிரச்சனையெல்லாம் மாற்றுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் சப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க தகப்பனே. குழந்தை இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாரும். கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கு சுகந்தரடி செய்யீர். எத்தனை மக்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா, குழந்தை இல்லாமல். நீ குழந்தை தர வேண்டும்னு செபிக்கிற, தர வேண்டுமாப்பா, தர வேண்டும். இயேசுவே கற்பத்தின் கனி கத்தரால கிடைக்கு சுகந்தரடி செய்யீர். மலடிய சந்தோஷமான பிள்ளைத்தாச்சியை மாற்றுகிற தேவன் நீங்க ஆண்டவர். அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும்னு செபிக்கிற ஐயா. பலத்த காரியத்தை செய்ய தொடுங்க, தொடுங்க, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை. குடும்பத்தில் சண்டை குழப்பங்கள் பிரச்சனைகள் மாற்றுங்க ஆண்டவரை, மாற்றுங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். குடும்பத்தில் சமான சந்தோஷத்தை தாரும். கடன் பிரச்சனை மாற வேண்டும், கண்ணீர் துடைக்க வேண்டும் ஐயா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் தொடுங்காண்டவரை, தொடுங்காண்டவரை. வேலையில் கஷ்டப்படுற மக்களுக்கு வேலையை கஷ்டத்தை மாற்றி வேலை தந்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்தமிழ நாம் மகிழ்படுவதாக ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்யுங்க சப்பா. ராஜாவையுமே துதிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுத்து உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க சப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா. வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிற. வீடு இல்லாத மக்கள் வீடு கொடுங்க சப்பா. அப்பா சமா இல்லாத மக்கள் சமான் தாங்க. வாலிபர்லாம் ரட்சிக்கப்படணும் அப்பா. சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஐயா. தகப்பனையுமே துதிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயில் கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொழுவீராக ஆண்டவர் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. தகப்பனே குணமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. கர்த்துடைய ஆசீர்வாதமாக ஐஸ்வர்ய தருணி சொன்னீரே. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. பலப்படுத்துங்க. எல்லா துதிக்காக நம்ம மகிமைக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பு ரச்சர் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிரின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்,
5: 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற நன்றி நல்ல கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி பரிசுத்தப்படுத்தும். இந்த நாளிலே கூட உங்கள் மகிமை எங்கள் நடுவிலே கடந்து வருவதாகப்பா. எங்கள் பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் தேவனுடைய ஆவியினாலே ஆகும் என்று எழுதியிருக்கிற அப்படி வார்த்தையை நாங்கள் நினைவு கூர்ந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். இதோ சர்ப்பங்களின் தேலி மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமையில் மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றுங்களை சேதப்படுத்த மாட்டாதுன்னு சொன்னீரேன். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லாம் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கடிந்து கட்டி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா இறங்கி அசைவாடுங்கப்பா. எங்கள் பலத்தினால பராக்கிரமத்தினால ஒன்றும் இல்லை, எல்லாம் தேவனுடைய ஆவியானவரால் தான் ஆகும் ஆண்டவரே. வாங்க ஆவியானவரே, உங்கள் மகிமை எல்லாரையும் மூட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் திடமுள் தெளிக்கப்படுவதாக இந்த கூட்டணிக்கு விரதமாக எலும்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தரா இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. ஆ

0: தேசத்தினுடைய ஆசீர்வாதங்களுக்காக பாதுகாப்புக்காக பக்க என்ன குறிப்பெல்லாம் சொல்றாங்களோ அவளோட இணைந்து நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். முன்பா வந்து ஜெபிங்க.
1: போதை பொருட்கள் எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் விடுதலை தரணும். கஞ்சா குக்கா என்னமோ சொல்றாங்க, அதுல இருந்தெல்லாம் கர்த்தர் விடுதலை தந்து மக்களுடைய மனது மாற்றி கர்த்தருடைய பக்கமா அவங்க திரும்பிக் கொள்ளணும். அதுக்காக வச்சு போடலாம்.
2: எசப்பா எசப்பா எசப்பா குடிக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்படணும். எசப்பா எசப்பா எசப்பா எசப்பா கடையெல்லாம் சாத்துப்படணும். எசப்பா எசப்பா மதுபான கடையெல்லாம் சாத்தப்படணும். எசப்பா எசப்பா குடி அடிமையா இருக்கிறவங்கள விடுதலையாக்கப்படணும். எசப்பா எசப்பா குடினால் எத்தனை குடும்பம் எசப்பா எசப்பா எத்தனை குடும்பம் கஷ்டப்படுது. எசப்பா இந்த நிலைமையை மாற்றி போடுங்க. எசப்பா எசப்பா குடிக்கு கஞ்சாக்கள் அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க விடுதலை ஆக்குங்க.
3: குடும்பங்களும் போகும்போது வரும்போது கூட கரம் தகப்பனே ஒவ்வொரு காவல்துறை அதிகாரியோடு தங்குமடிக்காம பார்த்தோம் செபிக்கிறோம். எசப்பா உங்களுக்கு ஸ்தோத்திரம். எசப்பா நீங்க அப்படி செய்ய போறக்காய் நன்றி செலுத்துறோம். அப்போல ஆண்டவரையும் துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எசப்பா நீதி துறையில வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொரு நீதிபதிகளும் நீங்க காத்து கொள்ளும்படிக்காம ஜெபிக்கிறோம். எசப்பா அவங்களோட வேலைகளை நீதியோடும் தகப்பனே உண்மையோடும் செய்யக்கூடிய கிருபியா ஒவ்வொருத்தருக்கும் எசப்பா நீங்க தருமடிக்காம ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவனவரே கிருபியாக இறங்கும். எசப்பா சுப்ரீம் கோர்ட்ல வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதியும் காத்துக்கொள்ளும். ஹைகோர்ட்ல வேலை செய்யற ஒவ்வொரு நீதிபதியும் காத்துக்கொள்ளுங்க எசப்பா. அதுபோல தேசத்தில் எங்கெல்லாம் தகப்பனே நீதிபதிகள் இருக்காங்க ஏசப்பா எல்லா நீதிபதிகளும் காத்தோளும் யாரும் லஞ்சம் வாங்காதபடிக்கு ஏசப்பா நீங்க பாதுகாத்துக்கொள்ளும் தகப்பனே. அவங்களுக்கு நல்ல பாதுகாப்பை தந்து ஏசப்பா நீங்க ஆசீர்வதிங்க. எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எல்லா குடும்பங்களும் ரட்சிக்கப்படணும் தகப்பனே. நீங்க கிருபியாக இறங்கி இயேசு சாமி அவங்களை ஆசீர்வதிக்கும்படிக்காம ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க அப்படிக்காக செய்ய போறக்காய் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்கியமே உமக்கு செலுத்துறோம். ஏசப்பா மூலம் ஜெபத்தை ஏற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
1: எல்லா சபையிலையும் எழுப்புதல் உண்டாகணும். அதுக்காக சொல்லணும்
2: மகிமையானவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றில நீ பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஏசப்பா. ரத்தத்தை நிறுத்திட்டு முற்றிலும் கழுவிருங்க ஏசப்பா. இந்த வேலை கூட நம்ம இந்திய தேசம் முழுதும் ரச்சிப்பி கட்டளை வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மரியாதை எவ்வளோ ஜனங்கள் இருக்கிறாங்கப்பா. அந்த ஜனங்களா அறிந்து கொள்ளணுமேப்பா ஆண்டவரே. மீ துதிக்கிறோம் ஏசப்பா. ஏசப்பா ஒருத்தருக்கு கிறிஸ்தேசு உருவாக வேணுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீ துதிக்கிற எத்தனை தகப்பன்மார்களும் அறியலப்பா, தாய்மார்கள் அறியலப்பா, எங்க சகோதர சகோதரிமார்கள் சிறு பிள்ளைகளும் அறிந்து கொள்ள முடியல ஆண்டவரே. உலகத்தில் உலக காரியங்கள் நடைபெற்று வருதுப்பா ஆண்டவரே. நானும் எங்க ஜனங்களும் விழிப்புள்ளவர்களா இருக்கத்தக்கதாக எங்களுக்கு அந்த கிருபைகளை தயவாய் தர வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பார்த்தாலும் கள்ள போதகங்கள் ஆண்டவரே, அதுக்கு நாங்க அடிமையாக கூடாது. எங்க திருச்சபைகள் அடிமையாக கூடாது ஆண்டவரே. அப்பா ஏசப்பா எங்க திருச்சபை மக்களை பாதுகாத்துக் கொள்ள வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா சபையிலும் ஆண்டவரே ஒரு பரிசுத்தத்தை கட்டளையிடுங்க ஏசப்பா. எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்திக்கிறோம். இயேசு கிறிஸ்துவளை ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: மல்கியா மூன்றாம் அதிகாரம். சகோதரர்கள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். மல்கியா மூன்றாம் அதிகாரம்.
4: மல்கியா மூன்றாம் அதிகாரம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன், அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனுமானவர் தம்முடைய ஆலயத்திற்கு தீவிரமாய் வருவார். இதோ வருகிறார் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புடமிடுகிறவனுடைய அக்னியைப் போலவும் வண்ணாருடைய சவுக்காரத்தைப் போலவும் இருப்பார். அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது போல யூதாவின் காணிக்கையையும் எருசலேமின் காணிக்கையையும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்கும். நான் நியாயத்தீர்ப்பு செய்யும்படி உங்களிடத்தில் வந்து சூனியக்காரருக்கும் விபச்சாரருக்கும் பொய்யான இடுகிறவர்களுக்கும் எனக்கு பயப்படாமல் விதவைகளும் திக்கற்ற பிள்ளைகளுமாகிய கூலிக்காரரின் கூலியை அபகரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கும் பரதேசிக்கு அநியாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாய் தீவிரமான சாட்சியாயிருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. நீங்கள் உங்கள் பிதாக்களின் நாட்கள் தொடங்கி என் கட்டளைகளை கை கொள்ளாமல் அவைகளை விட்டு விலகி போனீர்கள். என்னிடத்திற்கு திரும்புங்கள், அப்பொழுது உங்களிடத்திற்கு திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நாங்கள் எந்த விஷயத்தில் திரும்ப வேண்டும் என்கிறீர்கள்? மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதினாலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், ஜனத்தாராகிய நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம பாகங்களையெல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமற் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியிலுள்ள திராட்சை கொடி பழமில்லாமற் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் உமக்கு விரோதமாக என்னை எண்ணத்தை பேசினோம் என்கிறீர்கள். தேவனை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் சேனைகளின் கர்த்தருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்கிறவர்கள் திடப்படுகிறார்கள். அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் விடுவிக்கப்படுகிறார்களே என்று சொல்கிறீர்கள். அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. என் சம்பத்தை நான் சேர்க்கும் நாளிலே அவர்கள் என்னுடையவர்களாய் இருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஒரு மனுஷன் தனக்கு ஊழியம் செய்கிற தன்னுடைய குமாரனை கடாட்சிக்கிறது போல நான் அவர்களை கடாட்சிப்பேன். அப்பொழுது நீங்கள் நீதிமானுக்கும் துன்மார்க்கனுக்கும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவனுக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாதவனுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை திரும்பவும் காண்பீர்கள் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
5: படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதித்து பல மடங்காக குடும்பங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே. உற்சாகமா உதாரத்தமா கொடுத்த எல்லா குடும்பங்களையும் செழிக்க செய்ய முடிக்காய் கெஞ்சி மன்றாடுகிறோம் கத்தாவே. இந்த குடும்பத்தில் எந்த குறைவும் வராதபடி பாதுகாத்துக்கோங்க. எல்லா குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்து காத்துக்கோங்க, பலப்படுத்துங்க, பொறுப்படுத்துக்கோங்கப்பா. நீங்க இப்படி செய்யப்போற தைக்காக கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கு தின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
1: ஒன்னுத்தின் புஸ்தகம் 4:16-17.
2: ஏனெனில்
1: கர்த்தர் தாமே
2: ஆரவாரத்தோடும்,
1: கர்த்தர் எப்படி ஆரப்படுறாரு, ஆரவாரத்தோடும்,
2: பிரதான தூதனுடைய சத்தத்தோடும், தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்,
1: அப்பொழுது
2: கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்
1: முதலாவது எழுந்திருப்பார்கள்.
2: பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல்
1: அவர்களோட கூட
2: ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு
1: இவ்விதமாய்
2: எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம்.
1: எப்பொழுதும் என்ன செய்வோம்? கர்த்தருடனே கூட இருப்போம். கர்த்தர் வரப்போறார். ஆரவாரத்தோடும் பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்கால சத்தத்தோடும் வருவார். அப்போ வரும்போது என்ன செய்வோம்? கிறிஸ்துவுக்குள்ள மரிச்சவங்க, எல்லாரும் மரிச்சவங்கல்ல, யாருக்குள்ள மரிச்சவங்க? கிறிஸ்துக்காக வாழ்ந்து, கிறிஸ்துக்காக மரிச்சு, கிறிஸ்துக்காக உலகத்தெல்லாம் வெறுத்து, இயேசுதான் எனக்கு வேணும், எந்த சூழ்நிலையும் நம்ம வீட்டு பலதரம் எதுவும் சாய மாட்டேன்னு சொல்லி அப்படி மரிச்சவங்க, கிறிஸ்துக்கள் மரிச்சவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. ரெண்டாவது உயிரோடு நாம எடுத்துக்கொள்ள போறோம். அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டு என்ன செய்யணும்? எப்போது நம்ம எங்க இருக்க போறோம்? கர்த்தருடனே கூட இருப்போம். அந்த பாக்கியத்தை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா. இதுவரைக்கும் யாராவது உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்காங்களா? அப்படிங்கதான் நம்ம பார்க்க போறோம். எலியா உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வாசிக்க கேட்போமா? ராஜாக்கள் புஸ்தகம் 2:11.
2: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
1: இதோ
2: அக்கினி ரதமும்
1: அக்கினி குதிரைகளும் அக்கினி ரதம், அக்கினி குதிரைகள். அப்ப குதிரைகள் எத்தனை தெரியாது. அக்கினி குதிரைகளும்
2: அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு ஏறி போனார்.
1: பாத்தீங்களா? பேசிட்டே போயிருக்காங்க யாரு? எலியாவோ எலிசாவோ பேசிட்டு போகும்போது அக்கினி ரதமும் குதிரைகள் வீரர் வந்து என்ன செஞ்சிட்டாங்க? ரெண்டு வரையும் பிரிச்சு எலியா என்ன செஞ்சிட்டாரு? சுழல் காத்துல எங்க ஏறி போனாரா? பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்ப நம்மளும் இந்த உலகத்துல இருந்து ஒரு நாள் உயிரோட கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நாட்கள் நெருங்கிருச்சு. அதுக்கு நம்ம ஒரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்கணும். என்னைக்கோ ஒரு நாளைக்கு ஆயத்தம் போட்டோம், அது இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தம் மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினாலும் சொல்லி வேதத்தில் வாசிக்க கேட்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். ஆயத்தமா இருந்தா தான் அவர் ராஜ்யத்துக்கு உயிரோட எடுத்துக்கொள்ள பட முடியும். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2:11.
2: அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில்
1: அப்ப எப்படி இருந்திருக்காங்க? அவங்க பேசிட்டு கர்த்தர் பத்தி பேசியிருப்பாங்க. என்ன பேசினாங்களோ? பேசிக்கொண்டு நடந்து போகையில்
2: இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து
1: எலியாவும் எலிசாவும் பேசிட்டு போறாங்க. பேசிட்டு போகும்போது அவர் நடுவில் வந்து
2: இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்துக்கு போயிட்டாரு.
1: அவர் எப்படி இருக்காரு? இப்ப உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறாரு. அதுதான் மேகத்தில் வாசித்து கேட்டோம். 16:17 என்ன சொன்னாங்க? முத கிறிஸ்துக்கள் மரித்தவங்க, ரெண்டாவது உயிரோடு நாமும் வானத்துக்கு என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்ளப்பட்டு எப்போதும் கர்த்தருடைய கூட இருப்போம். ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களுக்கு வாஞ்சே இருந்தா நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும். அதுக்குத்தான் வேற இந்த உலகத்துல என்ன இருக்குது? கர்த்தர் கேட்ட இந்த உலகத்திலேயே நம்ம ஆசீர்வதிப்பார். பரலோகத்துல பெரிய சந்தோஷத்தை தருவார். ஹல்லேலூயா. அந்த ராஜ்யத்தை நம்ம யாரும் என்ன செஞ்சிடக்கூடாது? எழுந்து போயிடக்கூடாது. எலியா வந்து சுழல் காற்று பரலோகத்துக்கு ஏறி போனார். அப்ப எலியாட்ட என்ன நல்ல குணம் இருந்ததை நம்ம பார்க்க போறோம். முத என்ன சரி பார்க்க வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 17:1.
2: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக
1: நிற்கிற நான் பாத்தீங்களா? எப்ப என்ன செஞ்சாரா? என்ன செய்யிருக்காரு? இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிக்கிற நான். நின்று சும்மா நின்றுருப்பாரு? செவிச்சுட்டே இருந்திருப்பாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்மளும் என்ன செய்யணும்? செவிச்சுட்டே இருக்கணும். அப்ப நின்று என்ன செஞ்சிருப்ப? சும்மா நின்றுப்பாரா? செவிச்சுட்டே இருந்திருப்பாரு. அப்ப நம்மளும் செவிக்கணும், போராடி செவிக்கணும். ஆண்டவரே, எனக்கு அந்த செபாவை தாங்கப்பா, எலியா போல நானும் செவிக்கணும், செபாவை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். செவிச்சுட்டே இருக்கணும். எதனா செவிக்க? நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக செபிக்கிற மாத்திரல அது நம்ம செபிக்கணும். அதோட நம்ம என்ன செய்யணும்? தேசத்துக்காக நம்முடைய குறைகள் குற்றங்களை ஆண்டுகிட்ட அறிக்கைட்டு கர்த்தராகி இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. என் ஜெபமும் கேட்கப்படணும், எனக்கு உதவி செய்வேன்னு சொல்லி நம்ம கேட்டே இருக்கணும். யாக்கோபின் புஸ்தகம் 5:17
2: எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும்.
1: எலியா எப்படி இருந்தாரா? நம்மை போல பாடுள்ள, அவர் பெரிய எங்கேயோ இருந்து வரல, நம்மளை போல இந்த உலகத்துல பிறந்து நம்மளை போல பாடுகளா இருந்தும்
2: மழை பெய்யாதபடி,
1: மழை பெய்யாதபடிக்கு
2: கருத்தாய் ஜெபம் பண்ணினார்.
1: எப்படி ஜெபம் பண்ணாரா? மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினார். நம்மளும் அதுதான், கருத்தாய் செபிக்கணும். ஏதோ செபிக்கிறோம் இல்லை, கருத்தாய் செபிக்க வேண்டும். மழை பெய்யாதபடிக்கு அவர் எப்படி செபித்தாரா? கருத்தாய் செபித்தார். எலியா கர்த்தருக்கு முன்பாக நின்றாரு, எப்படி செபிச்சாரா? கருத்தாய் செபித்தார். நம்மளும் செபிக்கணும். ஆண்டவரே எங்களுக்கு, எனக்கும் செபாவை தாங்கப்பா, நானும் செபிக்கினே சப்பா, செபிக்கப்படி கிருவை எனக்கு கொடுங்கப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. 1 Timothy 2:1-2
2: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: பிரதானமாய் முக்கியமா, பிரதானமான என்ன முக்கியமாய் புத்தி சொல்லுவது என்னவென்றால்,
2: எல்லா மனுஷருக்காகவும்,
1: எல்லாருக்காகவும் ஜெபிக்கணும். நம்ம உலகத்துல, நம்ம இந்த உலகத்துல இருக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கணும். எல்லா மனிதருக்காகவும்
2: விண்ணப்பங்களையும்,
1: விண்ணப்பங்களையும்,
2: ஜெபங்களையும்,
1: ஜெபங்களையும்,
2: வேண்டுதல்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
2: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
2: நாம் எல்லா பக்தியோடும்,
1: நம்ம எல்லா பக்தியோடும்,
2: நல்லொழுக்கத்தோடும்,
1: நல்லொழுக்கத்தோடும்,
2: கலகமில்லாமல்,
1: கலகமில்லாமல்,
2: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
1: அமைதலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
2: ராஜாக்களுக்காகவும்,
1: ராஜாக்களுக்காகவும்,
2: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்,
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
2: அப்படியே செய்ய வேண்டும்,
1: அப்படியே செய்ய வேண்டும். யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும்? நம்ம எல்லா மனிதருக்காகவும், ராஜாக்களுக்காகவும், அதிகாரிகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஜெபிச்சிட்டோம்னா நம்ம தேசம் பெரிய ஒரு ஆசீர்வாதமா இருக்கணும், மாநிலம் பெரிய ஆசீர்வாதமா இருக்கணும். இன்னும் நம்ம ஜெபிக்கணும். ஜெபிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. திறந்தோர் வீட்டுல ஜெபிக்கிறோமா? நம்மளே நம்ம கேட்டு பார்த்தா தெரியும் நம்ம ஜெபிக்கிறோமா இல்லையான்னு சொல்லி. இப்ப நம்ம ஜெபிக்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். ரெண்டாவதாக யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும் பாருங்க. 2 Thessalonians 3:2
2: துர்க்குணராகிய,
1: துர்க்குணராகிய
2: பொல்லாத மனுஷர் கையில் நின்று,
1: பொல்லாத மனுஷர் கையில் நின்று
2: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
2: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
1: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்காக? யாருக்காக செபிக்கணும்? ஊழியக்காருக்காக செபிக்கணும். யார் கையிலிருந்து? பொல்லாத மனிதர் கையிலிருந்து அவர் விடுவிக்கும்படி எங்களுக்காக வேண்டிக்கலாம். அப்ப ஊழியர்க்காக நம்ம கட்டாயம் செபிக்கணும். என்ன செய்யணும்? ஊழியர்க்காக கட்டாயம் நம்ம செபிக்கணும். ஒவ்வொரு நாளும் ஊழியராகிய நாங்கள் உங்களுக்காக செபிக்கணும். கண்டிப்பாக செபிப்போம். ஏன்னா உத்தரவாதம் கெடுத்து நாங்கள் செபிக்கணும். நாங்கள் உங்களுக்காக உத்தரவாதம் செபிக்கட்டால் கர்த்தர் ஒரு நாள் எங்கிட்ட கேட்பார், நீங்களும் எங்களுக்காக என்ன செய்யணும்? ஊழியர்க்காக செபிக்க. எதுக்காக?
2: துர்க்குணராகிய,
1: துர்க்குணராகிய
2: பொல்லாத மனுஷர்,
1: பொல்லாத மனுஷர்
2: கையில் நின்று,
1: கையில் நின்று
2: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்,
1: நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கும்
2: எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள்,
1: எங்களுக்காக வேண்டிக்கு. பாத்தீங்களா, எத்தனையோ தீய மக்கள் இருக்காங்க. எங்கெங்கெல்லாம் பார்த்தாலும் ஊழியர்களா எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள் இருக்கு. அது உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சதுதான். அப்ப உங்களுக்காக நாங்கள் செபிக்கணும். நீங்க எங்களுக்காக செபிக்கணும், நாங்களும் உங்களுக்காக கட்டாயம் செபிக்கணும். ராஜாக்களுக்காக, அதிகாரங்களுக்காக செபிக்கணும். மூன்றாவது யாருக்காக செபிக்கணும்? ஊழியருக்காக செபிக்கணும். நான்காவது பாருங்க, நீங்க யாருக்காக செபிக்கணும்? நம்ம எல்லாரும். எபேசியர் புத்தகம் 6:18
2: எந்த சமயத்திலும்,
1: எந்த சமயத்திலும் சரி, இன்னைக்கு எனக்கு வந்து முடியலங்க, செவிக்க முடியல, அதனால செவிக்கலன்னு சொல்ல முடியாது. கர்த்தருங்க சொல்லிட்டாரு, எந்த சமயத்தில் துன்பமானாலும் இன்பமானாலும், எந்த சமயத்திலோ
2: சகல விதமான வேண்டுதல்,
1: சகல விதமான வேண்டுதலோடும்,
2: விண்ணப்பத்தோடும்,
1: விண்ணப்பத்தோடும்,
2: ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
1: ஆவியினாலே ஜெபம் பண்ணி,
2: அதன் பொருட்டு,
1: அதன் பொருட்டு
2: மிகுந்த மன உறுதியோடும்,
1: மிகுந்த மன உறுதியோடும்,
2: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
2: பண்ணும் வேண்டுதலோடும்,
1: பண்ணும் வேண்டுதலோடும்
2: விழித்துக் கொண்டிருங்கள்.
1: விழித்துக் கொண்டு சகல பரிசுத்தவன்கள், எத்தனையோ பரிசுத்தவன்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் நம்ம செபிக்கணும். ராஜாக்களுக்கு, அதிகாரிகளுக்கு செபிக்கணும், ஊழியக்காருக்கு செபிக்கணும், பரிசுத்தவர்களுக்கும் நம்ம செபிக்கணும். அவங்களுக்கு பாதுகாவலுக்காக, அவங்களுக்கு எந்த ஆபத்து வித்து வரக்கூடாதுன்னு நம்ம செபிக்கணும். எலியா அப்படி தான் செபிச்சாரு. அதனால தான் எலியா என்ன செஞ்சாரு? கர்த்தர் சோழர் காத்துல எங்க எடுத்துட்டு போயிட்டாரு? பர்வதத்துக்கு எடுத்துட்டு போனாரு. கர்த்தர் பிரியமானவர்களே, ஆண்டவர் வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். எங்களை அன்பாக நேசித்து வழி நடத்துகிற பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமின் தேவனை மே ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்தும்ல ராஜாவை மே துதிக்கிறோம் ஐயா. அன்றுவரை ஒவ்வொரு மக்களையும் நீங்கள் தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க, கால்வெளினால் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா, சுகமாக்குங்க சுகமாக்குங்க அப்பா. கால்வெளினால் கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் தொடுங்கப்பா, வாய்வினால் கஷ்டப்படுற மக்களை சுகமாக்குங்கப்பா சுகமாக்குங்க. எங்கெல்லாம் வாய்வினால் கஷ்டப்படுறாங்களோ அந்த மக்களெல்லாம் குணமாக்கிருங்கப்பா, குணமாக்கிருங்க ஏசப்பா. கர்த்தருடைய வல்லக்கரம் தாங்க வேண்டும்படி செபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்கப்பா. தகப்பனேமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. யூரின் பிராபலத்தினால் கஷ்டப்படுற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. காய்ச்சலை குணமாக்குங்கப்பா, காய்ச்சலை குணமாக்குங்கப்பா. தகப்பனே இப்படி வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. கர்த்தருடைய மகி மூடட்டும், அக்கினி மூடட்டும், தேவப்பிரசனை மூடட்டும், வியாதி சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்கப்பா. அப்பாமே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவனேமே நோக்கி கெஞ்சிரும் அப்பாமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரும் அப்பா. காதில் சீல் ஓடுற மக்களையும் குணமாக்க குணமாக்க குணமாக்குங்க. அன்பின் ஆண்டவரே அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. கர்த்தாவே காதை தொடுங்க, காதை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. சுகமாக்குங்கப்பா சுகமாக்குங்க. அப்பாமே நோக்கி கெஞ்சிரும். கிட்னி ப்ராப்ளத்தை மாற்றி போடுங்கப்பா, குணமாக்குங்கப்பா. அந்தகர சக்தி எல்லாம் அழித்து போடுங்கப்பா. சாத்தானை ஜெயிக்கணும் ஏசப்பா, உலகத்தை ஜெயிக்கணும், மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும் ஐயா. எல்லாருக்கும் இந்த ஜெயங்கொள்கிற வாழ்க்கையை கொடுங்கப்பா. உலகத்தை ஜெயிக்கணும் ஏசப்பா, மாம்சத்தை ஜெயிக்கணும், பிசாசை ஜெயிக்கணும், மரணத்தை ஜெயிக்கணுன்றவர். நம்மை அண்டி கொள்ளணும் ஐயா, நம்மை சார்ந்து கொள்ளணும், உம்மோடு இருக்கணும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்தாங்க, சமம் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும். ஆத்மா கண்களை திறந்து விடுங்கப்பா, அவன் அறியக்கூடிய அறிவை தாங்கப்பா. தேவனே உலகத்தில் படித்து படித்து என்னென்னமோ அது எதோ அறியும் நினைக்கிறாங்க. என் ஆண்டவராக இயேசுக்கு அறியக்கூடிய மனதை எல்லாருக்கும் கொடுங்க ஆண்டவரை. கினால் நிரப்பி காத்து கொள்ளுங்கப்பா. வண்டி வச்சுருக்க மக்களை ஆசிர்வீங்க, தேவைகளை சந்திங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க. ஜீவனுள்ள பிதாவையும் அறியிற அறிவில் நிரப்ப வேண்டும் என்று செபிக்கிறோம். பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செய்யுங்கப்பா. அப்பா நெஞ்சில் பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, ஆட்டில் பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. இயேசுவே இயேசுவே இயேசுவே, சரீரத்தில் காணப்படுற எல்லா பலவீனத்தையும் நீக்கிப்படுங்க ஆண்டவர். உங்கள் நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிக்காக நாம் மகிமுக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கத்து நம்ம சேர்த்த கேட்டிருக்காரு, கலங்காதீங்க.
6: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: 115 சங்கீதம் 14 வசனம் 15 வசனம்.
1: கர்த்தர் உங்களையும்
0: உங்கள்
1: பிள்ளைகளையும்
0: வர்த்திக்க
1: பண்ணுவார் வானத்தையும் பூமியையும்
0: படைத்த
1: கர்த்தராலே
0: படைத்த கர்த்தராலே
1: நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.
0: நீங்களே செய்யுங்க, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. யாரால? வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா, பெரிய பாக்கியம். நீங்க யாரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க? வானத்தையும் படைத்த கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. மற்றவங்களை மனிதரல்ல, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. 107 சங்கீதம் 38 வசனம்.
1: அவர்களை ஆசீர்வதிக்கிறார் மிகுதியும் பெருகுகிறார்கள்.
0: ஆசீர்வதிச்சா என்ன செய்வாங்க? மிகுதியும் பெறுகிறார்கள்.
1: அவர்களுடைய மிருக ஜீவன்கள் குறையாதிருக்க பண்ணுகிறார்.
0: அவர்களை ஆசீர்வதிக்கிறார், மிகுதி பெறுகிறார்கள். மிருகஜீவன்களை என்ன செய்ய மாட்டாங்களா? குறையாதிருக்க பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரவங்களை ஆசீர்வதிக்கிறார், அவங்களை பெருக பண்ணுகிறார். அது மாத்திர என்ன செய்யறாரு? மிருகஜீவன்களுக்கு குறையாதிருக்க பண்ணுகிறார். நீதிபதியின் புஸ்தகம் 10:22 வசனம்.
1: கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும்
0: அதனோட
1: அவர் வேதனையை கூட்டார்.
0: அவர் அதோட கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? வேதனையை கூட்ட மாட்டாரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு என்ன தரப்படுறாரு? ஐஸ்வர்யத்தை தருவார். உங்களுக்கு ஒரு குறை இல்லாம தருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டான்னா ஐஸ்வர்யத்தை தருவார். அதோட உங்களுக்கு என்ன செய்ய மாட்டாரு? வேதனைய கூட்ட மாட்டார். ஆசீர்வதிச்சிருக்கமே அவங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்படிலாம் செய்ய மாட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், வேதனையை கூட்ட மாட்டார். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் தாங்கப்பா. நீங்களும் நிறைய பார்க்குறவங்க எல்லாருமே கேளுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கத்தான் விரும்புகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். 8 புத்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 24:1 வசனம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே
1: கர்த்தருக்கு பிரியம்.
0: பார்த்தீங்களா, நம்மளே ஆண்டவர் இஸ்ரவேலை மாற்றிருக்காரு. இஸ்ரேல் ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு என்னது? பிரியம். நம்மளை ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் வாஞ்சிக்கிறாரு. நம்ம என்ன செய்யணும்? இடவிடாமல் செவிக்கணும், சோத்திரம் பண்ணணும். நம்ம எப்போதும் நம்ம இறுதியும் கர்த்தரோடைய செஞ்சுருக்கணும். எப்போதும் கர்த்தரோடைய செஞ்சுருக்கணும். நம்மளுக்கு நிச்சயமாக ஆசீர்வதிக்க தான் கர்த்தர் பிரியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, யாரெல்லாம் ஆசீர்வதிப்பார்? 115 சங்கீதம் 13 வசனம்.
1: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும்
0: சிறியோரையும்
1: ஆசீர்வதிப்பார்.
0: கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும், பெரியோரையும் ஆசீர்வதிக்கிறார், சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பயப்படுற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிக்கிறார். நம்ம கர்த்தர் பயந்தா போதும். கர்த்தர் பயப்படுற பயம்னா என்ன? ஆதேம புஸ்தகம் 22:12 வசனம்.
1: அப்பொழுது அவர்
0: பிள்ளையாண்டன் மேல்
1: உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும்
0: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
1: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால்
0: நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று
1: இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: கர்த்தர் பயப்படுற பயன் என்ன? எல்லாரையும் பார்க்கலும் கர்த்தர் அதிகமாக நேசிக்கணும். உங்கள் பிள்ளைகளை பார்க்கலும், உங்கள் கணவரை பார்க்கலும், உங்கள் மனைவி பார்க்கலும், எல்லாரும் பார்க்க யாரை அதிகமாக நேசிக்கணும்? கர்த்தரை அதிகமாக நேசிக்கணும். நம்ம கூட பிறந்தவங்களை பார்க்கலும், எல்லாரையும் பார்க்கலும் அதிகமாக நேசிக்கணும். அதான் என்று சொல்லு, நீ வந்து உன் மகன் சொல்லி பார்க்கல, புத்திரன் சொல்லி பார்க்கல, எனக்காக பிள்ளையாண்டன் ஒப்பு கொடுத்ததுனால நீ என்ன கத்திர பயந்தவர் என்று சொல்லி நான் உன்ன.
1: அப்பொழுது அவர் பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும்
0: உன் ஏகசுதன் என்றும் பாராமல்
1: எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார்.
0: பார்த்தீங்களா,
1: எல்லாரும் பாருக்கு யாரு அதுக்கு அவங்க பிள்ளைய பாருக்கு யாரு ஆபிரகாம் நேசித்தாரு, யாரு நேசித்தாரு? கர்த்தர் நேசி. அப்படி நேசிக்கிறவங்க தான் கர்த்தர் பயப்படுற பயம். நான் இன்னைக்கு 5 மணி நேரம் செவிச்சிட்டேன், 4 மணி நேரம் செவிச்சிட்டேன், நான் வந்து இவ்வளவுலாம் காணிக்க கொடுத்துட்டேன் அப்படி இல்லை. கர்த்தர் பிள்ளைய பார்க்கலாம் ஆபிரகாம் என்ன செஞ்சாரு, யாரை நேசிச்சாரு? இப்ப கர்த்தரை தான் அதிகமா நேசித்தார். நம்ம இப்படி இருக்கோம், நமக்கும் கர்த்தருக்கும் உறவு எப்படி இருக்குது? நம்மளும் கர்த்தரோட உறவா இருக்கமா, நமக்கும் கர்த்தருக்கும் தூரமா இருக்கிறோமா? ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ஆதியாகம புஸ்தகம் 22:16 17
2: நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும்
1: கடல்கள் வானத்தின் நட்சத்திரத்தை போலும் கடல்கரை மணலை போலவும்
2: பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
1: அது மாத்திர கடல்கரை மணலை போல, அது மாத்திரல வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போத்துல, அது மாத்திரல சத்துருக்களுடைய
2: வாசல்களை
1: தங்கள் சத்துருக்களின் வாசல்களை
2: சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும்.
1: கடல் தனி மணல் ஆசீர்வதிக்கின்றாரு, வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை போல ஆசீர்வதிக்கின்றாரு. வாசலை கூட என்ன செஞ்சிருவேன் நீயே சுதந்திரித்துக் கொள்ள. காரணம் என்ன? கத்தரை அவர் அதிகமா நேசித்தார். ஆபிரகாம் கத்தரை அதிகமா நேசித்தார். நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம வாழ்க்கையில முதல்ல எதை வச்சிருக்கிறோம்? முத பிதா வச்சிருக்கிறோமா, யாஸ்பா வச்சிருக்கிறோமா, முத நம்ம குடும்பத்தார முதல்ல வச்சிருக்கிறோமா? வச்சிங்கன்னா உங்களையும் கர்த்தர் கட்டாயம் ஆசீர்வதிப்பார். ஹலேலூயா, ஹலேலூயா. உங்களை ஆசீர்விக்க கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும், கர்த்தர் பயப்படுற பயம் நமக்கு வேணும். ரெண்டாவதாக பார்க்கிறோம் நீதிமொழியின் புஸ்தகம் 22:9
2: கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான்.
1: யார் ஆசீர்விக்கப்படுவா? கருணை கண்ணன் ஆசீர்விக்கப்படுவான்.
2: அவன் தன் ஆகாரத்தில் தரித்திருக்கு கொடுக்கிறான்.
1: யார் ஆசீர்விக்கப்படுவாங்க? ரெண்டாவது கருணை கண்ணன். இந்த காசு இருந்தா நாளைக்கு 2 புடவை எடுக்கலாம், சட்டை வாங்கலாம், துணி வாங்கலாம், நாளைக்கு சாப்பிட்றது நாளைக்கு காலையில சாப்பிட்றலாம், சாப்பாடு செய்ய வேண்டா அப்படின்னு ஆசீர்விக்கல. யார் ஆசீர்விக்கிறாரா? கருணை கண்ணன்.
2: கருணை கண்ணன்
1: ஆசீர்வதிக்கப்படுவான்.
2: அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான்.
1: தன் ஆகாரத்தில் என்ன செஞ்சான்? அவன் தரித்திர கொடுக்கிறான். நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கறோமா? கொடுக்க மனசு வருதா? சேர்த்து வச்சா நமக்கு நாளைக்கு ஆகுமேன்னு சொல்லி சேர்த்து வைக்கிறோமா? மற்றவங்களை உதவி செய்யணும், அவங்கள கர்த்தர் ஆசீர்விக்கிறார். நீதிமொழியின் புஸ்தகம் 28:27
2: தரித்திரருக்கு கொடுப்பவன்
1: தாழ்ச்சி அடையான்
2: தன் கண்களை ஏழைக்கு விளக்குகிறவர்களுக்கோ அநேக சாபங்கள் வரும்.
1: கர்த்தருக்கு உதவி செய்யறவங்க நினைச்ச மாட்டாங்க. ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில தாழ்ச்சியே வராது, குறைவே வராது. கர்த்தருக்கு மற்றவங்களுக்கு தரத்திற்கு உதவி செய்யும் போது உங்கள் வாழ்க்கையில் குறை வராது, தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஒரு நாள் கூட உங்களுக்கு தாழ்ச்சி வராது. கர்த்தருக்கு கொடுக்கணும், தரத்தரை நினச்சிக்கணும். தரத்தரை கஷ்டப்படுறவங்களை பார்த்து நம்ம சாப்பாடையோ நம்முடைய ஆகாரத்தையோ ஒழிச்சு வைக்கக்கூடாது. தரத்தருக்கு இறங்குறவன் தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. எங்கள் வீட்டிலலாம் நாங்கள் 3 பேர்த்தான், அம்மா அப்பா நாங்கள் தான். இருந்தாலும் எங்கள் அப்பா என்ன செய்வார்னா, யார் சாப்பிட செஞ்சு சூடாக வச்சுருந்தாலும் யார் வந்து ஆகிறத கேட்டாலும் எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அம்மா கொடுக்க மாட்டாங்க, எங்கள் அப்பா கொடுத்துருவாரு. எங்கள் அப்பா ரொம்ப டேஸ்டாக செய்வார், எங்கள் அப்பா செஞ்சு வச்சுருப்பாங்க. அது வந்து யாராவது சாப்பாடு கேட்டால் உடனே கொடுத்துருவார், தூக்கி கொடுத்துருவார். ஆனால் கர்த்தருக்கு உதவிச்சுறவங்க என்ன செய்ய மாட்டாங்க, தாழ்ச்சி அடையவே மாட்டாங்க. அதனால தான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு கலாத்தியர் புஸ்தகம் 2:10
2: தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள்.
1: தரித்திரரை நினைத்து கொள்ளும் மாத்திரம் என்று சொன்னார்கள். குளித்து வரும்போது பவுலுக்கு என்ன செஞ்சாங்க, தர்த்தர் நீங்க என்ன செஞ்ச நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. தர்த்தருக்கு உதவிச்சிருக்கா, தர்த்தருக்கு உதவிச்சிருக்க அவரை மட்டும் நினைச்சுக்கோங்கன்னு சொன்னாங்க. சொல்றதுக்கு மேலே இவர் என்ன நினைச்சாராம், கருத்துள்ளருங்க உனக்கு தர்த்தருக்கு உதவிச்சிருக்க. அவர் எப்படி இருந்தாராம், கருத்துள்ளனா இருந்தார். பழைய சொரை தூக்கி கெட்டுப்பட சாப்பாடை கொடுக்குறோம், அதை கத்தர் நம்ம கணக்கில் வச்சிருப்பார். கெட்டுப்பட சொரை சேலை கொடுக்குறோன்னு சொல்லி பழைய சேலை கத்தர் நம்மளையெல்லாம் கணக்கில் வச்சிருப்பார். கிழிஞ்சி போன சேலை கொடுப்பாங்க, அது கொடுக்காம நீங்கள் இருந்துடலாமே. கர்த்தருக்கு உதவி செய்யுங்க, கர்த்தர் உங்களை தாழ்ச்சி அடையாமல் உங்களை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறாரு. அவரால் முடியாத காரியம் உலகத்தில் என்ன இல்லை, ஒன்றுமே இல்லை. கர்த்தருக்கு உதவி செய்யணும், உங்களை கர்த்தர் ஆசீர்விப்பார். முதல் யார் ஆசீர்விக்கிறாரு, ஆபிரகாம் கர்த்தர் பயந்தார் ஆசீர்வித்தார். ரெண்டாவது கர்த்தருக்கு உதவி செய்கிறவங்க தாழ்ச்சி அடைய மாட்டாங்க. பழைய சேலை ஒன்றுக்கு உதவாது, சாப்பாடு கெட்டு போன சாப்பாடு அதெல்லாம் கூட கர்த்தர் உங்கள் கணக்கில் எழுதி வச்சிருப்பார். மூன்றாவதாக கர்த்தர் யார் ஆசீர்விக்கிறார், நீதிமணியின் புஸ்தகம் 10:6
2: நீதிமானுடைய சிரசின் மேல்,
1: நீதிமானுடைய சிரசின் மேல்
2: ஆசீர்வாதங்கள் தங்கும்.
1: நீதிமான்கள் சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். ஆசீர்வாதம் கூட சொல்ல ஆசீர்வாதங்கள் தங்கும். யாருக்கு, நீதிமான்களுக்கு. நீதிமான்கள் சிரசின் மேல ஆசீர்வாதம் தங்கும். ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்படணும். ரோமர்கள் நிருபம் 5:9
2: இப்படி நாம் அவருடைய ரத்தத்தினாலே,
1: அவருடைய ரத்தத்தினாலே
2: நீதிமான்களாக்கப்பட்டிருக்க.
1: எப்படி நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கோம், அவருடைய ரத்தத்தினாலே. அவர் ரத்தத்தினால நம்மளை நீதிமானாக மாற்றிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கேட்கணும், இயேசுவே என்னை மன்னிங்க, உங்கள் பிரியமில்லாத காரியம் ஏதாவது பேசிட்டேனா, எதாமல் துக்கப்படுத்திட்டேனா, உங்கள் உள்ளத்தை உடச்சிட்டேனா, என்னை மன்னிங்கன்னு கேளுங்க. மன்னிங்க, உங்கள் ரத்தத்தாலே கழுவுங்கப்பா, என்னை குறைகள் குற்றங்களெல்லாம் மன்னியும். நீதிமணியின் புஸ்தகம் 10:32
2: நீதிமான்களுடைய உதடுகள்,
1: நீதிமான்களுடைய உதடுகள்
2: பிரியமானவைகளை பேச அறியும்.
1: நீதிமான்கள் உதடுகள் என்ன பேசுமா, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். கர்த்தர் நீதிமான் நினைச்சவங்க கர்த்தருக்கு எது பிடிக்கும் அதைத்தான் பேசுவாங்க, பேச அறியும். நீதிமானங்களா இருந்தா மற்றவங்களை பத்தி பேச மாட்டோம், மற்ற எதையுமே பேச மாட்டோம். நீதிமான்கள் யாரு பிரியமானதை பேசுவோம், யாரு பிரியமானதை பேசுவோம், சொல்லுங்க, யாரு பிரியமானதை பேசுவோம், கர்த்தருக்கு பிரியமானதை பேசுவோம். இன்னொரு வாசிப்பா, நீதிமொழிகள் 10:32
2: நீதிமான்களுடைய உதடுகள்,
1: நீதிமான்கள் உதடுகள்
2: பிரியமானவைகளை பேச அறியும்.
1: பேச யார் பிரியமானத, கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறியும். ஆண்டவர் ஒரு நாள் சொல்லுவார், என்ன சொல்லுவார், மத்தேயு சுவிசேஷம் 25:34
2: அப்பொழுது
1: ராஜா
2: தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
1: தம்முடைய வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து,
2: வாருங்கள் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
1: என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே,
2: உலகம் உண்டானது முதல்
1: உங்களுக்காக
2: ஆயத்தப்பண்ணப்பட்டிருக்கிற
1: ராஜ்யத்தை
2: சுதந்தரித்துக் கொள்ளுங்கள்.
1: ஆண்டவராகிய இயேசுக்கு சொல்வார், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட வாருங்கள், உலகம் உண்டானதுக்கு முன்னாலேயே என்ன செஞ்சிருக்காரு, ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். நமக்காக ராஜ்யத்தை வைத்திருக்காரு, அதை சுதந்தரிக்கணும்னு சொன்னா இந்த உலகத்திலே நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். அன்னைக்கு போய் ஆயத்தம் பட்டிருக்கலாம், அன்னைக்கு போய் சரி பண்ணிக்கலாம் முடியாது. நமக்காக பிதாவாகிய தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற அந்த ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ளணும்னு சொன்னா இந்த உலகத்திலே நம்ம நீதிமானாய் மாற வேண்டும். இயேசுக்கு ரத்தத்தினால் கழுவ வேண்டும், கர்த்தர் பிரியமானதை பேச வேண்டும். எதா வேணாலும் பேசலாம், எப்படி வேணாலும் பேசினாலும் பரலோகத்து போயிடலான்னு சொல்லி நம்ம நம்பக்கூடாது. ஒரு நாள் கர்த்தர் கைவிடுற காலம் வரும், அப்போ நம்ம என்ன செய்ய முடியும், அன்னைக்கு நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால பரிசுத்த பாவில் எழுதுகிறாரு எபேசியர் புஸ்தகம் 1:3
2: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே
1: ஆவிக்குரிய
2: சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார்.
1: உன்னதங்களிலே நம்ம என்ன செஞ்சிருக்கிறார்? சகல விதமான ஆசீர்வாதத்தினால நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். அதை இன்னைக்கு நம்ம சுதந்திரத்து கொள்ளணும், கர்த்தர் கேட்டு பெற்றுக்கொள்ளணும். கர்த்தர் நிச்சயமாக நம்ம தர வல்லவருக்கு. மொதல் கர்த்தர் பயப்படுறவங்களை ஆசீர்வதிக்கிறார். ரெண்டாவது கர்த்தருக்கு உதவி செய்கிறவங்களை ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவது யார்? ஆண்டு ரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். ஆண்டு பிரியமானது மாத்திருந்தான் நம்ம பேசணும். ஏதோ தெரியாத காலத்தில் நிறமாக பேசிட்டோம், இப்போ ஆண்டு பிரியமானது பேசணும். அது மாத்திரல்ல, பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, நீங்கள் என்ன செய்யுங்க? கர்த்தர் உங்களுக்காக உலக தோற்றத்துக்கு முன்னாலே உங்களுக்காக ராஜ்யத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கு. அதை நீங்கள் என்ன செஞ்சீங்க? சுகந்தரித்து கொள்ளுங்கள். ஹலிலுயா ஹலிலுயா. உன்னத்தின் ஆசீர்வாதம் கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரித்துக் கொள்வோம், கர்த்தர் ஒப்பு கொடுப்போம்.

கர்த்தருடைய அன்பின் கரத்திலே அர்ப்பணிக்கலாமா? ஆம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பது குறித்து மூன்று காரியங்களை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் அவர் ஆசீர்வதிப்பாராம். நீங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியவர்களாக, கர்த்தருக்கு பயப்படுற சின்ன பிள்ளைகளாக இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுற பெரியவர்களாக, வாலிபர்களாக நீங்கள் இருந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம், ஆண்டவரே உங்க பயப்படும் பயத்தை தாரும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன என்பதை குறித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கேட்போம். ஆபிரகாம் தன் மகனை விட அதிகமாக அவர் கர்த்தரை நேசித்தார். எல்லோரை விட அவர் கர்த்தரை நேசிக்க ஆரம்பித்தார். அதனால தான் தேவன் சொல்கிறார், நீ எல்லாரை விட நேசித்தாய், மகனை விட அதிகமாய் நீ நேசித்தான். நீ இப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொன்ன நம்முடைய வாழ்க்கை சிந்திச்சு பாருங்க. நம்ம எதை அதிகமாக நேசிக்கிற, குடும்பத்தையா, உறவுகளையா, பணத்தையா, வேலையா, தொழிலையா, வியாபாரத்தையா, நம்மளுக்கு நம்முடைய சிநேகிதர்களையா, எதை அதிகமாக நேசிக்கிறோம்? இன்றைக்கு ஆபிரகாம் போல் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே உம்மை நேசிக்கன்னு ஒப்புக் கொடுக்கிறேன். அவர் சொன்னார், நீ இப்படி ஒப்புக் கொடுத்தபடியினாலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். உன் சந்ததியார் சத்துருக்கள் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். தேவனே உங்களுக்கு பயப்படும் பயத்தை எங்களுக்கு தாரும். கர்த்தர் சொன்னார், என்னது எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு பயப்படும் பயத்தை நான் போதிப்பேன் சொன்னார். தேங்க்யூல்லா. ரெண்டாவது, கருணை கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான். தரித்திரருக்கு கொடுக்கிறவன் தாட்சி அடைய மாட்டான். அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே ஏழை எளிய ஜனங்களுக்கு என்னால் என்ற உதவியில் செய்ய இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்கிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று நாம் கேட்டோம். அதை திறந்து ஜெபிக்கலாம், ஆண்டவரே தரித்தருக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எனக்கு தாரும். அன்று பவுலுடையருக்கு சொல்லப்பட்ட அப்போஸ்தலருடைய வார்த்தை என்ன? தரித்திரரை மாத்திரம் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். ஆம், பவுலும் அதற்கு கருத்துள்ளவனாக இருந்தார் என்று பார்த்தோம். நாம் சொல்லாம், ஆண்டவரே தரித்திரர்களை ஏழை எளிய மக்கள் நினைத்தவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். மூன்றாவதை சொன்னார், ஆண்டவருடைய கர்த்தருடைய ஆசீர்வாதம் யார் மேல் இறங்கும் என்பதை குறித்து நாம் கேட்டோம் அல்லவா? நீதிமான தலையின் மேலே கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் இறங்கும் என்று நாம் பார்த்தோம். வாய் திறந்து சொல்லுங்க, என் நீதிமானாய் மாற்றும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறவர்கள் நீதிமான்கள் என்று நாம் பார்த்தோம். நீதிமான்கள் கர்த்தருக்கு பிரியமானதை பேச அறிவார்கள் என்று நாம் பார்த்தோம். என் வாயில் நமக்கு பிரியமல்ல எந்த வார்த்தைகள் வரக்கூடாத ஆண்டவரே கேட்கலாமா? என் வாயில் நமக்கு பிரியமல்ல எந்த வார்த்தையும் வரக்கூடாது. உமக்கு பிரியமானது நான் பேசக்கூடிய அவர்

0: இதயத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட். கர்த்தரா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டால் தான். பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ராஜ்யத்தை உலகம் உண்டானது முதல் கூட நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டு ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆசீர்வாதம் என்பது உலக பிரகாரம் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதம் என்று சொன்னார். ஆய் திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, உன்னதத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தரும், சகல ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தாரும். ஜபம் செய்வோம். கண்களை மூடி ஜபிக்கலாம். வாய் திறந்து ஜபிங்க பார்க்கலாம். நன்றி பரலோக பிதாவே. அப்பா, வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று சொன்னீரே ஆண்டவரே. இதோ எங்களை தாழ்த்து ஒப்பிடுக்கிறோம். அப்போ உங்களுக்கு பயந்து நடக்கிறது போல எங்களை மாற்றும். அப்புறம் பார்த்துன்னு சொன்னீரே ஆண்டவரே. நீ இப்பொழுது எனக்கு கர்த்தருக்கு பயப்படுகிறேன் என்பதை இப்போ அறிந்திருக்கிறேன் சொன்னீரே. அப்பா, நாங்களும் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பயந்து நடக்க, எல்லாரை விட நாங்களும் அதிகமாக நேசிக்க எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எதையும் விட, எந்த பொருளை விட, மனித உறவுகளை விட, எல்லாவற்றை விட உண்மை நேசிக்கிற அன்பை எங்களுக்கு தாரும். கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொன்னீரே. ஏழை எளிய ஜனங்களுக்கு தரித்திரர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை அடையாரில்லை ஒவ்வொருக்கும் நீ தருமடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, அது மாத்திரம் நீதிமான்களாய் நாங்கள் வாழ, நீதி உள்ளவர்களாய் வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசு கிறிஸ்தன் ரத்தம் என்னை எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கட்டும் ஆண்டவரே. நீதிமான் தலையின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொன்னீரே. நீதிமான்கள் பிரியமானது பேச அறிவார்களாமே. நாங்கள் கர்த்தருக்கு பிரியமானது பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமான செய்யங்களுக்கு போதியும் ஐயா. நீர் எங்கள் தேவம், நல்ல ஆவியின செம்மையான வழி நடத்துவாராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பிதாவின் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உள்ளே வாருங்கள் என்று அழைக்கிற அந்த நாள் வரும்பொழுது அதற்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க, பிதாவே எங்களை ஆசீர்வதிப்பீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உன்னத்திற்குரிய ஆவிக்குரிய எல்லா விதமான ஆசீர்வாதங்களால், சகல ஆசீர்வாதங்களால் எங்கள் ஒவ்வொருவர் நிரப்புவீராக, தரிசனங்களை தருவீராக, உம்மோடு உறவாடக்கூடிய கிருபை தருவீராக, உம்மோடு சஞ்சரிக்கக்கூடிய இருதயத்தை தருவீராக, உம்மை முகமுகமாய் பார்க்கக்கூடிய கிருபை தருவீராக, ஆவியின் வரங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை தருவீராக, ஆவிக்குரிய வல்லமையில பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை தருவீராக, பரம தரிசனங்கள் சஞ்சாரம் பண்ணுதல், ஆவிக்குள் நிரம்புதல், ஆவிக்குள்ளே நாங்கள் களி கொடுக்கூடிய வரங்கள் வல்லமை ஊற்றுவீராக என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். இப்பொழுது விரும்பி கேட்கிற ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை ஒரு விசை இறங்கி வருவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.
1: அக்கினி நிரப்பு, வல்லமை நிரப்பு, தேவ பிரசன்னத்தில் நிரப்பு ஐயா. அக்கினி அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், தேவ வல்லமை, தேவ வல்லமை, தேவ வல்லமை, பரிசுத்தாவின் அபிஷேகம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, உம்மை நோக்கி ஜெபிக்கிறோமப்பா, ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ அக்கி நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, வல்லமை நிரப்பு. உம்மை பார்க்கட்டும், ஆண்மை கண்களை திறந்து விடுங்க. உம்மை பார்க்கட்டும், உம்மை மகத்துவத்தை பார்க்கட்டும். தேவ வல்லமை பார்க்கட்டும், தேவ அக்கினை பார்க்கட்டும், என் இயேசை பார்க்கட்டும், என் இயேசை பார்க்கட்டும், என் தேவனாய் கர்த்தரை பார்க்கட்டும். வானத்தை பூமியை படைத்த கர்த்தரை பார்க்கட்டும் ஐயா. ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்கப்பா, ஒவ்வொருத்தர் வியாதியை சுகமாக்குங்க, நோயை குணமாக்க, பலந்த குணமாக்க, மந்திரக்கட்டு உடைங்க. நீ தொடுகிறது உணரட்டும் ஐயா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிறது உணரட்டும் அப்பா, நீ தொடுகிற மக்கள் உணர்வதாக, உணர்வார்களாக, உணர்வார்களாக. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, நீ தொடுகிற மக்கள் உணரட்டும் ஐயா. உம்முடைய கண்மலையாக இயேசுவே, உம்மை பார்க்கட்டும், உம்மை பார்க்கட்டும், பார்க்கக்கூடிய கண்களை தாரும். எங்களுக்கு காதுகளை விருத்தச்சேதனம் பண்ணுங்க, குரலை கேட்கட்டும், உடைய குரலை கேட்கட்டும். உள்ளத்திலும் வெளியிறங்கமாக இருப்பிச்சு, இங்கே வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க, விலையத்த குணமாக்க, மந்திரக்கட்டு செவனக்கட்டு உடைத்து போடுங்க, பிசாசிரிகள் அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்கள் வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சமம் இல்லாத மக்கள் சமான் தாங்க, கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும், தொழிற்சிற மக்களை ஆசிரிக்கணும், குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே. கட்டிலிருந்து விடுதலை தேரணும், கண்ணிலிருந்து விடுதலை தேரணும், சாமா சாத்தோண்டி சகல அதிகாரத்தை நாத்திரைனாக இயேசுவின் நாமத்தில் சபித்து கட்டி அப்புறப்படுத்தும், நாமத்தை மகிழ்படுத்துங்க, வியாதியை சுகமாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் தொடங்க, கவலையெல்லாம் மாற்றுங்க, பிரச்சனையை நீக்கிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. தகப்பனே, அப்பா சாபத்திலே பாவத்திற்கு மக்களை விடுதலை செய்யுங்க. படிக்கிற பிள்ளைகள் செபிக்கட்டும், துதிக்கட்டும், ஆத்துமா கண்களை திறக்கட்டும். தகப்பனேமே துதிக்கிறோம், வீட்டு தூரமாக இருக்கிற மக்களை இழுத்து கொள்ளுமப்பா. உம்மை பெண்ணே வடிவரட்டும் ராஜா, உம்மோடு இருக்கட்டும், உம்மை கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், தேவைங்க குடும்பத்தின் தேவைகளை சந்திங்க, ஆசீர்வதிங்க. அப்போ வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க, கஷ்டப்படுற மக்களுக்கு கஷ்டத்தை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, பிரச்சனைகளாக மாற்றிருங்க, அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, ஒவ்வொரு பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரை, பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. எங்களுக்கு பலன் கொடுங்க ஏசப்பா, பலன் கொடுங்க ஏசப்பா, பலன் கொடுங்க ஏசப்பா. கண்ணீரை தொடங்க கவலையெல்லாம் மாற்றிடுங்க, பிரச்சனையை மாற்றிடுங்க. ஒவ்வொரு கண்ணீர் கவலைகள் பிரச்சனையை மாற்றுங்க. ஜீவுள்ள சாட்சி சொல்லட்டும் ஆண்டவரே, மகிப்படுத்த சந்தோஷத்தோடு சத்தமாக நல்ல மகிப்படுத்த கிருபை தாங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்திலையும் வெளியிடங்கமாக அற்பு வச்சுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிகன மகிமுக்கு செலுத்துறோம்
2: தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-11-2435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: 121 சங்கீதம் 7 வசனம் 8 வசனம்.
1: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
0: கர்த்தர் உன் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார்.
1: அவர் உன் ஆத்மாவை காப்பார்.
0: கர்த்தர் உன் ஆத்மாவை காப்பார்.
1: கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும்
0: கர்த்தரின் போக்கையும் வரத்தையும்
1: இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார்.
0: இது முதற்கொண்டு என்றைக்கும் காப்பார். நம்ம எல்லா தீங்குகளையும் இந்த உலகத்தில் பார்க்கும்போது எங்கே பார்த்தாலும் தீங்குகள், எத்தனையோ தீங்குகள். பஸ்ஸில் போனாலும் தீங்கு, ட்ரெயினில் போனாலும் தீங்கு, காரில் போனாலும், எந்த வாகனத்தில் போனாலும் தீங்கு தான். நம்ம சரியான முதல்ல போனாலும் எதிர் வரவங்க எத்தனையோ வந்து நம்ம மோதிடுறாங்க, எவ்வளோ பிரச்சனைகள். அதை கத்தர் சொல்கிறாரு எல்லா தீங்குக்கும். அது மாத்திர நம்ம உடம்புல நல்லா சாப்பிட்டு நம்ம நல்லா உடம்பை பார்த்துட்டா கூட நம்ம உடம்புல எத்தனையோ பலவீனங்கள் தீங்குகள் வருது. அதான் கத்தர் ஒரே சொன்னார் எல்லா தீங்குக்கும் நம்மளை என்ன செய்கிறாரு விலக்கி காக்கிற தேவன். எல்லா தீங்கு உடம்புல எத்தனையோ பலவீனங்கள் எத்தனையோ வியாதிகள். நல்லா இருக்கும் காலையில் இன்னைக்கு நல்லா இருக்கிறோம், நைட்டு பார்த்தா எத்தனையோ பலவீனங்கள் வந்துடுது, எத்தனையோ வியாதிகள். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது உன்னை எல்லா தீங்குக்கும் என்ன செய்கிறார் நம்மளை விலக்கி காக்கிற தேவன். அது மட்டும் இல்லை ஆத்மாவை காப்பார். நம்ம ஆத்மா தான் பரலோகத்துக்கு போகுது. 49 சங்கீதம் 14 வசனம் வாசிக்கிறோம். உன் ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. வாசிங்க.
1: ஆத்மா மீட்பு,
0: நம்ம ஆத்மா மீட்பு
1: மிகவும் அருமையாக இருக்கிறது.
0: நம்ம ஆத்மா மீட்பு தான் மிகவும் அருமையாக இருக்கு. இந்த உலகத்தில் எத்தனையோ இருந்தாலும் நம்ம ஆத்மா மீட்பு, மீட்கப்பட்டால் தான் பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். மீட்கப்பட்டவை தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். வீட்டில் வாசித்து பாருங்கள். சங்கீத ஏசாயின் புத்தகம் 35:10 வசனத்தை வாசிக்கிறோம். 9:10 நம்ம ஆத்மா மீட்பு மிகவும் அருமையான மீட்கப்பட்டவங்க தான் பரலோகத்தில்
1: மீட்கப்பட்டவர்கள்.
0: கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்
1: திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி,
0: திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி
1: சியோனுக்கு வருவார்கள்.
0: சியோனுக்கு வருவார்கள் பார்த்தீங்களா. நம்ம ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. போக்கிய வரட்டி இது முதல் கொண்டு என்றைக்கும் காக்கிற தேவன் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் தான் நம்ம எல்லா தீங்குக்கும் விலை காக்கிறோம். வியாதி வராமல், பலவீனம் வராது அவருக்கு, எங்கே போனாலும் ஆபத்து பத்து வராது வழிக்கு அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். உலகத்தில் நம்ம என்ன தான் பத்திரமாக நம்ம காத்தாலும் காக்க முடியாது, அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தான் நம்ம எல்லா தீங்குக்கும் என்ன செய்கிறாரு விலக்கி காக்கிறார். அவர் மட்டும்தான் நம்மளை காக்க முடியும். 125 சங்கீதம் 2 வசனம்.
1: பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல்,
0: சுற்றி இருக்குமா போல்
1: கர்த்தர் இது முதல்,
0: கர்த்தர் இது முதல்
1: என்றென்றைக்கும்,
0: என்றென்றைக்கும்
1: தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார்.
0: தம்முடைய ஜனத்தை என்ன செய்கிறாரு சுற்றிலும் இருக்கிறாரு. மழை எப்படி அந்த எருசலேமை சுற்றி இருக்குதோ அதே போல் கர்த்தர் நம்மளை சுற்றிலும் பாதுகாக்கிறார். இருந்து பாதுகாக்கிறார், இருந்து சும்மா இருக்க மாட்டார், பாதுகாக்கிற தேவன். அவர் தான் நம்மளை பாதுகாக்க முடியும். இந்த உலகத்தில் யார் பாதுகாத்தாலும் நம்மளே நம்ம காத்துக்கொள்ள முடியவே முடியாது. கர்த்தர் தான் நம்மளை காக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. 127 சங்கீதம் 2 வசனம்.
1: கர்த்தர் நகரத்தை காவராகில்,
0: கர்த்தர் நகரத்தை காவராகில்
1: காவலாளர் விழித்திருக்கிறது விருதா,
0: காவலாளர் விழித்திருக்கிறது விருதா. கர்த்தர் தான் காக்கணும். கர்த்தர் காக்காட்ட காவலர் எத்தனை பேர் விழித்திருந்தாலும் பிரயோஜனமே இல்லை. கர்த்தர் தான் நம்மளை காக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, லூக்காவின் சுவிசேஷம் 13:34 வசனம் ஆண்டவர் சொல்ல சொன்னார், நிறைய பேர் ஆண்டுட்டு வர்றதுக்கு கஷ்டப்படுறாங்கன்னு
1: சொல்லி. எருசலேமே,
0: எருசலேமே, எருசலேமே,
1: தீர்க்கதரிசிகளை கொலை செய்து,
0: கொலை செய்து
1: உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறிகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகின் கீழே கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக.
0: இந்த வசனம் தான், கோழி தன் குஞ்சுகளை
1: தன் சிறகுகளின் கீழே,
0: தன் சிறகின் கீழே
1: கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக,
0: கூட்டி சேர்த்து கொள்ளும் வண்ணமாக
1: நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்து கொள்ள மனதாயிருந்தேன்.
0: எத்தனையோ தரம கூட்டி சேர்க்க மனதாயிருந்தேன்,
1: உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு,
0: உங்களுக்கோ மனதில்லாமல் போயிடுச்சு. கோழி எங்கள் ஊர்லாம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கூப்பிடும், கொக்கொக்கோன்னு கூப்பிடும். அப்போ குஞ்சுங்கள்லாம் தாயின் செட்டைக்குள்ள வந்து அடைக்கலம் புகுந்துடும். அப்புறம் ஏன் இப்படி, ஏன் இப்படி கூப்பிட்டுச்சு, ஏன் தாய் குஞ்சுகள்லாம் கூட்டி அணைச்சிக்கிச்சு பார்த்தா அப்போ தான் பொறாந்து இது எதாவது தூக்குற கோழி குஞ்சை தூக்குறதுக்கு கழுகு இந்த மாதிரி வரும். அதே மாதிரி இப்போ கத்ராகிய தேவன் நம்ம கடைசி நாளில் நம்மளை கூப்பிட்றாரு, மகனே மகளே வா என் செட்டைக்குள்ள வந்து இருந்துக்கோ அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், அதிகமாக செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவரை ஆராதிக்கணும், ஆண்டவரோடு எப்போதும் கூட இருக்கணும். அப்படின்னு நம்மளை கூப்பிட்றாரு, நமக்கு என்ன இல்லை, நம்ம அப்படியே ஏதாவது ஒரு ஷாக் போக சொல்லி ஏதாவது ஒரு ஷாக் போக சொல்லிட்டு நம்ம விட்டுறோம். ஆனால் கர்த்தர் நம்மளை வந்து அவரை கூட்டி சேர்த்து அவர் செட்டைக்குள்ளே நம்மளை வச்சுக்கணும், அவருக்குள்ளே நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தேவன் விரும்புகிறாரு. நம்ம ஏதோ எத்தனையோ சாக் போக சொல்லிட்டு நம்ம ஆண்டவர் விட்டு பிரிஞ்சு போயிடுறோம். அருமையானவர்களை இன்றைக்கி அப்படி இருக்குமானால் இன்றைக்கி ஆண்டவரை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை நான் இனிமேல் செவிப்பேன், ஆண்டவரை துதிப்பேன், எப்போது நம்மக்குள்ளே இருக்க வாஞ்சிக்கிறேன். ஆண்டவரை உமக்குள்ளே இருப்பேன், உமக்குள்ளே தான் இருப்பேன், உமை விட்டு பிரிய மாட்டேன், உமாவோடு நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. அப்போ தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல சொல்கிறதுனால சொல்லிட்டு எல்லாரும் ஆண்டவர்கிட்ட முழு மனதோடு கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுங்க. கர்த்தர் வருக ரொம்ப சமீபம், அவர் கையில் நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். அர்ப்பணிக்காமல் இருக்கிறவங்க கர்த்தர் ஒப்பு கொடுத்தீங்கன்னா கர்த்தர் நம்மளை அவர் செட்டைக்குள்ளே நம்மளை வச்சு பாதுகாத்துக்குவார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 3:10
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
0: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடியினால்,
0: நீ காத்து கொண்டபடியினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக,
0: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு,
0: வரப்போகிற சோதனை காலத்திற்கு
1: தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்,
0: தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பூமியில் என்ன சோதனை வரப்போகுது, பூச்சங்கரை எங்கும் சோதிக்க முடியும், ஒரு சோதனை வரும். அப்போ நம்ம என்ன செய்யறோம், அவரும் தப்ப முடியும் நம்மளை காப்பார். நம்ம அப்போ எதை காத்துக்கணும், தேவனுடைய வசனத்தை காத்துக்கணும். அதுதான் முன்னோருக்கு வாசிக்கலாம், நல்லா நீங்களும் எடுத்துக்கோங்க, அப்போ உங்களுக்கு புரியும்.
1: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
0: பார்த்தீங்களா, தேவனுடைய வசனத்தை என்ன செய்யணும், பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
1: நீ காத்து கொண்டபடியினால்,
0: எதை காத்துக்கணும், வசனத்தை நீ காத்து கொண்டபடினால்
1: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக,
0: பூமியில குடியிருக்கும்படி சோதிக்கும்படியாக
1: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
0: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
1: வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி,
0: சோதனை காலத்திற்கு தப்பும்படி
1: நானும் உன்னை காப்பேன்,
0: நானும் உன்னை காப்பேன். அப்ப வசனத்தை என்ன செய்யணும், காத்துக்கணும். வசனத்தை காத்துட்டோம்னா கத்து நம்மளை என்ன செய்வாரு, எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நம்மளை காத்துக்குவாரு. அல்லேலூயா. வசனத்தை வச்சு தேவன் நம்மளோட பேசுவார். வசனம் இருதயத்தில் இருந்தால் தான் நம்மளோட அவர் பேச முடியும். வசனமுக்குள்ளே வேணும். ஹல்லேலூயா. வசனமுக்குள்ளே இருந்தால் கர்த்தர் நம்மளை காத்துக்குவார். வசனம் உள்ளத்தில் இருக்கான்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் அலசி பார்க்கணும். வசனமுக்குள்ளே இருந்து அந்த ஆண்டு பொறுமையை குறித்து சொன்ன வசனத்தை காத்து கொண்டோம்னா எத்தனையோ பிரச்சனைகள் இந்த பூமியில் வந்தாலும் நம்மளையும் கர்த்தர் நம்மளை என்ன செஞ்சிருவார், கர்த்தர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. வசனம் தான் நம்ம உள்ளத்தில் இருக்கணும். வசனத்தை மட்டும் எந்த காலத்துலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. எங்கே வசனத்தை வச்சுக்கணுமா பாருங்கள், நீதிமொழியின் புஸ்தகம் 4:21-21.
1: என் மகனே,
0: என் மகனே,
1: என் வார்த்தைகளை கவனி,
0: என் வார்த்தைகளை கவனி,
1: என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்,
0: என் வசனங்களுக்கு உன் செவியை சாய்,
1: அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக.
0: எது வசனம் உங்கள் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக,
1: அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்.
0: நம்ம வசனத்தை எங்கே வச்சு காத்துக்கொள்ளணும், நம்முடைய இருதயத்தில் வச்சு நம்ம காத்துக்கொள்ளணும். ஒரு காதில் கேட்டு மற்றொரு காட்டி விட்டுறக்கூடாது, வசனத்தை நம்ம இருதயத்தில் வைத்து காத்துக்கொள்ள வேண்டும். வசனம் மிக மிக அவசியம். லூக்காவின் சுவிசேஷம் 8:15.
1: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்,
0: நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள்
1: வசனத்தை கேட்டு,
0: வசனத்தை கேட்டு
1: அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே,
0: அந்த வசனத்தை கேட்டு உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே
1: காத்து
0: காத்து
1: பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள்.
0: பொறுமையுடனே என்ன செய்வாங்க, வசனத்தை காத்திருக்கிறவங்க என்ன செய்வாங்க, பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. 2 Peter 1:19.
1: அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்குண்டு,
0: உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்குண்டு,
1: பொழுது விடிந்து,
0: பொழுது விடிந்து
1: விடிவெள்ளி உங்கள் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
0: விடிவெள்ளி உன் இருதயங்களில் உதிக்கும் அளவும்,
1: இருளுள்ள ஸ்தலத்தில்,
0: இருளுள்ள ஸ்தலத்தில்
1: பிரகாசிக்கிற விளக்கை போன்ற,
0: பிரகாசிக்கிற விளக்கை போன்ற
1: அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும்.
0: வசனத்தை என்ன செய்யணும், கவனிச்சிருப்பது நலமாக இருக்கும். கவனிச்சா தான் நம்ம இருதயத்துக்குள்ள அந்த வசனம் வரும். நம்ம கவனிக்காமல் தான் நம்ம தேவனுடைய வசனம் உள்ளத்தில் வராது. கவனிச்சிருந்தா நம்ம உள்ளத்தில் அந்த வாசனை வரும். கர்த்தருடைய வேத வாசனை நமக்குள்ள இருந்தா இந்த உலகத்தில் எத்தனை தீங்கு வந்தாலும் நம்மளை தொடாது. அல்லேலூயா. வசனத்தை நம்ம கவனிக்கணும், கவனிக்கணும், நம்ம இறுதி துளைத்து காத்துக்கொள்ளணும். அந்த வசனம் தான் நமக்கு எல்லா தீங்குக்கும் நம்மளை விலைக்கு வைப்பார். அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, அவர் எல்லா தீங்குக்கும் என்ன விலைக்கு காப்பார். எப்போ காப்பார்? வசனம் நமக்குள்ள இருக்கணும். ஒவ்வொரு வசனமும் நம்ம கேட்குற வசனம் நம்மளத்தில் இருக்கணும். அதுதான் தினந்தோறும் நீங்கள் வேதத்தை வாசிக்கணும், வாசித்து வசனத்தை இருதயத்தில் பதித்து வைத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ரெண்டாவதாக யாசாயின் புஸ்தகம் 52 11 12 வசனம்.
1: புறப்படுங்கள் புறப்படுங்கள்
0: புறப்படுங்கள் புறப்படுங்கள்
1: அவ்விடம் விட்டு போங்கள்.
0: அப்போ அவ அந்த இடத்த விட்டு போங்க.
1: அசுத்தமானதை தொடாதிருங்க.
0: அசுத்தமானதை தொடாதுங்க. அசுத்தமான இந்த உலகம்தான், உலகத்து காரியத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அசுத்தமானதை தொடாதிருங்கள்.
1: கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே,
0: கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே,
1: அது நடுவிலிருந்து புறப்பட்டு,
0: அது நடுவிலிருந்து
1: புறப்பட்டு
0: புறப்பட்டு
1: உங்களை சுத்திகரியுங்கள்,
0: உங்களை சுத்திகரியுங்கள்.
1: நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை,
0: நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை.
1: நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை,
0: ஓடி போவர்களை போல ஓடி போறதும் இல்லை.
1: கர்த்தர் உங்கள் முன்னே போவார்,
0: கர்த்தர் உங்கள் முன்னே போவார்.
1: இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவரா இருப்பார்.
0: கர்த்தராகி தேவன் உங்களுக்கு முன்னே போ, பிறத்தாலே நம்மளை காக்கிறவரா இருக்கிறார். அப்ப யார சொல்றாரு? கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருந்தார்னா நம்ம என்ன செய்வார்? முன்னாலே போவார், பரத்தாலேயும் காப்பார். நம் உள்ளத்தில் இருக்கிறாராங்கிறத நம்ம தான் பார்க்கணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறாரா என்பதை நம்ம பார்க்கணும். நமக்குள்ளே இருக்காரா, நம் உள்ளத்தில் இருக்காரா, ஆண்டவர் விட்டு விலகி இருக்கிறோமா, ஆண்டவருக்குள்ளே இருக்குமா நம்ம பார்க்கணும். அதை ஆண்டவருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே,
1: அதை நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள்.
0: இந்த உலகத்தின் நடுவிலிருந்து நம்ம என்ன செய்யணும்? பரப்பிட்டு சுத்திகரிக்கணும். அவர் நம்ம முன்னே போவார், பரத்தாலேயே நம்மளை காப்பார். உபாகம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, உபாகம் புஸ்தகம் 7:21
1: அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்,
0: அவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம்.
1: உங்கள் தேவனாகிய கர்த்தர்,
0: உங்கள் தேவனாய் கர்த்தர்
1: உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
0: தேவனாய் கர்த்தர் எங்க இருக்கிறாரு? உங்களுக்குள்ளே இருக்கிறார்.
1: அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன்,
0: அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். நமக்குள்ளே இருந்தாருன்னா நம்ம என்ன செய்ய வேண்டா? எதை பார்த்து பயப்படணும்? நம்மளை முன்னாலே போகிற தேவன் பரத்தால் காக்கிறவர் நமக்குள் இருக்கிறாராங்கிறத நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். நமக்குள் இருக்கிறாரா, நம் உள்ளத்தில் இருக்கிறாரா, நம் உள்ளத்தில் இருக்கிறாருங்கிறத சோதித்து பார்க்கணும். அவர் கத்துறே ஆவியானவர், அப்படி தானே சொல்ற கத்துரு வேதம், அப்படி தானே சொல்ற கத்துறே ஆவியானவர். அதான் கலாத்திய 4 6 என்ன சொல்லியிருப்பாருங்க?
1: மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக,
0: அப்பா பிதா என்று கூப்பிடத்தக்கதாக
1: தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார்.
0: தேவன் தம்முடைய குமாரனுடைய ஆவி என்ன செய்ய எங்க அனுப்பியிருக்கிறாரு? நம்ம இருதயங்களில். அப்படி இருந்தாரன்னா நாம் முன்னாலே போற தேவன் நம்ம பிறத்தாலே காக்கிறவர். அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய பாத்திரத்தை சுமக்கிறவர்களே, கர்த்தர் நம்ம சுமக்கிறோம். கர்த்தர் நமக்குள்ள இருந்தாருனா பெரிய காரியத்தை செய்வார்.
1: நடுவிலிருந்து புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள்.
0: அது நடுவிலிருந்து உலகத்து காரியத்திலிருந்து புறப்பட்டு மனசில் உலகத்து காரியத்தில் புறப்பட்டு நம்மளை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ரத்தத்தினால நம்ம சுத்திகரிக்க வேண்டும். ரெண்டாவதாக 2 Corinthians 6:17
1: ஆனபடியால்
0: ஆனபடியால்
1: நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்,
0: அந்த உலகத்தின் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய்
1: அசுத்தமானதை தொடாதிருங்கள்.
0: இந்த உலக காரியத்தில் அசுத்தமான காரியங்கள், உலக காரியமே அசுத்தமான காரியங்கள், அது தொடாதிருங்கள். 18
1: என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: அப்பொழுது
1: நான் உங்களை ஏற்றுக்கொண்டு,
0: அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு
1: உங்களுக்கு பிதாவா இருப்பேன்,
0: உங்களுக்கு பிதாவா இருப்பேன்.
1: நீங்கள் எனக்கு குமாரரும்,
0: நீங்கள் எனக்கு குமாரரும்
1: குமாரத்திகளமா இருப்பீர்கள்,
0: குமாரத்திகளமா இருப்பீர்கள் என்று
1: சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்லுகிறார்.
0: சர்வ வல்லமையில கர்த்தர் சொல்லுகிறார். பாத்தீங்களா, நம்ம உலக காரியங்கள் நீங்கள் அதை வீட்டில் போய் வரீங்க. 14-18 வரைக்கும் படித்தீங்கன்னா உங்களுக்கு எதில் இருந்தெல்லாம் பிரியணும், எதில் இருந்தெல்லாம் பிரிஞ்சு போகணும்னு சொல்லி உங்களுக்கு நல்லா போய் தெரியும். வீட்டில் போய் படித்து பாருங்கள். அதை அன்றை சொல்கிற எல்லா தீங்குக்கும் உங்களை கேட்பார். எது எதுக்கெல்லாம் விலை கேட்பார்? நம்ம சரீரத்தில் வர்ற பலவீனம் வந்தாலும் நம்மளை விலை கேட்பார். அல்லேலூயா. நமக்கு எந்த தீங்கு, நமக்கு விரோதமாக எத்தனை பிசாசனம் மந்திரம் செய்வனையும் பெல்லிசனையும் பண்ணாலும் நம்மளை விலைக்கு காப்பார். அல்லேலூயா. அவர் நமக்கு முன்னாலே பிறத்தவன் பிறத்தாலேயே காக்கிறவர். அப்போஸ்தலர்களின் புத்தகம் 2:40
1: இன்னும் அநேக வார்த்தைகளாலும்
0: சாட்சி கூறி
1: மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான்.
0: உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் என்ன செஞ்சாங்களா? புத்தி சொன்னார். மாறுபாடு என்ன? கத்துட்டு ஒப்பு கொடுப்பாங்க, திரும்ப ஆண்டோடு பின்வாங்குவாங்க. கத்துட்டு ஒப்பு கொடுப்பாங்க, திரும்ப மாறுபாடு. இப்போ ஒரு எண்ணம், கொஞ்சம் பேரத்து கொஞ்சம் எண்ணம். பேதூர் வந்து சனங்களுக்கு சொல்கிறேன், இந்த மாறுபாடு சந்ததி விட்டு என்ன செஞ்சீங்க, உங்களை சீத்து கொள்ளுங்கள். வாசிமா,
1: மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு
0: விலகி
1: உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள்.
0: நம்ம அவங்களை விட்டு விலகிடணும். உலகம் தான், நம்ம உலகத்தில் தான் இருக்கோம். மாறுபாடு இப்போ ஒன்று அப்போ ஒன்று எப்படி ஒன்று பேச பெற ஒன்று இந்த மாதிரி பேசுகிறவங்களை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்க. அப்போ தான் கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். உலகத்துக்குரிய நம்ம இந்த உலகத்துக்குரியவங்க அல்ல, பரலோகத்துக்குரியவங்க. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. எண்ணாங் புஸ்தகம் 23:9
1: கண்மலை உச்சிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன்
0: அந்த
1: ஜனங்கள்
0: ஜாதிகளோடே
1: கலவாமல் தனியே வாசமாயிருக்கிறார்கள்.
0: கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்வாங்க? சாதிகளோடு மற்ற சனங்களோடு கலவாமல் எரிச்சுவாங்க, தனியே வாசமாக இருப்பார்கள். தனியே வாசமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. நான் உலகத்தை நல்லது போல, நீங்களும் உலகத்தை நல்ல. இந்த உலகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை அந்த வாழ்ந்தாதான் பரலோகத்திலே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ முடியுமா? இல்லை. இந்த உலகத்திலே கர்த்தருக்காக நான் வாழும்போது கர்த்தர் நம்மளுக்கு பரலோகத்தில் நம்மளை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. எல்லா தீங்குக்கும் கர்த்தர் என்ன செய்ய நம்மளை விலை காக்கிற. அதுக்கு என்ன செய்ய நம்ம? முதலாவது தேவனுடைய வசனத்தை நம்ம உள்ளத்தில் காத்துக்கொள்ளும். ரெண்டாவது நம்மளை என்ன செய்யணும்? சுத்திகரிக்கணும். நம்ம கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறனால என்ன செய்யணும்? நம்மளை ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரிக்கணும். அப்போ தான் அவர் விண்ணால் போகிற தேவன் பரவே காக்கிற இருக்கிறார். மூன்றாவதாக 116:6
1: கர்த்தர் கபடற்றவர்களை காக்கிறார்.
0: கத்து நம்ம ஆண்டவர்கள் கேட்குறோம், ஆண்டவரே கபடம் இல்லாமல் காத்துக்கோங்க. ஆண்டவரே கபடம் இல்லாத வாழ்க்கையை எனக்கு தாரு சொல்லி சொல்லி நம்ம ஒரு நாளும் ஆண்டவர் கேட்கணும். மூணாவது ஆண்டவர் யாரை கேட்குறாரு? கபடம் இல்லாதவங்களை கத்துட்டு கேட்கணும். ஆண்டவரே கபடம் இல்லாத வாழ்க்கையை எனக்கு தாரு. கபடம் இல்லாத வாழ்க்கையில் என்ன? உள்ளத்தில் ஒன்று, வெளியே ஒன்றும் பேசக்கூடாது. கபடம் இல்லாத வாழ்க்கை ஆண்டவர் கேட்கணும். ஆண்டவரே எனக்கு கபடம் இல்லாத வாழ்க்கையை தாருமாப்பா. இயேசுவேன் கவலம் இல்லாத வாழ்க்கையை தாரும் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். 2:22
1: எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான்.
0: எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாத இருக்க அவன் பாக்கியவான். ஆவியில் கூட கடவுள் இருக்கக்கூடாது. கபடம் இல்லாத வாழ்க்கையை ஆண்டவரே கேட்கணும். ஆண்டவரே கபடம் இல்லாத வாழ்க்கையை தாரும். ஆண்டவரே என்னையும் புறாவை போல மாற்றி கத்தர் சொல்கிறாரு. புறா போல கபடற்றலாக இருக்குன்னு சொல்கிறாரு. மத்தியின் சுவிசேஷம் 10:16
1: ஆகையால் சர்ப்பங்களை போல வீணா உள்ளவர்களும்
0: ரொம்ப கவனமா இருக்கணும். கர்த்தருடைய வாழ்க்கை கர்த்தருடைய பிள்ளைங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதான் சொன்னார், சர்ப்பத்தை போல வீணா உள்ளவர்களா விழிப்போட நம்ம ஆத்துமா காத்துக்கொள்ளும். வீணா உள்ளவர்களா நம்ம ஆக்கையில எந்த தீங்கு நமக்குள்ள வராத விடிக்கு சர்ப்பத்தை போல விழிப்புள்ளவர்கள் அதான் வீணா உள்ளவர்களாகவும்
1: புறாக்களை போல கபலற்றவர்களாயும் வருங்கள்.
0: புறா போல என்ன செய்யணும்? நம்ம ஆண்டோட கேட்கணும். ஆண்டவரே கபடம் எனக்கு வரக்கூடாது சுவாமி, கபடற்ற வாழ்க்கை எனக்கு தாரும். என் வாழ்க்கையில் கபடமே இருக்கக்கூடாது சுவாமின்னு சொல்லி நம்ம கேட்கணும். மொதல் வசனத்தை நம்ம காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது அசுத்தமானதுலேருந்து நம்ம என்ன செய்யணும்? சுத்திகரிச்சிக்கணும். மூணாவது நம்ம கபடம் இல்லாத வாழ்க்கை நம்மால் உதவிச்சிரு. உள்ளத்தில் ஒன்று வெளியே ஒன்று அப்படி இருக்கக்கூடாது. கபடற்ற வாழ்க்கை நம்ம ஆண்டோட கேட்கணும். நம்மளால் முடியாது, கத்துட்டு கேட்கணும். அந்த ஆண்டர் சொன்னார், சர்ப்பத்தை போல வீணாவில்லா விழிப்புள்ளவர்களாய். பாம்பு என்ன செய்யுமா? எங்கே இருந்தாலும் யார் வராங்க யார் போகிறாங்க விழிப்பாக இருக்குமா தான் அன்று சொல்கிறார். சர்ப்பத்தை போல வீணாவில்லவர்களோ புறா போல கவடற்ற புறா போல கவடற்ற வாழ்க்கை எனக்கு கொடுங்க ஆண்டவர். எனக்கு புறா போல கவடற்ற வாழ்க்கையில் வாழணும் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அன்று நம்மளை மாற்றுவாரா மாற்ற மாட்டாரா? கத்தாய் நம்மளை மாற்றுவார். புறா போல கவடற்றவளாக இருக்கணும். ஆண்டவராக இயேசுக்கு இது சொல்லுகிறார். நத்தாலினை பார்த்து. யோவான் சுவிசேஷம் 1:47.
1: இயேசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வரக்கண்டு
0: அவனை குறித்து
1: இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார்.
0: கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்லி யார் பார்த்தாண்டு சொல்றாரு? நாத்தானை பற்றி கபடற்ற உத்தம இஸ்ரவேலன் சொல்றாரு. நம்மளை பாடு பாடுகள் மனுஷன்தான் அவர் கபடற்றவளை வாழ்ந்திருக்கிறாரு. அதை ஆண்டு சொன்னார். அதுக்கு உதாரணமாக சொல்கிறாரு, புறா போல கபடற்றவளை இருக்குன்னு சொல்ற இங்கே சொல்கிறாரு, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. ஆண்டவர் என்னை மாற்றும் அப்பா. நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் கையில் நம்ம ஒப்பு கொடுத்து கேட்கணும். ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது கர்த்தர் நம்மளை மாற்றுவார். சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களும் விழாவுள்ளவர்னா என்ன விழிப்புள்ளவர்களாகமா, வினாவுள்ளவர்களா விழிப்பு, அந்த பாம்பு வந்து விழிப்பாக தான் இருக்குமா. இந்த பொந்துக்கிட்ட யார் வரா, யார் நம்மளை பிடிக்க வராங்களா, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி அது வந்து ஒரு விழிப்பாக இருக்குமா. தான் வினாவுள்ளவர்களும் சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களும் புறா போல புறாக்களை போல கவலற்றவளாக இருக்கணும். ஆண்டவரை கேட்கணும், இயேசுவே என்னை மாற்றுமாப்பா, என்னை மாற்றும்னு சொல்லி கேட்டால் கர்த்தர் நிச்சயமாக நம்மளை மாற்றுவார். சரி, கவலற்ற வாழ்ந்தவனுக்கு என்ன ஆசீர்வதிச்சிருக்கிறாரு? வெளிப்படுத்தும் விசேஷம் 14:5.
1: இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களா இருக்கிறார்கள்.
0: மாசு கபடம் நினைச்சு எங்க இருப்போம் நம்ம? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசு இல்லாதவர்களா இருப்போம். பரலோகத்தில் நம்ம எங்க இருப்போம்? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக எப்படி இருப்போம் நம்ம? மாசு இல்லாதவர்களாக இருப்போம். அதுக்கு நம்ம இப்பயே கேட்டு மாற்றப்பட வேண்டும். இப்பயே கேட்டு ஆயத்தமாக இருக்கணும். கவர்ச்சவர்களாக என்னை மாற்றும் ஆண்டவரே. அப்படி வாழ்ந்திருக்காங்க தானே ஆண்டவர். நத்தானியாளர் வாழ்ந்தார், எனக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தாங்க சொல்லி நம்ம கேட்கணும். புறா போல என்னை மாற்றும், சர்ப்பத்தை போல விழிப்புலவெல்லாம் இருக்கணும் ஆண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. கர்த்தர் சொன்னார், எல்லா தீங்குக்கும் நம்மளை விலைக்கு அப்புறம் எப்படி இருந்தால் நம்ம ஆண்டவர் காக்கிறாரு. வசனம் உள்ளத்தில் இருந்தால் கர்த்தர் காக்கிறார். ரெண்டாவது, அசுத்தங்களை தொடாது இருக்கும்போது கர்த்தர் நம்மளை காக்கிறார். மூணாவது, கபடற்றில் இருந்தால் கர்த்தர் நம்மளை காக்கிறார். கடைசியாக 145:20.
1: கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி.
0: பார்த்தீங்களா, கர்த்தர் யாரை காப்பாற்றுறாரு? கர்த்தர் அன்புகிற யாவரையும் காப்பாற்றி. கர்த்தர் யாரெல்லாம் அன்புகிறாங்களோ அவங்கள யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அன்புகிற யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். அவற்றை நம்ம அன்புகிற வேண்டும். எப்படி அன்புகிறோமா பாருங்கள். இன்றைக்கி அன்புகிறது, நாளைக்கு ஆண்டவர்கிட்ட பிரிஞ்சிட்டு உலகத்துக்குள்ளே இருந்து அப்படி காப்பிடல. கர்த்தர் சொல்கிறார், யாரை காப்பாற்றுறாரா? எபேசியர் புஸ்தகம் 6:24.
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்தில்
0: அழியாத அன்புடனே
1: அன்பு கூறுகிற யாவரோடும்.
0: நம்ம அழியாத அன்பு, ஒரு நாளைக்கு அன்பு கூர்ந்துட்டு ரெண்டாவது பின் வாங்கி போய் மூணாவது திரும்ப ஒப்பு கொடுத்து அப்படி இல்லை. அழியாத அன்பு, அவரை விட்டு பிரியாத அன்பு, அவரை விட்டு மாறாத அன்பு கூறும்போது கர்த்தர் நம்ம கிருபை நம்மளோட இருக்கும். கர்த்தர் வேதம் சொல்லுது, மத்தேயு சுவிசேஷம் 22:37.
1: இயேசு அவனை நோக்கி உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில்
0: உன் முழு இருதயத்தோடும்
1: உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக.
0: முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் முழு மனதோடு கர்த்தர்ட்ட அன்பு கரணும். அப்படி அன்பு கூறும்போது கர்த்தர் ராஜ்யத்தில் சிங்காசனத்துக்கு முன்பாக நம்ம இருப்போம். அந்த பாக்கியத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் என்ன ஆயிடுச்சு, நிறைவேறி கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் ஒவ்வொரு நாள் நம்ம நாட்டில் பிரச்சனை, ஒரு பிரச்சனை போனால் இன்னொரு பிரச்சனை, இப்படி ஒன்று போனால் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் துன்பப்படுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருகிற ரொம்ப சமீபம். ஆண்டவருடைய வசன தம்மை உள்ளத்தில் காத்துக்கொள்ளணும். ரெண்டாவது, அஸ்தமானது தொடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த உலக காரியத்தில் பிரிந்து வர வேண்டும். மூன்றாவது, நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கக்கூடாது, கவலமே இருக்கக்கூடாது. நான்காவது, கர்த்தரத்தில் என்ன செய்யணும், அழியாத அன்பு கூறணும். ஒரு நாளைக்கு அன்பு, ரெண்டாவது நாள் உலகம், மூணாவது அன்புகிறோம், ஒப்பு கொடுக்குறோம், பின் வாங்குறோம், ஒப்பு கொடுக்குறோம், பின் வாங்குறோம், அப்படி இல்லை. மிளிரியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடும் கர்த்தர் அன்புகிறோம்னு சொல்லி நம்ம இடத்துக்கு எதிர்பார்க்கிறார். அன்புகிறும்போது கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார். அன்புகிற யாவரையும் கர்த்தர் காப்பாற்றுகிறார். இந்த உலகம் தொடாதபடிக்கு நம்மளை காப்பாற்றுற, உலகத்தில் எத்தனை தீங்குகள் தொல்லைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார். அதை சொல்ல எல்லா தீங்குக்கும் நம்ம வேலைக்கு காப்பார். கர்த்தர்கிட்ட உப்பு கொடுப்போம்மா, எழுந்து நின்று ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றுமப்பா, என்னை உங்களோட கரையில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை புறா போல கவடற்ற உள்ள தாங்க ஆண்டவரே, என்னால் முடியாது, நீங்கள் தான் தரணும்னு சொல்லிட்டு அவர் பாதத்தில் கண்ணீரோடு கேட்போம். கர்த்தர் நிச்சயமாக நமக்கு காப்பாற்றுவார். நம் புறா போல கவடற்ற உள்ளத்தை தருவார். சர்ப்பத்தை போல வீணாவுள்ளவர்களா விழிப்புள்ளவர்களா இந்த உலகத்தில் வாழ முடியும். கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவன் பண்ணுமா.

0: கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார். கர்த்தர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பாராக என்று சொல்லி இன்றைக்கு அருமையான வாக்கு தத்தங்களை ஆண்டவராய் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஆம், பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல ஆண்டவராகிய தேவன் இதோ நம்மை சுற்றிலும் இருக்கிறார். அவர் நம்மை பாதுகாக்காவிட்டால் எந்த காவலாளர்கள் நம்மை காக்க முடியாது. கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலாளர் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார் அல்லவா. இந்த அற்புதம் செய்யுமா? அவர் யார் யாரையெல்லாம் காப்பார் என்பது குறித்து தெள்ள தெளிவாக இன்றைக்கு வேதம் நம்மோடு கூட பேசியது. ஆம், என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடினா பூச்ச கர்த்தின் மேல் எங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அந்த வசனத்தை எங்கு காத்து கொள்ள வேண்டுமாம்? நம்முடைய இருதயத்திலே வைத்து நாம் வசனத்தை காத்து கொள்ள வேண்டுமாம். எப்படி காத்து கொள்ள வேண்டுமாம்? வசனத்தை ஏற்றுக்கொண்டு உள்ளத்திலே பொறுமையோடு காத்து கர்த்தருக்கு பலன் தருகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அந்த விளக்கை போன்ற அந்த வசனத்தை கவனித்திருப்பது நலமாயிருக்கும். ஆம், அந்த வசனத்தை நாம் கவனிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். சொல்லுவோமா? கர்த்தாவே, இந்த வசனங்களை எங்கள் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. வசனத்தை எங்கள் உள்ளத்தில் எழுதும் ஆண்டவரே. அப்பா, அந்த வசனத்தை நாங்கள் காத்து கொள்ள வேண்டும் ஆண்டவரே. உமக்கு பலன் கொடுக்கிறவளா எங்களை மாற்றும் ராஜா. ஹல்லேலூயா, எல்லாரும் கேட்போமா? அப்படி என்னை மாற்ற வேண்டுமே. அடுத்தது யாரை அவர் பாதுகாப்பாராம்? புறப்படுங்கள், புறப்படுங்கள், அசுத்தமானதை தொடாதிருங்கள். கர்த்தருடைய பாத்திரங்களை சுமக்கிறவர்களே புறப்படுங்கள், புறப்பட்டு உங்களை சுத்திகரியுங்கள். அப்பொழுது கர்த்தர் நம் பிறகே இருந்து நம்மை காப்பார். எந்தெந்த அசுத்தமான காரியத்தில் நாம் மூழ்கி இருக்கிறோமோ இன்றைக்கு அதை விட்டு புறப்பட்டு வரும்படி ஒப்பு கொடுப்போமா? புறப்படுங்கள் என்று கர்த்தர் சொன்னாரே. நீங்கள் புறப்பட்டு அசுத்தமானதை தொடாதிருங்கள். அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். நீங்கள் என் குமாரனும் குமாரத்தையும் இருப்பீர்கள் என்று சொல்லி சர்வாலுமில்ல கர்த்தர் சொன்னார். இன்று நம்மை அர்ப்பணிப்போமா? கர்த்தர் சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? எந்தெந்த காரியத்தை விட்டு விலக வேண்டுமோ ஆண்டவரே, அந்த காரியத்திலிருந்து புறப்பட்டு வெளியே வர எனக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே. என் ஜனங்கள் தனித்து வாசமாயிருப்பார்கள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். மாறுபாடுள்ள சந்ததி நடுவே நீங்கள் உங்களை விட்டு பிரித்து வெளியே வந்து விடுங்கள். அவளை விட்டு வெளியே மாறுங்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வேதம் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. இன்றைக்கு சொல்வோமா? தகப்பனே, எந்தெந்த அசுத்தத்தில் நான் விழுந்திருக்கிறேனோ அப்பா வெளிவரேன்னு ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. கோழித்தன் குஞ்சுகளை சேர்த்து கொள்ளும் வண்ணமாக எத்தனை தரமோ நீர் எங்களை சேர்த்து கொள்ள மனதாக இருந்தும் நாங்கள் எங்களுக்கு அப்பா எங்கள் மனதை உம்மிடத்தில் அர்ப்பணிக்காமல் அப்பா நாங்கள் உம்மிடம் வராமல் போக எத்தனையோ உள்ளத்தை கடினப்படுத்தினோமே மன்னியும். எங்களுக்கோ மனம் இல்லாமல் போனதே மன்னியும் ஐயா. அப்பா எங்களை உம்மோடு இணைத்து கொள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போமா? தேங்க்யூ எல்லாம். மூன்றாவது, யாரை பாதுகாக்கிறாராம்? கபலற்றவர்களை கர்த்தர் பாதுகாக்கிறார். அப்பா கபடம் எனக்கு வரக்கூடாது. புறாக்களை போல கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தாரும் ஆண்டவரே. தன் ஆவிலே கபடம் இல்லாத ஒரு பாக்கியவான் என்று சொன்னீரே. என் ஆவிக்குள், என் உள்ளத்திற்குள் கபடம் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும். வாய் திறந்து ஜெபிங்க, ஜெபிங்க. அப்படி கபடம் இல்லாமல் இருந்தால் வேதம் சொல்லுகிறது, தேவடி சிங்காசனத்திற்கு முன்பாக நாம் இருப்போம். மாசு இல்லாதவளாய் தேவடி சிங்காசனத்துக்கு முன்பாக பரலோகத்திலே நாம் இருப்போம். எவ்வளவு பெரிய வாக்கியம்! தேங்க்யூ லார்ட். எனக்கு அந்த வாக்கியத்தை தாங்க அப்பா. நான்காவதாக, யார் எல்லாம் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறார்களோ அவரிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுவாராம். எப்படி அன்பு கூற வேண்டும்? முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு மனதோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அவரிடத்தில் அழியாத அன்புடனே அன்பு கூறும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாப்பார், துன்மார்க்கரை அழிப்பார். அன்புவரே, கேட்போமா? என்னை மாற்றும், என்னை மாற்றும், இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே, என்னை மாற்றும் என்று சொல்லி கேட்போமா? கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். இயேசுவே, உங்க சமூகத்தை நோக்கி நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு மனதோடு, முழு சிந்தையோடு அன்பு கூற அந்த தேவ அன்பை எங்களுக்கு கர்த்தர் கொடுப்பீராக, கொடுப்பீராக. உங்களது அழியாத அன்புடன் அன்பு கூற உதவி செய்வீராக.
1: பலித்தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கணுமாய் கர்த்தாவே. ஒவ்வொரு சேட்டைக்களை வந்தடையட்டும் ஆண்டவரே. ஹாலே லூயா, ஹாலே லூயா. வேற எங்கேயுமே எங்களுக்கு கிடைக்கல இல்ல ஆண்டவரே. வரட்டும் ஆண்டவர், ஒவ்வொருவரும் தேடி வரட்டும் ஆண்டவரே. உள்ளத்துல வசந்த காத்துக்கொள்ள, வசந்த காத்துக்கொள்ள உதவி செய்வோம். நாட்கள் பொல்லாதமான காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளட்டும் ஆண்டவர். ஒவ்வொரு நிரப்புகிறாக நிரப்புகிறாக நிரப்புகிறாக நிரப்புகிறாக நிரப்புகிறாக தேவாவில் நிரப்புகிறாக தேவாக்கில் நிரப்புகிறாக தேவ பிரசனத்தில் நிரப்புகிறாக. ஆண்மை கண்களை திறந்துவிடுங்க, செவியை திறந்துவிடுங்க, மெல்லி சத்தத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. சிவுள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே, சிவுள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே, சிவுள சாட்சியில் எழுப்புங்க ஆண்டவரே. அக்கினி அக்கினி போடுங்க, அக்கினி போடுங்க, பல்லமேல் நிரப்புங்க, அக்கில் நிரப்புங்க, மகிமேல் நிரப்புங்க ஆண்டவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். மனக்கண்களை திறந்து விடுங்க, பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவர். உண்மை அறியக்கூடிய அறிவை தாரும் ஆண்டவர். நாங்கள் விழிப்புணர்வுகளாக காணப்படணும் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆண்டவரே அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவர். ஆண்மை கண்களை திறந்து விடுங்க. ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்படட்டும், மனம் திரும்பாத மக்கள் மனம் திரும்பி, குணப்படாத மக்கள் குணப்படட்டும். வியாதியை குணமாக்கணும் ஏசப்பா, நோயை குணமாக்கணும், பலவீனத்தை குணமாக்கணும் ஏசப்பா. மந்திரம் ஜீவனைகள் உடைத்து போடுங்க, பிசாசுகளை அழித்து போடுங்க ஆண்டவர். கரம் பிடித்து நடத்துங்க ஆண்டவரே. உள்ளத்திலே வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்க ஆண்டவரே. முடி மகிமை உடட்டு உள்ளத்தில் வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்கப்பா. அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க, அதிசயங்களை அடையாளங்களை அற்புதங்களை செய்யுங்க. உங்கள் மகத்துவில் நாமத்தை மகிப்படுத்துங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பைக்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பைக்கத்தை தரணும். சமாளாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வங்க. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணுமையா. வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க ஆண்டவர். அப்பா வாகனம் வச்சிரு மக்கள் வாகனத்தை ஆசீர்விக்கணும். கண்ணீர் கவலைகள் பிரச்சனைகள் எல்லாம் மாற்றும் ஆண்டவர். படிக்கிற பிள்ளைகள் ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலும் சிறந்தாலும் செவிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க. படிக்கிறதுக்கு மாத்திரப்பா எல்லா சிறு பிள்ளைகளையும் செவிக்கணும், பெரியவங்க செவிக்கணும், வாலிபர்கள் செவிக்கணும். தேவனோடு பேசணும் ஆண்டவர், பேசணுமப்பா. எல்லாரும் செவிக்க துதிக்க தேவனோடு பேசக்கூடிய கிருபைகளை தாரும், பலத்தை தாரும். மகத்துவள நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லா துதிகனமாக்கி முக்கிய சொல்கிறோம் யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: நேர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிற்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும் நாம் நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.
3: சுக்கல் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்

0: ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 8144192192, 8144192192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
1: எங்களின் ஏசிலும் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, HandofJesus.in. God bless you.

0: பொண்ணு
1: ஒரு கனவின் விசித்திரம் என்னவென்றா, நான் தான் தூங்கி கொண்டிருக்கும் போது எதுவாக நடந்தாலும் அது எவ்வளவு பைத்தியமா இருந்தாலும் எல்லாமே அர்த்தம் உள்ளது போல தோன்றும். மில்லியன் கணக்கான மக்கள் பூமியில் இருந்து மறைந்து விட்டார்கள் என்ற நிகழ்வுல நானும் இருந்தேன், ஆனாலும் நான் விழிக்கவில்லை. உலக அமைதிக்காக ஒன்றிணைந்த போது நான் ஆரவாரம் செய்தேன். இனம், அரசியல், மதம் இவை இனி முக்கியம் இல்ல. நான் தெரிஞ்சிருக்க வேடோ, அது உண்மையா இருக்க மிகவும் நல்லதா இருந்தது. அது உண்மையா இருக்கும் போல இருந்தது. ஒரே ஒரு தனி மனிதன் உலகையே ஆள முழு அதிகாரத்தையும் கைப்பற்றிய போது அந்த எல்லாவற்றையும் நான் கவனித்துக் கொண்டுதான் இருந்தேன். அவர் அந்த இடத்திற்கு செல்ல நான் உதவிறேன். அப்பதான் அந்த கனவு ஒரு கனவு கொள்கையா மாறியது. ஒரு கனவுல கீழே விழும் அந்த கணம் போல அப்போதுதான் நான் படுக்கையில நேராக எழுந்திருக்க வேண்டும். ஆனா நான் அப்படி செய்யல. நான் நம்புவது உண்டே, நான் இங்கே என்றென்றும் சிக்கிக் கொள்ளவில்லை என்று, நான் ஏற்கனவே இறந்து விட்டேன் என்று இல்லை என்று. நரகத்தில் என்றென்றும் கழிப்பது போல கடவுள் விரைவில் என்னை எழுப்ப முடிவு செய்ய வேண்டும் என நான் பிரார்த்திக்க மட்டுமே முடியும்.

0: அனைவருக்கும் வணக்கம். தயவு செய்து அனைவரும் இங்கே விரைவாக வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தாமதிக்காமல் சீக்கிரம் இங்கே வந்து சேருங்கள். உங்கள் வருகைக்காக நாங்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டிருக்கிறோம். எனவே தயக்கம் காட்டாமல் உடனடியாக விரைந்து வாருங்கள்.
1: இந்த புனிதமான பைபிள்கள் அனைத்தும் இப்போது எங்கே கொண்டு செல்லப்படுகின்றன? இவை அனைத்தும் யூட்டா மாகாணத்திற்கு தான் செல்கின்றன. மிகவும் விரைவாக செல்லுங்கள். நேரம் இல்லை. சீக்கிரம் சீக்கிரம் இன்னும் வேகமாக செயல்படுங்கள்.
0: அவர்கள் வந்து விட்டார்கள். டக்டக் ஓடு ஓடு வாத. அவர்கள் வந்து விட்டாரு. வாங்க
2: அவன் வருகிறான். மேல திரும்பி வா. நீ கைது செய்யப்பட்டுள்ளாய் கிறிஸ். அவனை விட்டு விட்டு போக முடியாது. இந்த பைபிள்களை இங்கிருந்து எடுத்து செல்லணும்.
0: அவனை விட்டு விட்டு போக முடியாது.

0: யாருக்காக வேலை செய்கிறாய்? மனுஷகுமாரனே, இதுதான் உனக்கு கொடுக்கப்படும் கடைசி வாய்ப்பு. நீ இப்போது யாருக்காக பணிபுரிகிறாய் என்று சொல்.
1: சக்தி வாய்ந்த கடவு, தவறால பதில்.
2: நீ சுடுவது புறாக்கள் அல்ல, இல்ல
3: இல்ல.
2: நான் அந்த ஜிசி கட்டிடத்தில் நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள், காணாமல் போன ஆயுதங்கள் மற்றும் ஏதோ காரணத்திற்காக சமாதானத்தை ஏற்க முடியாத சிலரை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். நான் யோசித்து விட்டுருக்கல, அந்த தீய நுண்ணறிவு இன்னும் இன்னும் சக்தி வாய்ந்ததாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாம் கடந்த வாரம் பேசின அந்த உரையாடலை பத்தியோ, நம்முடைய ஆயுதங்களை அதிகமாக குறைத்து விட்டா நாம் எவ்வளவு பலவீனமாகி விடுவோம் என்பதையும், நிறுத்து, என்ன சொல்ற? மிலிஷியாவுக்கு அந்த ஏவுகணை எங்கே இருக்கிறது என்று தெரியும். அவர்கள் அந்த குறியீடுகளையும் வைத்திருந்திருக்க வேண்டும். அதை பற்றி உனக்கு என்ன நினப்புசா? உன்னை சுத்தி பாரு, அவர்கள் நம்மை நோக்கி கூட பார்க்கவில்லை. ஏன் அவர்கள் பார்க்க வேணும்? நீ என் துணை ஜனாதிபதி, என் நெருங்கிய நண்பர், விசுவாசமானவன். நீ என்னை அவர்கள் என்ன நடந்தது என்று அறிந்ததற்கு முன்பே சுட முடியும்.
4: நான் அமெரிக்காவுக்காக போராடுகிறேன், அதற்கு எதிராக அல்ல. நீயும் அப்படிதான் இருக்க வேண்டும்.
2: அமெரிக்கா என்பது அதன் மக்களின் விருப்பம். மற்ற உலகம் போலவே இது ஒரு புதிய வழி.
4: ஒரே ஒருவரை தேர்ந்தெடுத்தாங்க.
2: அந்த மக்கள் மறைந்த போதே எல்லாமே மாறிவிட்டது. அவர்கள் பெரிய பார்வையில பார்த்தாரு. அரசியல், மதம், இனம் அது முக்கியம் இல்ல. அப்போதுதான் நிக்கோலை வந்த
4: அமெரிக்கா வெளியேறியது.
2: இந்த உலகத்துல 172 நாடுகள் இருக்கின்றன. அந்த 172 நாடுகளும் அமைதிக்காக தங்கள் ஆயுதங்களை கைவிட ஒப்புக்கொண்டன. இது ஒரு புதிய வழி. அதில் நான் ஒரு பகுதியா இருப்பதுல மகிழ்ச்சி.
4: ஓ, நீயும் அதுல ஒரு பகுதிதா? நிக்கோலை அமெரிக்காவை தாக்க திட்டமிட்டு இருக்கிறார், அதை நான் நிரூபிக்க முடியும்.

0: நீங்கள் பிடித்ததாக சொல்வது அந்த ஒளிபரப்புகள். அவ சரியா என்ன சொல்கின்றமே?
1: அவை குறியீட்டில் இருந்ததால் அவை என்ன சொன்னதுன்னு சரியா தெரிஞ்சு கொள்ள முடியல. நாம் சில அறிவியல் குறிப்புகள், இரசாயன சூத்திரங்களை கண்டுபிடிச்சோம்.
0: சூத்திரங்களா? என்ன மாதிரியான சூத்திரங்கள்?
1: உயிரியல் சார்ந்தரே, ஒரு நாடு முழுவதையும் சில நாட்கள் அழிக்கக்கூடியவட அந்த மாதிரியான தொழில்நுட்ப திறமை கொண்டவர்கள் சுமார் 200 பேர் இருக்கிறாங்க. அந்த உயிரியல் போர் நடத்தும் திறமை கொண்டவர்கள் அவர்கள் பாதி பேர் இருக்காத திட்டங்களுக்கு பணியமர்த்தப்பட்டுள்ளனர்.

0: பாரு, நாம இருவரும் நெருங்கிய நண்பர்கள் என்று நீ சொல்ற, சரியா?
1: ஆமா.
0: அப்படி என்றால் நீ ஏன் இதை முதல்ல என்கிட்ட சொல்லவில்லை?
1: நான் சொல்ல போறேன்.
0: வாதத்துக்காக வேணும் ஜிசி உயிரியல் ஆயுதங்களை உருவாக்குகிறது என்று வைத்துக் கொள்வோம். அவரது முக்கிய இலக்குகளில் ஒன்றாக அமெரிக்கா இருக்கிறது என்று உனக்கு என்ன காரணமாக தோன்றியது?

ஏய், நீ என்ன செய்யறா? ஏய், நீ எங்க போற? அலை மாநகராதிபதியிடம்

0: காதல் பொறுமையுடன் இருக்கும், காதல் கனிவாக இருக்கும், அது பொறாம கொள்ளாது. அது பெருமைப்படவும் அகந்தையுடன் அல்லது மரியாதை இல்லாமலும் இருக்கவும் இல்லை. அது தன் விருப்பத்தை மட்டும் பிடிப்பதில்லை. காதல் எரிச்சலாகவோ விரோதமாவோ இருக்காது. அது தவறில் மகிழ்வதில்லை, ஆனா நியாயத்துல மகிழ்கிறது. காதல் எல்லாவற்றையும் தாங்கும், எல்லாவற்றையும் நம்பும், எல்லாவற்றையும் நம்பிக்கையுடன் எதிர்பார்க்கும், எல்லாவற்றையும் பொறுக்கும். காதல் ஒருபோதும் முடிவில. நம்பிக்கை, நம்பிக்கை, காதல், இந்த மூன்றும் நிலைத்திருக்கும். ஆனா இதுல மிக பெரியது காதல். பக் பக்
1: அண்ட் நான் உன்னை சந்தித்த அந்த கணத்திலிருந்து நான் முன்பு ஒருபோதும் காதலை அறிந்ததில்லை என்று உணர்ந்தேன். க்ளோயி ஸ்டீல், நான் உன்னை காதலிக்கிறேன், உன்னை என் மனைவியாக தேர்ந்தெடுக்கிறேன். உன்னுடன் வாழ, உன்னை சிரிக்க வைக்க, உன் பக்கத்தில் நிற்க, மற்றும் ஆரிகஸ் பூங்க, உன் இதயத்துக்கு மகிழ்ச்சி, கடவுளின் உதவியுடன் உன் ஆன்மாவுக்கு ஆறுதல் அளிப்பவனாக இருக்க. நீ என்ன மிக முக்கியமான உண்மையை நோக்கி வழி நடத்துகிறாய். இதற்காக நான் உனக்கு என்றென்றும் நன்றி கூறுகிறேன். இப்போதிலிருந்து நான் என்றென்றைக்கும் உனக்கு மட்டுமே உரியவளாக இருக்கிறேன். ஒன்று,

நீங்களே தெரியும், நான் முதல்ல பேசியிருக்க வேண்டும். கேமரன் மியன்ஸ், சரி, நீ ஒருபோதும் கேட்க மாட்டா என்று நினைக்க. நான் ஒரு முட்டாய் பெண், பெரிய கனவுடன் இருந்த மற்றும் ஒரு பெரிய விருப்பத்துடன் உன்னுடையவளாகவும் உன்னுடையவளா மட்டும் இருக்க. நல்ல நேரங்கள்ல உன்னுடன் சிரிக்க, கஷ்ட நேரங்கள்ல உனக்கு துணையாக என் உடனால் உனக்கு ஆறுதல் அளிக்க, யான்மாவால உன்னை பிரதிபலித்தோமோ உன்னுடன் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்ளமோ. இப்போது என் கனவு நனவாகியுள்ளது. நாம் இருவரும் உயிருடன் இருக்கும் வரை நான் உன்னுடையவளாக இருப்பேன். இப்போது முதல் என்றென்றோ.

0: என் சொந்த மகளால மேடை பிடிக்கப்படுகிறார். என் புதிய வாழ்க்கையின் தொடக்கத்தில் உன்னை சந்திட்டேன்.
1: நான் தயாராக இருமே.
0: பிரச்சனை, தியாகம், உலகத்தின் முடிவு எதுவாக இருந்தாலும், ஆனா உன்னை சந்திப்பதற்கு இல்ல.
1: அமாண்டா சூசன் மைட்,
2: நீ என்னை சிரிக்க வைக்கும் விதத்திற்கோ என்னை உணர வைக்கும் விதத்திற்கோ
0: நீ என்னை சிறந்த மனிதனாக மாற்றுவதற்கும் நான் தயாரில்லை.
2: நீ என் வாழ்க்கைக்கு நான் சற்றும் எதிர்பாராத மிகவும் அற்புதமான ஒரு ஆசீர்வாதம்.
3: இன்று முதல் என் வாழ்நாள் முழுவதும் உன்னை நேசிப்பேன் என்று கடவுளிடம் வாக்குறுதி அளிக்கிறேன்.

0: கேப்டன் ரெய்ஃபோர்ட் ஸ்டீலே. நான் மணப்பவர் நீ என ஒருபோதும் நினைக்கவில்லை.
1: நம்பி,
0: மிகவும் அழகானவர், மிகுந்த நம்பிக்கையுடன், மிகுந்த வெற்றியுடன், மிக உயரமாகவும் இருக்கிறீங்க. ஆனா பிறகு நீ அந்த மனிதராகவும் அப்பாவாகவும் இருக்க வேண்டும் என்று உறுதியுடன் இருந்ததை நான் பார்த்தேன். நடவ உன்னை தேர்ந்தெடுத்த தலைவராக இருக்க வேண்டும்னு. அந்த நேரத்துல உனக்கு துணையாகவும், வாழ்க்கை துணையாகவும், நண்பராகவும் மனைவியாத பேர்வானத உணர்ந்த ரெய்ஃபோர்ட், நான் திருமணம் செய்யும் மனிதர் நீதான். கடவுள் மகிமை விக்கிறது. உன்னை எனக்கு அளித்ததற்காக என் வாழ்நாள் முழுவதும் அவருக்கு நன்றி கூறுவேன் என்று வாக்குறுதி அளிக்கிறேன்.

0: இதனுடன் உங்களை அறிவிப்பதிலே எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி மற்றும் ஆனந்தம் கிடைக்கிறது. பக் மற்றும் குளோயி, ரே மற்றும் அமாண்டா, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கணவன் மற்றும் மனைவி ஆகிவிட்டீர்கள்.
1: நீங்கள் உங்கள் மணமக்களை முத்தமிடலாம்.
0: அப்படி என்றா ரே நிக்கோலைய உன்னை எங்கு பார்க்க சொல்கிறார்?
2: வதந்தி என்னவென்றால் புதிய பாபிலோன் தான், ஆனா அது தினமும் மாறிக்கொண்டே இருக்கு. ஒரு
3: புதிய பாபிலோன் இல்ல, ஹனிக்வா. அவன் அங்க ரொம்ப கலக்கறானா, அழகும் எல்லாம் இருக்குமா.
0: உங்களோட வேலை எப்படி மெம்பர்களே?
4: தெரியல, ஏதாவது செய்ய நிச்சயமா வழி கண்டுபிடிப்போறேன்னு நம்புறேன்.
0: ஓ பையா, வேன்
4: நீங்க என்ன நம்ம தைரியமான தலைவர.
0: கிரிசின் குடும்பத்தை பார்க்க போய் அப்பாவ வேலையை செய்ய போறேன்.
2: நீயும் அவரோட சேர போறிய?
5: அப்பா, இத பத்தி பேசிட்டோம்.
0: வே, இந்த பைபிள்களை மீண்டும் பகிர நாங்க அழைக்கப்பட்டோம். என் பெரும்பகுதி வாழ்க்கைய கடவுளுக்கு சேவை செய்வது போல நடித்தே கழித்து விட்டேன். இனி நடிப்பது போறோம்.
2: ஆமா, எனக்கு தெரியும். பாருங்க, நீங்க பேசுறது நேற்று சுடப்பட போன ஒரு இளம் பெண்ணின் அப்பாவும் கணவரும் இருக்கிறவரோட தான்.
0: நான் தெரிஞ்சுக்கிறேன். ஆனா எந்த பாதுகாப்பு காவலர், ஜிசி படையினர் இல்லையெனில் நிக்கோலைய கூட நம்ம பயணம் எப்போது முடியும் என்று தீர்மானிக்க மாட்டாங்க. அத கடவுள் தான் முடிவு செய்வா. அவரது கையில், அவருடைய சித்தத்தின் நடுவுல நாம பாதுகாப்பா இருப்போம்.
4: கிறிஸ்து மாதிரியா?

0: வைஸ் பிரசிடென்ட் மல்லடி கொலை செய்யப்பட்டது. பிரசிடென்ட் ஃபிட்ஸாக காயமடைந்திருக்கிறார், ஆனாலும் இன்னும் உயிருடன் இருக்கிறார்.
1: ஒன்றாக சேர்ந்து ஜெபிப்போம். சரி பிதாவே, நாங்கள் உங்களை அறிந்தோம், உங்களை நேசிப்பதாக ஒப்புக்கொண்டாலும் அவர்கள் எங்களை மறுபயிற்சி முகாமுக்கு அனுப்புகிறார்கள். உங்க வார்த்தையை பரப்ப ஒரு விரல் கூட நாங்க உயர்த்தினானோ, அவர்கள் எங்களை பயங்கரவாதிகளா தண்டிக்கிறாங்க. நாங்க நீதிமன்றத்துக்கு சென்றாலும் கூட அது இரண்டும் பயமூட்டும் உலகம். ஆனாலும் உங்க வார்த்தை எங்களை நினைவூட்டுகிறது. மரண நிழல் பள்ளத்தாச்சில நடந்தாலும் எங்களுக்கு தீமைக்கு பயம் இல்ல, ஏனெனில் நீர் எங்களுடன் இருக்கே. உங்க கோலம் உங்க தண்டம் எங்களை ஆறுதல் அளிக்கும், ஏனெனில் நீர் தயார் செய்திருக்கிறீர். எங்கள் எதிரிகளின் முன்னிலையில எங்களுக்கு ஒரு மேச அமைச்சிருக்கிறீர்.
2: மிஸ்டர் பிரசிடென்ட்,
3: எல்லா தகவல்களும் அந்த மிலிஷியாவை சுட்டி காட்டுகிறது.
4: சரி, உடல்கள் பற்றி என்ன?
2: ஒன்றும் இல்ல, எல்லாம் சரி. விரல் ரேகை டிஎன்ஏ ஆய்வில் உள்ளன.
5: அந்த இரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களை பற்றி இன்னும் எதுவும் கிடைக்கவில்லையா?
2: ஒன்றும் இல்ல ஐயா.
4: என்ன
2: அது? என்னவென்றால், மரியாதைக்குரிய நிகோலையின் அலுவலகத்திலிருந்து இப்போதுதான் அழைப்பு வந்திருக்கிறது ஐயா. அவர் உங்களை நேரில் சந்தித்து பேச விரும்புவதாக தெரிவித்தார்.

0: நீங்க கடினமானவர் ஜெரால். கடவுளுக்கு நன்றி. வைஸ் பிரசிடென்ட் விஷயத்துல வருந்துகிற அவர் உங்கள் நண்பர் என்று எனக்கு தெரியும். இவையெல்லாம் நடக்கும் போதும் நாம் நம் பாதையில நிலைத்திருக்க வேணும். மிலிஷியா என்ன பெரிய அண்ணன் நின்னு நினைக்குது, கிறிஸ்தவர்கள் என்ன சாத்தா நின்று நினைக்கிறாங்க. நல்லது அல்லது கருணை காட்டினாலும் அவர்களில் யாருடைய மனமும் மாறப்போவதில்லை. அது எல்லாம் விளையாட்டின்னு ஒரு பகுதி தான் என்று அவர்கள் நினைப்பார்கள். நாம் உருவாக்கிய உலகளாவிய சமூகத்தை பாருங்கள். நாம் எதை சாதிச்சிருக்கிறோம் என்று நினைத்து பாருங்கள். அது சிந்திக்க முடியாத விஷயம். வானத்தை பாருங்க மிஸ்டர் பிரசிடென்ட், எனக்கு ஏதாவது சொல்லுங்க. நீங்கள் என்னதான் பாப்பீங்க? நான் பாக்குற நேரம் நீங்க பச்சைன்னு சொல்லுவதாக இருக்கலாம். உண்மையில அது அறிய வழியே இல்லையே, இல்லையா?
1: அப்படிதான் நினைக்கிறேன்.
0: அது அந்த சிறிய கடுகு வித மாதிரி. அதுதான் எதிர்ப்பாளர்கள் செய்யும் வேலை ஜெராய்டு. அவர்கள் சந்தேகத்தின் விதைகளை விதைக்கிறார்கள். அந்த மிலிஷியா பயத்தினால் அப்படி செய்கிறார்கள். கிறிஸ்தவர்களை நம்ப முடியாததான் அப்படி செய்கிறார்கள். நன்றாக அவர்கள் எந்த வகையான நம்பிக்கையை விரும்புகிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறார்கள். கண்மூடித்தனமானது.
2: சிறிது சந்தேகம் போவோ, நம் முழு கடவையும் மங்கு செய்ய. மனித குலத்தின் நலனுக்காக இது நடக்காம நாம் தடுப்பது அவசியம்.
3: உங்களை பார்க்க வந்திருக்கிறார் ஐயா.
2: சரி, 5 நிமிஷம். மிஸ் மில்லரை வரவழைத்து ஜனாதிபதியை வெளியே அழைத்து செல்ல சொல்லுங்க.
3: ஆம் ஐயா.
2: நீங்கள் நல்ல மனிதர் ஜெரால். உங்களை நண்பனாக அழைக்க முடிகிறது என்பதில் நான் நன்றி கொண்டுள்ளேன். திரு ஜனாதிபதி, இது என் உதவியாளர் மிஸ் மில்லர்.
3: வணக்கம்.
4: வணக்கம். வைஸ் ஜனாதிபதி மல்லரியன் விஷயத்தை கேட்டு எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. அவர் ஒரு நல்ல மனிதர், நம்பிக்கையுடன் இருக்கக்கூடியவர்.
2: ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா ஜெரால்?
3: ஓ இல்லையா. உண்மையில மிஸ் மில்லரும் நானும் ஒரு சில வருடங்களுக்கு முன் ஒரு நிகழ்ச்சியில சந்தித்தோம்.
4: என்ன நினைவிருப்பது மகிழ்ச்சி ஜனாதிபதி.
3: நான் எப்படி மறக்க முடியும்?

0: எபிசோடு. நீங்க யாருக்காக வேலை செய்கிறீர்க?
1: நீங்கள் அதை ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டும் என்பதே என் ஊகம்.
0: எனக்கு பதில் சொல்லுங்க.
1: குளோபல் கம்யூனிட்டி தீதே.
0: நீங்க யாருக்கு பதில் சொல்லுகிறீர்கள்?
1: உலக நாடுகளின் தலைவராகவும் மற்றும் மிகவும் செல்வாக்கு மிக்க மனிதராகவும் கருதப்படுகின்ற நிக்கோலை கார்பேரியா என்பவரை பற்றி நாம் இப்போது விரிவாக பார்ப்போம்.
0: இது ஒரு பைபிள். உங்கள் பைபிள் வில்லியம்ஸ் ஜிசி வெறுப்பு இலக்கியங்களை எப்படி வெறுக்கிறதுன்னு உங்களுக்கு தெரியும் அல்லவா?
1: நான் ஆராய்ச்சி செய்து கொண்டேன்.
0: நிச்சயமா நீங்கள் செய்திருப்பீல்ல. உங்களிடம் இரண்டு விருப்பங்கள் இருக்கின்றன. முதல் விருப்பம், என் கேள்விகளுக்கு சரியான பதில்கள் அனைத்தையும் நீங்கள் எனக்கு கொடுக்க வேண்டும். இப்போது உங்கள் தலையில் ஒரு குண்டு வைக்காமல் இருப்பதை பற்றி யோசிக்கவும். இரண்டாவது விருப்பம்.
1: முதல் விருப்பம் போதும்.
0: நீங்கள் அவர்களில் ஒருவரா? கிறிஸ்தவர்கள்.
1: நான் எதுவும் செய்யவில்லை.
0: அதை நான் தான் தீர்மானிப்பேன். இப்போது நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் பெயரை மறுக்கிறீங்களா? ஆமா இல்ல?
1: இல்ல, நான் மறுக்கவில்லை.
0: இருந்தாலும் அந்த பதிலால் நிக்கோலை மகிழ்வார் என்று எனக்கு தோணல.
1: ஜனாதிபதி,
0: இது ஒரு அவசரமான காவோ. இது நம்பிக்கையின் விஷயம். விரியம்ஸ், நான் ஒரு கிறிஸ்தவர்.
1: அடுத்த
0: இந்த நாட்டில் முழுமையான உயிரியல் தாக்குதல் நடத்த யாரோ திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்று எனக்கு சொன்னார்கள். அது உங்களுக்கு தெரிந்த விஷயமா இருக்கிறதா? நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன், நான் ஒரு பயங்கரவாதியின் நிமித்தா உயிரியல் ஆயுதங்களால கோடிக்கணக்கான மக்களை கொல்ல விரும்பினால் நான் என்ன செய்வேன்? உங்களை போன்ற ஒரு நல்ல கிறிஸ்தவர் என்ன செய்வார்? உங்களால் முடிந்த அளவு தடுப்பூசிகளை சேகரிப்பதை நிறுத்துங்க. இப்போது பதில்கள் மீனும் பிரார்த்தனைகள் புரு.
1: பதில் அதற்குள் இருக்காது.

0: மத்தேயோ அதிகாரம் 24 வசனம் 3. அவர் ஒலிவமலையில் அமர்ந்திருந்த போது சீடர்கள் அவரிடம் தனிப்பட்ட முறையில வந்து, இந்த நிகழ்வுகள் எப்போது நடக்கும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். உங்கள் வருகையின் அறிகுறியும் உலகத்தின் முடிவும் எப்போது என்று எங்களுக்கு சொல்லுங்கள்னு கேட்டாங்க. அப்போது இயேசு அவர்களுக்கு பதில் அளித்து சொன்னார்,
1: அதை வாசிக்கமோ, எஸ்டலன்சஸ், அதுதானா சுவர்க்காக்கா நிலநடுத்தமா?
0: அவையெல்லாம் அதில் இருக்கின்றன, ஆனாலும் அதற்கான தடுப்பூசிகளும் இல்லை. வெப்ஸ்டர் அகராதி பேஸ்டிலன்ஸ் என்பதை விரைவாக பரவி பெரிய அளவில் மக்களை கொல்லும் ஒரு தீவிர தொற்று நோயா வர இருக்குது. அதனால ஒரு வார்த்தையில சொன்னா, நீங்க இதை வெறும் பயன்னு நினைக்காம அடுத்த வசனத்தை வாசிங்க.
1: அப்போது அவர்கள் உங்களை வேதனைப்படுத்த ஒப்படைத்து உங்களை கொல்லுவார்கள். நீங்க என் பெயருக்காக அனைத்து ஜாதிகளாலும் வெறுக்கப்படுவீர்கள். நீங்கள் என்ன கிறிஸ்தவர்கள், சரியா?
0: நன்றாக புரிஞ்சுகிறது இல்லையா? அவரது பெயருக்காக நீங்க 5 நிமிஷத்துக்கு முன்பு என் தலையில துப்பாக்கி வைத்து சுட முயற்சித்தீர்கள்.
1: சரி, மிலிட்டரி குழுவை பத்தி என்ன?
0: நிக்கோலையை எதிர்க்க அவர்களுக்கு சொந்த காரணங்கள் உண்டு, அது நம்மோடு சம்மந்தம் இல்ல.
1: நீங்களும் நிக்கோலையை வெறுப்பதே ஒட்டுல.
0: நாங்க அவர் யார் என்று அதுவோம். பைபிள்ல அவரை வெளிப்படுத்தலின் மிருகம் என்று குறிப்பிடுகிறது. அவர் எதிர்கிறிஸ்து.
1: நீங்கள் அவரை இறக்க விரும்ப மாட்டீர்களா?
0: அவர் எதிர்கிறிஸ்து, நீங்கள் அவரை கொல்ல முடியாது.
2: இங்க நிஜ உலகத்துல உங்கள் ஆதாரங்கள் என்ன சொல்கின்றன?
0: நிக்கோலை பல்வேறு துறைகளிலிருந்து உலகம் முழுவதும் உள்ள உயிரியல் மற்றும் வேதியியல் விஞ்ஞானிகளை ஒன்றாக சேர்த்துள்ளார். ஏன் அல்லது எதற்காக அவர் அவர்களுடன் சந்திக்கிறார் என்று நாங்கள் அறியவில்லை, ஆனால் அவர்கள் பேசும் விஷயம் எதுவாக இருந்தாலும் அது இங்கே அமெரிக்காவில தான் நடக்குது.
1: எப்போது
0: எனக்கு தெரியவில்ல.
1: அவ்வளவுதானா? அது சரி, நீங்க செல்லவா, நாங்கள் உங்களுடன் தொடர்பில் இருப்போம். அந்த குறிப்பிட்ட நிலநடுக்கங்களுக்கு மிகவும் நல்ல அதிர்ஷ்டம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஏய், வாக்கியம் என் 32.
2: ஏ, சென்டென்ஸ் 32.
1: அந்த மனிதருக்கு செக்ஸ் மொழியை பற்றி வாசிக்கவோ அல்லது புரிந்து கொள்ளவோ தெரியாது என்று நீங்கள் உண்மையிலேயே மனதார நினைக்கிறீர்களா?
3: ஹாட்டி, வரக்கு.
1: நீ இங்கே இருக்கிறாய் என்று கேட்டேன்.
3: அழகான புதிய மனைவியை எனக்கு அறிமுகப்படுத்த நேரம் கிடைக்காதுன்னு நினைத்தேன். அதனால நானே உங்களங்க நான் மாடிக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக் கொண்டிருந்தேன். மேலும் உன்ன பத்தி அவளுக்கு சில குறிப்புகளும்
1: சொன்னேன்.
4: பரவாயில்ல, நிலையாய பொறுத்தவரை ஹார்ட்டி மிகவும் மரியாதையுடன் நடந்து கொண்டா. பெண்கள் ஆண்களை விட விரைவாக குணமாக மாட்டார்கள்.
3: மிக இனிது மாண்டி, நிக்கோலையின் அரவணைப்புல நான் குணமடைந்து விட்டதாக நினைக்கிறேன். நாம் நண்பர்களாக இருக்கலாம் என நம்புகிறேன். ரேயும் நானும் இருந்த கடந்த காலத்தை பொறுத்தால.
4: நிச்சயமா, அது எனக்கும் பிடிக்கும்.
3: நீங்க மிகவும் இனிமையா இருக்கிறீங்க மாண்டி. உங்களுக்கு எல்லாம் நன்றாக நடக்கட்டும் நம்புதேன்.
4: பாட்டி, உங்களுக்கும் நன்றாக நடக்கட்டும் நம்புகிறேன். ஓ, மனச கேளு, சரியா?
3: நான் எப்போதும் அப்படிதான்
5: செய்கிறேன். ஹலோ, ஹாய் பேக். உனக்கு 1 நிமிஷம் நேரமா? ஆமா, 2 நிமிஷம் இருக்கு.
6: சரி, நன்றி.
5: சரி, என்ன விஷயம்? ஏதோ நடக்குது, ஏதோ ஒரு தொற்று பரவுது. நிறைய பேர் உடம்பு சரியில்லாம இருக்காங்க. டாக்டரிடம் போச. சிகாகோவில 18 வழக்குகள் உள்ளன. அவர்கள் அடிக்கடி சந்திக்கும் ரகசிய உறுப்பினர்கள். சரி, அது அங்கேயே நிக்கும்னு நம்புகிறேன். ஆமா, ஆனா நாடெங்கும் உள்ள கிளை தேவாலயங்களிலும் இது நடக்கிறது. அப்படின்னா யாரோ இத கொண்டு வராங்கன்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் இருக்கிறோம். அது என்ன அர்த்தம் தெரியுமா? ஒவ்வொரு புதிய முகமும் ஒரு கொலைகாரலா இருக்கா? நிகோனை அனுப்பியோம்ல, அந்த்ராக்ஸ் நிறைந்த பாக்கெட்டோட வருமுங்க. ஆமா, நம்மால் ஒருபோதும் கதவுகளை மூட முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். நமக்கு தடுப்பூசிகள் தேவை. அவ வேற செய்யுமோன்னு பாக்க, யாரையாவது அனுப்பி தடுப்பூசிகளை வாங்கி வா. லோயா அங்கிருந்து வெளியே கொண்டு வா.

0: பரிசு எடுக்கலாமா?
1: அந்த சிவப்பு கொடியை தவணிங்க.
0: கொடி? ஆமா, நன்றி. ஆஹா, மிஸ் மில்லர் இங்க சாப்பிடுறதுக்கு மன்னிக்கணும். வேலை ஒரு போது முடியாது.
1: இதை விட மோசமான இடங்கள் பல உண்டு.
0: வெண்டி, நான் சொல்லணும், அந்த எம்பி ஃபை இல்லாம நீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்க. அந்த நாள்ல எப்படி தெரிந்தது?
1: நமக்கு ஒரு தகவல் வந்தது. துரதிருஷ்டவசமா அந்த தகவல் ஜான காப்பாற்ற போது போது நேரத்துல வரவில்லை.
0: நீங்க என்ன கண்டுபிடித்தீங்க?
1: பக் வில்லியம் சொல்வது சரிதான் என்று தெரிய வந்தது. நாம் இப்போது தேடிக்கொண்டிருக்கும் பெரும்பாலான உயிரியல் விஞ்ஞானிகள் உண்மையில் இங்கே அமெரிக்காவில தான் இருக்கிறாங்க.
0: அது பெரிய நாடு.
1: அவர்கள் எங்கிருக்கிறார்கள் இன்னும் சரியா தெரியவில்லை. ஆனா நாம தெரிஞ்சது என்னன்னா, கடந்த 48 மணி நேரத்துல ஜிசி தலைமையகத்துக்கு பாதுகாப்பான லைன்களில் வரும் டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கு.
0: நீங்க ஏதாவது குறியீடுகளை உடைக்க முடிஞ்சா அல்லது ஏதாவது தகவல் பிடிக்க முடிஞ்சா?
1: இல்ல, இன்னும் முடியலையா. ஆனா பெரும்பாலான தொடர்புகளையும் ஒரு மின் நிலையத்துக்கு திரும்பி கண்டுபிடிக்க முடிஞ்சிருக்கு. வாஷிங்டனுக்கு வெளியே சில கேக்குதல் தூரத்துல
0: பெரிய தொடருங்க.

0: அப்படின்னா ஜான் ராக்கு, மிஸ் மில்லர், நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா?
1: என் பேர் காரலின். ஆமா, நான் கல்யாணம் பண்ணிருந்தேன். என் கணவர் மறைவுகளுக்கு பிறகு சில நாட்கள்ல இறந்தார்.
0: மன்னிக்கணும்,
1: அவர் ஒரு பத்திரிகையாளர். அவர் ஒரு பெரிய செய்தி மேல் வேலை பார்த்து கொண்டிருந்தார். அதுல எங்கோ யாரையோ பாதிச்சிருப்பார் போல இருக்கு.
0: என்ன நடந்துச்சு?
1: எரிக்கு எனக்கு போன் பண்ணி அவன் ஒரு பெரிய செய்திய கண்டுபிடிச்சிருக்கான். அது முன்னாடி பக்கம் வர மாதிரி ஒரு செய்தி அப்படின்னு சொன்னான். அவன் பயமா இருக்கு அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் நான் அவனை ஒரு போதும் பார்க்கவே இல்லை. அவங்க எனக்கு சொன்னாங்க அவன் ஸ்டேட்டன் ஐலண்ட் பேரில இருந்து விழுந்துட்டான் அப்படின்னு. அதனாலதான் நான் ஜான தொடர்பு கொண்டு அவன் உதவி கேட்டேன்.
0: ஜான் எனக்கு ஒருபோதும் சொல்லவே இல்ல. நான்
1: முதல்ல அவங்க ஒரு பழைய நண்பரின் மனைவிக்கு உதவி செய்ய வந்ததுதான். ஆனா நான் அவனுக்கு எல்லா இமெயில்களையும் எரிக்கின் எல்லா குறிப்புகளையும் நான் கண்டுபிடிக்க முடிந்ததை எல்லாம் கொடுத்தேன். அவன் அந்த துண்டுகளை ஒன்றா சேர்க்க முடியாம சிரமப்பட்டான். ஆனா நிக்கோலை எல்லா ஆயுதங்களையும் பறிமுதல் செய்ய ஆரம்பிச்சதும்
0: அதனாலதான் அவன் உனக்கு நிக்கோலையின் பணியாளராக வேலை வாங்கி வைத்தான். மற்றும் அந்த மிலிடியாவிலும் இந்த யோசனை எனக்கு பிடிக்கவில்லை. உன் அப்பாவுக்கு இது பிடிக்காதே.
1: நீ காதலிக்கவும் கீழ்ப்படையும் வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
0: இந்த தடுப்பூசிகள் ரொம்ப இடாதிகம்.
1: நாமும் சாதாரண மக்களா மாதிரி நம்மோட ஹனிமூனுக்காக பைசு கட்டணும் இல்லையா?
0: நான் கூட உன்னோட வரணுமா?
1: இல்ல, நீ இங்கதான் இருக்கணும்.
0: நான் உன ரொம்ப பெருமைப்படுறேன் தெரியுமா?
1: நான் என்ன செய்ய சொல்லப்பட்டதோ அதுதான் செய்கிறேன். நாம் எல்லாரும் அதைத்தான் செய்யறோம்.
0: உன் கைய அடுத்ததாக யார் பிடிக்கிறாரோ அவங்கதான்.
1: அப்படி நினைக்காத. இப்படி நேரங்கள்ல நம்ம நம்பிக்கையை நாம காப்பாத்திக்கிறோம். சில சமயம் அதுதான் நம்மிட இருக்கு ஒரே விஷயம். இப்ப நீ எனக்கு எல்லாமே சரியாகிவிடும் சொல்லணும் இல்லையா?
0: அட, கண்டிப்பா எல்லாமே சரியாகும். நம்ம கல்யாணத்துல ப்ரூஸ் என்ன சொன்னார்னு நினைவு இருக்கா? கடவுள் நேரம் வந்து சொல்லும் வர நாம் அறிய முடியாது.
1: சரி, அது ரொம்ப ரொமான்டிக்கா இருந்தது.

இருக்கிறீர்களா? சரி, இந்த மாடியில் இருக்கக்கூடிய ஜிசிஎஸ் குழுவினர் இப்போது எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லையே. அவர்கள் எப்போதும் இதே போலதான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுதான் என் பிரச்சனை. நடந்து போயிட்டு இருக்க, என்ன நடந்தாலும் அவங்க இதை கடந்து விடுவாங்க. அவர்கள் வழக்கமாகவே எல்லா நேரங்களிலும் இதே போன்ற காரியங்களை தான் தொடர்ந்து செய்து வருகிறார்கள். சரி, அதை நாம் இப்போது கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாகும். அவர்களுக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று தோன்றுகிறதோ அதை அவர்கள் தாராளமாக செய்யட்டும். முடிஞ்சிருச்சு, போய் வரேன்.

சரி, இப்ப நாங்க ரெடி. அத உள்ள கொண்டு வா, அது பரவாயில்ல. இப்ப இன்னும் கொஞ்சம் செய்ய போறேன். அது ஒன்றுதான். நீங்க இப்போதைக்கு எல்லாம் சௌக்கியமா நல்லா இருக்கீங்களா?

உங்களுடைய பேர் மைக்கேல் பாய்ஸ். அதை பத்தி எனக்கு நன்றாகவே தெரியும். நான் இப்போது இங்க முழுமையாக வந்து சேர்ந்து விட்டேன். நான் முழுக்க வந்துட்டேன். விளையாடலா? நிஜமாவே எனக்கு இப்போ இதுக்கு நான் ரெடியா இல்லைன்னு தான் தோணுது. ஓ மை காட், என்ன பண்றதுன்னே தெரியலையே.

0: உங்களுக்கு என்ன வேணும்? வெஸ்டர்ன் காரா செக்ஷன் 3 தண்ணீர். நாங்க வழியில இருக்கோம். வாங்க போய் திரும்ப வாங்க. நான் என்ன பண்ணிட்டேன்?
1: நீங்க தெரியாம பண்ணீங்க.
0: நான் அவன உலகளாவிய ஹிட்லரா ஆக உதவிட்டேன். அப்போ நான் வேற என்ன வித்தியாசம்?
2: நீங்க தெரிஞ்சுக்கோ, என் அப்பா கலிபோர்னியா முதன்மை தேர்தல்கள்ல இருந்தார்.
0: அவர் என்ன ஜனாதிபதி ஆகிறத காணவே இல்லை. ஆனா அவர் அதை நம்பி இருந்தார் என்பதுல எனக்கு சந்தேகம் இல்ல.
1: அவர் உங்களை ரொம்ப பெருமையா நடிச்சிருப்பாருன்னு எனக்கு நிச்சயம்.
3: நீங்க தெரிஞ்சுக்கோ, அவர் கடைசியா என்ன சொன்னார் தெரியுமா? அவர் சொன்னார், சரி நீ உலகத்தை மாத்த போற. அவர் என் கைய பிடிச்சு சிரிச்சார், அப்புறம் இறந்தார். அவர் சொல்லி இருப்பது நிச்சயமாக ஒரு சரியான விஷயம்தான். நான் உலகத்தை மாத்திட்டேன், சரிதான்.
4: ஓ, நம்ம ரொம்ப குழுப்பிருக்கே. அப்படின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட மிஸ் நல்லவா? ரூம்ல அவளுக்கு ஒரு பைபிள் ஒளிச்சு வச்சிருக்கா தெரியுமா? பரவாயில்ல, நான் அதை புகார் செய்ய. நாம இருவரும் தெரிஞ்சுக்கிறோம் நான் செய்திருந்தா என்ன நடக்கும்னு. கவனப்படாத, நான் ரகசியம் வைக்க தெரியும். நான் விரும்பினா மட்டும் நீ கிறிஸ்துவ என்ற நிக்கலாய்க்கு நான் ஒருபோதும் சொன்னதே இல்ல. நீயும் நானும் ரொம்ப நெருக்கமா இருந்தோம் என்பதையும் ஒருபோதும் சொல்லல. நான் ஏன் உனக்கு சொல்லலன்னு தெரியுமாறே? ஏனா இன்னும் நான் உன காதலிக்கிறேன்னு இருக்கான். நீயும் இன்னும் என்ன காதலிக்கிறேன்னு இருக்கோம்.
0: தயவு செய்து வேண்டாம்.
4: வேண்டான்னு சொல்லாத. நீ ஒரு காலத்துல என்ன காதலிச்ச அதையாவது ஒத்துக்கோ. நம்ம ரோம்லே ஓவர் நினைவிருக்கா? அப்போ நீ என்ன காதலிக்கிறேன்னு சொன்ன. ஆனா நீ திருமணமானவ, உன் கல்யாணம் முக்கியம்னு தயங்கின. அப்புறம் அவள் மறந்து போனா. கடவுளோ ரொம்ப முக்கியமானார். இப்போ உனக்கு புதுசா ஒரு பெண் இருக்கா?
0: ஹாதி
4: ஏ மாட்ட. நீ என்ன விரும்பறதையே ஒத்து கொடுக்க மாட்டார். நீ எப்போதும் விரும்பின. இப்ப கூட
0: நிகுலை பட்டி என்ன?
4: நிகுலைக்கு நிறைய காதலிகள் இருக்காங்க. நாங்க ஒருவருக்கு ஒருவர் புரிஞ்சு கொண்டிருப்போம்.
0: பாரு, நீ சில தவறான முடிவுகள் எடுத்திருக்க, சரியா? நீ உண்மைய பார்த்தா போதும்.
4: தயவு செய்து வாரே. என்ன ஒரு முறை முத்தமிடு. வாப்பா, தயவு செய்து ஒரு முறை மட்டும் முத்தமிடுங்கள். நான் என்று சொல்லிக் கொள்ளும் இந்த நபர் இப்போது உங்களிடம் இதை பற்றி விரிவாக பேச போகிறேன்.
0: உன்னை காதலிக்கல, மன்னிச்சுக்கோ.
4: நானும் மன்னிக்கிறேன். உனக்கும் அமாண்டாவுக்கும்
0: நான் ஒரு நிமிஷம் தேவா. என் உள்ள ரொம்ப குளிரா இருக்கு.
5: நீங்க சொல்லுங்க.
0: நீக்கு தண்ணீர் வேணுவா? உன் கண்களை மூடிக்கோ, நீ நல்லா உணருவ. எல்லாரும் எங்க போனாங்க? எல்லாரும் எங்க?
6: அவங்க எல்லாரும் போயிட்டானே. அவங்க கடவுளை நம்பி காத்திருந்தாங்க. ஆனா இப்போ அவர் இங்க இல்ல.
0: நீ பொய் சொல்ற.
6: நான் தானே. உன்னை பாரு, கடவுள் உன் வழியை எடுத்துட்டாரா? அவர் ஏன் உன்னை இங்க விட்டுட்டால?
0: அவர்
6: இதோ இத கூடி. அப்படிதான். இதோ செய். என்ன ஆயிடுச்சு? என்ன நம்பு.
0: ஓ அப்படியா,
6: நீ எனக்கு யார் என்று தெரியும். நான் முன்னாடி நல்ல நண்பர்களா இருந்தோம். ஆஹா,
1: நீ நல்லா இருக்கியா? பரவாயில்ல ப்ரூஸ், பரவாயில்ல பரவாயில்ல. சற்று ஓய்வெடுத்து விடுங்க. பரவாயில்ல பரவாயில்ல, அது ஒன்னும் பெரிய விஷயம் இல்ல, பரவாயில்லைங்க.

0: இத ஜான் செய்தாரா?
1: அவருக்கு இது தேவைப்படும் என்று தெரிந்திருந்தது. ஜனாதிபதி, இவர் மேஜர் கெண்ட்.
0: மேஜர் வரவேற்கிற ஐயா. இதற்கு தவிர வேற என்ன இருக்கிறது?
2: பிரிட்டிஷ், எகிப்தியர்கள், பிரதமர் வால்ஷ், ஜனாதிபதி பாஷா ஆகிய அனைவரும் தகவல் பெற்றுள்ளனர். அவர்கள் இப்போது ஆன்லைனில் இருக்கிறார்கள் ஐயா.
0: இது பாதுகாப்பானதா?
1: இன்னும் எப்பவாத இவர் ஒளிபரப்புகளை தடுக்க முயற்சித்தீர்களா ஐயா? அந்த
0: கேள்வி என்னவென்றா, நிக்கோலை பிரதமர் வால்ஷ், ஜனாதிபதி பாஷா, நிகோலை உயிரி ஆயுதங்களை உருவாக்கி உள்ளார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.
3: மன்னிக்கவும் திரு ஜனாதிபதி, நமது தகவல்களின் படி நிகோலை அழிக்க வேண்டியதாக இருந்த தந்திர ஆயுதங்களை அமெரிக்காவை தாக்க திட்டமிட்டுள்ளார். இதை கவனிக்கவும்.
0: எங்கிருந்து பெற்றேரு?
3: உலகளாவிய செயற்கை கோள்முதல். 2 மணி நேரத்திற்கு முன் குறியீட்டை உழைச்சோம்.
0: நேர கட்டமைப்பு
3: 4.
0: நாம் இப்போது 24 மணி நேரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதிர்ச்சி தான் நம்முடைய ஒரே வாய்ப்பு.
2: இந்த வழி ஐயா.
0: ஆயுதண்டு யார்க்கு? சிகாகோ, வாஷிங்டன்.
2: ஆமா ஐயா, அதே 3 நகவன்னு.

0: நோயாளிகளும் இறப்பவர்களோட அவளை கவனிப்பது இதுதானா எண்மா?
1: என்ன எப்போது
2: லோய் திரும்பி விமானத்துல வருகிற?
1: எவ்வளவு மோசமா இருக்கியே!
0: புரூஸ் நோய்வாய்ப்பட்டிருக்கிறா. இன்னும் எத்தனை பேருக்கு ஏற்பட்டிருக்கும் என்று சொல்ல முடியாது. மற்ற தேவாலயங்களும் இதையே தெரிவித்துள்ளன. அதே நிலைதான். இதை கட்டுப்படுத்த எதுவும் இல்ல. சரி,
1: நாம் அங்கே போக வேண்டும்.
0: கொஞ்சம் பொறு,
1: வா, வழியை விட்டு விலகி.
2: பக்கு க்ளோயி நம்ம இங்க இடத்துல. நீ வர விரும்புவாய் என்று அவள் அறிந்தாள். ஆனால் அங்கே நீ எதையும் செய்ய முடியாது.
1: அவ என் மனைவி, புரூஸ் என் நண்பர். நான் போகிறேன்.
2: நீ ஒரு தடுப்பூசி அல்லது மருந்த கண்டுபிடிக்க முடியும். அவர்கள் அங்கே இருக்கிறார்கள், ஏனெனில் அவர்கள் கடவுளின் விருப்பத்திற்கு அர்ப்பணித்தவர்கள். அவ உன்னிடம் என்ன செய்ய சொல்கிற? அவரிடம் கேட்கலாம்.
1: உங்கள் வழிகாட்டுதல் தேவை.
3: இது ஃபிட்ஸே, நீ சொன்னது சரிதான் என்று உனக்கு சொல்லும்படி என்னை அழைத்தார்கள். நிக்கோலே பைபிள்களில் ஒரு புதிய வகை வைரஸ் பரப்புகிறான்.
1: என்ன? என்ன?
3: மேலும் அவன் அமெரிக்காவை தாக்க போகிறான். நாம அவனை தடுக்க முயற்சிக்க போகிறான். நீங்க இருந்தா பெரிய நகரங்களுக்கு அருகில் போகாம இருப்பேன்.
1: இவனை ஆயுதங்களால தடுக்க முடியாது. இப்போ அந்த வைரஸ் பற்றி என்ன?
3: இனி எனக்கே தெரியவில்லை. வாழ்த்துட்டல் மத்து.
1: அது பைபிள் வெள்ள இருக்கு.
3: நான் வெள்ளையிலதுக்கு திரும்பவும்.
4: ஆனா என்ன செய்ய?
3: நான் அவர்களை வெளியே வர வைக்க முயற்சிக்கிறேன். ஒரு மணி நேரத்துக்குள் SAS அந்த தொழிற்சாலையை தாக்க போகிறது. நான் திரும்பி வருவேன்.
4: நான் இன்னொரு நல்ல நண்பனை இழக்க விரும்பவில்லை.
3: மெம்பரி
4: சார், உங்க அப்பா மிகவும் பெருமைப்படுவாருன்னு நினைக்கிறார். நீங்க நிக்கோலையின் பொய்களை புரிஞ்சு கொள்ளவில்லை என்றாலும் நீங்க சரி என்று நினைச்சதை முழுக்க முழுக்க செய்துள்ளீர்கள்.
3: நான் தாமதமா வரவில்லை என்று நம்புகிறேன்.
4: நான் பக்குடன் பேசின. அவர் வைரஸின் மூலத்தை கண்டுபிடிச்சார்.
5: ஓ நன்றி இயேசுவே, நீங்க அதை நிறுத்தலாம்.
4: அத நாம் பரவுவதை தடுக்க வேண்டும்.
5: அது என்ன? அவர் என்னிடம் என்ன சொல்லவில்லை?
4: புரூஸ், அது பைபிள்கள். நிக்கோலை பைபிள்கள்ல விஷம் கலந்து நம்மிடம் கொண்டு செல்ல விட்டார்.
5: அவரை எதிர்த்து பரிசுத்தவான்களுடன் போர் செய்யவும் அவர்களை வெல்லவும் எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது.
4: நீ என்ன சொல்ற?
5: அது என் காரணம்னா? அது ஏன் காரணம்னா?
4: இல்ல இல்ல, நீ செய்தது ஆண்டவரின் வார்த்தைய கோடிக்கணக்கான உயிர்களுக்கு முன்வைத்ததுதான். அவர் என்ன வாக்குறுதி செய்கிற? அவர் என்ன வாக்குறுதி செய்கிற?
5: அவரது வார்த்தை வெறுமனே திரும்பாது என்று. நிச்சயமா அவர் தான் அனுப்பப்பட்ட அந்த பணிய முழுமையாக நிறைவேற்றுவார் என்று நம்புகிறேன்.
2: அதுவும் தான் நடந்தது. அவர்கள் ஏற்கனவே அழைப்புகளை ஆரம்பித்து விட்டார்கள். நாம் பல உயிர்கள் அடைந்தோம்.
6: அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கவலைப்படாதீர்கள், பரவாயில்ல.
5: நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த சொர்க்கத்தில் நுழையும் போது அது நிச்சயமாக எவ்வளவு ஒரு பேரின்பமான திருநாளாக அமையும் தெரியுமா? நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அந்த சொர்க்கத்தில் சென்று அடையும் வேளையில நாம் மகிழ்ச்சியுடன் பாடி நமது வெற்றியை பெரிய அளவில் ஆரவாரம் செய்வோம்.
6: என்ன
5: கையில்?
6: மற்றும் என்னை வாக்குறுதியான நாட்டிற்கு வழிநடுக்கு. என்ன ஒரு நாய், என்ன ஒரு மகிழ்ச்சியான நாய். அது எவ்வளவு மகிழ்ச்சியான நாள் ஆகும்.
2: கர்த்தாவே, நம் சகோதரனை மீண்டும் வழி நடத்துவீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். அந்த வழிகாட்டுதலுக்கு நன்றி.
4: ஆமே
7: ஆமே.
5: நன்றி.

0: தேவனை அணுகும் அனைவரும் அவர் இருக்கிறார் என்றும் அவரை ஆர்வமாக தேடும்பவர்களுக்கு அவர் பலன் அளிப்பவர் என்றும் நம்ப வேண்டும்.
1: நான் நம்புகிறேன்.
0: இங்க பாருங்க, இவர் தான் விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர். கர்த்தர் ஆபிரகாமிடம் தன் சொந்த மகனை பலியாக்குமாறு கேட்டார். ஆபிரகாம் அனைத்தையும் தேவனுடைய கையில் ஒப்படைத்ததால் அது அவருக்கு நீதியாக கருதப்பட்டது.
1: நீங்கள் அனைவரும் இப்போது என்ன சொல்ல வருகிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
0: நம்பிக்கையின் வீரர்கள் அவர்களுக்கெல்லாம் பொதுவாக என்ன இருக்கிறது? அவர்கள் அனைவரும் பலன் பெற்றாங்களா? இல்ல. ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டார்கள், தீயில் எரிக்கப்பட்டார்கள், நம்முடைய ஆண்டவரை போல சிலுவையில் அறையப்பட்டார்கள். அவர்கள் அனைவரும் பாடுபட்டார்களா? இல்ல. எண்ணற்றோரு செங்கடலை கடந்த போது, சிங்கங்களின் வாயை அடைத்த போது அவர்கள் கற்பனை செய்ய முடியும்.

0: நிலைப்பட அவர்கள் அனைத்தையும் ஒப்படைத்தார்கள். அவர்கள் தங்களது சொந்த வழிகளை பின்பற்றாம விட்டுவிட்டார்கள். ஆண்டவரை எதிர்பார்க்கும்வர்கள் தங்கள் பலத்தை புதுப்பித்து கழுதிதல் போல் இறக்கைகள் விரித்து உயர்வார்கள். அவர்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டார்கள். அவர்கள் நடந்தாலும் மயங்க மாட்டார்கள்.
1: மற்றும் ஆண்டவரை எதிர்பார்த்திரு. என்ன

0: நான் இங்கேயே இருக்க வேண்டும். நம்முடைய பெண்ணை கவனிச்சுக்கோ. விமானம் எல்லாம் தயாவே, நான் கிளம்ப தயாராடுதோம்.
1: சரி, நான் நிக்கோலைக்கு இன்று காலை ஒரு விமானம் இருப்பதை எனக்கு தெரியவில்லை.
0: அவருக்கு இருக்கிறதே
1: இல்லையா? அப்ப நீ எங்க போதலாய்?
0: சிக்காதோ, நண்பர்கள் சிலருக்கு உடல்நலம் இல்ல, மகளுக்கு நான் வேணும்.
1: அது வருத்தமாக இருக்கிறதே, உனக்கு இங்க புல்பரவல் இருக்கின்றன.
0: ஏற்கனவே ஒரு குழந்தையை இழந்துட்டேன், இனிமே உனக்கு
1: பிரச்சனை வரும்ரே. உன் பிரச்சனைகளை கேட்டு சமாளிக்க எனக்கு சலிச்சிருச்சு.
2: பாட்டி, தயவு செய்து எங்களுடன் வா, நாம் ஒருவருக்கொருவர் உதவ முடியும்.
1: நான் முடியாது, நீங்க புரிந்து கொள்ள மாட்டேன். தாய்,
2: நான் புரிஞ்சு கொள்கிறேன் எனக்கு இப்போ எவ்வளவு மனதம் ஆகியது.
1: மூணு மாடம்,
0: நீ கர்ப்பமாக இருக்கனாய்.
2: நிக்கோலைக்கு தெரியுமோரா?
1: அவருக்கு தெரியாது நினைக்கிற.
2: அப்படின்னா நீ எங்களோட வா, நாங்க உன்னை கவனித்துக் கொள்கிறோம்.
0: பாட்டி, எங்களல்ல, நாங்க உன்னை பாதுகாக்க முடியும்.
1: நீங்க என்ன பாதுகாக்க முடியாது? நீங்கள் நிக்கோலை அறியவில்லை, அவர் என்ன ஒருபோதும் விட அனுமதிக்க மாட்டார்.
0: அதனாலதான் நீ எங்களுடன் வர இடம்.
1: நான் முடியாது. என் வாழ்க்கை இங்குதான். நான் உன்ன போலீஸ்ல ஒப்படைக்க நினைச்சேன்.
0: ஹார்ட்பீட்
1: எதுவும் சொல்லாத, நான் என் மனதை மாற்ற முன் நீங்க இங்கிருந்து போய்விடுங்க.

0: நீ மிகவும் சோர்வாக இருக்கிற, இன்றிரவு கடினமாக இருந்தாதா? அது
1: மிகவும் அருமையானது, நன்றி.
0: மற்றும் திருமதி மில்லரா, அவர் எப்படி இருக்கிறார்?
1: மிகவும் நன்றாக இருக்கிறார்.
0: உங்கள் சூடான மீண்டும் சந்திப்பு கிடையில கூட ஒரு வெயிட ஆணையிட்டதற்கு நேரம் எடுத்துக் கொண்டீர்கள்.
1: ஒரு கிடங்கல மிலிட்டரிகள் மறைவிடம் வைத்திருக்கிறாங்க, அதில் பெரும் அழிவு சக்தி கொண்ட ஆயுதங்கள் இருக்கலாம் என்று ஒரு தகவல் வந்தது.
0: அது உண்மையா?
1: முடியவே இல்லை. முன்பு அப்படி இல்லை என்று சொல்ல முடியாது, ஆனால் அவர்களுடைய நுண்ணறிவு என நினைத்ததை விட சற்று மேம்பட்டதாக இருந்தது என்று நினைக்கிறேன்.
0: அல்லது உன்னுடையது குறைவாக இருந்திருக்கா? அஜெண்டுகள் அங்கு முதலில் வரவில்லை என்று எனக்கு தெரிகிறது.
1: அந்த தகவல் நம்பகமற்றதாக இருந்தால் என்ற ஒரு சிறிய குழுவை மட்டும் அனுப்ப விரும்பின.
0: இன்று நீ வேறுபடுகிறாய் ஜரான், உன் கண்கள்ல ஏதோ புதிதா தெரிகிறது. நான் விஷயங்களை கவனிக்கிறேன் தெரியுமா?

0: ரெசிடென்ட் ஃபிட்ஸ் யூ. அற்புதம்
1: ஐயா. ரெசிடென்ட்
0: எனக்கு தெரியும். யூனிஸ் மூணு மற்றும் பில் காலின்ஸ் மேஜர் உங்களுக்கு எங்கள் திட்டங்களை காட்டலாம். எகிப்திலிருந்து நியூ பாபிலானில் உள்ள அவனது அதிகார அமைப்பை தாக்கலாம். முதல்ல தந்திர கலவியல் தாக்குதல், அதற்கு பிறகு விரைவான தரை முன்னேற்றம்.
2: பிரிட்டிஷ் படைகள் ஹீத்ரோவை முற்றுகையிட்டு தாக்கும். அது அவனது விமான படை மையம். நாம் நகர தயாராக இருக்கிறோம். அவனது முதன்மை அமீனிகா கைப்பற்றிய போட்ட
1: அது ஏன் நமக்கு வேறு வழி இருக்கலனா?
2: நீங்களே சொன்னீங்க அவன் ஆச்சரியப்படுத்த இதுதான் நமக்கு ஒரே வாய்ப்பு.
1: அப்படி இருக்கலாம், ஆனாலும் நமக்கு நிகோலையை அகற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இப்போத அவனை கொன்று விட்டோம் என்ற உலக போரை தவிர்த்து விட்டோம். ஆனா நாம் அவனை செய்யவில்லை என்றால் நிகோலை அவன் வழியில் யாரையும் எல்லோரையும் அழித்து விடுவான்.
0: அதுதான், அதனாலதான் நம்ம
1: வாய்ப்பு. நமக்கு ஒரு மாற்று திட்டம் இருக்கிறாயிடும். இப்போது நிகோலே 2200 மணிக்குள் இறக்கப்படவில்லை என்றால் நாம் தாக்குதல் நடத்துவோம்.
2: உங்களுக்கு என்ன யோசனை இருக்கிறீங்க?
1: இன்னும் தேரப்படவில்லை. வெறும் செராமிக்கே நீங்க அதை செய்ய முடியாது. நான் தான் அதை செய்யக்கூடிய ஒரே நபர். இது நம்முடைய புதிய டிரான்ஸ்பாண்டர்களில் ஒன்று. இது 3 வெவ்வேறு செயற்கை கோள்களுடன் தொடர்பு கொள்ளும். இதை செயல்படுத்தியவுடன் ஒரு ஏவுகணை 1 நிமிடத்திற்குள் அங்கு வந்துவிடும்.
3: அப்படி என்றால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தாராளமாக போதுமான நேரம் இருக்கிறது என்றுதான் அர்த்தம்.
1: வெளியேறுவதற்கா நம்புங்கிற?

0: ஜெரால்டு, நேரத்துக்கு சரியா வந்து விட்டாய்.
1: நீ என்ன ஏமாத்து நாய், நான் உன்னுடைய வலதுகை போல இருந்த
0: உன்னை நீயே பெருமைப்படுத்திக்கிறாக. என் உண்மையான வலதுகை யார் என்று உனக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
1: நான் வைரஸ் பற்றி தெரியும், நீ அவளை தாக்க கூதிலாய்
0: நிச்சயமா உனக்கு தெரியும். நான் ஜான் அல்லது கேரோலின் பத்தி தெரியாது என்று நீ உண்மையிலே நினைத்தாயா? அந்த சிறிய சாகசம் பற்றி இப்போ என்ன செய்ய போன? என்ன வெளிப்படுத்த போகலையா? அந்த சிறிய டிரான்ஸ்பாண்டரை இயக்க போகிறீரா? இப்பவே பதற்றப்பட ஆரம்பித்து விட்டுறீங்க.
1: உன்னை தடுக்க எனக்கு ஏவுகணை தேவையில்லை.
0: நீ என்ன சுடுவதற்கு முன் ஒரு விஷயம்,
2: மூன்றாம் உலக போர் தொடங்கிவிட்டது. உலகளாவிய எதிர்ப்பு பணிகள் தாக்குகின்றன. அமெரிக்கா ஒரு பலமான கூட்டாளி. ஈராக்கியர்கள் நெடுங்காலமாக போராடுகின்றனர். ஈராக் மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். ஈராக் மக்கள் மிக நீண்ட காலமாகவே தங்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடி கொண்டே இருக்கிறாங்க. ஈராக் மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். ஈராக் மக்கள் நீண்ட நாட்களாக போராடி வருகின்றனர். அமெரிக்காவில நாடு முழுவதும் கடுமையான போர் நடைபெற்று வருகிறது. மேலும் தற்போது மிலிட்டியா மற்றும் அணு தாக்குதல்கள் குறித்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் வெளியாகியுள்ளன. நியூயார்க், சிகாகோ மற்றும் வாஷிங்டன் ஆகிய நகரங்கள் இப்போது தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளன. ஏனெனில் ஜிசி படைகள் மிலிட்டியா பயங்கரவாதிகளுடன் நேரடியாக மோதுகின்றன. கடுமையான பரவலான சேதமும் உயிரிழப்பும் குறித்து தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஜிசி நில வானம் கடல் படைகள் தற்போது ஒவ்வொரு பெரிய நகரத்துக்கும் உள்ளே மற்றும் வெளியே செல்லும் அனைத்து வழிகளையும் மூடிவிட்டன. போரில் பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டதாக எங்களிடம் உறுதிப்படுத்தல் இல்லை. ஆனால் பரவலான சேதமும் உயிரிழப்பும் பார்க்கும் போது சில பெரும் அழிவுக்கான ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிகிறது. உலக அமைதிக்கும் நிக்கோலை கார்பாத்தியாவின் உலக சமூகத்துக்கும் எதிராக இருப்பவர்கள் இன்று இரவு நம்மை அனைவரையும் தாக்கியுள்ளனர்.
0: நடுவுல இங்கு வெறுமனே உட்காராதீர்கள்.
2: உலக அதிகாரத்தில் சில நிலைகளில் ஈடுபட்டுள்ள தலைவர்கள், பிரிட்டனின் பிரதமர் டாம் வால்ஷ், எகிப்தின் ஜனாதிபதி அபாஸ் பாஷா, மேலும் அமெரிக்காவின் ஜனாதிபதி ஜெரால்டு ஃபிட்ஸியும் ஆகியோரும் அடையாளம் காணப்பட்டுள்ளார். அவர்களை கைது செய்ய பிடிவாரண்டுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ள இது நம்மை தாண்டியது.
0: இவன் யார் தெரிந்திருந்தாரு?
2: அவர்கள் எங்கே இருக்கிறார்கள் என்பது
0: நிக்கோலை கார்பாத்தியாவின் தன்னையே எதிர்த்து பிரிந்துள்ள ஒவ்வொரு ராஜ்யமும் அழிவுக்கு தள்ளப்படுகிறது. நம்புகிறாள் உலக என்ன நம்பவும் எனக்கு எதிராக நிற்கும் அனைவரையும் வெறுக்கவும் காரணம் அளித்ததற்கு நன்றி.

0: நீங்க வந்து சந்திச்சது நல்லது. இப்போது வெளியேற வேண்டிய நேரம்.
1: என் உலகத்துக்கு வரவேற்கிறேன் திரு ஜனாதிபதி அவர்களா.

0: அது மனிதர்களால சாத்தியம் அல்ல அல்லவா? அப்படியா? ஒரு துப்பாக்கி சுடுவதற்கு முன்பே எல்லா முனைகளிலும் தாக்கப்பட்டுள்ளோம். அதாவது
1: அவர் உடைந்திருக்கலாம் அல்லது மாற்றப்பட்டிருக்கலாம், ஆனால்
2: நிச்சயமா அவரேதான் அவர்.
0: இது முடிஞ்சுவிட்டது, நாம் சரணடைய வேண்டும்.
3: முடியாதையா, நாம் நம்முடைய படைகளை திரும்ப ஒருங்கிணைத்து எதிர் தாக்குதல் நடத்த வேண்டும்.
0: இப்படி ஜிசி ஒரு நகரத்தையோ ஒரு நாட்டையோ மட்டும் கைப்பற்றம் இல்ல, அது முழு உலகத்தையும் கைப்பற்றியோடது.
3: அப்படின்னா முடிந்தவரை எங்கேயாவது தாக்குமா? குருலாஸ்டா, அவன் வெள்ள விட கூடாது.
0: எதான தாக்க, நமக்கு போராட எதுவும் மீதம் இல்ல.
3: அது அவன் பிரித்து விட்டா என்ன ஆகும்?
0: உன் மனசுல நன்றாக பதிய சொல்கிறேன், பிச்சி உப்னம துரோக சென்பா.
1: அவர் செய்யவில்லை.
3: ஐயா ஜனாதிபதி,
1: ஆமா நிக்கோலைட் ஒரு பொம்மை மாதிரி நடிக்கிறார். அவர் போற விரும்பினார் நாவோ, அவர் அதை அவருக்கு கொடுக்கார்.
3: நாம் எப்படி அதை செய்தோம்?
1: அவர் நம்ம பற்றி எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார். அவர் எப்படி இதையெல்லாம் செய்தார் என்று எனக்கு தெரியவில்லை. ட்ரம்ப் அவருடையவர் ஆயிட்டார். அவர் நம்ம துரோக சிங்கா.
0: நாம் எல்லோரும் விரைவில் இறந்து விட போகிறோம்.
3: என்ன நடந்தது? நீங்கள் அவரை கொன்று விட்டீர்களா?
1: அவர் என்னை எதிர்பார்த்துக் கொண்டிருந்தார். அவர் மாற்று அறுவை சிகிச்சையை பற்றி அனைத்தும் தெரிந்து கொண்டார். அவரது தாக்குதல்கள் ஏற்கனவே தோங்கிவிட்டன. அவர் செய்திகளை திருப்பி பார்த்து சிரித்தார்.
3: நான்
1: அவரை பிடிச்சிருங்க, நான் அவரை நேரில் சுட்டேன். அவர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார். நான் மூன்றடி தூரத்திலிருந்து முழு கிளிப்பையும் காலியா சுட்டேன். அவர் அங்கேயே நின்று கொண்டிருந்தார்.
3: தவற விட்டாயா?
1: இவ்வளவு அருகில் நான் தவற விட முடியாது.
4: ஓ செல்லம், நீ நலமா இருக்கிறியா? நீ எப்படி இருக்கிற? ப்ளூஸ் எப்படி இருக்க?
5: அவர் வீட்டுக்கு போகிறார் பக்கெட்.
6: இப்போது சில நிமிடங்களின் விஷயம்தான்
5: பக்கெட். நான் உன்னை மிகவும் காவலிக்கிறேன்.
4: ஓ செல்லம், எனக்கு மிகவும் வருத்தமா இருக்கிறது. நான் தவறாக இருங்க, நான் உன்னுடன் இருக்குமேனோ?
5: இல்ல, நீ கடவுளின் விருப்பத்தை செய்கிறாய்.
4: இல்ல, நான் என் அபார்ட்மெண்ட்ல உட்கார்ந்து ஜன்னல் வழியா மூன்றாம் உலக போற பாக்கட, நீ கோடி மைல் தூரத்துல இருக்கிற.
5: ஆனா இதுவும் என்னையும் பாதிச்சிருக்கு.
4: என்ன செல்லும் எனக்கே? நீ நன்றாக இருக்க போகிறாய், நான் உன்னுடன் இருக்க வேண்டும்.
3: தயவு செய்து அவரை தொந்தரவு செய்ய வேண்டாம். உண்மையை சொல்ல போனா என்னை பற்றி விரிவாக சொல்ல வேண்டும் என்றால்
5: க்ளோய், அங்கே கொஞ்சம் நில்லு,
4: நான் உன்னை குளிச்சிருக்கேன்.
5: க்ளோய், இங்க கொஞ்சம் பால.
4: மோய், யாராவது எனக்கு உதவி செய்யுங்கள். இது நான் அறிந்த கடவுள் இல்ல. வாய,
0: மூன்றடி தூரம் இருந்தோம், நீ தவற விட்டதோடு மட்டும் இல்லாம ஏதோ ஒரு அதிசயமா தப்பிச்சு போனாயே. நீ நிக்கோலாய நோக்கி துப்பாக்கி வெடிக்கும் போது யாரும் உன்னை தடுக்க முயற்சிக்கலையா? நான்
1: ஒரு ஜன்னல் வழியா தூக்கி எறியப்பட்ட.
0: அன்பிற்குரிய மிஸ் மில்லர், கடவுள் என்ற ஒருவர் உண்மையாகவே இந்த உலகில் இருந்தால் அவர் நிச்சயமாக உங்களை எப்போதும் பாதுகாப்பாராக.
1: உங்களை நீங்கள் என்னை சுடப்போவது கிடையாது, அப்படித்தானே? நான் சொல்வது சரிதானே?
3: இது எப்படி சாத்தியமானது? நீ எங்களை எல்லாம் இவ்வளவு தந்திரமாக ஏமாற்றி இப்படி ஒரு காரியத்தை திட்டமிட்டு செய்தது எப்படி?
1: நீங்க உண்மையிலேயே அதை நம்புறீங்களா?
3: நீ என்ன நம்ப சொல்றியா? நிகுலி நம்ம எல்லாரும் செய்ய போகும் ஒவ்வொரு நகர்வையும் மாயமாக தெரிந்து கொண்டார் என்று? அவன் குண்டுகள் தாக்காதவன், நீ ஒரு ஜன்னல்ல இருந்து விழுந்து எழுந்து நடந்தே போனாய் என்று? ஐயா,
1: அது உண்மைதா?
4: ஏன் இதை நடக்க விட்டாய் கடவுளே? நான் என்ன செய்த சொல்லுங்க, இது ஏதாவது விளையாட்டா? இது ஏதாவது சோதனையா? ஏன் நீ ஏன் இதை எனக்கு செய்யற? நோய்க்காரவா? இப்போதே சிக்காகோவுக்கு போயிடு. நீ என்ன செய்ய போற? என்னை கொல்ல போகிறாயா?

0: நீ எப்படி எல்லாரையும் மாட்டி விட்ட? எல்லாரையும் எப்படி மாட்டினா?
1: நீ எப்படி முடிந்தது? அவர் ஒரு
0: நல்ல விஷயம். நீ எல்லாரையும் எப்படி துரோகம் செய்தாய்? ஜான் வா.
1: நீ என்ன நம்ப சொல்கிறாயா? கடவுளே தயவு செய்து எனக்கு உதவி செய்.

0: உலகத்தினால
1: வேதம்
0: மதிப்பீடுகள் பில்லியன்கள் இருக்குது, சாத்தியமாக நூற்றுக்கணக்கான 1000 பேர் இறந்திருக்கலாம்.
1: பில்லியன் கணக்கான புதிய பாபிலோன், புதிய மில்க் சிட்டி, செம்டன் ஹைலாண்ட்ஸ்.
2: முகம் சுடுவாங்க.
0: உன் முகத்தை நீ என்ன சொல்ல போகிறாய் என எனக்கு தெரியவில்லை. ப்ரூஸ், இங்க பாருங்கள்.
3: உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நீ வலிமையா இருக்க வேண்டும் ரே.
4: கவலைப்படாத, நான் எப்போதும் உன்னுடன் தான் இருக்கிறேன் ப்ரூஸ்.
3: நான் இல்ல.
4: அவ எங்க? ஓ இல்ல, ஓ இல்ல, ஓ இல்ல. நான் உன்னை போக சொல்ல, நான் சொன்ன ஏன் சகோதரா?
3: நான் மிகவும் வருந்துகிறேன். அவ கடவுளின் விருப்பத்தை செய்ய விரும்பலாம். உன்னப்பாலவே போறே. கடவுள் உன் வழிய புரிந்து கொள்கிறாரு. உன் நம்பிக்கை நீ நினைப்பதை விட வலிமையானது. நீ அவனது பெயரில் பெரிய காரியங்களை செய்வாய்.
4: இப்போது நான் இங்கே என்றென்று சிக்கிக் கொண்டு போகவில்லை. நான் ஏற்கனவே இறந்து நரகத்தில் என்றென்றும் தண்டனை அனுபவிக்கிறேன் என்பதே இல்லை என்றே நம்பிக்கையோடு இருக்க முடியும். கடவுள் விரைவில் என்னை எழுப்ப முடிவு செய்கிறார் என்று நாம் பிரார்த்திக்க மட்டுமே முடியும்.

ஏய், நீ இப்போது எங்கே இருக்கிறாய் என்று எனக்கு தெரியவில்லை. தயவு செய்து நீ இருக்கும் இடத்தை என்னிடம் கொஞ்சம் விரிவா சொல்லுவாயா? அது எங்க? எதுவும் இல்லை. ஏய், நீங்க இருக்கீங்க? ஓ இல்லை,

0: ஜனாதிபதி. பாருங்க, நீங்களும் அந்த படையணியும் இல்லையெனில் வேறு யாராவது இருந்தாலும் இந்த நாள் வரப்போகிறேன்.
1: இது நாட்டில் காலத்தின் முடிவாகும். நீங்க என்ன செய்யற?
0: நான் உங்களுக்கு போன்ல சொன்னேன், நடவன் என்ன இங்கே இருக்க சொல்றாருன்னு எனக்கு உணர்ச்சி உள்ளது.
1: உனக்கு வேற எங்காவது போக இடம் இல்ல?
0: அந்த வைரஸ் அது என் நெருங்கிய நண்பரையும் என் மனைவியையும் பாதிச்சு அவர்கள் இறக்கிறார்கள்.
1: நீ என்னோட இங்க ஏன்
0: இருக்கிற? கிறிஸ்தவர்கள் தான், அவர்கள் ஒரு நல்ல இடத்துக்கு போறாங்க. அர ஜனாதிபதி, இப்போ நீங்க அந்த நிலையில இல்ல, தயவு செய்து என்ன கேளுங்க. நீங்களும் நானும் கடவுளுக்கு எதிராக பாவம் செஞ்சிருக்கோம். நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலையும், மக்கள் முன்னிலையில செய்யும் காரியங்களிலும் அவரை நேசிக்கவும் அவருக்கு கீழ்ப்படையவும் அவர் அழைக்கிறார். நாம் ரகசியமா செய்யும் காரியங்கள், நம்மால் நினைக்கப்படுகிற எண்ணங்கள் கூட, அவற்றுக்கெல்லாம் அவர் நம்மை பொறுப்பிற்க வைப்பார். ஜனாதிபதி பாருல, நேரம் விரைவா ஓடிக்கிட்டே இருக்கு. நீங்க நரகத்துக்கு போக வேண்டாம்னு நான் விரும்புகிற,
1: அதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு போல எனக்கு தோணுது.
0: கடவுள் உங்களை நேசிக்கிறார். 2000 வருஷங்களுக்கு முன்பு அவர் அதை நிரூபித்தார். கடவுள் மனிதனாக இயேசு கிறிஸ்துவாக வந்தா உங்களை காப்பாற்ற அவர் சிலுவையில துன்பப்பட்டு இறந்தார். உங்களுடைய தண்டனையையும் என்னுடைய தண்டனையையும் அவர் தன்னமேல் ஏற்று நம்மை மன்னித்து விடுவிக்க அவர் உண்மையிலேயே இருந்தார். திரு ஜனாதிபதி, இயேசு இறந்தவர்களிலிருந்து எழுந்து அவர் விண்ணகத்துக்கு ஏறிய போது அவர் மரணத்தையும் நரகத்தையும் வென்றார். அவர் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை வழங்கும். கடவுளால் எதுவும் செய்ய முடியும். நீங்கள் தயாராக இருந்தா கடவுள் உங்களை ரட்சிக்க முடியும். அவர் என்னை இங்கே வழி நடத்தினார். உங்க பாவங்களை ஒப்புக்கொள்ளுங்க, அவற்றிலிருந்து விலகுங்கள். உங்கள் நம்பிக்கையை இயேசு கிறிஸ்துவில் வையுங்க.

0: தயவு செய்து மன்னிக்கலாம். என்ன, நான் அதற்கு தகுதியான அல்ல. இவருக்கு வழிகாட்டுங்க. நான் என்ன செய்ய வேண்டும் என்று தயவு செய்து சொல்லுங்க.
1: கடவுளே, தயவு செய்து என்ன மன்னிலையா? உங்களை சந்தேகித்ததற்காக இயேசுவின் நாமத்தில், ஆமே.
0: என்ன விஷயம் ப்ரூஸ்?
2: நேரம் நெருங்கி வருகிறது.
3: தயவு செய்து நான் உங்கள் நினைவில் கடைசியாக இருக்கலாம்.
4: நமது வாழ்க்கையில நாம் இப்போது கடந்து கொண்டிருக்கும் இந்த குறிப்பிட்ட காலகட்டமானது மிகவும் கவனிக்கத்தக்க மற்றும் முக்கியமான ஒரு தருணமாக கருதப்படுகிறது.
0: உங்கள் அழைப்பு ஒரு ஜெபத்திற்கு பதிலாக இருந்தது. அது எனது முதல் முறையாக.
1: இப்போது நீங்க என்ன செய்ய போவீங்க?
0: நான் நிகோலையை கொல்ல முடியாதுன்னு எனக்கு தெரியும். அவரை கொஞ்சம் தாமதப்படுத்த முடியுமோ என நினைக்கிறேன். நான் அங்க முதல்ல சென்ற போது அவர் காங் துவங்கி இருந்தார். நான் அவனுடைய கட்டளை மையத்தை அழிக்க முடிஞ்சா இறுதியா ஏதாவது செய்ய முடியும்.
1: நான் எப்படி உதவலாம்?
0: நீங்கள் முடிஞ்சவரை அதிகமான மக்களுக்குள் சென்று உதவுங்க. எனக்கு உண்மையை காட்டுனது போலவே மற்றவர்களுக்கும் உண்மையை காட்டுங்க.
1: இது என்ன?
0: பாருங்கள் பாருங்கள் பாருங்கள், இதை உருவாக்க உதவியது நான் தான். நிக்கோலாய்க்கு ஆயிரக்கணக்கான மில்லியன் கணக்கான மக்களை கொல்ல தேவையான அனைத்தையும் நான் கொடுத்தேன். இது என் பணி. எனக்கு மட்டும் சொந்தமானது. ஆனா நீ என்னவியா இன்னொரு விஷயம் செய்ய வேண்டும்.
2: பாவம் இல்லாதவர், தூயவர், பரிசுத்தர். நான் நம்முடைய பாவங்களுக்கு வேதனைப்பட்டோம். அந்த உடல் நமக்காக உடைக்கப்பட்டது. நாம் வாழ முடியும் என்பதற்கால அவர் சொன்னார். யார் மனந்திரும்பி அவரை நம்புகிறார்களோ அவர்கள் மன்னிக்கப்படுவார்கள் மற்றும் என்றென்றும் வாழ்வார்கள்.

இங்கே நாம் மிக தெளிவா பார்த்துக் கொண்டிருக்கோம். இந்த மனிதரின் பெயர் தான் சாம் என்று அனைவராலும் மிகவும் அன்போடு அழைக்கப்படுபவர். இவர் தனது துறையில் மிகவும் திறமையானவர் மட்டுமல்லாம பலருக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக திகழும் ஒரு உன்னதமான மனிதராகவும் இங்கே காட்சியளிக்கிறார். இவருடைய கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இவரை இந்த நிலைக்கு உயர்த்தியுள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. மேலும் இவர் தனது தனித்துவமான திறமையால் பல சாதனைகளை தொடர்ந்து படைத்து வருகிறார்.

0: மதிய உணவு மேல மிக எப்படி உள்ள வந்தீங்க?
1: நான் முன்கதவு வழியா உள்ளே வந்தேன்.
2: இந்த திராட்சை ரசம் உங்களுக்காக கிறிஸ்து சிந்திய விலை உயர்ந்த ரத்தத்தை உங்களுக்கு நினைவூட்டுகிறது. தயவு செய்து இத முழுமையா குடிச்சிட்டு உன் உயிரை காப்பாற்றிக்கொள். நீங்க அந்த வார்த்தையை சொல்லலாம், மேலும் நான் குணமடைறேன். மரணம் அல்லது சுவைத்து பார்க்கிறார்.

0: ஜனாதிபதி அவர்களே, நீங்க
1: மாறி இருப்பதாக தெரிகிறது. நான் உன்னிடம் சொன்ன நான் விஷயங்களை காண்கிறேன். நீங்க நல்ல நாளா இல்லையா ஜனாதிபதி அவர்களே?
2: சரியே, உண்மையில எனக்கு இன்று மிக சிறந்த நாள். நான் படையிலிருந்து ராஜினாமா செய்து விட்டேன். மேலும் உங்க உண்மையான எதிரியை சேர்ந்துட்டேன்.

0: போய் என்னடா நடந்தது?
1: இந்த திராட்சை ரசத்தை குடிச்சு உயிரோடலே. அது இந்த திராட்சை ரசம் தான். நான் மூச்சு விட முடியறது. நான் மூச்சு விட முடியறது.

0: நீங்க கேரோலின் மில்லர் நினைவு இருக்கிறீங்க?
1: அழகான ஒரு சிறிய பெண் இல்லையா அவள்? சரி,
0: உங்களை வெல்ல ஒரே வழி ஆயுதங்கள் தான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் போல. படையுடன் மற்றும் பதில் நம்மை முன்னிலையிலேயே இருக்கிறது. இயேசு கிறிஸ்து, இந்த வாழ்க்கையிலோ அடுத்த வாழ்க்கையிலோ உங்களை வெல்ல ஒரே வழி அவரை ஏற்க மேல்தோ.
1: நீங்கள் கடைசியாக பார்ப்பது என் சக்தி அவருடையதை விட அதிகம் என்பதுதான்.
0: சில நேரங்கள்ல அவர் உங்களுக்கு அனைத்தையும் காண விட மாட்டார்.

0: ஐயா, ஜனாதிபதி அவர்களே. ஐயா, பக்கு, நாங்க எதிர்வினை மருந்த கண்டுபிடித்து விட்டோம். அது சிவகுத்ராட்சரசம். என்ன இது ஒரு அதிசயம்! நாங்க திருச்சப பங்களை கலந்து கொண்டோம், அது அந்த திராட்சரசம் தான். நீங்கள் நிச்சயமா நலமா இருக்கிறீர்களா?
1: ஆமா,
0: நான் உயிரோட இருப்பேன். நான் இங்கேயும் உன காத்திருக்க போறேன்.
1: ஓ க்ளோய்,
0: புரூஸ்க்கு என்ன ஆயிற்று? அவர் இப்போது வீட்டுக்கு போய்விட்டார். எனக்கு மிகவும் வருத்தமா இருக்கு. கடவுள் விரும்பியர் போல ஓட்ஸ் எல்லாம். நான் உன்னை காதலிக்கிறேன். நானும் உனக்கு ஆதரிக்கிறேன். சரி கேள், நான் முடிங்க வரை விரைவில் அங்கே வரப்போகிறேன். சரி, நான் வாழ்கிறேன். நான் பேச வேண்டி இருக்குதே.

செல்லம் நான்மா. ஏ குட்டி செல்லும், நான் கார்ல கிளம்பிட்டேன், நீங்க வந்துட்டு இருக்கீங்களா? இதோ வந்துட்டேன். சரி அப்புறம் பாப்போம். உன்னை காதலிக்கிறேன் செல்லம், நானும் உன்னை காதலிக்கிறேன். ஒரு பூங்காவை விட்டு வெளியே வந்து விட்டேன். ஷேன் தேவர்.

வரலாற்றின் நிழலில் நடந்த போர்களும் இரும்பு கத்திகளால் அல்ல, ஆனா நித்தியத்தின் உழைவில் உருவான ஆயுதங்களால நடத்தப்பட்ட போர்களும் உள்ளன. ஆனா காலம் தொடங்குவதற்கு முன்னாலே எழுதப்பட்ட ஒரு போர் உள்ளது. அது மிகவும் பேரழிவும் முழுமையானதும். அதன் முடிவே பிறந்த ஒவ்வொரு உயிரின் விதியையும் தீர்மானிக்கும். இது புராணம் அல்ல, இது காவியம். இது தீர்க்கதரிசிகள் பார்த்து நடுங்கிய போர். தானியல் தன் புத்தகத்துல முத்திர போட்ட போர். பத்தமோஸ் தீவுல யோவான் சாட்சியம் அளித்த போர். அங்கு வானமே திறந்து தேவனின் படைகள் கண்க பிளைண்டட் ஒளியில இறங்கிய போர். இந்த பிரபஞ்ச மோதலின் மையப்பகுதியில உயிரோடு எரியும் கவசம் அணிந்த ஒரு மாவீரன் சர்வ வல்லபனின் நீதியை சுட்டும் வாளை தன் கையில் ஏந்தியபடி கம்பீரமா நிக்கிறான். அவரது பெயர் மிகேல், பிரதான தூதர், வானு உலக படைகளின் அரசன், விசுவாசிகளின் பாதுகாவலர். அவருக்கு ஒரே நோக்கத்திற்காகவே உருவாக்கப்பட்டார், குற்றம் சாட்டுபவரை கீழே தள்ள, பாம்பின் தலையை நசுக்க மற்றும் படைப்பை விஷமயமாக்கிய கிளர்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர. ஆனா இந்த போர் தொலைவில் இல்ல, இது பழமையான வேத நூல்களின் பக்கங்களில பாதுகாப்பாக மறைக்கப்பட்டிருக்கவில்லை. இது இப்போது நம்மை சுற்றியுள்ள மறை உலகங்கள்ல நம்முடைய யதார்த்தத்தை ஒரு வாள் சதை மீது அழுத்துவது போல நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. எதிரி தனது படைகளை தயார் செய்துள்ளார். முத்திரைகள் உடைக்கப்படுகின்றன, கர்ணங்கள் முழங்குகின்றன, மனித குலம் ஒரு ஆழ்குழியின் விளிம்பில் நிற்கிறது. இறுதி போர் ஏற்கனவே துவங்கிவிட்டதை அறியாமல், நீங்க அறியாமலே இருக்க வேண்டும் யாரும் நினைக்கவில்லை. வெளிப்படுத்தல் புத்தகம் பார்வையுடன் இருப்பவர்களுக்கு அறிகுறிகளை உணர எழுதப்பட்டது. தானியல் புத்தகம் முடிவு காலம் வர மூடப்பட்டது. அந்த காலம் இப்ப வந்துவிட்டது. நீங்க காண போகும் விஷயம் பொழுதுபோக்கு அல்ல, இது ஒரு வெளிப்பாடு. தீர்க்கதரிசிகள் கடவுளின் சிங்காசன அறைக்குள் அழைத்து செல்லப்பட்ட போது அவர்கள் பார்த்தத ஆரம்பத்திலிருந்தே முடிவை காட்டப்பட்டதை வெளிப்படுத்தும் நிகழ்வு. இந்த சேனலை இப்போது சந்தா செய்யுங்க மற்றும் இந்த வீடியோவின் கடைசி வரை இருங்கள். ஏனெனில் இங்கு நடைபெறுவது வெறும் ஒரு கதை அல்ல, இது ஒரு எச்சரிக்கை, ஒரு வாக்குறுதி. மேலும் உலகின் அடித்தளத்திலிருந்து மனித வரலாற்றின் கடைசி மூச்சு வரை ஒலிக்கும் ஒரு போர் அழைப்பு. போர் இங்கு வந்துவிட்டது மற்றும் மைக்கேல் தனது வாளை எடுத்து நிற்கிறார். இறுதி போருக்கு முன்பான நாட்கள்ல பூமி பெயரிட முடியாத ஒரு பாரத்தை தாங்கி நொந்தது. மனிதர்கள் அதை முன்னேற்றம்னு அழைத்தல, அவர்கள் அதை வெளிச்சம் என்று அழைப்பார். அவர்கள் கண்ணாடி மற்றும் இரும்பு கோபுரங்களை கட்டினர், முடிவில்லாத குரல்களால் வானத்தை நிரப்பினர் மற்றும் தாங்கள் உருவாக்கிய பலிபீடங்களை வழிபட்டனர். ஆனா காணப்படாத இடங்கள்ல, மூச்சும் இதய துடிப்பும் இடையே உள்ள இடைவெளிகள்ல, நீண்ட நேரம் நிலைத்திருக்கும் நிழல்கள்ல ஏதோ பண்டைய ஒன்று கிளர்ந்தது. அப்போஸ்தலர் பவுல் எச்சரித்திருந்த அதிகாரங்களும் ஆட்சிகளும் நாடுகளும் மேலும் இறுக்கமா பிடிச்சிருந்தன. தோன்றாத சங்கிலிகள் அரசர்களும் சாதாரண மக்களும் மனதை கட்டி போட்டன மற்றும் காற்றின் அதிகாரத்தின் அரசன் கீழ்ப்படியாத பிள்ளைகளிடையே சுதந்திரமாக நடந்தார். திருச்சபைகள் குளிர்ந்து போயின. ஒரு காலத்துல பெந்திகோஸ்து நெருப்பு எரிந்த இடத்துல இப்போது சமாதானமும் வசதியும் மூடிய சாம்பலே மீதம் இருந்தது. ஆசிரியர்கள் செழிப்பை பற்றி பிரசங்கித்தார்கள், ஆனா ஓநாய்கள் மேய்ச்சியை கவின. இரட்ட கூறிய வாளை விட கூர்மையான தேவனுடைய வார்த்தை முடிவில்லா மறுபரிசீலனைகளால் மங்கிவிட்டது. உண்மையை வெறுக்கும் காலத்தின் ஆசைகளுக்கு ஏற்ப சுருத்தப்பட்டது. காவலாளர்கள் மதில்கள்ல தூங்கிவிட்டார்கள். எதிரி ஒவ்வொரு மணி நேரமும் அருகில் நுழைந்தான். அதிகார மண்டபங்களில் ஆட்சி நடத்துபவர்கள் இருளுடன் உடன்படிக்கைகள் செய்தார்கள். தங்கள் நாடுகளின் பிறவி உரிமையை ஒருபோதும் வராத சமாதான வாக்குறுதிகளுக்காக மாற்றினார்கள். தங்களுடையது அல்லாத இரத்தத்தில உடன்படிக்கைகள் கையெழுத்திடப்பட்டன. பொதுமக்களின் பார்வைக்கு எட்டாத ரகசிய அறைகள்ல பழமையான சடங்குகள் நடத்தப்பட்டன. மூடப்பட்டிருக்க வேண்டிய கதவுகளை திறக்கும் சடங்குகள். ஆனா பரலோகம் மௌனமாயிருக்கல. மனிதர்கள் அதை கேட்க முடியாவிட்டாலும் உயர்ந்தவரின் சிங்காசன அறை மன்றாடலால் இடித்தது. நம்பிக்கையுள்ளவர்கள் இன்னும் தங்கள் முழங்கால்களை மடக்கி விடுதலைக்காக அழைத்து கூப்பிடும் சிலர், அவர்களின் ஜெபங்கள் பொன்னாலயத்திற்கு முன் தூபமாக எழுந்தன. 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை ஆட்டுக்குட்டியின் காலடியில் வைத்தனர். 4 உயிருள்ள உயிரினங்களும் தங்கள் அழைப்பை ஒருபோதும் நிறுத்தவில்லை. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆன கர்த்தராகிய தேவன் சக்தி வாய்ந்தவர்.
ஏழு முத்திரைகளுடன் கூடிய சுருள் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்தவரின் கையில் இருந்தது. பரலோகத்திலும் பூமியிலும் அதை திறக்க தகுதியானவர் யாரும் காணப்படவில்லை. யூதாவின் கோத்திரத்தில் உள்ள சிங்கம் தாவீதின் வேர், தன் சொந்த ரத்தத்தின் மூலம் வெற்றி பெற்றவர் தவிர. அந்த சிங்காசனத்தின் முன்பாக சர்வவல்லபனின் அதிகாரத்துடன் ஆடை அணிந்தவராக பிரதான தூதரான மைக்கேல் நின்றிருந்தார். அவரது முகம் கற்களாக உறுதியுடன் இருந்தது. அவரது கண்கள் தெய்வீக நோக்கத்தின் தீயால் எரிந்தன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மோசையின் உடலை பற்றி சாத்தானுடன் போராடிய நாட்களில் இருந்து லூசிபரை பரலோக நீதிமன்றங்களில் இருந்து வெளியேற்றிய அந்த நேரம் வரை அவர் தேவனுடைய ஜனங்களை காக்க காவலாக நின்றார். உலகின் அடித்தளங்களை அதிர வைத்த போர்கள் அவர் போரிட்டார். ஒருபோதும் பின்னடையவில்லை. இப்போது முத்திரைகள் உடைக்க தயாராகி கம்பைகள் முழங்க தயாராகி இருந்த போது அவர் கிளர்ச்சியின் போது இருந்து எதிர்பார்த்திருந்த கட்டளையை பெற்றார். காலத்தினுடைய முதுமை மிகு ஒருவனின் குரல் பேசியது. அது பல நீர்களின் ஓசையைப் போல இருந்தது. இஸ்ரவேலின் அரசனாகிய மைக்கேல், என் உடன்படிக்கையின் பாதுகாவலரே, நேரம் வந்துவிட்டது. சேனைகளை ஒன்று சேர்த்து உன் வாளை கூர்மையாக்கு. ஏனெனில் பாம்பு மிகுந்த கோபத்துடன் இறங்கி வந்திருக்கிறது. அவனுக்கு அவனுடைய காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். மைக்கேல் சிங்காசனத்திற்கு முன் தலைவணங்கி அவரது இறக்கைகள் முழுமையான கீழ்ப்படிதலுடன் மடிந்தன. அவ வானத்தின் மூன்றில் ஒரு பகுதி தேவதூதர்கள் விழுந்ததை பார்த்திருந்தான். தோட்டத்துல பாம்பு ஏவையை ஏமாற்றியதை அவன் கண்டிருந்தான். காயின் இரத்தம் கசிந்த கைகளால் மனிதனின் முதல் நகரத்தை கட்டியதை அவன் பார்த்திருந்தான். எதிரியின் வெறுப்பின் ஆழத்தையும் அவனுடைய பொய்களின் சூழ்ச்சியையும் அவன் திட்டத்தின் பரப்பளவையும் அவன் அறிவான். ஆனா கதையின் முடிவும் அவளுக்கு தெய்யம். அது ஆட்டுக்குட்டியின் ரத்தத்துல எழுதப்பட்டிருந்தது. அது காலியான கல்லறையால் முத்திரை போடப்பட்டது. இப்போது அது வானத்தின் கோபத்தின் முழு சக்தியுடன் நிறைவேற்றப்படவிருந்தது. தேவனின் படைகள் ஒன்று சேர தொடங்கின. லெஜியன்கள் மீது லெஜியன்கள், தேவதூதர்கள், தூய ஒளி மற்றும் பரிசுத்த நெருப்பின் உயிர்கள் வானத்தின் நீதிமன்றங்கள்ல தங்கள் இடங்களை எடுத்துக்கொண்டன. அவர்களின் இறக்கைகள் முழுவதும் கண்கள் கொண்ட கிருபிமன. வித்தியத்தின் தூண்களை அதிர வைத்த சரபிம்பங்கள் அவர்களின் குரான். போராளி தேவதூதர்கள், அவர்களின் வாள்கள் தேவனின் சந்நிதியில் உருவாக்கப்பட்டவை. ஒவ்வொரு வாளிலும் நீதிமான்களின் பெயர்களும் தீர்ப்பின் வாக்குறுதிகளும் பொறிக்கப்பட்டிருந்தன. அவர்கள் சந்தேகத்துடன் முன்னேறவில்லை. அவர்கள் தங்களுக்கு கிடைத்த கட்டளைகளை கேள்விப்படவில்லை. அவர்கள் தெய்வீக நீதியின் நிறைவேற்றுபவர்கள். இந்த நேரத்திற்காகவே அவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள். மிகேல் அவர்களின் தலைவராக நின்றார். அவரை அனுப்பியவரின் மகிமையால் அவரது கவசம் ஜொலித்தது. அவர் தனது வாளை வானத்தின் வாசல்களை நோக்கி உயர்த்தினார். இறுதி போரினி தொலைவிலான தீர்க்க தரிசனம் அல்ல. அது இப்போது நிகழும் உண்மை. மின்னல் வானத்தை பிளக்கும் போல் காலத்துக்குள்ள புகுந்தது. தேவனின் சிங்காசன அறை மனித மனம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத இடம். அது காலமோ இடமோ கட்டுப்படுத்த முடியாத இடத்துல உள்ளது. என்னாலும் தன்னைத்தானே மடக்கிக் கொண்டு சர்வ வல்லவரின் மகிமை ஒரு கணத்துல மரணமுள்ள உடலை விழுங்கும் அளவுக்கு பிரகாசிக்கிறது. இங்கே மூப்பர்கள் இடையராது வழிபடுகிறார்கள். இங்க கண்ணாடி பெருங்கடல் சிங்காசனத்திற்கு முன் ஒரு கண்ணாடி போல் பரவி அதில் அமர்ந்திருப்பவரின் பரிசுத்தத்தை பிரதிபலிக்கிறது. மற்றும் இங்க முழுமையான அதிகாரத்தின் இந்த இடத்துல இறுதி போர் உத்தரவுகள் வழங்கப்பட்டன. மிகேல் காலங்களின் முதியவரின் முன்னிலையில் நின்றார். அந்த முன்னிலையின் பாரம் ஒரே நேரத்துல பயங்கரமும் அழகும் ஆனது. ஒரு விழுங்கும் நெருப்பும் என்றும் நீடிக்கும் அன்பும் சிறந்த ஒற்றுமையில் பின்னி பிணைந்திருந்தன. தேவனுடைய குரல் பேசியது. அந்த ஒளியில படைப்பே இட்செல்ஃப் நடுங்கியது. மிகேல், என் அரசு, என் போராளியே, குற்றஞ்சாட்டுபவன் ஜனங்களை ஏமாற்றுவதற்காக வெளியேறிவிட்டான். அவன் தன் படைகளை பூமியின் மறைமுக இடங்கள்ல திரட்டியுள்ளான். அவன் தன் சிங்காசனத்தை நட்சத்திரங்களுக்கு மேல் வைத்து தன்னை என்னுடன் சமமாக அறிவித்துள்ளான். ஆனால் அவனுடைய காலம் முடிந்து விட்டது. ஏதேன் தோட்டத்தில் வழங்கப்பட்ட தீர்ப்பு இப்போது நிறைவேற்றப்படும். பாம்பின் தலை நீதியின் குதிகால் கீழ் நசுக்கப்படும். எல்லா முழங்கால்களும் விரும்பியோ அல்லது வலுக்கட்டாயமாகவோ எல்லா பெயர்களுக்கும் மேலான அந்த நாமத்திற்கு முன் வணங்கும். மிகேலின் பதில் உடனடியாகவும் உறுதியுடனும் இருந்தது. அவர் தெளிவுக்காக கேட்கவில்லை. அவர் உறுதிப்படுத்தல் நாடவில்லை. அவர் எளிமையா மண்டியிட்டு தனது கையால் வாளின் பிடியை பற்றி கொண்டு, உங்கள் வார்த்தை படி நிகழட்டும் ஆண்டவரே, நான் உங்கள் பணியாளர், உங்கள் நீதியும் கருவி, என்னை அனுப்புங்கள், எதிரியை ஆழத்தில் வீசும் வரை நான் திரும்ப மாட்டேன் என்று அறிவித்தார். ஆனா இந்த போர் மிகேல் ஒருவரால் மட்டும் நடத்தப்படவில்லை. மிகேலின் அருகில் பிரதான தூதர் கப்ரியல் நின்றார். மரியாளுக்கு மெசியாவின் பிறப்பை அறிவித்த தூதர், தானியலுக்கு 70 வாரங்களை வெளிப்படுத்தியவரும் அவரே.
இறுதி போரில் கப்ரியலின் பங்கு வாளை ஏந்துவதல்ல, ஆனால் கம்பை ஊதுவது. தேவனின் தீர்ப்புகளை பூமி எங்கும் அறிவித்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை அவரவர் இடங்களுக்கு அழைப்பதே அவரது பணி. கப்ரியலின் அருகில் ரபாயேல் நின்றார். அவர் ஒரு சிகிச்சையாளர். எதிரியின் தாக்குதலால் சிதைந்தவர்களை மீட்டெடுத்து காயமடைந்தவர்களை கட்டி போவது அவரது பணி. மேலும் அங்கு வான உலக படைகளின் தலைவர்கள் இருந்தனர். அவர்களின் பெயர்கள் மனிதர்களின் வேதாகமங்கள்ல பதிவு செய்யப்படல, ஆனா அவர்களின் செயல்கள் பரலோக புத்தகங்கள்ல எழுதப்பட்டுள்ளன. ஒவ்வொருவருக்கும் ஒரு பங்கு இருந்துங்க. உலகம் உருவாக்கப்பட்ட தருணத்திலிருந்தே இந்த கணத்துக்கு ஒவ்வொருவரும் தயார் செய்யப்பட்டிருந்தனர். கர்த்தர் தொடர்ந்து பேசினார். அவரது வார்த்தைகள் கூட்டத்தை கத்தரிக்கொண்டு செல்லும் வாளை போல ஊடுருவின. முத்திரைகள் உடைக்கப்படும், குரல்கள் ஒலிக்கும், கோபக்கிண்ணங்கள் பூமியில் ஊற்றப்படும். ஆனால் இதை அறிந்திருங்கள், நான் கோபத்தில் உலகத்தை அழிக்கவில்லை, நான் அதை அன்பில் சுத்திகரிக்கிறேன். ஒவ்வொரு தீர்ப்பும் இரக்கத்தின் செயலாகும், மனந்திரும்ப அழைக்கும் இறுதி அழைப்பாகும், இழந்தவர்களுக்கு இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு திரும்பும் கடைசி வாய்ப்பாகும். புகை தெளிவடைந்து அரக்கன் கட்டுப்படுத்தப்பட்ட பிறகு புதிய பரலோகம் புதிய பூமி தோன்றும். அங்கு நீதிமை என்றென்றும் குடியிருக்கும். மைக்கேல் ஒவ்வொரு வார்த்தையையும் உற்சாகமாய் ஏற்றுக்கொண்டார். அவரது ஆவி பரிசுத்த தீர்மானத்தால் எரிந்தது. அவர் முன்பும் பல போர்களை போட்டிருந்தார், ஆனா இது வேறுபட்டது. இது எல்லாவற்றின் நிறைவு. இது எல்லா போர்களையும் முடிவுக்கு கொண்டு வரும் போர். பின்னர் ஆண்டவர் நித்தியத்தை கிளப்பும் கட்டளையை வழங்கினார். இப்போது போ மைக்கேல், மனிதர்களின் உலகிற்கு இறங்கு, என் ஜனங்களுக்காக இடைவெளியில் நில். நாகம் தனது நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது நீ அவனை பூமியின் மேல் வானத்தில் எதிர்கொள்வாய். நான் உனக்கு கொடுத்த அதிகாரத்தால் அவனை வீழ்த்துவாய், அவனை தரையில் வீசுவாய். அவன் பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் செய்யும், ஆனால் வெற்றி பெறமாட்டான். ஏனெனில் அவனது கதையின் முடிவை நான் ஏற்கனவே எழுதி வைத்துள்ளேன். அது முழுமையான தோல்வியின் கதை. மைக்கேல் எழுந்து நின்றார். அவரது இறக்கைகள் இடியோசை போல விரிந்தன. அவர் வானத்தின் கூடுகையில் உள்ள சேனையை நோக்கி திரும்பினால் அவருடைய குரல் அவருடைய சொந்த வார்த்தைகள் அல்ல, ஆனால் சர்வ வல்லவரின் கட்டளையை பேசும் ஒருவரின் அதிகாரத்துடன் ஒலித்தது. போருக்கு தயாராகுங்கள், உங்கள் வாள்களை கூர்மையாக்குங்கள், உங்கள் கவசங்களை அணியுங்கள். தீர்ப்பின் நேரம் நம்மீது வந்துவிட்டது. நாம் உயர்ந்தவரின் கருவிகள். நாம் புகழுக்காக போரிடவில்லை, நாம் வெற்றிக்காக போரிடவில்லை. ஆண்டவர் கட்டளையிட்டதால் நாம் போரிடுகிறோம். அவருடைய சித்தம் பூமியிலும் வானத்திலும் நிறைவேறும். தேவதூதர்கள் வான நீதிமன்றங்களின் அடித்தளங்களை அதிர வைக்கும் ஓசையுடன் கூச்சலிட்டார்கள். அது இரத்த வெறி அல்லது கோபத்தின் கூச்சல் அல்ல, அது ஒரு ஆராதனையின் அறிவிப்பு. ஆண்டவர் ஆள்கிறார் என்றும், அவருடைய எதிரிகள் அவருடைய காலடியில் பாதபீடமாக்கப்படுவார்கள் என்றும் ஒருமித்தமாக அறிவித்தல். மிகேல் தனது கவசத்தை அணிந்தார். ஒவ்வொரு பகுதியும் தெய்வீக உண்மையின் வெளிப்பாடா இருந்தது. நீதியின் மார்பு கவசம், உண்மையின் கச்சை, விசுவாசத்தின் கேடயம், ரட்சிப்பின் தலைக்கவசம் மற்றும் ஆவியின் வாள். அது தேவனுடைய வார்த்தை. அவர் வெறும் போராளி மட்டுமல்ல, அவர் தேவனுடைய நீதியின் உருவாக சக்தி வாய்ந்தவரின் பண்புகளையே அணிந்தவராக இருந்தார். அவர் இறங்க தயாராகிய போது ஒரு இறுதி உண்மை அவரது ஆவியில ஒளித்தது. அந்த உண்மைதான் ஒவ்வொரு போர், ஒவ்வொரு சோதனை, இருளின் சக்திகளுடன் நடந்த ஒவ்வொரு மோதலிலும் அவரை தாங்கியது. போர் ஏற்கனவே வென்றுள்ளங்க, வெற்றி உறுதிப்படுத்தப்பட்டது. மீதமுள்ளவை ஆல் தட் ரிமைண்ட், நீதியின் நிறைவேற்றம், தீர்க்க தரிசனத்தின் பூர்த்தி மற்றும் ராஜாதி ராஜாவின் இறுதி மகிமையான வெற்றி மட்டுமே. வானத்தின் சிங்காசனத்துக்கு வெகு கீழே ஒளி எப்போது எட்டாத அந்த ஆழங்கள்ல இன்னொரு கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. அந்த அகழ் பழைய வெறுப்பும் தீய எண்ணங்களும் கொண்டு கொந்தளித்தது. இங்க விழுந்த தேவதூதர்களுக்கான சிறையில் இருளின் சங்கிலிகள் கடவுளின் கட்டுப்பாட்டை மீறி புனிதத்தை கெடுத்தவர்களை கட்டியிருந்த இடத்துல ஒரு கிளர்ச்சி காரம்பமானது. நரகத்தின் வாசல்கள் அதன் அடித்தளங்கள்ல நடுங்கின. அந்த அளவில்லா குழியிலிருந்து ஒரு இவ்வளவு அருவறுப்பான கோபத்துல முழுமையாக மூழ்கிய ஒரு இருப்பு எழுந்தது. அவன் வருகைக்கு போட பேய்கள் நடுங்கின. வானிலிருந்து மின்னல் போல் விழுந்த காலை நட்சத்திரமான லூசிபர் இப்போது தன் படைகளுக்குள் சாத்தானாக, பொய்யாளர், எதிரி, உலகத்தை முழுவதும் ஏமாற்றும் பழைய பாம்பாக நடந்தார். அவனது அழகு முற்றிலும் அழிந்து விடவில்லை, ஆனால் அது ஒரு அருவறுப்பான உருவமாக மாற்றப்பட்டிருந்தது. ஒரு காலத்துல தேவனின் சிங்காசனத்தை வணக்கத்தால் மூடிய அபிஷேகிக்கப்பட்ட கிருபாக இருந்தவன் இப்போது பெருமை மற்றும் கிளர்ச்சிக்கான ஒரு நினைவு சின்னமாக நின்றான். அவனது கண்கள் பொறாமையும் தீயால் எரிந்தரா. அவனது குரல் விஷன் சுட்டியது. அவனது இதயம் ஒருபோதும் ஒப்புக்கொள்ளாத எதிர்ப்பின் அடுப்பா இருந்தது.
ஒரு முறை அவன் வானத்திலிருந்து தள்ளப்பட்டான். அவனது கிளர்ச்சி மிகேலாலும் விசுவாசமான தூதர்களாலும் நசுக்கப்பட்ட போது, ஆனா அவன் ஒருபோதும் சரணடையவில்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அவன் திட்டமிட்டு சூழ்ச்சி செய்து கெடுபிடி செய்து ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு பண்பாடும் ஒவ்வொரு தலைமுறையும் பரவிய இருளின் பேரரச கட்டி எழுப்பினான். இப்போது முடிவு நெருங்கும் வேளையில அவன் தனது காலம் குறைவாக இருப்பதா அறிவான். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருந்தன, முத்திரைகள் உடைக்கப்பட்டன, ஆனா அவன் அமைதியா அழிவில் விழ விரும்பவில்லை. சாத்தான் தனது கையை உயர்த்தினா நரகத்தின் படைகள் அவனை முன்னிலையில திரண்டன. நாடுகளை ஆட்சி செய்த அதிகாரிகள், அரசாங்கங்களை இயக்கிய சக்திகள், போர்களையும் பஞ்சங்களையும் திட்டமிட்ட இருளின் ஆட்கள், மனிதர்களின் இதயங்களில் பொய் கிசுகிசுத்த தீய ஆன்மீக சக்திகள் எல்லாம் இங்கே இருந்தன. ஒரு காலத்துல பரலோக அரங்குகளில் பாடிய விழுந்த தேவதூதர்கள் இப்போ அடையாளம் தெரியாம வளைஞ்சு போயிருந்தனர். அரசர்களையும் ஆசாரியர்களையும் உடல்ல புகுந்து வரலாற்ற குழப்ப நோக்கி இழுத்து சென்ற பேய்கள் இங்கே இருந்தனர். மற்றும் அங்கே நெபிலிம் ஆவிகள் இருந்தனர். வெள்ளத்திற்கு முன்பு பூனில் நடந்த பெரியவர்களின் உடலற்ற ஆன்மாக்கள், ஓய்வில்லாம அலைந்து திரிய வேண்டிய சாபம் பெற்றவர்கள் உடலை கைப்பற்றவும் ஆன்மாக்களை விழுங்கவும் தேடிக்கொண்டிருந்தன. அவர்கள் அனைவரும் தங்கள் ஜூரன் முன் நின்று அவளது கட்டளையை எதிர்பார்த்தனர். சாத்தானின் குரல் ஆழ்கடலில் அரைச்சல் கல்லின் சத்து போலோளித்தது. அதிக உயர்ந்தவர் ஏற்கனவே வெற்றி பெற்று விட்டார் என்று நினைக்கிறார். நாசரேயரின் மரணம் நம்முடைய விதியை முடிவு செய்து விட்டது என்று அவர் நம்புகிறார். ஆனால் நான் உங்களிடம் சொல்கிறேன், மனிதர்களின் நுரையீரலில் இன்னும் மூச்சு இருக்கும் வரை, மனிதனின் இதயத்தில் பாவம் இருக்கும் வரை நமக்கு இங்கே ஒரு பிடிப்பு இருக்கிறது. நாம் தலைவணங்க மாட்டோம், நாம் மனந்திரும்ப மாட்டோம். கடைசி நட்சத்திரம் வானிலிருந்து விழும் வரை நாம் போராடுவோம். நம்மை நெருப்பு ஏரியில் எரிய வேண்டியிருந்தாலும் எவ்வளவு ஆன்மாக்களை முடிந்தவரை நம்முடன் இழுத்துச் செல்ல முடியுமோ அவ்வளவு ஆன்மாக்களை இழுத்துச் செல்ல போவோம். பிசாசுகள் ஒப்புதலுடன் கர்ஜித்தன. அவற்றின் குரல்கள் அவமதிப்பு மற்றும் கோபத்தின் கலகலப்பாயிருந்தது. அவர்களுக்கு இலக்கு எதுவும் இல்லை. அவர்கள் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள். அவர்களின் தண்டனை இறுதி. ஆனால் மீதமுள்ள நேரத்தை அதிகப்படியான வலி ஏற்படுத்தவும் அதிகப்படியான பொய்களை பரப்பவும் அதிகமான உயிர்களை அழிக்கவும் செலவிட போறாங்க. இந்த யுக்தி பழமையானது, ஆனா அது ஒருபோதும் தோல்வி அடைந்ததில்லை. சாத்தா நேரடியா சொர்க்கத்தை தாக்கமாக்கா. ஒரு முறை அவர் அதை முயற்சித்தார், ஆனா தோல்வி அடைந்தார். அதுக்கு பதிலாக அவர் கடவுளின் உருவமான மனிதர்களை தாக்கப் போகிறார். அவர் நாடுகளை மிருகத்தை வழிபட செய்வதற்காக ஏமாற்றுவார். பூமியின் ஆட்சி அதிகாரிகளை தன் பொம்மை அரசின் கீழ் ஒரே உலக அரசை உருவாக்கும் வகையில கவர்ந்து விடுவார். அவர் கடவுளின் அதிசயங்களை போவவே போலி அற்புதங்களை நிகழ்த்துவார். அவை மிகவும் நம்ப வைக்கும் வகையில் இருக்கும். அதில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட சோதிக்கப்படுவார்கள். மிக முக்கியமாக அவர் மீதமுள்ளவர்களை, அதாவது இயேசுவின் சாட்சியும் கடவுளின் வார்த்தையும் பிடித்துக் கொண்டிருக்கும் விசுவாசமான சிலரை குறிவைப்பார். அவர்களை அழிக்க முடிஞ்சா, அவர்களை வீழ்ச்சி அடைய செய்ய முடிஞ்சா, ஒருவேளை தீர்க்க தரிசனத்தை மாற்றவும் முடிவை மறுபடியும் எழுதவும் தீர்ப்பின் நடுவிலும் தன் ராஜ்யத்தை உருவாக்கவும் முடியும்னு நினைத்தான். அவன் தன் முதன்மை அரசர்களிடம் திரும்பினான். பேய்களின் அரசன் பீல்சிபூப், ஆசை மற்றும் விரோதத்தின் ஆவி அஸ்மோடியஸ், பேராசையின் ஆண்டவன் மாமோன், குழப்பத்தின் பாம்பு லெவியாதான் ஆகியோருக்கு தங்கள் பணிகளை வழங்கினான். பூமியில சென்று செயல்படுங்க, நம்பிக்கை இல்லாதவர்களின் மனங்களை குருடாக்குங்க, ஆட்சி செய்பவர்களின் இதயங்களை கடினமாக்குங்க, போர் பஞ்சம் தொற்று மற்றும் மரணத்தை எழுப்புங்க. சரியான நேரம் வந்ததும், மனித குலம் அழிவின் விளிம்பில் இருக்கும் போது நான் என்னை வெளிப்படுத்துவேன். கடவுளின் ஆலயத்தில் நின்று நானே கடவுள் என்று அறிவிப்பேன். உலகம் முழுவதும் என்னை வழிபடும், இல்லையெனில் அவர்கள் இறந்து போவார்கள். அந்த அரசர்கள் தலை வணங்கி தங்கள் சுடரனின் விருப்பத்தை நிறைவேற்ற ஆவலுடன் புறப்பட்டனர். அவர்கள் தீர்க்க தரிசனங்களை தேவதூதர்கள் அறிந்த அளவுக்கு நன்கு அறிந்திருந்தார்கள். வெளிப்படுத்தல் புத்தகம் தங்களது தோல்வியை முன்கூட்டியே கூறியிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தாலும், தங்கள் இயல்பால் கட்டுப்பட்டவர்கள், முழுமையாக கிளர்ச்சியாளர்கள், நிச்சயமான அழிவை எதிர்கொண்டாலும் சரணடைய முடியாதவர்கள். பிசாசுகள் பூமி முழுவதும் பரவிய போது சாத்தானை இரண்டாவது பரலோகத்திற்கு திரும்பி ஏறினான். அது பூமிக்கும் கடவுளின் சிங்காசனத்துக்கும் இடையே உள்ள பிரதேசம். அங்கு ஆன்மீக போர் மனித கண்களுக்கு தெரியாம நடக்கிறது. மிகேல் வருவார் என்பதை அவன் நன்கு அறிந்திருந்தான். இறுதி மோவாஜையை தவிர்க்க முடியாதது என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனா அமைதியா காத்திருக்க அவன் தயாராக இல்ல. அவன் முதல்ல தாத்மா. அவன் விழுந்த தேவதூதர்கள் ஒவ்வொருவரையும், பிசாசுகளின் கூட்டங்களை, பூமியில் இன்னும் நடமாடும் ஒவ்வொரு கெட்ட ஆன்மாவையும் ஒன்றிணைத்து படைக்கலங்களை திரட்டி படைப்பையே அதிர வைக்கும் கோபத்துடன் போர் நடத்துவான்.
மிகேல் தோன்றும் போது வாழ் பிடித்து சக்தி வாய்ந்த இறைவனின் தீயால் கண்கள் எரிந்தபடி சாத்தான் அவனை பயமின்றி எதிர்கொள்வான். அவனை சொர்க்கத்திலிருந்து தள்ளிய அந்தசே பெருமையுடன் போரினி தொலைவில் உள்ள அச்சுறுத்தவல்ல, அது ஆரம்பமாயிவிட்டது. மோதும் அந்த தருணம் எச்சரிக்கையின்றி வந்தது. ஒரு கணத்துல பூமியின் மேல வான அமைதியா இருந்தது. நட்சத்திரங்கள் தங்கள் பழமையான பாதையில பிரகாசித்தன. நிலா அதன் மங்கிய ஒளிய தூங்கும் நகரங்களுக்கு வீசியது. அடுத்த கணம் வானம் மேலிருந்து கீழ் வரை கிழிக்கப்பட்ட திரை போல் பிளந்தது. ஆன்மாவின் உலகம் பொருளின் உலகில வெடிச்சது. இடி கண்டினென்ட்களை கடந்தது. இது இயற்கை புயல்களின் இடி அல்ல, பூமியின் மேல வானத்துல மோதும் வான உலக படைகளின் சத்தம். மின்னல் இருளை இறுகியது. அந்த ஒளிப்படர்ந்த சிறு கணங்களில் பார்க்கும் கண்கள் கொண்ட சிலர் நிகழ்ந்து கொண்டிருந்ததை சற்றே பார்த்தனர். தீயின் இறக்கைகள், ஒளியின் வாள்கள் மனித மனம் முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பயங்கரமும் மகிமையுமாக இருக்கும் உருவங்கள் ஆகாயம் முழுவதும் ஒரு முனையிலிருந்து மற்றொரு முனை வரை பரடிய போர்ல சிக்கிக் கொண்டிருந்தன. மிகேல் மூன்றாவது வானத்திலிருந்து நீதியால் எரிகின்ற ஒரு விண்கல் போல இறங்கினார். அவரது வாள் உரையிலிருந்து எடுக்கப்பட்டு அது ஏதனில் ஆதாம் மற்றும் ஏவாவை வெளியேற்றிய அதே தீயில் எரிந்தது. சோதோ மற்றும் கொமோராவை அழித்த அதே தீயில் எரிந்தது. ஒரு நாள் உலகின் கூறுகளை உருக வைத்து பூமியை மறுபடியும் உருவாக்கும் அதே தீயில் எரிந்தது. அவர் தனியாக வரவில்லை. அவருக்கு பின்னால் 10,000 மடங்கு 10,000 தேவதூதர்கள் பறந்தனர்.

இறங்கினார்கள். இது ஒரு சிறிய போர் அல்ல, இது வலிமையின் சோதனை அல்ல, இது முடிவின் தொடக்கம். அது ஒவ்வொரு தேவதூதரும் அறிவாண்டர். சாத்தா அவர்களை இரண்டாவது பரலோகத்தில் எதிர்கொண்டான். அங்கு அதிகாரங்களும் அதிகாரிகளும் நாடுகளின் மீது ஆட்சி செய்தனர். அவன் தனது படைகளை மிக கவனமா அமைத்திருந்தான். பூமிக்கும் கடவுளின் சிங்காசனத்துக்கும் இடையில் அடுக்கடுக்கா அசுரப்படைகள் ஒரு தடுப்பு சுவரா உருவாகின. அவனது மிகச்சிறந்த தளபதிகள் விழுந்த தேவதூதர்களின் படைகளை வழியடத்தினார்கள். ஒரு காலத்தில் அவர்கள் எல்லாம் சர்வ வல்லவரின் முன்னிலையில் வழிபட்டவர்கள், ஆனால் இப்போது சாபமிட்டவர்களின் அவலத்துடன் போரிட்டார்கள். அவர்கள் கிளர்ச்சியின் நெருப்பிலே உருவாக்கப்பட்ட ஆயுதங்களை ஏந்தினார்கள். குற்றச்சாட்டுகளால் சுட்டும் வாள்கள், பொய்களால் கூர்மையாக்கப்பட்ட ஈட்டிகள், துரோக வார்த்தைகள் பொறிக்கப்பட்ட கேளையங்கள். அந்த படைகளின் நடுவுல சாத்தானே நின்றான். அவன் இறக்கைகள் விரிந்திருந்தன. முகம் கோபத்திலும் எதிர்ப்பிலும் சுருங்கி இருந்தது. அவன் மிகேலை பார்த்து சிரித்தான். அது இரும்பும் கல்லும் உரசும் சத்த போல இருந்தது. அதிக உயர்ந்தவரின் நாய்க்குட்டி மீண்டும் போருக்கு வந்திருக்கிறான் என்று சாத்தான் கேலி செய்தான். அவன் குரல் போர் வெளியில் முழங்கியது. சொல் பார்க்கலாம் மிகேல், உனக்கு இது ஒருபோதும் சலிப்பாக இருக்கிறதா? எப்போதும் வேலைக்காரன், ஒருபோதும் ஆண்டவன் அல்ல. எப்போதும் தலை குனிந்து, ஒருபோதும் ஆட்சி செய்யாம. நான் என் சுதந்திரத்தை முதல்ல அறிவித்த போது உனக்கு ஒரு ராஜ்யம் தர முயன்ற. நீ எனக்கு சமமாக என் பக்கத்துல நிற்க முடிந்திருக்குமே, அவனுக்கு அடிமையாக கீழே அல்ல. மிகேலின் பதில் அமைதியாகவும் அளவாகவும் இறுதியானதாகவும் இருந்தது. நான் கட்டாயத்தால் சேவை செய்யவில்லை மார்னிங் ஸ்டார், அவர் தகுதியானவர் என்பதால் சேவை செய்கிறேன். நீ உன்னை தவிர வேறு யாரையும் வணங்க முடியாம கிளர்ச்சி செய்தாய், அந்த அகந்தை தான் உன் அழிவாகும். மற்றொரு வார்த்தையும் பேசாம மிகேல் தனது வாளை உயர்த்தி பாய்ந்தான். வானகங்கள் போர் வெடிச்சன. மிகேலும் சாத்தானும் மோதிய போது ஆன்மீக உலகின் அடித்தளங்கள் அதிர்ந்தன. அவர்களின் வாள்கள் சந்தித்த போது அது உலகங்கள் மோதும் சத்தத்தை போல இருந்தது. அதிர்வெளிகள் வெளியே பரவி நரகத்தின் கதவுகளை நடுங்க செய்தன. நட்சத்திரங்களே மங்கின. சாத்தான் சூழ்ச்சியும் கோபமும் கொண்டு போரிட்டான். அவ வாள் ஏமாற்றவும் அடக்கவும் உருவாக்கப்பட்ட வடிவங்கள்ல நகர்ந்தது. ஆனா மிகேல் துல்லியத்துடனும் உண்மையுடனும் போரிட்டான். ஒவ்வொரு தாக்கமும் கணக்கிட்டது. ஒவ்வொரு இயக்கமும் அவனை அனுப்பியவரின் அதிகாரத்துல நிலைத்திருந்தது. அவர்களை சுற்றி தேவதூதர் பட அரக்கர் படைகளை வெட்டும் அறிவாள போல எளிதாக அழிச்சது. வீழ்ந்த தேவதூதர்கள் பிடிக்கப்பட்டு பூமிக்கு வீசப்பட்டனர். அவர்களுக்கான சங்கிலிகள் தயார் செய்யப்பட்டன. அவர்களின் தீர்ப்பு முடிவு செய்யப்பட்டது. பிசாசுகள் கத்தி ஓடின, ஆனால் ஒளிஞ்சு கொள்ள எங்கும் இடம் இல்ல. சொர்க்கத்தின் கோப ஒளியில் இருந்து அவர்களை பாதுகாக்கும் அளவுக்கு ஆழமான இருட்டு எதுவுமே இல்ல. இருப்பினும் சாத்தானை எளிதில தோற்கடிக்க முடியுங்க. இவ்வேறு போரையும் அவன் முன்பே போர் செய்திருந்தான். தோற்றிருந்தாலும் அவன் கற்றுக்கொண்டிருந்தான். அவன் தன் உருவத்தை மாற்றிக்கொண்டான். ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் கொண்ட ஒரு பெரிய சிவப்பு பாம்பாக மாறினான். ஒவ்வொரு தலையும் துஷ்பரிசுத்த வார்த்தைகளால முத்திரை போடப்பட்டிருந்தது. அவன் வாளால் விண்மீன்களின் மூன்றில் ஒரு பகுதியை அவற்றின் இடங்களில் இருந்து தள்ளி வீசினான். தன் காலம் முடிவடைய போகிறது என்பதை அறிந்த ஒரு உயிரினத்தின் கோபம் முழுவதையும் கொண்டு அவன் மிகையில் ஓட்டி பாய்ந்தான். ஆனா மைக்கேல் எந்த உணர்வும் காட்டவில்லை. இத போன்ற உருவத்தை அவர் முன்பே பார்த்திருந்தார். எதிரியின் ஒவ்வொரு தந்திரமும் ஒவ்வொரு யுக்தியும் அவசரமான முயற்சியும் அவருக்கு தெரியும். மேலும் சாத்தானுக்கு தெரியாத ஒன்றும் அவருக்கு தெரியும். கல்வரியில போர் ஏற்கனவே வென்று விட்டது. ஆட்டுக்குட்டியின் இரத்தம் பாம்பின் விதியை முடிவு செய்து விட்டது. மீதம் இருந்தது தீர்ப்பு நிறைவேற்றுவதுதான். மைக்கேல் தனது வாளை அரக்கனின் பக்கத்துல ஆழமாக தள்ளினார். அந்த மிருகம் வலி மற்றும் கோபத்துல கத்தியது. நீ கீழே வீசப்பட்டாய் குற்றம் சாட்டுபவனே என்று மைக்கேல் அறிவித்தார். அவரது குரல் வானத்தின் அதிகாரத்துடன் ஒலித்தது. உனது அரியணைக்கு செல்லும் அனுமதி நீக்கப்பட்டுள்ளது. உன் குற்றச்சாட்டுகள் மௌனமாக்கப்பட்டுள்ளன. உன் ராஜ்யம் வீழ்ந்து விட்டது. நீ இறுதி தீர்ப்பு நாள் வரை இருளின் சங்கிலிகளில் கட்டப்பட்டிருப்பாய். இறுதியாக ஒரு வலிமையான அடி கொடுத்து மைக்கேல் சாத்தான பூமிக்கு தள்ளினார். அரக்கன் மின்னல் போல விழுந்து நெருப்பு மற்றும் புகையை இழுத்துக்கொண்டு வானத்திலிருந்து கீழே விழுந்தான். முத போர் முடிந்தது, ஆனா யுத்தம் இப்போதான் தொடங்கியது. ஏனெனில் இப்போது அரக்கன் பூமியில் நடந்தான். அவனது கோபம் மிகுந்தது. ஏனெனில் அவனது காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிந்திருந்தான். சாத்தானின் வீழ்ச்சி ஏற்படுத்திய அதிர்வு ஆன்மா உலகில நிலநடுக்கம் போல பூமி முழுவதும் ஒலித்தது. உயர்ந்த மலைகளில் இருந்து ஆழமான கடல்களுக்கு வர நூற்றாண்டுகளாக நாடுகள் ஆட்சி செய்த தீ ஆவிகள் தங்கள் தலைவனின் தோல்வியின் அதிர்ச்சியோ உணர்ந்தன. அவர்கள் அந்த போரை கடவுளின் வானத்தில் நிகழ்ந்ததை பார்த்தனர் மற்றும் சாத்தியமற்றது நிஜமாக மாறுவதை கண்டனர். அரக்கன் கீழே வீசப்பட்டான். அவனது குற்றச்சாட்டுகள் மௌனமாகின. கடவுளின் சிங்காசனத்திற்கு அவனது அணுகல் என்றென்றும் நீக்கப்பட்டது. இருளின் படைகளில் பதட்டம் பரவியது.
ஒரு காலத்துல அதிகாரத்தின் வழித்தடங்கள்ல எருமையாக நடந்த

இந்த வீழ்ந்த தேவதைகள் அரசர்களும் ஜனாதிபதிகளும் காதல பொய் சொன்னவர்கள் இப்போது ஒளிவதற்காக ஓடினார்கள். அவர்கள் கவனமாக கட்டியிருந்த மோசடி பேரரசுகள் இடிஞ்சு விழ ஆரம்பித்தன. மிகேல் அவனது வாழ் இன்னும் பரிசுத்தாக்கினியால் ஜொலிக்க தனது கவனத்தை அவர்களிடம் திருப்பினான். ஒன்றொன்றாக அதிகாரிகள் தங்கள் சிங்காசனங்களிலிருந்து இழுத்து கீழேற்றப்பட்டனர். தானியலின் காலத்தில் 21 நாட்கள் தேவதூதர் கபிரியலை எதிர்த்திருந்த பாரசீக அரசன் போராளி தேவதூதர்களால பிடிக்கப்பட்டு இரும்பு சங்கிலிகள்ல கட்டப்பட்டான். தத்துவத்தை மாசுபடுத்தி ஞானத்தை மூட நம்பிக்கையா மாற்றிய கிரேக்க அரசன் தனது செல்வாக்கு இருக்கையிலிருந்து கீழே வீசப்பட்டான். பூமியின் மகாநகரங்களை ஆட்சி செய்த ஆவிகள் பாபிலோன், ரோம், எருசலேம் மற்றும் நவீன யுகத்தின் தலைநகரங்கள் நிழல்களில் இருந்து இழுத்து வெளிச்சத்திற்கு கொண்டு வந்து பரலோக தீர்ப்பின் ஒளியில் வெளிப்படுத்தப்பட்டன. அவர்கள் கத்தி சபித்தரர். அவர்கள் வேண்டிக் கொண்டும் மிரட்டியும் பார்த்தனர். ஆனால் தப்பிக்க எந்த வழியும் இல்ல. தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. செயலாக்கம் நடந்து கொண்டிருந்தது. மனிதர்களுக்கு இரக்கம் காட்டாதவர்களுக்கு தேவதூதர்கள் எந்த இரக்கமும் காட்டவில்லை. ஆனா அதிகாரிகளின் வீழ்ச்சி பீமிக்கு அமைதியை கொண்டு வரவில்லை. மாறாக அதற்கு நேர் மாறானது. இந்த சக்தி வாய்ந்த பேய்கள் பரலோக அதிகாரங்களை இழந்து பூமியின் மேற்பரப்பில் வீசப்பட்ட போது அவர்கள் தங்களுடன் பேரழிவும் குழப்பமும் கொண்டு வந்தனர். வெளிப்படுத்தல் இந்த தருணத்தை முன்பே எச்சரித்திருந்தது. பூமிக்கும் கடலுக்கும் ஐயோ, ஏனெனில் சாத்தான் மிகுந்த கோபத்துடன் உங்களிடம் இறங்கிவிட்டான். அவனுக்கு அவனது காலம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான். வெற்றி இழந்தவர்களின் கோபம் எப்போதும் மிகவும் ஆபத்தானது. சாத்தானோ அவனுடன் இருந்த சேனைகளும் தங்களது கடைசி நாட்களில் உருவாக்கக்கூடிய அனைத்து வேதனைகளையும் வெளிப்படுத்த முயன்றனர். அவன் வெற்றி பெற முடியாவிட்டாலும் அவனது எதிரிகளுக்கு மிக உயர்ந்த விலையை கட்டச் செய்வதை உறுதி செய்தான். பேய்கள் பூமியில வண்டி புழுக்கள் போல இறங்கினார்கள். அவர்கள் ஆட்சி புரிபவர்களின் மனங்கள்ல புகுந்து அவர்களை போர் நோக்கி தள்ளினர். அவர்கள் பழைய வெறுப்புகளை கிளப்பி தலைமுறைகளாக அமைதியா இருந்த சண்டைகளை மீண்டும் தூண்டினர். மாயவித்ய, பொய்யான மதங்கள் மற்றும் கடவுளுக்கு எதிரான திட்டமிட்ட கிளர்ச்சியின் மூலம் கதவுகளை திறந்திருந்தவர்களை அவர்கள் ஆவி பிடித்தனர். மாயவித்தை பெரும் பிரபலமாக வெடிக்கல. மந்திரவாதம், ஜோதிடம், இறந்தவர்களுடன் தொடர்பு கொள்ளும் முயற்சி மற்றும் அனைத்து வகையான ஆன்மீக இருட்டும் பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முன்பு ரகசியமாக இருந்தவை இப்போது வெளிப்படையாக கொண்டாடப்பட்டன. தொலைக்காட்சி திரைகள் துரோக வார்த்தைகளால பிரகாசித்தன. இசை கவர்ந்து அடிமைப்படுத்தும் வகையில் உருவாக்கப்பட்ட பேய்களின் தாள்களுடன் ஒலித்தது. கல்வி அமைப்பு குழந்தைகளுக்கு உண்மையை நிராகரித்து பொய்களை ஏற்க சொல்லி கற்றுத்தந்தது. இதையெல்லாம் பின்னணியில் விழுந்த தேவதூதர்கள் தங்கள் காலம் வருடங்களில் அல்ல, நாட்களில் மட்டுமே இருப்பதை அறிந்து ஓயாமல் உழைத்தனர். ஆனா இந்த இருட்டின் நடுவிலும் கடவுளின் கை செயல்பட்டு கொண்டிருந்தது. மிகேல் மற்றும் பரலோக சேனைகள் பூமியை விட்டுவிடவில்லை. அவர்கள் மீதமுள்ளவர்களை, அதாவது மிருகத்திற்கு முன்பாக தலை வணங்க மறுத்து மரணத்தையும் எதிர்கொண்டு இயேசுவின் சாட்சியை காத்து நிற்கும் விசுவாசிகளை பாதுகாப்பா காத்தனர். தேவதூதர்கள் நீதிமான்களின் வீடுகளை சுற்றி முகாமிட்டனர். அவர்கள் பரிசுத்தர்களின் ஜபங்களை பாதுகாத்து அவற்றை கடவுளின் சிங்காசனத்திற்கு எடுத்துச் சென்றனர். உயிருள்ள கடவுளின் முத்திரை பெற்றவர்களை, விழுங்க முயன்ற பேய்களை அவர்கள் வீழ்த்தினர். இப்போது போர் பரலோகத்துல மட்டும் அல்லாம அது தெருக்களில், வீடுகளில், ஆண்கள் மற்றும் பெண்களின் இதயங்களிலே நுழைந்தது. ஒவ்வொரு ஆன்மாவும் ஒரு பக்கம் தேர்வு செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. முன்பு இருந்த அதிகாரத்தை இழந்தாலும் இன்னும் ஆபத்தான நிலையில் இருந்த விழுந்த அதிகாரிகள் தங்கள் தாக்கம் இருந்த இடங்கள்ல ஒன்று கூடினர். அவர்கள் பொய்யான மதங்களின் கோயில்கள், அரசியல் அதிகார மையங்கள், பொழுதுபோக்கு தலைநகரங்கள் மற்றும் நிதி மையங்களுக்கு கூட்டமாக சென்றனர். அவர்கள் இந்த கோட்டைகளை உறுதிப்படுத்தி கடைசி வரை அவற்றை பிடித்து வைத்திருக்க தீர்மானித்தனர். பரலோகத்துக்கு வழி அவர்களுக்கு இப்போது மூடப்பட்டதால் அவர்கள் அங்கு அல்ல, கடவுளின் ஜனங்களை எதிர்த்து இறுதி தாக்குதலுக்காக ஒருங்கிணைக்க தொடங்கினர். பாம்பு கடவுளின் கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களை எதிர்த்து போர் செய்தது. இது வரலாற்றில் எப்போதும் பதிவாகாத வகையில் ஒரு துன்புறுத்தல், பிரச்சாரம் மற்றும் ஆன்மீக போராக இருந்தது. ஆனால் மிகேல் உறுதியாக நின்றார். அவருக்கு ஒரு பணிக்கட்டளை வழங்கப்பட்டிருந்தது. அதை முழுமையா நிறைவேற்றுவார் என்ற உறுதியும் இருந்தது. ஒவ்வொரு பேயும் கீழே வீசப்பட்டு, ஒவ்வொரு விழுந்த தேவதூதனும் கட்டப்பட்டு, ஒவ்வொரு குற்றச்சாட்டும் மௌனமா ஆக்கப்பட்டது. இறுதி எதிரி அகழியில வீசப்பட்டதும், கடைசி சங்கிலி பூட்டப்பட்டதும், கடைசி முத்திரை வைக்கப்பட்டதும், அப்போதும் அப்போதுதான் அந்த போர் முடிவடையும். அந்த கணம் வரும் வரை
போர் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆன்மீக கண்கள் கொண்டவர்களுக்கு அது தெளிவாக தெரிந்தது. ஆனா குருட்டுத்தனமாக நடப்பவர்களுக்கு அது மறைந்திருந்தது. அனைத்தையும் தாங்கி பூமி நொந்து கொண்டிருந்தது. தேவனுடைய மகன்கள் வெளிப்படும் நாளையும் படைப்பே தன்னை அழிவிலிருந்து விடுவிக்கப்படும் நாளையும் ஆவலோடு எதிர்பார்த்தது. அதிகாரங்கள் கீழே வீசப்பட்டு அவர்களின் பரலோக அணுகள் துண்டிக்கப்பட்டதும் சாத்தான் தன்னுடைய புதிய யோசனையை தேட வேண்டிய நிலைக்கு வந்தான். இனி அவன் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக பரிசுத்தர்களை குற்றஞ்சாட்ட முடியல. இனி அவன் நிழல்களிலிருந்து செயல்பட்டு ஆன்மீக உலகிலிருந்து நிகழ்வுகளை இயக்க முடியல. இப்போது பூமியில கட்டுப்படுத்தப்பட்ட அவன் ஒரு மனிதனின் மூலம் செயல்படுவான். அந்த மனிதன் தோட்டத்தில் இருந்து பாம்பு கிசுகிசுட்டு வந்த ஒவ்வொரு ஆசையும் அதிகாரத்துக்கான பேராசையும் தேவனை அவமதிக்கும் ஒவ்வொரு வார்த்தையையும் தன்னுள் கொண்டிருப்பான். பிரதிவயிறு எழுந்து வருகா. பல தலைமுறைகளாக அவன் தயார் செய்யப்பட்டான். அவனுடைய வம்சம் கவனமாக வளர்க்கப்பட்டது. அவன் மனது பிறந்த நாளிலிருந்தே பேய்களின் தாக்கத்தால் வடிவமைக்கப்பட்டது. ஆம்பு கீழே வீழ்த்தப்பட்ட பின்னர் ஏற்பட்ட குழப்பத்துல அவன் உலக மேடையில குதித்து அமைதிக்கான வாக்குறுதிகள், ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தீர்வுகள் மற்றும் கோடிக்கணக்கான மக்களை கவரும் காந்த சக்தியுடன் வந்தான். அவன் ஒரு ராட்சசனா வரவில்லை, அவன் ஒரு ரட்சகரா வந்தான். உலக பொருளாதாரம் முற்றிலும் வீழ்ந்ததும் நாடுகள் போர் விளிம்பில் நின்ற போதும் அவன் சாத்தியமற்றதாக தோன்றிய ஒப்பந்தங்களை ஏற்படுத்தினான். பசிப்பினி முழு மக்களையும் அழிக்கப் போகும் போது செழிப்ப உறுதி செய்யும் தொழில்நுட்பங்களை அவன் அறிமுகப்படுத்தினான். மதங்கள் மோதிக்கொண்டு நாகரிகத்தை சிதைக்க போகும் போது அவன் ஒற்றுமையும் பொறுமையும் போதித்து எல்லா பாதைகளும் ஒரே தெய்வீக உண்மையையே நோக்கி செல்கின்றன கூறினான். நிலையான அமைதிக்காக இயங்கிய உலகம் அவனை கட்டியணைத்தது. மாநில தலைவர்கள் தங்கள் அதிகாரத்தை அவனிடம் ஒப்படைத்தன. பெரும்பான்மையினர் மனித குலத்தின் துயரத்திற்கு தீர்வாக அவனை வழிபட்டனர். அவனது கண்களின் பின்னால் சாத்தான் புன்னகைத்தான். ஏனெனில் அவன் பூமியில் ஒரு சிங்காசனம் கண்டுபிடிச்சு விட்டான். ஆனா வழிபாடு மட்டும் போதால, அந்த மிருகம் இன்னும் அதிகமான ஒன்றா வேண்டியது. அதாவது அவனது அனுயாயர்களை அவனுடையவர்களாக அடையாளம் காணும் ஒரு குறி. கடவுள் விசுவாசிகளின் நெற்றியில் வைத்திருந்த முத்திரையின் போலி பதிப்பு. அந்த குறி முதல்ல மெதுவா அறிமுகப்படுத்தப்பட்டது. மோசடி, குற்றம் மற்றும் செயல்திறன் குறைபாடுகளுக்கு தீர்வாக வழங்கப்பட்டது. அவர்கள் அதை உயிரணு அடையாளம் என்று அழைத்தர. வலது கையில அல்லது நெற்றியில பொருத்தப்படும் ஒரு சிப்பு, தடையில்லா பரிவர்த்தனைகள், உடனடி அடையாள உறுதி, புதிய உலக அமைப்பின் அனைத்து நன்மைகளையும் பெற அனுமதிக்கும் வகையில் அது வசதியானதாக இருந்தது. அது செயல்திறனா இருந்தது. அதுதான் அவர்கள் சொன்னபடி எதிர்காலம். அதை மறுத்தவர்கள் ஆபத்தான தீவிரவாதிகள், பொதுநலத்திற்கு அச்சுறுத்தலாகவும் அறிவொளி காலத்தில் இடமில்லாத மூடநம்பிக்கை உள்ள காலத்தின் பண்டையவர்கள் என குற்றம் சுமத்தப்பட்டனர். அந்த பிரச்சாரம் இடையர் அது நடந்தது. ஒவ்வொரு திற, ஒவ்வொரு ஒளிபரப்பு, ஒவ்வொரு செல்வாக்கு கொண்டவரும் அந்த குரியன் புகழ பாடினார்கள். பள்ளிகள்ல குழந்தைகளுக்கு அதற்கு எதிர்ப்பு காட்டுவது முட்டாள்தனமும் சுயநலமும் என்று கற்றுக் கொடுக்கப்பட்டது. வேலைக்கு அதை கட்டாயமாக்கினார்கள். வங்கிகள் பரிவர்த்தனைகளுக்கு அதை கட்டாயமாக்கினார்கள். மருத்துவ சேவைக்காக மருத்துவமனைகளும் அதை கட்டாயமாக்கின. மெதுவாவும் திட்டமிட்டும் மறுப்பவர்களை சுற்றி கயிறு இருக்கப்பட்டது. அவர்கள் வாங்க முடியவில்லை, அவர்கள் விற்க முடியவில்லை. அவர்கள் சமுதாயத்திலிருந்து விலக்கப்பட்டனர், வேட்டையாடப்பட்டனர், கைது செய்யப்பட்டனர், பல இடங்களில் கொல்லப்பட்டும் விட்டனர். உலகம் தன் தேர்வை செய்து விட்டது. கடவுளின் ராஜ்யத்துக்கும் மிருகத்தின் ராஜ்யத்துக்கும் இடையிலான கோடு இதுவரை எப்போது இல்லாத அளவுக்கு தெளிவா இருந்தது. இருப்பினும் கோடிக்கணக்கானோர் அந்த முத்திரையை ஏற்று தங்கள் நித்திய விதியை உறுதி செய்த போதிலும் மீதமுள்ளவர்கள் உறுதியாக நின்றனர். இவர்கள் தான் உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்துல பெயர்கள் எழுதப்பட்டவர்கள். அவர்கள் செலவை கணக்கிட்டு வசதியை விட கிறிஸ்துவையும் உயிர் வாழ்வை விட உண்மையையும் தேர்ந்தெடுத்தனர். அவர்கள் ரகசியமான இடங்கள்ல, வீடுகள்ல, குகைகள்ல, காட்டுப்பகுதிகளில் கூடினார்கள். மெல்லிய குரலில் வழிபட்டார்கள். தங்களிடம் இருந்த சிறிதை பகிர்ந்து கொண்டார்கள். இருள் சூழ்ந்த போதும் ஒருவருக்கொருவர் ஊக்கமளித்தார்கள். தூதர்கள் அவர்களை பாதுகாப்பாக காத்துக் கொண்டிருந்தார்கள். கண்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் எப்போதும் அருகில் இருந்தார்கள். பலர் சாட்சிக்காக உயிர் தியாகம் செஞ்சார்கள். வெளிப்படுத்தல் முன்கூட்டியே சொன்னபடி தலை அறுக்கப்பட்டாலும் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை மறுக்கவில்லை. பிளேடு விழும்போது அவர்கள் கீர்த்தனங்களை பாடினார்கள். அவர்களின் ஆவிகள் தேவனின் சிங்காசன அறைக்கு ஏறி இறுதி வெற்றிக்காக காத்திருந்த பெரிய சாட்சிகள் கூட்டத்தில் சேர்ந்தன. மிகேல் எல்லாவற்றையும் பரலோகத்திலிருந்து பார்த்தார். அவரது வாள் இன்னும் பையிலிருந்து இழுக்கப்பட்ட நிலையில் அவரது கவனமும் குறையவில்லை. அவன் மிருகம் அதிகாரத்தை ஒருமிணைத்துக் கொண்டதை பார்த்தான். அவன் பொய்யான தீர்க்கதரிசி அடையாளங்களையும் அதிசயங்களையும் செய்து வானிலிருந்து தீயை இறக்கி உலகத்தை ஏமாற்றுவதை பார்த்தான்.
அவ அந்த முத்திரையை வழங்கும் நிகழ்வுகள் பெரிய மத சடங்குகளை போல நடைபெற்றத முழக்கம் மற்றும் விசுவாச உறுதிமொழிகளுடன் நடந்ததை பார்த்தான். அவன் விசுவாசிகளின் ஆன்மாக்கள் பலிபீடத்தின் கீழே இருந்து அழைத்து எப்போது எங்கள் ரத்தத்திற்கு நீதி கிடைக்கும் கேட்பத பார்த்தான். பதில் வரப்போகிறது. கோப கிண்ணங்கள் தயார் செய்யப்படுகின்றன, கர்ணங்கள் ஊத தயாராக இருந்தன. மிருகம் அவன் கொண்ட சக்தியும் மகிமையும் இருந்தும் தப்பிக்க முடியாத ஒரு சந்திப்பை நோக்கி சென்று கொண்டிருந்தான். அது மெகித்தோ பள்ளத்தாக்கில். அங்கு வானமும் பூமியும் சேர்ந்த படைகள் இறுதி தீர்மான போரில் மோதப்போகின்றன. அந்த முத்திரை வெறும் கட்டுப்பாட்டு கருவி மட்டும் இல்ல, அது படைப்பாளிக்கு எதிரான ஒரு போர் அறிவிப்பா இருந்தது. அதை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் கிளர்ச்சியுடன் இணைவதையும் படைப்பாளியை விட படைப்பை வழிபடுவதையும் தேர்வு செய்தாங்க. முத்திரையை பெற்றவுடன் இரண்டாவது வாய்ப்பு எதுவும் இருக்காது, மனம் திரும்பும் வாய்ப்பும் இல்ல. கோடு இழுக்கப்பட்டு விட்டது. மனிதர்கள் அதன் இரு பக்கங்களிலும் நின்றனர். மீட்புக்காக முத்திரை போடப்பட்டவர்களாகவோ அழிவுக்காக முத்திரை போடப்பட்டவர்களாகவோ. இந்த யுகத்தின் இறுதி நிகழ்ச்சி அரங்கில் நடக்க தொடங்கியது. நடுநிலைக்கு இடமில்லை என்ற காலம் வந்துவிட்டது. அந்த இருண்ட நேரத்துல மிருகம் தனது சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த போது அந்த முத்திரை ஒவ்வொரு நாட்டிலும் கட்டாயப்படுத்தப்பட்ட போதும் தேவன் தனது ஜனங்களை விட்டுவிடவில்லை. அவர் ஒருபோதும் அப்படி செய்வதில்லை. நியாய தீர்ப்பின் காற்றுகள் விடுவிக்கப்படுவதற்கு முன், இறுதி குரல் ஒலிப்பதற்கு முன், ஒரு தூதர் கிழக்கில் இருந்து உயிருள்ள தேவனின் முத்திரையுடன் எழுந்தார். அவரது குரல் வானங்கங்களில் இடிமுழக்கமா ஒழித்து அழிவின் சக்திகளை நிறுத்தும் கட்டளையை வழங்கியது. நாம் எங்கள் தேவனின் ஊழியர்களை அவர்களது நெற்றியில் முத்திரை போடும் வரை பூமியையும் கடலையும் மரங்களையும் சேதப்படுத்தாதீர்கள். அவ்வாறு இஸ்ரேலின் 12 கோத்திரங்களில் ஒவ்வொன்றிலிருந்தும் 12,000 பேர், மொத்தம் 144,000 பேர் ஒரு நித்தியத்தையும் கடந்தும் ஒழிக்கும் ஒரு நோக்கத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டு தடிப்படுத்தப்பட்டனர். இவர்கள் சாதாரண விசுவாசிகள் அல்ல. இவர்கள் கற்புள்ளவர்கள், உலகின் அழுக்குகளால் கலங்கப்படாதவர்கள், ஆட்டுக்குட்டி எங்கு சென்றாலும் அவரை தொடர்ந்து சென்றவர்கள். இவர்கள் பால் தேவனுக்கு முன்பாக தாழ்வணங்கவில்லை. இவர்கள் மிருகத்துடன் சமரசம் செய்யவில்லை. ஒரு கெட்ட தலைமுறையின் நடுவினும் இவர்கள் தங்களை தூய்மையாக வைத்துக் கொண்டார்கள். இப்போது இறுதி காலங்கள்ல சாட்சிகளாக பணியாற்ற போறாங்க. அவர்களின் நெற்றியில் இருந்த முத்திரை மனித கண்களுக்கு தெரியவில்லை, ஆனால் ஒவ்வொரு பேயும் அதை தெளிவாக கண்டது. அவர்கள் பயத்தில் நடுங்கினார்கள். ஏனெனில் அந்த முத்திரை தேவனுடைய பெயரே வானத்தின் மொழியில் எழுதப்பட்டு நரகத்தின் எந்த சக்தியும் வெல்ல முடியாத உரிமையின் அறிவிப்பாக இருந்தது. இந்த ஒரு 144,000 பேர் வேதனையின் நாட்கள்ல நோயால பாதிக்கப்படாம, துன்புறுத்தலால் தாழ்வணங்காம ராஜ்ய சுவிசேஷத்தை ஒவ்வொரு ஜாதி குலம் மொழியிலும் அறிவிப்பார்கள். இவர்கள் இருளின் கோட்டைகளுக்குள் அனுப்பப்பட்டார்கள். மிருகத்தின் அதிகாரம் மிகுந்த நகரங்களுக்குள், பொய்யான மதங்கள் வளர்ந்த கோயில்களுக்குள், ஆண்டவரும் அவருடைய அபிஷேகப்பட்டவரும் எதிராக ஆட்சி நடத்தும் அரண்மனைகளுக்குள். விளக்க முடியாத துணிச்சலுடன் அவர்கள் பிரசங்கித்தார்கள். அவர்கள் பயமின்றி உண்மையை பேசினார்கள். ஏனெனில் அவர்களின் உயிர்கள் கிறிஸ்துவில் மறைக்கப்பட்டுள்ளன என்பதை, அவர்களின் பணி முடியும் வரை எதுவும் அவர்களை தொட முடியாது என்பதை அவர்கள் அறிவார்கள். பிசாசுகள் அவர்களுக்கு எதிராக கோபித்தன, ஆனா அவர்களை மௌனமாக்க முடியவில்லை. மிருகம் அவர்களை பிடிக்க உத்தரவு பிறப்பித்தது, ஆனால் தேவதூதர்கள் அவர்களை பாதுகாத்தன. கொலகாரர்கள் அவர்களை கொல்ல அனுப்பப்பட்டார்கள், ஆனால் அவர்களின் குண்டுகள் இலக்கை அடைய முன் தூளாக மாறின. ஏனெனில் இந்த ஒரு 144,000 பேர் தெய்வீக பாதுகாப்பில் இருந்தார்கள். அவர்களின் சாட்சி முடியும் என்று நியமிக்கப்பட்ட நாள் வரை அவர்களை வெல்ல முடியாது. ஆனா அவர்கள் தனியா இல்ல. அந்த ஒரு 144,000 பேருடன் எண்ண முடியாத ஒரு பெரும் கூட்டமும் இருந்தது. ஒவ்வொரு நாட்டிலும், ஒவ்வொரு மொழியிலும், ஒவ்வொரு பண்பாட்டிலும் இருந்த விசுவாசிகள். அவர்கள் முத்திரையை ஏற்க மறுத்து கடைசி விலையை செலுத்தியவர்கள். இவர்கள்தான் சாட்சிக்காகவும் தாங்கள் காத்திருந்த தேவனுடைய வார்த்தைக்காகவும் கொல்லப்பட்ட மறைஞர்கள். அவர்கள் தலையை வெட்டப்பட்டார்கள், எரிக்கப்பட்டார்கள், சிலுவையில் அறையப்பட்டார்கள், மூழ்கடிக்கப்பட்டார்கள், மற்றும் பொழுதுபோக்குக்காக அமைக்கப்பட்ட அரங்குகளில் காட்டுமிராண்டி விலங்குகளால் கிழிக்கப்பட்டார்கள். ஆனா அவர்களின் மரணங்கள் தோல்விகள் அல்ல. ஒவ்வொருவரும் விழுந்தவுடனே உடனே வெள்ளையாடைகள் அணிவிக்கப்பட்டு தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன் அழைத்து வரப்பட்டார்கள். அங்கு அவர்களது சக ஊழியர்கள் முழுமையாக கொல்லப்படும் வரை இன்னும் சிறிது நேரம் ஓய்வெடுக்க சொல்லப்பட்டார்கள். அவர்களின் ரத்தம் நிலத்திலிருந்து கூவி அழைத்தது, மற்றும் வானம் ஒவ்வொரு வார்த்தையையும் கேட்டது. மிகேல் இந்த முத்திரை பெற்றவர்களுக்கு காவலாளியாக நின்றார். அவரை நோக்கி வர துணிந்த எந்த தீய ஆவியையும் எதிர்த்து அவரது வாளை எடுத்து வைத்திருந்தார். மீதமுள்ளவர்களை எந்த விலையிலும் பாதுகாப்பு என்று அவருக்கு தெளிவான கட்டளைகள் வழங்கப்பட்டிருந்தன. அந்த பணியை அவர் அசைக்க முடியாத அர்ப்பணிப்புடன் நிறைவேற்றினார்.
ஒரு அதிகாரம் அந்த 144,000 ஒருவரை ஆவி பிடிக்க முயன்ற போது அது அருகில் கூட வருவதற்கு முன்பே மிகேல் அதை வீழ்த்தினார். தவறான தீர்க்கதரிசிகள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை ஏமாற்ற எழும்பும் போது மிகேல் அவர்களின் பொய்களை வெளிப்படுத்த தேவதூதர்களை அனுப்பினார். நம்பிக்கையாளர்களை மத மாற்றத்திற்கு கட்டாயப்படுத்தும் வகையில் அரசுகள் சட்டங்களை இயற்றிய போது மிகேல் மறைமுகமாக செயல்பட்டு தப்பிக்கும் வயல்களை திறந்தார், பாதுகாப்பு வழங்கினார், கடவுளால் முத்திரை போடப்பட்ட ஒருவரும் இழக்கப்படாம பார்த்தார். நாக நடப்பதை பார்த்து அவனது கோபம் புதிய உச்சத்துக்கு சென்றது. அவன் தீர்க்கதரிசிகளை அணிவா, இந்த 144,000 வெற்றி நிறைவடைந்த போது கருடத்துடன் சீயோன் மலையில் நிற்பார்கள் என்பதை அவன் அறிவான். மரணசாட்சிகள் உயிர்த்தெழுந்து 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்வார்கள் என்பதை அவன் அறிவான். கடவுளால் முத்திரை போடப்பட்ட ஒவ்வொரு உயிரும் அவனது பிடியில் இல்லாத இன்னொரு உயிராகும். இன்னொரு தோல்வி அவனது கிளர்ச்சி தோல்வியடைந்தது என்பதற்கான இன்னொரு நினைவூட்டல். அதனால் அவன் தனது கோபத்தை அவர்கள் மீது இரட்டிப்பு வன்மையுடன் செலுத்தினான். அவனிட இருந்த எல்லா பேய்களையும் அவன் விடுவிக்கான். பிசாசுக்கு பரிசுத்தர்களுக்கு எதிராக போர் செய்யவும் அவர்களை வெல்லவும் அதிகாரம் அளித்தான். ஆனால் அவர்களின் உடலை மட்டுமே, அவர்களின் ஆன்மாவை ஒருபோதும் அல்ல. அவன் கற்பத்திலே தோற்கடிக்கப்பட்டவருடன் இறுதி நேரில் நேரிடும் நாளை எண்ணிக்கொண்டு அந்த நாளுக்காக காத்திருந்தான். ஆணவமோ மரணசாட்சிகளின் ரத்தம் பூமியை நனைக்கும் அளவுக்கு துன்புறுத்தல் அதிகரித்த போதும் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. அந்த 144,000 பேரின் சாட்சி பலனடித்தது. நியாய தீர்ப்பின் நடுவுல பெரும் கூட்டங்கள் கிறிஸ்துவ நோக்கி திரும்பினார்கள். முத்திரை போடப்பட்டவர்களின் துணிச்சல அவர்கள் பார்த்து மனம் மாறினார்கள். சுவிசேஷம் அதிகாரத்துடன் அறிவிக்கப்பட்டதை அவர்கள் கேட்டு நம்பினார்கள். இது மரணத்தை அர்த்தப்படுத்தும் என்பதை அறிந்தும் அவர்கள் அந்த முத்திரையை நிராகரித்து அதற்கு பதிலாக நித்திய ஜீவனை தேர்ந்தெடுத்தார்கள். அதிக இருட்டான நேரத்திலும் தீமை வெற்றி பெற்றது போல தோன்றினாலும் கூட தேவனுடைய ராஜ்யமானது ஆன்மா ஆன்மாவாகவும் பெயர் பெயராகவும் உலகத்தின் அடித்தளங்கள் வைக்கப்படுவதற்கு முன்பே ஆட்டுக்குட்டியின் ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டவர்களால் வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆட்டுக்குட்டி சிங்காசனத்தின் முன் நின்று 7 முத்திரைகளுடன் கூடிய சுருளை தனது கையில் வைத்திருந்தான். இது பூமியின் உரிமை ஆவணமாகும். அனைத்து படைப்புகளின் தீர்ப்பும் மீட்பும் இதுல விவரிக்கப்பட்டிருந்தது. வானகத்திலையும் பூமியிலையும் அதை திறக்க தகுதியானவர் எவரும் காணப்படவில்லை. எந்த தீர்க்கதரிசி, எந்த ராஜா, எந்த தேவதூதனோ அல்ல, தன் சொந்த இரத்தத்தின் மூலம் வெற்றி பெற்ற ஒருவரை தவிர. இப்போது மூப்பர்கள் மற்றும் உயிருள்ள பிராணிகள் ஆராதனை செய்த போது தேவதூதர்கள் கூடினார்கள். மிகேல் தனது இடத்தை எடுத்துக்கொண்டார். அந்த ஆட்டுக்குட்டி முத்திரைகளை ஒன்றொன்றாக உடைக்க தொடங்கினான். ஒவ்வொரு முத்திரையும் பூமியில் ஒரு தீர்ப்பின் அலைவீச்சை வெளிப்படுத்தியது. ஒவ்வொன்றும் முந்தையதை விட கடுமையானதாக இருந்தது. ஒவ்வொன்றும் 100 ஆண்டுகளாக நடந்த எதிர்ப்பு, இரத்தப்பாச்சி மற்றும் தேவனை அவமதித்த செயல்களுக்கு கடவுளின் பதிலாக இருந்தது. மொத முத்திரை உடைக்கப்பட்டது. ஒரு வெள்ள குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரன் ஒரு வில்லையும் ஒரு கிரீடமும் அணிந்திருந்தான். வெற்றி பெறும் நோக்கில் போருக்கு புறப்பட்டான். இது மோசடி ஆன்மாவின் வெளிப்பாடு, எதிர்கிறிஸ்து கொண்டு வரும் போலியான சமாதானம், நாடுகளை ஏமாற்றும் ஒற்றுமையின் மாய. அவன் பாதுகாப்ப வாக்குறுதி அளித்தான், ஆனா அடிமைத்தனத்தை வழங்கினான். அவன் செழிப்ப வாக்குறுதி அளித்தான், ஆனா உலகத்தை படுகொனுக்காக தயார் செய்தான். உண்மையை காணாத மக்கள் அவனை தங்கள் விடுதலைக்காரராக போற்றினார்கள். 2வது முத்திரை விரைவாக வந்தது. ஒரு சிவப்பு குதிரை தோன்றியது. அதன் சவாரிக்காரனுக்கு பூமியில் இருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரமும் மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொள்ளச் செய்வதற்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. போர்கள் ஒவ்வொரு கண்டத்திலும் வெடிச்சன. கூட்டணிகள் சிதைந்தன. நாடுகள் ஒன்றுக்கொன்று கொந்தளிப்புடன் எதிர்த்தன. இரத்தம் ஆறாக ஓடியது. காயமடைந்தவர்களின் அலறல் வானில் முழங்கியது. 3வது முத்திரை ஒரு கருப்பு குதிரையை கொண்டு வந்தது. அதன் சவாரிக்காரன் ஒரு தராசு பிடிச்சிருந்தான். அசைப்பினி பூமி எங்கும் பரவியது. விவசாயமும் விநியோகமும் கவனமா சமநிலைப்படுத்தப்பட்ட அமைப்புகள் போரும் ஊழலும் காரணமா முற்றிலும் சிதைந்தன. ஒரு குவார்டர் கோதுமை 1 நாள் கூலிக்கு விற்கப்பட்டது. முழு மக்கள் தொகையும் பசியில் தவித்தது. ஆனா உயர்வானவர்கள் வளங்களை குவித்து வைத்தனர். ஏழைகள் தெருக்களில் இறந்தனர். பணக்காரர்கள் தங்கள் கோபுரங்களை உறுதிப்படுத்திக் கொண்டனர். அவர்களுக்கும் வரப்போகும் தீர்ப்பை அறியாமல். 4வது முத்திரை ஒரு வெளிர் குதிரையை விடுவித்தது. அதன் சவாரிக்காரனின் பெயர் மரணம். அவனை பின்தொடர்ந்தது பாதாளம். பூமியின் 1/4 மக்கள் வாளால், பசிப்பினியால், தொற்று நோயால் மற்றும் காட்டு மிருகங்களால் கொல்லப்பட்டனர். சடலக்கூடங்கள் நிரம்பி வழங்கா. பெரும் குழிகள் தோண்டப்பட்டன. இருப்பினும் மனிதர்கள் மனம் திரும்பவில்லை. 5வது முத்திரை திறக்கப்பட்ட போது குதிரையும் சவாரிக்காரனும் இல்ல. பூமியில எந்த வெளிப்பாடும் இல்ல.
அதற்கு பதிலாக தேவனுடைய வார்த்தைக்காகவும் தாங்கள் வைத்திருந்த சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆன்மாக்கள் பலிபீடத்தின் கீழ் இருப்பதை யோவான் கண்டார். அவர்கள் உறக்க அழைத்து, எவ்வளவு நேரம் பரமாண்டவரே, பரிசுத்தரும் உண்மையுமாகியவரே, நீர் பூமியின் வாசிகளை நியாயம் செய்து எங்கள் இரத்தத்திற்கு பழிவாங்கும் வரை காத்திருக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு வெள்ளையாடைகள் கொடுக்கப்பட்டு தங்குகளாக கொல்லப்பட வேண்டிய மற்ற ஊழியர்களும் சகோதரர்களும் முழுமையா நிறைவேறும் வரை இன்னும் சிறிது காலம் காத்திருக்க சொல்லப்பட்டது. அவர்களின் பொறுமை பலகீனவல்ல, அது விசுவாசம். இறுதி ஏற்கனவே எழுதப்பட்டிருப்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். நீதியாக நியாயம் செய்பவரின் நீதியை அவர்கள் நம்பினார்கள். 6வது முத்திரை வானங்களை உடைச்சது. ஒரு பெரிய நிலநடுக்கம் முழு பூமியையும் அதிர வைத்தது. சூரியன் ஆட்டுக்கடையின் முடி போல கருப்பு பை போல் மாறியது. சந்திரன் இரத்தம் போல் சிவப்பாக மாறியல்ல. வானிலிருந்து நட்சத்திரங்கள் பலமான காற்றால் அசைந்த மரத்திலிருந்து விழும் அத்திப்பழங்கள் போல விழுந்தன. வானமே சுருட்டப்பட்ட ஓலை பதிப்பை போல விலகியது. ஒவ்வொரு மலையும் தீவும் தங்கள் இடத்திலிருந்து அகற்றப்பட்டன. அரசர்கள், அரசுகுமாரர்கள், சேனாதிபதிகள், பணக்காரர்கள், வல்லமையுள்ளவர்கள், ஒவ்வொரு அடிமையும் சுதந்திரமானவரும் குகைகளிலும் மலையின் பாறைகளிலும் மறைந்தனர். அவர்கள் மலைகளுக்கும் பாறைகளுக்கும், எங்களை மேல் விழுங்கள், சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முகத்திலிருந்தும் ஆட்டுக்குட்டியின் கோபத்திலிருந்தும் எங்களை மறைத்து வையுங்கள், ஏனெனில் அவர்களின் பெரிய கோபத்தாலாகிவிட்டது, யார் நிலைத்திருக்க முடியும் என்று அழைத்தனர். ஆனா மறைவதற்கான இடம் இல்ல, தப்பிக்கவும் வழியில்ல. தேவனுடைய தீர்ப்பு வந்துவிட்டது, அது திரும்ப போவதில்லை. மைக்கேல் சீல்கள் உடைக்கப்படுவதை பார்த்தார். தீயவர்களின் வேதனையால் அவர் மனம் அசையவில்லை. ஆனா இதையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் அவரை வருத்தியது. அவர் மனிதர்களிடையே நடந்தார். அவர் அவர்களுக்காக போராடினா, அவர்களை பாதுகாத்தா, அவர்களுக்காக மன்றாடினார். ஆனா அவர் தேவனுடைய பரிசுத்தத்தையும் அறிவார். பாவம் என்றென்றும் தண்டனை இல்லாமல் இருக்க முடியாது என்பதையும் புரிந்தார். ஒவ்வொரு தீர்ப்பும் நீதியின் செயலாக இருந்தது. அது சிந்தப்பட்ட குற்றமற்ற இரத்தத்துக்கும், பலியாக்கப்பட்ட குழந்தைகளுக்கும், உயிரிழந்த பரிசுத்தவான்களுக்கும், ஒடுக்கப்பட்ட உண்மைக்கும் பதிலளிப்பாக இருந்தது. இரக்கமும் கோபத்தின் நடுவிலும் இன்னும் வழங்கப்பட்டுக் கொண்டிருந்தது. இன்னும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. ரட்சிப்பின் கதவு இன்னும் திறந்திருந்தது. ஆனா அந்த கதவு மூடப்பட தொடங்கியது. விரைவில், மிக விரைவில் அது என்றென்றும் மூடப்படும். 7வது சீல் இன்னும் உடைக்கப்படப்படல. அது உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி நிலவும். இறுதி உச்சத்துக்கு முன் ஒரு இடைவேளை, கம்பிகள் முழங்க ட்ரம்பட் ஒலிக்கும் முன், கோப கிண்ணங்கள் ஊற்றப்படும் முன் ஒரு அமைதியான தருணம். ஆனா அந்த தருணம் இன்னும் வரையின். இப்போது பூமி தீர்ப்பின் பாரத்தில் நடுங்கியது. இறுதி மோதலுக்கான மேடை அமைக்கப்பட்டது. மிருகம் தனது படைகளை திரட்டியது. பொய்யான தீர்க்கதரிசி தனது அடையாளங்களை செய்தார். மைக்கேல் தனது வாழை கூர்மையாக்கினார். இறுதி போர் நேரம் நெருங்கி வருவதை அவர் அறிவார். ஒரு இரத்த சிவப்பு வானின் கீழ் அந்த பள்ளத்தாக்கு விருந்திருந்தது. வரலாற்றில் எண்ணற்ற போர்களை கண்ட சமவெளி அது. ஆனால் இது போன்றது எதுவும் இல்லை. மெகிடோ கிரேக்கத்தில் அர்மகெத்தோன் என்று அழைக்கப்படும் இடம், அரசர்கள் எழுந்து வீழ்ந்த இடம், பேரரசுகள் மோதிய இடம், நாடுகள் அழிந்துவிட்ட இடம். இப்போது இறுதி நாட்களில் அது ஒளி மற்றும் இருள், பரலோக படைகள் மற்றும் நரகப்படைகள் இடையிலான இறுதி மோதலுக்கு மேடையா மாறப்போகிறது. மிருகம் பூமியின் அரசர்களையும் அவர்களது படைகளையும் ஒன்று சேர்த்தது. ஒரே நோக்கில் ஒன்றிணைந்து ஆட்டுக்குட்டி மற்றும் அவரை பின்தொடர்பவர்களுக்கு எதிராக போர் செய்ய அவர்கள் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து வந்தார்கள். கோடிக்கணக்கான படை வீரர்கள் மனிதன் உருவாக்கிய மிக முன்னேற்றமான ஆயுதங்களுடன் ஆயத்தமாக வந்தார்கள். ஆனா அவர்கள் தனியாக இல்ல, அவர்களின் பின்னால் பெரும்பாலான மனித கண்களுக்கு தெரியாம பிசாசு படைகள் நடந்தன. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் இந்த கணத்துக்கு காத்திருந்த விழுந்த தேவதைகள் கெயின் ஆபேலை கொன்றதிலிருந்து போர்களை திட்டமிட்ட தீய ஆவிகள், நிழலிலிருந்து நாடுகளை ஆட்சி செய்த அதிகாரிகள். இந்த அசுத்தமான படையின் தலைவனா சாத்தானே நேரடியா நின்றான். இனி பொம்மை அரசர்களின் பின்னால் மறைவாக இல்ல, ரகசியமாக செயல்படவும் இல்லை. அவன் மீண்டும் தனது உண்மையான உருவத்தை எடுத்துக்கொண்டான். 7 தலைகளும் 10 கொம்புகளும் கொண்ட பெரிய சிவப்பு நாகம். ஒவ்வொரு தலைக்கும் துரோக கிரீடம். அவன் வாழ் பூமியை முழுவதும் தொடச்சுது. அவன் ஒவ்வொரு பிசாசையும், விழுந்த தேவதையையும், இன்னும் பூமியில நடமாடும் ஒவ்வொரு கெட்ட ஆத்மாவையும் அழைச்சி வச்சான். இது அவனுடைய இறுதி எதிர்ப்பு, கடைசி கிளர்ச்சி, தன்னை கீழே தள்ளிய கடவுளுக்கு எதிரான அவனுடைய உச்சமான எதிர்ப்பு. மிகேல் பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்த நெருப்பு கொமட்டா இறங்கினார். அவருக்கு பின்னால் வானம் இரண்டாக பிளந்தது. கடவுளின் படைகள் அந்த பிளவின் வழியா பாய்ந்தன.
எண்ணற்ற கோடிக்கணக்கான தேவதூதர்கள் அவர்களது கவசங்கள் சர்வ வல்லவரின் மகிமையில ஜொலிக்க, அவர்களது வாள்கள் தெய்வீக நீதியின் உழைவில் உருவாக்கப்பட்டவை, அவர்களது முகங்களில் நிலைத்திருக்கும் உறுதியுடன் நித்தியவரின் சித்தத்தை நிறைவேற்றும் மனப்பான்மையுடன் இருந்தனர். அவர்களது நடுவில் ராஜாதிராஜாவும் ஆண்டவர்களின் ஆண்டவரும் சௌகரியமாக சவாரி செய்தார். ரத்தத்தில் நனைந்த ஆடையுடன் அவரது கண்கள் நெருப்பின் ஜுவாலையைப் போலவும் அவரது குரல் பெருக்கெடுத்த நீரின் ஓசையைப் போலவும் இருந்தது. அவரது தொடையில ஒரு பெயர் எழுதப்பட்டிருந்தது. அது தேவனுடைய வார்த்தை. மேலும் அவரது வாயிலிருந்து ஒரு கூரிய வாள் வெளிவந்தது. அதனால் அவர் ஜாதிகளை தாக்கினார். அவர் அவர்களை இரும்பு கோலால் ஆட்சி செய்வார். மேலும் அவர் சர்வவல்ல தேவனுடைய கோபத்தின் வெறிச்சியின் ராட்சச்சார அரைக்கும் இடத்தில் மிதிப்பார். இரு படைகளும் பள்ளத்தாக்கை கடந்தும் ஒருவருக்கொருவர் எதிராக நின்றன. ஒரு கணம் காலமே தன் மூச்சை பிடித்தது போல தோன்றியது. ஒரு பக்கத்தில் கிளர்ச்சி, பெருமை, வெறுப்பு மற்றும் மரணம் நின்றன. மற்றொரு பக்கத்துல நீதியும் பரிசுத்தமும் அன்பும் வாழ்வும் நின்றன. இங்கே எந்த சமாதானமோ பேச்சுவார்த்தையும் இடைநிறுத்தமும் இருக்க முடியாது. இதுவே ஏதேன் தோட்டத்திலிருந்து தீர்க்க தரிசனம் செய்யப்பட்ட போல். அப்போது தேவன் பாம்பிடம், நான் உனக்கும் பெண்ணுக்கும் உன் சந்ததிக்கும் அவளுடைய சந்ததிக்கும் பகைமை வைப்பேன், அவன் உன் தலைய நசுக்கும், நீ அவன் குதிகாலில் கடிப்பாய் என்று அறிவித்தார். குதிதால் கல்வரில கடிக்கப்பட்டன. இப்போது தலைய அருமகேதோனில் நசிக்க போகிறங்க. சாத்தான் பள்ளத்தாக்க கடந்து பார்த்த போது மிகேலுடன் கண்டல் சந்தித்தன. இது தனிப்பட்டது. லூசிபர் முதன் முதல கிளர்ச்சி செய்த போது விண்ணக நீதிமன்றங்கள்ல, வரலாற்றுல எண்ணற்ற போர் நிலங்கள்ல, தேவதூதர்களும் பேய்களும் காணப்படாம மோதும் ஆன்மீக உலகிலும் இவர்கள் முன்பும் பலமுறை போரிட்டு இருக்கிறாங்க. ஆனா இது இறுதி நேரடி மோதல். இனி ஓட்டம் இல்ல, தாமதம் இல்ல, மறுபடியும் வாய்ப்பு இல்ல. நீ வெல்ல முடியாது காலை நட்சத்திரமே என்று மிகேல் அறிவித்தார். அவரது குரலில் விண்ணகத்தின் அதிகாரம் ஒலித்தது. உன் தோல்வி சிலுவையிலே முடிவு செய்யப்பட்டது. உலகம் உருவாக்கப்படுவதற்கு முன்பே உன் தண்டனை அறிவிக்கப்பட்டது. இப்போது சரணடைந்து உன் அநியாயர்கள் எதிர்கொள்ளும் வேதனையை தவிர்க்க செய். சாத்தானின் சிரிப்பு உடைந்த கண்ணாடி ஒளி போல் கூர்மையாகவும் தீமையால் நிரம்பியதாகவும் இருந்தது. நான் ஒருபோதும் தலை வணங்க மாட்டேன் மிகேல். நான் ஒருபோதும் கீழ்ப்படைய மாட்டேன். நான் வீழ வேண்டியிருந்தா இந்த முழு உலகத்தையும் என்னுடன் இழுத்துச் செல்லுவேன். அதையும் என் முகத்துல ஒரு புன்னகையுடன் செய்வேன். போரின் தொடக்கம் பூமியின் அடித்தளங்களை அதிர வைக்கும் ஒரு கர்ஜனையுடன் ஆரம்பமானது. மிருகத்தின் படைகள் முன்னேறின. அவர்களது ஆயுதங்கள் எரிந்தன. அவர்களது குரல்கள் எதிர்ப்பை முழங்கின. ஆனா அவர்கள் பரலோகத்தின் படைகளை எட்டவில்லை. தேவனுடைய வார்த்தை பேச அவருடைய வாயிலிருந்து வந்த வாள் முழு படைத்தளங்களை அவர்கள் நின்ற இடத்திலேயே வீழ்த்தியது. அவர்களது மாமிசம் கரைந்தது. ஆயுதங்கள் உருகின. அவர்களது துடிச்சல் வெயிலில் மாயம் பனிப்பொழிவை போல மறைந்தது. வீழ்ந்த தேவதூதர்கள் மிகேலையும் பரலோக படையையும் எதிர்கொள்ள விரைந்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் தீயில் பறக்கும் பட்டாம்பூச்சிகள் போல இருந்தார்கள். மிகேலின் வாள் துல்லியத்துடனும் சக்தியுடனும் அசைந்தது. ஒவ்வொரு வெட்டும் ஒரு பேயின் தலையை துண்டாக்கியது. ஒவ்வொரு குத்தும் ஒரு வீழ்ந்த தேவதூதரை அகழிக்குள் வீசியது. இங்கு போட்டி எதுவும் இல்ல, இங்கு போர் எதுவும் இல்ல. இங்கிருந்தது வெறும் நிறைவேற்றல் மட்டுமே. கடவுளின் விரைவான, பயங்கரமான, நீதியான தீர்ப்பு அவருக்கு எதிராக கிளர்ந்தவர்களுக்கு. சாத்தானே மிகேலை எதிர்த்து கடைசி துடிப்புல தாக்குதல் நடத்தினான். அவனது நகங்கள் காற்ற சுரங்கிட அவனது பற்கள் கோபத்துடன் கடித்தனர். அவனது வால் தாக்கி நசுக்கவும் அழிக்கவும் முயன்றது. ஆனா மிகேல் உறுதியாக நின்றான். அசையாம அதிராம அவன் தனது வான உயர்த்தி பிடிச்சான். அது சர்வ வல்லவரின் தீயால் ஜொலித்தது. வானமும் பூமியும் படித்த கர்த்தராகிய தேவனின் நாமத்துல நான் உன்னை கீழே வீசுகிறேன். ஒரு வல்லமையான வெட்டு மிகேல் தனது வாழை அரக்கனின் இதயத்தில் ஊன்றினான். சாத்தான் கத்தினா. அவனது கோபமும் நம்பிக்கையற்ற துயரமும் கொண்ட ஒரு சத்தம் பிரபஞ்சம் முழுவதும் ஒலித்தது. அவன் இறக்கவில்லை. ஏனெனில் அவன் ஆன்மாவிலேயே இறந்தவன். ஆனால் சங்கிலிகளில் விழுந்தான். இருளின் சங்கிலிகள். உலகம் உருவாகும் முன்பே அவனுக்காக தயார் செய்யப்பட்ட சங்கிலிகள். ஒரு தேவதூத அவனை பிடித்து கட்டி அவனை ஆழ்கடலில் எரிந்து அது 1000 ஆண்டுகளுக்கு பூட்டி மூடினான். போர் முடிஞ்சதே. பாம்பு தோற்கடிக்கப்பட்டது. மெகித்தோ பள்ளத்தாக்கில அமைதி நிலவியது. பாம்பின் கீழ் ஆழ்கடல் ஒரு விஷத்தை விழுங்கும் தொண்ட போல திறந்தது. அது இருளை தாண்டிய ஒரு இடம். வெளிச்சமே இல்லாத இடத்தில் வெட்டப்பட்ட ஒரு சிறை. அங்கு காலம் வேறுபட்ட முறையில நகர்ந்தது. நம்பிக்கை என்றே இல்லாத இடம். ஆழ்கடலுக்கான விசையை வைத்திருந்த தேவதூத மிகேல் அல்ல. இந்த பணிய மற்றொருவருக்கு ஒப்படைத்திருந்தாருங்க. ஒரே கட்டளையை நிறைவேற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு உயிரினம்.
அவன் சாத்தான தொண்டையில பிடித்தான். உலகமெங்கும் ஏமாற்றிய மகா பாம்பு, ஆதாமின் வீழ்ச்சியை ஏற்படுத்தியவன், வனாந்தரத்துல கிறிஸ்துவ சோதித்தவன், வானத்துக்கும் பூமிக்கும் எதிராக போர் நடத்தியவன். அவன் கத்தி கொண்டே ஆழத்தின் ஆழத்திற்கு இழுத்து செல்லப்பட்டான். அவனை கட்டிய சங்கிலிகள் இரும்போ அல்லது எக்கோ அல்ல. அவை கடவுளின் சொற்களிலிருந்தே உருவாக்கப்பட்டவை, உடைக்க முடியாதவை, என்றென்றும் நிலைத்தவை. அவன் போராடும் ஒவ்வொரு முறையும் இன்னும் இறுக்கமாக சுற்றி கொண்டன. சாத்தான் கீழே விழும்போது குழியின் ஓரங்களை நகத்தா கீறினா அவன் குரல் சப்தமாக சபிப்புகளும் பயங்கரவாதங்களும் ஒழித்தன. ஆனால் அவை ஒருபோதும் நிறைவேறாதவை. இது முடிவல்ல என்று அவன் கத்தினான். நான் திரும்பி வருவேன், நான் மீண்டும் எழுவேன், நான். ஆனா அவ குரல் தடைப்பட்டு விட்டது. ஏனெனில் ஆழத்தின் மீது ஒரு முத்திரை வைக்கப்பட்டது. அந்த முத்திரையில ஆட்டுக்குட்டியின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்தது. வானத்திலும் பூமியிலும் பூமி கீழையும் எந்த சக்தியாலும் உடைக்க முடியாதது. அதற்கு பிறகு அமைதி. ஏதேன் தோட்டத்தில் நடந்த கிளர்ச்சிக்கு பிறகு முதல் முறையா பூமி குற்றம் சாட்டுபவனின் நிலையான இருப்பில்லாமல் இருப்பது எப்படி என்று அறிந்தது. இனி சந்தேகத்தின் இரகசிய குரல்கள் இல்ல, இனி ஏமாற்றும் சூழ்ச்சிகள் இல்ல, இனி பேய்களை அனுப்பி வேதனை செய்யும் பணிகள் இல்ல. பாம்பு கட்டப்பட்டு விட்டது. உலகம் 6000 ஆண்டுகளாக பிடித்திருந்த மூச்சை விடுவித்தது. மிகேல் ஆழத்தின் ஓரத்தில் நின்று முத்திர பூட்டப்படுவதை பார்த்து கொண்டிருந்தார். எதிரியின் தோல்வியில அவருக்கு வெற்றி உணர்வோ பெருமையோ திருப்தியோ எதுவும் இல்ல. நிறைவேற்றப்பட்ட கடமையின் பாரமோ இந்த சிறைவை தற்காலிகமானது என்ற தீவிரமான அறிவு மட்டுமே அவருக்கு இருந்தது. திருவாக்கு தெளிவாருன்னு இல்ல. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு சாத்தான் சிறிது காலம் விடுவிக்கப்படுவான். அது புரியாத ஒன்றா தோன்றியது? எதிரிக்கு இறுதியாக ஒரு கிளர்ச்சிக்கான வாய்ப்பை ஏன் வழங்க வேண்டும்? ஆனா மிகேல் கடவுளின் ஞானத்தை கேள்விப்படவில்லை. உருவாக்கியவருக்கு தன் புரிதலை தாண்டிய நோக்கங்கள் உள்ளன, காலத்தை கடந்த திட்டங்கள் உள்ளன. மேலும் சாத்தானின் இறுதி கிளர்ச்சியில கூட கடவுளின் தீர்ப்புகளின் நீதியை வெளிப்படுத்தும் அளவுக்கு முழுமையான நீதியும் உள்ளதாக அவர் அறிந்திருந்தார். இப்போது அந்த நாகம் சங்கிலிகள்ல தூங்கிக் கொண்டிருந்தது. பூமி இதுவரை அறிந்திராத அமைதியின் பருவத்துக்குள்ள நுழைந்தது. 5000 காலம் தொடங்கிறது. கிறிஸ்து எருசலேம்ல தாவீதின் சிங்காசனத்தில் அமர்ந்து ஆட்சி செய்தார். மற்றும் கடல் நீர் கடலை மூடியிருப்பதை போல பூமி ஆண்டவரின் அறிவால் நிரம்பியது. தங்கள் சாட்சிக்காக தலையறுக்கப்பட்டு மிருகத்தின் முத்திரையை ஏற்க மறுத்த மறை நம்பிக்கையாளர்கள் மகிமைமிக்க உடல்களில் உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவுடன் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆட்சி செய்தார்கள். அவர்கள் நீதியை வழங்கினார்கள், ஜாதிகளுக்கு போதித்தார்கள், மற்றும் இறைவனுக்கு விசுவாசமாக இருந்தால் ஈவன் மரணத்திலும் அது ஒருபோதும் வீணாகாது என்பதற்கான உயிருள்ள சாட்சிகளாக இருந்தார்கள். வேதகத்தின் வீழ்ச்சியிலிருந்து படைப்பை தொடர்ந்த சாபம் நீக்கப்பட்டது. சிங்கம் ஆட்டுக்குட்டியுடன் படுத்து போயிருந்து பானைவனம் ஒரு ரோஜாவை போல மலர்ந்தத. போர்கள் நடந்த வயல்கள்ல குழந்தைகள் விளையாடினார்கள். முதியவர்கள் தங்கள் திராட்சை மற்றும் அத்தி மரங்களின் கீழ் அமர்ந்திருந்தார்கள். அவர்களை பயப்பட செய்ய யாரும் இல்ல. ஆனா இந்த சமாதான காலத்திலையும் மனிதர்கள் வீழ்ச்சியின் சின்னத்தை இன்னும் சுமந்து கொண்டிருந்தார்கள். பாதிக்கப்பட்ட காலத்து தப்பித்து இறப்புக்குரிய உடல்களுடன் 1000 ஆண்டுகள் காலத்தில் நுழைந்தவர்கள் இன்னும் பாவம் செய்யும் திறனோ கிளர்ச்சி செய்யும் மனமோ ஒளிக்கு பதிலாக இருளை தேர்ந்தெடுக்கும் சுதந்திரமும் கொண்டிருந்தார்கள். கிறிஸ்து இரும்பு கோளோடு ஆட்சி செய்து நீதியும் நியாயமும் முழுமையான அதிகாரத்துடன் நிலைநாட்டினாலும் மனித மனம் இன்னும் ஒரு போர் நிலமாகவே இருந்தது. பலர் வெளிப்படையா கீழ்ப்படிந்தாலும் உள்ளுக்குள் விரோதத்தை வைத்திருந்தார்கள். அவர்கள் வேண்டாமலே தலைவணங்கினார்கள். விருப்பத்தால் அல்ல, அவர்கள் அரசனை நேசித்ததால் அல்ல, கிளர்ச்சி உடனே தண்டிக்கப்படுவதால தான் சேவை செய்தாங்க. மறைமுகமான எண்ணங்கள்ல அவர்களது உள்ளம் ஒரு நாள் இந்த ஆட்சியில் இருந்து விடுதலை பெறும் நாளாக இயங்கிக் கொண்டிருந்தது. அந்த காலத்தில் மைக்கேல் பூமியில் நடந்தார். இனி ஒரு போராளியாக அல்ல, பாதுகாவலராகவும் ஆசானாகவும். அவர் உயிர்த்திறந்த பரிசுத்தர்களுக்கு பரலோகத்தின் வழிகளை கற்றுக் கொடுத்தார். அவர் ஆழத்தின் எல்லைகளை கண்காணித்து முத்திர உறுதியா இருக்குமாறு பார்த்தார். கிறிஸ்துவின் ஆட்சியில ஜாதிகள் வளர்ந்து பெருகும் போது அவர் அவற்றை கவனித்தார். பலர் காண முடியாததை அவர் பார்த்தார். கிளர்ச்சி இறந்துவிடவில்லை, அது வெறும் உறங்கிக் கொண்டிருந்தது. புற்றுநோய் தற்காலிகமாக மறைந்திருப்பதை போல அது அடித்தளத்துல காத்திருந்தது. நேரத்தை எதிர்பார்த்து சக்தியை சேர்த்துக் கொண்டது. 1000 ஆண்டுகள் முடிவடைஞ்ச போது ஆழத்தின் முத்திர உடைக்கப்பட்டு சாத்தான் மீண்டும் விடுவிக்கப்பட்ட போது மனித உள்ளத்தின் உண்மையான இயல்பு வெளிப்படும். மில்லேனியம் சாத்தானுக்கான ஒரு சோதனை அல்ல, அவரது விதி ஏற்கனவே முடிவாகிவிட்டது. இது மனிதர்களுக்கான ஒரு சோதனை. இது ஒரு முறை என்றும் நிரூபித்தது.
சிறந்த சூழலில் இருந்தாலும் நேரடி நீதிமான் அரசரின் ஆட்சிக்கீடையும் எண்ணிக்கையற்ற நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் இருந்தாலும் கூட வீழ்ந்த மனிதன் வாய்ப்பு கிடைத்தால் கிளர்ச்சியையே தேர்வு செய்வான். அதனால் மைக்கேல் காத்திருந்தார். அவரது வால் எப்போதும் தயார் நிலையில், இறுதி அதிகாரம் இன்னும் எழுதப்படவில்லை என்பதை அறிந்திருந்தார். பாம்பு சங்கிலிகள்ல தூங்கிக் கொண்டிருந்தது. ஆனா அது விழிக்கும். அவன் விழிக்கும் போது கடைசி கிளர்ச்சி தொடங்கும். ராஜாதி ராஜனுக்கு முன்பு தலை வணங்க மறுத்த அனைவருக்கும் இறுதி தீர்ப்பு சுத்தியல் போல் விழும். 1000 ஆண்டுகள் நித்தியத்தின் மூச்சுல ஒரு மூச்சாக கடந்து போனது. கிறிஸ்துவின் ஆட்சியில் தலைமுறைகள் எழுந்தும் வீழ்ந்தும் சென்றன. ஒவ்வொருவரும் அமைதி மற்றும் நீதியின் உலகில் பிறந்தாலும் அவர்களது இதயங்களில் ஆதாமின் கிளர்ச்சியின் விதையை இன்னும் சுமந்து கொண்டிருந்தனர். மறுபிறப்பு பெற்ற பரிசுத்தர்கள், அதாவது கிறிஸ்துவுடன் ஆட்சி செய்ய உயிர் தியாகம் செய்து உயிர்த்தெழுந்தவர்கள், துன்பக்காலத்தை தப்பித்தவர்களின் சந்ததிகள் பூமியில் பெருகும் போது அதிகரிக்கும் துயரத்துடன் பார்த்தனர். இந்த மரணம் இல்லாதவர்கள் போர் என்றே அறியவில்லை, பஞ்ச அனுபவிக்கவில்லை, பேய்களின் அடக்குமுறையில் துன்புறவில்லை. அவர்கள் தங்கள் முழு வாழ்வையும் ராஜாவின் நேரடி முன்னிலையில் சிறந்த நீதியுடன், நிறைந்த வளத்துடன், தெய்வீக பாதுகாப்புடன் வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களின் இருதயத்தின் மறைமுகமான இடங்களில் பலர் அவருடைய அதிகாரத்திற்கு உட்பட்டிருப்பதை பொறுக்க முடியாமல் இருந்தனர். அவர்கள் அவரை நேசிக்கவில்லை, அவர்கள் அவரை பயந்தனர். அன்பில்லாத பயம் என்பது கிளர்ச்சியின் விதை போடும் நிலமா? கிரக அந்த நாள் வந்தது. ஆழத்தின் முத்திர உடைஞ்சதிரு. 1000 ஆண்டுகள் சாத்தானை கட்டியிருந்த சங்கிலிகள் காலை பனி போல் கரைந்தன. மற்றும் அந்த நாகம் குழியிலிருந்து வெளியே வந்தான். சிறையில் இருந்ததால் பலவீனம் அடையாம அதற்கு பதிலாக கொந்தரிப்புடன் அவனது விருப்பு கூர்மையான கத்தியாக மாறியிருந்தது. அவன் நுணுக்கமா நேரத்தை வீணடிக்கிறல்ல. அவனுக்கு அவ்வாறு செய்ய தேவையில்லை. அவன் தம் படையை எங்கே தேட வேண்டும் என்று நன்றாகவே அறிந்திருந்தான். வெளிப்படையாக கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்தாலும் உள்ளுக்குள் விரோதத்தை வைத்திருந்தவர்களிடையே அவன் பூமியின் 4 மூலைகளிலும் உள்ள ஜாதிகளை, கோக் மற்றும் மேகோகைய போர் செய்ய ஒன்றிணைக்க ஏமாற்றுவதற்காக வெளியே சென்றான். அவர்களின் எண்ணிக்கை கடற்கரையில் உள்ள மணலை போல எண்ணிக்கையற்றது. ஒவ்வொரு கண்டம், ஒவ்வொரு பழங்குடி, ஒவ்வொரு மொழியிலும் தங்களை ஆளும் அரசனை நேசிக்க மறுத்தவர்களாயிருந்தனர். இது மனித இதயத்தின் புள்ளிமையின் இறுதி சான்றாக இருந்தது. இந்த கிளர்ச்சியாளர்கள் சொர்க்கத்துல வாழ்ந்தவர்கள். அவர்கள் உயிர்த்தெழுந்த பரிசுத்தர்களை நீதியோடு ஆளும் நிலையில பார்த்திருந்தார்கள். அவர்கள் தினமும் அதிசயங்களை பார்த்திருந்தனர். அவர்கள் எப்போதும் பழம் கொடுக்கும் மரங்களில் இருந்து சாப்பிட்டும், உயிர் நீர் ஓடும் நதிகளில் இருந்து குளித்தும் இருந்தார்கள். அவர்கள் ஒருபோதும் பசிக்கவில்லை, ஒருபோதும் நோயுற்றதில்லை, ஒருபோதும் அடக்குமுறைக்கு உட்பட்டதில்லை. ஆனா சாத்தான் ஏதேன் தோட்டத்துல சொன்ன அதே பொய்ய, நீங்களும் தேவனை போல இருக்கலாம் என்று கிசுகிசுத்த போது அவர்கள் அதை நம்பிவிட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு எல்லாவற்றையும் அளித்தவருக்கு எதிராக ஆயுதம் எடுத்தார்கள். கிறிஸ்துவை வீழ்த்த முடிந்தால் தாங்களே பூமியை ஆள முடியும் என்று நம்பி கொலைக்கு துடிப்புடம் எருசலேமுக்கு திரண்டார்கள். மிகில் பரிசுத்த நகரின் சுவர்கள்ல நின்று அந்த இராணுவங்கள் நெருங்குவதை பார்த்துக் கொண்டிருந்தார். அவருக்கு எந்த பயமும் இல்ல, ஆனா ஒரு ஆழமான நிலையான துக்கம் மட்டும் இருந்தது. இந்த வரலாற்றுல இந்த மாதிரி படிவம் எத்தனை முறை நடந்ததையும் அவர் பார்த்திருக்கிறார். மனிதர்கள் ஒளிக்கு பதிலாக இருளை, உண்மைக்கு பதிலாக பொய்ய, கீழ்ப்படிதலுக்கு பதிலாக கிளர்ச்சியை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனால் இது வேறுபட்டது. இது இறுதி சோதனை. மனிதர்கள் விழுந்த பிறகு அவர்களின் உள்ளார்ந்த இயல்பில் என்ன இருக்கிறது என்பதை முழுமையாக வெளிப்படுத்தும் தருணம். எல்லா காரணங்களும் நீக்கப்பட்ட போது அவர்கள் பேய்களை பழி சொல்ல முடியவில்லை, ஏனெனில் பேய்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தார்கள். அவர்கள் ஊழல் அரசுகளை பழி சொல்ல முடியவில்லை, ஏனெனில் கிறிஸ்து முழுமையான நீதியுடன் ஆட்சி செய்தார். வறுமை, அடக்குமுறை அல்லது அறியாம ஆகியவற்றிலையும் அவர்கள் பழி சொல்ல முடியவில்லை, ஏனெனில் 1000 ஆண்டுகளாக அந்த வகை எதுவும் இல்லை. ஒரே ஒரு காரணத்திற்காக மட்டுமே அவர்கள் கிளர்ச்சி செய்தார்கள். அவர்கள் தலை வணங்க விரும்பவில்லை. அந்த பெருமை, அதாவது தேவனுடைய அதிகாரத்தை ஏற்க மறுக்கும் அந்த அடிப்படை மனநிலை, லூசிஃபரை சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றிய அதே பாவம்தான். கோக் மற்றும் மேகோக்கின் படைகள் தேவனுடைய ஜனங்களின் முகாமையும் அவர் நேசித்த நகரத்தையும் சூழ்ந்தன. அவர்கள் ரகசியமாக உருவாக்கிய ஆயுதங்களையும், உயிர்த்தெழுந்த பரிசுத்தர்களின் கண்காணிப்பில் இருந்து மறைத்து வைத்திருந்த போர் இயந்திரங்களையும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் தங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறதுன்னு நம்பினார்கள். அவர்கள் விரைவாகவும் தீர்மானமாகவும் தாக்கினால் வாசல்களை முறியடிச்சு சிங்காசனத்தை கவிழ்த்து தங்களுடைய ராஜ்யத்தை நிறுவ முடியும் என்று நம்பினார்கள். சாத்தான் அவர்களின் தலைவனாக நின்றான். இனி மறைவும் இல்ல, நடிப்பும் இல்ல. அவன் மீண்டும் ஒரு முருகமாக 7 தலைகளும் எதிர்ப்பாக உயர்த்தப்பட்டு அவனது குரல் பரப்பில் முழங்கியது. இது நம்முடைய நேரம், இது நம்முடைய தருணம். எழுந்து நமக்கு உரியதை எடுத்துக்கொள். உங்களை பயத்தால் ஆட்சி செய்த அதிபதியை கீழே தள்ளுங்கள். சுதந்திரமாக இருங்கள்.
ஆனா அவர்கள் ஒருபோதும் வாசல்களை அடையவில்லை. படைகள் முன்னேறி அவர்களின் போர் முழக்கம் வானில் ஒலிக்கும் போது வானத்திலிருந்து தீ இறங்கி அவர்களை விழுங்கியது. ஒரு வாள் கூட இழுக்கப்படவில்லை, ஒரு அம்பும் விடப்படவில்லை, ஒரு பாதுகாவலனும் விரல கூட உயர்த்த வேண்டிய நிலை இல்ல. தேவனுடைய தீர்ப்பு மின்னல் போல் விழுந்தது. ஒரு கணத்துல கிளர்ச்சி முடிவடைந்தது. மில்லியம் கணக்கான கிளர்ச்சியாளர்கள் பரிசுத்த தீயில விழுங்கப்பட்டார்கள். அவர்களின் உடல்கள் சாம்பலா மாறின. அவர்களின் ஆன்மாக்கள் பிசாசுக்கும் அவனுடைய தூதர்களுக்கும் தயார் செய்யப்பட்ட தீக்குளத்துல வீசப்பட்டன. மற்றவர்களை அழிவுக்கு வழி நடத்திய மோசடி செய்பவன் சாப்பானும் மீண்டும் பிடிக்கப்பட்டான். இந்த முறையில் சிறையில் அடைக்கப்படவில்லை. ஆனால் அவனை முன்பே மிருகமும் பொய்யறிவிப்பவரும் வீசப்பட்ட தீயும் கந்தகமும் நிறைந்த குளத்தில் வீசப்பட்டான். அங்கே அவன் நாளும் இரவும் என்றென்றும் முடிவில்லாம தண்டனை அனுபவிக்க வேண்டியதாக இருந்தது. தப்பிக்கவும் விடுதலை பெறவும் வழி இல்லை. மிகேல் தமது வாளை திரும்ப வைத்து வைத்தான். போர் முடிதல. எல்லா எதிரிகளும் தோற்கடிக்கப்பட்டன. எல்லா கிளர்ச்சியாளர்களும் தீர்ப்பு பெற்றனர். எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிடும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் படைப்பை அச்சுறுத்திய அந்த பாம்பு என்றென்றும் மறைந்து விட்டது. பிரபஞ்சமே ஒரு நிம்மதி பெருமூச்சு விட்டது போல இருந்தது. ஆனால் மிகேல் கொண்டாடுதே. அவ அமைதியாக நின்று தூரத்தில் தோன்ற போகும் ஒன்றை நோக்கி நேர்கண்கள் வைத்திருந்தான். அது எவ்வளவு மகிமையானது, எவ்வளவு பிரமாண்டமானது, மனித அறிவுக்கு எட்டாத அளவுக்கு அதிசயமானது என்பதால் அதை பார்த்து தேவதூதர்களே முகன்குனிந்து வணங்குவார்கள். இறுதி அதிகாரம் தொடங்கப் போகிறது. அது போர் பற்றி அதிகாரம் அல்ல, என்றென்றும் நிலைக்கும் சமாதானத்தின் அதிகாரம். பழைய பரலோகம் மற்றும் பழைய பூமி மெதுவாகவோ துண்டு துண்டாகவோ அல்லாம ஒரே கடும் தெய்வீக மாற்றத்தின் கணத்துல மறைந்தன. அங்குள்ள மூலக்கூறுகள் தீவிரமான வெப்பத்தில் உருகின. வான என்றென்றும் வைக்கப்படுகிற ஒரு சுருளை போல சுருண்டு மறைந்தது. கடல்கள் அனைத்தும் வெறுமையா ஆவியாகி மறைஞ்சன. எல்லா மலைகளும் சமப்படுத்தப்பட்டன. எல்லா பள்ளத்தாக்குகளும் நிரப்பப்பட்டன. சாபத்தின் ஒவ்வொரு ஐயையும், பாவத்தின் ஒவ்வொரு காயமோ, கிளர்ச்சியின் ஒவ்வொரு நினைவோ இருப்பிலிருந்து முற்றிலும் அழிக்கப்பட்டது. அதற்கு பிறகு ஏற்பட்ட அமைதியில, படைப்புக்கு முன்பிருந்த வெற்றியிலிருந்தும் ஆழமான அமைதியில கடவுள் பேசினார். பாருங்க, நான் எல்லாவற்றையும் புதியதாக ஆக்குகிறேன். அது அப்படியே நம்புதர். புதிய பரலோகம் மற்றும் புதிய பூமி படைப்பாளரின் குரலிலிருந்து தோன்றின. பாவம் தொட்டிராத, மரணம் எட்டாத, தூய்மையானதும் குறையற்றதும், நீதிமை என்றென்றும் குடியிருக்கும் ஒரு உலகம். பின்னர் மைக்கேல் அதை பரலோகத்திலிருந்து இறங்கி வருவதை பார்த்தார். பரிசுத்த நகரம் புதிய எருசலேம் தனது கணவருக்காக அழகாக அலங்கரிக்கப்பட்ட மணவாளியாக தயாரிக்கப்பட்டிருந்தது. அது கடவுளிடமிருந்து பரலோகத்திலிருந்து இறங்கியது. அவருடைய மகிமையால பிரகாசித்தது. அதன் ஒளி மிகவும் விலை மதிப்புள்ள ரத்தினம் போலவும், ஜாஸ்பர்கல் போலவும், சுத்தமான சுழியம் போலவும் இருந்தது. அந்த நகரத்திற்கு ஒரு பெரிய உயரமான சுவர் இருந்தது. அதில் 12 வாசல்கள் இருந்தன. அந்த வாசல்களில் 12 தேவதூதர்கள் இருந்தனர். வாசல்கள்ல இஸ்ரவேல் 12 கோத்திரங்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. நகரின் சுவருக்கு 12 அடித்தளங்கள் இருந்தன. அவற்றில் ஆட்டுக்குட்டியின் 12 திருத்தூதர்களின் பெயர்கள் எழுதப்பட்டிருந்தன. நகரம் ஒரு சதுரமாக அமைக்கப்பட்டிருந்தது. அதன் நீளமும் அகலமும் சமமாயிருந்தது. அதன் அளவுகள் முற்றிலும் சரியாகவும், வடிவமைப்பு குறைபாடின்றியும் அதன் அழகு விவரிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. சுவர் ஜாஸ்பர் கல்லால செய்யப்பட்டிருந்தது. நகரம் தூய பொன்னா கண்ணாடி போல் தூய்மையா இருந்தது. மைக்கேல் நகரின் வாசல்களில் ஊடாக நடந்தார். தன் படைப்பிலிருந்து முதல் முறையாக அவர் தனது வாழை கீழ வச்சார். இனி போர் இருக்காது, இனி யுத்தங்கள் இருக்காது, இனி எதிரிகள் யாரும் இருக்க மாட்டார்கள். பாம்பு மறைஞ்சு போச்சு, மிருகம் அழிக்கப்பட்டது, பொய்யான தீர்க்கதரிசி மௌனமாக்கப்பட்டார், சாவே நெருப்பு குளத்துல எரியப்பட்டது, ஒவ்வொரு கண்ணீரும் துடைக்கப்பட்டது, ஒவ்வொரு வலியும் குணமாக்கப்பட்டது, ஒவ்வொரு துயரமும் மகிழ்ச்சியா மாற்றப்பட்டது. அவர் தங்கம் போன்ற தெருக்களில கண்ணாடி போல் வெளிப்படையாக நடந்து தேவனும் ஆட்டுக்குட்டியும் அமர்ந்திருக்கும் சிங்காசனத்திலிருந்து நகரின் பெரிய தெருவின் நடுவே ஓடும் வண்ணக்கல் போல் தெளிவான ஜீவ நதியை பார்த்தார். அந்த நதியின் இருபுறமும் ஜீவ விருட்சம் நின்றது. அது 12 வகை பழங்களை தரும். ஒவ்வொரு மாதமும் அதன் பழங்களை அளிக்கிறது. அந்த மரத்தின் இலைகள் ஜாதிகளுக்கான குணமாயிருந்தன. அந்த நகரில் ஆலயம் எதுவும் இல்லை. ஏனெனில் கர்த்தராகிய தேவனோ ஆட்டுக்குட்டியும் அதன் ஆலயமாயிருந்தார்கள். அந்த நகருக்கு சூரியனோ சந்திரனோ ஒளி தர தேவையில்லை. தேவனின் மகிமை அதற்கு ஒளியளிக்கிறது. ஆட்டுக்குட்டி அதன் விளக்காயிருக்கிறான். ஜாதிகள் அதன் ஒளியில் நடக்கின்றன. பூமியின் அரசர்கள் தங்கள் மகிமையை அதில் கொண்டு வருகிறார்கள். அதன் வாசல்கள் ஒருபோதும் மூடப்படாது, ஏனெனில் அங்கே இரவு இருக்காது.
எந்த அசுத்தமானதும் அதில் நுழையாது. அவமானமானதும் மோசடியானதும் செய்வோரும் நுழைய மாட்டார்கள். ஆட்டுக்குட்டியின் ஜீவனின் புத்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்களை மட்டும் அதில் நுழைவார்கள். தேவனோ ஆட்டுக்குட்டியும் உள்ளிருக்கும் அந்த சிங்காசனோ அனைத்திற்கும் நடுவில் நின்று ஒளியும் அன்பும் பரிசுத்தமோ அலை போல புதிய படைப்பின் எல்லை வரை பரவியது. மிகேல் அந்த சிங்காசனத்தின் முன் நின்று தன் முகத்தை தரையில் வைத்து ஆராதனையில் விழுந்தார். இந்த தருணத்திற்காகவே அவர் போராடினார். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடந்த போர்கள்ல விசுவாசிகளை அவர் காத்து வந்தார். அவர் குற்றம் சாட்டுபவரை கீழே தள்ளி அரண்மனையை கட்டியடைத்தார். ஆனா இப்போது அந்த சிங்காசனத்தில் அமர்ந்திருப்பவரின் முன்னிலையில் இது எல்லாம் தன் சக்தியால் அல்ல என்பதை அவர் புரிந்து கொண்டார். ஒவ்வொரு வெற்றியும் ஆட்டுக்குட்டியால் தான் கிடைச்சது. ஒவ்வொரு போரும் உயர்ந்தவரின் அதிகாரத்துலதான் நடந்தது. ஒவ்வொரு பகைவரும் தோற்கடிக்கப்பட்டது தேவதூதர்களின் சக்தியால் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால். எப்போதும் ஒருமுறை எருசலேமின் சுவர்களுக்கு வெளியே ஒரு ரோமன் சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தத்தால் தான். மிகேல் ஒரு பணியாளர் மட்டுமே, அதற்கு மேல் எதுவும் இல்ல, அதற்கு குறையும் இல்ல. அந்த அடிமைத்தனத்துலதான் அவர் தன் மிகப்பெரிய மகிமையை கண்டார். சிங்காசனத்திலிருந்து ஒரு குரல் பேசியது. அது ஒரே நேரத்துல இடியாய் மென்மையான கிசுகுசுப்பாய் இருந்தது. முடிந்தது. நான் ஆல்பாவும் ஒமேகாவும், ஆரம்பமும் முடிவும். தாகம் உள்ளவர்களுக்கு நான் உயிரின் நீரூற்றிலிருந்து இலவசமாக நீர் அளிப்பேன். வெற்றி பெறுபவர்கள் இதையெல்லாம் உரிமையாக்குவார்கள். நான் அவர்களுக்கு தேவனாக இருப்பேன். அவர்கள் என் பிள்ளைகளாக இருப்பார்கள். புனிதர்கள், முச்சரிக்கப்பட்டவர்கள், துன்பத்திலும் துரதிருஷ்டத்திலும் விசுவாசத்தை காத்தவர்கள் சிங்காசனத்தின் முன் வெள்ளையாடைகளில் பண இலைகளை பிடித்துக் கொண்டு உறக்கப்பூவி, ரட்சிப்பு நம் தேவனுக்கே, அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார், மற்றும் ஆட்டுக்குட்டிக்கே என்று கூறினார்கள். மிகேல் உட்பட எல்லா தேவதூதர்களும் சிங்காசனத்தின் முன் முகங்குப்புற விழுந்து தேவனை வணங்கி, ஆமேன், புகழும் மகிமையும் ஞானமும் நன்றியும் மரியாதையும் அதிகாரமும் வலிமையும் எங்கள் தேவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டும், ஆமேன் என்று கூறினார்கள். போர் முடிந்ததே. பகைவர் தோற்கடிக்கப்பட்டார். சாபம் நீக்கப்பட்டது. மற்றும் அவர்களுக்கு முன் முடிவில்லாத நித்திய காலம் விரிந்தது. அந்த நித்தியம் துக்கமின்றி, வலியின்றி, மரணமின்றி, முடிவில்லாத வணக்கமும் மகிழ்ச்சியும் படைத்தவருடன் உடனிருக்கும் பங்கு கொண்ட வாழ்வும் ஆனது. மிகேல் புதிய படைப்பை நோக்கி பார்த்தபோது அவர் எப்போதும் போராடியதை பார்த்தார். தேவனுடன் சமாதானம் செய்யப்பட்ட ஒரு ஜனங்கள், அதன் முதற்கால சிறப்புக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்ட ஒரு பிரபஞ்சம், மற்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் வானத்திலும் பூமியிலும் பூமி கீழும் உள்ள எல்லா நாமங்களுக்கும் மேலாக உயர்த்தப்பட்டது. இதுவே வெற்றி, இதுவே வாக்குறுதி, இதுவே ஆரம்பத்திலிருந்தே எழுதப்பட்ட முடிவு. மேலும் அது மனித மனம் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அதிக மகிமை மிக்கதாக இருந்தது. இறுதி போர் வெற்றி கொண்டது, மற்றும் தேவனுடைய ராஜ்யம் என்றென்றும் முடிவில்லாம ஆட்சி செய்யும். ஆமா,

ஆண்டவராகிய இயேசுவின் அற்புதமான தூய நாமத்தினால் அருமையான தேவ ஜனங்களை உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் விசுவாசிக்கின்றீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகள் அவைகளே என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவான் 5:39 வசனத்தில் அவர் தன் பரிசுத்த வாய் மலர்ந்து அவர் சொன்னார். சர்வலோகத்தை உண்டாக்கிய ஒரு தேவனை நாம் அறிய செய்வதுதான் பரிசுத்த பைபிள், புனித வேதம். இந்த வேதத்திலிருந்து தான் உலகத்தின் படைப்புகளை பற்றி, சர்வலோகத்தினுடைய படைப்புகளை பற்றி எல்லா விதமான சத்தியங்களை இந்த வேதத்திலிருந்து தான் மனித குலமே அறிந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் இந்த வேதத்தை எடுத்து ஆயிரக்கணக்கான பரிசுத்த ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி செய்து மனித அறிவு கெட்டாத ஒரு மாபெரும் அதிசயமான சம்பவங்கள் எல்லாம் இந்த புனித பைபிளில் தேவன் சொல்லியிருப்பதை கண்டு ஆச்சரியப்படுகிறார்கள். என்றால் இந்த பைபிள் போதிக்கும் தேவனே சர்வத்தை உண்டாக்கிய சத்தியமுள்ள கடவுள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாய் அந்த அன்பின் கடவுள், அந்த இரக்கத்தின் கடவுள், அந்த மீட்பின் கடவுள் இந்த உலகத்திற்கு அவர் வெளிப்பட்டார். ஆகவே அன்பான தேவ ஜனங்களே, நீங்கள் தேவனை அறிகிற அறிவு அடைய வேண்டுமென்றால் புனித பைபிளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வார்த்தையானவர். அந்த வார்த்தையான தெய்வத்தை இந்த பரிசுத்த வேதத்தில் தான் நாம் பார்க்க வேண்டும். ஆகவேதான் இந்த நாளில உங்களோடு கூட திரும்பமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போதித்த பழைய ஏற்பாட்டின் சத்தியங்கள் என்கிற தலைப்பில் இன்றைக்கு உங்களோடு கூட நான் இந்த சத்தியத்தை பேச நான் விரும்புகிறேன். எல்லாரும் புனித பைபிளை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நோட்டு புத்தகத்தை பக்கத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் சொல்லும் எல்லா வேத வசன குறிப்புகள் எல்லாம் நீங்கள் எழுதி வைத்துக் கொண்டு நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் தேவ சமூகத்தில் வார்த்தையின் கடவுளே, ஆண்டவராக இயேசுவே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் உமது வேதத்தின் இரகசியங்களை நான் அறியும்படி எனக்கு வெளிப்படுத்தும், என்னோடு பேசும் தெய்வமே என்று சொல்லி நீங்கள் உங்களை அர்ப்பணியுங்கள். தேவன் உங்களோடு அவருடைய வார்த்தை வழியாய் அவர் வெளிப்படுவார். நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசப்பிதாவே, சர்வலோகத்தின் கடவுளே, எல்லா சிருஷ்டிப்புக்கும் ஆதி காரணமானவரே, உமது ரூபத்தின்படி, உமது சாயலின்படி, உமது ஆவியினால் நீர் மனிதனை உண்டாக்கினீரே. ஆகவே இந்த மனித குலத்தை மீட்கும், ரட்சிக்கும், விசுவாசித்தினால் ஆசீர்வதிக்கும், உயர்த்தும் ஒரு தெய்வமாக, நித்திய ஜீவனை கொடுக்கும் ஒரு ரட்சகராக மனித குலத்திற்கு நீர் வெளிப்பட்டீரே. உமக்கு கோடி கோடி நன்றி. இப்பொழுதும் கூட இந்த வேத பாடத்தை என்னோடு சேர்ந்து படிக்கிற அறிகிற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கைகளில் நான் அர்ப்பணிக்கிறேன். தேவனே, நீரே வார்த்தையானவர், நீரே ஆவியானவர். ஆகவே இந்த வேத வசனங்களின் வழியாய் உம்மை ஒவ்வொருவருக்கும் நீர் வெளிப்படுத்தும், மறுரூபப்படுத்தும், மகிமைப்படும். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த தேவனுடைய குமாரனாய் மனித குலம் முழுவதற்கும் பாவ மன்னிப்பின் மீட்பையும் பரிசுத்தத்தின் ஆசீர்வாதத்தையும் உலகத்தின் மேல் ஜெயத்தையும் சாத்தானின் மேல் வெற்றியும் கொடுக்கவே அவர் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே அந்த முழு மனித குலமும் தன்னை உண்டாக்கிய தெய்வத்தை அறிய செய்வதே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வெளிப்பாடு. நானே வழி, நானே சத்தியம், நானே உயிர் ஜீவன் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து.
நானே உலகின் ஒளியா இருக்கிறேன் என்று சொன்னார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, நான் ஜீவன் கொடுக்கவும், அதாவது வாழ்வு கொடுக்கவும், அந்த வாழ்வு பரிபூர்ணப்படுத்துவோமே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, நான் பாவிகளை மீட்டு ரட்சிக்கவே இந்த உலகத்துக்கு வந்தேன் என்றார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அதோடு மாத்திரமல்ல, அதிலும் மேன்மையாக மனித வாழ்வின் முடிவில் பரலோக ராஜ்யம் உங்களை நெருங்கி வந்திருக்கிறது, மனம் திரும்புங்கள் என்று முழு உலகத்திற்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த நித்திய வாழ்வுக்காக, பரலோக வாழ்வுக்காக மனித குலத்தை அழைக்க அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். ஆகவே அவருடைய பரிசுத்த வாயில அவர் போதித்த அந்த போதனைகளில, இந்த பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஆதியாகமம் முதல் மல்கி

மனிதனுடைய படைப்பை பற்றி பரிசுத்த பைபிள் இப்படியாய் போதிக்கிறது. தேவன் தம்முடைய சாயலாகவே மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று சொல்கிறது புனித பைபிள். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 2:7 பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான் என்று பைபிள் சொல்லுகிறது. பார்த்தீர்களா, தேவனாகிய கடவுள் தன்னை போல் ஒரு உருவத்தை மண்ணில உருவாக்கி அவர் ஊதுகிறார். தேவனிடத்திலிருந்தான் மனித குலத்துக்கு முதல் முதலாவதாக உயிர் மூச்சு ஆக்சிஜன் வந்தது. இந்த கொரோனா காலத்திலும் கூட உலகமெங்கும் மனிதன் கொரோனா நோயிலிருந்து தப்பி பழைக்க ஆக்சிஜனுக்காக எவ்வளோ அலைந்தார்கள் என்பது முழு உலகத்துக்கே தெரியும். இந்த பைபிள் போதிக்கும் கடவுள் தான் ஆக்சிஜன் கொடுத்த கடவுள், உயிர் மூச்சை கொடுத்த கடவுள். அவர் உண்டாக்கிய எல்லா மரங்களும் மனித குலத்துக்கு இன்றைக்கும் ஆக்சிஜன் கொடுக்கிற ஒரு பெரிய கம்பெனிகளாகத்தான் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார். ஒவ்வொரு மரம் செடி கொடியும் மனித குலத்திற்கு ஆக்சிஜனை கொடுக்கிறது, நல்ல சுவாச காற்றை அது கொடுக்கிறது. என் அன்பான சகோதரனே சகோதரிமார்களே, உங்களை உண்டாக்கிய தெய்வத்தை இந்த புனித பைபிள் போதிக்கிறது. ஆகவே ஜீவ சுவாசம், நித்திய ஜீவன், நித்திய உயிர் மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது தெய்வம் அவருடைய ஆவியினால் நமக்கு கொடுத்தார். அதோடு மாத்திரமல்ல, ஆதியாகமம் 2:18-23 உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். ஆதாமை உண்டாக்கிய தெய்வம் அந்த ஆதாம் எனும் ஒரு மனிதனுடைய விலா எலும்பிலிருந்து அவனுடைய மனைவியாக ஏவாளை அவர் படைத்த மகத்துவமுள்ள சத்தியத்தை இந்த இடத்துல நாம் காணலாம். மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று தீர்மானித்த தெய்வம் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று அவர் தீர்மானித்தார். இதுதான் மனித வாழ்வில் கடவுள் குடும்ப உறவை உண்டாக்கிய சத்தியம். ஆகவே பைபிள் என்ன போதிக்கிறது, ஆதாமுக்கு அயர்ந்த அதாவது நீண்ட உறக்கம் வரும்படி தேவன் செய்தாராம். அவருடைய விலா எலும்பை ஒன்றை எடுத்தாராம். இதான் முதலாவதாக ஏதன் தோட்டத்தில் சர்வ வல்லமுள்ள தேவன் ஒரு ஆபரேஷன் செய்திருக்கிறார். இதில் கவனித்தீர்களா, அந்த எலும்பை அவன் உடம்பிலிருந்து எடுத்த போது அவன் உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் கத்தவில்லை, கூச்சல் போடவில்லை, அல்லது அவனுடைய உடல் நடுங்கவில்லை. அவன் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அந்த சமயத்தில் அவனுடைய விலா எலும்பு ஒன்று எடுக்கப்பட்டது. இதுதான் முதல் ஆபரேஷன் நடந்திருக்கிறது. இதை வைத்துத்தான் டாக்டர் ஜான் ஆண்டர்சன் என்கிற ஒரு பரிசுத்தவான், ஒரு மருத்துவர், குளோரோஃபார்ம் என்கிற மயக்க மருந்தை அவர் கண்டுபிடித்தார். அதுக்கு ஆதாரம் இந்த புனித பைபிள் தான். ஒரு ஆபரேஷன் நடக்கும் பொழுது அந்த மனிதன் உறங்கிக் கொண்டிருந்தான் அல்லவா, இதை வைத்துத்தான் குளோரோஃபார்ம் என்ற மயக்க மருந்து கண்டுபிடிக்கப்பட்டது. அதோடு மாத்திரமல்ல, அந்த எலும்பை எடுத்த இடத்துல தேவன் அந்த ஆதாமனுடைய உடலிலிருந்து வேறொரு பகுதியிலிருந்து தசை எடுத்து அந்த இடத்துல பொருத்தினாராம். இதை வைத்துத்தான் பிளாஸ்டிக் சர்ஜரி என்ற ஆபரேஷனை உலகம் கண்டு கொண்டது. பிறகு ஆதாமை ஆண்டவர் எழுப்பிவிட்டார். அப்படி என்று சொன்னால் அந்த ஆபரேஷன் நடக்கும் வரைக்கும் இந்த மயக்க மருந்து செயல்படுவது எப்படி என்பதை உலகம் அறிந்து கொள்ளும்படி இந்த புனித பைபிள் காரணமாக இருந்தது. ஆக ஆதாம் ஏவாளை பற்றி இந்த இடத்துல பரிசுத்த வேதம் உலகத்துக்கு சொல்லுகிறது. மார்க் 10:6-8 உள்ள வேத வசனத்தை பாருங்கள். ஆதியில மனிதனை உண்டாக்கின கடவுள் அவர்களை ஆணும் பெண்ணுமாக அவர்களை உண்டாக்கி ஒரு குடும்பமாக அவர்களை கடவுள் அழைத்தார் என்று ஆதாம் ஏவாள் உண்டாக்கப்பட்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த

வாயில் வெளிப்படுத்திருப்பதை வேதத்திலிருந்து நாம் காண்கிறோம். ஆதியாகமம் 4:10 பாருங்கள். ஆதாமுக்கு பிறந்த 2 பிள்ளைகளில மூத்தவன் காயின் ஆபேலை கொலை செய்த சம்பவத்தை பைபிள் போதிக்கிறது. என்றைக்கு மனித வாழ்வில் பாவம் நுழைந்ததோ அதனுடைய விளைவு மனித குடும்பங்களிலே முதலாவதாக பொறாமையும் எரிச்சலும் ஆத்திரமும் கோபமும் வந்து அது இறுதியில கொலையாக அது முடிந்தது. உலக சரித்திரத்தில் முதல் கொலை. என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, இதைத்தான் உலக இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் போதித்த போதனையில அவர் சுட்டிக்காட்டி பிரசங்கித்திருப்பதை நாம் வேதத்திலிருந்து காணலாம். லூக்கா 11:50 51 வாசித்து பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ காயன் ஆபேலை கொலை செய்த அந்த சம்பவத்தை இந்த இடத்துல போதித்திருக்கிறதை நாம் வேதத்திலிருந்து நாம் அறியலாம். ஆதியாகமம் 6:7-8 இந்த 3 அதிகாரங்களும் நோவாவின் அழைப்பை பற்றியும், இந்த நோவாவின் காலத்தில் இந்த முழு உலகமும் அக்கிரமத்தாலும் பாவத்தாலும் கேடுபாடுகளாலும் மூழ்கிய அந்த உலகம் 40 இரவும் பகலும் மழை பெய்து இந்த முழு உலகமும் மழை வெள்ளத்தினால் அழிந்து போனதை மூழ்கி போனதை பைபிள் நமக்கு போதிக்கிறது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் போதித்திருப்பதை நாம் காணலாம். லூக்கா 17:26 30 உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும்போது நடக்கும் என்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நோவா காலத்துல ஜனங்கள் எப்படி தெய்வ பயம் இல்லாதவர்களாய் அக்கிரமம் உபச்சாரம் கொலை கொள்ளை வேசித்தனம் துன்மார்க்கம் துரோகம் என்றே அன்றைக்கு வாழ்ந்த மக்கள் மகா கொடூரமானவர்களாக இருந்தார்களாம். அவருடைய விளைவுதான் அவர்கள் அழிந்து போனார்கள். இதே போல மனுஷகுமாரன் வரும்போதும் நோவாவின் காலம் போல் இருக்கும் என்றார். அன்றைக்கு நோவா காலத்துல ஒரு பட்டணத்துல அக்கிரமங்களும் அநியாயங்களும் இருந்தது. ஆனா இன்றைக்கு முழு உலகில ஒவ்வொரு தேசமும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு பட்டணமும் ஒவ்வொரு ஊரும் ஒவ்வொரு தெருவும் ஏன் ஒவ்வொரு வீடும் ஒவ்வொரு தனி மனித வாழ்வும் அக்கிரமங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் சுயநலங்களும் பொறாமைகளும் கொலைகளும் கொள்ளைகளும் பெருகி போன சம்பவங்களை இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆதாமினுடைய படைப்பை குறித்து அவர் போதித்தார். காயின் காலத்தில் நடந்த கொலையை குறித்து அவர் போதித்தார். நோவா காலத்தில் நடந்த முழு உலகமும் அழிந்து போனது மழை வெள்ளத்தால் என்பதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போதித்தார். ஆதியாகமம் 18:19 இந்த உலக சரித்திரத்துல சோதோம் கொமரா என்ற ஒரு தேசமே வானத்திலிருந்து நெருப்பும் கந்தகமும் தேவனால் கொட்டப்பட்டு அக்கிரமத்தில் ஊறி போன அந்த தேசம் முழுவதும் நெருப்பால் அழிந்து போனதை பரிசுத்த வேதம் போதிக்கிறது. இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்திற்கு நாம் போவோம் என்றால் அங்கே டெட் சி, அதாவது சா கடல் என்று ஒரு சமுத்திரத்தை பார்க்கலாம். அதுதான் சோதோம் கொமரா என்ற தேசத்தினுடைய இடம். இன்றைக்கு மழை வெள்ளத்தால் அந்த இடம் சமுத்திரமாய் இருக்கிறது. டெட் சி என்று, அதாவது சாவு கடல் என்று ஏன் அது அழைக்கப்படுகிறது என்றால் அந்த சமுத்திரத்துல ஒரு உயிரும் இல்லை. ஒரு புழுவை எடுத்து ஒரு பூச்சி எடுத்து அந்த சமுத்திரத்துக்கு மேலே நாம் காட்டினோம் என்றால் அது செத்து போகும். என்றால் அந்த சமுத்திரத்தில் இருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் கந்தகமும் உப்புத்தூளும் அதிக அதிகமாக அதில் குவிந்து கிடப்பதை இன்றைக்கும் நாம் அங்கே காணலாம். இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால லூக்கா 17:28 28-30 உள்ள வேத பகுதிகளை பாருங்கள். அந்த லோத்து சோதோம் கொமராவில் வாழ்ந்த காலத்தை பற்றி இந்த இடத்துல ஆண்டவராய் இயேசு தன் பரிசுத்த வாய் மலர்ந்து சொல்லியிருப்பதை நாம் காணலாம்.
ஆதியாகமம் 19:26 பாருங்க. திரும்பி பார்க்க வேண்டாம், முன்னோக்கி ஓடுங்கள் என்று கடவுள் ஒரு மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட குடும்பத்துக்கு சொல்லும் போது, லோத்தியின் மனைவி திரும்பி பார்த்ததுனால அவள் உப்புத்தூணாக மாறி போனாள் என்று பைபிள் போதிக்கிறது. இதைத்தான் லூகா 17:32 32 பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த லோத்துவின் மனைவி பற்றி போதித்திருக்கிறார். லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. என் அன்பான சகோதரனை சகோதரிமார்களே, இந்த பரிசுத்த வேதத்தின் பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தின் ஒவ்வொரு பகுதிகளையும் மனித குலத்தின் இரட்சகராய் வந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய பரிசுத்த வாயால் போதித்திருப்பதை இந்த வேதம் நமக்கு இன்றைக்கும் அது போதிக்கிறது. இந்த பரிசுத்த வேதம் எத்தனை சத்தியமானது என்று உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட தெய்வமே மெய்யான தெய்வம் என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? இந்த பரிசுத்த வேதம் போதிக்கும் தெய்வமே சத்திய தெய்வம், மீட்பின் தெய்வம், பரிசுத்த தெய்வம், மனித குலத்தின் தெய்வம் என்பது உங்களுக்கு விளங்குகிறதா? தேவனே, உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாக மனித இனத்திற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார். ஆகவே ஆண்டவர் உண்டாக்கிய இந்த பூமியில அவருக்கு உகந்தவர்களாக நாம் வாழ்ந்து, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இருக்கும் பரலோக ராஜ்யத்துல அவருடைய சமூகத்துக்கு போய் நம்மை சேர்ப்பதுக்குத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வந்தார். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பாதத்தில் நம்மை தாழ்த்துவோமா? அன்புள்ள தேவனே, வானங்கள் உம்முடையதப்பா, பூமியோ மனித இனத்துக்கு கொடுத்திருக்கிறேன். இதை உணர்வுகிற புத்தி இல்லாத ஞானிகள் என்ற பெயரில், ஆராய்ச்சியாளர்கள் என்ற பெயரில் உலகில் எல்லா நாட்டாரும் பல கிரகங்களில் போய் வாழ்வதற்கு, தங்களுடைய சுய பெருமை நிலைநாட்டுவதற்கு எத்தனையோ லட்சம் கோடிகளை வீணாக்குகிறார்கள். ஆனால் பூமியில தான் மனிதன் வாழ முடியும். பூமிக்கு அடுத்த ஒரு வாழ்க்கை பரலோகத்தில் மனித இனத்தை சேர்க்கவே இயேசு கிறிஸ்துவாக நீர் இந்த பூமிக்கு வந்தீர். அப்பா தகப்பனே, இந்த சத்தியத்தை பிள்ளைகளுக்கு தாரும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.

ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான இந்த மாதத்தின் இந்த கடைசி வார ஆராதனைக்காக நம்ம நன்றி சொல்வோம். தேவனே, கர்த்தர் இம்மட்டும் நம்மோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்தார், நம்மோடு கூட இருந்தார். இந்த மாதத்திலும் எல்லா நாட்களிலும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தி வந்தார். தேவன் நல்லவர். இந்த வருடம் ஆரம்பித்தது போல் இருக்கிறது. இதோ இந்த நாட்களின் இந்த இரண்டாவது மாதத்தின் கடைசி வாரத்திலே தேவன் நம்மை கொண்டு நிறுத்தியிருக்கிறார். தேவன் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்தரித்து மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். பரலோகத்தில் வாசம் செய்கின்ற அன்பின் கர்த்தாவே, உமக்கு நன்றி. ராஜா, இரக்கம் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அன்புள்ளவரே, உம்மை துதிக்கிறோம். அடைக்கலமானவரே, அனுகூலமான எங்கள் நல்ல துணையே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, அல்பாவே உம்மை துதிக்கிறோம். ஒமேகாவே உம்மை துதிக்கிறோம். ராஜா, ஆதியமை ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, அந்தமே அம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, முந்தினவரே, பிந்தினவரே, உயிருள்ளவரே, உண்மையானவரே, நன்றியோடு கூட இந்த நேரத்திலேயுமே போற்றி வாழ்த்தி மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே, நீ தந்திருக்கிற இந்த அருமையான சந்தர்ப்பங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுது கண்மணி போல வழிநடத்தி வந்தீரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உன்னை உணவு கொடுத்தீரே, உடுக்க உடை கொடுத்தீரே, இருக்க இருப்பிடம் கொடுத்தீரே, உமக்கு நன்றி. உங்கள் ரத்தத்தினால் என்னை எங்களையும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நேரங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். இந்த ஜெப நேரத்துக்கு விரதமாக எலும்பர் பொல்லாத ஆவிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக. பிசாசின் கிரியை அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் நீர் வெளிப்பட்டீரே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லா பொல்லாத அந்தகார ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இதோ சர்வங்களின் தேடி மிதிக்கவும், சத்துருடைய சகல வல்ல மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறீங்க. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லா பொல்லாத ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இதோ நாங்கள் பார்க்கிறோம் சமாதன தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் காலில் நசுக்கி போடுவார் என்று சொன்னீரே. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எலும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிறோம். நீரே பிரசன்னராய் தலைவராய் இருந்து உன் நாமத்திற்கு மகிமையாய் இந்த கூட்டத்தை மாற்றுங்க. இந்த இடத்தை சுற்றி வேலையடிங்க. உங்கள் ரத்தத்தினாலும் நாமத்தினால் அக்கினியால் ஆவியானவரால் உங்கள் ரத்தத்தினால் வேலையடித்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. பாடப்போகும் பாடங்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. மின்கருவிகள், இசைக்கருவிகள் மீது ரத்தம் தெளிங்கப்பா. அப்பா, இயக்கிற பிள்ளைகள் மீது ரத்தம் தெளிக்கப்படட்டும். ஆவியனை முழு பொறுப்படுத்த நடத்தும். துதிக்கான மகிமையெல்லாம் நிறைவேற்றிக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் தாழ்ந்து விடுகிறோம் பிதாவே. ஆ, கண்டுகொள்ளலாம். சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமானவர்

கர்த்தர் நம்மை கிருபையாக பாதுகாத்து வந்த விதங்களை நினைவு கூர்ந்தவர்களாக நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதக்காரன் இப்படியாக சொல்கிறார், நூற்றி பதினாறாவது சங்கீதம் நூற்றி பதினாறாம் சங்கீதம் பனிரெண்டாவது வசனத்தை எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆம், தேவன் நமக்கு பாராட்டினை எல்லா நன்மையில் நினைச்சு பாருங்க, ஆச்சரியமாக நம்ம வழிநடத்தி வந்தார். தான் சொல்கிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். பதினேழு வசனம் சொல்கிறார், நான் உமக்கு ஸ்தோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். ஆகவே இந்த நாளிலும் கூட தேவன் நமக்கு பாராட்டி எல்லா நன்மையை நினைவு கொண்டவர்களாக பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே அங்கே வாழ்கிறீர் என்ற பாடலெல்லாம் சேர்ந்து கையில் தட்டி பாடுவோம்.

அல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் நம்மை ஆச்சரியமான விதமாய் நடத்தி வருகிறார். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது 139வது சங்கீதத்தில் எப்படி ஆகி சொல்லுகிறார், 139வது சங்கீதம் எடுத்து வாசித்து பாருங்க. சங்கீதம் 139வது அதிகாரம் 16வது வசனத்தில் இவ்விதமாய் சங்கீதக்காரன் சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாதே போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. தேவனே, உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள், அவையின் தொகை எவ்வளவு அதிகம். பாருங்க சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. நம்ம தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதே தேவன் நம்மை பிரித்தெடுத்தார், பாதுகாத்தார், பராமரித்தார். எவ்வளோ ஆச்சரியமாய் தேவன் நம்மை வழிநடத்துகிறார். ஆகவே தாயின் கர்ப்பத்திலிருந்து நம்மை ஆண்டவராய் கர்த்தர் பாதுகாத்து இது வரையிலும் நடத்தி வந்திருக்கிறார். எல்லாம் சேர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்வோமா. கருவிலிருந்து தாங்கி வந்தீர் கிருபையினாலே, இந்நாள் வரை தாங்குகின்றீர் இரக்கத்தினாலே. தெரிஞ்ச பாட்டு எல்லாம் சேர்ந்து பாடலாமா?

அப்படியே கத்தரை துதிப்போமா. தேவ நன்றி ராஜா. கழுகு போல சுமந்து தினம் தினம் நம்மை பறக்க செய்கிற தேவன், கண்மணி போல கரைப்படாமல் நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிற தேவன், மெய்ப்பன் போல கரங்களால் ஏந்தி மகிழ்கிற தேவன், மடியில் வைத்து தினம் தினம் உணவு ஊட்டுகிற தேவன், கத்தரை பார்த்து சொல்லுங்க நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. சொல்லுங்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பன் போல சுமந்து வந்தீரே, தாயை போல பாதுகாத்தீரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படியே கத்தரை ஆராதிக்கலாமா, நன்றி ராஜா. அவ்வியனவர் இம்முட்டைகளை பாதுகாத்ததற்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ராஜா. எல்லாரும் கத்தரை மகிமைப்படுத்துவோம், நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அவ்வியனவரே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் எங்களை வழிநடத்தி வந்தீரே, பாதுகாத்தீரே, உமை துதிக்கின்றோம். எல்லாரும் கத்தருக்கு மகிமை சொல்லுவோம், நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தேங்க்யூப்பா. அப்பா எங்களை பாதுகாத்து வந்ததற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே கத்தரை ஆராதிக்கலாமா, கத்தரை ஆராதிப்பதற்கு முன்பதாக நமக்குமா கத்தருக்கும் இடையே எந்த பிளவுகள் பிரிவுகள் இருந்தாலும் தகப்பனை எதையும் மாற்றி போடுங்கப்பா, எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, உங்கள் ரத்தத்தினால் எங்கள் உள்ளங்களை கழுவும் ஆண்டவரே, எங்களை சுத்திகரியும் ராஜா. இயேசுவின் ரத்தம் சகல பாவம் நீக்கி உன் நம்மை சுத்திகரிக்கும் என்று பார்க்குறேங்கப்பா. உங்கள் ரத்தத்தினால் எங்களை கழுவுங்க, சுத்திகரிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, வாய் திறந்து சொல்லுங்கள், எங்களை ஆட்கொள்ளுங்க, அபிஷேகம் பண்ணுங்கள், உங்கள் திட்டத்தை நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை தாங்க, எங்களுக்கு குறைகள்லாம் மன்னிங்க, குற்றங்கள்லாம் மன்னிங்க, எங்களை பரிசுத்தப்படுத்தும். அப்படியே கத்தரை ஆராதிக்கலாமா.

துதிக்கிறோம், அப்பா மகிமைப்படுத்துகிறோம், ஆராதிக்கிறோம். ஓ ரிகாபோ ஷகாபா தோராபா தோபாலாபா ரிபலாபா ரிபரபா ரிபரபா ரிபரபா ரபரபா. அப்படியே கூப்பிடலாமா தகப்பனே? உங்கள் அபிஷேகத்தினால ஓ இந்த காலை நேரத்திலே எங்களை நிரப்புங்கப்பா. கூப்பிடலாமா? நிரப்புங்கப்பா, எங்களை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே, எங்களை அபிஷேகம் பண்ணுங்கப்பா. கூப்பிடலாமா? கூப்பிடலாமா? இந்த காலை நேரத்தை கத்துற அபிஷேகம் நம்ம மூடட்டும்.

நிரப்புவீராங்க. மனிதர்ந்து கூப்பிட நிரப்பும் அப்பா. ஒவ்வொரு உள்ளத்தையும் அக்கினியா அபிஷேகத்தினா ஆவியரா நிரப்புவீராங்க. ரப லபா ரஷ லபா தோக்க லபா ரேக்க லபா ரேக்க லபா ரேக்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க வாங்காவியானவரே.

0: மகிமை நிரப்பு, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, வல்லமை நிரப்புங்கேச்சப்பா, மகிமை நிரப்புங்கேசப்பா, அக்கில் நிரப்புங்கேசப்பா, தேவ பிரசனத்தால் நிரப்புங்காண்டவரை, மகிமையில் நிரப்புங்க ஆண்டவர், கல்வார் ரத்தத்தை தெளிக்கிறோமே, தெளிக்கிறோமே, எல்லார் மேலும் ரத்தத்தை தெளிக்கிறோம், வரங்களால் வல்லமைகளால் கனிகளில் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, அக்கினால் நிரப்புங்கப்பா, வல்லமை நிரப்புங்க, தேவ பிரசனத்தால் மூடிக்கொள்ளும் ஆண்டவர, வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா, அக்கினி, அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், கிருபைக்காய் ஸ்தோத்திரம், ஆண்டவரே இறங்கும், இறங்கும், அபிஷேகத்தில் நிரப்பும், அக்கினியினால் நிரப்பும், தேவ வல்லமையில் நிரப்பும், தேவ அக்கில் நிரப்பும், பிரசனத்தால் நிரப்பும் ஐயா, பரிசுத்தாவில் நிரப்பும் ஐயா, அக்கீழல் நிரப்பும் ஐயா, தேவ வல்லமையில் நிரப்பும், ரீ கலபா, ரீ கலபா, ரீ கலபா, ஷக்கலபா, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, கிருவ, கிருவ, கிருவ, கிருவ, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, வல்லமை, இறங்கட்டும் அப்பா, சிக்கபல, சிக்கபல, ரீக்கபல, ரீக்கபல, ரீக்கபல, ரீக்கபல, ரீக்கபல, ரபலப, ரபலக்கரபா, லிபிக்கரபா, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, மகிமை, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, மகிமை, மகிமை, தேவாதி தேவனே, மகிமை, மகிமை, இயேசுவே, இயேசுவே, வல்லமை நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா, நிரப்புங்க, ஃபர்ஸ்டாவில் நிரப்புங்க, வல்லமை நிரப்புங்க, நீரே எங்கள் நம்பிக்கைப்பா, வல்லமை இயேசுவே, இயேசுவே, நிரப்புங்கப்பா, அக்கீழ நிரப்புங்க, உங்கள் நாமக்கு இப்படட்டும், யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக்கேஜர் பிதாவே,
1: ஆமேன். தொடர்ந்து நம்ம ஜபம் செய்வோம், தேசத்திற்காக பாரத்தோடு ஜபம் பண்ணுவோம், அக்கா சொல்கிற குறிப்பில் மனதில் வைத்து ஜபம் பண்ணுவோம்.
0: முதல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம், இந்த குடிக்கிறவங்களை மனம் திரும்பணும், ரட்சிக்கப்படணும், ஆண்டு அறியாத மக்களை ஆண்டு அறிஞ்சிக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணலாம்.
2: ஸ்தோத்ர ஏசப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா, பரிசுத்த ராஜாவே, மே துதிக்கிறோம் ராஜா, ஐயா எங்கள் தேசத்தில் குடிக்கிறதான ஒவ்வொரு சகோதர சகோதரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா, ஐயா குடிச்சு குடிச்சே தன் வாழ்க்கையின்னு ஆசை பண்ணி கடைசியில் அப்பா அவங்க அப்பா அப்பா முடிவு மரணமாயிருது ஏசப்பா, தேவனே மனம் இறங்குங்கப்பா, இந்த குடிக்கு அடிமையாக இருக்கிறதான எங்கள் சகோதர சொல்லி எப்படியாச்சும் மீட்டெடுங்க ஏசப்பா, தேவனே குடிச்சிட்டு ஆண்டவர் எந்த இடத்துல விழுந்து கிடக்குறாங்கன்னு தெரியாத விழுந்து கிடக்குறாங்கப்பா, இதனால எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுதுப்பா, குடும்பங்களில் நிம்மதி இல்லை, குடும்பங்களில் சமாதானம் இல்லை சப்பா, தேவனே இறங்குங்க பரிசுத்தரே, குடிக்கிற ஒவ்வொரு ஜனங்களை தயவாய் தூக்கி எடுங்கப்பா, இந்த குடியின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை தேவரே விடுதலையாக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோமே சப்பா, குடியை பார்த்தாலே ஒரு கசப்பாய், வெறுப்பாய், அருகருப்பாய் தேவரீர் மாற்றுங்க சப்பா, எத்தனையோ வாலிப பிள்ளைகள் அடிமையாயிட்டாங்கப்பா, எத்தனையோ அப்பா பெரியவர்கள் அடிமையா, எத்தனையோ பெண்கள் அடிமையாயிட்டாங்க ஏசப்பா, இரக்கத்தை கட்டளிடுங்கப்பா, அந்த குடியிலிருந்து எங்க சகோதரர்களை எல்லாம் விடுதலை செய்யுங்க ஏசப்பா, உங்க சமூகத்துல பிச்சை கேட்டு ஜெபிக்கிறோம் அப்பா, குடியிலிருந்து எப்படி ஆச்சு விடுதலை செய்து அவங்க ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே உங்களை தேடி வரக்கூடியவர்களாக தேவரீர் மாற்றுவீராக ஏசப்பா, மனமிறங்கி ஒவ்வொரு உள்ளங்களையும் தேவரீர் ஆளுகை செய்வீராக, ஒவ்வொருத்தர் ரட்சிப்பின் பாத்திரமாய் வணைந்து கொள்ள வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா, நீங்க தாப்பா ஒவ்வொருத்தரையும் பொறுப்பெடுத்து அதுலேருந்து விடுதலை கொடுத்துங்க, நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா, நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
0: எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஏசப்பா, நன்றி ஓடுமே துதிக்கிறோம், அது மாத்திர நம்ம தேசத்துல காணப்படுற எல்லா விவசாயிகளும் ரட்சிக்கப்படணும், யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது, அதுக்காக நம்ம செம்பணும்.
3: ஸ்தோத்திர ஆண்டவரே, மே நன்றியோடு நாங்கள் மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த ஓய்வு நாளில கூட அப்பா எங்கள் தேசத்தின் விவசாயிகளுக்காக நம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிற ஆண்டவரே அப்பா, மீண்டுமா இந்த விவசாயிகள் போராட்டத்தில் இறங்கியிருக்காங்க ஆண்டவரே அப்பா, எல்லா தயார் நிலையில் வைத்திருக்காங்க, அமெரிக்காவில் பார்த்தாலும் அப்பா எல்லா விவசாயிகளும் ஆண்டவரே வெள்ளை மாளிகை முன்பு ஆண்டவரே அப்பா ஆர்ப்பாட்டத்தில் இறங்கியிருக்காங்க எஸ்அப்பா, தகப்பனே எங்கள் விவசாயிகளுக்கு கர்த்தர் கண்ணோக்க வேண்டுமா, நாங்கள் ஜெபிக்கிறோம் எஸ்அப்பா, விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்தள்ளும் ஆண்டவரே, எங்களுடைய பசியை ஆற்றும்படிக்கு அவர்கள் அதிகாலமே எழுந்து வேலை செய்கிறார்களே. தங்களுடைய சுகத்தையும் பாராமல் ஆண்டவர் இரவு பகலாய் வயலிலே வேலை செய்கிறார்களே அப்பா. வெயிலின் கடுமையிலும் ஆண்டவரே எல்லாவற்றில் அவர்கள் எங்களுக்காக நாங்கள் ஆண்டவரே அப்பா திருப்தியாய் சாப்பிட்டு சம்பரமாய் வாழ்வதற்கு அவர்கள் தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணித்திருக்கிறார்களே இயேசுவே. அவர்களை நீர் தொடும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் ஆண்டவரை மேம்படுத்தும்படிக்காய் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்திலிருந்து அவருக்கு வருகிற எல்லா சலுகையும் ஆண்டவரே சீக்கிரமாய் விரைவில் வர கர்த்தர் கிருபை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அரசாங்கத்தோடு கர்த்தர் இடைப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். எத்தனையோ விவசாயிகள் மனம் உடைந்து ஆண்டவரே தற்கொலை பண்ணிட்டாங்கப்பா. எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீரில் மிதக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் இதை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவர் விவசாயிகளுடைய கண்ணீரை துடைத்தரலும் ஆண்டவரே. தகப்பனே நீர் இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. எல்லா விவசாய குடும்பங்களை ஆண்டவரே கர்த்தர் நீர் பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வயல்களில் நம்முடைய ஆசீர்வாதம் இறங்கணும் ஆண்டவரே. வயல்களை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் இயேசப்பா. அவருடைய போராட்டங்களை கர்த்தர் மாற்ற

0: செய்தல வேண்டுமாய் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
1: கர்த்தாவே, எங்க செவத்தை கேட்டிருக்கா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரல, நம்ம தேசத்தில் இருக்கப்பட்ட இந்த கொலை கொள்ளை இப்படிலாம் இருக்கவே கூடாது. கொலை பண்ணக்கூடாது, யாரையும் மக்கள் கொண்டு போடக்கூடாது. அப்படியே ஆட்டு மாடை வெற்றிகள் வெட்டிடுறாங்க. இப்படிப்பட்ட மக்கள்லாம் ரட்சிக்கப்படணும். இப்படிப்பட்ட மக்களுடைய கண்ணீர் துடைக்கப்படணும். எங்கே பார்த்தாலும் கொலையும் கொள்ளையும், சாதி பிரச்சனையால் கொலை கொள்ளை, அது மாத்திரல மத பிரச்சனையால் இப்படி எத்தனையோ கொலை கொள்ளை இந்த மாதிரி நிறைய நடக்கக்கூடாது. அதுக்காக நம்ம வச்சோம் போல.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, தகப்பனே, நன்றியோடு துதிக்கிற மிசப்பா மகிமையானவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றிலனை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா, ரத்தத்தை நிறுத்தி முற்றிலை கழுவி எல்லாம் வேணுமா கெஞ்சிற மிசப்பா. இந்த வெள்ள கூட ஆண்டவரே அப்பா, எங்க தேசத்துல ஆண்டவரே அதிகமா கொள்ளையும் ஆண்டவரே அப்பா, கொலையும் அதிகரித்து கொண்டு இருக்குதுப்பா. நாளுக்கு நாள் செய்திகள் ஆண்டவரே அப்பா ஏசப்பா அதிகமாய் கொண்டு இருக்குதுப்பா. இந்த நிலைமையை தேவன் மாற்றி தர வேணுமா கெஞ்சிற மிசப்பா. ஒரு சின்ன காரை எடுத்தாலே கொலைக்கு போயிடுறாங்கப்பா அப்பா, பிஞ்சு கொலை கொண்டு போட்டுறாங்கப்பா ஏசப்பா. வயதானவர்களோ பார்க்காதபடி ஆண்டவரே, நகைக்காக பணத்துக்காக ஆண்டவரே அப்பா கொலை பண்ணிடுறாங்கப்பா. சூழ்நிலை தயவானீர் மாற்றி தர வேணுமா கெஞ்சிரமேசப்பா. இப்படிப்பட்ட பாவங்களை தூண்டுகிற எல்லா பொல்லாத நிக்கிறீர்களும் முற்றிலும் அழிக்கப்பட்டு போனே ஏசப்பா. தயவாய் இறக்கம் செய்தல வேணுமா கெஞ்சி கேட்கிற மேசப்பா. தகப்பனே, மீ துதிக்கிற இந்த கும்பல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அப்பா இது தொழிலா வைத்து எத்தனையோ மக்கள் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்களேப்பா. இதனால எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுறாங்கப்பா. பெற்றோரை இழந்து பிள்ளைகளை இழந்து அப்பா எத்தனை குடும்பங்கள் தவித்து கொண்டு இருக்கிறாங்கப்பா ஏசப்பா. குடியினாலையும் அப்பா போதை பொருட்கள்னாலும் பலவிதமான பாவங்கனாலும் இந்த கொலைக்கு அடிமையாயிடுறாங்களேப்பா. இப்படிப்பட்ட நிலைமையை தேவன் மாற்றித்தாங்கப்பா. இப்படிப்பட்ட காரியங்களை தூண்டுகிற எல்லா பொல்லாத நிக்கிறீர்கள் ஏசப்பா நாமத்தினால அழித்து போட வேணுமா கெஞ்சிரோ மாண்டூரே அப்பா. இப்படிப்பட்ட தீட்டான காரிய தேசத்துல நடைபெறக்கூடாதுப்பா. எங்க பார்த்தாலும் ரத்த சிந்துதல் ஆண்டூரே ஏசப்பா. கொலை அதிகரித்து கொண்டு இருக்குதுப்பா. வீடுகளிலும் தெருக்களிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே அப்ப ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டு இருக்குதுப்பா. நிலைமையை தாய்வாய் நீர் மாற்றி தர வேணுமா கெஞ்சிரமே சப்பா. இப்படிப்பட்ட பாவங்களை துணிகரமாய் செய்யறதான ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்படணும்ப்பா. அது தலைவா கும்பலுங்க தலைவர்கள் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே ஏசப்பா. பாவனு உணரக்கூடிய இறுதித்தி தயவானீர் அவங்களுக்குள்ள தர வேணுமா கெஞ்சிருமே சப்பா. மரத்தை வெட்டுறது போல மனிதர்களை வெட்டி கொண்டு போறாங்கப்பா ஏசப்பா. பணத்துக்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்யறாங்களேப்பா. இங்க வாலிப தம்பிமார்கள் ரட்சிக்கப்படணும், பெண்கள் ரட்சிக்கப்படணும்ப்பா. இந்த பாவத்துக்கு எல்லா ஜனங்களும் அடிமையா இருக்கிறாங்கப்பா. எப்படியாவது மீட்டுக்கொள்ள வேணுமா கெஞ்சிருமே சப்பா. நீங்க எப்படியா செய்யப்படுறதேக்கா நன்றி செலுத்திக்கிறோம். எல்லா துதிக்க நம் மகிமை உமைக்கே செலுத்திக்கிறோம். ஏசு கிறிஸ்து மொழி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல
1: இந்தியாவில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு சனமும் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவை நிரப்பப்படணும், வல்லமே நிரப்பணுமையா. எழுப்புகள் உண்டாக்குங்கப்பா, எழுப்புகள் உண்டாக்குங்கப்பா. அறிவு அறிவல் நிரப்பப்படணுமையா. நீ அண்டிக்கொள்ளும் சுவாமி, மோடி இருக்கணுமையா. உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஒரு ஆத்துமோட கெட்டு போகக்கூடாது சப்பா. நீங்கள் தான் எல்லாரையும் உங்கள் பக்கமாக திருப்பி கொள்ளுங்க ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட நரகத்து பருவம் சித்தமல்ல ஆண்டவரே. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும் இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நீங்கள் தப்பா எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும். உலகத்திற்குப்பட்ட 800 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். சிவில சாட்சியாக மாற்றுங்க. ஈக்கரவார், ஈக்கரவார், ஈக்கரவார், ஈக்கரவா. அக்கினியை போடுங்க ஆண்டவரே, அக்கினியை போடுங்க ஆண்டவரே. 800 கோடி ஜனங்களும், 800 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டு உடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. கெஞ்சுரப்பா, கெஞ்சுரமா. பின் மாறி காலத்து மழை பெய்ய செய்யும் ஐயா. ஆண்டவர், ஒரு ஆத்மாவோட கெட்டு பறிச்சு இல்லைன்னு சொன்னீங்க தானே ஆண்டவர். என் தேவனே, என் தேவனே, ரட்சிக்கப்படட்டும். உடைய பிள்ளையாக மாற்றுங்க. பரலோகத்துக்கு வரணும், பரிசுத்தவங்களை மாற்றணும். நம்பிக்கை அப்பா மே ஸ்தோத்திரம். உண்மையை நம்பி ஜீவிக்கணும், அண்டிக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், மோடு இருக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகான மாயமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
3: இப்போ திருமறை பாடங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக ஓசியா புஸ்தகம் 2 அதிகாரம். ஓசியா 2 அதிகார சகோதரிகள் எஸ்யால் சகோதரி வாசிப்பார்கள். ஓசியா 2 அதிகாரம்.

0: வாசிக்கப்படும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேதபாடம் 1 வேதபாடம் ஓசியா 2 அதிகாரம். உங்கள் சகோதரரை பார்த்து அம்மி என்றும் உங்கள் சகோதரிகளை பார்த்து ருகமா என்றும் சொல்லுங்கள். உங்கள் தாயோடே வழக்காடுங்கள். அவள் எனக்கு மனைவியுமல்ல, நான் அவளுக்கு புருஷனுமல்ல. அவள் தன் வேசித்தனங்களை தன் முகத்தினின்றும் தன் விபச்சாரங்களை தன் ஸ்தனங்களின் நடுவினின்றும் விலக்கி போட கடவுள். இல்லாவிட்டால் நான் அவளை நிர்வாணமாக உறிந்து அவள் பிறந்த நாளில் இருந்த வண்ணமாக அவளை நிறுத்தி அவளை அந்தர வெளியைப் போலாக்கி அவளை வறண்ட பூமியைப் போல் விட்டு அவளை தாகத்தால் சாக பண்ணுவேன். அவளுடைய பிள்ளைகள் சோரப் பிள்ளைகளாகையால் அவர்களுக்கு இறங்காதிருப்பேன். அவர்களுடைய தாய் சோரம் போனாள். அவர்களை கர்ப்பந்தரித்தவள் லட்சையான காரியங்களை செய்தாள். அப்பத்தையும் தண்ணீரையும் ஆட்டு முடியையும் பஞ்சையும் எண்ணெயையும் பானங்களையும் கொடுத்து வருகிற என் நேசர்களை பின்பற்றி போவேன் என்றாள். ஆகையால் இதோ நான் உன் வழியை முள்களினால் அடைப்பேன். அவள் தன் பாதைகளை கண்டுபிடிக்க கூடாதபடிக்கு மதிலை எழுப்புவேன். அவள் தன் நேசர்களை பின்தொடர்ந்தும் அவர்களை சேருவதில்லை, அவர்களை தேடியும் கண்டுபிடிப்பதில்லை. அப்பொழுது அவள், நான் என் முந்தின புருஷனிடத்துக்கு திரும்பி போவேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் அப்பொழுது எனக்கு நன்மையா இருந்தது என்பாள். தனக்கு நான் தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் கொடுத்தவர் என்றும் தனக்கு நான் வெள்ளியையும் பொன்னையும் பெருக பண்ணினவர் என்றும் அவள் அறியாமற் போனாள். அவைகளை அவர்கள் பாகாலுடையதாக்கினார்கள். ஆதலால் நான் என் தானியத்தை அதின் காலத்திலும் என் திராட்சை ரசத்தை அதின் காலத்திலும் திரும்ப எடுத்து கொண்டு அவளுடைய நிர்வாணத்தை மூடுகிறதற்கு நான் கொடுத்திருந்த ஆட்டு முடியையும் சணலையும் திரும்ப பிடுங்கிக் கொள்வேன். இப்போதும் அவளுடைய நேசர்களின் கண்களுக்கு முன்பாக அவளுடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவேன். ஒருவரும் அவளை என் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பதில்லை. அவளுடைய எல்லா மகிழ்ச்சியையும் அவளுடைய பண்டிகைகளையும் அவளுடைய மாத பிறப்புகளையும் அவளுடைய ஓய்வு நாட்களையும் சபை கூடுகிற அவளுடைய எல்லா ஆசரிப்புகளையும் ஒளிய பண்ணுவேன். என் நேசர்கள் எனக்கு கொடுத்த பணயம் என்று அவள் சொன்ன அவளுடைய திராட்சை செடிகளையும் அவர்களுடைய அத்தி மரங்களையும் நான் பாழாக்கி அவைகளை காடாய் போக பண்ணுவேன். காட்டு மிருகங்கள் அவைகளை தின்னும். அவள் பாகால்களுக்கு தூபம் காட்டி தன் நெற்றி பட்டங்களினாலும் தன் ஆபரணங்களினாலும் தன்னை சிங்காரித்து கொண்டு தன் நேசரை பின்தொடர்ந்து என்னை மறந்து போன நாட்களின் நிமித்தம் அவளை விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆயினும் இதோ நான் அவளுக்கு நயங்காட்டி அவளை வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளோடே பச்சமாய் பேசி அவ்விடத்திலிருந்து அவளுக்கு அவளுடைய திராட்சை தோட்டங்களையும் நம்பிக்கையின் வாசலாக ஆகோரின் பள்ளத்தாக்கையும் கொடுப்பேன். அப்பொழுது அவள் அங்கே தன் இளவயதின் நாட்களிலும் தான் எகிப்து தேசத்திலிருந்து வந்த நாளிலும் பாடினது போல் பாடுவாள். அக்காலத்தில் நீ என்னை பாகாலி என்று சொல்லாமல் ஈஷி என்று சொல்லுவாய் என்று கர்த்தர் உரைக்கிறார். பாகாலுடைய நாமங்களை அவள் வாயிலிருந்து அச்சப்போக பண்ணுவேன். இனி அவைகளின் பெயரை சொல்லி அவைகளை நினைக்கிற நினைப்பும் இல்லாமற் போகும். அக்காலத்தில் நான் அவளுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியில் ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்தில் இராதபடிக்கு முறித்து அவர்களை சுகமாய் படுத்து கொண்டிருக்க பண்ணுவேன். நித்திய விவாகத்துக்கென்று உன்னை எனக்கு நியமித்து கொள்வேன். நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்க இறக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன். நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய். அக்காலத்தில் நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும். பூமி பூமி தானியத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் எண்ணெய்க்கும் மறுமொழி கொடுக்கும். இவைகள் இஸ்ரவேலுக்கும் மறுமொழி கொடுக்கும். நான் அவளை எனக்கென்று பூமியிலே விதித்து இரக்கம் பெறாதிருந்தவளுக்கு இறங்குவேன். என் ஜனமில்லாதவர்களை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவேன். அவர்கள் என் தேவனே என்பார்கள் என்றார். வாசிக்கும்
1: இரண்டாம் திருமறை பாடமாக மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம். மத்தேயு சுவிசேஷம் 18 அதிகாரம் வாசிக்க கேட்போம்.
2: வாசிக்க கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பாடம் மத்தேயு 18 அதிகாரம். அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனந்திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்ந்திருக்கிறது அவனுக்கு நலமாயிருக்கும். இடறல் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடறல் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ இரண்டு கை உடையவனாய் அல்லது இரண்டு கால் உடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். உன் கண் உனக்கு இடறல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எரிந்து போடு. இரண்டு கண்ணுடையவனாய் எரிநரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனுஷகுமாரன் கெட்டுப்போனதை ரட்சிக்க வந்தார். உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஒரு மனுஷனுக்கு 100 ஆடுகள் இருக்க அவைகளில் ஒன்று சிதறிப்போனால் அவன் மற்ற 99 ஆடுகளையும் மலைகளில் விட்டு போய் சிதறிப்போனதை தேடாமல் இருப்பானோ? அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறிப்போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிலும் அதை குறித்து அதிகமாய் சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தமல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதியிலெல்லாம் நிலைவரப்படும்படி 2-1 வரை உன்னுடனே கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கு அவன் செவி கொடாமற் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாமல் இருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியைப் போலவும் ஆயக்காரனைப் போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்ட வீழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்ட வீழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிறது எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், ஏழு தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, ஏழு தரம் மாத்திரமல்ல ஏழு எழுபது தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படியெனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாளந்து கடன் பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெறித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமா என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து, அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார் என்பதே ஆமேன். வாசிக்க 2 வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: சபையார் எழுந்து நின்று 45 சங்கீதத்தை நாம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 45 சங்கீதம் 45 சோசனீம் என்னும் பாதியத்திலே வாசிக்க, கோராகின் புத்தரில் உள்ள ராக தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட நேச பாட்டாகிய சங்கீதம். என் இருதயம் நல்ல விசேஷத்தினால் பொங்குகிறது. நான் ராஜாவை குறித்து பாடின கவியை சொல்கிறேன். என் நாவு விரைவாய் எழுதுகிறனுடைய எழுத்தானே. சௌரியவானே, உமது மகிமையும் உமது மகத்துவமாகிய உம்முடைய பட்டயத்தை நீர் உம்முடைய அறையிலே கட்டிக்கொண்டு பயங்கரமாக நமக்கு விளங்க பண்ணும். உம்முடைய அம்புகள் கூர்மையானவைகள், அவைகள் ராஜாவுடைய சத்துருக்களின் இருதயத்திற்குள் பாயும். ஜனச தலங்கள் உமக்கு கீழே விழுவார்கள். நீர் நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உமது தோழரை பார்க்கிலும் உம்மை ஆனந்த தைனத்தினால் அபிஷேகம் பண்ணினார். உமது நாயகிகளுக்குள்ளே அரசரின் குமாரத்திகள் உண்டு. ராஜ ஸ்திரீ ஓப்ரின் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது பரிசத்தில் நிற்கிறாள். அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் ஆண்டவர், ஆகையால் அவரை பணிந்து கொள். ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாய் இருக்கிறது. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரமனைக்குள் பிரவேசிப்பார்கள். உமது நாமத்தை எல்லா தலைமுறைகளிலும் பிரஸ்தாபப்படுத்துவேன். இது நிமித்தம் ஜனங்கள் உம்மை என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் துதிப்பார்கள் என்பதே. ஆமென். ஆமென். பொழுதும் காணிக்கை நேரம். ஒரு பாடல் சங்கரோஸ் அவர்கள் பாடும்பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். காணிக்கை செய்வதை மத்தியில் வந்திருக்க ஜேம்ஸ் ஒளிய பொறுப்பாளர், நீலகிரி மாவட்ட பொறுப்பாளர் அவர்கள் வந்து வினோத் பிரதவர் வந்து ஜெபிப்பார்கள். கத்திரி சித்தமானால் அடுத்த வாரங்களிலிருந்து நாம் மாலை ஒரு ஆராதனை, மாலை நேரம் 6 மணியிலிருந்து 7:30 வரையிலும் ஒரு ஆராதனை வைக்கலாம் என்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கத்திரி சித்தமானால் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இந்த பகல் ஆராதனை வர முடியாத காரணத்தினால் மாலை நேரத்தில் ஒரு ஆராதனை, 3 ஆராதனை வைக்கலாம் என்று அதுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். கத்திரி சித்தமானால் வருகின்ற வாரங்களிலிருந்து அது அறிவிப்பு கொடுப்போம். மாலை நேர ஆராதனை நம்முடைய ஜப வீட்டில் நடைபெறும். அதே போல் 1 வெள்ளிக்கிழமை காலை 6:30 7:30 வரையிலும் மாதத்தின் முதல் நாள் கூடுகை ஜபக்கூட்டம் நம்முடைய ஜப வீட்டில் காலை 6:30 7:30 வரையிலும் நடைபெறும். யாவரும் பங்கு பெற அன்போடு உங்களை அழைக்கின்றோம்.

0: இப்போதும் காணிக்க ஜெபத்தை நம் மத்தியில் வந்திருக்க வினோத் பிரதா அவர்கள் ஏறெடுப்பார்கள். அதன் பிறகு கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம்.
1: ஜெபம் செய்வோம். ஜெபத்தை கேட்கிறீர்கள் நல்ல ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆண்டவரே, இந்த மன மகிழ்ச்சியின் நாளிலே ஆண்டவரே உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள, உம்மை பாடி ஆராதிக்க, ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே வேத வசனங்களை கேட்கும்படியாக கர்த்தர் எங்களுடைய ஆயுசின் நாட்களிலே ஒரு நாளை கூட்டி கொடுத்தீரே, இதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, சங்கீதக்காரன் சொல்லுகிறது போலப்பா, ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருக்கிற ஆயிரம் நாளை பார்க்கலும் உம்முடைய பிரகாரங்களில் செல்லுகிற ஒரே நாள் நல்லதாக இருக்கிறது ஐயா. ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சமூகமே எங்களுடைய மேன்மையாக வாஞ்சையாக ஆண்டவரே கர்த்தாவே இருக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அன்றைக்கு ஆண்டவரே ஆபேலையும் அவன் காணிக்கையும் அங்கீகரித்த நல்ல ஆண்டவர் ஆண்டவரே, இந்த பகல் வேளையிலப்பா ஆண்டவரே எங்களையும் எங்களுடைய காணிக்கைகளையும் நீர் தயவாய் அங்கீகரிக்கும்படியாக கேட்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. உற்சாகமாய் கொடுக்கிற இடத்துல கர்த்தர் நீங்க பிரியமாயிருக்கிறீர் என்று எழுதப்பட்டிருக்கிறதே ஆண்டவரே கர்த்தாவே, சூத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய காணிக்கைகளின் மூலியமாகப்பா ஆண்டவரே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட, ஆண்டவரே ஊழியங்கள் நடைபெற, ஆண்டவரே அநேகருக்கு உம்முடைய அன்பின் செய்தி ஆண்டவர் நீர் அவர்களுக்காக ஜீவன் தந்தீர் என்ற செய்தி ஆண்டவரே நற்செய்தி அறிவிக்கப்பட ஏதுவாக அமைகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லாம் ஆண்டவரே நீர் கொடுத்தவைகளாக இருக்கிறது ஆண்டவரே. உம்மிடத்திலிருந்து பெற்று ஆண்டவரே கர்த்தாவே உமக்கென்று கொடுக்க இந்த நாளில கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் குடும்பம் குடும்பமாக தனித்தனியாக பேர் பேராக நீங்க ஆசீர்வதிக்கும்படியாக கேட்கிறோம் அப்பா ஆண்டவரே கர்த்தாவே, சூத்திரம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம் பரலோகத்தின் தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே கர்த்தாவே, நீரே ஆசீர்வாத காரணராய் இருக்கிறீர் ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் அனுபவிக்கத்தக்கதாக சகல ஆசீர்வாதங்களினால நன்மைகளினால ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்க நிரப்புகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமே துதிக்கிறோம். சர்வல்ல தேவனே, உமை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை மறைத்து பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் தான் பேசுங்க ஆண்டவரே. எங்களை பார்த்து பிடிச்சு கெஞ்சுறோம், ஒரு வசனம் வீணாய் விருதாய் பிராசபடிக்கு, ஒரு வசனத்தை கூட பேசாது பறக்க சொல்லாதபடிக்கு ஆண்டவரே நீங்கள் தான் பேசணும். அப்போ அவங்க நாமத்தை மக்கியப்படுத்தணும் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். சவனத்துக்கு உரமாக்கி ரீச்சரை எல்லா சாத்தானையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம் ஆண்டவரே. நீர் பேசும் அப்போ அவங்க நாம் மகிப்பிடட்டும், எல்லாருக்குள்ளேயும் உங்களுடைய வசனம் ஊடுருவி செல்லட்டும், உங்கள் நாம் மகிப்பிடட்டும். எல்லா தூதிக்கான மகிமை மகத்தூத்தி உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் அன்பு இரட்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்டுகிற பரமபிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்தை நாம் மகிப்பிடுவதாக இங்கே வந்திருக்கிற அனைவரும் இயேசு கிறிஸ்து நாம் திருவாழ்த்துகிறோம். அது யூடியூப்லேயும் ரேடியோ மூலமாகவும் லைவ்லையும் பார்க்குற மக்களையும் இயேசு கிறிஸ்து நாம் திருவாழ்த்துகிறோம். கர்த்தர் நமக்கு தந்த வசனம் வாசிக்க கேட்ட ஓசியன் புஸ்தகம் 2:20.
3: உண்மையாய் உன்னை
2: உண்மையாய் உன்னை
3: எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன்,
2: எனக்கு நியமித்துக் கொள்ளுவேன்.
3: நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய்,
2: கர்த்தரை அறிந்து கொள்வாய். உண்மையா கர்த்தரை நினைச்சார் நம்மள அவருக்காக நியமித்துக் கொள்றாரு. அப்ப நம்ம என்ன கர்த்தர் நிச்சயமா அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மளை உண்மையா நம்மளை நியமிச்சு கொள்றாரு. அப்ப நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தரை அறிஞ்சு கொள்ள முடியும். நம்ம கர்த்தரை நம்ம பெரிய பாக்கியம் பெற்ற சனங்கள். கர்த்தர் நம்ம அவருக்கென்று நம்ம நியமிச்சிருக்கிறாரு. எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்ற சனங்களாக இருக்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர், நீர் ஊட்டுகளை உண்டாக்குனவர். நம்ம அவரை உண்மையாக நமக்கு அவருக்கென்று நம்மளை நியமித்து கொள்ளுறோம். அப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? கர்த்தரை அறிஞ்சு கொள்ள முடியும். எப்ரேல் புஸ்தகம் 1:2.
3: இந்த கடைசி நாட்களில்
2: குமாரன் மூலமாய் நமக்கு
3: திருவலம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார்.
2: கர்த்தரை கொண்டுதான் என்ன செஞ்சிருக்க? இயேசு கிறிஸ்து கொண்டுதான் உலகங்களையும் உண்டாக்கியிருக்க. உலகங்கள்னு போட்டிருக்கு. என்னென்ன உலகம் இருக்கு தெரியாது. உலகம்னு போடலை, என்ன போட்டிருக்கு உலகங்களையும். இப்போ எந்தெந்த உலகம் இருக்கோ நம்ம தெரியல, நமக்கு இருக்க ஒரே ஒரு உலகம் தான் தெரியுது. உலகங்களையும் உண்டாக்கின அப்போ நம்மளுக்காக நம்மளை கொண்டு தான் கர்த்தர் நினைச்சிருக்கிறாரு. ஆண்டவரை இயேசு கர்த்தரோட உலகங்களையும் உண்டாக்கியிருக்கிறார். நிச்சயமாக நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஒரு நாள் கலங்க வேண்டாம். நம்மளை அவருக்காக நம்மளை நியமித்திருக்கார், நம்மளை கைவிட மாட்டார். நம்ம கலங்க வேண்டாம். ஒன்று தேசுவின் புஸ்தகம் நம்ம எப்படிலாம் இருக்குன்னு ஆண்டு நியமிச்சிருக்கார் பாருங்கள். ஒன்று தேசுவின் புஸ்தகம் 1:5-9
3: தேவன் நம்மை கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல்.
2: நம்ம எதுக்கு நியமிக்கல கர்த்தர் நம்மளை? கோபாக்கினிக்கென்று நியமிக்காமல்
3: நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய்,
2: நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து மூலமாய்
3: ரட்சிப்பு அடைவதற்கென்றே நியமித்தார்.
2: நம்ம எதுக்கு நியமிச்சிருக்காரு? நம்மளை ரட்சிப்பு அடையும்படிக்கு நியமிச்சிருக்காரு. அந்த ரட்சிப்பு வந்து நம்ம வந்து அசால்ட்டா இருக்கக்கூடாது. நம்ம ரட்சிக்கப்படணும். நம்ம வந்து என்னென்ன பாவம் மன்னிக்கப்பட்டுருச்சு அதனால ரட்சிப்பு. அது மட்டும் இல்லை, அது சின்ன 1வது கிளாஸில் போனால் முதல்ல போனோடனே நமக்கு ஒன்றுனா சொல்லித்தராங்க. அப்படி போக போக போக பரிசுத்தாவி நமக்கு என்ன நிறைய காரியங்களை சொல்லித்தர்றாரு. சொல்லித்தந்து நாளுக்கு தர அதை நித்தி ரட்சிப்பு அடையணும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். நம்ம ரட்சிக்கப்பட்டு முதல்ல ரட்சிக்கு மட்டும் இல்லை, முதல்ல பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பு கர்த்தருது. அதோட நம்ம நின்றக்கூடாது. நாளுக்கு நாள் ஆவிக்கல என்ன செய்ய நம்ம வளரணும். வளர்ந்து கர்த்தருக்காக கனி கொடுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. ரட்சிக்கப்படுறது தான் நம்மளை கோவாக்கி நீங்கள் நியமிக்கலை. நம்ம நிறைய பேர் பாருங்கள் கர்த்தர் அறியாமல் இருக்கனால கடைசியில் கோவாக்கினைக்கு காரியங்கள் கோவாக்கினை காரியமான காரியத்தில் வாழ்கிறாங்க. கடைசியில் அவங்க எங்கே செஞ்சிடறாங்க? ஆண்டவர் எதுக்கு நியமித்தார் நம்மளை? ரட்சிப்புக்காக. ரட்சிப்படையத்தான் கர்த்தர் நியமித்தார். நம்ம கர்த்தருடைய சத்தத்தை கேட்காம மனமும் மாம்சம் மிருகன் மட்டும் வாழும்போது நம்ம எங்கே கர்த்தர் நம்ம கடைசி எங்கே போயிடுறோம்? கோவாக்கினைக்கு அந்த காரியங்களில் போயிடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்ம நியமித்து எதுக்கு நியமித்தார்? ரட்சிப்பை அடையும்படிக்கு நியமித்தார். ஆனால் சனங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்படுறாங்க, கர்த்தர் அறியிறாங்க, திரும்ப பின்மாற்றத்தில் போயிடுறாங்க. அப்போ கடைசியில் கோவாக்கினைக்காக நியமிக்கப்பட்டுறாங்க. அதனால் கத்த நம்மளை கோவாக்கினைக்கு நம்ம நியமிக்கப்படலை. அல்லேலூயா. அதை வாழ்க்கை கட்ட மத்தியில் சுவிசேஷம் 18:11
0: மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார்.
2: மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நம்ம கெட்டு போயிருப்போம். நம்மளால் ஆண்டு அறியாததுனால கெட்டு போயிருப்போம். கெட்டு போனதான் ரட்சிக்க வந்தார். கர்த்தர் நிச்சயமாக நம்மளை ரட்சிப்பார். நம்மளை கர்த்தர் மனம் திரும்பி நம்ம ஆண்டவரை ஒவ்வொரு நாளும் தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். நம்ம கெட்டு போகக்கூடாதுதான் நம்ம ரட்சிக்க வந்தார். நம்மளாம் நாளெலாம் பார்த்தா எங்கெங்கேயோ வளர்ந்து கர்த்தர் அறியாமல் எப்படிலாம் வாழ்ந்தேன். ஆனால் கர்த்தர் என்னை வந்து ரட்சிக்க வந்தார். அதே போல் நீங்கள் ஒவ்வொருவர் வாழ்க்கையிலையும் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவீங்க, கர்த்தர் என்னை ரட்சித்தவரு, நான் எப்படியோ இருந்தேன், எங்கேயோ இருந்தேன், என்னை கர்த்தர் என்னை ரட்சித்து அவர் சபைக்குள்ள வந்து சேர்த்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம எத்தனையோ சாட்சிகளாக சொல்ல முடியும். கர்த்தர் சித்தலை என்னென்னா ஒருத்தர் கூட என்ன செய்யுது கெட்டுப்பரு பிதான் சித்தமே அல்ல. வாசிங்க 1 14:14
0: இந்த சிறியரில்
2: ஒருவனாகிலும்
0: கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல.
2: ஒருத்தர் கூட கெட்டு போறது யார் சித்தம் இல்ல? பரலோகத்தில் இருக்கிற பிதாவே சித்தம் அல்ல. அதான் சொல்றேன், கோபாக்கியனுக்கு நியமிக்கல. கோபாக்கியனுங்கிறதான் இப்ப நரகம். இந்த நரகத்துக்கு அவங்களை நியமிக்கல. நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள் இருக்குன்னு நம்ம நியமிச்சாரு. ஆனா நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம வளர கத்துக்கள் வர்றவங்களும் உண்டு. வளரும்போது நம்ம வழியை செவ்வாய்படுத்தாமல் நம்ம இஷ்டம் போல் வாழ்ந்தால் கடைசிக்கு எங்கே போக வேண்டியிருக்கோம்? கோபாக்கினிக்கு போனால் நரகத்து தான் போக வேண்டியிருக்கோம். அதான் கர்த்தர் சொல்லணும், கோபாக்கினிக்கு நியமிக்காமல் ரட்சிக்கப்படுது கர்த்தர் நம்ம நியமித்தார். நம்ம ரட்சிக்கப்படணும். 2 Thessalonians 2:13
0: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே,
2: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே,
0: நீங்கள் ஆவியினாலே,
2: நீங்க ஆவியினாலே
0: பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும்,
2: நம்ம எப்படி பரிசுத்தமாக்கப்படுறோம், பரிசுத்தாவின் இருந்தா தான் நம்ம ரட்சிக்கப்பட முடியும். பரிசுத்தாவி இருந்தா தான் நம்ம பரிசுத்தாக்க முடியும். நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று அன்னை பரிசைக்கு மாத்திரம் வச்சுக்க கூடாது. பரிசுத்தாவின் நேரமோட பேசுவார், ஒவ்வொரு நாளும் நடத்தி சொல்லுவார். அவர் சொல்ற சத்தத்துக்கெல்லாம் கீழ்ப்படிந்து அதை பரிசுத்தாவியினால சத்தியத்தை விசுவாசிக்கணும். அப்ப நம்ம ரட்சிக்கப்பட முடியும். அப்ப ரட்சிப்பு நாளுக்கு நாள் கத்திட்ட நெருங்கி சீபிக்கணும். கத்தோட சேர்ந்து வாழணும். கத்து தொடர் ஒருவன் கத்திற்குள் இருந்தா புதிய சிருஷ்டியா இருக்க, பழையவெல்லாம் உன்ன வாழ்க்கையில பழைய காலம் ஒளிஞ்சிருக்கா, இல்ல பழைய காரியம் தான் வாழ்க்கையில இருக்கா? அப்படின்னு ரட்சிக்கப்படலைன்னு அர்த்தம். ரட்சிக்கப்பட்டிருக்கு தான் கர்த்தர் நம்ம நியமிச்சாரு. நம்ம ரட்சிக்கப்படாம பழைய பாவங்கள் பழைய சுபாவங்களுக்குள்ள இருப்போமானா கர்த்தர்ட்ட என்ன வரல, என்ன நெருங்கி சீவிக்க முடியல. ரெண்டாவதாக கர்த்தர் நமக்கு எதுக்காக நியமிச்சாரா பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 10:1-3
0: இவைகளுக்கு பின்பு
2: கர்த்தர்
0: வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும்
2: இடங்களுக்கும் அவர்களை
0: தமக்கு முன்னே 2-2 பேராக அனுப்பினார்.
2: கர்த்தர் ஊழியத்துக்கு போறதுக்கு எப்படி அனுப்பினார்? 70 பேரை நியமித்து புளித்துக்கள் நியமிச்சாரு. 7 பேர் நியமிச்சு 2-2 பேர் அனுப்பினார்.
0: அப்பொழுது
2: அவர் அவர்களை நோக்கி
0: அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்.
2: இப்ப என்ன சார் நம்ம கர்த்தர் ரெண்டாவது முதல்ல ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம நியமிச்சிருக்காரு, ரெண்டாவது எதுக்காக நியமிச்சிருக்காரு? ஊழியம் செய்யறதுக்காக. 70 பேர் நியமிச்சு 2-2 பேரை அனுப்பி என்ன செஞ்சாரா?
0: அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம்
2: ஆகையால்
0: அறுப்புக்கு எஜமான்
2: தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி
0: அவரை வேண்டிக் கொள்ளுங்கள்.
2: புறப்பட்டு போங்கள்.
0: ஆட்டுக்குட்டிகளை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறது போல
2: இதோ
0: நான் உங்களை அனுப்புகிறேன்.
2: பார்த்தீங்களா, ஆட்டுக்குட்டி எப்படி அனுப்புகிறாரா? ஓநாய்களுக்குள்ளே அனுப்புறது போல நான் உங்களை அனுப்புகிறேன். ஊழியம் போகிற போல பிரச்சனைகள் இருக்கும், போராட்டங்கள் இருக்கும், பத்திரங்கள் இருக்கும். அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. ஊழியத்தை செய்து தான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்காரு. இந்த ஊழியத்தை உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. பாடுகளை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. அதிகமான உபத்திரம் அதை சொல்கிறேன். ஓநாய்களுக்குள்ள ஆட்டுக்குட்டி அனுப்புறது போல் அனுப்புகிற ஓநாய் வந்து ஆட்டுக்குள்ள என்ன செய்யும்? உடனே பீடி போடும். அதே போல் தான் நம்மளை அனுப்புகிறாரு. ஆனால் நிந்தனைகள் அவமானங்கள் பாடுகள் உபத்திரங்கள் வரதான் செய்யும். அதை பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நம்ம என்ன போய் ஊழியம் செய்யணும்? 1 Timothy 2:7
0: இதற்காகவே
2: நான் பிரசங்கியாகவும்
0: அப்போஸ்தலனாகவும்
2: புறஜாதிகளுக்கு
0: விசுவாசத்தையும்
2: சத்தியத்தையும்
0: விளங்க பண்ணுகிற
2: போதகனாகவும்
0: நியமிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பொய் சொல்லாமல் கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்கிறேன். இதற்காகவே
2: நான் பிரசங்கியாகவும்
0: அப்போஸ்தலனாகவும்
2: புறஜாதிகளுக்கு
0: விசுவாசத்தையும்
2: சத்தியத்தையும்
0: விளங்க பண்ணுகிற
2: போதகனாகவும்
0: நியமிக்கப்பட்டிருக்கிறேன்.
2: எதுக்கு நியமிக்கப்பட்டிருக்கார? விசுவாசத்தையும் சத்தியத்தையும் புறஜாதிகளுக்கு நம்ம சொல்லணும். விசுவாச மாற்றங்களுக்கு சொல்லணும். அப்புறம் சத்தியத்தை சொல்லணும். அந்த சத்தியத்தை சொல்றது தான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. அந்த சித்தத்தை கர்த்தர் சித்தத்தை நம்ம நிறைவேற்றணும். ஊழியத்தில் போய் எதையும் நம்ம சொல்ல முடியாது. விசுவாச கர்த்தர் கொடுத்து விசுவாசம் மற்றவங்களுக்கு சொல்லணும். சத்தியத்தை தேவாசனமாகிய சத்தி வசனத்தை நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். அதுதான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்கிறார். அது மாத்திரல பிரஸ் இப்போ இங்கே பே ஒன்று பேஜ் ரெண்டாவது இயர் ஒன்பதாவது சனம்
0: நீங்களோ
2: உங்களை
0: அந்தகாரத்தில் நின்று
2: தம்முடைய
0: ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
2: தெரிந்து
0: கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
2: நம்ம இப்ப எப்படி இருக்கோம்? கத்திற்கு சொந்தமான சாதி. எங்கேயோ இருந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், எப்படியோ இருள் அடைஞ்சோம். நாங்களாம் எங்கள் ஊர்லேயே யாருமே கத்தோடைய பிள்ளைகள் உள்ளே வரவே முடியாது. பயங்கரமான இருள் இருந்தோம். இருள் இருந்தேன்னு என்ன செஞ்சார்? இருள் இருந்த என்ன அந்த காலத்தில் இருந்த என்னன்னு சரி ஆச்சரியமான ஒளிக்கார வச்சு அவருடைய புண்ணியங்களை எல்லாருக்கும் என்ன சொல்லணும்? எல்லாருக்கும் சொல்லணும். கத்தை நம்ம செய்த புண்ணியங்களை எல்லாருக்கும் சொல்லணும். அது மாத்திரம் நம்ம கத்தர் என்ன செஞ்சிடும், நம்ம சொந்த சனமாக நம்மளை ஏற்படுத்தியிருக்காரு. சொந்த சனமாக எங்கேயோ அழைஞ்சோம். யோசித்து பாருங்கள், நம்ம எங்கே இருந்தோம். இன்னொரு தடவை வாசிமா.
0: நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு
2: வரவழைத்தவருடைய
0: புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு
2: புண்ணியங்களை மற்ற எல்லாருக்கும் சொல்லணும். கர்த்தனை இப்படிலாம் வாழ்ந்த இப்படி கர்த்தர் தெரிஞ்சு கொண்டார் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் நம்ம செய்த புண்ணியங்களை
0: அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும்
2: ராஜரீகமான
0: ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள்.
2: நம்ம சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம். அதனால யாரும் கலங்காதீங்க. கர்த்தர் நம்மளை அதுக்கு தான் அழைச்சிருக்கிறாரு. நம்ம தெரிஞ்சிட்டோம். எதுக்காக நம்ம நியமிச்சிருக்காரு? முதல் ரட்சிக்கப்படுக்கு நியமிச்சாரு. ரெண்டாவது எதுக்கு நியமிச்சாரு? அவருடைய ஊழியத்தை சேர்த்துக்குத்தான் கர்த்தர் நம்மளை நியமிச்சிருக்காரு. 70 பேரை நியமித்து 2 பேரை அனுப்பினார். அது மாத்திரம் என்ன சொல்லணும்? அவர் புண்ணியங்களை சொல்லணும், விசுவாசத்தை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும். அதுக்கு தான் நம்மளை நியமிச்சிருக்கிறாரு. இங்கே சொல்கிறாரு லூக்கன்ஸ் விசேஷம் 24:47 வசனம்.
0: அன்றியும் மனம் திரும்புதலும்.
2: நம்ம எல்லாருக்கும் போய் சொல்லணும், மனம் திரும்புங்க. கர்த்தர் விட்டு நம்ம தூரமாக இருக்கோம். இப்போ கர்த்தரத்தில் மனம் திரும்பி வரணும். பாவமான காரியத்தில் விட்டுட்டு மனம் திரும்புதலும்
0: பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி
2: சகல தேசத்தாருக்கும்
0: அவருடைய நாமத்தினாலே
2: பிரசங்கிக்கப்படவும் வேண்டியது. மனம் திரும்புங்க. என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பை பற்றி எல்லாருக்கும் பிரசங்கம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்ம செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும். அதுக்கு தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. முதல் எதுக்கு அவர் நம்மளை அழைச்சாரு? ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம நியமிச்சாரு. ரெண்டாவது எதுக்காக நியமிச்சாரு? ஓலியம் செய்யறதுக்காக நம்ம நியமிச்சாரு. மூன்றாவது எதுக்கு? உலகத்தில் நமக்கு பாடுகள் உபத்திரங்கள் உண்டு. 1 Thessalonians 3:3
0: இப்படிப்பட்ட உபத்திரவங்களை சகிக்க
2: நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம்
0: என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே.
2: உபத்திரத்தை சகிக்கிறதுக்கு நியமிக்கப்பட்டவனு நீங்கள் அறிந்திருக்கிறேன்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு. உபத்திரத்தை பார்த்துட்டு நம்ம ஆண்டவர் வரும் இருக்கக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமா உண்டு, ஆனால் என்ன செய்யுங்க? திடன் கொள்ளுங்க, நான் உலகத்தை சேர்த்தேன்னு சொன்னார். உலகத்தில் ஒருத்தர் உண்டு. ஒருத்தர் இல்லாட்ட நம்ம ஆண்டு அறிஞ்சிருக்க மாட்டோம். தங்கம் பொண்ணு எல்லாம் என்ன செய்கிறாங்க? இந்த அக்கின் குவையில் போட்டு சுத்தம் பண்ணுறது போல் நம்மளையும் இந்த ஒருத்தரம் பாடுகள் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கர்த்தர் என்ன செய்கிறாரு? சுத்தம் பண்ணி அவரோடு இணைச்சிக்கிறாரு. அதான் சங்கீதக்காரர் சொல்கிறார், 119:67
0: நான்
2: உபத்திரப்படுவதற்கு முன்
0: வழி தப்பி நடந்தேன் இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன்.
2: இப்பொழுது உங்கள் வார்த்தையை காத்து நடக்கிறேன். உபத்திரம் வந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நமக்கு அநேக உபத்திரத்தினாலே தான் கர்த்தருடைய வார்த்தை காத்து நடக்க முடியுது. பாடுகள் இல்லாட்டால் கர்த்தரை அறிஞ்சிக்க முடியாது. உபத்திரம் பாடுகள் வரும்போது தான் நம்ம கர்த்தரை முழுமையாக அறிஞ்சு கொள்ள முடியும். அதான் 71 அதே தான்.
0: நான் உபத்திரப்பட்டது
2: எனக்கு
0: நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன்.
2: அதனால் உங்கள் பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறோம். கற்றுட்டேன் நம்ம உபத்திரப்பட்ட பிறகு நம்ம பிரமாணம் கர்த்தருடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ள முடிஞ்சுது. உபத்திரப்பட்டு நல்லது. நான்லாம் கண்ணு தெரிஞ்சு எல்லாம் எல்லாத்தையும் இருந்தேன்னா கர்த்தர் நிச்சயமாக அறிஞ்சிருக்க மாட்டேன். எங்கள் குடும்பத்தர் அப்படி தான் இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர்லாம் கொஞ்சம் பேர் வச்சுக்கப்பட்டிருக்காங்க. கொஞ்சம் பேர் நான்கு அறியாமல் தான் இருக்கிறாங்க. அப்படி திறந்துருப்பேன். ஆனால் கர்த்தர் இந்த உபத்திரத்துக்கு கண் பார் இல்லாதனால, எங்கள் அம்மா அப்பா இல்லாதனால, கூட பிறந்த காரியம் இல்லாதனால முழுமையாக அவரை உறுதியாக பற்றி கொள்ள முடிஞ்சிச்சு. முழுமையாக உறுதியாக அவரை பற்றி கொள்ள முடிஞ்சிச்சு. உபத்திரப்படாமல் கண் பார்வை இருந்து எங்கள் அம்மா அப்பாலாம் இருந்து நல்லா இருந்திருந்தேன்னா கத்துட்டு வந்திருக்க முடியாது. கத்தர் தெரிஞ்சு கொள்ள முடியாது. அதான் நான் உபத்திரப்பட்டது நல்லது. அறிமுத்தம் பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லி சங்கீதக்காரர் சொல்கிறாரு. நம்ம உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவர் சொல்கிறாரு 48 ஒரு வசனம் சொல்கிறார். 10 உத்திர குவையில் ஒன்று தெரிஞ்சு கொண்ட வாசிங்க.
0: இதோ உன்னை புடமிட்டேன்.
2: இதோ உன்னை புடமிட்டேன்.
0: ஆனாலும் வெள்ளியை போல் அல்ல,
2: வெள்ளியை போல அல்ல,
0: உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன்.
2: உபத்திரத்தின் குகையில் தான் கர்த்தர் நம்மள என்ன செஞ்சிட்டாரு, தெரிஞ்சிருக்கிறாரு. அதனால இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முழுமையாக அறிஞ்சு கொள்ள முடிஞ்சிச்சு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு இணைஞ்சு வாழ முடியும். மற்றவங்களுக்காக கண்ணீரோடு செவிக்க முடியும். நம்ம பட்ட பாடுனால தான் அவங்களுக்காக நம்ம செவிக்க முடியும். இன்றைக்கி நம்ம நல்லா இருந்தால் அவங்களுக்காக நம்ம செவிச்சிருக்க முடியாது. இந்த உபத்திரம் நமக்கு நல்லது. சோர்ந்து போகாதீங்க. பார்ப்போம், யாரும் சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் தான் கத்துட்ட பலன் கேளுங்க. ஆண்டவரே இந்த எங்களுக்கு பலனை கொடுங்க. ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையங்களை மாற்றிக்கோங்க. இந்த உபத்திரத்தை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாது. அதுக்கு தான் நமக்கு நியமிச்சிருக்காரு ஆண்டவர். முதல் ரட்சிக்கப்படுறதுக்காக நம்ம நியமித்தார். ரெண்டாவது எதுக்கு நியமித்தார்? ஊழியம் செய்ய நியமித்தார். மூணாவது உபத்திரப்படுறதுக்காக நம்மளை கத்தர் நியமிச்சிருக்கிறாரு. 2 Corinthians 4:17
0: அதிசீக்கிரத்தில் நீங்கும்,
2: அதிசீக்கிரத்தில் நீங்கும்
0: லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமே உண்டாக்குகிறது.
2: நித்திய கனமகிமே உண்டாக்குகிறது. பார்த்தீங்களா? நித்திய கனமகிமே உண்டாக்குகிறது. லேசான உபத்திரவம் அதிசீக்கிரம் நீங்கிரும். அது நமக்கு எப்படி உண்டாக்குதான்? நித்திய கனமகிமையே உண்டாக்குறது. அதனால் யார் சோர்ந்து போகுதுங்க? உபத்திரத்தை பார்த்து பாடுகளை பார்த்து சோர்ந்து போகுதுங்க. உபத்திரம் இல்லைனா கற்றுட்டு வர முடியாது. உபத்திரம் நம்ம கற்றுட்டு வர்றதுக்கு ஒரு படி. உபத்திரம் இருந்தால் தான் அதாவது நிறைய உபத்திரத்தை பற்றி சொல்லணும்னு நிறைய சொல்லலாம். இது வாஸ்து பார்த்தீங்கன்னா பரலோகத்துக்கு போனாவே உபத்திரப்பட்டால் தான் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு. அப்பாஸ் நடவடிக்கை புஸ்தகம் 14:22
0: நாம் அநேக உபத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
2: பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். பார்த்தீங்களா? அநேக உபத்திரம் வரும்போது தான் பரலோகத்துக்கு போக முடியும். உபத்திரம் இல்லைன்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அதுக்கு தான் நியமிச்சிருக்காரு நம்மளை. முதல் பார்த்து எதுக்கு நியமிச்சார்? நம்மளை ரட்சிப்படைய. ரெண்டாவது எதுக்கு? ஊழியம் செய்ய. மூணாவது உபத்திரப்படுறதுக்கு, உபத்திரத்தை சகிக்கிறதுக்கு, உபத்திரம் பாடுகளை பார்த்து சகிக்கிறதுக்கு. கடைசியாக கர்த்தர் நம்மளுக்கு எதுக்கு நியமித்தார்? ஓசியன் புஸ்தகம் 2:19
0: நித்திய விவாகத்திற்கென்று
2: உன்னை
0: எனக்கு நியமித்துக்
2: கொள்வேன். எனக்கு நியமித்துக் கொள்வேன். எதுக்கு நியமிக்கிறாரு? நித்திய விவாகத்துக்கு. நம்மளை மனவாட்டியாக கர்த்தரை நியமித்திருக்கிறாரு. முதல் ரட்சிப்படைய, ரெண்டாவது ஊழியம் செய்ய, மூணாவது எதுக்கு நியமித்தார்? உபத்திரப்படை. நாலாவது எதுக்கு? நித்திய விவாகத்துக்கு என்று நம்ம கர்த்தரை நியமிச்சிருக்கிறாரு. சோர்ந்து போகக்கூடாது, ஒருத்தரத்தை பார்த்து சோர்ந்து போகக்கூடாது. அழைத்த நேரத்தை கத்தட்ட கேட்கணும், ஆண்டவரே நீர் எதுக்காக என்ன அழைச்சிங்களோ அந்த திட்டம் என் வாழ்க்கையில் நிறைவேற்றும் அப்பா. நீர் எதற்காக நீ தெரிஞ்சிட்டிங்களோ அந்த நோக்கம் நிறைவேற்றுங்கன்னு சொல்லி கேட்கணும். அவர் நித்திய நேம் நித்திய விவாகத்துக்கு அழைச்சிருக்காரு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நித்திய விவாகத்துக்குன்னு அழைச்சிருக்கிறாரு. நம்ம எப்படி இருந்தால் நித்திய விவாகம் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும்? வெளிப்படுத்துகிற விசேஷம் 19:7-8.
0: நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம்.
2: என்ன செய்யணும்? நம்ம எப்பவுமே துதிக்கணும். அதனால்தான் தாவீராஜ சொன்னார், கர்த்தர் எக்காலத்திலையும் ஸ்தோத்தரிப்பார். துதி எப்போதே வாயில் இருக்கணும், துதி செலுத்தணும். சும்மா நம்ம அப்படி கர்த்தர் நம்ம ஊழிக்கார நம்ம வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டோம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு எப்போதும் என்ன செய்யணும்? துதி செலுத்த கடவோ.
0: ஆட்டுக்குட்டியானுடைய
2: பரலோகத்துக்கு போக முடியும். இங்கே நம்ம ஆயத்தம் இல்லாம போய் பரலோகத்துல போய் ஆயத்தம் பண்ண முடியாது. அதன் மனவாட்டி தன்னை
0: ஆயத்தம்
2: பண்ணினால் ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தப்பட வேண்டும் என்று சொல்ல கேட்டு
0: சுத்தமும் பிரகாசமான
2: மெல்லிய வஸ்திரம்
0: தரித்து கொள்ளும்படி
2: அவளுக்கு அளிக்கப்பட்டது.
0: அந்த மெல்லிய வஸ்திரம்
2: பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. இந்த உலகத்திலேயே நம்ம மெல்லிய வஸ்திரம் கேட்டுக்கொள்ளணும், பரலோகத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது. இந்த உலகத்தில் அது மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் துதி செலுத்தணும். அப்பதான் பரலோகத்துக்கு போக முடியும். சோத்திரம் பண்ணி யாருமே சோத்திரம் பண்ண மாட்டேன்றோம். பரிசுத்தாவில் நிறையன்னு சொன்னால் ஒருத்தர் நிறைய மாட்டேன்றோம். எப்படி பரலோகத்துக்கு போக முடியும் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்தில் கர்த்தர் நியமித்த நோக்கம் ரட்சிக்கப்படுறதுக்காக நியமித்தார். ரெண்டாவது எதுக்கு நியமித்தார்? நம்மளை ஊழிஞ்சதுக்காக நியமித்தார். மூணாவது ஒத்திரப்படுறதுக்காக. நான்காவது நித்திய பாகத்துக்குன்று நம்ம நியமிச்சிருக்கிறாரு. துதி செலுத்தணும். நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளை நம்ம ஆயத்தப்படுத்தி மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினால் நம்ம ஆயத்தம் பண்ணணும். அது மாத்திரல தன்னை ஆயத்தம் பண்ணினால். சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் வாசிக்க கேட்ட சங்கீதம் 10:11 சாரி சங்கீத புத்தகம் 45 10:11.
0: குமாரத்தியே
2: கேள்,
0: நீ உன் செவியை சாய்த்து சிந்தித்துக்கொள்.
2: உன் ஜனத்தையும்
0: உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு.
2: இப்போ என்னன்னா மறந்துவிடுன்னா தகப்பன் வீட்டையும் சொந்தக்காரங்களாம் மறந்து விடுன்னு சொல்லலை. அவங்கள பார்க்கல யார் அதிகமாக நேசிக்கணும்? கர்த்தரை அதிகமாக நேசிக்கணும். அதை சொன்னார் காசியமா.
0: குமாரத்தியே
2: கேள்,
0: நீ உன் செவியை சாய்த்து
2: சிந்தித்துக்கொள். செவி சாய்ச்சிட்டு சும்மா இருக்கக்கூடாது. வசனத்தை வந்து கேட்டு சிந்திக்கணும். நம்ம வசனத்தை கேட்டு மறந்துடும். இந்த காலம் கேட்டு மாற்றி விட்டுட்டு போயிடுறோம். அதன் செவி சாய்த்து சிந்தித்துக்கொள்.
0: உன் ஜனத்தையும்
2: உன் சொந்த ஜனத்தையும்
0: உன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. அப்பொழுது ராஜா உன் அழகில் பிரியப்படுவார். அவரும் ஆண்டவர்.
2: அவர் உன் ஆண்டவர்.
0: ஆகையால்
2: அவரை பணிந்து கொள். ஏசுதான் நம்ம பணிஞ்சு கொள்ளணும். அவர்தான் நம்ம ஆண்டவர். செவி சாத்தி சிந்தித்துக் கொள்ளணும். நம்ம எப்படி இருக்கோம் யோசித்து பாருங்க. சிந்தித்துக் கொள்ளுமா? உன் தகப்பன் வீட்டையும் சொந்த சனத்தை மறந்துவிடு. அப்படி இருக்கிறம்மா யோசித்து பாருங்க. நீங்கள் லூக்கால் சிவசையில் வாசிங்க, நேரம் இல்லை. வீட்டில் போய் வாசி பாரு. 14 வாசித்து பாருங்க. எல்லாவற்றை பார்க்கலும் இயேசுவை தான் நம்ம அதிகமாக நேசிக்க வேண்டும். தாய் தகப்பனை பார்க்கும் எல்லாரையும் பார்க்கலாம். அதுவும் லேபி ராமத்தில் வாசி பார்த்தீங்கன்னா இருபதாவது அதிகாரம் 26 வசனம்.
0: கர்த்தராகிய நான்,
2: பரிசுத்தராயிருக்கிறபடினாலே
0: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு,
2: நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு
0: உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன்.
2: கர்த்தர் என்ன செஞ்சார்? மற்ற ஜனங்களை விட்டு நம்மளை பிரித்து எடுத்துட்டாரு. என்னுடைய இருக்கும்படிக்கு மற்ற ஜனத்தை விட்டு பிரித்து எடுத்து பார்த்தீங்களா, நம்மளை வந்து கர்த்தர் நமக்கு பெரிய பாக்கியத்தை தந்திருக்கிறார். அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு நாள் கர்த்தர் என்ன செய்வார், என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுதொன்றோ இல்லைன்னு ஒரு நாள் சொல்வார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 4:7 வசனம்.
0: என் பிரியமே நீ பூர்ண ரூபவதி உன்னில் பழுதொன்றும் இல்லை.
2: இப்படியெல்லாம் வாழ்கமானால் கர்த்தர் ஒரு நாள் கேட்பார், கூப்பிடுவார் நம்மளை, என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுது ஒன்று ஒன்றில் இல்லைன்னு சொல்லி கூப்பிடுவார். நம்ம கர்த்தர் முதல் எதுக்கு அவர் நியமித்தார், ரட்சிக்கப்பட ரெண்டாவது எதுக்கு நியமித்தார், ஊழியம் செய்ய. மூன்றாவது 4 நித்திய பாக்கத்துக்கு என்று கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? நம்ம அப்படிலாம் ஜெபிச்சா ஒரு நாள் ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது என் பிரியமே பூர்ண ரூபதியே பழுது ஒன்று ஒன்றில் இல்லைன்னு சொல்வார். ரட்சிக்கப்படணும். அவர் வந்து நம்மளை வந்து கோவாக்கியனுக்கு நியமிக்கலை, ரட்சிக்கப்படத்தான் நியமித்தார். ஒருத்தரோட கெட்டுப்பார் கூடாது ஆண்டு சித்தம். சிறுவியில் ஒருத்தரோட கெட்டுப்பார் பரலோகத்திற்கு பிதான் சித்தமாக இல்லைன்னு சொன்னார். அதனால தான் சொந்த குமாரனை நமக்காக தந்தார். ரெண்டாவது எதுக்கு நியமித்தார், ஊழியம் செய்ய. செய்கிறோம்மா? ஊழியெல்லாம் செய்கிறோம்மா? கத்தர் பிரியமான ஊழியம் செய்கிறோம்மா? என்ன சொல்லணும்? நம்மளை இப்போ இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு அழைத்த, ஆச்சரியமான ஒளிக்குள்ளே அழைத்த அவர் புண்ணியங்களை எல்லாம் அவருக்கு அறிவிக்கிறோம்மா? மூன்றாவது உபத்திரப்படும் போது கர்த்தர் மறுமறுக்காமல் இருக்கம்மா? நான்காவது நித்திய விவாகத்துக்கு நம்மளை அழைச்சிருக்கிறாரு. அவரை முழுமையான மண்டி கொள்ளணும், செவி சாய்த்து சிந்தித்து கொள்ளணும். சிந்தித்து ஆண்டு பிரிமில்லாத காரியத்தெல்லாம் விட்டுட்டு நம்ம சொந்த ஜனமாக இருக்கலாம், சொந்தக்காரங்களாக இருக்கலாம், எல்லாற்றையும் விட்டு தேவனை அதிகமாக நேசிக்க போது ஒரு நாள் கர்த்தர் என் பிரியமே பூர்ண ரூபதியே உன்னை பழுதொன்று இல்லைன்னு சொல்லி நம்மளை அழைப்பார். கர்த்தர் அர்ப்பணிச்சு செவம் பண்ணுமா?

நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து நமது இணைந்த ஜெபங்களை நாம் ஏறெடுப்போமா? தேவன் நம்மை அவருக்கென்று நியமித்துக் கொண்டிருக்கிறார். உண்மை உண்மையா எனக்கு நியமித்துக் கொள்வேன் என்று சொன்னார். கர்த்தரி கரத்திலே நம்மை அர்ப்பணிக்கலாமா? நான்கு விதமான காரியத்திற்காக தேவன் நம்மை நியமித்தார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கர்த்தருடைய அன்பின் கரத்தில் நம்மை அர்ப்பணம் செய்து ஜெபம் செய்வோமா?

அர்ப்பணிக்கலாமா? தேவன் நம்மை உண்மையாய் அவருக்கென்று நியமித்துக் கொண்டார். எதற்காக? நாம் ரட்சிக்கப்படுவதற்காக நம்மை நியமித்தார். கோபாக்கியனைக்கு நம்மை நியமிக்கவில்லை. நரகத்திற்கு போக தேவன் நம்மை நியமிக்கவில்லை. தேவன் நம்மை ரட்சிப்படுவதற்கென்று நியமித்தார். ஆம், பரிசுத்தாவியானவர் அவர் பரிசுத்தமாக்குதலினாலும் சத்தியத்தை நாம் விசுவாசிக்கிறதுனாலும் இயேசுவின் ரத்தத்தை நாம் கழுவப்படுவதனாலும் ரட்சிக்கப்படுகிறோம். அதுவரே அந்த ரட்சிப்பில் நான் வளர வேண்டும். நித்திய ரட்சிப்பை எனக்கு தாரும் ஐயா. கடைசி பரியந்தம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. பரிபூர்ண ரட்சிப்பை எனக்கு தாரும், பூர்ண ரட்சிப்பை எனக்கு தாரும். வாய் திறந்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூ மை லார்ட். ரட்சிப்படைவதற்கென்றே தேவன் நம்மை நியமித்தார். இரண்டாவது, அவர் நாமத்தை அவர் புண்ணியங்களை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும், அவரை பற்றி எல்லாருக்கும் சொல்ல வேண்டும் என்பதற்காக தேவன் நம்மை நியமித்தார். தேங்க்யூல்லா, நன்றி ராஜா. ஒளியஞ்சி அர்ப்பணிப்போமா? அவர் நாமத்தை எல்லா ஜனங்களுக்கும் சொல்ல அறிவிப்போமா? இல்லை சோர்ந்து விட்டோமா, குறைந்து விட்டோமா, வேகம் குறைந்து விட்டதா? ஆண்டவரே, உம்மை பற்றி எல்லாருக்கும் சொல்ல என்னை அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. அதற்காக தான் தேவன் உங்களை என்னை நியமித்திருக்கிறார். மூன்றாவது, உபத்திரங்க சகிக்க நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். உபத்திரத்தை விட்டு ஓடுவதற்கல்ல, உபத்திரங்க சகிப்பதற்காக தேவன் நம்மை நியமித்திருக்கிறாராம். உபத்திரத்தில் பொறுமையாயிருங்கள் என்று சொன்னார். இதை பார்த்து சோர்ந்து போகாதபடி ஆண்டவரே, நான் பொறுமையாயிருக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூல்ல. நான்காவது, நித்திய விவாகத்திற்கென்று நம்மை நியமித்தார். ஆம், ஆட்டுக்குட்டியின் கல்யாணம் வந்துவிட்டது. மணவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார். நன்றி ராஜா. சொல்லுவோமா, என்னை ஆயத்தப்படுத்தும் தேவன் நம்மை பார்த்து, என் பிரியமே நீ ரூபவதி, உன்னை பழுதொன்றும் இல்லை என்று சொல்கிற அளவுக்கு எங்களை மாற்றும் ஆண்டவரே. சொல்லுமா, எனக்குள்ளே எந்த பழுது வரக்கூடாது, எங்களை மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ராஜா. வைத்தறந்து ஜபிப்போம். நன்றி பரிசுத்த பிதாவே, இது கொடுத்த வார்த்தைகளுக்காகவும் என்னை நன்றியோடு கூட துதிக்கிறோம். வசனங்களுக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. அல்லேலூயாமே துதிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை உண்மையாய் நியமிக்கிற ஒரு தேவன் ஆண்டவரே. ரட்சிப்படைவதுக்குன்னு நியமித்தீரப்பா. நாங்கள் கோபாக்கியனுக்கென்று நியமிக்கப்படவில்லை. நரகத்துக்கு போக எங்களை நீ நியமிக்கவில்லை அப்பா. எங்களை ரட்சிப்படைவதுக்கென்றே நியமித்தீர் அப்பா. இங்கே ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிப்பில் வளர உதவி செய்வீராக. ஊழியம் செய்வதற்காக எங்கள் நியமித்தீர் ராஜா. உமக்குண்டு உண்மையாக உத்தமமாக அன்றுவரை நாங்கள் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. எங்கள் மேல் விழுந்த கடமை எல்லாருக்கும் சுவிசேஷம் அறிவிப்பது, அந்த கடமையை நாங்கள் ஒழுங்காய் உண்மையாய் உத்தமாய் செய்ய எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. அப்படி விசுவாசத்தையும் அப்பா, நாங்கள் அந்த சத்தியத்தை விளங்க பண்ணக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவீராக. அன்றுவரே பாவ மன்னிப்பையும் அவர் அச்சிப்பு எல்லா ஜனங்களுக்கும் சொல்லக்கூடியவர்களாக எங்களை மாற்றுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் வருகின்ற உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க, உபத்திரங்களை சகிக்க தேவனே நேர் எங்களுக்கு கிருபை கொடுங்க. இயேசுவே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உபத்திரங்களை சகிப்பதற்கு ஆண்டவரே எங்களுக்கு நீங்கள் கிருபையும் அத்தாசையும் பாராட்ட வேண்டும்.

0: இயேசுவின் நாமத்திலே இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஹல்லேலூயா. ஹரி காபோ ஷகாபா தோரா காலாபா. ஆட்டுக்குட்டியானுடைய மனைவியாய் நாங்கள் மாற வேண்டும் அப்பா. நித்திய விவாகத்திற்கென்று நாங்கள் ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். ராஜா குமாரத்தே கேள், உன் செவை சாதி சிந்தித்துக் கொள், உன் தகப்பன் வீட்டை மறந்துவிடு. ஆமாப்பா, சொன்னீரே பழைய பாவங்கள் பழைய காரியங்கள் பழைய வீட்டெல்லாம் மறந்து அப்பா உம்மை நோக்கி ஓடி வர எங்களை இழுத்து கொள்ளும். உம்மை நோக்கி ஓடி வருவோம், எங்களை இழுத்து கொள்ளும். உம்மை நோக்கி ஓடி வருவோம், எங்களை இழுத்து கொள்ளும். உம்மை நோக்கி ஓடி வருவோம். ஆண்டவரே எங்களை ஆயத்தப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. இந்த வார்த்தை கேட்டு அர்ப்பணித்துக் கொண்டவர்கள் பிள்ளைகள் ஒவ்வொரு மீதும் கரம் இறங்குவதாக. தேவனேயமை விட்டு வழிவிலகாத இருதயத்தை எங்களுக்கு கர்த்தர் கொடுத்தீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். செய்வதற்காக நன்றி. செய்து கொடுத்தாக்கா இன்னும் வல்லமையாக நீர் பயன்படுத்தும். தேங்க்யூ மயிலா. நன்றி நன்றி. இப்பொழுதும் நம் அனைவரின் ஆசீர்வாதத்திற்காக அக்கா ஜபிப்பாங்க. இணைந்து ஜபிக்கலாமா? தகப்பனே எங்களை ஆசீர்வதி வைத்திருந்து சாமான்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம். மகத்துமில்ல ராஜாவையுமே துதிக்கிறோம். மகிமின் தேவனையுமே ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. அந்த நாளிலையும் கூட ராஜா உடைய பாத்திரம் உட்காந்து கெஞ்சுக்கிறோம் அப்பா. ராஜா இறங்கும் இறங்கும் அப்பா. அப்பா மே ஸ்தோத்திரம். உடைய வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. ரட்சிப்பின் பாத்திரம் மாட்டுங்க, பரிசுத்தப்பட்டுங்க. யாரும் கோவாக்கி எனக்கு நியமிக்கப்படாது விடிக்கி. ஆண்டவரே நீர் கொடுத்த வாய்ப்பை நாங்கள் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உண்மை நாங்கள் குறைச்சல் இல்லாத படிக்க முடியும். ஊழியத்தை செய்ய அந்த கொடுத்த வாழ்க்கையில் ஆண்டு வரையும் நாங்கள் ஊழித்த உண்மையும் உத்தமாய் பயத்தோடு நடுக்கத்தோடு கண்ணு கருத்துமாய் ஒழுங்கு கருமாய் ஊழியம் செய்து முடிக்க எங்களுக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வியாதியை சுகமாக்குங்கப்பா, நோய் சுகமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்குங்க. மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க, பிசாசின் கீழே அழித்து போடுங்க. ஆண்டு வரையும் வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்கப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தாங்க, சமான் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை கண்ணீர் வேதனைகள் இருந்து விடுதலை தாங்க. ஆத்மா கண்களை திறந்துடுங்க. அம்மையை அறிந்து கொள்ள, அண்டி கொள்ள, மே சார்ந்து கொள்ள உதவி வச்சிங்க. உம்மோடு இருக்க உதவி வச்சிங்க. அப்போ உண்மை போல மாட்டுங்க ஆண்டவரே. அப்பா அம்மை ஸ்தோத்திரம். திருமணம் ஆகாத மக்கள் திரும்ப நடக்கணும். குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தரணும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் அப்பா. கடன் கண்ணீர் அப்பா, கடன் பிரச்சனை மாற்றி தாங்கப்பா. கஷ்டத்தை மாற்றுங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. ஆத்மா கண்களை திறந்துடுமே, அறிந்து கொள்ளமே, அண்டி கொள்ளமே, சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்குமா நீர் அற்புதம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்மோடு இருக்க உதவிச்சிங்கப்பா. உண்மை போல மாற்றுங்கப்பா. என் தேவனே, என் தேவனே, கிருபை செய்ங்க, கிருபை செய்ங்க. ஒரு வாழ்க்கையில் உள்ளத்திலும் வெளியிறங்குமா அற்புதம் செய்யுங்கப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க ராஜா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். என்ன பிரச்சனை இருந்தாலும் யாரும் சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. குழப்பம் இருந்தாலும் சோர்ந்து போகக்கூடாது. உண்மை அண்டிக்குள்ள பெரிய பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம். உபத்திரப்பட்டு நல்லது பிரமாணம் கற்றுக்கொண்டேன்னு சொன்னது போல் உங்கள் பிரமாணத்தை கற்றுக்கொண்டு உங்கள் சித்தத்தை செய்ய எங்களுக்கு பலன் கொடுங்க. காத்துக்கோங்க ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமாக அற்புதிச்சவங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மை செய்ய முடியாது செவிக்கிறோம். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி சோதியும் பிதாவுக்கு இறங்கி வருகிறது சொன்னீரப்பா. ஆசீர்வீங்க. எங்கள் பிள்ளைகள் எக்ஸாம் எழுதிட்டுருக்காங்க, எழுத போகிறாங்க. எல்லா பிள்ளைகளும் பாஸ் பண்ணணுமா? பொறுத்துட பெயிலாகக்கூடாது ஆண்டவரே. நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணணும். உங்கள் நான் மகிப்பிடணும் ஆண்டவரே. எல்லா ஒரு கஷ்டங்களையும் கண்ணீரை நீக்கிருங்கப்பா. பிரச்சனையை மாற்றிருங்க. அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாது செய்யுங்களை தாங்கப்பா. நீங்கள் செய்ய முடியாது செபிக்கிறோம். உங்களை நோக்கி பார்க்குறப்பா. நீங்கள் தான் ஆசீர்விக்கணும். நீங்கள் தான் ஆசீர்விக்கணும். பெரிய காரியம் செய்யுங்க. யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கேஜிருவோம் பரமபிதாவே. ஆமே.
0: கடைசியாக நமது ஊழியத்தை தாங்குகிற குடும்பங்களுக்காக நாம் ஜெபித்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகின்றோம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, நீ தந்திருக்கிற இந்த அருமையான ஆராதனைக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதத்தின் கடைசி வாரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இதுவரையில் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரே, நன்றி. இப்பொழுது நீ கொண்டு வந்திருக்க உங்கள் பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் தயவு கூர்ந்து ஆசீர்வதிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் அன்பின் கரத்தை எல்லார் மீதும் கர்த்தர் வைப்பீராக. தேவ கிருபை எல்லா குடும்பங்கள் மீதும் இயேசுவின் நாமத்திலே கடந்து வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நீ இந்த ஊழியத்தை தாங்க எழுப்பின உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லார் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. நன்மைகளை தாரும் ஆண்டவரே. அப்பா அவன் உழைத்து தாங்குவதன் ஆசீர்வாதங்களை அவர் வாழ்க்கையில பார்க்கும்படியாக நிறைவாய் தருவீராக, அபரீதமாய் தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இம்மட்டும் கூட இருந்து கிருபையாய் இந்த 2-6 நடத்தி கொடுத்தேன் நன்றி. தொடர்ந்து பின்னோட போகிற அனைத்து பகுதிகளையும் பொறுப்படுத்த நடத்தும் அப்பா. அருமையான பிரதர் வினோத் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த ஜேம்ஸ் ஒலியத்தின் பொறுப்பாளராக இந்த நீலகிரி மாவட்டம் முழுவதும் செய்கிறாங்க. அவர்களோடு கூட இருந்து வல்லமையாயர் ஒலியத்திலே பயன்படுத்துவீராக. உடைய கிருபை அவரை தாங்குவதாக. சிஸ்டருக்காக பாப்பாவுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே நடத்துகிற ஜப கூடுகைகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கூட இருந்து பெரிய காரியம் செய்யும். உயர்த்துங்க, ஆசீர்வதிங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. துதிகன மகிமையெல்லாம் நிறைவேற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. முழு உள்ளமே கர்த்தரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்நியன் ஐக்கியமும் ஆலோசனை வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென்.

அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். மகிழ்ச்சியோடு புறப்பட்டு செல்லுங்கள்.

0: எரேமியன் புஸ்தகம் 31:14
1: என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்.
0: நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள்
1: என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
0: யார் சொல்றா? ஆண்டவராகிய இயேசுக்கு கர்த்தராகிய தேவன் சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். யாருமே குறைபடுறது கர்த்தர் சித்தம் இல்லை. எல்லாரும் என்ன செய்யறாரு? நன்மையினால என்ன செய்யறாரா? திருப்தி ஆக்குறாரு. அல்லேலூயா. யாருமே கலங்க வேண்டாம். கர்த்தர் நம்மளுடைய கர்த்தருடைய நன்மையினால் நம்மளை திருப்தி ஆக்குகிறார். யாக்கோபின் புஸ்தகம் 1:17 எல்லாரும் நீங்களும் எடுத்துக்கோங்க, வாசிங்க, உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்.
1: நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை.
0: பரத்திலிருந்து இறங்கி வருது, அவரிடத்துல என்ன சில மாறுதலும் இல்லை, வேற்றுமையான எந்த நிழலுமே இல்லை. நமக்கு எல்லாருக்கும் கொடுக்கற தேவன், ஹல்லேலூயா, நன்மைகளை கொடுக்கிற தேவன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி அவர் என்னென்ன நன்மை கொடுக்கிறார் பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 14:17
1: அவர் நன்மை செய்து வந்து வானத்திலிருந்து மலைகளையும்,
0: பாத்தீங்களா, எங்கிருந்து வானை கொடுக்கிறாரு? வானத்திலிருந்து மலைகளையும்
1: செழிப்புள்ள காலங்களையும்.
0: நமக்கு என்ன கொடுக்கிறாரு? மலை கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? செழிப்புள்ள காலங்களையும்
1: நமக்கு தந்து ஆகாரத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நம்முடைய இருதயங்களை நிரப்பி இவ்விதமாய் அவர் தம்மை குறித்து சாட்சி விளங்க பண்ணாதிருந்ததில்லை.
0: அல்லேலூயா. நமக்கு என்ன கொடுக்கற? முதல் நன்மை கொடுக்கிறாரு, அப்புறம் என்ன கொடுக்கிறாரு? வானத்திலிருந்து மழையை கொடுக்கிறாரு, அப்புறம் என்ன கொடுக்கிறாரு? செழிப்புள்ள காலங்களை கொடுக்கிறாரு. அது மாத்திர இன்னும் என்ன கொடுக்கிறாரா? ஆகாரம் கொடுக்கிறார். சந்தோஷத்தினால் இருதயத்தை என்ன செய்கிறாரு? நிரப்புகிற தேவன். அதான் கத்திரிச்சல். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். அல்லேலூயா. ஒரு குறையுமே வைக்க மாட்டார். அவரிடத்துல பச்சை பதமே இல்லை. எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிற தேவன். அல்லேலூயா. நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படிங்கதான் பார்க்க போகிறோம். லூக்கான் சுவிசேஷம் 1:53
1: பசி உள்ளவர்களை நன்மைகளால் நிரப்பி.
0: பசி, சரி, பசி எடுக்க சாப்பிடாம அந்த பசி இல்லை. கத்தரி சொல்ற பசி என்ன தெரியுமா? தேவன் மேல தாகம், தேவன் மேல பசி, தேவன் மேல அன்பு, ஐக்கியம் நமக்கு அதிகமா இருக்குமானா கத்தர் என்ன செய்ய மாட்டார்? நன்மை வழங்காம இருக்கவே மாட்டார். யார் மேல பசி? கத்தர் மேல பசி, கத்தர் மேல தாகம், கத்தர் மேல அன்பு இருந்தா கட்டாயம் நமக்கு என்ன செய்யறாரு? நம் பசினால நம்ம வாழ்க்கையில் வெறும் எந்த நன்மையும் குறைபடாமல் காத்துக்குவார். நம்ம அவர் மேலே அன்பு இருக்கணும், அவர் மேலே நமக்கு தாகம் இருக்கணும், பெரிய காரியத்தை செய்வார். அதான் மத்தேயு சுவிசேஷம் 5:6 வாசிக்கிறேன்.
1: நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
0: நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியம்,
1: அவர்கள் திருப்தி அடைவார்கள்.
0: அவர்கள் திருப்தி. நீதி யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மேலே பசி இருந்தால் கட்டாயம் நிச்சயம் நம்மளை திருப்தி ஆக்குவார். எங்க போனாலுமே நமக்கு திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. நீதி மேல பசி தான் வரணும். நீதி யாரை குறிக்குது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிக்குது. வாஸ்து பாருங்க, 1 Corinthians 1:31
1: அவரே தேவனால் நமக்கு
0: ஞானமும்
1: நீதியும்
0: பரிசுத்தமும்
1: மீட்புமானார்.
0: பார்த்தீங்களா? அவர் தான் நீதி. அந்த நீதியாக இயேசுக்கு பசிதான் உள்ள இருந்தா நம்மளை திருப்தி ஆக்குவார். நமக்கு ஒவ்வொரு நாளும் அவர் மேல பசி வர வேண்டும். நிச்சயமா நம்மளை குறை வைக்கவே மாட்டார். நம்ம வாழ்க்கையில் பிரச்சனை வந்த மாதிரி இருக்கும், கஷ்டம் வந்த மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு நன்மையும் குறைபடாம காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. பெரிய காரியத்தை வாழ்க்கையில் செய்வார், அற்புதங்களை செய்வார். நம்ம வாழ்க்கையில் என்ன இருந்தாலும் நம்மளை ஒரு குறையில்லாமல் நடத்துவார். 107:8
1: தவனமுள்ள ஆத்துமாவை
0: கர்த்தர் திருப்தியாக்கி
1: பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் நிரப்புகிறார்.
0: பார்த்தீங்களா? பசி, கர்த்தர் மேல் பசி இருந்தால் நம்மளை நன்மையினால் நிரப்ப, கர்த்தர் மேல் பசி பசின்னு அவரிடத்துல அன்பு, அவரிடத்துல அதிகமாக நெருங்கி ஜெபிக்கணும், பாடணும், துதிக்கணும், செபிக்கணும். ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்வார். நம்ம எப்பவும் பாடி துதிச்சுட்டே இருக்கணும். அங்கே பாருங்கள், நாங்கள் போன ஹாஸ்பிட்டல் ஆண்டவர் அறியாத ஒரு ஹாஸ்பிட்டலு தான். ஆனால் அந்த டாக்டர் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சோர்ந்து போ, அவங்கள சோர்ந்து போக விட்டுறாதீங்க, அவங்களுக்கு எப்பயும் பாடி துதிச்சிட்டே இருக்க சொல்லுங்கள், செவிச்சிட்டே இருங்க, அவங்க கூட சேர்ந்து பாடுங்க, அவங்கள மகிழ்ச்சியாக இருக்க வைங்க அப்படின்னு சொன்னார். அல்லேலூயா. இது யார் செய்த கிருபை? கர்த்தர் செய்த கிருபை. ஆண்டவர் அறியாத ஒரு ஹாஸ்பிட்டலு, ஆனால் அவர் சொன்னது அப்படி தான் சொன்னாங்க, அவங்கள எப்போதும் அவங்களுக்கு கூட சேர்ந்து பாடுங்க, துதிங்க, அவங்கள மகிழ்ச்சியாக வைங்க அப்படி சொன்னார். நாங்கள் எப்படி பாடினாலும் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, பாடி துதிச்சுட்டு செவிச்சிட்டும் பாட்டு பாடி பைபிள் வாசித்து செவிச்சிட்டே தான் இருந்தோம். கர்த்தர் அங்கே பெரிய காரியத்தை செய்தார். ஹலேலூயா. அன்று அறியாத ஹாஸ்பிட்டலில் அவங்க கண்களை தாய்வுகளுக்கு தாய்வு கிடைக்க வச்சார். அதுதான் கர்த்தரோடு நம்ம இருந்தோம்னா கர்த்தர் நம்ம கூட இருப்பார். பெரிய காரியத்தை செய்தார். யாருமே எங்களை ஒன்றும் சொல்கிறாங்க, பாடுவோம், செபிப்போம், துதிப்போம். நான் வந்தாங்கன்னா சிசில் வருவாங்க, வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா, நீங்கள் பாடுறீங்களா செவிக்கிறீங்களான்னு சொல்லி அமைதியாக போயிடுவாங்க. ஒருத்தர் கூட ஏன் பாடுறீங்க இங்கே வந்து இப்படி, நாங்களும் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக பாடுவோம், மொத்தமாக சேர்ந்து செவிப்போம், பைபிள் வாசிப்போம். ஒரு வார்த்தை கூட சொல்லாதபடி கர்த்தர் காத்துக்கொண்டார். ஹலேலூயா. வாசிமா 107:8.
1: தவனமுள்ள ஆத்துமாவை,
0: தவனமுள்ள ஆத்துமாவை
1: கர்த்தர் திருப்தியாக்கி,
0: கர்த்தர் திருப்தியாக்கி
1: பசியுள்ள ஆத்துமாவை,
0: பசியுள்ள ஆத்துமாவை
1: நன்மையினால் நிரப்புகிறார் என்று.
0: பசியுள்ள ஆத்துமா கர்த்தர் என்ன செய்கிறாரா? நன்மையினால் நிரப்புகிறார். நம்ம கர்த்தர் மேலே பசி இருந்த போதும் கர்த்தர் நன்மையினால் நிரப்புகிறார். ஹலேலூயா. ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா. அவரை துதிங்க. ஹலேலூயா. அவர் துதிக்கிற பெரிய பாக்கியம். ஹலேலூயா சொல்லுங்க. பெரிய பாக்கியம். நம்ம அமைதியாக இருந்தால் நம்ம ஒரு நாள் துதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். ரெண்டாவது பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 28:10.
1: உத்தமர்களோ,
0: உத்தமர்களோ
1: நன்மையை சுதந்திரிப்பார்கள்.
0: உத்தமர்கள் என்ன செய்வாங்க? நன்மையை சுதந்திரிப்பார்கள். உத்தமர்களோ நன்மையை சுதந்திரிப்பார்கள். நம்ம உத்தமராக இருந்தால் நன்மைகளை கட்டாயம் கர்த்தரை சுதந்திரித்துக் கொள்ள முடியும். நம்ம உத்தமராக வாழ வேண்டும். கர்த்தரை கேட்கணும், ஆண்டவரே என்னை உத்தமராய் மாற்றும். ஆண்டவரே ஒரே ஒரு வாழ்க்கை தார்மையானவர்களே, நம்ம ஆத்மா எப்போ எடுத்துக்கொள்ளவும் என்னெல்லாம் யாருக்குமே தெரியாது. ஆனால் நம்ம உத்தமராக இருந்தால் கர்த்தரை நன்மையை சுதந்திரித்து கொள்ள முடியும். அதை கர்த்தர் வேதம் சொல்லுது பாருங்க, 84:11.
1: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு,
0: உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு
1: நன்மையை வழங்காதீரார்.
0: நன்மையை வழங்காதீரார். பார்த்தீங்களா, நம்ம உத்தமாய் நடந்தால் கர்த்தர் நினைச்ச மாட்டார், நன்மையை வழங்காதீரார். நம்ம உத்தமாக நடந்த போதும் கர்த்தர் நன்மையை வழங்காமல் இருக்கவே மாட்டார். நன்மையெல்லாம் நிரப்புவார். நம்ம உத்தமானா நடக்கணும், கர்த்தர்கிட்ட ஒவ்வொரு நாளும் கேட்கணும். அதனால தான் தாவீது ராஜா செபிக்கிறார் பாருங்க, அவர் என்ன சொல்கிறார், ஆண்டவரே உத்தமம் நேர்மை என்ன காக்க கடவுள். 25:21.
1: உத்தமமும்,
0: உத்தமமும்
1: நேர்மையும்,
0: நேர்மையும்
1: என்னை காக்க கடவுது.
0: என்னை காக்க கடவுது. பார்த்தீங்களா, சங்கீதக்காரர் செபிக்கிறார். வேற ஒன்றும் நம்மளை மாதிரி இது வேணாம் ஆண்டவரே, அது வேணாம் அவர் கேட்கல. என்ன கேட்குறாரு? உத்தமமும் நேர்மையும் என்ன காக்க கடவுது. ஆண்டவர்கிட்ட செபிச்சார். அவர் ஆடு மேய்ச்சி தாவீது எப்படி மாற்றினார்? பெரிய அரசனாய் மாற்றினார். அருமையானவர்களே, நீங்கள் கூட இன்றைக்கி நினைக்கலாம், எங்கள் வாழ்க்கையில் சாப்பாடு கூட கஷ்டமாக இருக்கு, எப்படி நாங்கள் வாழ்வோம்னு நினைக்கலாம். கர்த்தர் உங்களை பெரிய ராஜாவாக மாற்ற அவரால் முடியும். அவர் இடத்துல மட்டும் பசி, உங்கள் பசி உலகத்து மேலே பசி வேண்டாம், தேவன் இடத்துல பசியாக இருங்க. உங்களை நிச்சயமாக நடத்துவார், உங்களை வாழ்க்கையில் உயர்வை தருவார். தாவீது ராஜாவை உயர்த்தின தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உங்கள் வாழ்க்கையில் உயரை தருவார். தான் செபிச்சார், உத்தமம் நேர்மை என்னைக்கா கடவுன்னு. நம்ம ஆண்டவர் அப்படி செபிக்கணும், ஆண்டவரே உத்தமம் நேர்மை என்னை காக்கணும் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அது மாத்திரல, தாவீது செவிச்சு மாத்திர தன்னுடைய மகனுக்கும் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? நீ உத்தமனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். வாசி பாருங்க, 1:9.
1: என் குமாரனாகிய சாலமோனே,
0: பாருங்க இவர் ஆண்டவர் கேட்டார், உத்தமம் நேர்மை என்ன காக்க கடவுன்னு கேட்டார். இங்கே என்ன சொல்கிறார் பாருங்க, என் குமாரனாகிய சாலமோனே,
1: நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து,
0: நீ உன் பிதாவாகிய தேவனை அறிந்து
1: அவரை உத்தம இருதயத்தோடும்,
0: அவர் உத்தம இருதயத்தோடும்
1: உற்சாக மனதோடும்,
0: உற்சாக மனதோடும் செய்வி. சரிங்களா, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் செய்வின்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு சொல்லி கொடுக்குறார். அவர் செபித்தாரு, அது மாத்திர சொந்த மானு சொல்றாரு, மகனே என்ன செய்ய, உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடு அவரை செபி. அவர் என்னன்னா, கர்த்தர் நல்லரும்ப என்ன செஞ்சார், ருசித்து பார்த்துருந்தார். அதனால தான் சொந்த மகனுக்கு அதை சொல்லி கொடுக்குறாரு. நம்ம எதையோ பிள்ளைகள் சொல்லி கொடுக்குறோம், ஆனால் அவர் எப்படி சொல்லி கொடுத்தார் பாருங்க. மகன் சாலமனே என்ன செய்ய, உத்த மனதோடும் உற்சாக மனதோடு செய்வி, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு அவரை என்ன செய்ய செய்வின்னு சொல்லி சொந்த மகனுக்கு சொல்லி கொடுக்குறார். அருமையானவர்களே, நம்மளுக்கு கூட பிள்ளைகளுக்கு எதையோ சொல்லி கொடுக்குறோம், அது இல்லை, உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடு செய்வின்னு சொல்லி ஒவ்வொருவரும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுப்பீங்கன்னா நீங்கள் பெரிய பாக்கியவான்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உத்தம் எப்போ வரும் வாசித்து பாருங்க, உத்தம் எப்போ வருமா? 19:13
1: துணிகரமான பாவங்களுக்கு,
0: துணிகரமான பாவங்களுக்கு
1: உமது அடியேனை விலக்கி காரும்,
0: உம்முடைய அடியேனை விலக்கி காரும்,
1: அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும்,
0: அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதீரும்,
1: அப்பொழுது நான் உத்தமனாகி,
0: அப்பொழுது நான் உத்தமனாகி
1: பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன்,
0: பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். பாத்தீங்களா, அவர் மத என்ன சிபிச்சாரு, மதல நம்ம என்ன செய்யணும், நமக்கு நன்மை கிடைக்க என்ன செய்யணும், கத்திர மேல பசிய தாகமாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, உத்தமனாக இருந்தோம்னு வச்சுக்கோங்க, எப்போ உத்தமாக, துணிகரமான பாவம் மறைவான குற்றத்துக்கு நம்ம நீங்களாக்கி இருப்போம், மனுஷன் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நம்மளை நீங்களாக்கி கொடுக்குற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மைகளை தருவார் என் சனங்கள், நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி ஆவார்கள். மொதல் நம்ம தேவன் மேல் பசியாக இருக்கணும், ரெண்டாவது உத்தமனாக இருக்கணும், மூணாவது என்ன செய்யணுமா பாருங்கள், 65:4
1: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய,
0: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய
1: உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம்.
0: உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய வீட்டின் நன்மையினால என்ன செய்வோம், திருப்தி ஆவோம். தேவண்ட ஆலயத்துக்கு வந்தவங்களை கர்த்தர் எந்த நாள்லையும் குறை வைக்கவே மாட்டார், குறை மாதிரி இருக்கும் நிச்சயமா, அவங்க ஆளுக்கில் எந்த குறையுமே வராது. நிறைய பேர் தெரியறது இல்லை, அதனால தான் பரிசுத்த பாவில் இருந்த சபை கூடி வர்றதை என்ன செஞ்சிடாதீங்க, விட்டுறாதீங்க, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே சொல்கிறாரு, தேவனுடைய ஆலயத்தின் நன்மையினால் என்ன செய்வோம், ஆலயத்தின் நன்மையினால திருப்தி ஆகும். தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றவங்க நன்மையினால் திருப்தி ஆக்குவார், ஒரு நன்மையுமே குறைபட மாட்டார். அதனால தான் தாவீது ராஜா சொல்கிறார் பாருங்க, 84:10
1: 1,000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும்,
0: உம்முடைய பிரகாரங்களில் செல்லும்
1: ஒரே நாள் நல்லது ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும்,
0: ஆகாமியன் கூடாரங்களில் வாசமாய் இருக்கிறதை பார்க்கிலும்,
1: என் தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன்.
0: தேவனுடைய ஆலயத்தின் வாசப்படியில் காத்திருக்கிறதே நானே தெரிந்து கொள்வேன். பார்த்தீங்களா, ஆகாமி இந்த உலக காரியங்களில் குடியிருக்க பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசலில் காத்திருக்கிறதே தெரிந்துக்கலாம். ஆண்டவுடைய ஆலயத்தில் அவ்வளோ இன்பம், ஏன் கர்த்தருடைய ஆலயத்தில் காத்திருந்த அப்படி இன்பம் சொல்லுங்க. கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, தேவனுடைய ஆலயத்திருக்கிறாரு, அதனால தான் இன்பம், வேற ஒன்றும் இல்லை. இங்கே வந்து நம்ம பாடுனாலேயோ செவிப்பதுனாலேயோ நம்ம வந்து செய்தி கொடுக்கலாம், ஒன்றும் இல்லை. கர்த்தர் வேதம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்தில் யார் இருக்காங்களா, கர்த்தர் இருக்கிறார். வாசிங்க, ஆபோக்கு 2:20
1: கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் என்ன எங்க இருக்கிறாரு, கர்த்தருடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அதுதான் இன்பம், அதுதான் மகிழ்ச்சி. அதான் தாவீதுராஜா சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகலான்னு சொன்னேன் எனக்கு. வாசிங்க, 122:1
1: கர்த்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள்,
0: கர்த்துடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள்
1: என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது,
0: மகிழ்ச்சியாயிருந்தேன், மகிழ்ச்சியாயிருந்தேன். ஏன், கர்த்துடைய ஆலயத்துல யாரு இருக்கா, கர்த்தர் பரிசுத்த ஆலயத்துல இருக்கிறாரு. அவர் பார்க்கறதான் நமக்கு இன்பம், அதான் சொல்றாரு, ஆகாமியான் கூடாரத்துல தங்கி இருக்கிற பார்க்கிலும் கர்த்துடைய ஆலயத்துல ஒரு நாள் தங்கி இருப்ப நானே தெரிந்து கொண்டேன். ஏன், அங்க யாரு இருக்கா சொல்லுங்க, தேவனுடைய ஆலயத்தில் யார் இருக்கா, கர்த்தர் இருக்கிறாரு, கர்த்தர் பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அதை தான் இங்கேயும் சொல்கிறார், 11:4
1: கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார்.
0: கர்த்தர் எங்கே இருக்கிறாரு, தம்முடைய பரிசுத்தாலயத்தில். அதனால தான் சொல்கிறார், ஆகாமையான் கூட இடத்துல தங்கியிருக்கு பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்தில் ஒரு நாள் தங்கியிருக்குன்னு தெரிஞ்சுவிடு. ஏன்னா கர்த்தருங்க இருக்கிறார், நம்முடைய ஆலயத்தில் இருக்கிறாரு. அவர் பார்க்கறதுக்கு நம்ம கண்கள் திறக்கப்படலை, மனக்கண்களை திறந்தால் கட்டாயம் அவரை பார்க்க முடியும். கர்த்தருங்க இருக்கிறார், பார்க்க முடியல நம்மளால். ஆன்மீக கண்கள் திறக்கணும். ஆண்டவரே என் பிரகாசம் மனக்கண்களை தந்துடலன்னு கேளுங்க. ஆண்டவரே உடைய ஆலயத்தை நம்முடைய முகத்தை பார்க்கணும், என் கண்கள் திறக்கப்படணும். அதான் பரிசுத்த பவுல் சொல்கிறாரு அப்போஸ்தலர் நடுவின் புஸ்தகம் 22:17. நம்ம கண்கள் திறக்கிறது கேட்குறது, நம்ம ஏன் இது வேணாம் அது வேணாம் அப்படி தான் நம்ம கேட்குறோம். நம்ம கண்கள் திறக்கப்படும் ஆண்டவரே நான் பார்க்கணும்னு சொல்லி நம்ம கேட்கறது இல்லை. பரிசுத்த பவுல் சொல்றாரு,
1: பின்பு நான் எருசலேமுக்கு திரும்பி வந்து
0: தேவாலயத்திலே
1: ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில்,
0: தேவாலயத்திலே நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கையில்
1: ஞான திருஷ்டி அடைந்து
0: அவரை தரிசித்தேன். காரணம் என்னன்னா, கர்த்தர் எங்க இருக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தில் இங்கே என்ன செய்கிறாரு? தங்கியிருக்கிற. அதான் ஜெபம் பண்ணும்போது அவர் பெருசு ஞானத்தை அறிந்து தேவனை தரிசித்தாரான். நமக்கு அந்த வாஞ்சி வர மாட்டேருந்து கரெக்டாக கத்திர காமிப்பார். அவர் கரெக்டாக மெய்யவே கத்திரங்க இருக்கிறாரு. அதனால தான் சொல்கிறது ஆலயத்தின் நன்மையினால் திருப்தியோடவேன்னு சொல்கிறாரு காவிராஜர் சொல்கிறாரு. தேவனுடைய ஆலயத்தில் இங்கே இருக்காரு, அதை பார்க்கும்போது திருப்தி. உலகத்தில் கோடி பணம் இருந்தாலும் திருப்தி இல்லை. இயேசுக்கு இதை பார்க்கும்போது அப்படி குரலை கேட்கும்போது பெரிய மகிழ்ச்சி திருப்தி, அதுதான் திருப்தி. அந்த வாஞ்ச உங்களுக்கும் எனக்கும் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும். கர்த்தர் சொன்னார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தி அடை. எப்போ முதல்ல என்ன, யார் யாருக்கு திருப்தி அடைக்கிறாரு? தேவன் மேலே பசிதாம் உள்ளவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரு? நன்மைகள்னால நிரப்புறாரு. ஹலேலூயா. அவர் தான் நீதி மேல் பசிதாவும், அவர் தான் நீதி. அவர் மேலே அன்பு, அவர் மேலே அவர் மேலே அப்படியே துதி ஸ்தோத்திரம். அவர் போற்றி புகழ்ந்து கொண்டிருந்த அவர்கள் நன்மையினால் நம்ம நிரப்புறாரு. அலையிலுயா. ரெண்டாவது உத்தமராக இருக்கும்போது கத்திரன் செய்கிறாரு, நன்மை கொடுக்குறார். மூணாவது தேவனுடைய ஆலயத்தின் வீட்டின் நன்மையினால் நம்ம என்ன செய்கிறாரு? திருப்தி ஆகிறார். காரணம் எனக்கு இயேசுக்கு எங்கே இருக்கிறாரு? தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறார். இந்தியாவது நம்ம ஆலயத்தில் சேவம் பண்ணுவோம், ஒரு இடத்துல சேவம் பண்ணுவாங்க, கடைசியில் ஸ்கூல் இருக்கும், ஒரு இடத்துல சேவம் பண்ணுவாங்க, கடைசியில் கல்யாணத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க. இன்னைக்கு கர்த்தர் அவருக்காக ஒரு ஆலயத்தை தெரிந்து கொண்டு அவரே கட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் இந்த இடத்துல வாசம் பண்ணணும்னு சொல்லித்தான் கர்த்தர் நமக்கு ஒரு இடத்த கட்டி கொடுத்தாரு. அவரே இங்கே வாசம் பண்ணுறாரு. ஹல்லேலூயா. இங்கே எந்த காரியமே செய்யறதில்லை, கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் உண்மையாகவே இங்கே இருக்கிறார். கடைசியாக 128:1-2
1: கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ,
0: அவர் கர்த்தருடைய வழியில் நடக்கிறவன் எவனோ
1: அவன் பாக்கியவான்.
0: பாருங்க, எல்லாரும் பாக்கியம் இல்ல. கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழியில் நடக்கிறவன் பாக்கியவான்.
1: உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும்.
0: அவங்களுக்கு என்ன இருக்குமா? நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். கர்த்தர் பயந்து அவருடைய வழி நடக்கிறவங்க பாக்கியவான்கள். சரி, கர்த்தர் வழி என்ன வழி சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் வழி நடக்கிறவன் பாக்கியவன் ஆண்டு சொல்லிட்டாரு. அவருடைய வழி என்ன வழி? இல்லை சொல்லுங்க. அவர் வழி என்ன வழி? அவர் வழி என்ன வழி? யாராவது சொல்லுங்க, தெரிஞ்சவங்க சொல்லலாம். கர்த்தர் வழியில் நடக்கிறவன் அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ பாக்கியவான். அவருக்கு என்ன நன்மையும் பாக்கியமும் உண்டா இருக்கு. அப்போ கர்த்தருடைய வழி என்ன வழி? இப்படி தெரியாமல் இருந்தீங்கன்னா எப்படி பரலோகத்துக்கு நம்ம போக முடியும்? கர்த்தருடைய வழி என்ன வழி சொல்லுங்க. கர்த்தருடைய வழி என்ன வழி சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஓசியான் புஸ்தகம் 14:9
1: கர்த்தருடைய வழிகள்
0: செம்மையானவைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வழிகள் எப்படிப்பட்டது? செம்மையானவைகள். நான் கர்த்தர் பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவன். வாழ்நாள் போது எனக்கு நன்மையும் பாக்கியமும் உண்டாயிருக்கும். அப்போ அவர் வழிகள் என்ன வழிகள்? கர்த்தருடைய வழிகள் என்ன வழிகள்? செம்மையான வழிகள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது வரைக்கும் தேவனுடைய வசனத்தை கேட்டிருக்கோம், இப்போ நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பானியை சித்து வழி நடத்த எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நன்றியோடு மே துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். இறக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனை கர்த்தாவே, ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க, நன்மைகளை செய்யுங்கப்பா. கர்த்தருடைய நாம் மட்டும் மகிப்பிடட்டும். வேண்டி கொழுதற்கும் அணைப்பதற்கும் அதிகமாக கிரிய செய்யுங்க. கர்த்தருடைய நாம் மாத்திரம் மகிப்பிடட்டும்ப்பா. கர்த்தாவே நீர் அதிசயங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போட்டு மாண்டவரே, மந்திரம் செய்வீங்க உடைத்து போடுங்காண்டவரே, பிசாசின் கீழே அழித்து போடுங்காண்டவரே, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்காண்டவரே, திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க ஏசப்பா, குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா, சமா இல்லாத மக்களுக்கு சமானத்தை தாங்கப்பா, கடன் பிரச்சனை மாற்றுங்கப்பா, தொழில் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஏசப்பா, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க, கேஸில் இருக்க மக்களை வெற்றி தாங்க ஆண்டவரே, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா, குடும்பத்தில் சண்டை சச்சரவு எல்லாம் மாற்றி போடுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கர்த்துடைய கிருபை கர்த்துடைய பிரசனம் மூடிக்கொள்ளட்டும். கர்த்துடைய நாம மாத்திரம் மகிப்படட்டும். எல்லா துதிக்காக நாம் மகிமுக்கு செலுத்துகிறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டிருக்காரு, சந்தோஷமா இருங்க.
2: அன்பு நேயர்களே, உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினாலே கர்த்தரின் கிருபையால் ஒளிபரப்பாகும் நமது டிவி நிகழ்ச்சிகளை தாங்க முன்வாருங்கள். உங்கள் திருமண நாள், குழந்தைகளின் பிறந்த நாள் ஆகியவைகளை நினைவு கூர்ந்து ஒரு நாள் நிகழ்ச்சியை உங்கள் குடும்ப சார்பாக தாங்க முன்வாருங்கள். அல்லது உங்கள் வியாபாரத்தின் சார்பாகவோ தொழில் நிறுவனத்தின் சார்பாகவோ இந்த நிகழ்ச்சியை தாங்கலாமே. அல்லது மாதம் ரூபாய் 100 அல்லது 200 அதற்கு மேலோ மாதம் மாதம் கொடுத்து இந்த டிவி நிகழ்ச்சிகளை தாங்கலாமே. மத்தேயு 25:40 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று கூறியுள்ள வாக்குப்படி இதற்கான பலன்களையும் ஆசீர்வாதங்களையும் நிச்சயம் உங்களுக்கும் தருவார். இந்த நிகழ்ச்சியை தாங்க முன் வருபவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9443078019, மணி ஆர்டர் அல்லது செக் டிராப் மூலம் பணம் அனுப்ப விரும்பினால் சகோதரி எஸ்தர் ராணி என்ற பெயரில் இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431, நீலகிரி மாவட்டம், தென் இந்தியா என்ற முகவரிக்கு அனுப்பலாம். வங்கியின் மூலம் அனுப்ப விரும்பினால் சிஸ்டர் எஸ்தர் ராணி, பேங்க் ஆஃப் பரோடா, குன்னூர் 1409010000229 என்ற எண்ணிக்கோ அனுப்பலாம். இந்த கடைசி மணித்துளியில் நின்று கொண்டிருக்கும்னா நவீன தொடர்பு சாதனங்கள் மூலம் தேசங்களுக்கு கர்த்தரின் ராஜ்ய சுவிசேஷத்தை கொண்டு செல்ல உங்கள் உதவிக்கரங்களை கொடுங்கள்.

0: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
1: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

நான் ஆராதிக்கும் தேவன் நிச்சயம் என்னை தப்புவிப்பார் என்ற எதிர்பார்ப்பின் விசுவாசத்தை விட அவர் என்னை விடுவியாமல் போனாலும் ஆராதிப்பேன் என்கிற உறவின் விசுவாசம்தான் அசைக்க முடியாத விசுவாசம்.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே கூடிய இந்த சபை அனைவரையும் நேரிலே கேட்குற அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துக்கிறோம். கர்த்தர் நம்ம தந்த வசனம் ஒன்னு பேதின் புஸ்தகம் வாசிக்க கேட்ட ஒன்னு பேதின் புஸ்தகம் 4:7
1: எல்லாவற்றிற்கும்
0: முடிவு சமீபமாயிற்று. எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
1: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள்.
0: ஜபம் பண்றதுக்கு என்ன செய்யணும்? ஜாக்கிரதையில் இருக்கணும். நம்ம செபிக்கணும். கடைசி வீணாடி செபிச்சாதான் பரலோகத்துக்கு போக முடியும். நம்ம செபிக்காம எப்படியோ நாள் இருந்துட்டு பரலோகத்துக்கு போறேன்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ளாது. செபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஒரு நாளைக்கு நம்ம கர்த்தர் எத்தனை மணி நேரம் கொடுத்துருக்கிறாரு? 20. அப்போ நம்ம தசமகாணி கொடுத்தா எவ்வளோ கொடுக்கணும்? 2 மணி நேரம் 40 நிமிஷம் செபிக்கணும். அதோட கூட தான் செபிக்கணும். குறைஞ்சது நம்ம 2 மணி நேரம் 40 நிமிஷம் செபிக்கணும். செபத்தில் நம்ம அதை செபிக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி செபிக்கட்டு, நாளைக்கு செபிச்சுக்கலாம். பிசாசு என்ன பண்ணுவான்? நாளைக்கும் சரி, இன்னைக்கு பரவாயில்ல, நாளைக்கு இன்னைக்கு சீக்கிரம் காலையில் எந்திரிச்சு செவிச்சிரு, கொஞ்சம் இப்போ படுத்துக்கோ. இன்னைக்கு கொஞ்ச நேரம் தானே நம்ம அங்கே போயிட்டு வரணும். இன்றைக்கி அத்தனை எத்தனையோ ஃபங்க்ஷன் இருக்குது, போக வேண்டி இருக்குல்ல. நாளைக்கு செவிச்சுக்கோ. நாளைக்கு வந்து என்ன செய்வோம்? நம்ம டயர்டாக இருக்கும். சரி, நான் இன்னொரு நாள் செவிச்சுக்கலாம். இப்படியே பிசாசு நம்மளை வந்து நாட்களை வீண் பண்ணிகிட்டே இருப்பான். நம்ம நாள் அப்படி இருக்கக்கூடாது. செவிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசி நாள் வினாடியில் வாழ்கிறோம். செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும். அவங்க 2 நாள் செபிக்கணும்னு வச்சுக்கோ, 3 நாள் செபிக்க முடியாது. செவத்தில் உங்களால் உட்கார முடியாது. உட்காரும்போது சிந்தனையை சேதலடிப்பான் பிசாசு, எண்ணங்களை சேதலடிப்பான்.
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும்.
0: எப்பொழுதும் ஜெபம் பண்ண, சோர்ந்தே போகக்கூடாது. சோறு பிசாசு கொண்டு வருவான். அதான் ஆண்டவர் இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண. எத்தனையோ சோர்வுகளை கொண்டு வர்றான். இனிமேல் நாட்களில் எவ்வளோ பிரச்சனையின் காலங்கள், வருஷங்கள்லாம் பார்க்கும்போது பயங்கரமான காலங்கள். சோர்ந்து போகாமல் எப்போது நம்ம ஜெபம் பண்ணணும். சோறு பிசாசு கொண்டு வருவான். ஏதாவது குடும்பத்தில் குழப்பத்தை கொண்டு வரான், பிரச்சனையை கொண்டு வருவான், பண கஷ்டத்தை கொண்டு வருவான். நம்ம இதில் பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. அண்டவராக இயேசுக்கு சொன்னார், சோர்ந்து போகாமல் என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணும், தூச்சிட்டே இருக்கணும். அதான் ஆபத்து காலத்தில் சோர்ந்து போன பலன் குறியது. நம்ம செபிக்காமல் சோர்ந்துட்டாலும் நம்ம பலன் என்ன செய்கிறோம்? குறுகி போயிடும். வாசித்து பாருங்கள், நீதிமொழி புஸ்தகம் 24:10.
1: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், உன் பலன் குறுகினது.
0: பலன் என்ன ஆயிடும்? குறுகி போயிடும். பலன் இல்லாமல் போயிடும். அதெல்லாம் என்ன செய்யணும்? சோர்ந்து போகாமல் ஜெபம்னு நம்ம ஆண்டவராக இயேசுகிறது அவர் திருவாய் மலர்ந்து சொன்ன பார்த்த, சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி நம்ம செபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு செபிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா, நான் எப்பொழுதும் செபிச்சிட்டே இருக்கணும்னு சொல்லி கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. செபிச்சா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் வாழ்ந்துடலாம். பரலோகத்துக்கு போனால் செபிக்காமல் போக முடியாது. செபிக்காக நம்ம போக முடியாது. இந்த உலகத்தில் நம்ம என்ன வேணாலும் வாழலாம். ஆனால் நம்ம செபிச்சா நம்ம வாழ்க்கையும் கட்டாயம் கர்த்தர் நினைச்சிடும். ஒவ்வொரு நாளுக்கு நாள் நம்ம வாழ்க்கையை புதிதாக்கி கொண்டே போவார். அதான் பரிசுத்த பவுல் எழுதுகிறாரு, 1 Thessalonians 5:17.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்.
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஒரு வேளைக்கு நீங்கள் நினைக்கலாம், நாங்களும் வேலை செய்யணும், எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ண முடியும்? நாங்களாம் வெளியே போகணும் வரணும், எப்படி இடைவிடாமல்? மனசுக்குள்ளே கர்த்தர் தூச்சிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சோர்ந்து போனால் பலன் குறியது. கர்த்தர் நீங்கள் அதிக நேரம் செபிச்சிங்கன்னா உங்கள் பலன் என்னாயிரும்? நல்ல பலன் கழித்து நல்லா செபிக்க துதிக்க நல்லா ஆண்டவரோடு இருக்கிறதுக்கு பெரிய சந்தோஷம், மகிழ்ச்சியாக இருக்கும். அதாவது சோர்ந்து போகாமல் எப்போதும் ஜெபம் பண்ணும். இடைவிடாமல் செபிக்கணும். ஸ்தோத்திரத்தோடு ஜெபம் பண்ணிட்டு, சரி உங்களால் செபிக்க முடியலையா, வேலை செய்கிறீங்களா, ஸ்தோத்திர ஆண்டவரே இயேசுவை பலப்படுத்துங்க இப்படி கேட்டே இருக்கலாமே. நீங்கள் கைட்டு தானே வேலை செய்கிறீங்க, வாய்க்கு வேலை இல்லை தானே. நம்ம செவிச்சிட்டும் வாய் நம்ம இடவிடாமல் தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புது பலன் கிடைக்கும். நம்ம எப்படி வாழணும்னு சொல்லி கற்று நம்மளோடு பேசுவார். இதை பேசக்கூடாது, இதை பேசு, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவார். ஆண்டவர் நம்மளோடு பேசுவார், நமக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். நீங்கள் இடவிடாமல் செவிச்சு பாருங்கள். உங்கள் வாய் கை தானே வேலை செய்யுது, கை வேலை செய்து கால் நடக்கிறோம். ஆனாலும் நம்ம செபிச்சிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நல்ல புது பலன் கிடைக்கும், புது கிருபை கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய சமாதானமாக இருக்கும். அப்படி செஞ்சு பாருங்கள், இடவிடாமல் ஜெபம் பண்ணி பாருங்கள். செபிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் தருவார். இந்த உலகத்தில் ஆண்டவர் அந்த உலகத்தில் இருக்க வரைக்கும் எல்லாமே நம்ம கிடைக்கும். நம்ம பரலோக ராஜ்யத்தில் தேவனுடைய வண்டியில் வந்து உட்காரணும், தேவனோடு இருக்கணும்னு சொன்னால் இந்த உலகத்தில் நம்ம செபித்தான் தான், செபிச்சு அன்றோடு எப்போது இருந்தால் தான். ஆண்டவராக இயேசுக்கு சொன்ன பெரிய மகளை பார்த்து சொன்னார், மகளே நீ எப்போது என்னோடு இருக்க, என்னோட இல்லை உன்னுடைய அப்ப அந்த ஆசீர்வத்து அந்த நிலைக்கு நம்ம போகணும். அவரோடு எப்போது அவரோடு இருக்கணும். ஹலேலூயா. சரி, செபிச்சா நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். லூக்கான் சுவிசேஷம் 21:36 நம்ம அடிக்கடி வாசித்திருக்கோம். கர்த்தர் திரும்ப இது கொடுத்துருக்காரு, நம்ம வாசிக்கலாம்.
1: ஆகையால்
0: இனி சம்பவிக்க போகிற
1: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக
0: நிற்க
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள்.
0: எப்பொழுது என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். எதற்காக? இனி வர இவைகளுக்கெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? தப்பணும்னு சொன்னால் அவர் நம்ம ஆண்டவராக இயேசுக்கு முன்பாக நிற்கணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. வேற ஏதாவது சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொல்லிட்டாரு, இனி சம்பவிக்க போகிற எல்லாவற்றையும் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரவானா என்னப்படுன்னு சொல்லி எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லி. வேறு எந்த காரியத்தை சொன்னாலும் நம்மளால் செய்ய முடியாது. இந்த காரியம் எல்லாரையும் செய்ய முடியும். அப்போ தான் பரலூர் ராஜ்யத்து நம்ம போக முடியும். இந்த இனிமேல் வரப்போகிற காரியங்களுக்கெல்லாம் தப்புவிக்க முடியும். வேறு என்ன காரியம் வரப்போகுது வாஸ்து பாருங்கள். லூக்கான் சுவிசேஷம் 21:10-11
1: யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது,
0: பாருங்க, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து கேள்விப்படும் போது
1: பயப்படாதிருங்கள்.
0: பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் யுத்தங்கள் கலகங்கள், எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள். எங்கே பாருங்கள், பிரச்சனையின் சத்தம் தான் கேட்குது. நம்ம டிவி திறந்தாவே எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள் பாருங்க. நம்ம விவசாயிகள் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். யுத்தங்களையும் கலகங்களையும் கேள்விப்படும் போது என்ன செய்யணும்? நம்ம பயப்பட வேண்டாம். ஏன்னா நம்ம ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஆண்டவராக இயேசுகிறதோடு இருக்கோம். நம்ம அவரோடு இருக்கும்போது நமக்கு எந்த பயமும் நமக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா பரலோகத்தில் போ இங்கே இருந்தால் தேவனோடு இருப்போம். அங்கே வர 10 மடியில் போய் உட்கார போகிறோம். இதை பற்றி நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கடுத்து வாசிங்க.
1: அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும்.
0: பார்த்தீங்களா, ராஜ்யத்துக்கு ஜனத்துக்கு விரோதமாக ஜனம், ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் பிடிக்கல, கூட பிறந்தவங்களை பார்த்தாவே பிடிக்கல. கூட பிறந்தவங்க இப்போ என்ன செஞ்சாங்க? அண்ணன் தம்பியை வெட்டி குத்திடுறாங்க. காரணம் என்னென்ன? சொத்துக்காக. இப்போ அதை பாருங்கள். அது மாத்திர என்ன செய்கிறாங்க, இந்த ராஜ்யத்துலேயும் ஒரு ராஜ்யத்தை பார்த்தா ஒரு ராஜ்யம் பிடிக்கல. நம்ம தேசத்துக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை, நம்ம தேசத்துக்கும் பாகிஸ்தானுக்கும் பிரச்சனை, எவ்வளோ பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா. அதை ராஜ்யத்துக்கு நம்ம ராஜ்யமும் எழும்போ.
1: பல இடங்களில் மகா பூமி எதிர்ச்சிகளும்
0: பஞ்சங்களும்
1: கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
0: மகா பூமி எதிர்ச்சிகள் இப்போ நம்மளால் எங்கே பார்த்தாலும் பூமி அரிசியை கேள்விப்படுறோம். பஞ்சங்கள் இப்போல்லாம் பாருங்கள், விலைவாசி அதிகமாகிடுச்சு. எத்தனையோ பேருக்கு சாப்பிடக்கூட ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. நம்மளுக்கெல்லாம் கர்த்தர் கஷ்டம் இல்லாமல் ஆகாரத்தை கொடுக்குறாரு. எத்தனையோ குடும்பங்கள் சாப்பிட்றதுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறாங்க. எவ்வளோ பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் வருக ரொம்ப சமீபம். அலையிலுயா அலையிலுயா. நம்ம கர்த்தர் வருகைக்கு என்ன செய்யணும்? நம்ம இதுக்கெல்லாம் தப்பிக்கணும் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணும். இந்த வரப்போகிற காரியங்களுக்கெல்லாம் தப்பு வைக்கணும். நம்ம என்ன எப்போதும் நம்ம என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணால் போதும். இந்த உலகத்துலேயும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பரலோகத்துலேயும் நம்ம அவர் மடியில் போய் ஏசப்பா மடியில் உட்காருவோம், ஏசப்பா அருகில் உட்காருவோம். நமக்கு நல்ல ஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படி வைத்திருக்கிறாரு. அலையிலுயா. அந்த இடத்துக்கு போகணும்னு சொன்னால் நம்ம ஜெபம் பண்ணானா தான் போக முடியும். அது மறந்து போகக்கூடாது. லூக்கான் சுவிசேஷம் 21:25
1: சூரியனிலும்
0: சந்திரனிலும்
1: நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும்
0: பூமியின் மேலுள்ள
1: ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும்.
0: பூமியில் உள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கங்களும் உண்டாகும்.
1: சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும்.
0: சமுத்திரம் அலைகள் இன்னும் எப்படி இருக்குமா? முழக்கம் அடிக்கடி நியூஸ்ல சொல்றாங்க பாத்தீங்களா, சமுத்திரமும் அலைகளும் முழக்கமா இருக்குது. எங்கே பார்த்தாலும் தண்ணி உள்ளே வந்துடுது, வீட்டுக்குள்ள வந்துடுது. இது நிறைய இடத்துல நம்ம கேள்விப்படுறோம். சமுத்திரம் அலைகள் எப்படி இருக்குதா, முழக்கமாக இருக்குது. அடிக்கடி நம்ம கேள்விப்படுறோம். நியூஸில் பார்த்தா மழை வந்துருச்சுன்னா போதும், சமுத்திரம் அலைகளும் முழக்கமாக இருக்குது, காற்று வேகமாக அடிக்குது. அதனால் சனங்களுக்கு என்ன இது, பூமியில் போகிற சனங்களுக்கு என்ன இருது, இழுக்குமோ தத்தடிப்பு. ஐயோ என்னாயிருமோ என்னாயிருமோ, நமக்குள்ளே என்ன நடக்குது, என்ன நடக்க போதோ உலகத்தில், என்ன நடக்க போதோ நமக்குள்ளே, என்ன ஆயிடுது, தத்தளிப்பு உண்டாது. இடுக்கமும் தத்தளிப்பு, என்ன நடக்க போகுது அப்படி. நம்ம எங்கள் காலத்தில் இப்படி இல்லையே, இப்படி நடக்குதே, சிறு பிள்ளைங்களுக்கு என்ன செய்வாங்க, இப்படி இருக்குது, எப்படி நம்ம நம்ம நல்லா வாழலாம், நம்ம படித்து நல்லா சந்தோஷமாக பார்த்தா உலகத்தில் பார்த்து இப்படி நடக்குது. எல்லாருக்கும் சஞ்சு இடுக்கமும் தத்தளிப்பு உண்டாயிருக்குது பாருங்க. பார்த்தீங்க, சூரியனில் ஓட்டை விழுந்துருச்சுன்றாங்க, சந்திரன் ரத்தமாயிருச்சுன்றாங்க, சகப்பாயிருச்சின்னு சொல்கிறாங்க, நட்சத்திரம் கீழே கல் உழுது, நிறைய இடத்துல நட்சத்திரம்லாம் கீழே உழுதுன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம என்ன செய்யணும், கத்தர் வரப்போகிறார், அதிகமாக கத்தர் வருக அதிக சமீபம். இதுக்கெல்லாம் நம்ம தப்பு வைக்கணும்னு சொல்ல என்ன செய்யணும், இவைகளுக்கெல்லாம் தப்பு வைக்கணும்னா எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். வேறு கத்தர் வேறு பெரிய காரியம் சொல்லலை. இது நம்மளால் இது போய் நீங்களாம் போய் இஸ்ரேல் தான் போய் ஜெபிக்கணும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, நம்மளாம் போக முடியாது, முதல்ல என்னெல்லாம் போகவே முடியாது. அப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் அப்படிலாம் சொல்லு, என்ன சரி இருக்கிற இடத்துல எப்பொழுதும் செபம் பண்ணி விழித்திருங்க. மனசுக்குமார் வரும்போது என்ன செய்யணும், அவருக்கு முன்பாக இருக்க பாத்திரம் என்ன படணும்னு சொன்னால் என்ன செய்யணும், எப்போதும் செபம் பண்ணி விழித்திருங்க. இதுதான் மார்க்கில் சொல்கிறாரு. மார்க்கின் சுவிசேஷம் 13:33.
1: அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்,
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகிற காலத்தை அறியாதபடியால்
1: எச்சரிக்கையாயிருங்கள்,
0: எச்சரிக்கையாயிருங்கள்,
1: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்,
0: விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அந்த காலத்தில் யாருக்குமே தெரியாது, ஆண்டவர் சொல்லிட்டாரு. 32
1: அந்த நாளையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான் பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள் குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால்
0: எச்சரிக்கையாயிருங்கள். அந்த நாளத்தை எடுத்து முடியாது, அந்த நாளத்துக்கு யாருமே தெரியாது எப்போ வருவார் நமக்கு தெரியாது. ஏன்னா அவர் சொல்லிப்போன ஒவ்வொரு அடையாளங்களும் நடந்து ஏறுது. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், கத்தர் வரப்போகிறார் நம்ம அறிந்து கொள்கிறோம். அவர் சொன்னார் மத்தேயு சுவிசேஷம் 24:25, லூக்கானு சுவிசேஷம் 21:1, லூக்கானு சுவிசேஷம் 17:1, மார்க்கின் சுவிசேஷம் 13:1. இதெல்லாம் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னேன், மனுஷகுமார் வரும்போது இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி வச்சிருக்கிறாரு. 2 Peter 3:2 2 Timothy 3:3, இதெல்லாம் பார்க்கும்போது கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுது. அப்போ ஆண்டவராக இயேசுக்கு வருவார் நமக்கு தெரியுது. ஆனால் அவர் வர நாளிகையோ நாளோ நம்ம யாருக்குமே தெரியாது. யாருக்கு மட்டும்தான் தெரியும், பிதாக்கு மாத்திரம்தான் தெரியும். நம்ம அவர் வருகைக்கு நம்ம என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். செபத்தை ஒரு நாள் கூட விடாதீங்க, தயவு செய்து செபத்தை விடாதீங்க. நீங்கள் இப்போ அந்த பூமி எதிர்ச்சிக்கு இனிமேல் வந்து வரப்போகிற காற்றுக்கு கடல் அலைகளுக்கு மழை பெஞ்சு நிறைய பூமி எதிர்ச்சி மலை சரிவு இதெல்லாம் நிலச்சரிவுலாம் உண்டாதுல, இதுக்கெல்லாம் தப்புன்னா என்ன செய்யணும், செவமண்ணா கத்திரம்லேருந்து அதை இதுக்கெல்லாம் தப்புணும்னா என்ன செய்யணும், இனி சம்பவிப்போற இவைகளுக்கெல்லாம் தப்புணும்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருங்க, செபிக்கணும். அவர் வருகைக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும், செவம் பண்ணி விழித்திருக்கணும். அப்போ தான் அவர் வருகைக்கே நம்ம போக முடியும். மாண்டவர் கேட்போம், ஆண்டவரே எனக்கு செவ்வாபி விண்ணப்பங்கள் அவையை தாங்கப்பா. கத்தர் சொன்னார் கிருவி நாவி விண்ணப்பங்களாம்பி அவர் மேலே ஊற்றுவேன்னு சொன்னார். சகரியன் புஸ்தகம் 12:10.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும்
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: ஆமா பெரியமானவர்களே, இதுவரைக்கும் நம்ம சாதிக்கு வருவோம் போவோம், அப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் போவோம், அங்கே போவோம் இங்கே போவோம், மார்க்கெட்டுக்கு போவோம், இல்லை நம்ம அப்படியே நாட்கள் வேஸ்ட் பண்ணிவிட்டோம். இனிமேல் நாட்களில் அப்படி வேஸ்ட் பண்ணவே கூடாது. இனி சம்பவிக்கப்படுற எங்கே பார்த்தாலும் கலக்கம் சண்டை பிரச்சனை உத்திரங்கள், பெம்பளை பிள்ளைங்களாம் வெளியே போனால் வருவாங்களா நிச்சயம் இல்லை. குழந்தைங்க விளையாட போக முடியல, வெளியே போய் விளையாட முடியாதா குழந்தைங்கள்லாம், 2 குழந்தைங்களோட வெளியே போய் விளையாட முடியல. இப்படிப்பட்ட காலத்தில் வாழ்கிறோம். அப்போ அதுதான் சரி, இனி சம்பவிப்பால் இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்புன்னு நினச்சிங்க, எப்பொழுதும் செவம் பண்ணி அவன் மனசுக்கு மரம் முன்பாக நிற்க பார்த்துருவோம் நினச்சிடணும். செவம் பண்ணி என்ன செய்யணுமா சொல்லுங்க, செவம் பண்ணி விழித்திருக்கணும். அப்போ தான் அவர் அருகே ஆயத்தப்பட முடியும். இந்த உலகத்தில் வர்ற எல்லா ஆபத்துகளுக்கும் விலைக்கு பாதுகாப்பார் நம்மளை. எப்பொழுதும் செவம் பண்ணால் தான் கத்தை நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா. செவம் பண்ணுங்க, செவத்தை விட்டுறாதீங்க, பைபிள் வாசிங்க, தேவனை முழுமையாக அறிஞ்சிக்கணும். ஆண்டவரே இன்னும் நம்ம அறியணுமையா, இன்னும் அறியணும் ஆண்டவரே. அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர்னு சொல்லி நம்ம ஒரு நாள் கேட்கணும். இரண்டாவதாக எதற்கு சேவம் பண்ணுவோம் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 32:6.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
0: சகாயம் கிடைக்கும் காலத்தில்
1: பக்தி உள்ளவன் எவனும்,
0: பக்தி உள்ளவன் எவனும்
1: உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
0: உண்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
1: அப்பொழுது மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும்,
0: மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும்
1: அது அவனை அணுகாது,
0: அது அவனை அணுகாது. பார்த்தீங்களா, பக்தி உள்ளவன் என்ன செய்வான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். அப்ப என்ன சொல்லு, என்ன செய்ய முடியாது, மிகுந்த ஜல பிரவாகம் வந்தாலும் அதை அவன் அணுகாது. சலப்பறை எதை பிரிக்குது, பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரங்கள் அப்படி வந்தாலும் அவன் அணுகாது. பக்தியுள்ளவன் எவனும் கற்று நோக்கி விண்ணப்பம் பண்ணால் பக் அப்போ என்ன செய்ய, மிகுந்த சலப்பறை வந்தாலும் அது என்ன செய்யாது, அவனை அணுகாது. செவம் பண்ணி பாருங்க, எவ்வளோ பாடுகள் உபத்திரங்கள் வந்தாலும் நம்மளை என்ன செய்ய முடியாது, அணுகவே முடியாது. நம்ம ஒவ்வொரு நாளும் செவம் பண்ண வேண்டும். எல்லாம் சலப்பறைகளும் வெள்ளத்தை போல பிரச்சனை வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் நம்மளை அதை அணுகாது, நம்மளை தொடவே முடியாது. கர்த்தர் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறாரு. 18:16-17.
1: உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி,
0: உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி
1: என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை,
0: பிரச்சனையில் இருக்கிற என்னை,
1: ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை,
0: ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை
1: தூக்கிவிட்டார். எண்ணிலும் அதிக பலவான்களா இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும்,
0: என்னை பகைக்கிறவர்களுக்கும்
1: என்னை விடுவித்தார்.
0: பார்த்தீங்களா, நமக்கு எவ்வளோ சலப்பறை எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, போயிருந்து நம்மளை தூக்கி விடுறாரு. எத்தனை பிரச்சனை வந்தாலும் பகைக்கிறவங்களுக்கு, நமக்கு விரோதமாக இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறாரு நற்காசிமா, இல்லை கவனிக்க மாட்டீங்களா, கவனிச்சாதானே உங்களுக்கு புரியும். நீங்களும் வாசிக்கணும்.
1: உயரத்திலிருந்து
0: அவர் கை நீட்டி
1: என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை.
0: ஜல பிரவாகம் என்னன்னா பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரங்கள் ஒன்று போன பிரச்சனை சொல்லுவாங்களே, என்ன எங்கள் குடும்பத்தில் பார்த்தா ஒன்று போன பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஆனால் நம்ம செபிக்கும் போது என்ன செய்கிறாராம் பாருங்க,
1: என்னிலும் அதிக பலவான்களா இருந்த,
0: நம்மளை விட பலவான்களா இருப்பாங்க, அவங்க மிரட்டுவாங்க, நம்ம பார்த்தவங்களுக்கு பயமா இருக்கும். அது பலவான்களா இருந்த
1: என் பலத்த சத்துருவுக்கும்
0: என்னை பகைக்கிறவர்களுக்கும்
1: என்னை விடுவித்தார்.
0: பார்த்தீங்களா, பகைக்கிறவங்க பலத்த சத்துருவு அவங்க கையிலிருந்து விடுவிப்பார். எப்போ நம்ம அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும், ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி நம்ம செபிக்கணும். செவம் மட்டும் விட்டுறக்கூடாது. அதுதான் ஆண்டவர் சொன்னார், இனி சமூகக்கார இவைகளுக்கெல்லாம் தப்புன்னா என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கு. எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நம்ம நினைக்காம இருந்தாலும் பிரச்சனை வருது, நம்ம என்ன பேசாமல் இருந்தாலும் பேசணும்னு வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது பார்த்தீங்களா. இதுக்கெல்லாம் தப்புக்கு நினச்சி நம்ம செவம் தான் முக்கியம். ஹல்லேலூயா. அதை இங்கே சொல்கிறாரு 69:14.
1: நான் அவிழ்ந்து போகாதபடிக்கு சேற்றி நின்று என்னை தூக்கிவிடும்.
0: சேற்றை எதை குறிக்குது, நம்ம பயங்கரமான நம்ம பாவங்கள் இருக்கு இல்லையா, பாவம் தான். வாஸ்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 40:1.
1: கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன்,
0: அவர்
1: என்னிடமாய் சாய்ந்து
0: என்
1: கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும்
0: என்னை தூக்கி எடுத்த. சேர் எதை குறிக்கணும், பாவங்கள். எத்தனையோ பாவங்கள் நம்ம அறியாமல் வருது இல்லையா. ஆண்டவரே கேட்கணும், ஐயா பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் தூக்கி எடுங்க ஆண்டவரே. அதுதான் இங்கே சங்கீதக்காரர் சொல்கிறார், உலகான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார். இப்போ வாசிக்கலாமா, சங்கீதம் 69:14.
1: நான் பாவத்தில் அமிழ்ந்து
0: கர்த்தர் விட்டு பின்வாங்காத படிக்கு
1: சேற்றி நின்று என்னை தூக்கிவிடும்.
0: என்னை சேற்றிலிருந்து தூக்கி விடும் நம்ம கேட்கணும் ஆண்டவரே. இந்த பயங்கரமான குழியிலும் உலகான சேற்றிலும் தூக்கி விடுங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் தான் தூக்கி விடணும் ஐயா சொல்லி நம்ம கேட்கணும். செபிக்கும் போது நம் பலத்த சத்துரு கைக்கு நம்மளை விடுவிக்கிறார், விலைக்கு காக்கிறார். அது மாத்திரம் நம்ம சேற்றில் அமிழ்ந்து விடாத வெடிக்கி நம்மளை தூக்கி விடும் கர்த்தாவேன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 144 ஏழாவது வசனம்,
1: உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி,
0: உயரத்திலிருந்து உமது கரத்தை நீட்டி
1: ஜல பிரவாகத்திற்கு என்னை விலக்கி ரட்சியும்.
0: அந்த பிரச்சனை சலப்பரவங்களை எதை குறிக்கிறது, பிரச்சனையை தான் குறிக்கிறது. அதுதான் சலப்பிரவாகத்துக்கு எனக்கு என்ன விலக்கி ரட்சியும். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள் வருதுக்கு நம்ம விலக்கி ரட்சிக்கலாண்டவரே சொல்லி நம்ம கேட்கணும். ஆண்டவரை இயேசுக்கிட்ட பாவத்திலிருந்து விலக்கி ரட்சியும்னு சொல்லி கேட்கலாம். நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றிலிருந்து விலக்கி காத்துக்கோங்கன்றவரின்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும். நமக்கு எல்லா இக்கட்டுக்கும் இன்னலுக்கும் நம்மளை விலக்கி மீக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. முதல் நம்ம ஜெபிக்கும் போது என்ன கொடுக்குறாரு? முதல்ல ஜெபிக்கும் போது இனி சம்பவிப்பற எல்லாவற்றுக்கும் நம்மளை என்ன செய்கிறாரு? நம்ம ஜெபிக்கும் போது நம்மளை விலக்கி காக்கிறாரு. அவர் அறிவிக்கை நம்மளை ஆயத்தப்படுத்துகிறாரு. அது மாத்திர ரெண்டாவது எத்தனையோ பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாவற்றையும் நம்மளை விலக்கி நம்மளை மீட்கிறாரு. அல்லேலூயா. பாவம் செய்யாதொடிக்கு நம்மளை காத்துக்கொள்ள நம்ம செவிக்கணும். பயங்கரமான சேற்றில் தூக்கி விடும் அப்படின்னு சங்கீதக்காரர் செவித்தார் இல்லையா? ஆண்டவரே நான் பாவம் செய்ய பயங்கரமான குழியிலும் ஒளியான சேற்றிலும் தூக்கி விடுங்க ஆண்டவரே. எத்தனையோ பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறப்பாரு, தூக்கி விடுன்னு கெஞ்சி கேட்கும்போது நம் பாவத்தில் நம்ம தூக்கி விடுகிறாரு. அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, எசேக்கியேல் புஸ்தகம் 9:4.
1: கர்த்தர் அவனை நோக்கி,
0: கர்த்தர் அவனை நோக்கி,
1: நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய்,
0: எருசலேம் நகரம் எங்கு உருவ போய்,
1: அதற்குள்ளே
0: செய்யப்படுகிற
1: சகல அருவறுப்புகளின் நிமித்தமும்,
0: சகல அருவறுப்பு நிமித்தமும்
1: பெருமூச்சு விட்டு அழுகிற,
0: பெருமூச்சு விட்டு அழுகிற
1: மனுஷரின் நெற்றிகளில்,
0: மனுஷரின் நெற்றியிலே
1: அடையாளம் போடு என்றார்.
0: அடையாளம் போடு என்றார். பாத்தீங்களா, நம்ம என்ன செய்யணும்? திறப்பில் நிற்கும் போது நம்ம எத்தனையோ, நம்ம இந்த உலகத்தில் பாருங்கள் எத்தனையோ அருவறுப்பான காரியங்கள் நடக்குது. அதுக்காக நம்ம பெருமூச்சு விட்டு அழுகும் போது கர்த்தர் என்ன செய்யணும்? நம்ம நெத்தியில் என்ன போடுறாரா? அடையாளம் போடுறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம கண்ணீரோடு பெருமூச்சோடு ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்கும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நம்ம நெத்தியில் அடையாளம் போடுறார். பெருமூச்சோடு அண்டவரே எங்கள் தேசம் ரட்சிக்கப்படலையப்பா, என் சனம் இப்படியே பாவத்திலையும் குடித்து வெறிச்சு எத்தனையோ சனங்கள் பயங்கரமான குழியில் இருக்காங்களப்பா, அவங்களை தூக்கி விடுன்னு சொல்லி நம்ம கண்ணீரோடு செபிக்கும் போது நம்ம நெத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடுறாரு. அல்லேலூயா. எசேக்கியேல் புஸ்தகம் 9:5-6.
1: பின்பு அவர் என் காதுகள் கேட்க,
0: அவர் என் காதுகள் கேட்க
1: மற்றவர்களை நோக்கி,
0: மற்றவர்களை நோக்கி,
1: நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய்,
0: நீங்களே இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய்
1: வெட்டுங்கள்,
0: வெட்டுங்கள்,
1: உங்கள் கண் தப்ப விடாமலும்,
0: உங்கள் கண்கள் தப்ப விடாமலும்,
1: நீங்கள் இறங்காமலும்,
0: நீங்கள் இறங்காமலும்,
1: முதியோரையும்,
0: முதியோரையும்,
1: வாலிபரையும்,
0: அதை யாரை சொல்றாரு பார்த்தீங்களா? முதியவங்க பாவம், அவங்க வீட்டில் உட்கார்ந்துருக்காங்க, பாவம் முடியாதவங்க அப்படின்னு சொல்லல. முதல்ல யாரை சொல்றாரு? முதியோரையும்,
1: வாலிபரையும்,
0: வாலிபரையும்,
1: கன்னிகைகளையும்,
0: கன்னிகளையும்,
1: குழந்தைகளையும்.
0: குழந்தைகளுக்கு கூட சொல்றாரு பாருங்க. குழந்தைகள் கூட நம்ம குழந்தைகளை ரொம்ப ஞானமாக வளர்க்கணும். குழந்தைகள் தேவன் விடலை பார்த்தீங்களா? முதல் முதியோரை சொல்றாரு, ரெண்டாவது வாலிபர்கள், மூணாவது யாரை சொல்றாரு? கன்னிகைகள், நான்காவது குழந்தைகள்,
1: ஸ்திரீகளையும்,
0: ஸ்திரீகளையும்
1: சங்கரித்து கொன்று போடுங்கள்.
0: பாவம் செஞ்சிட்டே இருந்தோம்னா, கத்திரிக்கை படியாம இருந்தோம்னா ஆண்டு சொல்றாரு அவங்களை என்ன செஞ்சிருங்க? சங்கரித்து கொன்று போடுங்கள்.
1: அடையாளம் போடப்பட்டிருக்கிற,
0: அடையாளம் போடப்பட்டிருக்கிற
1: ஒருவனையும் கிட்டாதிருங்கள்,
0: ஒருவரையும் கிட்டாதிருங்கள்.
1: என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று.
0: எங்க சொல்க சொல்றாரு? பரிசுத்தலம் எதை குறிக்குது? சபை. அங்கதான் முதல் துவக்க சொல்ற. ஏன்னா நம்ம நிறைய வசனம் கேட்டிருக்கோம், கேட்டுன்னு மனம் திரும்பாம இருக்கும் பாத்தீங்களா? முதல் எங்க துவக்க சொல்றாரு? பரிசுத்த ஸ்தலத்துல. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம தேசத்துக்காக கண்ணீரோடு பெருமூச்சோடு நம்ம செபிக்கணும். நம்ம தேசம் நடக்கிற அருவறுப்பெல்லாம் பார்த்து கண்ணீரோடு போராடி செபிக்கணும். நம்ம செபிக்கும் போது கத்திர நினைச்சு நம்ம நெத்தியில் என்ன போடுறாரு? அடையாளம் போடுறாரு. அப்போ நம்ம செபிக்காம பாவம் செஞ்சுட்டே திரும்ப திரும்ப இருப்போம்னா அதுதான் கத்திர சொல்கிற. முதியோரையும் வாலிபர்களையும், அப்புறம் என்ன சொல்கிறாரு? கன்னிகைகளையும் குழந்தைகளையும் கொண்டு போடுங்க. எங்க? என்னுடைய பரிசுத்த ஸ்தலத்துலேன்னு சொல்றாரு. வசனத்தை கேட்டு கேட்டு இன்னும் இருதயத்தை கடினப்படுத்துறவங்கள தான் முதல் மொதல் அதை மற்றவங்களை சொல்லலை. முதல் என்ன, என்னுடைய பரிசுத்த ஸ்தலங்களை துவக்குங்கள்னு சொல்றாரு. ஏன்னா எத்தனையோ வசனங்கள் கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. கேட்டாலும் நம்ம கேட்டாலும் கேட்காதவங்களை போல தான் நம்ம இருக்கிறோம். கேட்காதவங்களை போல நம்மளும் உலக மக்களை போல உலகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் எல்லாம் வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா? அதனால ஆண்டு நம்மளை தான் முதல்ல சொல்றாரு. அதனால் இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட போயிருக்கு, ஆண்டவரே நான் திறப்பில் நிற்க எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே நமக்கு வசந்த கீழ்ப்படி எனக்கு இருவை தாங்கப்பா, நீ திருவுதர் வசனத்தை கேட்கிறேன்டவர், ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரமாட்டேன்ப்பா, என்னை மாற்றுன்னு சொல்லி நம்ம தாழ்த்தி நம்ம கர்த்தர் கருத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அஸ்து பாருங்க, எசேக்கியேல் புத்தகம் 22:30.
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன்
0: நம் ஆண்டு சொல்ல ஆண்டவரே, நான் ஜீவிக்கிறப்ப என் தேசத்துக்காக நான் ஜீவிக்கிறேன், என் தேசத்தில் அழிவின் பாதையில் போயிட்டு இருக்காங்களப்பா, எத்தனையோ ஜனங்கள் பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் விழுந்து கிடக்கிறாங்களப்பா, என் ஜனத்துக்கு நான் ஜீவிக்கிறேன், என்ன ஒப்பு கொடுக்குறப்பா அப்படின்னு சொல்லுமா ஆண்டு சொல்ல, என் தேசத்தை அழிக்காத வெடிக்கு ஒருத்தர் தேடின யாராவது திறப்பு நிற்பாங்களே நான் அப்படின்னு சொல்லி என் ஆண்டு உள்ள அங்கலாக்கிப்பட்டு நம்மளுக்கு கேட்குறாரு. நான் தேசத்தை அழிக்காத வெடிக்கு திறப்பை நிற்கத்தக்கதாக, நான் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒருத்தராக தேடின ஒருத்தர் கூட இல்லைன்னு சொல்லி ஆண்டவர் உள்ளம் பரதவிக்குது. இப்போ நம்ம சொல்லுமா ஆண்டவரே, என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, தேசத்தை எங்கே பார்த்தாலும் குடி வெறி அசுத்தமான பாவங்கள் போரினத்திற பாவங்கள், எங்கே பார்த்தாலும் உபச்சார பாவங்கள் வேசித்தன பாவங்கள் அசுத்தமான பாவங்கள் அருவறுப்பான காரியங்கள் எல்லாமே இருக்குது. பாவம் செய்யும்போது தான் இந்த காரியத்தில் கொள்ளை நோய் பல பயங்கரமான காரியங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் இப்படிப்பட்ட காரியம் நம்ம தேசத்தில் வரவே இருக்கணும்னு சொல்ல யார் ஜெபிக்கணும்? நம்ம தான் ஜெபிக்கணும். நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பல் நிற்கத்தக்கத ஒருவனையும் தேடி ஒருவனையும் காணணும்னு சொல்கிறாரு. நம்ம சொல்லுமா ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்குறப்பா, என் தேசத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், என் தேசம் அழிஞ்சு போகக்கூடாது நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, நான் கண்ணீரோடு ஜெபிப்பாப்பா, எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை ரத்தம் சிந்தது அதிகமாக இருக்குது, ரத்தம் சிந்து நம்ம தேசத்தில் அதிகமாக இருக்குது, இப்போ அதிகமாக இருக்குது, கொலை கொள்ளை திருடு கொன்று போட்டு போயிடுறாங்களே, திருடிட்டு போனாலும் பரவாயில்ல கொன்று போட்டு போயிடுறாங்க, வெட்டி போட்டு போயிடுறாங்க, ஒரு மாட்டை வெட்டுருமோல, எங்கே பார்த்தாலும் தற்கொலை, எங்கே பார்த்தாலும் பாவங்கள் அதிகமாக இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் நான் தான் ஜெபிக்கணும். அதை ஆண்டவர் கேட்குறார். இன்னொரு காசுமே எசேக்கியேல் 22:30.
1: நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும்
0: திறப்பிலே நிற்கவும்
1: சுவரை அடைக்கவும் தக்கதாக
0: சுவரை அடைக்கவும் தக்கதாக
1: ஒரு மனுஷன்

0: தேசத்துக்கு நீ ஒப்பு கொடுக்குறேன் செபிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுப்போம்மா. ஒப்பு கொடுத்தா கத்திர உள்ள மகிழும். ஆண்டவரே நான் ஜெபிக்கிறேன், தேசம் அழிக்க வேண்டாப்பா, என் தேசத்து ஜனங்களை அழிக்கக்கூடாது. மோசை பாருங்க, ஆண்டவர் சொல்கிறார் அவர் நாசம் பண்ணுன்னு சொல்கிறார். மோசை அவரால் தெரிந்து கொண்ட மோசை என்ன பண்ணார், கண்ணீரோடு செவிச்சார். வாசி பாருங்க, சங்கீதம் 106 சங்கீதம் 23 வசனம்.
1: அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார்.
0: ஆண்டவர் சொல்றார் நாசம் பண்ணுவேன் என்றார்.
1: அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
0: அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே,
1: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு,
0: அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு,
1: அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு,
0: அவரை உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு,
1: அவருக்கு முன்பாக,
0: அவருக்கு முன்பாக
1: திறப்பின் வாயிலே நின்றார்.
0: அவருக்கு முன்பாக என்ன செஞ்சாரா, திறப்பே கத்தர் சொல்றேன் அழிக்கிறேன் நாசம் பண்ணுவேன்னு சொல்றாரு. இல்ல ஆண்டவரே, ஆண்டடி கோபம் ஆற்றும் பொருட்டு திறப்பில் மோசை நின்னார். அவருக்குள்ளே எவ்வளோ மகிழ்ச்சி இருந்திருக்கும். அருமையான சகோதரன் சகோதரியே, நம்ம உள்ளமும் நம்மளும் தேவனிடத்தில் அதிக நேரம் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்க மக்களுக்காக நம்ம செவிக்கும் போது கர்த்தர் உள்ள நம்மளை பார்த்து மகிழும். நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எப்படி செவிக்கணும்? இறைமை போல செவிக்கணும். இறைமை சொல்கிறார், என் கண் கண்ணீரும் என் தலை தண்ணீர் ஊற்றுமானா நல்லமாக இருக்குன்னு சொல்கிறாரு. எரேமியன் புஸ்தகம் 9:1 வசனம்.
1: ஆ என் தலை தண்ணீரும்,
0: ஆ என் தலை தண்ணீரும்,
1: என் கண்கள் கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும்.
0: கண்ணீர் ஊற்றுமானால் நலமாயிருக்கும். அந்த அளவுக்கு நம்ம செபிக்கணும். ஆத்ம பாரத்தோடு செபிக்கணும். அழுது புலம்பி செபிக்கணும். நேற்று செபிச்சா இன்னைக்கு வரலாம், லீவ் போட்டுக்கலாம், அப்படி இருக்கக்கூடாது. லீவ் போகிற காலமே இல்லை. நேற்றுதானே செபிச்சோம், இன்றைக்கு வரலாம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு செபிச்சுக்கலாம். எல்லாருமேனங்களே, தேசம் பகவலாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நம்ம ஒரு நாளும் கண்ணீர் ஓடி செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. போராடி செபிக்கணும், அழுகணும், புலம்பணும். ஆண்டவர் சொல்றார், முதல்ல முதியவர், ரெண்டாவது யார், வாலிபர்கள், மூணாவது கன்னிகள், நான்காவது யார் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சிறு குழந்தைகளை. குழந்தைகளெல்லாம் ஞானத்தில் வளர்க்கணும், குழந்தைகளை செபிக்க வைக்கணும். பாருங்கள், குழந்தைகள்லாம் செபிக்கணும். எத்தனை குழந்தைங்க சாட்சியாக சொல்கிறாங்க, நம்ம குழந்தைங்க தான் செபிக்கிறது இல்லை, செபிக்க வைக்கணும். கத்தர் நம்மளை தான் கண்ணை கேட்பார். குழந்தைகளை செபிக்க வைக்கணும், செபிக்க சொல்லித்தரணும். குழந்தைகளை அப்படி செபிக்க வைக்கணும். மொத்தம் செபிச்ச அதை செபிக்கிறதுக்கு என்ன செய்ய, எப்படி எப்படி இருக்கணுமா? வாஸ்தவம் என்ன வாஸ்தவம், 1 Peter 4:7 செபிக்கிறதுக்கு சாக்கிரங்களும். எப் செபிச்சா என்ன, நம்ம மொதல் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பித்துக்கொள்ள முடியும். ரெண்டாவது, அவர் ஆண்டு வரும்போது அவர் வருகை கிளம்ப ஆயத்தமாக இருக்க முடியும். அது மாத்திரம், அப்புறம் என்ன செய்யணும், செவிக்கும் போது நமக்கு மிகுந்த எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் நம்மளிருந்து விலகி காப்பார். அல்லேலூயா. மூன்றாவது, நம்ம திறப்பில் நிற்கும்போது நம்ம தேசம் ரட்சிக்கப்படும். நம்ம செவிக்கும் போது நம்ம நெத்தியில் என்ன போடுறாரு, அடையாளம் போடுறாரு. அடையாளம் போட்டால் என்ன செய்வார், ஆண்டு சொல்கிறாரு, அடையாளம் போட்டவங்க கிட்டி கிட்டாதீங்க யாரையும் அப்படின்னு சொல்கிறாரு. கர்த்தருக்காக திறப்பில் நிற்கிறவங்களை கர்த்தர் சொல்கிறாரு, இந்த அடையாளம் போடுற அவங்களுக்கு வந்து என்ன செய்வீங்க, யாரையும் கிட்டாதீங்க அப்படி சொல்கிறாரு. நம்ம கண்ணீரோடு செபிக்கணும், இறைமை போல் செபிக்கணும், கண்ணீரோடு செபிக்கணும், ஆத்மா பாரத்தோடு செபிக்கணும். ஏதோ ஒரு செபிக்கக்கூடாது, அழுது பலமனும். நான்காவதாக எதுக்கு செபிக்கணும் பாருங்க, சொன்னீங்க ஆண்டவரே இன்னும் நிறைவேறலைன்னு சொல்லி என்ன செய்ய, விண்ணப்பம் பண்ணுறதுக்கு என்ன செஞ்சார், உபாசத்திலும் செபத்திலும் வேண்டுதலிலும் அவர் உள்ளத்தை என்ன செஞ்சார், நேராக்கினாரா. நம்ம அப்படி செபிக்கிறோமா? நம்ம கொடுத்த வாக்குத்தத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ண, ஆண்டவரே நீர் கொடுத்த வாக்குத்தத்தின் வாழ்க்கையில் நிறைவேறணுமாப்பா, எத்தனையோ வாக்குத்தத்தை கொடுத்துருக்கிறேன், இன்னும் ஒன்றோட நிறைவேற மாட்டேங்க ஆண்டவரே, உதவிச்சின்னு சொல்லி நம்ம கேட்கணும். அல்லேலூயா. அது மாத்திரல, நம்ம ஒன்று 2 செவிச்சுட்டு 3 அக்கா போய் சொல்லியிருப்பாங்களா, ஒன்றுமே நடக்கலையே. எத்தனை பேர் வீட்டில் பேசுகிறோம், ஒன்றுமே நடக்க மாட்டேங்க சொன்னாங்க, ஆனால் ஒன்றும் நடக்கலை. நீங்கள் அதுக்காக எத்தனை நாள் சேவம் பண்ணீங்க, எவ்வளோ கண்ணீர் வெடிச்சிங்க, இந்த வாக்குத்தத்தை நிறைவேறணும்னு சொல்லி நம்ம நிறைவேறதுக்காக சேவம் பண்ணல. அதனால தான் ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், தானியில் பார்த்து எனக்கு பிரியமானவனே அப்படி சொன்னார். தானியல் புஸ்தகம் 9:23 வசனம்.
1: நீ மிகவும் பிரியமானவன்,
0: மிகவும் பிரியமானவன்,
1: அதனால்
0: அதனால்
1: நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே,
0: நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே
1: கட்டளை வெளிப்பட்டது.
0: பார்த்தீங்களா, மிகவும் பிரியமானவன், வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே என்ன செய்ய, கட்டளை வெளிப்பட்டது. பார்த்தீங்களா, நான் வேண்டிக் கொள்ளும் போது தான் கட்டளை வெளிப்படும். நம்ம செபிக்கணும், கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேறணும் செபிக்கணும். செவிச்சா கர்த்தர் நிச்சயமான வாழ்க்கையில் நம்ம கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். ஹலேலூயா. நம்ம செபி

0: அத்தனையும் குறை சொல்லுதுன்னு சொன்னவங்களையும் குறை சொல்கிறோம். நம்ம செபிக்கிறது இல்லை, செபிக்காமல் சொன்னவங்களையும் குறை சொல்லுவோம், கத்தரையும் குறை சொல்லுவோம். அதெல்லாம் நம்ம விட்டுறணும். முதல்ல நம்ம செபிக்கும் போது ஆண்டவர் அடிச்சிடறாரு, இனி வர காரியங்களுக்கு நம்மளை ஆபத்தில் முதல்ல தினசரி எல்லா இனிமேல் ஆபத்தில் காக்கிறார். ரெண்டாவது தினசரி நமக்கு விரோதமாக சலப்பிறகு மாதிரி பிரச்சனைகள் வந்தாலும் கத்தர் நம்மளை விலைக்கு காக்கிறார் செபிக்கும் போது. மூணாவது திறப்பு நிற்கும் போது நம்ம நெத்தியில் என்ன செய்கிறாரு, அடையாளம் போடுறாரு. எங்கே இப்போ பிரச்சனை இருந்தாலும் நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் நம்ம ஒவ்வொரு நாளும் திறப்பில் நிற்கி செபிக்கணும். நான்காவதாக என்ன செய்ய, எதுக்கு செபிக்கணும், நம்ம கொடுத்த வாக்கு தத்தங்கள் நிறைவேறதுக்காக நம்ம செபிக்கணும். செபிக்கும்போது கத்த நிச்சயமாக நம்ம கொடுத்த வாக்கு தத்தை நிறைவேற்ற. தானியில் பார்த்து சொன்னார், செபிச்சார் அவரை பார்த்து என்ன செய்ய, மிகவும் பிரியமானவனே நீ வேண்டிக்கொள் தொடங்குற கட்டளை வெளிப்பட்டது. எஸ்ரன் புஸ்தகம் 1:1
1: எரேமியாவின் வாயினாலே,
0: எரேமியின் வாயினாலே
1: கர்த்தர் சொன்ன வார்த்தை,
0: கர்த்தர் சொன்ன வார்த்தை
1: நிறைவேறும்படி,
0: நிறைவேறும்படி
1: பெர்சியாவின் ராஜாவாகிய,
0: பெர்சியாவின் ராஜாவாகிய
1: கோரேசுடைய,
0: கோரேசுடைய
1: முதலாம் வருஷத்திலே
0: கர்த்தர்
1: பெர்சியாவின் ராஜாவாகிய,
0: பெர்சியாவின் ராஜாவாகிய
1: கோரேசின் ஆவியை ஏவினதனாலே.
0: கோரேசின் ஆவி என்ன செஞ்சாரு, ஆண்டு ஆலயத்தை கட்டுறதுக்காக அவர் செவிச்சாங்க. அது கட்டுறதுக்கு யார் ஏவினார், கோரேசின் ஆவிய கத்தர் ஏவினார். அதுபோல் நம்ம வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தை நிறைவேறதுக்காக நம்ம செவிக்கணும். செவிச்ச கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. கத்துட்டு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா?
1: நாம் எழுந்து நின்று கத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?

0: ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள் என்று ஆண்டவர் நம்மோடு கூட இன்றைக்கு பேசியிருக்கிறார். சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் பேசினார். நாம் ஜெபிக்கும் பொழுது என்ன சம்பவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகிறது என்பது ஆண்டவர் கோடிட்டு காண்பித்தார். நாம் ஜெபிக்கும் பொழுது இனி சம்பவிக்க போகிற எல்லா விதமான பேராபத்துகளுக்கு கர்த்தர் நம்மை தப்பு வைக்கிறார். பூமி எதிர்ச்சி, கொள்ளை நோய்கள், பஞ்சங்கள், யுத்தங்கள், இவை எல்லாவற்றிற்கும் தேவன் நம்மை பாதுகாக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். கண்ணை மூடு பாப்பா, கண்ணை மூடு, விளையாண்டு கண்ணை மூடு, எல்லாம் கண்ணை மூடுங்க, ஜெபிங்க. நாம் ஜெபிக்கும் பொழுது ஆபத்துகளுக்கு தேவன் நம்மை தப்பு வைக்கிறார். இரண்டாவது, நாம் ஜெபிக்கும் பொழுது ஜல பிரவாகம், எத்தனைதான் பிரச்சனை எதிர்ப்புகள் வந்தாலும், பாவ உடையான செயல் வந்தாலும், தேவன் நம்மை தூக்கி எடுக்கிறார். மூன்றாவது, நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நெற்றியிலே அடையாளம் போடுகிறார். இந்த உலகத்திலே தேவனுடைய கோபாக்கினை ஊற்றப்பட்டாலும் அடையாளம் போடப்பட்டிருக்கிற நமக்கு எந்த சேதமும் வராது. நாம் தேசத்திற்காக பெருமூச்சோடு கூட ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கலாமா? நாம் அர்ப்பணம் செய்வோமா? அப்படிப்பட்ட ஜெபாவியை தாரும். நான்காவது, நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. இவைகளை நான் அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்யும்படி அவர் என்றதில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். இதுவரையிலும் தேவன் நம்ம கொடுத்திருக்கிற வாக்கு தத்தங்கள் நிறைவேறவில்லையா? ஜெபிக்க ஆரம்பியுங்கள். தேவன் அவற்றை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் ஜெபிக்கலாமா? இந்த ஜெபாவி எனக்கு தாரும் ஐயா, என் மீது ஜெபாவியை ஊற்றும் ஆண்டவரே. எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். ஜெபாவி எனக்கு தாரும் ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும் ஆண்டவரே, நான் கண்ணீர் வடிக்கணும் ஆண்டவரே, திறப்பில் நான் நிற்கணும் ஆண்டவரே, எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பெரிய குருபையை நீங்க இன்றைக்கு இப்பொழுதே நீ தர வேண்டுமே ஆண்டவரே என்று சொல்லி நம்ம எல்லாம் வாய் திறந்து ஜெபிக்கலாமா? ஜெபிக்கணும், நான் ஜெபிக்கணும், எனக்கு அந்த ஜெப ஆவியை தாரும் ஐயா, திறப்பில் நான் நிற்கணும் ஆண்டவரே, தேசத்திற்காக நான் கதறணும் ஆண்டவரே, அப்பா எனக்கு அப்படிப்பட்ட பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி அர்ப்பணித்து ஜெபிப்போம். தகப்பனே, நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களை பலப்படுத்துவீராக அப்பா. அப்பா நாங்கள் ஜெபிக்கணும், ஜெபம் செய்வதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்கணும், இடைவிடாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் நாங்கள் ஜெபிக்கணும், அந்த பாக்கியத்தை தாரும். ஆமாப்பா, ஜெபிக்கும் பொழுது இனி நடைபெற போகிற பேராபத்துகளுக்கு, கொள்ளை நோய்களுக்கு, பஞ்சங்களுக்கு, யுத்தங்களுக்கு அப்பா எங்களை நீ பாதுகாக்கிறீரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா சமுத்திரத்திலே குமரல்கள், கொந்தளிப்புகள் வரும் பொழுது எங்களை நீர் பாதுகாக்கிறீர் ஐயா. சூரியனில் சந்திரனில் நட்சத்திரங்களில் மாற்றங்கள் வரும் பொழுது எங்களை பாதுகாக்கிறீர் ஐயா. ஆண்டவரே, ஜெபிக்க ஜெபாவை தாரும். நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அப்பா ஜல்ல பிரவாகத்தில் இருக்க எங்களை தூக்கி விடுகிற, என்னதான் பலவான்களாக பிசாசு எழும்பி வந்தாலும், உளையான சேற்றை போன்ற பாவங்கள் வந்தாலும், எங்களை தூக்கி எடுக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஜெப ஆவியை இன்றைக்கு கர்த்தர் ஊற்றுவாராக, ஜெப சிந்தையை எங்களுக்கு கர்த்தர் தருவாராக. நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய நெற்றியில் அடையாளம் போடுகிறீர். இந்த உலகத்து மீது என்னதான் தேவ கோபம் வந்தாலும் எங்களை அணுகாதபடிக்கு பாதுகாக்கிறீர் ஆண்டவரே. அப்பா திறப்பில் என்று ஜெபிக்க அந்த ஜெப ஆவியை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி. அப்பா நாங்கள் ஜெபிக்கும் பொழுது எங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்துவங்களை நிறைவேற்றுகிறீர் ஐயா. 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தாலும் அன்று தானியேல் அதை நினைவு கூர்ந்து ஜெபித்த பொழுது கோரேஸ் மன்னுடைய ஆவியை தட்டி எழுப்பி சிறைப்பட்ட மக்களை மீண்டுமாய் எருசலேமுக்கு அனுப்பினீரே. பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு கொண்டு வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஜபாவி எங்களுக்கு எல்லாருக்கும் இன்றைக்கு இப்பொழுது ஊற்றும் ஐயா. அர்ப்பணித்து கேட்கிற எல்லாரும் மனதை தொடும். இந்த வசனங்கள் ஒருவருடைய உள்ளத்தை விட்டு பிரியக்கூடாது ஆண்டவரே, ஆட்கொள்ளும் ஆண்டவரே. சௌகரியின் வல்லமையாக பயன்படுத்தும் அர்ப்பணிக்கிற குடும்பங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். செய்வதற்காக நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது சௌகரியவர்கள் ஜெபிப்பாங்க. எல்லாம் ஜெபிக்கலாமா? சுகத்திற்காக, பலத்துக்காக, ஆசீர்வாதத்திற்காக, ஆவிக நன்மைகளுக்காக அக்கா கூட சேர்ந்து எல்லாம் ஜெபிங்க பார்க்கலாம். கண்களை மூடி வாய் திறந்து ஜெபிங்க.
1: எல்லாரும் சத்தமாக ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திராண்டு பொறியமை துதிக்கிறோம். யாரும் மவனமாக இருக்கக்கூடாது, எல்லாருமே கேட்கலாம். ஸ்தோத்திராண்டவரே, மெய் துதிக்கிறோம் சார். வல்லம்ல தேவனாய் கர்த்தாவே, மெய் போற்றுகிறோம், மெய் வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஆண்டவரே, தகப்பனே, அப்பா சபை ரெண்டாறு ஆராதனைக்காக மெய் துதிக்கிறோம். முதல் வந்த எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே, மெய் துதிக்கிறோம். நேரலை பார்த்து கொண்டு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷம் தாரு, மகிழ்ச்சி தாரு, ஆறுதல் தாரும், தேர்தல் தாரும். ஆண்டவரே, வந்திருக்க எல்லா மக்களும் செவிக்கொடி கிருபே தாருமப்பா. விண்ணப்பங்கள் ஆவியும் கிருபை நாவி ஊற்றும் ஆண்டவரே, கிருபை நாவி விண்ணப்பங்களை நாவி ஊற்ற முடியாது செபிக்கிறோம், மகிழ்ச்சி தர முடியாது செபிக்கிறோம். தேவனாய் கர்த்தரோடு சந்தோஷமா செபிக்க துதிக்க ஆராதிக்க உதவி செய்யுங்கப்பா. நான் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்ப்பேன் சொல்லத்தக்கதாக எல்லாருமே நல்ல செபிக்கக்கூடிய பிள்ளைகளாக, உண்மை செபிக்க அறிந்து கொள்ள, உண்மை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய மக்களாக மாற்றும் ஆண்டவரை ஆசீர்வித்து உயர்த்த வேண்டும் செபிக்கிறோம். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்ய முடியாது செபிக்கிறோம், பலத்த கிருபியை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொருவர் பிள்ளைங்களும் தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரே அப்பா. ஒவ்வொரு தேவையும் சந்திங்கப்பா சந்திங்கப்பா சந்திங்க, என்னென்ன தேவையோடு இருந்திருக்காங்களோ ஒவ்வொரு தேவையும் சந்திக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. ரீ கலபா ரபாலபா ரபாலபா, வாய் விரும்பி தர நிரப்பு என்று சொன்னீர் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, தேவைகள் அனைத்து சந்திங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. வியாதியை குணமாக்குங்க, நோய் குணமாக்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசுங்க அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும். கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள், துக்கங்கள், பாரங்கள் அனைத்து நீக்கி போடுங்க ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க. வியாதிகளை நீக்குங்கப்பா, சமாதானத்தை தாங்க, சந்தோஷம் தாங்க, எல்லார் குடும்பத்திலும் சமாதானம் சந்தோஷம் தரும், பிரச்சனைகள் இருக்கக்கூடாதுப்பா, குழப்பங்கள் இருக்கக்கூடாதப்பா, வியாதிகள் வரக்கூடாது ஆண்டவரே. எல்லா குடும்பம் சமாதானம் சந்தோஷம் தரணும் ஐயா. உள்ளத்தில் ஆறுதலும் தேர்தல் தரணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடன் பிரச்சனை மாற்றணும், கண்ணீர் துடைக்கணும். ஆசீர்வதிங்க சப்பா, ஆசீர்வதிங்க சப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி, படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்க, செபிக்கிற பிள்ளைகளை துதிக்கிற பிள்ளைகளை மாற்றுங்க, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதியின் பிதாவத்தை இறங்கி வருகிறது. மாறுதிருமல் வேட்டி வேற்றுமையான எந்த நிழலின்னு சொன்னீரே, ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. ஒவ்வொரையும் பலப்படுத்துங்க, பலப்படுத்துங்க. பரிசுத்தாவை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புங்கப்பா, வல்லமை நிரப்புங்கப்பா. அசால்ட்டெல்லாம் எடுத்து போடுங்க, அலட்சியத்தை மாற்றி போடுங்க, நிர்வசரத்தை நாவி சுட்டெரித்து போடுங்க அப்பா. குடும்பத்தில் இருக்கிற நிர்வசரத்தை நாவிகளை, அசதி நாவிகளை எல்லாம் எரித்து போடுங்க ஏசப்பா. உங்களோட நாமத்தில் மன்றாடி செபிக்கிறோம். ஒவ்வொரு மாதிரி இயேசுக்கு திரத்தத்தை தெளிக்கப்படியா கெஞ்சுரையா. ஒவ்வொரு மக்களை நெருங்கி சீவி பல கொடுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா ஹாலேலூயா துதிக்கிறோம் ஆண்டவரை, மேல் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, தெய்வீக பிரசன்னம் கூட இருக்கட்டும், சகல நன்மையும் சம்பூர்ணமா தாரும். எல்லா துதி கனமாகிவுக்கு செலுத்துறோம் இயேசு நாமத்தில் தாழ்மையாகிறோம் பரமபிதாவே, ஆமே.
2: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய ஆறு மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9440 7809 and 7598 112435. Our email address is asmincaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: எங்க இருக்கிறேன்? யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்னும் சில நேரத்துக்கு முன்பு மருத்துவமனையில் இருந்தேன். என் குடும்பம் அங்கே இருந்தது. மைக்கேல், என் கணவர், அவர் எங்கே? இப்போது எனக்கு நோய் இல்லை. நான் கனவு காண்கிறேனா?
1: சாரா எலிசபெத் மோரிசன்.
0: கர்த்தரே, அது நீங்களா?
1: ஆம், என் குழந்தையே, நீ என் முன்னிலையில் இருக்கிறாய். ஆனால் நீ ஓய்வுக்கு செல்லும் முன் நாம் பேச வேண்டும்.
0: பேச வேண்டுமா? எதை பற்றி?
1: நீ விட்டு சென்ற மக்களை பற்றி, நீ ஒருபோதும் பேசாத வார்த்தைகளை பற்றி, நீ உன்னிடமே வைத்துக் கொண்ட சுவிசேஷத்தை பற்றி சொல் சாரா. நீ எப்போது என்னை உன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டாய்?
0: நான் 9 வயதில் இருந்தேன். விடுமுறை பைபிள் பள்ளியில் உன் அன்பை பற்றி கேட்டேன். இயேசு என் பாவங்களுக்கு வீகே மரித்ததை பற்றி கேட்டேன். நான் நம்பினேன். நான் ஜெபிச்சேன். உன்னை என் இதயத்தில் வருமாறு கேட்டேன்.
1: நீ அதை உண்மையாகவே நினைத்தாய். உன் விசுவாசம் உண்மையானது. அந்த நாளில் உன் இதயத்தை நான் பார்த்தேன். நீ எனது சொந்தமானவள்.
0: ஆமாம் கர்த்தாவே, நான் இரட்சிக்கப்பட்டுள்ளேனா? என் முழு வாழ்க்கையிலும் உன்னை நம்பினேன்.
1: நீ நம்பினாய், ஆனால் பகிர்ந்தாயா? நீ 10 வயதாக இருந்தாய். உன் நெருங்கிய தோழி ஜெசிகாவை நினைவிருக்கிறதா?
0: ஆமாம் கர்த்தாவே, நாங்கள் பிரிக்க முடியாதவர்கள்.
1: அவள் உன்னிடம் ஏன் தேவாலயத்திற்கு போகிறாய் என்று கேட்டாள். அவள் குடும்பம் கடவுளை நம்பவில்லை என்று சொன்னாள். அவளுக்கு ஆர்வமாக இருந்தது. நீ என்ன சொன்னாய்?
0: அது என் குடும்பம் செய்யும் ஒரு விஷயம்தான். அதற்கு பதிலாக வீட்டுக்கு வந்து விளையாட விரும்புகிறாயா? நான் 10 வயசாக இருந்தேன். அதை எப்படி விளக்குவது என எனக்கு தெரியவில்லை.
1: நான் அவளை நேசித்ததும் அவளுக்கு நீ தேவை என்பதும் உனக்கு தெரிந்தும் நீ மௌனமானாய். ஜெசிகா தன் 17 வயதில் விபத்தில் பலியானாள். அவள் உன்னிடமோ மற்றவர்களிடமோ சுவிசேஷத்தை ஒருபோதும் கேட்டதில்லை.
0: இல்லை, அவள் சீக்கிரம் இறப்பாள் என தெரியாது. இன்னும் நேரம் இருக்கும் என நினைத்தேன்.
1: நேரம் உத்தரவாதம் அளிக்கப்படவில்லை சாரா, அதை நீ அறிந்திருந்தாய். ஆனால் நாம் தொடரலாம். நீ 15 வயசாக இருந்தாய். மார்க்கஸ் டாம்சனை நினைவிருக்கிறதா? அவன் ஒவ்வொரு நாளும் தனியாக உட்கார்ந்திருந்தான். மன அழுத்தத்துடன் போராடி தற்கொலை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தான். வகுப்பிற்கு முன் நீ பைபிள் படிப்பதை அவன் பார்த்தான். அதை பற்றி உன்னிடம் கேட்க விரும்பினான்.
0: அவன் என்னை பார்த்தது எனக்கு நினைவிருக்கிறது. ஆனால் அவன் ஒருபோதும் எதுவும் சொல்லவில்லை.
1: ஏனெனில் அவன் பார்த்ததும் நீ பைபிளை மூடி ஒதுக்கி வைத்தாய். நீ வெட்கப்பட்டாய். அவன் கேலி செய் பயந்தாய். மற்றவர்கள் நினைப்பிற்கு அஞ்சினாய். மாதங்களுக்கு பின் மார்க்கஸ் தற்கொலை செய்தான். வாழ ஒரு காரணம் இருந்திருக்கலாம் என அவன் கடிதத்தில் இருந்தது. அவன் இறந்த இடம் பதில் தெரிந்த கிறிஸ்தவருக்கு அருகிலேயே இருந்தது. ஆனால் நீ உண்மையை மறைத்தாய்.
0: எனக்கு தெரியல, நான் எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்?
1: அவனுடைய திட்டங்களை நீ தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ என் கட்டளையை மட்டும் கடைபிடித்திருக்க வேண்டும். உலகம் முழுவதும் சென்று சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவும். அதுவே என் கட்டளை. வசதியாக இருந்தால் மட்டும் போ, அல்லது அவர்கள் தற்கொலை செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தால் மட்டும் போ என்று இல்லை. போ எப்போதும். ஆனால் ஒருவேளை நீ இளம் வயதில் இருந்திருக்கலாம். உனக்கு புரியவில்லை போல. உன் வளர்ந்த காலத்தை பார்ப்போம். அப்போது உனக்கு 25 வயது. நீ மார்க்கெட்டிங் நிறுவனத்தில் உன் வேலைக்கு புதிதாக சேர்ந்திருந்தாய். உன் பணியிடத்தில் அருகிலிருந்த ரேச்சலை நினைவிருக்கிறதா?
0: ரேச்சல், ஆம். நாம் 8 வருடங்கள் ஒன்றாக வேலை செய்தோம்.
1: 8 வருடங்கள், 2000 வேலை நாட்கள், 40,000 மணி நேரம் அருகில் இருந்தீர்கள். அவள் தன் முழு வாழ்க்கையையும் உன்னுடன் பகிர்ந்தாள். அவளது விவாகரத்து, குழந்தைகளுடன் அவளுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், மரணத்தை பற்றிய அவளது பயம், வாழ்க்கையின் அர்த்தம் குறித்து அவளது கேள்விகள். ஆனால் நீ?
0: நான் அவளுக்கு நல்ல நண்பனாக இருந்தேன். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் கவலைப்பட்டேன்.
1: நீ அவளது நலனுக்காக கவலைப்பட்டாய். ஆனால் அவளது ஆன்மாவுக்காக இல்லை.
0: இதுக்கப்புறம் எதுவும் இல்லைன்னா எனக்கு மிகவும் பயமாக இருக்கிறது. எல்லாம் சரியாகிவிடும் அப்படின்னு எனக்கு நிச்சயமா தெரியுற. அவ்வளவு கவலைப்படாதே. மதிய உணவு சாப்பிட வருவையா?
1: ஒளி உனக்கு வாய்ப்பை கொடுத்தாள். அவள் நித்தியத்தை பற்றி கேட்டாள். ஆனால் அது சிரமமாக இருந்ததால் நீ விஷயத்தை மாற்றிவிட்டாய். நீ தள்ளுபடி செய்யும் அல்லது மத பார்வையுடன் இருப்பதாக தெரிய வேண்டாம் என்று நினைத்தாய். அவளது நலனை காட்டிலும் அவளது நித்தியத்தை மதிப்பிடவில்லை.
0: நான் அவளை புண்படுத்த விரும்பவில்லை, நம் நட்பை கெடுக்க விரும்பவில்லை.
1: அதனால் நீ நட்பை காப்பாற்றினாய், ஆன்மாவை இழந்தாய். ரேச்சல் 47 வயதில் புற்றுநோயால் இறந்தார். அவள் பயத்துடன், எந்த நம்பிக்கையும் அமைதியும் இரட்சகரும் இல்லாமல் இறந்தாள். ஏனெனில் நீ அவளது இரட்சிப்பை விட உன் வசதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: தயவு செய்து நிறுத்துங்கள்.
1: நாம் இப்போதுதான் துவங்குகிறோம். இன்னும் அதிகம் உள்ளது, மிகவும் அதிகம். உன் அஞ்சல் ஊழியர் டேவிட் 23 ஆண்டுகள் உனக்கு அஞ்சல் கொண்டு வந்தார். நீங்கள் 100 உரையாடல்கள் நடத்தினீர்கள். அவர் அர்த்தம் தேடி வருகிறேன் என்று குறிப்பிட்டார். நீ எதுவும் சொல்லவில்லை. உன் பார்பர் கிம் 15 ஆண்டுகள் உன் முடியை வெட்டினார். அவர் தன் கருக்கலைப்பு வலி, குற்ற உணர்வு பற்றி சொன்னார். நீ அது கஷ்டம்தான் என்றாய், அவ்வளவுதான். உன் மகனின் பயிற்சியாளர் ராபர்ட் தன் சகோதரர் இறப்பை கூறி சொர்க்கம் பற்றி சந்தேகப்பட்டார். அவர் அமைதி என நீ சொன்னாய், ஆனால் சொல்லவே இல்லை. உன் பக்கத்து வீட்டு மார்கரெட் 30 அங்கேயே இருந்தார். 30 ஞாயிறு சர்ச்சுக்கு போகையில் அவர் பார்த்திருக்கிறார். அவர் ஒருபோதும் உன்னிடம் ஏன் என்று கேட்கவில்லை. நீ ஏன் என்று தெரியுமா?
0: என்ன?
1: உன் வாழ்க்கைக்கும் அவள் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் அவளுக்கு தெரியவில்லை. நீ தேவாலயம் சென்றாய், ஆனால் என்னை பற்றி பேசவே இல்லை. உனக்கு நம்பிக்கை இருந்தது, ஆனால் அது வெளிப்படவில்லை. அவள் இறக்கும் வரை கிறிஸ்தவர்கள் என்பது வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கட்டிடத்திற்கு போகும் மனிதர்கள் மட்டுமே என்று நினைத்துக் கொண்டிருந்தாள். சாரா, என்னை மிகவும் வருத்தப்படுத்துவோர் உன் சொந்த குடும்பமே.
0: இல்லை, என் குடும்பம் அல்ல. தயவுடன் பண்ணி அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க. மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், என் பிள்ளைகள்.
1: மைக்கேல் ரட்சிக்கப்பட்டவன், ஆம். உன் மகள் எமிலி ரட்சிக்கப்பட்டவள், ஆம். ஆனால் உன் மகன்?
0: இல்லை, பிராண்டன் அல்ல. அவன் ரட்சிக்கப்பட்டவன். அவன் 7 என்னுடன் ஜெபிச்சான்.
1: நீ அவனை சொல்லியதால் அவன் புரியாத வார்த்தைகளை ஜெபித்தான். ஆனால் அவன் உண்மையில் என்னை அறிந்ததில்லை. நீ அதை தெரிந்து கொண்டிருந்தாய். அவன் 12 இனிமேல் தெய்வத்தை நம்பவில்லை என்று உன்னிடம் சொன்னான். நீ என்ன சொன்னாய்?
0: அவன் இளம் வயதில்தான் இருக்கிறான், பெரியவனாகும் போது புரிந்து கொள்வான் என்று சொன்னேன்.
1: அவன் 15 இரவு உணவு மேசையில் கிறிஸ்துவத்தை கேலி செய்தான். நீ என்ன செய்தாய்?
0: நான் இன்ஸ்டா இருந்தேன். நான் சண்டையிட விரும்பவில்லை, அவனை விலக்க விரும்பல.
1: அவன் 16 வீட்டை விட்டு வெளியேறி மீண்டும் ஒருபோதும் தேவாலயத்திற்கு வரவில்லை. நீ என்ன சொன்னாய்?
0: நான் அவனுக்காக ஜெபிப்பேன், நீ அவனை திரும்ப அழைப்பாய் என்று சொன்னேன்.
1: அவன் திரும்புவது பற்றி நீ சொல்லவில்லை. நரகத்தை விளக்கவோ அவனை எச்சரிக்கவோ இல்லை. நீ ஒருபோதும் அவனை வேண்டிக் கொள்ளவில்லை. நீ தனிப்பட்ட முறையில் ஜெபித்தாய், ஆனால் நேரில் அமைதியாக இருந்தாய்.
0: அந்த வற்புறுத்தும் கிறிஸ்தவர்களை போல இருக்க விரும்பவில்லை. அவன் என்னை வெறுக்க வேண்டாம் என்று நினைத்தேன். அவனுக்கு அன்பை காட்ட விரும்பினேன்.
1: அன்பு எச்சரிக்கிறது, அன்பு வேண்டிக் கொள்கிறது. ரட்சிப்புக்காக அன்பு நிராகரிப்பை சந்திக்க தயங்காது. அவன் நித்திய ஆத்துமாவை விட அவன் தற்காலிக ஒப்புதலை நீ தேர்ந்தெடுத்தாய். பிராண்டன் நீ இறந்த 3 பிறகு இறந்தான். கார் விபத்து உடனடியாக. அவன் வாழ்ந்தது போலவே இறந்தான், என்னை இல்லாமல். இப்போது அவன் வேதனையில் இருக்கிறான். 35 உண்மையை சொல்ல வாய்ப்பு இருந்த தாயை அழைக்கிறான், ஆனால் நீ அமைதியை தேர்ந்தெடுத்தாய்.
0: இல்ல இல்ல, கடவுளே தயவு செய்து என் மகனை அல்ல, என் குழந்தையை அல்ல, என்ன நரகத்துக்கு அனுப்பு, தயவு செய்து.
1: நான் முடியாது. அவன் தேர்வு செய்து விட்டான். நீ எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவள், ஆனால் அமைதியாக இருந்தாய்.
0: ஏன் நீ என்னை பேச வைக்கவில்லை? என்ன, நீ என்னை கட்டாயப்படுத்தல?
1: ஏனெனில் நான் உனக்கு சுதந்திர விருப்பத்தை அளித்தேன். நான் உனக்கு என் வார்த்தையை அளித்தேன். நான் உனக்கு என் ஆவியை அளித்தேன். நான் உனக்கு ஒரு கட்டளையை அளித்தேன், போய் சீடர்களை உருவாக்கு. நான் உனக்கு தேவையான அனைத்தையும் அளித்தேன். ஆனால் நீ இழந்தவர்களை விட உன் வசதியை அதிகம் நேசித்தாய். சாரா, எனக்கு சொல்லு, ஏன் நீ அமைதியாக இருந்தாய்?
0: நான் நிராகரிக்கப்படுவேன், கேலி செய்யப்படுவேன், நட்புகளை இழப்பேன், என் குடும்பம் என்னை பைத்தியம் அல்லது தீவிரவாதி என்று நினைப்பார்கள் என்று பயந்தேன்.
1: நீ மனிதர்களை என்னை விட அதிகம் பயந்தாய்.
0: ஆம் ஆண்டவரே, நான் என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியவில்லை. நான் ஒரு பிரசங்கிப்பவர் அல்ல, நான் வார்த்தைகளில் நன்றாக இல்லை. சுவிசேஷம் அறிவிப்பது பாதர்களுக்கும் பிரசங்கிகளுக்கும் தான் என்று நினைத்தேன், என்னை போன்றவர்களுக்கு அல்ல என்று.
1: உங்கள் ஒளி பிரகாசிக்கட்டும் என்றேனா? திறமையுள்ளவர்களுக்கு மட்டும் கட்டளையிட்டேனா, அல்லது அனைவரும் என்னை பகிர கட்டளையிட்டேனா?
0: அனைவரும், நீங்கள் அனைவருக்கும் கட்டளையிட்டீர்கள்.
1: வேற என்ன?
0: என் வாழ்க்கை விஸ்மயஸ் என்று நினைச்சேன். மக்கள் என் வாழ்க்கையை பார்த்து உங்களை பற்றி கேட்பாங்கள் என்று நினைச்சேன். வார்த்தைகள் இல்லாமல் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் என்று நினைச்சேன்.
1: அவங்க கேட்டாங்களா?
0: இல்லை ஆண்டவரே.
1: அவங்க கேளாத ஒருத்தரை எப்படி நம்ப முடியும்? அவங்களுக்கு யாராவது அறிவிக்காம அவங்க எப்படி கேட்க முடியும்? நீங்கள் அமைதியாக வாழ்ந்து மக்கள் கவனிப்பார்கள் என்று நம்புங்கள் என்று நான் சொல்லவில்லை. வார்த்தைகளுடன், துணிச்சலுடன், அவசரத்துடன் பிரசங்கியுங்கள் என்று நான் சொன்னேன். ஏனெனில் விசுவாசம் கேட்பதிலிருந்து வருகிறது, உங்கள் நல்ல நடத்தை பார்ப்பதிலிருந்து அல்ல.
0: எனக்கு தெரியும் ஆண்டவரே, இப்போது எனக்கு தெரியும்.
1: தெரிஞ்சது, அந்த வசனங்களை வாசித்தீர்கள், நீங்கள் அந்த பிரசங்கங்களை கேட்டீர்கள். நீங்களோட 60 ஆண்டுகள் தேவாலயத்தில் உட்கார்ந்து 100 கணக்கான முறை சுவிசேஷம் அறிவிக்க அழைப்பு கேட்டீர்கள், ஆனால் ஒருபோதும் கீழ்ப்படியவில்லை. ஏன்?
0: ஏனெனில் நான் என் வசதியான வாழ்க்கையை உங்களை விட அதிகமாக நேசித்தேன். மக்களின் ஒப்புதலை அவர்களின் ஆன்மாக்களை விட அதிகமாக விரும்பினேன். ஏனெனில் நான் சுயநலவாதி. நான் சொர்க்கத்தை எனக்காகவே விரும்பினேன், ஆனால் மற்றவர்களை அங்கே கொண்டு செல்ல எதையும் ஆபத்துக்குள்ளாக்கும் அளவுக்கு அவர்களை பற்றி எனக்கு பெரிதாக கவலை இல்லை. நான் குற்றவாளி, நான் துன்பமானவன், நான் நரகத்திற்கு தகுதியானவன்.
1: எத்தனை என்று தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா சாரா?
0: எத்தனை என்று?
1: நீ எத்தனை ஆன்மாக்களை அடைய முடிந்திருக்குமோ, நான் உனக்கு எத்தனை வாய்ப்புகளை வழங்கினேனோ, நீ அமைதியாக இருந்ததால் இப்போது எத்தனை பேர் என்றென்றும் வேதனையில் இருக்கிறார்கள் என்பதை.
0: இதை என்னால் தாங்க முடியுமா என்று தெரியல.
1: நீ இதை என்றென்றும் தாங்கிக் கொள்வாய். நேரடி உரையாடல்களில் யாராவது நம்பிக்கையையோ அல்லது என்றென்றும் பற்றியோ கேட்ட நேரங்கள், நீ விஷயத்தை மாற்றிய நேரங்கள் அல்லது தெளிவில்லாத பதிலளித்த நேரங்கள், 487. விமானங்களில், காத்திருப்பு அறைகளில், உணவகங்களில், உன்னுடன் அருகில் உட்கார்ந்தவர்கள், உரையாடலை தொடங்கியவர்கள், நீ என்னை பற்றி குறிப்பிடக்கூடிய வாய்ப்புகள், 1,293 முறை நீ குறிப்பிட்ட முறை 0. பயம், வலி, இழப்பு, வெறுமை பற்றி உன்னிடம் நம்பிக்கையுடன் பகிர்ந்த பணியிட நண்பர்கள், 63 முறை. நீ சுவிசேஷத்தை பகிரக்கூடிய வாய்ப்பு 63 முறை இருந்தது, நீ பகிர்ந்த முறை 0. உண்மை கேட்க வேண்டிய குடும்ப உறுப்பினர்கள், 12 பேர். நீ அமைதியாக இருந்த முறை 12. மொத்த வாய்ப்புகள், 3,847. நீ உண்மையோடு தெளிவாக சுவிசேஷத்தை பகிர்ந்த முறை 2.
0: 2 மட்டும்? என் முழு வாழ்க்கையிலும் 2 முறைதானா?
1: ஒரு முறை உன் மகளுக்கு அவள் 8 வயதில் இருந்த போது, மற்றொரு முறை உன் வீட்டை தட்டிய ஒரு அந்நியவருக்கு வழிகாட்டி கேட்டு வந்த போது நீ அவளை தேவாலயத்திற்கு அழைத்தாய். அவள் வந்தாள், அவள் இரட்சிக்கப்பட்டாள். அந்த ஒரு கீழ்ப்படியும் செயல் ஒரு ஆத்துமாவை இரட்சித்தது.
0: அப்படி என்றால் மக்கள் பதிலளிப்பது சாத்தியம்தானா?
1: நிச்சயமாக அவர்கள் பதிலளிக்கிறார்கள். அனைவரும் இல்லை, ஆனால் பலர். அந்த 3,847 வாய்ப்புகளில் எத்தனை பேர் என்னை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கிறாய்?
0: எனக்கு தெரியல.
1: 1,247, கிட்டத்தட்ட 1/3. நீ பேசியிருந்தால் நம்பியிருக்கும் 1,247 ஆத்துமாக்கள், அவர்கள் தயார் நிலையில் இருந்தார்கள். நான் அவர்களின் இதயங்களை தயார் செய்திருந்தேன். அவர்களுக்கு தேவையானது யாராவது சொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனால் நீ அவர்களை விட உன்னை அதிகம் நேசித்தாய். அவர்களின் பெயர்களை அறிந்திருக்கிறாயா? ஜெசிகா, மார்கஸ், ரேச்சல், டேவிட், கிம், ராபர்ட், மார்கரெட், பிராண்டன் மற்றும் இன்னும் 1,239 பேர். நீ பேசுவதற்கு மிகவும் வசதியாக இருந்ததால் அவர்கள் அனைவரும் என்றென்றும் இழந்து போனார்கள்.
0: அப்போ இப்போது என்ன? நீ என்னை நரகத்திற்கும் அனுப்புகிறாயா? நான் அதுக்கு தகுதியானவள்?
1: இல்லை சாரா, நீ இரட்சிக்கப்பட்டுள்ளாய். உன் விசுவாசம் உண்மையானது. வானம் இன்னும் உன் வீடாகும்.
0: நான் செய்ததை அறிந்தும், என் மகன் எனக்காக நரகத்தில் இருப்பதை அறிந்தும் நான் வானத்தில் எப்படி செல்ல முடியும்?
1: நீ இப்போது உள்ள நிலையில் நுழைய முடியாது. முதலில் உன் தீர்ப்பை புரிந்து கொள்ள வேண்டும். நீ இரட்சிக்கப்பட்டவள், ஆனால் குற்றமற்றவள் அல்ல. நீ வானத்தில் நுழைவாய், ஆனால் இழப்புடன் நுழைவாய். யாருடைய செயல்கள் எரிந்து போனால் அவர் இழப்பை அனுபவிப்பார். அவர் தானாகவே இரட்சிக்கப்படுவார், ஆனால் அது தீயில் ஊடுருவி வந்தது போல் மட்டுமே. நீ என் ராஜ்யத்திற்காக எதையும் கட்டவில்லை. நீ உன்னை தவிர வேறு யாரையும் இரட்சிக்கவில்லை. நீக்கு நித்திய ஜீவன் இருக்கும், ஆனால் தாஜும் இல்லை, வெகுமதியும் இல்லை, நல்லவனும் விசுவாசமான பணியாளனும் என்ற பாராட்டும் இல்லை. நீ மட்டும் எனது சொந்தமானவள், ஆனால் நான் உனக்கு கொடுத்த அனைத்தையும் நீ வீணாக்கிவிட்டாய்.
0: நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். நான் இன்னும் மோசமானதுக்கு தகுதியானவள்.
1: மற்றும் இன்னும் ஒரு விஷயம் நீ நினைவில் வச்சிருப்ப, வானத்தில் நீ ஒவ்வொரு முகத்தையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் நீ அமைதியை தேர்ந்தெடுத்த ஒவ்வொரு தருணத்தையும் நினைவில் வைத்திருப்பாய். அது வேதனையாக அல்ல, ஆனால் உன் பயம் என்ன செய்தது என்பதற்கான நித்திய சாட்சியாக இருக்கும். நீ வானத்தில் என்றும் வாழ்வாய். நீ இன்னும் 1247 ஆத்மாக்களை வானத்தில் சேர்த்திருக்கலாம் என்று அறிந்தபடியே, ஆனால் நீ செய்யவில்லை.
0: நான் ஏதேனும் செய்யலாமா? இது மீட்க வழியுண்டா?
1: இல்லை, உன் காலம் முடிந்து விட்டது. ஆனால் மற்றவர்களுக்கு இன்னும் நேரம் உள்ளது. அவங்க கிட்ட பேசு, அவங்களுக்கு எச்சரிக்கை சொல்றேன். உன் தவறை அவர்கள் செய்ய வேண்டாம் என்று சொல்லு.
0: நீங்கள் இதை பார்க்கிறீர்கள் என்றால், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் தயவு செய்து என் தவறை செய்யாதீர்கள். எனக்கு நேரம் இருக்கிறது என்று நினைத்தேன். என் வாழ்க்கை போதுமானது என்று நினைத்தேன். மக்கள் தாங்களாகவே புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவங்களோட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் அவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லவில்லை என்றால் அவர்கள் என்றென்றும் நரகத்திற்கு போய்விடுவார்கள். நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நானும் பயந்தேன். நீங்கள் அந்த மாதிரி ஒருவராக இருக்க விரும்பவில்லை என்று எனக்கு தெரியும். நானும் விரும்பலை. ஆனால் நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன், உங்கள் வசதிக்காக அவர்களின் ஆன்மாக்களை இழக்க வேண்டாம். உங்கள் புகழுக்காக அவர்களின் நித்தியத்தை கெடுக்க வேண்டாம். உங்கள் வேலைக்காரர்களிடம் சொல்லுங்கள், உங்க அண்ட வீட்டாரிடம் சொல்லுங்க, உங்கள் குடும்பத்தினரிடம் சொல்லுங்கள். அவர்கள் உங்களை நிராகரித்தாலும் உங்களை வெறுத்தாலும் நண்பர்களை இழந்தாலும் கூட அவர்களுக்கு சொல்லுங்கள். ஏனெனில் ஒரு நாள் நீங்கள் நான் நிற்கும் இடத்தில் நிற்பீர்கள். அப்போது கடவுள் உங்களால் காப்பாற்ற முடிந்த ஒவ்வொரு நபரையும் உங்களுக்கு காண்பிப்பார். அதை நீங்கள் என்றென்றும் நினைத்து வாழ வேண்டியிருக்கும். பயத்திற்கு வெற்றி பெற விடாதீர்கள், வசதிக்கு வெற்றி பெற விடாதீர்கள். நான் செய்தது போல அமைதியாக இருக்க வேண்டாம். ஏனெனில் நீங்கள் நேசிக்கும் மக்கள் அவர்களுக்கு உண்மையை சொல்லும் அளவுக்கு நீங்கள் அவர்களை நேசிப்பீர்கள் என்று நம்புகிறார்கள். நீங்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களின் இரத்தம் உங்கள் கைகளில் இருக்கும். தயவு செய்து என்னை போல இருக்க வேண்டாம். அமைதியான கிறிஸ்தவராக இருக்க வேண்டாம். நேரம் இருக்கும் போது பேசுங்கள். கடினமான கேள்விகளை கேட்கும் மேலும் உள்ளடக்கங்களுக்கு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இதை கேட்க வேண்டிய ஒருவரோட பகிருங்க.
2: பூமியின் அடித்தளத்தில் வரலாற்றில் மிகவும் பிரபலமான நதிகளில் ஒன்றின் ஓட்டத்தின் கீழ் பைபிள் நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறது. அது ஒரு புராணக் கதையோ ஊவமையோ அல்ல, ஆனால் 4 உண்மையான சக்தி வாய்ந்த தேவ தூதர்கள் கடவுளால் தடுக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். அது ஒரு வருடமோ ஒரு தசாப்தமோ அல்ல, ஆனால் ஒரு நியமிக்கப்பட்ட மணி, நாள், மாதம் மற்றும் வருடம். வெளிப்படுத்தல் அதிகாரம் 9:14. பெரிய யூப்ரேதேஸ் நதியில் கட்டப்பட்டுள்ள அந்த 4 தேவதூதர்களை விடுவிக்கவும். இவர்கள் சமாதானத்தின் தூதர்கள் அல்லர். இவர்கள் நம்பிக்கையை கொண்டு வருபவர்கள் அல்லர். இவர்கள் விடுவிக்கப்படும் தருணம் மனித வரலாற்றில் மிகவும் பயங்கரமான தருணங்களில் ஒன்றாகும். மனிதர்களில் 3 ஒருவரின் மரணத்தை அது குறிக்கும். இவர்கள் யார்? ஏன் இவர்கள் கட்டப்பட்டுள்ளனர்? இவர்கள் எழும்பும் போது என்ன நடக்கும்? இந்த வீடியோவில் நாம் பைபிளின் மிகவும் மறைக்கப்பட்ட மற்றும் பயமுறுத்தும் இறுதிக்கால மர்மங்களில் ஒன்றை ஆராய்கிறோம். இது ஆதியாகமம், பழமையான உலகம், ஏனோக்கு நூல் மற்றும் வெளிப்படுத்தலின் இறுதி குரல் ஊதல்களை இணைக்கும் ஒரு தீர்க்க தரிசனம். வேதாகமத்தின் ஆழங்களில் ஆன்மீக போர் மற்றும் தெய்வீக தீர்ப்பு திட்டத்தின் வெளிப்பாட்டில் ஒரு பயணத்திற்கு தயாராகுங்கள். இதுதான் யூப்ரேடேஸ் நதியில் சிறை வைக்கப்பட்டுள்ள அந்த தேவதூதர்கள் யார்? பைபிள் ஒரு மறைக்கப்பட்ட மர்மத்தை வெளிப்படுத்துகிறது. வாருங்கள், தொடங்கலாம். வெளிப்படுத்தல் நூல் ஒரு தெய்வீக ஜவுளி. இது சின்னங்கள், எண்கள், பரலோக தரிசனங்கள் மற்றும் பூமியின் கலக்கம் ஆகியவற்றால் நெய்யப்பட்டுள்ளது. ஒவ்வொரு வார்த்தையும் தீர்க்க தரிசனத்தின் பாரத்தை சுமக்கிறது. ஒவ்வொரு படமும் பெரும் அர்த்தங்களை பேசுகிறது. ஆனால் அதன் பல அழிவுகால காட்சிகளில் ஒரு பகுதி மட்டும் தனித்துவமாக பயமுறுத்தும், நடுங்க வைக்கும் மர்மமானதாக உள்ளது. வெளிப்படுத்தல் அதிகாரம் 9:13-15. அப்போது ஆறாவது தூதன் கம்பியை ஊதினான். கடவுளின் முன்பாக உள்ள பொன்னாலயத்தின் 4 கொம்புகளில் இருந்து ஒரு குரல் நான் கேட்டேன். அது கம்பி வைத்திருந்த 6வது தூதரிடம் விடுவி என்று சொன்னது. யூபிரேதேஸ் என்ற பெரிய நதியில் கட்டுப்பட்டிருந்த 4 தூதர்களை, அதாவது அந்த 4 தூதர்கள் 1 மணி, 1 நாள், 1 மாதம், 1 வருடத்திற்கு தயார் செய்யப்பட்டிருந்தார்கள். அவர்கள் மனிதர்களில் 1/3 ஒருவரை கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள். இங்கே சிறிது நேரம் நின்று சிந்திப்போம். இது உவமையாக எழுதப்பட்ட கவிதை அல்ல. இது பரவலாக விளக்கப்படக்கூடிய சின்ன மொழி அல்ல. இது வரவிருக்கும் தீர்ப்பை நேரடியாகவும் தீர்க்க தரிசனமாகவும் அறிவிக்கும் ஒரு அறிவிப்பு. அதை 4 குறிப்பிட்ட உயிர்கள் நிறைவேற்றுகின்றனர். நமக்கு ஆச்சரியப்பட வைக்கும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இந்த தூதர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள், கட்டப்பட்டிருக்கிறார்கள், சங்கிலிகளால் கட்டப்பட்டு தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு நிலப்பரப்பில, அதாவது யூபிரேதேஸ் என்ற பெரிய நதியில் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் விடுவிக்கப்பட இருக்கிறார்கள். 1 வருடம் அல்லது காலம் மட்டுமல்ல, உண்மையான 1 மணி, 1 நாள், 1 மாதம், 1 வருடம் என்று குறிப்பாக. இது திட்டமிடப்பட்ட செயலை குறிக்கிறது. இது தெய்வீகமான கால அட்டவணையை, ஏற்கனவே தொடங்கியுள்ள ஒரு கவுண்டவுனை குறிக்கிறது. அவர்கள் சுதந்திரமாக சுற்றி கொண்டில்லை. அவர்கள் சுதந்திரமாக சஞ்சரிக்க அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு தெய்வீக விடுதலைக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? மனிதர்களில் 1/3 கொல்ல வேண்டும். இது ஒரு பெரும் தீர்ப்பு, உலகளாவிய அளவில் நடைபெறுகிறது. நோவாவின் நாட்களுக்கு பிறகு இது போன்ற அழிவு காணப்படவில்லை. ஆனால் இன்னும் ஆழமான ஒன்று உள்ளது. பைபிளில் கடவுளின் பரிசுத்த தூதர்கள் ஒருபோதும் கட்டுப்படுத்தப்பட்டவர்களாக விவரிக்கப்படவில்லை. அவர்கள் தூதர்கள், ஊழியர்கள், போராளிகள். அவர்கள் கடவுளின் முன்னிலையில் நிற்கிறார்கள், அனுப்பப்படும் இடத்திற்கு செல்கிறார்கள், மற்றும் அவரது விருப்பத்தை எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நிறைவேற்றுகிறார்கள். ஆனால் இந்த தூதர்கள், அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளனர். இது கீழ்ப்படியாமை, கிளைமுறை அல்லது ஆபத்தை குறிக்கிறது. கட்டுப்படுத்தப்பட்ட தூதர்கள் மிகவும் குறிப்பிட்ட சூழ்நிலைகளில் மட்டுமே தோன்றுகிறார்கள். அவை எப்போதும் தீர்ப்பு, பாவம் மற்றும் தெய்வீக கட்டுப்பாட்டை உள்ளடக்கியவை. அதனால் இயற்கையாகவே கேள்வி எழுகிறது, இந்த 4 தூதர்கள் யார்? ஏன் அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர்? இத்தனை பயங்கரமான எதிர்கால விடுதலையை ஏற்படுத்திய குவைகோத்தில் என்ன நடந்தது? பேதுரும் யூதாவும் குறிப்பிட்ட அந்த வகை உயிரினங்களா? இவர்கள் பாவம் செய்த தூதர்கள், இப்பொழுது தீர்ப்புக்காக காத்திருக்கிறவர்களா? அல்லது இன்னும் பழமையான ஒரு கதை இருக்கிறதா? மனித டுவோ பழக்கத்தின் ஆரம்பத்துக்கே செல்லும் ஒரு கதை, ஆதியாகமத்தின் நிழல்களில் மறைந்திருக்கும் ஒரு கதை. யூபிரேட்டிஸ் ஆற்றில் சிறைப்பட்டுள்ள இந்த தூதர்கள் யார் என்பதை புரிந்து கொள்ள நாம் மிகவும் தொலைவுக்கு, மனித வரலாற்றின் ஆரம்ப நாட்களுக்கு திரும்பிச் செல்ல வேண்டும். பெருங்கொழிப்பு முன்பும், ஆபிரகாமுக்கு முன்பும், நியாயப்பிரமாணம் அல்லது தீர்க்கதரிசிகள் முன்பும் ஆதியாகமத்தில் ஒளிந்திருக்கும் ஒரு விசித்திரமானதும் சர்ச்சைக்குரியதுமான தருணம் இருந்தது. ஆதியாகமம் 6:1-2. மனிதர்கள் பூமியின் மேல் பெருகத் தொடங்கிய போது அவர்களுக்கு மகள்கள் பிறந்தார்கள். தேவபுத்திரர்கள் அந்த மனித மகள்கள் அழகாக இருப்பதை பார்த்து தாங்கள் விரும்பியவர்களை தங்கள் மனைவிகளாக எடுத்துக் கொண்டார்கள். அந்த நாட்களில் நெபிலீம்கள் பூமியில் இருந்தார்கள். பின்னரும் தேவபுத்திரர்கள் மனித மகள்களிடம் வந்து அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்றுக் கொடுத்த போதும் அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் பழைய காலத்தின் வல்லமையுடையவர்கள், புகழ்பெற்ற மனிதர்கள். இவர்கள்தான் அந்த தேவபுத்திரர்கள். பண்டைய யூத மரபிலும் ஆரம்ப கிறிஸ்தவ சிந்தனையாலும் உறுதிப்படுத்தப்பட்டபடி இவர்கள் தேவ தூதர் போன்ற பரலோக இருப்புகள், விண்ணக காவலர்கள், தங்கள் விண்ணக நிலையிலிருந்து விலகி தடை செய்யப்பட்ட எல்லையை கடந்தவர்கள். அவர்கள் ஒருபோதும் அனுமதிக்கப்படாததை செய்தார்கள். மனித பெண்களை மணந்து நெபிலிம்கள் எனப்படும் ஒரு ஜாதியை, அதாவது ஒரு ஜெயன்கள், வன்முறையும் ஊழலும் நிறைந்தவர்களை பிறப்பித்தார்கள். இவர்கள் வெறும் உடல் அச்சுறுத்தலாக மட்டுமில்லாமல் மனித இனத்தில் ஆன்மீக மாசுபாட்டையும் ஏற்படுத்தினார்கள். இது ஒரு கலப்பினம், தேவனின் படைப்புக்கான திட்டத்துக்கு நேரடியான தாக்குதலாக இருந்தது. இதன் விளைவு என்ன? ஆதியாகமம் 6:5-7. கர்த்தர் மனிதரின் தீமை பூமியில் மிக அதிகமாக இருப்பதை பார்த்தார். கர்த்தர் கூறினார், நான் மனிதரை உருவாக்கியதை வருந்துகிறேன், எனவே நான் அவர்களை அழித்து விடுவேன். இந்த தேவதூதர் கிளர்ச்சி அந்த காலத்தில் மனிதர்களுக்கு ஏற்பட்ட மிக கடுமையான தீர்ப்பான பெருவெள்ளத்தை தூண்டியது. ஆனால் இதை செய்த அந்த தேவ தூதர்களுக்கு என்ன நடந்தது? அவர்கள் சுதந்திரமாக சுற்றி திரிந்தார்களா? அவர்கள் அழிக்கப்பட்டார்களா? புதிய ஏற்பாட்டில் இதற்கான பதில் உள்ளது. யூதா அதிகாரம் 1:6, தங்கள் நிலையை பாதுகாக்காமல் தங்களுக்கு உரிய வாசஸ்தலத்தை விட்டு விலகிய தேவ தூதர்கள் குறித்து அவர்களை அவர் மகா நியாயத்தினத்திற்கான தீர்ப்புக்காக இருளில் என்றென்றும் கட்டுப்பட்ட நிலையில் வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2:4, தேவன் தேவதூதர்கள் பாவம் செய்தபோது அவர்களை இரக்கம் செய்யாமல் அவர்களை தார்தாரஸில் வீசி தீர்ப்புக்காக இருளின் குழிகளில் அடைத்தார் என்றால், இவை எல்லா வேதத்திலும் விழுந்த தேவ தூதர்களை பற்றி மிகவும் தெளிவாகவும் பயங்கரமாகவும் கூறப்பட்ட வசனங்களில் சில. இதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். அவர்கள் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டு தெய்வீக எல்லைகளை நிராகரித்தார்கள். இதை எதிர்கொண்டு தேவன் அவர்களை தற்காலிகமாக அல்ல என்றென்றும் இருளில் சங்கிலிகளால் சிறையில் வைத்தார். அவர்கள் எங்கே? அது மிகவும் கடுமையான இடம். அதற்கு ஒரு பெயர் உள்ளது. தார்தாரஸ் கிரேக்கத்தில் அடிநிலை உலகத்தின் ஆழ்ந்த குழியாக குறிப்பிடப்படுகிறது. இது பைபிள் தெளிவாகவே ஒரு வகை விழுந்த தேவதூதர்களை பற்றி கூறுகிறது. அவர்கள் பேய்கள் அல்ல, சுதந்திரமாக சுற்றி கொண்டு வருபவர்களும் அல்ல, ஆனால் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தீர்ப்புக்காக காத்திருக்கும் கிளர்ச்சியாளர்கள். இதோ இங்கேதான் தொடர்பு உள்ளது. வெளிப்படுத்தல் 9 யூப்ரேட்டிஸ் ஆற்றின் கீழ் கட்டப்பட்டுள்ள 4 தேவதூதர்கள் இதே குழுவில் சேர்ந்தவர்களா? உலகின் ஆதிகாலம் 6 தேவதூதர்களைப் போலவே இவர்கள் சுதந்திரமாக இல்லை, கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். யூதா மற்றும் பேதுரு குறிப்பிடும் தேவதூதர்களைப் போலவே இவர்கள் ஒரு குறிப்பிட்ட தீர்ப்புக்காக காத்திருக்கிறார்கள். அவர்கள் விடுவிக்கப்பட்ட போது இரக்கம் செய்யவில்லை. அவர்கள் மனிதர்களில் 1/3 கொள்ளுகிறார்கள். இது தேவனுடைய பரிசுத்த தேவ தூதர்களின் பணியல்ல, இது கோபத்தின் விடுதலையாகும். ஆகவே பைபிள் இந்த 4 தேவதூதர்களின் பெயர்களை குறிப்பிடவில்லை என்றாலும் முன்னுதாரணம் தெளிவாக உள்ளது. கடுமையான கிளர்ச்சியில் ஈடுபட்ட விழுந்த தேவதூதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் தீர்ப்பில் கட்டப்பட்டு ஒரு நாள் விடுவிக்கப்படுவார்கள். விடுவிக்கப்படுவது மீட்புக்காக அல்ல, அழிப்புக்காக. அவர்களின் நேரம் எப்போது வரும் என்பதை வெளிப்படுத்தல் புத்தகம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வெளிப்படுத்தலில் குறிப்பிடப்பட்ட இடம் சீரற்றதாக இல்லை, அது மிகவும் குறிப்பிட்டதாகும். பெரிய யூபிரேத்து ஆற்றில் கட்டப்பட்டுள்ள 4 தேவதூதர்களை விடுவிக்கவும். வெளிப்படுத்தல் 9:14. ஏன் யூபிரேத்து? இது வெறும் ஒரு ஆறு மட்டுமல்ல, இது முழு வேதாகமத்திலும் மிகவும் முக்கியமான ஆறுகளில் ஒன்றாகும். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரை காணப்படுகிறது. இது ஒரு வகையான புவியியல் மற்றும் ஆன்மீக அச்சாக செயல்படுகிறது. ஆதியாகமம் 2:14, 4வது 6 யூபிரேத்து ஆகும். யூபிரேத்து ஏதேனில் இருந்து பாய்ந்த 4 ஆறுகளில் ஒன்றாகும். இது கடவுளின் அசல் படைப்பு வடிவமைப்பின் ஒரு பகுதி. மனித குலத்திற்காக கடவுள் நட்ட பரதீசிலிருந்து பாய்ந்து அது வாழ்வு மற்றும் அழகின் ஆறாக தொடங்குகிறது. ஆனால் காலப்போக்கில் யூபிரேத்து முற்றிலும் வேறொன்றாக மாறுகிறது. அது ஆசீர்வாதத்தின் ஆறிலிருந்து பிரிவினை, மோதல் மற்றும் நியாய தீர்ப்பின் ஆறாக மாறுகிறது. வேதாகமத்தில் யூபிரேத்து பெரும்பாலும் சரீர ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் ஒரு எல்லை கோடாக செயல்படுகிறது. அது கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்களித்த தேசத்தின் கிழக்கு எல்லையாக இருந்தது. ஆதியாகமம் 15:18, அது இஸ்ரவேலை சக்தி வாய்ந்த எதிரி பேரரசுகள் அசீரியா, பாபிலோன் மற்றும் பாரசீகத்திலிருந்து பிரித்தது. அது உடன்படிக்கையின் பாரம்பரியத்தின் எல்லையையும் புறஜாதி நாடுகளின் ஆட்சி பரப்பையும் குறித்தது. ஆகவே வேதாகமம் யூபிரேத்து ஆற்றில் கட்டப்பட்ட தூதர்களை பற்றி பேசும்போது அது கடவுளின் உடன்படிக்கையின் எல்லைக்கு அப்பால் கட்டுப்படுத்தப்பட்ட சக்திகளை குறிக்கலாம். மக்கள் உடைந்துவிட காத்திருக்கின்றனர். எரேமியா 46:10, ஆனால் அந்த நாள் கர்த்தராகிய சேனைகளின் தேவனுக்குரியது பழிவாங்கும் நாள், வால் விழுங்கி திருப்தியடையும். ஏனெனில் கர்த்தராகிய சேனைகளின் தேவன் யூபிரேத்து ஆற்றின் வடக்கு பகுதியில் ஒரு பலியை கொண்டிருக்கிறார். இங்கு யூபிரேத்து கடவுளின் பழிவாங்கும் இடமாகும். இது தண்டனை எதிர்க்கும் ஜாதிகளுக்கு வழங்கப்படும் போர்வெளி. மறுபடியும் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் வெளிப்படுத்தல் 16:12, 6வது தூதன் தன் பாத்திரத்தை பெரிய யூபிரேத்து ஆற்றின் மீது ஊற்றினான். அதன் நீர் உலர்ந்தது, கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி தயார் செய்யப்பட்டது. இறுதி காலங்களில் யூபிரேத்து ஆறு உலர்த்தப்பட்டு படையெடுக்கும் ராஜாக்களுக்கு ஒரு பாதை உருவாக்கப்படும். இது உலகின் இறுதி போர் அர்மகத்தோன் நிகழும் மேடையை அமைக்கிறது. அதனால் நாம் ஒரு முறைமையை காண்கிறோம். யூப்ரேத்து முதலில் சொர்க்கத்தின் ஆறாக துவங்கி உடன்படிக்கையும் கிளர்ச்சியும் கொண்ட எல்லையாக மாறுகிறது. பின்னர் அது தீர்ப்பும் படையெடுப்பும் நடைபெறும் ஒரு வாய்க்காலாக மாறுகிறது. யூப்ரேத்து வெறும் வரலாற்று பகுதி மட்டுமல்ல, ஆன்மீகமான ஒரு பிளவு கோட்டாக இருக்க முடியுமா? வானத்தின் கட்டளைகள் இருளின் ராஜ்யங்களை எதிர்கொள்ளும் இடமா? கிளர்ச்சி செய்த சக்திகள் விடுதலையின் நேரம் வரைக்கும் நிறைந்திருக்கும் ஒரு வாயில் அல்லது சிறையா? பண்டைய மெசொப்பொத்தேமிய நம்பிக்கையில் யூப்ரேத்து பகுதியும் பாதாள உலகும் பரிமாணங்களை பிரிக்கும் வாயில்கள் மற்றும் ஆறுகள் உள்ளதாக கருதப்பட்டது. நாம் தெய்வீக கோட்பாட்டை புராணக் கதைகளில் அடிப்படையாக்கவில்லை என்றாலும், பைபிள் தீர்க்க தரிசனங்கள் இந்த பண்டைய பார்வைகளுடன் சில முக்கியமான வகைகளில் ஒத்துப்போகும் விதம் சுவாரஸ்யமாக உள்ளது. தெய்வீகமாகவும் நேரடியாகவும் ஒரு தடையாக யூப்ரேத்தை தேவன் திட்டமிட்டு தேர்ந்தெடுத்திருக்கலாம். இது தெய்வீகமான எல்லை, குழப்பம் வெடிக்கும் முன் கடைசி வரி. ஆகவே வெளிப்படுத்தலில் நான்கு அழிவுக்குரிய தூதர்கள் யூப்ரேத்தில் உள்ளார்கள் என்று கூறப்படும் போது அது வெறும் இடத்தை மட்டும் குறிக்கவில்லை. அது இந்த சக்திகள் மனித நாகரிகத்தின் எல்லைக்கு அப்பால் தேவனின் கிருபையும் தீர்ப்பும் சந்திக்கும் எல்லையில் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளன என்பதை குறிக்கிறது. அவர்கள் விடுவிக்கப்படும் போது கோபத்தின் கதவுகள் திறக்கப்படும். வெளிப்படுத்தல் 9:15 உள்ள அந்த பயமுறுத்தும் வரியை மீண்டும் நினைவு கூர்வோம். அந்த நான்கு தூதர்கள் மணி, நாள், மாதம், வருடம் என துல்லியமாக தயார் செய்யப்பட்டிருந்தவர்கள் மனிதர்களில் 1/3 கொல்ல விடுவிக்கப்பட்டார்கள். இங்கே உள்ள துல்லியத்தை கவனியுங்கள். இந்த உயிர்கள் வெறுமனே கட்டுப்படுத்தப்பட்டு மறக்கப்படவில்லை, அவை தயார் செய்யப்பட்டிருந்தன. இந்த வரலாற்றின் துல்லியமான தருணத்திற்காகவே திட்டமிட்டு ஒதுக்கப்பட்டிருந்தன. மணி, நாள், மாதம், வருடம் முன்னதாகவும் இல்லை, பின்னதாகவும் இல்லை. தெய்வீக தீர்ப்பு திட்டமிட்டபடி இந்த நான்கு தூதர்களுக்கு ஒரு பணி உள்ளது. அது பயமுறுத்தும் ஒன்று, மனிதர்களில் 1/3 மரணத்திற்கு காரணமாகும் நிகழ்வை வழிநடத்துவது. இப்போது கேள்வி, அவர்கள் யார்? அவர்கள் தூதர்கள் அல்லது ஒளியின் பணியாளர்கள் என்று அழைக்கப்படவில்லை. அவர்கள் சொர்க்கத்தில் கடவுளை புகழ்ந்து காணப்படவில்லை. அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டவர்கள், ஆபத்தானவர்கள் மற்றும் கோபத்தின் கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்போது முன்னணி இரண்டு விளக்கங்களை ஆராய்வோம். முதல் ஒன்று, ஏனோக்கு நூலில் வரும் வாட்சர்கள். பைபிள் நூல்களின் பகுதியாக இல்லாவிட்டாலும் ஏனோக்கு நூல் பழமையான யூதர்களின் சிந்தனையில் ஒரு பார்வையை வழங்குகிறது. மேலும் இது யூதா அதிகாரம் 1:14-15 தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் இதற்கு தீர்க்க தரிசன முக்கியத்துவம் கிடைக்கிறது. ஏனோக்கின் கதையில் வாட்சர்கள் எனப்படும் 200 தூதர்களின் ஒரு குழு பெருவெள்ளத்திற்கு முன்பு பூமிக்கு இறங்கினர். அவர்கள் மனித பெண்களுடன் கலந்தனர். இதனால் ஒரு ஜெயின்கள் அல்லது நெபிலிம் என்ற இனத்தை உருவாக்கினர். இந்த தூதர்கள் தடை செய்யப்பட்ட அறிவை, மந்திரவாதம், ஜோதிடவியல், ஆயுதம் தயாரித்தல் ஆகியவற்றை கற்றுத்தந்தனர். இதனால் மனிதர்களை டூவழித்தனர். இந்த கிளர்ச்சிக்காக அவர்கள் கடவுளால் தீர்ப்பளிக்கப்பட்டு இறுதி தீர்ப்பு வரை ஆழ்கடலில் சிறைபிடிக்கப்பட்டனர். 1 ஏனோக்கு 10:19-12:13 அவர்களை 70 தலைமுறைகள் வரை பூமியின் பாறைகளுக்கு கீழே கட்டி வையுங்கள், அவர்களின் தீர்ப்பு நாளும் முடிவும் வரும் வரை. இது பரிச்சயமாக இருக்கிறதா? இருளில் கட்டப்பட்ட தூதர்கள், எதிர்கால தீர்ப்புக்காக சிறைபிடிக்கப்பட்டவர்கள் இறுதி நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள். இவை வெளிப்படுத்தல் 9 இன் விவரத்துடன் நெருக்கமாக ஒத்திருக்கின்றன. யூப்ரேத்தீஸ் ஆற்றிலுள்ள நான்கு தூதர்கள் 200 பேரில் தலைவர்களாகவும் உயர்ந்த வாட்சர்களாகவும் இருக்க வாய்ப்பு அதிகம் உள்ளது. அவர்களை விடுவிப்பது உலகில் ஒரு அதிமானிட தீர்ப்பை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் சாதாரண பேய்கள் அல்ல, அவர்கள் பழமையான சக்திகள். மனித பாவத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்தே முத்திரை போட்டு மறைக்கப்பட்டவர்கள். 2 தீர்ப்பின் அதிகாரங்கள். 2 வாய்ப்பு தானியேல் அதிகாரம் 10:12 வருகிறது. அங்கு நாம் ஆன்மீக அதிகாரங்களை சந்திக்கிறோம். தானியேல் அதிகாரம் 10:13, ஆனால் பெர்சியாவின் ராஜ்யத்தின் அரசன் எனக்கு எதிராக நின்றான். 21 நாட்கள், இதோ தலைமை அரசர்களில் ஒருவரான மிகேல் எனக்கு உதவ வந்தார். இந்த வசனம் ஒரு காணாத போரை வெளிப்படுத்துகிறது. தேவ தூதர் அரசர்கள் நாடுகள் மற்றும் பிரதேசங்களை ஆளுகிறார்கள். இவர்கள் சாதாரண பேய்கள் அல்ல, இவர்கள் முழு பேரரசுகளுக்கு, பெர்சியா, கிரேக்கம் மற்றும் பலவற்றுக்கு நியமிக்கப்பட்டுள்ள பிரபஞ்ச அளவிலான சக்திகள். இப்போது சிந்தியுங்கள், வெளிப்படுத்தல் 9 உள்ள நான்கு தேவதூதர்கள் யூப்ரேத்தீஸ், பாபிலோன், அசீரியா, பெர்சியா அல்லது வீழ்ந்த சுமேரின் பழமையான ராஜ்யங்களை மேற்பார்வையிட முதலில் நியமிக்கப்பட்ட தீய அதிகாரங்கள் என்றால் என்னாகும்? அவர்களின் சக்தி பிரதேசத்தை சார்ந்தது. அவர்களின் தாக்கம் வரலாற்று முக்கியத்துவம் கொண்டது. இப்போது அவர்களை விடுவிப்பது ஒரு புதிய உலகப் போரை தூண்டும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான வேறுபாடு உள்ளது. இந்த தேவ தூதர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறது. அவர்கள் மிகேல் கப்ரியேல் போல தேவ கட்டளைப்படி செயல்படுவதில்லை. அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பது அவர்கள் விசுவாசமற்றவர்கள் என்பதை காட்டுகிறது. அவர்கள் ஆபத்தானவர்கள். தீர்ப்பு நாள் வரை அவர்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இது ஒரு முக்கியமான தெய்வீக உண்மையாகும். தேவன் ஒருவரை பயன்படுத்துவதால் அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதல்ல. எசாயா 10:5-6 அசீரியாவை என் கோபத்தின் கோல் என்கிறது. அவர்கள் பக்தியற்றவர்கள். அதுபோல் ஹபக்கூக் 1:6 தேவன் கல்தேயர்களை ஒரு கடுமையான ஜாதியாக எழுப்பி யூதாவை தண்டிக்கச் செய்தார் என்கிறது. அதேபோல் வெளிப்படுத்தல் 9 உள்ள 4 தூதர்களும் தேவனின் தீர்ப்புக்கான கருவிகள். ஆனால் அவர்கள் நீதிமான்கள் அல்ல. அவர்கள் கோபத்தின் தூதர்கள். தேவனால் பயன்படுத்தப்படுகிறார்கள். ஆனால் அவருக்கு கீழ்ப்படையவில்லை. ஒரு புயலை விடுவிப்பது போல அவர்கள் அழிவை ஏற்படுத்துகிறார்கள். ஆனால் மின்னலை போல தேவன் அனுமதிக்கும் இடத்தில தான் அவர்கள் தாக்குகிறார்கள். அவர்கள் தேவன் எல்லா அதிகாரங்களுக்கும் மேலானவர் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறார்கள். அவருக்கு எதிராக இருப்பவர்களையும் கூட இந்த 4 தூதர்கள் யூபிரேதேஸ் ஆற்றிலிருந்து இறுதியாக கட்டிலிருந்து விடுவிக்கப்படும் போது உலகம் தெய்வீக தீர்ப்பின் முழு பாரத்தையும் அறிந்து கொள்ளும். இந்த தீர்ப்பின் பாரத்துடன் அமைதியாக அமர்வோம். வெளிப்படுத்தல் 9:16-18 குதிரை வீரர்களின் எண்ணிக்கை 20 கோடி. அவர்களின் எண்ணிக்கையை நான் கேட்டேன். என் தரிசனத்தில் பார்த்த குதிரைகளும் வீரர்களும் இப்படித்தான் இருந்தனர். அவர்களின் மார்பு கவசங்கள் நெருப்பு நீலம் மற்றும் கந்தக நிறமாக இருந்தன. 3 பேரழிவுகள் தீ புகை மற்றும் கந்தகம் அவர்களின் வாயிலிருந்து வந்ததில் மனிதர்களில் 1/3 கொல்லப்பட்டனர். அந்த எண்ணிக்கை 200 மில்லியன். அது நேரடியாகவோ அல்லது குறியீடாகவோ இருந்தாலும் அதன் அளவு கற்பனைக்கே அப்பாற்பட்டது. யோவானின் காலத்தில் அது பூமியின் மொத்த மக்கள் தொகையை விடவும் அதிகமாக இருந்தது. அதாவது இது அதிர்ச்சியூட்டுவதற்காகவே சொல்லப்பட்டது. இது உலகளாவிய பேரழிவை விவரிக்கும் உலக முடிவுக்கால மொழியாகும். இது வெறும் ஒரு போர் மட்டுமல்ல. இது உங்கள் சாதாரண யுத்தம் அல்ல. இது தெய்வீக தீர்ப்பு அதிசய சக்திகள் வழிநடத்தும் முழுமையாக மனிதர்களல்லாத ஒரு படையால் நிறைவேற்றப்படும். மேலும் இது உலக மக்கள் தொகையின் 1/3 மரணத்திற்கு கொண்டு செல்கிறது. இந்த மனிதர்களில் 1/3 தீவிரத்தை கவனியுங்கள். பில்லியன்கள் உயிர்கள் இல்லாமல் போய்விடுகின்றன. உலகின் முழு பகுதிகள் அழிவடைந்துள்ளன. நகரங்கள் தீயில் எரிகின்றன. புகை சூரியனை மறைத்து விடுகிறது. காற்று கந்தக விஷத்தால் நிரம்பியுள்ளது. சோதோம் மற்றும் கோமோராவுக்கு வந்த தீர்ப்பை போல. ஆனால் இது உலகளாவிய அளவில். இது கடந்த கால தீர்ப்புகளின் பயங்கரமான ஒலிகளை நினைவூட்டுகிறது. எகிப்தின் பிணிகள், வானிலிருந்து வந்த தீ, நீர் இரத்தமாக மாறியது, முதல் வந்த மக்களின் மரணம், நோவாவின் பெருவெள்ளம். அப்போது கடவுள் ஒரு நீதிமான குடும்பத்தை தவிர அனைத்து உயிரினங்களையும் அழித்தார். சோதோம் வீழ்ச்சி. அங்கு தீ மற்றும் கந்தகம் தீயவர்களுக்கு மேல் பெய்யப்பட்டது. இன்னும் இது அதைவிட மிகப்பெரியது. இது ஒரு எச்சரிக்கை அல்ல. இது நூற்றாண்டுகளாக நடந்த கிளை, விகார வழிபாடு மற்றும் ஆன்மீக கண்மூடித்தனத்தின் விளைவு. ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்த இந்த தேவ தூதர்கள் இப்போது தீர்ப்பின் படையை வழிநடத்துகிறார்கள். தீ புகை கந்தகம் ஆகியவை நேரடி அல்லது குறியீடாக இருந்தாலும் தவிர்க்க முடியாத அழிவை குறிக்கின்றன. சில அறிஞர்கள் இதை அதிசயப்படையாக கருதுகின்றனர். மற்றவர்கள் இது பேய்கள் கூட்டமாகவோ அல்லது நரக சக்திகளால் தூண்டப்பட்ட மனித போராகவோ இருக்கலாம் என்கின்றனர். இதை எப்படி விளக்கினாலும் விளைவு ஒன்றே: பெரும் மரணம், உலகளாவிய பயம், முழு உலகமும் தன் முழங்காலில் விழும் நிலை. ஆனால் வெளிப்படுத்தல் 9 உள்ள மிக கவலைக்கிடமான வசனம் இதுதான். வெளிப்படுத்தல் 9:20 இந்த பேரழிவுகளால் கொல்லப்படாத மனிதர்களில் மீதமுள்ளவர்கள் எல்லாவற்றையும் பார்த்தும், அந்த பயங்கரத்தையும் அடையாளங்களையும் கடவுளின் தெளிவான கையையும் பார்த்தும், தங்கள் கைகளால் செய்த செயல்களில் மனம் திரும்பவில்லை. உயிர் வாழ்ந்தவர்கள் இன்னும் எதிர்ப்புடன் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் விக்கிரகங்களை பிடித்துக் கொண்டு மாயாஜாலத்தில் தொடர்ந்தும் ஈடுபட்டு கொலை, பாலியல் ஒழுங்கின்மை மற்றும் திருட்டில் தங்களை ஆழ்த்திக் கொள்கிறார்கள். இது மாற்றமில்லாத தீர்ப்பு, சரணடையாத வேதனை. அவர்கள் இரக்கத்திற்காக அழைக்கவில்லை. தங்கள் இருதயங்களை கடினப்படுத்துகிறார்கள். எகிப்தில் இருந்த பார்வோவை போல. வெளியேறல் 9:12. ஆனால் கர்த்தர் பார்வோவின் இருதயத்தை கடினப்படுத்தினார். அவன் கேட்கவில்லை. அவன் ராஜ்யம் பேரழிவுகளால் அழிக்கப்பட்ட போதும் அவன் ஒப்புக்கொள்ளவில்லை. இப்போது இறுதி காலங்களில் மனிதர்கள் அதே துயரத்தை மீண்டும் நிகழ்த்துகிறார்கள். கடவுள் அழிவில் மகிழ்ச்சி அடைவதில்லை, அவர் மனந்திரும்புதலை விரும்புகிறார். ஆனால் மனிதர்கள் இரக்கத்தை நீண்ட நாட்கள் மறுத்துவிட்டால் தீர்ப்பு வருகிறது. வெளிப்படுத்தலில் இந்த தருணம் ஒரு திருப்பு முனை. அபீஸின் கட்டுப்படுத்தப்பட்ட சக்திகள் இனி கட்டுப்படுத்தப்படவில்லை. உலக மேடை இப்போது அதிசயமான போர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. மனிதர்கள் தங்கள் கிளர்ச்சியின் விலையை எதிர்கொள்கிறார்கள். ஆனால் அப்போதும் கூட கடவுள் மனந்திரும்புவதற்கான இடத்தை விடுகிறார். அதுதான் தீர்ப்புக்குள் இருக்கும் இரக்கம். இருப்பினும் உலகம் அதை ஏற்கவில்லை. இந்த கட்டத்தில் பல பார்வையாளர்கள், நாம் உண்மையில் ஒரு நதி கீழே சங்கிலியிடப்பட்ட தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்கிறோமா என்று கேட்கலாம். இது ஒரு நியாயமான கேள்வி. எல்லாம் பார்த்தால் வெளிப்படுத்தல் நிறைய சின்னங்களால் நிரம்பியுள்ளது. பாம்புகள், மிருகங்கள், வானிலிருந்து விழும் நட்சத்திரங்கள், தேவாலயங்களை குறிக்கும் விளக்கு தூண்கள். அப்படியென்றால் இந்த பகுதி சின்னமாக இருக்கிறதா, அல்லது நாம் அதை சொல்வது போல் நேரடியாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா? விவரமாக பார்ப்போம். முதலில் ஆன்மீக சிறைபிடிப்பை பற்றி பைபிள் என்ன சொல்கிறது? உருவகமாக அல்லாமல் வேதாகமம் மிகவும் தெளிவாக உள்ளது. சில விழுந்த தேவதூதர்களை கடவுள் சுதந்திரமாக சுற்ற அனுமதித்திருக்கிறார், ஆனால் மற்றவர்களை ஆன்மீக சிறைகளில் கட்டுப்படுத்தி இருக்கிறார். வெளிப்படுத்தல் அதிகாரம் 20:1-3. பின்னர் நான் வானத்திலிருந்து இறங்கும் ஒரு தேவ தூதரை பார்த்தேன். அவன் கையில் ஆழ்குழியின் சாவியும் ஒரு பெரிய சங்கிலியும் வைத்திருந்தான். அவன் அந்த பாம்பை, அதாவது பழைய பாம்பு சாத்தானும் பிசாசும் ஆகியவனை பிடித்து 1000 ஆண்டுகள் கட்டி வைத்தான். இங்கே சாத்தானே நேரடியாக கட்டப்பட்டு ஆழ்குழியில் பூட்டி வைக்கப்படுகிறார். இது வேதாகமம் முழுவதும் தொடர்ச்சியாக பயன்படுத்தப்படும் ஒரு சொல், அதாவது அடிக்கடி கிளர்ச்சி செய்த ஆவிகளுக்கான அடிக்கடி இல்லாத குழி. Luke 8:31. அந்த பேய்கள் இயேசுவிடம் மீண்டும் மீண்டும் அவர்களை ஆழ்குழிக்குள் அனுப்ப வேண்டாம் என்று வேண்டினார்கள். பேய்களுக்கே அந்த ஆழ்குழி பயமளிப்பதாக இருந்தது. அவர்கள் அது உண்மையான இடம் என்பதை அறிவார்கள். உருவகமாக அல்ல, அது விழிப்புணர்வு, வேதனை மற்றும் கட்டுப்பாட்டிற்கான இடம், அழிவுக்கான இடம் அல்ல. Judah 1:6. தங்கள் நிலையை காக்காமல் தங்கள் வசிப்பிடத்தை விட்டு விலகிய தேவ தூதர்களை அவர் நித்திய சங்கிலிகளில் இருளுக்குள் மகா நியாயத்தினத்திற்காக வைத்திருக்கிறார். 2 Peter 2:4. பாவம் செய்த தேவதூதர்களை தேவன் இரக்கம் செய்யாமல் அவர்களை தார்தாரஸில் வீசி இருளின் சங்கிலிகளில் ஒப்படைத்தார். இந்த வசனங்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து ஒரு தொடர்ச்சியான படத்தை காட்டுகின்றன. சில விழுந்த தேவ தூதர்கள் தற்போது பூமியில் செயல்படவில்லை. அவர்கள் ஆன்மீக சிறையில் இருக்கின்றனர், விடுவிக்கப்படுவதற்காக காத்திருக்கின்றனர்.

வாசல்கள் இருந்தது போலவும் சொர்க்கமும் நரகமும் இடங்களும் எல்லைகளும் கொண்டது போலவும் யூப்ரேதேஸ் இரட்டை பங்கு வகிக்கக்கூடும். அது நேரடி புவியில் பழமையான நாகரிகங்களுடன் தொடர்புடைய ஒரு இடம். ஆன்மீகமாக ஒரு வாயிலாகவும் ஒரு சிறை முத்திரையாகவும் அல்லது அகழியின் மீது ஒரு பரிமாண மறைவு போர்வையாகவும் இருக்கலாம். இது புதுமையானது அல்ல. பைபிளில் இயற்கை இடங்கள் ஆன்மீக ஆழத்துடன் பேசப்படுகின்றன. சீனாய் மலை, அங்கு சொர்க்கமும் பூமியும் சந்தித்தன, கடவுள் தீயில் இறங்கினார். யோர்தான் ஆறு, அங்கு தெய்வீக மாற்றங்கள் நிகழ்ந்தன. உதாரணமாக, வாக்களிக்கப்பட்ட நாட்டுக்குள் கடந்து செல்வதும் இயேசுவின் தண்ணீர் ஸ்நானமும் ஹின்னோம் பள்ளத்தாக்கு கெஹென்னா என்பதும் இயேசு நரகத்தை விவரிக்க பயன்படுத்திய உண்மையான இடம். ஆகவே ஆம், யூப்ரேதேஸ் நேரடியாகவும் குறியீடாகவும் இருக்கலாம். இது ஒரு இடம், ஆனால் அதே சமயம் ஒரு வாயிலாகவும் உள்ளது. ஒரு சிறை நுழைவாயில் கடவுளால் முத்திரை போடப்பட்டு நியமிக்கப்பட்ட நேரத்தில் திறக்க காத்திருக்கிறது. இவை உண்மையான தூதர்கள் உண்மையான சிறையில் இருக்கிறார்களா? எல்லா அறிகுறிகளும் ஆம் என்று சுட்டிக்காட்டுகின்றன. வெளிப்படுத்தலின் படங்கள் பல இடங்களில் குறியீடாக இருந்தாலும் இந்த தீர்ப்புகளுக்கு பின்னுள்ள தியாலஜி நேரடி உண்மையுடன் ஒத்துப்போகிறது. கடவன் தன் காலகட்டத்தில் ஆன்மீக உயிர்களை கட்டி சங்கிலியிட்டு கட்டுப்படுத்தி விடுவிக்கிறார். அவர் சாத்தானை கட்டியிருந்தால், வாட்சர்களை சிறையில் அடைத்திருந்தால், அபீஸில் வீசப்பட வேண்டாம் என்று கெஞ்சிய தீ ஆவிகளை வெளியேற்றியிருந்தால், அப்போது உலகளாவிய பேரழிவுக்கு காரணமான நான்கு அழிவு தூதர்கள் இப்போது எங்கேயோ, ஒருவேளை யூபிராட்டிஸ் ஆற்றுக்கு கீழே, பார்வைக்கு அப்பாற்பட்டும் நினைவில் இல்லாத போதும் முழுமையாக உண்மையாகவே பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புவது கடினம் அல்ல. இது கற்பனை அல்ல, இது கடவுளின் வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்ட அதிசயமான உண்மை. ஆறாவது கம்பி ஊதும் போது ஒரு காலத்தில் கட்டப்பட்டிருந்தது விடுவிக்கப்படும், கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது உலகம் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய பயமாக மாறும். அது நேரடி உண்மையா இல்லையா என்பதே கேள்வி அல்ல. கேள்வி என்னவென்றால், வரவிருப்பதற்காக நாம் தயாராக இருக்கிறோமா? இப்போது நாம் இந்த அதிசயமான தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து விட்டோம். கேள்வி என்னவென்றால், இது இப்போது நமக்கு என்ன அர்த்தம்? நாம் தெளிவாக இருக்க வேண்டும். ஒரு ஆற்றுக்கு கீழே கட்டப்பட்டுள்ள நான்கு தூதர்கள் 200 மில்லியன் பேருடன் கூடிய ஒரு படையை கட்டளையிடுவது மற்றும் மனிதர்களில் மூன்றில் ஒருவரை கொல்வது என்பது பயங்கரமான காட்சி. ஆனால் விசுவாசிக்கு இந்த பகுதி பயத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல. இது நம்மை விழிப்பூட்டவும் உணர்வூட்டவும் இருக்கிறது. மேலும் கர்த்தரின் நாள் அருகில் இருப்பதை நமக்கு நினைவூட்டுகிறது. லூக்கா அதிகாரம் 21:26-28 உலகத்தில் வரவிருப்பதை நினைத்து மக்கள் பயத்தில் மயங்கி விழுவார்கள். ஆனால் இந்த நிகழ்வுகள் நடக்கத் தொடங்கும் போது நீங்கள் எழுந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு அருகில் வருகிறது. உலகம் பதற்றப்படும் போது தேவாலயம் தயாராகிறது. மற்றவர்கள் பயத்தில் ஓடும் போது நாம் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறோம், ஏனெனில் ஒவ்வொரு தீர்ப்பு தூண்டில், ஒவ்வொரு கோபத்தின் முத்திரையில், ஒவ்வொரு உலக அழிவின் சவாரியில் கூட அனைத்தையும் மீண்டும் நிலைநிறுத்த தயாராகும் நீதிமான ராஜா ஒருவர் இருக்கிறார். இந்த தேவ தூதர்கள் குழப்பத்தின் முகவர்கள் அல்ல, அவர்கள் நீதியின் கருவிகள். அவர்களின் பணி சீரற்றது அல்ல, அது துல்லியமாக நேரம் பார்த்து நடைபெறுகிறது. அவர்களை விடுவிப்பது தோல்வி அல்ல, அது வெற்றிக்கான ஒரு படி. தீர்ப்பிலும் கூட தேவன் அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார். கோபத்திலும் கூட அவர் இரக்கத்தை நினைவில் வைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசனம் நம்மை கண்ணாடியில் பார்க்க வைக்கிறது. இயேசு எந்த நேரத்திலும் திரும்பி வரக்கூடும் என்று நாம் வாழ்கிறோமா என்று கேட்க வைக்கிறது. நாம் வசதியில் கவனச்சிதறலாக இருக்கிறோமா, அல்லது நம்பிக்கையால் முன்னேறுகிறோமா? நாம் அவசரத்துடன் ஜெபிக்கிறோமா, அல்லது அறிகுறிகளை பார்த்தும் தூங்கிக் கொண்டிருக்கிறோமா? ரோமர் 13:11-12 உங்கள் தூக்கத்தில் இருந்து எழும்ப வேண்டிய நேரம் ஏற்கனவே வந்துவிட்டது, ஏனெனில் நாம் முதலில் விசுவாசித்த போது காட்டிலும் இப்போது நம்முடைய ரட்சிப்பு நெருக்கமாக இருக்கிறது. இரவு கிட்டத்தட்ட முடிந்துவிட்டது, பகல் விரைவில் வரப்போகிறது. தேவன் தண்டனையை வெளிப்படுத்துவது வெறும் தகவலுக்காக அல்ல, அவர் அதை நம்மை மாற்றத்திற்காக வழிநடத்துவதற்காகவே வெளிப்படுத்துகிறார். அதனால்தான் இயேசு தன் சீடர்களை மீண்டும் மீண்டும் கவனமாக இருங்கள், தயாராக இருங்கள், விசுவாசமாக இருங்கள் என்று எச்சரித்தார். மத்தேயு 24:44 ஆகையால் நீங்களும் தயாராக இருக்க வேண்டும், ஏனெனில் மனிதகுமாரன் நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் வரப்போகிறார். யூப்ரேட்டிஸ் ஆற்றிலுள்ள நான்கு தூதர்கள் கதைகளோ குறியீட்டு கற்பனைகளோ அல்ல, அவை உண்மையானவை. மேலும் அவை தேவனின் இறுதி திட்டத்தின் ஒரு பகுதியாகும்.
அவற்றின் கதை தீயவர்களுக்கு மட்டும் எச்சரிக்கையாக இல்லாமல்

தேவாலயத்திற்கும் விழிப்பூட்டும் அழைப்பாகும். 1 பேதுரு 4:7. எல்லா விஷயங்களின் முடிவும் அருகிலுள்ளது. ஆகையால் நீங்கள் ஜாகிரதையாகவும் தெளிவான மனதுடன் இருப்பதாலும் ஜெபிக்க முடியும். இது சாதாரண விசுவாசத்திற்கு ஏற்ற காலம் அல்ல. இது மனம் திரும்பவும் கவனத்தை திருப்பவும் நித்திய வாழ்வு உண்மை என்று வாழவும் வேண்டிய காலம். ஏனெனில் அது உண்மையே. எபிரேயர் 10:31. உயிருள்ள தேவனின் கைகளில் விழுவது பயங்கரமானது. ஆனால் ஒரு நல்ல செய்தி உள்ளது. 10:13. ஆண்டவரின் நாமத்தை அழைக்கும் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒவ்வொருவரும் நீதி உள்ளவர்களுக்கே மட்டுமல்ல, மதபேற்றவர்களுக்கே மட்டுமல்ல, அவரை பணிவுடனும் விசுவாசத்துடனும் நாடும் யாரும் மீட்கப்படலாம். அப்படியென்றால் கம்பி ஒலிக்கும் போது நீங்கள் தயாரிருக்கிறீர்களா? நீங்கள் ராஜாவை எதிர்பார்த்து பார்ப்பீர்களா, அல்லது அவரது கோபத்திலிருந்து மறைவீர்களா? இந்த தீர்க்க தரிசனம் தேவ தூதர்களை பற்றியே மட்டுமல்ல, இது உங்களை பற்றியும் உங்களிடம் இன்னும் உள்ள நேரத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த விரும்புகிறீர்கள் என்பதையும் பற்றியது. இந்த வீடியோ உங்கள் கண்களை முன்பு பார்த்திராத ஒரு உண்மைக்கு திறந்திருந்தால் அதை லைக் செய்யுங்கள். கீழே கருத்து எழுதுங்கள். நீங்கள் 4 தேவ தூதர்கள் ஏற்கனவே கட்டப்பட்டிருக்கிறார்கள் என்று நம்புகிறீர்களா, அல்லது அவர்கள் விடுவிக்கப்பட்டு விட்டார்களா? பைபிள் முடிவு காலங்களை பற்றி உண்மையில் என்ன சொல்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒருவருடன் இந்த வீடியோவை பகிருங்கள். மற்றும் வேதாகமத்தின் மறைந்துள்ள மர்மங்கள், தீர்க்க தரிசன கால வரிசைகள் மற்றும் இயேசு கிறிஸ்துவில் காணப்படும் நித்திய நம்பிக்கையை ஆராயும். மேலும் பல வேதாகம அடிப்படையிலான ஆவணப்படங்களுக்கு சந்தா செய்ய மறந்துவிடாதீர்கள்.

Jesus, bless God. ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறதான இந்த மகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி சொல்லுவோம். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இந்த பண்டிகையின் நினைவு நாள், இயேசு கிறிஸ்து நமக்காக உயிர்த்தெழுந்த இந்த அருமையான மகிமையான நாளை நினைத்து நம் கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தேவன் நல்லவர், பெரியவர், அதிசயமானவர். அவர் பரிசுத்த நாமத்தை நாம் துதிப்போமா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடுமே துதிக்கின்றோம் அப்பா. பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ராஜா. இரக்கமும் அன்பும் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மகிமை நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். மகத்துவமானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உயிருள்ளவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களிலே வாசம் பண்ணுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. மெய்யானவரே, இதோ மறித்தேன் ஆனால் இதோ சதா காலம் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. தர்மியான நாளுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நாளின் மத்திலே கர்த்தர் எழுந்தருளுவீராக அப்பா. நடைபெறுகிற நமது இரண்டாவது ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த கூட்டணிக்கு விரதமாக எழும்புற பொல்லாத அந்தகார ஆவிகள் கர்த்தராக இயேசுவை நாமத்தினால் கட்டப்பட்டு போவதாக. பிசாசின் கிரி அழிக்கும்படிக்கு தேவகுமாரன் வெளிப்பட்டீர் என்று எழுதியிருக்கிறதப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார வல்லமைகளெல்லாம் நசராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜபிக்கின்றோம் ஆண்டவரே. சர்ப்பங்களை தேடி மிதிக்கவும் சத்ததின் சகல வல்ல மேற்கொள்ளவும் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறேன்னு சொன்ன வார்த்தையின் பணியே, இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜபிக்கின்றோம் ஆண்டவரே. சமாதான தேவன் சீக்கிரமே சாத்தானை உன் காலங்களில் நசுக்கி போடுவார் என்று சொன்னீரேன். இந்த கூட்டங்களுக்கு விரதமாக எழும்புகிற எல்லா அந்தகார ஆவிகளையும் கர்த்தராக இயேசுவின் நாமத்திலே கட்டுகிறோம். பாடுபோ பாடுகள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவீராக. மின் கருவிகள், இசை கருவிகள் அப்பா, ஒவ்வொன்றும் ரத்தம் தெளித்தருளும் ஆண்டவரே. இருக்கிற பிள்ளைகளை மறைத்துக் கொள்ளும் ராஜா. சர்வல்லும் ரத்தம் தெளிங்க அப்பா. தங்க தடை இல்லாமல் அப்பா, வீடில் இருந்தவனமா யாரில் பங்கு பெறுகிற மக்களுக்கும் இந்த வார்த்தைகள் சென்று அடையும்படியாய் தேவனாய் கர்த்தர் இரக்கம் பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. வந்து கொண்டிருக்க மக்களை கொண்டு வாரோம். நாம் ஒன்றே உயர்த்தப்படுவதாக. எங்கள் தாழ்த்தி விடுகிறோம், மறைத்து வெளிப்படும் துதிகன மகிமை நிறைவேற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையை ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமாம், கண்படலாம், சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமானவர்

அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 18 வசனத்தை நம்மளா சேர்ந்து வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் முதலாம் அதிகாரம் 18 வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆண்டவராய் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், இன்றும் அவர் உயிரோடு இருக்கிறார். இதைத்தான் நாம் யோபு 19:25 வாசிக்கிறோம், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவராகிய கர்த்தர் உயிரோடு இருக்கிற தேவன், நமக்காகவே உயிரோடு இருக்கிறார். அதனால தான் நம்ம பார்க்கின்றோம், மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை. அல்லேலூயா சொல்லாமா? அவர் மரித்த கிறிஸ்து இனி அவர் மரிக்கிறார், நமக்காக அவர் இழந்திருக்கிறார். ரோமர் 6 எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் 6:9 வசனம், ரோமர் புஸ்தகம் 6:9 வசனம் சேர்ந்து வாசிக்கலாமா? மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை என்று அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. அவர் இன்றும் உயிரோடு இருக்கிறார். இது வருஷத்தில் இப்படி நாமெல்லாம் இந்த கல்வாரி பாடுகளை குறித்து சிந்திக்கணும். கிறிஸ்து ஏன் மரித்தார் என்பது அநேகருக்கு மறந்து விடுகிறது. இயேசு ஏன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்பதே பல நேரங்களிலே ஜனங்களுக்கு மறந்து விடுகிறது. அதனால தான் இப்படி திருச்சபையில் 40 ஏற்படுத்தி கிறிஸ்துவின் பாடு மரணங்களை தியானம் செய்து, ஏன் நம்ம கிறிஸ்துவின் பாடுகளை நாம் தியானிக்க வேண்டும், சிலுவையினால் நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்பதெல்லாம் நாம் தியானம் செய்ய வேண்டும் என்பதற்காக தான் இப்படி கிறிஸ்துவின் பாடுகளையும் அவர் மரணங்களையும் அதன் பிறகு உயிர் தெழுந்ததையும் நாம் ஏன் தியானிக்கிறோம்னா, கிறிஸ்து இயேசு எனக்காக இந்த உலகத்தில் வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரை கொடுத்தார், எனக்காக இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் தான் சொல்கிறாரு. மரித்தேன், ஆனால் இதான் சதா காலம் எப்படி இருக்கிறேன், உயிரோடு இருக்கிறேன். ஹலிலூயா. மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை, உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். இப்பொழுதும் இன்னொரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். துதித்து பாடிட பாத்திரர் நீரே என்ற பாடல், ஜெயித்து எழுந்த ஜெய கிறிஸ்து நீரே, ஜெயத்தின் கீதங்கள் பாட செய்தீர்கள்.

ஹல்லேலூயா. தேவன் நமக்காக மரித்து உயிர்த்தெழுந்த நோக்கம், பல நோக்கங்கள் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. ஒன்று பேதுரு புஸ்தகத்தை வாசித்து பார்த்தோம்னா, ஒன்று பேதுரு புஸ்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனத்தில் இப்படியே நான் வாசிக்கிறோம், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தரம்புகளால் குணமானீர்கள். அப்ப நம்ம எதற்கு பாருங்க, பாவங்களுக்கு செத்து எதற்கு பிழைக்கணுமா? நீதிக்கு பிழைத்திருக்கணும். அப்ப இயேசு உயிரோடு எழுந்தார் என்றால் அது என்ன செய்ய வேண்டும்? அவர் நம் நீதிக்காக நாம் பிழைத்திருக்க வேண்டும். நம் மனிதர்களுக்காக பிழைத்திருப்பதல்ல, இந்த உலகத்திற்காக பிழைத்திருப்பதல்ல. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் விபதமாய் சொல்கிறது பாருங்க, கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது, ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும், பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்றும் நிதானிக்கிறோம். பார்த்தீங்களா, நம்ம இனி பிழைத்திருப்பது யாருக்காக? இயேசுக்காக பிழைத்திருக்கணும். அதுக்காக தான் உயிரோடு எழுந்திருக்கிறார். அவருக்காக நாம் வாழணும், அவருக்காக இருக்கணும்னு தான் தேவன் நம்மை தேடி வந்திருக்கிறார். ஆகவே இந்த புதிய நாளிலும் கூட கிறிஸ்து உயிர் திறந்த இந்த பண்டிகையை கொண்டாடுகிற நாம் அனைவரும் ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும். அவர் நமக்காக மரித்து உயிர்த்து எழுந்தார். எதற்காக? நாம் அவருக்காக என்ன செய்யணுமா? நாம் அவருக்காக பிழைக்க வேண்டும். அவருக்காக பிழைக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதனால தான் நம்ம இங்கே பார்க்கின்றோம், ரோமர் 8:34 இப்படியா சொல்லுங்க, ரோமர் 8:34 விதமாக சொல்கிறது பாருங்க, ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. ஆகவே நமக்காக எப்பொழுதும் வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிற கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? என் மீட்பர் உயிரோடு இருக்கையில் எனக்கு என்ன குறை உண்டு சொல் மனமே என்ற பாடல், எல்லாரும் தெரிந்த பாடல், எல்லாம் சேர்ந்து இந்த பாடலை பாடலாமா?

அல்லேலூயா. அன்பிற்கு உயிரோடு இருக்கிறார், நமக்கு என்ன குறை வரப்போகிறது? கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி வரை என்ன செய்வாரா? கைவிடாதிருப்பார், பாவம் மன்னிப்பு அளிப்பார், பாக்கியம் கொடுப்பார், பரம பதவியின் பரலோகத்திற்கு நம்மை தேவன் எடுப்பார். எவ்வளவு பெரிய பாக்கியானால் தான் யோபு சொல்றார், என் மீட்பர் எப்படி இருக்கிறாரா? சொல்ல எப்படி இருக்கிறாரா? அவர் உயிரோடு இருக்கிறார். ஹலே கரங்களை போய் தள்ளிய சொல்லாமா? மறித்தேன் ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற இந்த தேவன் என்றென்றிருக்கும் இல்லை. எல்லா சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரிந்து நம்மை நடத்துவார். ஆமேன் சொல்லுவோமா? தேங்க்யூ லார்ட். ஆகவே இந்த நேரத்தில் நாம் யாவரும் ஆண்டவரை கர்த்தர் நோக்கி பார்ப்போமா? உங்க உயிர் தெளிந்த கிறிஸ்து நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அவர் மரித்தார், எழுந்தார், இன்றும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக வேண்டுதல் செய்கிறார். பிதன் வலது பரத்திலே அமர்ந்திருக்கிறார், நம் மத்தியிலும் அவர் இருக்கிறார். ஆகவே நம் எழுந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்க்கலாமா? பிரைஸ் காட், ஹல்லேலூயா. யோவான் 20 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். பரிசுத்த யோவான் சுவிசேஷம் 20 நாம் இப்படியாக வாசிக்கிறோம். காலை நேரத்திலே மகதலினால் மரியாள் செய்த ஒரு அருமையான சம்பவம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. காலை நேரத்திலே அதிக இருட்டோடே எழுந்து ஆண்டவராகிய கர்த்தரை தேடி சென்ற சம்பவத்தை தான் இங்கே யோவான் எழுதுகிறார். இந்த யோவான் சுவிசேஷத்தில் எழுதின யோவானும் காலை நேரத்திலே மகதலேனா மரியாள் இந்த மற்ற ஸ்திரீகள் எல்லாம் ஓடி போய் சொல்றாங்க, கர்த்தரை காணவில்லை, கர்த்தரை யாரோ எடுத்து கொண்டு போய்விட்டார்கள். உடனே இயேசுக்கு அன்பாயிருந்த சீசனாகிய யோவானும் பேதுருவும் ஓட்டமாய் ஓடுகிறார்கள். ஆனால் அங்கு இயேசுவை காணவில்லை. உடனே அவர்கள் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த யோவான் 20 இப்படியாக நம்ம வாசிக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 20:10 இப்படியாக வாசிக்கலாம். பின்பு அந்த சீசர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, மரியாள் கல்லின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள். பாருங்க, மரியாளுடைய இயக்கம் எல்லாம் ஒன்றே ஒன்று தான், இயேசுவை பார்க்க வேண்டும். சீசர்கள் கூட இருந்தவங்க தான், அவங்களுக்கு அந்த வாஞ்சவரில் வந்து பார்த்தாங்க, போயிட்டாங்க, அவ்வளோதான். அதை குறித்து சிந்திக்கலை அவங்க, எங்கே எங்கேயாவது பக்கத்தில் எங்கே இருப்பாரா, அங்கே இருப்பார், ஒன்றும் அவங்களுக்கு அது மைண்டே ஓடல, ஓடிட்டாங்க. ஆனால் மரியாதை பாருங்க, அவங்க அழுது கொண்டே அங்கே நின்று கொண்டிருந்தாங்க. மறுபடியும் கல்லறையில் போய் உத்து கீழே குனிந்து பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா வசனம் சொல்கிறது பாருங்க, இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களாய் 2 தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால் மாட்டில் ஒருவனும் உட்கார்ந்திருக்கிறதை கண்டால். தூதர்கள் 2 பேர், ஒருத்தரை பார்க்கல, எத்தனை பேர் பார்த்தாங்க? 2 தூதரை பார்க்குறாங்க. சிந்திச்சு பாருங்க, நம்ம ஒருவேளை ஒரு தூதனை பார்த்து பார்க்கவே முடியல, ஒருவேளை தூதரில் பார்த்தா நம்ம என்ன செய்யறோம்? ஆர்ப்பரித்து அவ்வளோதான், கத்தி கூச்சல் போட்டு சத்தம் போட்டு மகிழ்ச்சியின் வெள்ளத்திலே நம்ம மூழ்கிடுறோம். ஆனால் மரியாதை பாருங்க, 2 தூதரை பார்த்து கூட அவங்க என்ன ஆகலை, சந்தோஷமாகலை. வெள்ளுடை தரித்து பிரகாசமான வெளிச்சத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கேட்டாங்க, சரியே ஏன் நழுகிறீங்க நீங்கள்? அவங்க சொல்கிறாங்க, என் ஆண்டவரை எடுத்து கொண்டு போய்விட்டார்கள், அவர் வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை. பாருங்கள், 2 தூதரை பார்த்து இந்த அம்மாவுக்கு சந்தோஷம் வரல, ஆனால் அவங்க யாரை பார்க்கணும் ஆசைப்பட்றாங்க? இயேசு தான் அவங்களுக்கு. அவன் இங்கே நம்ம வந்திருக்க நாம கூட எதையோ பார்ப்பதல்ல, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அல்ல, நம்ம பார்க்க வேண்டியதில் எல்லாவற்றுக்கும் மேலான ஒருவரை பார்க்க வேண்டும். யாரு? இயேசுவை பார்க்க, இயேசு தான் எனக்குன்னு சொல்லி அவரை பார்க்க வேண்டும். அதான் அந்த அம்மா இவளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனால் இயேசு என்று அவரை அறியாதிருந்தார். திருப்பியும் தோட்டக்கார நினைச்சிட்டாங்க, அவர்கிட்டையும் கேட்குறாங்க, இயேசு
என் ஆண்டவர் காணமே, ஏன் அழுகிறேன்னு கேட்டப்ப அவங்க சொன்ன, ஐயா தோட்டக்காரன் நினைச்சவன் கேட்குறான், நீர் எங்கேயாவது என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு வைத்தீர் என்னால் எனக்கு இந்த இடத்த சொல்லுவோம் பாருங்க. நான் போய் அவரை அந்த அளவுக்கு ஒரு தாகம் அந்த அம்மாவுக்கு இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் அந்த தாகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். அம்மா ஆண்டவரே அந்த அளவுக்கு மார்த்தால் அந்த மதுரையில் மரியாளுக்கு என்ன ஆண்டு செஞ்சிட்டார், ஒரே ஒரு அற்புதம் தான் செஞ்சார். அவங்க பாவத்தை மன்னித்தார், அவங்களுக்குள்ளிருந்த ஏழு பிசாசை துரத்தினார். அதுதான் பைபிள் சொல்கிறது. வாஸ்து பாருங்கள், மார்க்கு சுவிசேஷம் வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும், 16வது அதிகாரம் எடுத்து பாருங்கள். மார்க்கு 16வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது பாருங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு என்ன செஞ்சாராம், முதல் தரிசனமானார். பாருங்கள் வசனம் சொல்லுது, அவளிடத்திலிருந்து அவர் ஏழு பிசாசுகளை துரத்தியிருந்தா. சிந்திச்சு பாருங்க, ஏழு பிசாசை துரத்தினார்ன்ற அந்த ஒரு நன்றி கடன் அந்த அம்மாக்கள் நன்றி. நீங்கள் நம்ம நினச்சப்போ எத்தனை பிசாசை நம்ம வாழ்க்கையில் துரத்திருக்கிறார், எத்தனை கட்டை உடைச்சிருக்கார், எவ்வளோ வியாதியை போக்கியிருக்கிறாரு நினச்சி பாருங்க, எத்தனை மரண படுக்கையில் தூக்கி எடுத்திருக்கிறார், எவ்வளோ நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார், எவ்வளோ நன்மையை கொடுத்துருக்கிறார் நம்மலாம் பாருங்கள். ஆனால் இயேசுவை பார்க்க நமக்கு ஆசை வரல, இங்கே ஓடிடுறோம். ஆனால் இந்த அம்மாவுக்கு ஒரு விசை, ஏழு பிசாசு துரத்தினார் அவ்வளோதான். அந்த அம்மா பாவத்தை மன்னித்து அந்த அம்மாவை ஏற்றுக்கொண்டார். பாருங்கள் அந்த நன்றி உணர்வு அந்த தாய் உள்ளத்தில் பொங்கி பொங்கி பொங்கி எழுந்தது. அதனால தான் அவங்க இயேசுவை பார்க்க அவ்வளோ ஆசைப்பட்டாங்க. ஹல்லேலூயா. நீ சிந்திச்சு பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையில் அப்படி இருக்குதா, இயேசுவை பார்க்க நமக்கு ஆசை இருக்குதா, சிந்தித்து பாருங்க. நம்ம இயக்கம் நம்முடைய தூக்கம் எதுவா இருக்குது, ஆனா இந்த இடத்துல இயேசு மேல இந்த அம்மாவுக்கு தனிப்பட்ட ஒரு ஆசை தாகம். நமக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சிருக்காரு நினைச்சு பாருங்க, எவ்வளோ வியாதியை குணமாக்கி இருக்காரு, எவ்வளோ நம்ம எங்கோ இருந்து எங்கேயோ கொண்டு வந்திருக்காரு நினைச்சு பாருங்க. நமக்கு ஆண்டவர் என்ன வாஞ்சவர் இல்லையே, நம்ம நன்றி உள்ளவர்களா இருக்கிறோமா இல்லை. நான் இன்றைக்கு கண்களை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே சொல்லாம என்னை மாற்றும், ஆண்டவரே உமக்கு பிரியமான மகனாக மாற்றும், ஆண்டவரே அந்த மகதலேனா மரியாளுக்கு கொடுத்த அந்த தாகத்தை எனக்கு வைங்கப்பா. அந்த மகதலேனா மரியாளுக்கு கொடுத்த அந்த ஒரு பாரம் என் இயேசு பார்க்க வேணும்ன்ற ஆசையை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. கண்களை மூடி ஜெபிக்கலாமா, நமக்கு அநேகருக்கு அந்த விருப்பம் இல்லாமல் இருக்கிறோமே. ஒரே விசை ஏழு பிசாசு துரத்தின அவ்வளோதான், அந்த அம்மா அதை பிடிச்சிட்டாங்க. நமக்கு எவ்வளோ இருப்போம், வார வாரம் கட்டு, மாதம் மாதம் கட்டு, வருஷம் வருஷம் கட்டு, எத்தனை கட்டு, எத்தனை பிசாசு, எத்தனை வியாதி, எத்தனை நோய், நமக்கு அந்த வாஞ்ச வரலையே. இன்னும் ஆண்டவரே இந்த வாஞ்சி எனக்கு தாங்கப்பா. கேட்கலாமா

அப்படியே கர்த்தரை நம்ம ஆராதிக்கலாமா? எங்களுக்கு அப்படிப்பட்ட மகதலேனா மரியாதை கொடுத்த அப்படிப்பட்ட இருதயம் தான் எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. கேளுங்க பார்க்கலாம்.

ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி பரிசுத்தாவியானவரே. மே ஆராதிக்கிறோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே மே நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா. அப்படியே கர்த்தரின் நாமத்தை நமக்கேப்படுத்துவோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே மே ஆராதிக்கிறோம், வல்லவரே மே ஆராதிக்கிறோம், ஓ பரிசுத்தரே மே ஆராதிக்கிறோம், உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே மே ஆராதிக்கிறோம். ஓரி காபோ ஷலா காபா தோ ராபா லாபா ராபா ராபா ராபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியான. வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே கர்த்தர் உயிர்த்தெழுந்த தம் குமாரனுடைய ஆவியை நமக்குள்ளே அனுப்புகிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தார். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான சரீரங்களையும் அவர் உயிர்ப்பிப்பார். ஆம், பிரியமான பலவீனமா இருக்கிற சரீரத்தை உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் அவர். 1 Cor 15:42 சொல்கிறோம், வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். உயிர்ப்பிக்கிற ஆவி சொல்லு, எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. உயிர்ப்பிக்கிற ஆவியான எனக்குள்ள வரட்டும் ராஜா. கேட்கலாம், உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே எனக்குள்ள வருவீராக. ஓ அக்கிரமனால் அக்கிரமன் பாவங்களை மன்னித்து உங்களை உயிர்ப்பித்தார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வைப்பேன், உயிரிடுவீர்கள். கூப்பிடுங்க. நமக்காய் மறித்து உரித்த கிறிஸ்து தமது ஆவியானவரை நமக்கு கொடுக்கிறார். தமது ஆவியான நம் மீது ஊற்றுகிறார். நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது உங்களோடு என்றென்றைக்கும் கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவனை அவர் தந்தருவான். கூப்பிடலாம வாங்க. பரிசுத்த ஆவியானவரே இன்றைக்கு உங்க அக்கினியின் மேல் இறங்கட்டும். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. வாங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே, நிரப்புங்க ஆவியானவரே. கூப்பிடலாமா? வாங்க பரிசுத்த ஆவியானவரே, வாங்க பரிசுத்த ஆவியானவரே. ரே காபு ஷலா காபா தோ காலாபா ஓ ரி காலாபு ஷலா கதா ரபா. ஆவியானவரே அக்கினி, அக்கினி, அக்கினி, அக்கினி, அக்கினி, அக்கினி. ஒவ்வொரு மேலும், ஒவ்வொரு மேலும் ஆவி ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவாராக, ஊற்றப்படுவார. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவே, உயிர்ப்பிக்கிற ஆவியானவரே, ஊற்றும், ஊற்றும். ராகாபா தோ ராகாபா சாகா தாபா ஓ சாகாபா தோ காலாபா தோ காலாபா. உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் வல்லமை இறங்குவதாக.

0: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரப்பா, நன்றி நன்றி நன்றி நன்றி. பரிசுத்தாவி நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அக்கில் நிரப்புங்க, வல்லமையில் நிரப்புங்க, தேவாவில் நிரப்புங்க. இயேசுவி இயேசுவி, உங்களுடைய ஆவி அளவு இல்லாமல் தாங்க, உங்களுடைய அக்கின் சம்பூர்ணமாக தாங்க. இசப்பா ராஜாவே, மே துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். இயேசுவே பரிசுத்தங்களை சம்பூர்ணமாக தாங்கப்பா, சம்பூர்ணமாக தாங்க. ஏசப்பா வல்லமையில் நிரப்புங்க, ஏசப்பா நிரப்புங்கப்பா, அன்னிப்பாசல் நிரப்புங்கப்பா. கர்த்தாவே ஆண்டவரே, உங்களை தாகத்தோடு மே தேட உதவிச்சிங்க. மதன மரியாதை கொடுத்த அந்த தாகம், அந்த அன்பு ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா. சிக்கமல சிக்கமல ரீக்கமல ரீக்கமல ரபலபா ரபலபா ரபலபா ரபலபா. என் இயேசு பார்த்தால் போதுன்னு சொல்லி அவங்க எவ்வளோ அன்பா தேடினாங்க ஆண்டவரே. அந்த அன்பின் ஆவி எங்கள் உள்ளத்தில் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்றுமையா. சிக்கப்பல சிக்கப்பல சிக்கப்பல ரீக்கப்பல ரீக்கப்பல ரபலபா ரபலபா ரபலபா ரபலபா ரபலபா ரபலபா. இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே, சம்பூர்ண பொழிந்தருங்க எங்களுக்கு, சம்பூர்ண பொழிந்தருவே, சம்பூர்ண பொழிந்தருங்க. சிவாதிபதி இயேசுவே, எங்கள் உள்ளத்து மூலியை ஆளிகை செய்யுங்க, ஆளிகை செய்யுங்க. முடிவு ஆளிகை எங்கள் மேலே இறங்கட்டும். பரிசுத்தாவின் வல்லமை எங்களுக்கு நிறங்கட்டும். எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க ஆண்டவர், எங்களுக்குள்ள வாசம் பண்ணுங்க தேவனே. இயேசுவே இயேசுவே இயேசுவே, எங்கள் இதயத்தை வாட்சம் பண்ணுங்கப்பா. எங்களுக்குள்ள வாங்கேசப்பா வாங்கேசப்பா ரீக்க ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா ரபா. அல்லேலூயா ரீபா ரபா லபா ரீக்க லபா ஸ்டக்கல வரவா. மகிமை மகிமை மகிமை, என் தேவன் மகிமை அடைவீராக, தேவன் மகிமை அடைவீராக. இயேசுவே நாங்கள் இப்பொழுது பார்க்கணும் மதுர மறியலை போல, எங்கள் தாகம் வாஞ்சி உண்டாகட்டு வாண்டவர். வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. இயேசு நீர் மாத்திரங்கள் போதுமாண்டவர். கபரி கபரி கபரபா வரிபிரி கபல ரிபிரிபி சக்கல வர வர வர வரபா. மகிமை நிரப்பு நிரப்பு நிரப்பு நிரப்பும் அப்பாமே. துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இயேசுவா நாமத்தில் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
1: ஆமென். ஜெபம் பண்ணலாமா? கஜபக்குருவி சொல்லுவாங்க, முன்பாக கடந்து வந்து ஜெபம் பண்ணுங்க.
0: முதலாவது நம்ம வந்து நம்ம தேசத்தில் குடிக்கிறவங்களா மன திருமணம் குடிக்கிறவங்களா ரட்சிக்கப்படணும். போதைப்பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்களா ரட்சிக்கப்படணும். இயேசு இவங்க அறிஞ்சிக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணும்.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, தகப்பனே, மே நன்றியோடு துதிக்கிறேன். மிசப்பா மகிமையானவரே, மிஸ் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. முற்றிலனை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. ஏசா பரத்தத்தான் இறுதித்து முற்றிலு கழுவிருங்கப்பா. இந்த வேலை கூட ஆண்டவரே குடிக்க போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறதான எங்கள் சகோதர சகோதரிமார்களை ரட்சிக்க வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை ஆண்டவரே வாலிபா ஆண்டவரே, அப்போ தம்பி தங்கைகள் இந்த போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறாங்கப்பா. ஏசாப்பா படிக்கிற வயதிலே இதை பழகி கொள்கிறாங்களேப்பா, தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தி கொள்கிறாங்களேப்பா. நிலைமையிலிருந்து அப்பா ஏசாப்பா எங்க சகோதர சகோதரி மாதிரிகள் விடுதலை செய்தல வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. வயது வித்தியாசம் இல்லாதபடி இந்த பாவங்களுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. குடிக்கிறதான எங்க சகோதரமார்கள் எப்படியாவது ரட்சிக்க வேணுமாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த குடியிலிருந்து எப்படியாவது விடுதலை தாங்கப்பா. எங்க பார்த்தாலும் குடித்துட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க குடும்பங்களை பிரச்சனைகள் ஆண்டவரே. எத்தனை குடும்பங்கள் பிரிந்து இருக்குதுப்பா, எத்தனை பிள்ளைகள் கண்ணீரோடு இருக்கிறாங்கப்பா. ஏசப்பா நிலைமை தயவாய் நீர் மாற்றி தர வேணுமாய் கெஞ்சி கேட்கிறோம் ஏசப்பா. குடிக்கிறதான ஒவ்வொருத்தரை ரட்சிக்க வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறதான அப்பா எங்க சகோதர சகோதரிமார்களை ரட்சிக்க வேணுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பெற்றோருக்கு தெரியாத, ஸ்கூல் ஆசிரியருக்கு தெரியாத இந்த பழக்கத்துக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. இந்த இளமையிலேருந்து எப்படியாவது விடுதலை தயவா நீங்க தர வேணுமாய் கெஞ்சிரும் ஏசப்பா. அது பார்த்தாலே ஒரு வெறுப்பாய் மாற்றி தர வேணுமாய் கெஞ்சிரும் ஆண்டவரே. அடிமையா இருக்கிற ஒவ்வொருத்தரும் விடுதலை செய்தல வேணுமாய் கெஞ்சி கேட்கிற மிசப்பா. அப்பா குமாரன் விடுதலையாக்கி நான் மெய்யான விடுதலை தானப்பா. அந்த விடுதலையை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. குடிக்கிறதான ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே, போதைப் பொருளுக்கு அடிமையாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நீங்கள் விடுதலை செய்தல வேணுமா கெஞ்சி கேட்குற மிஸ்அப்பா. எங்கள் தேசத்தில் எல்லா குடிக்கடைகளும் அடைக்கப்படணும் ஆண்டவரே. ஏசப்பா ஏசப்பா எங்கே பார்த்தாலும் மக்கள் குவிக்குள்ளாக குடிக்கிறாங்கப்பா. ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க, கொலை பண்ணிடுறாங்கப்பா. அப்பா குடிச்சிட்டா என்ன செய்யறதுனே தெரியறதுலையே ஆண்டவரே. நிலைமையிலேருந்து ஒரு விடுதலை தயவாக நீங்கள் தர வேணுமா கெஞ்சிற மிஸ்அப்பா. அந்த பாவத்திலேருந்து ஒரு விடுதலை தந்து ஆண்டவரே ஒருத்தர் ரச்சித்து உமோடு இணைத்துக் கொள்ள வேணுமா கெஞ்சிரமே சப்பா. நீங்க இப்படியே செய்யப்படுறதேக்கா நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிக நமக்கும் உமக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்து மொழி செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: கர்த்தாவே எங்க செபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரல நம்ம இஸ்ரேலுக்கு ஆச்சோம் ஒன்று இந்த நாளில் ஈஸ்டர்னால எங்கேயும் இஸ்ரேலுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது, இஸ்ரேலுக்கு எந்த ஆபத்து விபத்து வரக்கூடாது, தேவன் பாதுகாக்கணும் பராமரிக்கணும், எல்லாம் இஸ்ரேல் தேவன் வல்லமே பயன்படுத்தணும், அதுக்காக வச்சோம் போடலாம்.
3: ஸ்தோத்ராண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்மையான உயிர்த்தெழுந்த நாளிலே நாங்கள் சபையாய் கூடி உம்மை ஆராதிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா, இங்கே தேசத்தில் இருக்கிற எல்லா மிஷினரிகளுக்காக, மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலே எந்த ஒரு அப்பா அசம்பாவிதங்கள் எந்த சபைகளிலோ அப்பா, மிஷினரி ஸ்தாபனங்களிலோ, அவங்க அலுவலகங்களிலோ அப்பா நடைபெறாத அப்படி கர்த்தர் நீர் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவருடைய மிஷினரிமாரில் நீங்கள் பாதுகாத்து
0: வரக்கூடாது. கர்த்தர் யாரை சித்த வைத்திருக்காரோ அவங்களுக்கு கொண்டு வரணும். எலெக்ஷன்ல இருந்து எந்த பிரச்சனை இல்லாதபடிக்கு கர்த்தர் மாற்றணும். யார் ஆண்டவர் முன்குறிச்சிருக்கிறாங்களோ அவங்க கொண்டு வரணும். அதுக்காக நம்ம போராடிச்சோம் போடணும்.

0: நாளிலும் கூட இயேசப்பா ஆண்டவரே, இந்த வருகின்ற மாதத்திலே நடைபெற போகின்ற, எங்களுடைய தேசத்திலே நடைபெற போகின்ற பாராளுமன்ற தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தகப்பனே, உமக்கு சித்தமான தலைவரை கத்தாவே எங்கள் தேசத்தை ஆளும்படியாக கத்த நீங்கள் கொண்டு வரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. ஆண்டவரே, இந்த தேர்தலானது நேர்மையான முறையிலே நடைபெற கத்தர் உதவி செய்யுங்க இயேசப்பா. யாரும் காசு வாங்கி ஓட்டு போடக்கூடாது, நேர்மையாக ஓட்டு போட வேண்டும் தகப்பனே. இயேசப்பா, எந்த விதமான கலவரங்களும் போராட்டங்களும் விதிமீறல்களும் நடைபெறக்கூடாது இயேசப்பா. கத்தர் தாமே உதவியாக இருந்து நடத்தும்படிக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இந்த தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் மேலே உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம், தேர்தல் ஆணையத்தின் மேலே உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். கர்த்தரே, ஆளுகை செய்து உமக்கு சித்தமான தலைவரை நீர் கொண்டு வர போவதற்காக உமக்கு நன்றியோடும் உமையை நாங்கள் ஸ்தோத்தரித்து ஜெபிக்கிறோம். இந்த ஜெபத்தை நீர் கேட்டதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.
1: கர்த்தாவே, எங்க ஜெபத்தை கேட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இறக்கத்தில் ஐசிரிமுள்ள தேவனை கர்த்தாவை போற்றுகிறவை, வாழ்த்துகிறோம் ஐயா. எங்க இந்த தேசத்தை உங்களை அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஐயா. முழுமையாக எங்கள் தேசத்தை நீங்கள் ரட்சிக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்பர் உண்டாக்குங்கப்பா. உங்கள் நான் மகிப்பிலட்டு ஆண்டவர், எல்லா திருச்சபைகளிலும் எழுப்பதில் உண்டாக்க முடியாது ஜெபிக்கிறோம். பெரிய அநேக மக்கள் வந்து சபைக்குள்ளே அன்றுவரை வந்து சேரத்தக்கதாக உதவிச்சிங்கப்பா. அன்பின் தகப்பனே, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 47 வசனத்தில் வாசிக்கிறோம், ரட்சிக்கப்பட்டவங்களை கர்த்தர் தம்மளை சபையில் சேர்த்து கொண்டு வந்தீராம் ஆண்டவர். அதே போல் எல்லா திருச்சபையில் இருக்க மக்கள் ரட்சிக்கப்படணும், பத்து தம் நிறைக்கணும், பத்து வரை தரணும், செபிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும் சப்பா. அப்பா, இந்த தேசம் முழுவதும் இருக்கப்பட்ட 143 கோடி சன்னங்கள் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும் அப்பா. உம்மோடு இருக்கணும் ஐயா. பரிசுத்தவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் சீவுல சாட்சாய் எழுப்பும் ஐயா. முடிவாருக்கு சமயமா இருக்காண்டவரே, ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க சப்பா, ஒருத்தர் கூட விட்டுறாதீங்க. எல்லா சன்னங்களும் மனந்திருமணம் காத்துக்கொள்ளுங்கண்டவரே. எங்கள் வாலியூர்லாம் ரட்சிக்கப்படணும், எங்கள் சிறுப்பிள்ளைலாம் ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. எங்கள் வயதானவர்களாக ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. தேவனே, தேவனே, ஒரு ஆத்மா கூட விட்டுறாதீங்கப்பா. ஒருத்தர் கூட கெட்டு பாரு பிதான் சித்தம் அல்ல என்று சொன்னீரே ஆண்டவரே. எல்லா சன்னங்களும் ரட்சிக்கப்படணும் ஐயா, ரட்சிக்கப்படணும். தேவாதி தேவனே, நீர் எங்கு இறங்க முடியா செபிக்கிற என் தேவனாய் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு இறங்க வேண்டும். எங்கள் தேசத்தில் எல்லாமே ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரிசுத்தத்தை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், சீவுள்ள சாட்சியாக இருக்கணுமே. அதனால் அங்கே காண வாஞ்சிக்கிறோம் ஐயே, வாஞ்சியோடு கேட்குறோம் ஐயா. எங்கள் சன்னங்கள்லாம் ரட்சிக்கப்பட்டு என் தேவனை அறிந்து கொள்ள, என் தேவனோடு இணைந்து வாழ நீ அண்டிக்குள்ள உன்னத சிலாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். உம்மோடு இணைந்து வாழணும் அப்பா. ஆசீர்வித்து உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, எல்லா துதிகன மகிமையும் மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: உட்காருவோம். இப்பொழுது வேத பாடங்களை வாசிக்கப் போகிறோம். முதல் வேத பாடமாக மார்க் எழுதின சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதிலே 16 அதிகாரத்தை சகோதரிகளில் யாராவது ஒருவர் வந்து வாசிப்பார்கள். மார்க்கு 16 அதிகாரம்.

வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதல் வேத பாடம் மார்க் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 16. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையின் இடத்தில் வந்து கல்லறையின் வாசல் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாயிருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற போது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளை அங்கி தரித்தவனாய் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருந்த ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறைப்பட்ட நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம், நீங்கள் அவருடைய சீசரிடத்திற்கு பேதனிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அவர் உங்களுக்கு சொன்னபடியே அங்கே அவரை காண்பீர்கள் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்றான். நடுக்கமும் திகிலும் அவர்களை பிடித்தபடியால் அவர்கள் சீக்கிரமாய் வெளியே வந்து

0: கல்லறையை விட்டு ஓடினார்கள். அவர்கள் பயந்திருந்தபடியினால் ஒருவருக்கும் ஒன்றும் சொல்லாமற் போனார்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேனா மரியாளுக்கு முதல் முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தி இருந்தார். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். அவர்களும் போய் அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார்கள். அவர்களையும் அவர்கள் நம்பவில்லை. அதன் பின்பு 11 பேரும் போஜன பந்திருக்கையில் அவர்களுக்கு அவர் தரிசனமாகி உயிர்த்தெழுந்திருந்த நம்மை கண்டவர்களை அவர்கள் நம்பாமற் போனது நிமித்தம் அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் இருதய கடினத்தை குறித்தும் அவர்களை கடிந்து கொண்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். விசுவாசம் உள்ளவனாகி ஞானசன பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்களாவன என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கியதான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது, வியாதிஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். இவ்விதமாய் கர்த்தர் அவளுடனே பேசின பின்பு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அவர்கள் புறப்பட்டு போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். கர்த்தர் அவர்களுடனே கூட கிரியை நடப்பித்து அவர்களால் நடந்த அடையாளங்களினாலே வசனத்தை உறுதிப்படுத்தினார். ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதல் வேத பாட வாசித்து முடிந்தாயிற்று.
1: 2 வேத பாடமாக மத்தேயுவின் சுவிசேஷத்தை எடுத்துக்கொள்வோம். அதில் 28 அதிகாரத்தை சகோதரர்கள் யாராவது ஒருவர் வாசிப்பார்கள். மத்தேயு 28 அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி மத்தேயு 28 அதிகாரம். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னல் போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போல வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவர்கள் போலானார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள், சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள். அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போகிறார், அங்கே அவரை காண்பீர்கள், இதோ உங்களுக்கு சொன்னேன் என்றான். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும் கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் போய் என் சகோதரர் கலிலேயாவுக்கு போகும்படி அவர்களுக்கு சொல்லுங்கள், அங்கே அவர்கள் என்னை காண்பார்கள் என்றார். அவர்கள் போகையில் காவல் சேவகரின் சிலர் நகரத்திற்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடு கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீஷர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய் விட்டார்கள் என்று சொல்லுங்கள். இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கிக் கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ளே இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிற்று இருக்கிறது. 11 சீஷர்களும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: இப்பொழுது 63 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை எழுந்து நின்று நாம் எல்லோரும் மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். அறுபத்து மூன்றாம் சங்கீதம். தாவீது யூதாவின் வனாந்தரத்தில் இருக்கையில் பாடின சங்கீதம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். நினத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்மா திருப்தியாகும், என் வாய் ஆனந்த கழிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றும். நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். என் பிராணனை அழிக்க தேடுகிறவர்களோ பூமியின் தாழ்விடங்களில் இறங்குவார்கள். ராஜாவோ தேவனில் களி கூறுவார். அவர் பேரில் சத்தியம் பண்ணுகிறவர்கள் யாவரும் மேன்மை பாராட்டுவார்கள். பொய் பேசுகிறவர்களின் வாய் அடைக்கப்படும் என்பதே. ஆமேன்.
2: சில அறிவிப்புகள். நாளை காலை 6:30 to 7:30 நமது ஜப வீட்டில் மாதத்தில் முதல் நாள் ஜபக்கூட்டம் காலை நடைபெறும். ஆகவே இந்த முதல் நாள் ஜபக்கூட்டத்தில் நீங்கள் யாவரும் பங்கு பெற அன்போடு உங்களை அழைக்கிறோம். காலை 6:30 ஜபம் தொடங்கி 7:30 நிறைவு பெறும். மாதத்தின் முதல் நாள் கத்துடைய பாதத்திலே காத்திருந்து அதன் பிறகு நாம் மற்ற காரியங்களில் ஈடுபடுவது நல்லது. ஆகவே இந்த முதல் நாள் ஜபக்கூட்டத்திற்கு வருகை தரும்படி அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இப்பொழுதும் காணிக்க நேரம். ஒரு பாடல் பாடப்படும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். முதலாவது கவர் காணிக்கை, அதற்கு பிறகு பொதுவான காணிக்கை.

0: எப்பொழுதும் காணிக்கை படைத்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டிய ஜெபிக்கலாம். பரலோகத்திலே வாசமாயிருக்கிற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். ராஜா, காணிக்கை படைத்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் அபரீதமாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. அப்போ அவன் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கின்ற வருமானத்திலே ஒரு பகுதியே ஆண்டவரே இந்த ஊழியத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் அபரீதமாய் ஆசீர்வதிங்க. ஒரு புதிய மாதத்திற்குள்ளே நாளை தினத்தில் பிரவேசிக்கிறோம். இந்த மாதத்தின் அனைத்து தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து ஆயிரம் மடங்கு நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ராஜா அந்த பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் வழங்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாங்கள் செல்கிறோம். தேவனை கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக அப்பா. நீரே ஜீவனுள்ள வார்த்தை அப்பா. வார்த்தை என்ற நாமத்தை உடையவர் நீரப்பா. நீர்தானே எங்களோடு கூட பேசுவீராக. அக்கா மறைத்துக் கொள்ளும் சௌகரியம் மறைத்து பேசும். ஒரு வார்த்தை கூட வீணாவாக விருதாவாக போய்விடாதபடிக்கு கத்தராக இதன் வார்த்தையின் மூலம் இடைப்படும். இந்த வேத தியானத்துக்கு விரதமாக எலும்புற பொல்லாத அந்தகார வல்லங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கட்டப்பட்டு போவதாக. திருவசனம் செல்லும்படியான வாசலை கத்தை திறந்து கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் தாழ்மை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.
1: கண்கள் மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
2: Let us close our eyes and pray to God.
1: இரக்கத்தில் ஐசிரிமுள்ள தேவனாய் கர்த்தாவே,
2: ஓ மெர்சிஃபுல் காட்,
1: கர்த்தாவே மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மே துதிக்கிறோம். ஆண்டவரே,
2: பிரேஸ் யூ லார்ட், வி பிரேஸ் யூ, வி ஹானர் யூ லார்ட்.
1: உங்க நாம் மகிமைப்படுவதாக
2: ஆண்டவரே. லெட் யுவர் நேம் பீ மேக்னிஃபைட் ஓ லார்ட்.
1: ஜெபத்துக்கு விரோதமாய் செய்திக்குரமாய் கிரீச்சர் எல்லா சாத்தானி இயேசுக்கு நம்ம கட்டுகிறோம்.
2: வி பைண்ட் ஆல் தி ஈவில் ஸ்பிரிட்ஸ் which are against his prayer time and meditation time in the name of
1: Jesus. உங்க நாம மட்டும் மகிமைப்படட்டும்.
2: லெட் யுவர் நேம் பீ மேக்னிஃபைட் only Lord.
1: எல்லார் உள்ளத்தின் இருதயத்தை திறந்து கொடுக்க முடியாச்சு வைக்கிறோம்.
2: Can you open all their hearts right now Lord.
1: வசந்த கேக்க கிருபை தர முடியாச்சு வைக்கிறோம்.
2: Can you give them grace to hear thy words O Lord.
1: உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும்.
2: Let your name be only magnified right now Lord.
1: லைவ்ல பார்க்கிற மக்கள்,
2: the people who are watching through live,
1: சபை மக்கள்,
2: the people of the church,
1: அது மட்டும் ரேடியோ மூலமா கேட்கிற மக்கள்,
2: not only that, the all the people who are hearing through FM radio,
1: யூடியூப்ல பார்க்கிற மக்கள்,
2: all the people who are watching through YouTube,
1: உன் வசந்த கவனிக்க கிருபை தாங்க இயேசப்பா.
2: Hear the words Lord.
1: இந்த வசந்த வாஞ்சோடு கேட்டுக்கொள்ள உதவிச்சிங்க.
2: Let them accept the words with launching Lord.
1: எல்லா துதிக்கான மகிமை மொக்கை சொல்துறோம்.
2: We give all glory to you Lord.
1: இயேசப்பா நாமத்தில் தாழ்மையாக ஜெபிப்பார்ம பிதாவே.
2: We pray this in the name of Lord Jesus Christ. Amen.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக.
2: In the name of the Lord be glorified.
1: நாம் அனைவரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம்.
2: We greet all you in the name of Lord Jesus Christ.
1: நம் கர்த்தர் தந்த வசனம்,
2: the Lord's given word is,
1: வாசிக்கப்பட்ட மார்க்கின் சுவிசேஷம்,
2: Mark
1: 16th அதிகாரம்,
2: 16th chapter,
1: 6th வசனம்,
2: 6th verse.
3: அவர் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள்,
1: சிலுவையில் அறையப்பட்ட
3: நசரேனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள்,
1: அவர் உயிர்த்தெழுந்தார்,
3: அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த தேவனா இருக்கிறாரு.
2: But he said to them, do not be alarmed, you seek Jesus of Nazareth who was crucified. He is risen. He is not here. See the place where they laid them.
1: நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர்.
2: The Lord Jesus Christ has risen.
1: வெளிப்படுத்தின விசேஷம்,
2: Revelation
1: 1 அதிகாரம்,
2: 1st chapter,
1: 18th வசனம்,
2: 18th verse.
3: மரித்தேன்,
1: ஆனாலும்
3: இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன்.
1: இதோ சதா காலங்களில் என்ன செய்யறாரு நம்ம தேவன், உயிரோடு இருக்கிறார்.
2: I am he who lives and was dead, and behold I am alive for evermore. Amen.
1: சதா காலமும் உயிரோடு இருக்கிறார்.
2: He is living evermore.
1: நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரிப்பதே இல்லை.
2: The Lord Jesus Christ do not die.
1: அதனால தான் நம்ம எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமா இருக்க முடியுது.
2: So we are very joy in this day.
1: நம்ம இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாட்டே நாம எங்கயோ இருந்து நரகத்துல தான் போயிருப்போம்.
2: If Jesus Christ did not rise from the dead, we went to hell.
1: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மரித்தேன் ஆனால் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கேன்னு சொன்னார்.
2: The Lord resurrected from death, then suddenly he is living evermore.
1: ஆமா, கர்த்தர் உயிரோடு இருக்கிறார்.
2: The Lord is with life.
1: யோவ விசுவாச பாருங்க.
2: See the faith of Job.
1: 19th யோவின் புத்தகம் 19th அதிகாரம் 25th வசனம்.
2: 19th chapter 25th verse.
3: என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும்,
1: என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும்,
3: அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன்.
1: கடைசி நாள் உயிரோடு, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்றும், கடைசி நாட்களில் பூமி மேல் நிற்பார் என்று அறிந்திருக்கிறேன் சொன்னார்.
2: For I know that my Redeemer lives and he shall stand at last on the earth.
1: அந்த விசுவாசம் நமக்கு வேண்டும்.
2: This kind of faith we must need.
1: தேவனாய் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார்.
2: The Lord is ever living evermore.
1: அவர் எனக்காக மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்திருச்சார்.
2: He died for me and resurrected from death after 3 days.
1: அவர் இரத்தத்தால் நாம் ஒவ்வொரு நாளும் கழுவப்பட வேண்டும்.
2: We must be washed with the blood of Jesus Christ every day.
1: இயேசு கிறிஸ்துதான் நம்ம ஆண்டவர் இரத்தத்தால் தான் நம்மளை கழுவி நம்மளை என்ன செய்யணும், நம்மளை பரிசுத்தமாக்க முடியும்.
2: Jesus Christ only cleanses and makes us holy.
1: அவர் உயிரோடு இருக்கிறார்.
2: He is living.
1: நம்ம தேவனாய் கர்த்தர் உயிரோடு இருக்கிறார்.
2: Our Lord is living.
1: கர்த்தரே நம்ம கேட்போமா?
2: Let us ask the Lord.
1: உயிரோடு இருக்கிற கர்த்தாவே எனக்குள்ள வந்து வாசம் பண்ணுங்கன்னு கேட்போம்.
2: The Lord who is living, please come and dwell in me, Lord.
1: எனக்குள்ள வாங்க இயேசுப்பான்னு சொல்லி கேட்போம்.
2: Come into me, Jesus Christ. Let us ask like this.
1: உயிர்த்தெழுந்த கர்த்தர் சொன்னார்.
2: The Lord who risen said.
1: மத்தேயு சுவிசேஷம்
2: Matthew
1: 28th அதிகாரம்
2: 28th chapter
1: 9th வசனம்
2: 9th verse.
3: அவர்கள் அவருடைய சீசர்களுக்கு,
1: அவருடைய சீசர்களுக்கு
3: அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு,
1: இயேசு தாமே உங்களை நினைச்சு கூட பார்க்கல, இயேசு தாமே அவங்க மேல வச்ச அன்பினால அவர்களுக்கு எதிர்ப்பட்டு
3: வாழ்க என்றார்.
2: And as they went to tell his disciples, behold, Jesus met them, saying, Rejoice! And they came and held him by the feet and worshipped him.
1: அவர் தம்மை எதிர்பட்டு வாழ்க என்றார்.
2: He met them and said, Rejoice!
1: நம்ம வாழ வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார்.
2: The Lord wishes that we should be in rejoice and live.
1: நம்ம எத்தனை பேர் நினைக்கிறோம்,
2: many of us thinking
1: நாம் இருந்து என்ன பிரயோஜனம் இல்ல நினைக்கிறோம்.
2: What is use of living in this world?
1: நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாம் வாழ வேண்டும் சொல்கிறார்.
2: But the Lord says you must live.
1: உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து முதல்ல வாழ்க என்று சொன்னார்.
2: The risen Lord Jesus first said live, rejoice.
1: பயப்படாதீங்க.
2: Do not fear.
1: கர்த்தர் நிச்சயமா உங்களை நம்மளை எல்லாம் வாழ வைக்கிற தேவன்.
2: Surely the Lord is making us to live life.
1: நம்ம அவர் மேல் அன்பு கொள்ள வேண்டும்.
2: We must give our love to him.
1: மதுரையின் மரியலை போல அன்புகிற வேண்டும்.
2: We must love as Mary of Magdalene.
1: அந்த அன்புகிற போது தான் தேவனை நம்ம பார்க்க முடியும்.
2: If we love like that, then we can see him.
1: அவங்களுக்கு எவ்வளவு அன்பு பார்த்தீங்களா?
2: What a great love Mary had.
1: 1 John.
2: 1 John.
1: 3rd அதிகாரம்.
2: 3rd chapter.
1: 2nd வசனம்.
2: 2nd verse.
3: பிரியமானவர்களே,
1: இப்பொழுது
3: தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
1: இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்.
3: இனி எவ்விதமாய் இருப்போம் என்று
1: இல்ல தோசை இல்ல. 3 John.
3: பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து, சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன்.
2: Beloved, I pray that you may prosper in all things and be in health, just as your soul prospers.
1: நம்ம ஆத்மாக்கு மாத்திரம் கர்த்தர் நம்ம கூட இருக்கல.
2: Not only the Lord is being with us for only of our soul.
1: நாம் எல்லாவற்றில் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும் சொல்லி கர்த்தருடைய விருப்பம்.
2: We must live in all type of and all, we must be prosper in all type of life.
1: நம்ம ஆத்மா வாழ்கிறது போல பிரியமானவனே, ஒரு ஆத்மா வாழ்கிறது எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் சொல்கிறார்.
2: He says that you may prosper in all things and be in health just as your soul prospers.
1: நாம் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும்.
2: We must be live in everything.
1: கர்த்தர் அதுக்கு தான் நமக்காக மரித்து மூன்றாவது உயிரோடு எழுந்தார்.
2: So only the Lord dead and risen after the third day.
1: 69th சங்கீதம்
2: Psalm 63
1: 32nd வசனம்
2: 32nd word.
3: சாந்தகுணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களே, உங்கள் இருதயம் வாழும்,
2: But the king shall rejoice in God, everyone who swears him in glory, but mouth of those who speak as shall prostrate.
1: தேவன் தேடுறங்க இருதய வாழும்.
2: The heart of the people who are seeking the Lord will
1: live. தேட வேண்டும்.
2: Each and every day must seek the Lord.
1: ஒவ்வொரு வினாடியுமே அவரை தேட வேண்டும்.
2: Each and every second we must seek the Lord.
1: நம்ம இருதய வாழும்.
2: Our heart will be living.
1: எப்போதும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணி துதிச்சு நீங்கெல்லாம் பைபிள் நல்லா வாசித்து ஆண்டுகள் நெருங்கி ஜீவிக்க முடியும்.
2: Always praise and worship the Lord and read the Bible and meditate the Bible, then we can live.
1: உங்க ஆத்மா வாழும்.
2: Then your soul will prosper.
1: அது மாத்திரம் இல்ல,
2: not only that,
1: கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது.
2: The people who are seeking the Lord, they will be no lack.
1: சிங்க கொட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கோ, கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது.
2: The young lions may lay a lack, but those who are seeking the Lord will there will be no lack.
1: 34 சங்கீதம் 10th வசனம்.
2: Psalm 34:10.
3: சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்.
1: சிங்க குட்டி கூட நினைச்சிருப்பேன், தாழ்ச்சி அவங்களுக்கு கிடைக்காம, சாப்பாடு ஆகாரம் கிடைக்காம சிங்க குட்டி கூட போகலாம். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்.
3: கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, ஒரு நன்மையும் குறைவுபடாது,
2: The young lions lack and suffer hunger, but those who seek the Lord shall not lack any good thing.
1: கர்த்தரை தேட வேண்டும்.
2: We must seek the Lord.
1: இரண்டாவதாக,
2: Second,
1: இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு என்ன சொன்னார்?
2: Recently Jesus Christ, what said?
1: யோவான் சுவிசேஷம்,
2: John Gospel
1: 20th அதிகாரம்,
2: 20th chapter,
1: 19th வசனம்,
2: 19th verse.
3: வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே
1: சீசர்கள் கூடியிருந்த இடத்தில்
3: யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில்
1: இயேசு வந்து
3: நடுவே நின்று
1: உங்களுக்கு சமாதானம் என்றார்.
2: Then the same day at evening, being the first day of the week, when the doors were shut where the disciples were assembled and for fear of the Jews, Jesus came and stood in the midst and said to them, peace be with you. First the Lord what said? He said rejoice and live.
1: இரண்டாவதாக,
2: Second,
1: ஒரு சமாதானம் என்று சொன்னார்.
2: Peace be with you. Second, he said, peace be with you.
1: எத்தனையோ குடும்பங்களை பார்க்கிறோம்.
2: We see many families.
1: எல்லாமே இருக்குது.
2: They are having all the things.
1: ஆனா சமாதானம்
2: இல்லை. But there is no peace.
1: அந்த சமாதானத்தை இயேசு கிறிஸ்து மாத்திரம் தர முடியும்.
2: Jesus Christ only can give that peace.
1: அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார்.
2: So the Lord Jesus Christ said.
1: யோவான் சுவிசேஷம்,
2: John
1: 14th அதிகாரம்,
2: 14th chapter,
1: 27th வசனம்,
2: 27th verse.
3: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
1: உலகம் கொடுக்கிற பிரகாரம்
3: நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக.
2: பீஸ் ஐ லீவ் வித் யூ, மை பீஸ் ஐ கிவ் டு யூ, நாட் ஆஸ் தி வேர்ல்ட் கிவ்ஸ் டு ஐ கிவ் டு யூ. Let not your heart be troubled, neither let it be afraid.
1: சமாதானம் மிக மிக அவசியம்.
2: The peace is very very important.
1: சமாதானம் இல்லாதனால எத்தனை பேர் பாருங்க தற்கொலை போயிடுறாங்க.
2: Many people are committing suicide because of there is no peace.
1: நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் என்னோட சமாதானத்தை வைத்திருக்கேன், உலகம் கொடுக்கிற சமாதானத்தில் என்னோட சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன், உங்க இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார்.
2: But the Lord says, peace I leave with you, my peace I give to you, not as the world gives do I give to you.
1: சமாதானத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுமா?
2: Ask and receive the peace from the Lord.
1: எப்ப நமக்கு சமாதானம் கிடைக்கும்?
2: When will we get the peace?
1: ஏசாயின் புத்தகம்,
2: Book of Isaiah,
1: 26th அதிகாரம்,
2: 26th chapter,
1: 3rd வசனம்,
2: 3rd verse.
3: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன்,
3: உம்மையே நம்பி இருக்கிறபடியால்,
1: உம்மையே கர்த்தரே முழு மனதோடு நம்பி இருக்கிற மனுஷன்,
3: நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்,
1: அவனை பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர்.
2: You will keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you.
1: அவரே முழுமையா பற்றி கொள்ள வேண்டும்.
2: We must have the mind stayed on him.
1: உம்மை முழுமையா நம்புறவங்க, முழுமையா பற்றி கொள்றவங்க, அவங்களுக்கு என்ன செய்ய பூர்ண சமாதானம் கிடைக்கும்.
2: Those who are catching the Lord very strongly and be with him, they are getting the peace.
1: அந்த சமாதானத்தை யாரும் எடுத்து போட முடியாது.
2: Nobody can take that peace from them.
1: நாம் முழுமையா அவரை பற்றி கொள்ள வேண்டும்.
2: We must hold him completely.
1: அந்த சின்ன வாசிப்பார்.
3: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன்,
1: உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனது உடையவன்,
3: உம்மையே நம்பி இருக்கிறபடியால்,
1: உம்மையே நம்பி இருக்கிறபடியால்,
3: நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர்.
1: அவரை என்ன செய்யற, பூர்ண சமாதானத்தோட அன்று காத்துக்கொள்றாரு.
2: You will keep him in perfect peace whose mind is stayed on you because he trusts in you.
1: உம்மை உறுதியா பற்றி கொண்ட மனது உடையவன்,
2: our mind should be stayed on him always.
1: கர்த்தரை நம்புறவங்க,
2: those who are trusting the Lord,
1: பூர்ண சமாதானத்தை கொடுக்கிறார்,
2: they will get the perfect peace.
1: அதனால தான் தாவீது ராஜா சொல்றாரு,
2: so king david said,
1: நம்ம வாசிக்க கேட்ட 63 சங்கீதம்,
2: psalm 63
1: 8th வசனம்,
2: 8th verse,
3: என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு இருக்கிறது.
1: என் ஆத்மா உன் தொடர்ந்து, ஒரு நாள் விட்டுட்டு ரெண்டு நாள் சேவம் பண்றான், மூணு நாள் விட்டுரும், அப்படி இல்லை. என் ஆத்மா தொடர்ந்து உன் பற்றி கொண்டிருக்கிறது.
3: உமது வலது கரம் என்னை தாங்குகிறது.
1: என்னுடைய வலது கரம் என்னை தாங்குகிறது.
2: My soul follows close behind you. Your right hand upholds me.
1: என் ஆத்மா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது.
2: My soul follows close behind you.
1: ஒரு நாளைக்கு ஜெபம் பண்றது, ரெண்டாவது நாள் விட்டுறது, மூணாவது நாள் ஜெபம் பண்றது, அப்படி இல்ல.
2: One day praying and another day we are leaving. One day praying, another day leaving. This kind of type is not necessary.
1: சொல்றாரு, என் ஆத்மா தொடர்ந்து பற்றி கொண்டிருக்குதுன்னு.
2: But he says, my soul follows close behind you.
1: எந்த சூழ்நிலையில இருந்தாலும்,
2: whatever circumstances it may be,
1: கர்த்தரே நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மா தொடர்ந்து பற்றி கொள்ள வேண்டும்.
2: Our soul must follow the Lord close.
1: ஆனா பிரச்சனை வரும், போராட்டம் வரும், கவலை வரும், சோர்வு வரத்தான் செய்யும்.
2: But problems may come, awareness may come, and any troubles may come.
1: நம்ம என்ன வந்தாலும் சரி,
2: whatever it may,
1: இயேசு உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும்.
2: We must hold the Lord strongly.
1: எந்த சொல்லிலும் அவரை விட்டு வலதுறவும் இடதுறவும் சாயக்கூடாது.
2: In whatever situation it may be, we should not turn here and right or left.
1: அவர் நமக்கு பூர்ண சமாதானத்தை தருவார்.
2: He will give us the perfect peace.
1: கொஞ்சம் கொஞ்சம் சமாதானம் இல்ல,
2: not only little peace,
1: பூர்ண சமாதானம்.
2: It will be complete peace and perfect peace.
1: அப்புறம் எப்படி சமாதானம் வரும்?
2: Then how will we get the peace?
1: 165 சங்கீதம், சாரி 119 சங்கீதம்,
2: Psalm 119,
1: 165 வசனம்,
2: Verse 165.
3: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு,
1: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவங்களுக்கு
3: மிகுந்த சமாதானம் உண்டு,
1: மிகுந்த சமாதானம் உண்டு,
3: அவர்களுக்கு இடரில் இல்லை,
1: அவர்களுக்கு இடரிலே இல்லை.
2: Great peace have those who love your law and nothing causes them to stumble.
1: அவரை நேசிக்க வசனத்தை வாசிக்கணுமே, ஐயோ இன்னைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா, ஏதாவது கஷ்டம் வந்துருமா அப்படின்னு நினைக்கக்கூடாது.
2: ஓ, எனி ப்ராப்ளம் வில் கம், ஸோ ஐ ஷுட் ரீட் த பைபிள். வி ஷுட் நாட் டூ த லைக் தட்.
1: வாசிக்கிட்ட இன்றைக்கி ஏதாவது பிரச்சனை ஆயிரும், இன்றைக்கி ஏதாவது சாத்தான் போராட்டம் வந்துடும் சொல்லி வாசிக்கக்கூடாது.
2: இஃப் ஐ டூ நாட் ரீட் த பைபிள், தெர் வில் பி சாட்டன்ஸ் ப்ராப்ளம் மே கம். வி ஷுட் நாட் திங்க் லைக் தட்.
1: வசனத்தை நேசித்து வாசிக்க வேண்டும்.
2: We should love the verses of the Lord.
1: அவங்களுக்கு மிகுந்த சமாதானம்.
2: Those who love the law, they are having good peace and full peace.
1: அவர்கள் இடரிலே இல்லை.
2: There is no stumble in them.
1: மோசேக்கு விருத்தந்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்?
2: But what the risen Lord Jesus
1: said? வாழ்க என்று சொன்னார்.
2: He said, rejoice and live.
1: ரெண்டாவது என்ன சொன்னார்?
2: Second what he said?
1: சீஷர்களை பார்த்து சமாதானம் என்று சொன்னார்.
2: He said to his disciples, be in peace.
1: நமக்கு சமாதானத்தை கொடுக்கிற தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாத்திருந்தார்.
2: The Lord who Jesus Christ only give us the peace.
1: அவர் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும்.
2: We must catch him and hold him strongly.
1: வேதத்தை நேசித்து வாசிக்க வேண்டும்.
2: We should love the verses of the Bible and read it.
1: நீங்க வாசிக்கிட்டே ஏதாவது பிரச்சனை வந்துடும், அப்படி வாசிக்க கூடாது.
2: If I do not read the Bible, a problem will come. You should not think like that.
1: வேதத்தை நேசிக்கணும், வாசிக்கணும்.
2: We should love the verses law and read it.
1: மூன்றாவது உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்?
2: Third, what the risen Lord Jesus Christ said.
1: யோவான் சுவிசேஷம்
2: John Gospel
1: 20th அதிகாரம்
2: 20th chapter
1: 22nd வசனம்
2: 22nd verse.
3: அவர்கள் மேல் ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள்.
2: When he had said this, he breathed on them and said to them, receive the Holy Spirit.
1: பரிசுத்தாவியை நம்ம தருவார்.
2: When we wait in the Lord's presence, the Lord surely give the Holy Spirit, which is
1: promised.
2: What the Lord said,
1: பிதாவாகிய தேவன்,
2: the Godfather,
1: வாக்குத்தத்தத்தை காத்திருந்து பெற்றுக்கொள்ளும்போது பரிசுத்தாவி தருவேன்னு சொன்னார்.
2: When you wait in the Lord's feet, you will receive the power of the Holy Spirit.
1: அப்போஸ்தலர் நடுவடி புத்தகம்
2: the book of Acts
1: 1ஆம் அதிகாரம்
2: first chapter
1: 5th வசனம்
2: 5th verse.
3: ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல்
1: சொன்னது கீழ்ப்படிஞ்சாங்க. ஜீசர்கள் என்ன செஞ்சாங்க? இப்போ உள்ள பிள்ளைகள்லாம் இப்போ பிள்ளை சகோதரர்கள்லாம் அவ்வளோ கீழ்ப்படுகிறதில்ல. ஆண்டவர் சொன்னார், நீ எருசலேமை விட்டு போகாமலும்
3: என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
2: For John truly baptized with water, but you shall be baptized with the Holy Spirit not many days from now.
1: காத்திருந்தா பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும்.
2: We should wait for the Lord and receive the Holy Spirit.
1: நமக்கு பரிசுத்தத்தை தாங்க ஆண்டவரே தாங்கன்னு சொல்ற ரெண்டு யாரும் கேட்டுட்டு மூணாவது விட்டுற கூடாது.
2: Simply asking, please give me the Holy Spirit,
1: பரிசுத்தாவியை காத்திருக்கணும்.
2: We want to get the Holy Spirit, we should wait in the presence of the Lord.
1: கர்த்தரே கேளுங்க.
2: Ask the Lord.
1: உடைய ஆவியை சம்பூர்ணமா கொடுங்க ஆண்டவரே.
2: God, give me the complete spirit in me, Lord.
1: நீங்க இங்கே இப்பயே கேட்காட்ட நேரால் கிடைக்க கூடாது, காலம் வரப்போகுது.
2: If you do not ask today, there will be no time to ask about the Holy Spirit.
1: அப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைக்காம இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது.
2: If you do not have the Holy Spirit, we could not enter into the heaven.
1: ஏன் பரிசுத்தாவின் தேவை?
2: Why we need the Holy Spirit?
1: எபேசியன் புத்தகம்
2: Ephesians
1: 4ஆம் அதிகாரம்
2: 4th chapter
1: 30th வசனம்
2: 30th verse.
3: அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று
1: பரிசுத்தாவின் எதுக்கு மீட்கப்படும் நாளுக்கென்று
3: முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்தாவை துக்கப்படுத்தாதிருங்கள்.
1: மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை பரிசுத்தாவில் இருந்தாதான் பரலோகத்துக்கு போக முடியும்.
2: And do not grieve the Holy Spirit of God, by whom you were sealed for the day of redemption.
1: அந்த பரிசுத்தாவின் முத்திரை பெறாட்டா நம்ம எங்க போக முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது.
2: We should not have the seal of the Holy Spirit, we could not enter into the heaven.
1: நான் கொஞ்சம் பெற்றுக்கம் போதும்னு நினைக்காதீங்க.
2: I got little much, that is enough, you should not think that.
1: அதான் பரிசுத்த பவுல் சொன்னாரு.
2: So Paul said,
1: எப்படி அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணுமா?
2: How we should receive the Holy Spirit?
1: தீத்தின் புத்தகம்
2: book Titus
1: 3ஆம் அதிகாரம்
2: 3rd chapter
1: 7th வசனம்
2: 7th verse.
3: அவர் நமது இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்தாவியை நம்மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
1: எப்படி பொழிந்தருளினாரா? சம்பூர்ணமா பொழிந்தருளினார்.
2: Whom he poured out on us abundantly through Jesus Christ our savior.
1: பெற்றுக்கொள்வோம். எனக்குள்ள தங்கிருங்க.
2: பி இன் டு மீ லார்ட்,
1: எனக்குள்ள வாசம் பண்ணுங்க.
2: கைண்ட்லி டுவெல் இன் மீ,
1: என்னை முழுமையா வாசம் பண்ணுங்க ஆண்டவரே.
2: கைண்ட்லி டுவெல் இன் மீ கம்ப்ளீட்லி ஓ லார்ட்,
1: எனக்கு அரைகுற வேண்டாம் பரிசுத்தாவே. என்னவரே,
2: ஐ டோன்ட் லைக் ஹாஃப் கைண்ட் ஆஃப் தி
1: பவர், சம்பூர்ணமா எனக்குள்ள வாங்க.
2: கம் அபண்டன்ட்லி கம்ப்ளீட்லி இன் மீ லார்ட்.
1: நாம கூப்பிட வேண்டும்.
2: வி மஸ்ட் ஆஸ்க் தி லார்ட்.
1: பரிசுத்தாவே நம்ம மேல பொழிந்தருள வேண்டும்.
2: தி ஹோலி ஸ்பிரிட் மஸ்ட் பீ போர்ட் அபான் அஸ்.
1: எதுக்கு பரிசுத்தாவே? என்னவர்,
2: வாட் ஃபார் திஸ் ஹோலி ஸ்பிரிட்?
1: அப்போஸ்தலரின் புத்தகம்
2: Book of Acts
1: 1 அதிகாரம்
2: 1st chapter
1: 8th வசனம்
2: 8th verse.
3: பரிசுத்தாவே உங்களிடத்தில் வரும்போது,
1: பரிசுத்தாவே உங்களிடத்தில் வரும்போது
3: நீங்கள் பலனடைந்து,
1: அப்பதான பலனடைய முடியும்.
2: But you shall receive the power when the Holy Spirit has come upon you. You shall be witness to me.
3: பரிசுத்தாவே உங்களிடத்தில் வரும்போது,
1: பரிசுத்தாவே உங்களிடத்தில் வரும்போது
3: நீங்கள் பலனடைந்து,
1: நீங்கள் பலனடைந்து
3: எருசலேமிலும்,
1: எருசலேமிலும்
3: யூதியா முழுவதிலும்,
1: யூதியா முழுவதிலும்
3: சமாரியாவிலும்,
1: சமாரியாவிலும்
3: பூமியின் கடைசி பரியந்தமும்,
1: பூமியின் கடைசி பரியந்தமும்
3: எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
1: எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார்.
2: But you shall receive power when the Holy Spirit has come upon you, and you shall be witnesses to me in Jerusalem and in all Judea and Samaria and to the end of the earth.
1: பரிசுத்தர் வந்தா தான் நாம சாட்சியா வாழ முடியும்.
2: When the Holy Spirit